சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிடுவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

0: அன்பான காலை நேர வணக்கம். இது கனடிய நேரம் சரியா 11:14 இந்திய இலங்கை நேரம் சரியா 9:45. எல்லோருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்து, நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீறா இன்று உங்களோடு ஒரு சிலவற்றை நான் கேட்கலாம் என்றிருக்கிறேன். ஏனென்றால் ஒரு நீங்கள் பாடலும் கேட்கலாம். இந்த மனிதர்கள் இந்த மனித வாழ்க்கையிலேயே பணமா குணமா பெரிது, எது முக்கியம் தேவை என்பதை இன்றைக்கு அலசி ஆராயலாம். ஏனென்றால் இதை பற்றி சில விளக்கங்கள் உங்களிடமும் தேடிக்கொள்ளலாம். ஏனென்றால் எல்லோருடைய மனதிலும் இப்போ
1: எம்டிஆர்எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முத்துச்சிதற பகுதியில் சில தெரிந்து கொள்வோம், சில தகவல்களை நாம் இப்போ பார்க்குறோம். முதல் தகவல், 1 மணி நேரம் சூரிய ஒளி மூலம் உலகு பெறும் சக்தி 1 ஆண்டு கால மனித சக்திக்கு சமம். 1 மணி நேரம் சூரிய ஒளி மூலம் உலகு பெறும் சக்தியானது 1 ஆண்டு கால மனித சக்திக்கு சமம். படம் ஓடும் நதி. பாடல், வாந்த உலகத்தின் ஒரு பக்கம் இங்கே

0: மூன்று பாஷையும் தன்னால் வரும்
1: பார்க்கலாம்.
0: உலகத்தின் ஒரு பக்கம் இங்கே, காதல் பருவத்தின் மறுபக்கம் எங்கே?

அடுத்த தகவல், நிலவுகளை அதிகமாக கொண்ட கோள் சனி. நிலவுகளை அதிகமாக கொண்ட கோள் சனி. படம் பவானி. பாடல், புன்னகையில் ஒரு பொருள் வந்தது.

எம்பிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த தகவல். பூமியின் மையப்பகுதி கென்யாவில் உள்ள ஈக்வேட்டார். ஈக்வேட்டார் என்கிற பூமியின் மையப்பகுதி கென்யாவில் உள்ளது. படம் பந்தயம் பாடல், பார்த்தால் போதுமா பழக வேண்டாமா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். அடுத்ததாக காலை நட்சத்திரம் எனப்படுவது வெள்ளி கிரகம் ஆகும். காலை நட்சத்திரம் எனப்படுவது வெள்ளி கிரகம் ஆகும். படம் தெய்வ பலம், பாடல் மண்

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் தெரிந்து கொள்ளும் சில தகவல்களை நாம் இப்போ தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த தகவல், உலகில் அடிக்கடி பூகம்பம் ஏற்படும் நாடு மெக்சிகோ. உலகில் அடிக்கடி பூகம்பம் ஏற்படும் நாடு மெக்சிகோ. படம் நான் ஆணையிட்டால், பாடல் மே

அடுத்த தகவல், முழு நிலவானது ஒரு ஆண்டில் 13 முறை பூமியில் தெரியும். முழு நிலவானது ஒரு வருடத்தில் 13 முறை பூமியில் தெரியும். படம் பால்குடம். பாடல் முழு

0: அனைவரின் மனதை கொள்ளை கொள்ளும் வானொலி நம்ம எம்டிஆர் எஃப்எம் வானொலி. அடுத்த தகவல், புதன் கிரகமானது சூரியனை சுற்றி வர 88 நாட்கள் ஆகுமா? புதன் கிரகமானது சூரியனை சுற்றி வர 88 நாட்கள் ஆகும். படம் வேட்டைக்காரன். பாடல், ஒரு கதாநாயகன் கதை சொன்னான்,
1: நாயகன் கதை சொன்னான், கண்ணுக்குள்ளும் இந்த பெண்ணுக்குள்ளும்.

எம்டிஆர் எஃப்எம் நேர்களே, அடுத்த தகவல். சூரியனின் வெப்பத்தை கணக்கிட உதவும் கருவி போலோமீட்டர். சூரியனின் வெப்பத்தை கணக்கிட உதவும் கருவி போலோமீட்டர். படம் சண்டிராணி, பாடல் வா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யூரி காக்ரின் ஆவார். விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யூரி காக்ரின் ஆவார். படம் திருமணம். பாடல்:

0: பொன்னான பருவ காலம் புது ஆசை தருவது.
1: எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த தகவல். நம்முடைய 250 பகல் நேரம்தான் செவ்வாய் கிரகத்தின் ஒரு நாள் ஆகுமா? நம்முடைய 250 பகல் நேரம் செவ்வாய் கிரகத்தில் ஒரு நாள் ஆகுமா? படம் எதையும் தாங்கும் இதயம், பாடல்

எம்டிஆர்எஃப்எம் நேர்லி அடுத்த தகவல். பூமியின் மேல் காற்று மண்டலம் 960 கிலோமீட்டர் வரை பரவி உள்ளது. பூமியின் மேல் காற்று மண்டலம் 960 கிலோமீட்டர் வரை பரவி உள்ளது. படம் சித்ராங்கி, பாடல்

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்ததாக ஃப்ரெங்கல் என்ற மீனினம் வந்து மேன் ஈட்டர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா இது மனிதர்கள் உட்பட அனைத்தையும் சாப்பிடக்கூடியதான் இரத்தப்பசி உள்ள மீன் வகையாம். ஃப்ரெங்கல் என்ற மீனினமானது இரத்தப்பசி உள்ள மீன் வகை. இதை அதனால் இதை மேன் ஈட்டர்ஸ் என்று அழைக்கிறார்கள். அப்புறமா ஒரு சிந்தனை, நம்ம வாழற காலம் சிறிது, நாம் வந்து அதில் நம்ம மற்றவர்களின் அன்பை உணர்வதும் மற்றவர்களுக்கு நம்ம அன்பை உணர்த்துவதும் தான் வாழ்க்கை. நாம் வாழும் காலம் சிறிது, அதில் நாம் மற்றவர்களின் அன்பை உணர்வதும் மற்றவர்களுக்கு நம் அன்பை உணர்த்துவதும் தான் வாழ்க்கை. இந்த முற்றுச்சிதல் பகுதியில் எனக்கு வாய்ப்பளித்த மீரா அம்மாக்கும் கேட்டு ரசித்த நேயர்களாகிய நம்ம எம்டிஆர் இப்போ வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். அடுத்த பாடல் வந்து தெய்வ பிறவி படம், தெய்வ பிறவி பாடல். காலை மனசு கட்டான வயசு பாடலை கேட்போமா? உங்களிடமிருந்து விடைபெறுவது சென்னை திருநீண்டூர் ரேவதி. நன்றி, வணக்கம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR

உலகமெங்கும் கம்பீரமாக வலம் வரும் இணையதள தமிழ் வானொலி உலக புகழ் பெற்ற மோன்ட்ரியல் தமிழ் வானொலி MTRFM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. ஆமாம் நேயர்களே, இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் உள்ளம் என்ற சொல்லில் வளம் வரும் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகள் இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற இணையதள வானொலி நமது MTR FM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் முதலாவதாக நீலமலை திருடன் என்ற படத்திலிருந்து உள்ளம் கொள்ளை போகுதே உண்மை இன்பம் காணுதே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஜிக்கி.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கர்ணன் என்ற படத்திலிருந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டாக்டர் சீனிவாலியஸ் கோவிந்தராஜன்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தால் பசி தீரும் என்ற படத்திலிருந்து உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராமன் தேடிய சீதை என்ற படத்திலிருந்து என் உள்ளம் உந்தன் ஆராதனை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சுந்தரராஜன், எல்லா ஈஸ்வரி,

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாலி பாக்கியம் என்ற படத்தில் இருந்து உள்ளம் ஒரு கோவில் உன் உருவம் அதில் தெய்வம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சுந்தரராஜன், பி சுசீலா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கணவனே கண்கண்ட தெய்வம் என்ற படத்திலிருந்து எந்த உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM இணையதள வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியின் அடுத்ததாக சிவகாமியின் செல்வன் என்ற படத்திலிருந்து உள்ளம் ரெண்டும் ஒன்றை ஒன்று நெஞ்சம் அல்லும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஞான ஒளி என்ற படத்திலிருந்து உள்ளம் போ என்றது நெருங்கி பார் என்றது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பழையவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எல்ஆர் ஈஸ்வரி

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பழனி என்ற படத்திலிருந்து உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விஜயபுரி வீரன் என்ற படத்திலிருந்து உள்ளத்திலே உரம் வேணுமாடா, உண்மையிலே தீரம் காணுமாடா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஏ எம் ராஜா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதுமை பித்தன் என்ற படத்திலிருந்து உள்ளம் ரெண்டும் ஒன்று நம் உருவந்தானே ரெண்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் சி எஸ் ஜெயராமன், ஜிக்கி,

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சினிமா பைத்தியம் என்ற படத்திலிருந்து எங்குள்ளம் அழகான வில்லி திரை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் வாணிஜியராம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MPRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியின் நிறைவாக இரத்த பாசம் என்ற படத்திலிருந்து என் உள்ளம் என்கின்ற வானத்திலே பொன் மேகம் தவழ்கிறது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTREFM வழங்கிய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் உள்ளம் என்ற சொல்லில் வளம் வந்த சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபசாதிக். இதுவரை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTREFM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

சர்வதேச நேயர் விருப்பம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். MTR FM ரேடியோ கனடா.

உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக மலர்கின்றன. ஓ நெஞ்சமே இது உன்றாகமே என்று எனக்காக காத்திரு திரைப்படுத்த பாடல் இன்று முதல் பாடலாக சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கின்றது. இந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் நீலவான ஓடையில் என்று வரியெடுத்து பாடுகின்றது வாழ்வே மாயம் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடல் ஏழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் டிராஞ்சி உங்கள் பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். இந்த மின்மினிக்கு என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட பாடல் சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

உறவுகளோடு உறவுகளாக அடுத்த உறவு அருள் மோகன். இங்கில் ஆந்திலிருந்து ராத்திரியே கரு கரு ராத்திரியே என்ற வரியை ஆதார் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

தொடர இருக்கும் அடுத்த பாடல் தனுஷன் மொன்றியால் கனடாவிலிருந்து தந்த பாடல். காட்டு செண்பகம் என்ற வரியை முதல் வரியாக கொண்டு பிள்ளை சட்டம்பி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சே. ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அன்பாலே தேடிய என் அருவி செல்வம் தங்கம் என்ற அற்புதமான பாடல் எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத அந்த பாடல் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் தெய்வப்பிரவி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார். மனமை போல அவர் ஒலிக்க வைக்கும் பாடலுக்கு செவி மடுக்கின்றார்கள் இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நஷீகா, ரிஃபாஹா, இம்ரான், ஷாஹில் அவர்கள் மட்டுமல்ல உலகத் தமிழர்களும் என்று எழுதியிருக்கின்றார்.

குடும்பங்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் தித்திக்கும் தீனான பாடல்கள். அந்த வழியிலேதான் வணக்கம் கூறி வாழ்த்து கூறி ஒரு பாடலை கேட்க விரும்புகிறார்கள். திருவாரூர் மாவட்டத்திலிருந்து உபய வேதாந்தபுரம் சோமாஸ்கந்தன் அவர்கள், அவர்களோடு இணைந்து ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் கேட்கும் பாடலாக கீதாஞ்சலி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு ஜீவன் அழைத்தது என்று ஜீவனோடு பாடுகின்றது அந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகளும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே நீர் நிறுத்துக்கான பாடலை தித்திக்கும் தீனான பாடல்களாக அவர்கள் அனுப்பி வைத்த வேளை ஒலித்து எங்களை மகள வைத்துக் கொண்டிருக்கின்றது.

மீண்டும் ஒரு பாடல் காதல் இல்லாமல் என்ற முதல் வரியை கொண்டு கலிகாலம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பவர் அன்பு ஜோர்ஜ். வளைகுடாமன் பாதுகாப்பாக இருக்கின்றேன் என்ற நல்ல செய்தி தந்து குவைத் நாட்டிலிருந்து கேட்கின்றார் நீண்டகால உறவு.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இன்னும் ஒரு பாடல் கேரள மாநிலம் ரதீஷ் அவர்கள் தந்த பாடல். அந்த பாடல் பூமலை தேன்மலை என்று காதலியே என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

இன்றைய நேயர் நேரத்தை அலங்கரிக்கும் தேனான பாடல்களுள் இறுதி பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தனராஜ். அழியாத கோலங்கள் திரைப்படுத்த பாடல்தான் அவர் கேட்ட அந்த பாடல். நான் என்னும் பொழுது என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் தருகின்றது. ஒலிக்க கேட்போமே.

0: அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலை நினைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: காற்றலையில் கலந்து வந்து கதம்போத்தில் இணைந்து கொள்ள விரும்புகின்றேன் அன்பு உறவுகளே. 6478847645 மீண்டும் கூறுகின்றேன், 6478746415 என்ற இலக்கத்தோடு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இப்பொழுது கனடாவில் நேரம் 12:25 மதிய நேரம், உங்களுக்கு 9:55 இரவு நேரம். பாரத நாடு மட்டுமல்ல, ஈழ நாட்டிலும் அதே நேரம் தான் காட்டுகின்றது. வளைகுடா நாட்டிலே இப்பொழுது 7:25 காட்டும் வேளையிலே உங்களோடு கதம்பத்தில் இணைய வருவதற்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்த அன்பு உறவு பொன்சேகர் அவரிடம் அனுமதி பெற்று அவருடைய நிகழ்வை நிறுத்தி கதம்பத்தை தொடர்ந்து மீண்டும் கதம்பத்தின் பின் அவருடைய நிகழ்ச்சி தொடரும் என்று கூறிக்கொண்டு காற்றலையில் வந்திருக்கின்றேன். உறவுகளை வாருங்கள், கதம்பத்தில் வந்து சிறப்பிக்கும் முதல் உறவுக்கு முதலாவது ஒரு பாடல் வழங்கப்படும் என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் யார் அழைக்கின்றார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். இது கதம்பம். கதம்பத்தில் எது செய்வோம் என்று நாங்கள் ஒரு கண்ணாடி விளையாடல் தான், அதாவது வந்து கண்டுபிடித்தல், விடை கூறுதல், சொச்சேர்த்தல் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து உங்களுக்கு சுவாரஸ்யமான நிகழ்வாக வரும் அந்த நிகழ்வை நிகழ்த்தலாம் என்று வந்திருக்கின்றேன். இன்று வளமை போல் நான் வர வேண்டியதை மாறி ஒரு நிகழ்ச்சி அமைத்துவிட்டு இயக்குநர் அவர்கள் இன்று வருவார்கள் என்று எதிர்பார்த்து அவருக்கு எதிர்பாரா விதமாக வர முடியாத நிலை. காரணம், இந்த நாட்டிலே அப்படித்தான், நன்றாக இருப்பார்கள், சிறப்பாக இருப்பார்கள், இருந்துவிட்டு சில காரணிகளால் தடைகள் ஏற்படுவது, அந்த இங்கே இந்த நாட்டின் காலநிலையும் வேலைத்தலமும் அப்படித்தான் இருக்கின்றது. அதே போல்தான் மக்களின் நிலமும், நிலமாக இருப்பார்கள், வளமாக இருப்பார்கள், திடீரென்று முகம் கறுத்துவிடும், மேனி நடுங்கிவிடும், நரம்பு தளர்ச்சியாக வரும், இப்படியாக எல்லாம் வந்து கொண்டிருக்கும். அவ கொஞ்சம் உங்களுக்கு தெரிந்தானே ஒவ்வாமை இருக்கின்றது. காற்றலையிலே வந்து அவர் ஒலி வாங்கி, அதாவது அந்த ஒலி வாங்கியே காதிலே போட்டு ஒலி பெருக்கி முன்னால் இருப்பதற்கு சற்று கடினமாக இருக்கின்றார். பாரதூரம் ஆனதாக அல்ல, அவர் அசௌகரியமாக இருக்கின்றார். அதனால்தான் மீண்டும் நான் உங்களோடு சந்திக்க வந்திருக்கிறேன். இங்கே ஒரு பாடலை தருகின்றேன். வணக்கம் தேவா வந்து விட்டார். வணக்கம், வணக்கம் தேவா, நலமா இருக்கின்றீர்களா? தேவா நலமா இருக்கீங்களா? தேவா
2: இருக்கேன்,
1: பேசுவது கேட்கின்றதா தெளிவாக இல்லையா?
2: தெளிவா கேட்குது.
1: நல்லது, நல்லது. அங்கே எப்படி காலநிலை இருக்கின்றது தேவா? நல்ல இருள் சூழ்ந்து இருக்கின்றதா? திருவிழாக்கள் முடிஞ்சு
2: விட்டதா? இருள் வந்து லேட்டா வருது, இப்பதான்
1: இருள் சூழ்ந்திருக்கா. நல்லது. காற்றலையில் வந்து இணைந்து கொண்ட உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன். இந்த வேளையில
2: ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறேன்.
1: கூறுங்க, கூறுங்க.
2: கோவலூர் கார்த்திக், அவங்களுக்கு பிறந்த வாழ்த்துக்கள், மனமார நன்றியும் வாழ்த்துக்கள். நீடுபடி வாழ, ஐயா ஆசீர்வாதமும், அம்மா ஆசீர்வாதமும், உறவுகள் ஆசீர்வாதம், முக்கியமா உறவுகள் ஆசீர்வாதமும் அவர்களை சேர்ந்து சேரணும். வாழ்த்துக்களே,
1: நன்றி, நன்றி. அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அந்த செல்வத்துக்கு நாங்களும் வாழ்த்து கூறியிருந்தேன். வானொலி வாழ்த்திக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வாழ்த்தும் அவரோடு சென்று சேர்ந்தேன். வாழ்த்துக்கள், நன்றிகள். தேவா, என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள் இப்பொழுது?
2: வருஷம் எல்லாம் வசந்தம் என்கிற படத்துல இருந்து எங்கே அந்த வெண்ணிலா, அந்த பாடல்.
1: அந்த பாடல் உங்களுக்கு இன்று வேண்டும், அப்படித்தானே?
2: ஆமையா.
1: அப்ப நாளைக்கு என்ன பாடல் வேண்டும்?
2: நாளைக்கு வந்து இது பழைய படத்துல இருந்து ஒரு பாட்டியா.
1: என்ன பழைய படம்?
2: கவிதா படம் பெரியா.
1: அதுல
2: உள்ளே இருக்கும் பொன்னம்மா வெளியே வந்தா சொல்லம்மா அப்படின்னு
1: இருந்தா. உள்ளே எல்லாரையும் கொண்டு அந்த உள்ளே இருக்க பொன்னம்மாவை அப்படியே உட்கார விடலாம் தானே, வெளியே வந்து கொரோனா வல்ல அப்படித்து விடும் அவவுக்கு
2: எல்லாம் ரொம்ப கஷ்டத்துல வெளியே கொண்டு வரணும் சொல்லுவாங்க. அந்த பாடல் படம் கவிதா படம் ஃபுல்லா பாத்துக்கையா, அந்த படத்துல அந்த பெண்ணுடைய உரிமை ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு
1: இருப்பாவா,
2: அதான் வெளியே வாங்கி சொல்லி எல்லாரும் போராடுவாங்க.
1: அதே போன்று நீங்கள் இப்ப உள்ளே இருக்கிற பொன்னம்மா வெளியே கொண்டு வர கூறுவீங்க, உள்ளே இருக்கும் பொண்ணு எப்படி அந்த பாடல் வரும் எப்படி, உள்ளே
2: உள்ளே இருக்கும் பொன்னம்மா
1: இல்ல பாடி காட்டுங்கள்
2: அது பாருங்க, உள்ளே இருக்கும் பொன்னம்மா வெளியே வந்து சொல்லம்மான்னு எல்லாம் அந்த எல்லா வந்து சொல்லம்மான்னு சொல்லி.
1: சரி, இந்த பூனை பால் குடிக்கும் போது ஏன் கண்ணை மூடிக்கொண்டு குடிக்கின்றது தேவா, தெரியுமா ஏனென்று?
2: வீசை அதிகமா, வீசை அதிகமா இருக்கு அதுக்கு.
1: ஆமா, அதுக்கு கண்ணை மூடிக்கொண்டு குடிக்கணும், மீசை குடிக்கிறது
2: அதுதான் இது பண்ணி குடிக்கும், சூடா வச்சோம்னா ஓடிப்படும்.
1: இல்ல இல்ல, நான் இது சுடுபாலக சாதாரண பாலை குடிக்கும் பொழுது ஏன் கண்ணை மூடிக்கொண்டு குடிக்கின்றது?
2: எல்லாரும்
1: சுவைத்து தானே குடிப்பேன் பூனை,
2: நல்ல சுவை.
1: இப்பொழுது உங்களுக்கு பூனை, உங்களுக்கு பூனை இருக்குங்களா? பால் வச்சு பாருங்கள், கூர்ந்து கவனிங்கள், கண்ணை மூடி குடிக்கின்றதா, கண்ணை மூடி மூடி. அப்ப பாட்டு இருக்கு நீங்கள் மீசையில பாட்டு,
2: அதே மாதிரி வயசானவங்களுக்கும் சாப்பிட வச்சுருங்க, அவங்களும் அப்படியே கண்ணை அப்படியே இது பண்ணி மூடி சாப்பிடுவாங்க.
1: சரி, நல்லது. உங்கள் பாடல் காற்றலைக்கு கிடைக்கும் இப்ப இன்றைய பாடல், நாளைய பாடல் கதம்ப விருப்பத்திலே கிடைக்கும். நண்பர்கள் அடுத்த உறவுடன்
2: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்,
1: வாழ்த்துக்கள். வணக்கம், வணக்கம் ஞானசேகரன், வணக்கம் ஞானசேகரன், வணக்கம் மகனே. ஓ ஓ ஓ, தொலைபேசி, தொலைபேசி உங்களுக்கு கூறுங்கள். வணக்கம், வணக்கம்
3: நண்பர்கள், வணக்கம்.
1: நல்ல நண்பர்கள் வணக்கத்தை,
3: உற்சாகமாக இருக்கிறேன்,
1: உற்சாகமா இருக்க வேண்டும். நண்பர்கள் வணக்கத்தோடு உங்களுக்கு நல்ல நல்ல முன்னிரவு வணக்கத்தை தருகின்றேன், உற்சாகமா இருப்பதற்கு மகிழ்ந்து. இன்று நேய நேரத்திலே வந்து நீண்ட நேரம் பேச முடியாதென்று உங்களுக்கு காரணம் புரியும். சரி, இப்பொழுது கூறுங்கள், என்ன
3: தெரியுமா, தெரியுமா, என்ன
1: தகவலோடு வந்தீர்கள்? காலையிலே தகவல் கூட கேட்கவில்லை உங்களிடம் நான்.
3: தகவல் என்ன, கார்த்தி புதல்வன் சாயாதேச பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றதுக்குதான் வந்தனால.
1: உலகளாக இந்த வாழ்த்தை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, உங்கள் வாழ்த்துக்களையும் கொண்டு வாருங்கள்.
3: இந்த சாயாதேஷ் பிறந்த நாளுக்கான மகன் சாயாதேசம் நலம் பெற்று நீடோழி வாழ வேண்டும் என்று, எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், நீ நல்ல தமிழ் மகனாக வளர வேண்டும் என்று எனது சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் அன்பு உறவு சார்பாகவும் வேண்டிக் கொள்கிறேன்.
1: வாழ்த்துக்கள். அங்கே சென்றடையும் தமிழ் மகனாக அவர் வருவார். இவர் இனிமேல் எங்களுடைய சிறுவர் பூங்காவிலே கலந்து கொள்ளும் வயது வந்து விட்டது, 7 வயது. அவர் முன்பு ஒரு தடவை வந்திருந்தார், தாத்தா என்று அழைத்து பாடலும் கேட்டு பாடியும் காட்டியிருந்தார். அவர் இனிமேல் வருவார் சார் பூங்காவுக்கு. அதுக்கு அவருடைய அப்பாவுக்கு தொலைபேசி இல்லாத உங்கள் உதவியோடு வந்தார், தொலைபேசி சொல்லி
3: காட்டியிருக்கார்.
1: இதுதான் சரியான வேலை. நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்பே எழுதி பாடல்களையும் தந்து இந்த பாடல் தாருங்கள் எல்லாம் கேட்டு எழுதி.
3: உங்களுக்கு ஒரு முறை என் பிறந்த நாளுக்கு தாங்கள் கூடியிருந்தீர்கள், அது மாதிரி நாங்கள் செய்யணும்னு சொல்லிட்டா. நான் அன்னைக்கு திடீர்னு வந்து கலந்துகிட்டதுனால என் பிறந்த நாளைக்கு அன்னைக்கு சொன்னீங்க நீங்க, இது மாதிரி முன்னாடி நீங்க அனுப்பிட்டாரு, நாளைக்கு அனுப்பிவிட்டா அது உங்களுக்கு இலவாக இருக்கும், எங்களுக்கும் இலவாக இருக்கும். நீங்க அதை ஞாபகம் வச்சுட்டா எனக்கு தம்பிக்கையும் நான் செய்திருந்தேன், அடுத்தாப்புல இப்ப கார்த்தி இப்ப எனக்கு நான் செய்திருந்தேன்.
1: நன்றாக சார், நீங்கள் அப்படி செய்வது வாழ்த்துக்குரிய விடயங்கள். அந்த நேரம் அந்த நேரம் கூறுவார்கள் எங்களுக்கு பிறந்த நாள், இந்த பிள்ளைக்கு பிறந்த நாள், இந்த மச்சானுக்கு பிறந்த நாள், அதெல்லாம் பிள்ளை. அப்ப உடனே காற்றில் போயிடும், எல்லோரும் கேட்டு பதிவுகளில் போட்டு வாழ்த்தி நாங்களும் வானலில் வாழ்த்தி, அதுதான் வாழ்த்து.
3: அன்பர்கள் கேட்கும் போது மனது அவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளதப்பா.
1: அந்த வாழ்த்தினை மீண்டும் மீண்டும் அவரும் தந்தை தாய் எல்லோரும் கேட்கும் போதும் மகிழ்வார்கள். அந்த பிள்ளைக்கு உண்மையான மனம் வாழ்த்து கிடைக்கும், எங்களுக்கும் சுலபமாக. ஏன்னா நாங்கள் கலையகத்திலே வந்து வானொலியிலே வந்து நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்தால் என்ன, நேரொலியில் வந்தால் என்ன, எல்லாம் வினாடி கணக்கில் தான் நடத்த முடியும். நிமிடங்கள் எங்களுக்கு கிடைப்பதில்லை. இன்று காலையில் நான் விரைவாக வந்து ஒரு மணி நேரத்துக்கு அந்த பாடல்களை தந்து உடனே நான் நிறுத்தி சிறுவர் பூங்காவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது செல்லும் நாள். அதனால் இந்த நிகழ்வை பற்றி நாங்கள் மீண்டும் ஒரு தடவை நான் இயக்குநரோடு கதைத்து அந்த அது மிகவும் குறுகிய நேரம், 9 உறவுகள் வந்தார்கள், 12 உறவுகள் அழைத்து 9 உறவுகள் இந்த பாடல் கொடுக்கத்தான் எனக்கு நேரம் சரியாக இருந்தது. ஆனால் எல்லோருக்கும் தெரியும் அன்று நீண்ட நேரம் பேச முடியாது, கலைக்க முடியாது, விளக்கங்கள் கூற முடியாது. இது கலம்பத்திலே நாங்கள் பேசிக்கொள்ளலாம். நீங்கள் முன்னேற்பாடாக அறிவித்து அந்த அவர்களுடைய திறமை தகவல்களை அனுப்பியதற்கு என்னுடைய நன்றிகள் மகனே. உங்களுக்கு இலகுவாக இருந்த நான் அமைதியான நேரத்து ஆறுதலாக அழகாக அதை தொடங்க நல்லது. இன்று என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்? தங்களுடைய
3: பிராப்தம் படத்தில் இருந்துப்பா பொன்னென்றும் பூவென்றும் அந்த பாடல் உண்டுப்பா.
1: அது பிராப்தத்திலையா?
3: பிராப்தம்தான் நினைக்கிறேன். ஆ, பொன்னென்றும் பூவென்றும் அந்த பாட்டு வேணும்பா.
1: பொன்னென்றும் பூவென்றும் அந்த பாடல்
3: பொன்னென்றும்
1: பூவென்றும் நல்லது. அந்த பாடல் கேள்வி ஒன்று வந்தது என்னவென்றால், பூனை பால் குடிக்கும் பொழுது ஏன் கண்ணை மூடுகிறது?
3: அதற்கு மிகவும் அதாவது ஈர்ப்பான ஒரு எப்படி சொல்றது, திரவம் சொல்லலாம், அது ஈர்ப்பான பானம் சொல்லலாம். அதனால் அது சுவைத்து குடிக்கும்போது கண்ணை மூடிக்கொள்கிறது.
1: சுவைப்பதற்கு கண்ணை மூட வேண்டுமா?
3: அதற்கு மிகவும் பிடித்த ஒரு பானம் அப்பா அது பூனைக்கு.
1: பால்,
3: இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று கூட ஒரு பழமொழி சொல்வார்கள்.
1: ஆமா ஆமா, பூனைக்கு பால் ஊட்டி வளர்க்கும், பால் தான் கொடுப்பது வளர்க்கும், இந்த பூனையும் பால் குடிக்குமா? ஆனா கண்ணு முடிக்கும் கொடுக்க
3: மாட்டேன். எனக்கு அதான் பிடிச்ச பாடங்கிறதால ருசித்து குடிக்கிறதா கண்ணை முடிக்கொண்டு குடிக்கிறதா நான் நினைக்கிறேன்.
1: உங்களுடைய பதிலே மாட்டேன். கோவா வந்து கூறு என்றால் அதுக்கு மீசை இருக்கிறதா?
3: அவர் பாணியே தனிதான்.
1: அவர் பாணி ஒரு தனியான
3: நண்பர். நண்பர் உங்கள்கிட்ட கலந்துக்கணும் ஆசைப்பட்டு சாயந்தரம் இருந்து ஒத்த கால நிக்கிறாரு. நேரத்துல பேச முடியல, அப்பாவுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்ட. நான் கலம்பத்துல வந்து பேசுறேன், வீட்டுக்கு போவோம், அடம் விட்டு இங்கே நிக்கிறாரு. எங்க வீட்டு ஆச்சாரங்கள்ல
1: நான் குருந்தானே கலம்பத்துல வந்து பேசுறேன். அம்மா வர வேண்டிய நேரம், ஆனால் நான் தான் வர வேண்டியதா போய்விட்டது. அவர் கொஞ்சம் அசௌகரியமா இருக்கின்றபடியா நான் வந்தேன். என்னுடைய பொன்சேகருடைய நிகழ்ச்சியில் அவர் அதை நிறுத்தி வந்திருக்கேன். அவருடைய நிகழ்ச்சி தொடர்ந்து வரும். நல்லது. எங்க அடுத்து வருவார்? எங்க கார்த்தி ஓடுவாங்க. கார்த்தி
4: வணக்கம் பா. வணக்கம் அப்பாவுக்கு. எங்களுடைய இரவு வணக்கத்தையும் உங்களுடைய பகல் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி மகனே. வணக்கத்தை நானும் உங்களுக்கு இரண்டு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலை வேளையிலே நீண்ட நேரம் பேச முடியவில்லை எங்களுக்கு. இப்பொழுது மதிய நேரம் நன்றாக கலம்பத்திலே பேசலாம். பேசுங்கள், கூறுங்கள்.
4: நன்றி. நன்றிங்கப்பா. எனக்கு வந்து நான் நினைச்சு கூட பாக்கலப்பா, இந்த அளவுக்கு எனக்கு வந்து வாழ்த்து வந்து சேரும். என் மொபைல் இருந்தா கூட நான் வந்து அவங்களுக்கு உடனே பதில் அளிச்சிருப்பேன். எனக்கு வந்து பதில தெளிவிக்க முடியல. எனக்கு கொஞ்சம் மனமாக இருந்தாலும் வானொலி மூலியமாக எனக்கு என்னுடைய பையனுக்கு வாழ்த்துக்குரிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் நன்றிகள் நன்றிகள் பா.
1: நீங்கள் மாலையிலே நேரத்தில் பாடல் கேட்க வந்தபோது அந்த நன்றிகளை கூறியிருந்தீர்கள். ஞானசேகரனுக்கு நன்றி
4: கூறியிருந்தேன்.
1: அதை விட நீண்டு கொண்டு போக முடியாது எனக்கு, வினாடி கணக்கு தான். அதனாலே நான் உங்களை அந்த நன்றியை கூறவிட்டேன். அந்த நன்றி எல்லாரிடம் கொண்டிருக்கின்றத மகனே, கவலைப்பட வேண்டாம். இது உங்கள் வாழ்க்கை, இருப்பவர்கள் உங்கள் உறவுகள், அந்த உறவுகள் எழுத்து மூலமும் ஒலி மூலமும் தொலைபேசி மூலமும் தொடர்பு கொள்வதற்கு உங்களுக்கு தொலைபேசி இல்லை, இருப்பினும் எழுத்து மூலம் தங்களுடைய உள்ள அன்பை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சில குழந்தை எங்கள் குழந்தை தானே, அதிலும் அவர் சிறுவர் பூங்காவில் முன்பு ஒரு தடவை பேசியிருந்தார் என்னோட. இனிமேல் அவருக்கு வயது வந்து விட்டது, வரலாம். ஆனால் நீங்கள் கூறினீர்கள், உங்கள் வீட்டில் அவர் இல்லை, அவர்களுடைய பேரன் வீட்டில் இருக்கின்றபடியால் அவர்கள் அவருக்கு அழைப்பை எடுத்துக் கொடுக்கலாம். கொடுத்தால் அவர் பேசுகிறார். மாமன் மாமியார் வந்து பாடல் கேட்பவர்கள் தானே
4: எல்லாரும். ஆமாப்பா, மாமா வந்து கேரளால இருக்காப்ல, கேரளால வானொலி கேட்டுட்டு எங்களுக்கு போன் பண்ணாப்லப்பா. நாங்க போன் பண்ணி சொல்லிருந்தோம்
1: முன்னாடியே.
4: மாமாவை ஒரு மாமா ஒய்ஃப் ஒரு வாட்டி பேசிருக்காங்க, ரெண்டு மூணு.
1: மாமா கேரளாவில் இருக்கிறார், அத்தை
4: இங்கே.
1: யாரோடு இருக்கின்றார் கேரளாவில, தமிழ்நாட்டில?
4: இல்ல, எங்களுடைய தமிழ்நாட்டுலதான். எங்க கூட வந்துட்டாப்லப்பா, எங்க கூட அவங்க தாத்தா வந்து விட்டுட்டு இன்னைக்குதான் கொண்டாடிட்டு
1: இன்னைக்குதான்ப்பா
4: ஊருக்கு போயிட்டாங்க.
1: இனி உங்களோட தான் இருப்பாரா அல்லது அங்கே போயிருவாரா? ஓ, அங்கிருந்து அவர் பேச முடியாதா என்ன ஒரு தாத்தாவோடு? அவர்கள் செய்வார்கள். நன்றி மகளே, நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டு வாழ்த்து தந்தவர்களுக்கு நன்றி கூறியமைக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் உங்களுக்கு. மேலும் மேலும் பல
4: நன்றி.
1: சரி, அப்ப என்ன பாடலை கேட்போம்?
4: எனக்கு வந்து மறுமலர்ச்சியில வந்து நன்றி சொல்ல உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அது வந்து நம்ம இருக்கிறது அனைவருக்கும் நன்றி சொல்ல விதமாக அந்த பாடலை கேட்கிறேன்.
1: நல்லது நல்லது நல்லது. அந்த பாடல் கேட்கறதுக்கு நன்றி சொல்ல உனக்கு அந்த பாடல் மறுமலர்ச்சி. சரி, இப்ப இந்த கேள்விக்கு உங்களுக்கு என்ன பதில் கூற முடியும்? இந்த பூனை பார்த்திருக்கீங்களா? பூனை பால் குடிங்கிறது, கண்ணை மூடுவது
4: பார்த்திருக்கேன்ப்பா,
1: பார்த்திருக்கேன்ப்பா.
4: என்னுடைய வந்து நான் என்ன சொன்னா வச்சீங்க அப்படின்னா, அது வந்து வலது கை கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு பழமொழி வச்சுங்கப்பா. அந்த மாதிரிதான் நான் நினைக்கிறேன். நம்ம குடிக்கிறது யாரும் பாக்க வேணாம் அப்படின்னு கண்ண மூடிட்டு
1: தான் பால் குடிக்கும் போது மற்றவர்கள் பார்க்க கூடாது என்று எண்ணி தன்னுடைய கண்ணை மூடிக்கொள்ளுங்க. ஆனா எல்லாரும் பார்க்கின்றோம் நாங்கள்,
4: குடிக்கிறாங்க.
1: அப்ப அறியாமை
4: நம்ம பார்க்கலாம், அவங்க பார்த்தாலும் நம்ம பார்க்க வேணாம் அப்படிங்கிற ஒரு இருக்கலாம். நான்
1: நல்ல கருத்து பார்ப்போம், மற்றவர்கள் என்ன கருத்தை கொண்டு வருகிறார் என்று பார்ப்போம். ஒரு பாடல் ஒன்று வர இருக்கும்போது அந்த பாடல் முடிவிலே எங்களுடைய கதம்பத்தின் போட்டி நிகழ்ச்சியை துவங்குவோம். சரிதானே? இருவருக்கும் நன்றி, வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் வரலாம், மீண்டும் வாருங்கள். நன்றி. இப்பொழுது பலர் வந்து பதிலை கூறி செல்கின்றார்கள். அந்த வகையில் பவுனம்மாளும் ஒரு பதிலை கொண்டு வருகின்றார். வணக்கம் பவுனம்மாள். நலமாக இருக்கின்றீர்களா?
5: நலமா இருக்கும் ஐயா. இருக்கீங்களா?
1: நான் நலமாக இருக்கிறேன். இந்த நேர நேரத்தில் கடுகதி வண்டியாக ஓடி சென்றது இந்த நிகழ்ச்சி. கடுகதி வண்டியிலே வந்து நீங்களும் அமர்ந்து பாடலை கேட்டதுக்கு வாழ்த்துக்கு. நீண்ட நேரம் பேச முடியும் இல்லையா? நல்லது. இருப்பினும் இங்கு கலம்பத்தில என்ன பாடலை உங்களுக்கு வழங்க வேண்டும் நாங்கள்?
5: எனக்கு வந்து விவசாயி படத்துல எவரிடத்தும் தவறும் இல்லை எனக்கு தான் தொல்லை அப்படின்னு பி சுசிலா அம்மா
1: பாட்டு. முதல்வர் பாடங்கள் கேட்போம்.
5: எவரிடத்தும் தவறும் இல்லை எனக்கு தான் தொல்லை, என்னதுதான் செய்வதென்று புரியவில்லை அம்மா
1: எவரிடத்தும் தவறும் இல்லை எனக்குத்தான் தொல்லை. இந்த உலகத்திலே எல்லோருக்கும் கிடைத்திருக்கின்ற ஒரு பரம், இறைவனால் கொடுக்கப்பட்ட பரம். அந்த தொல்லை கிடைக்காது விட்டால் உங்களுக்கு மனித வாழ்வினுடைய புனிதம் தெரியாது, எங்களுக்கு தெரியாது. தனியே அன்பும் கருணையும் சாந்தமும் என்றெல்லாம் கூறிக்கொண்டு இன்பம் என்ற ஒன்று, மகிழ்ச்சி என்ற ஒன்றைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். அது பல வழிகளாலேயும் கிடைக்க இருக்கின்றது. ஆனால் அது கிடைக்கும் வேளைகளே பல தொல்லைகளும் இருக்கின்றது. யாரிடத்தில் தவறும் இல்லாது விட்டாலும் தொல்லைகளங்களை வந்து சேர்வதற்கு பல வழி இருக்கின்றது. அதனால் இது மனித வாழ்க்கையின் இயல்பு நிலைகளில் ஒன்று என்று நாங்கள் எண்ணிக்கொள்ள போனோம். மிகுதி பாடலே அந்த கருத்துக்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் எவ்வளவு தொல்லைகள் வந்தாலும் பாருங்கள், நீங்கள் பெண்ணாக பிறந்த நீங்கள் யாரும் என்னத்தை கூறுகிறார், அம்மா என்றுதான் அழைக்கின்றார்கள். அந்த தொல்லை தீர்வதற்கு அந்த புனிதமான பதவியை பெற்ற உங்களுக்கு எந்த கவலையும் வரக்கூடாது, எந்த கவலையும் வர வேண்டிய அவசியம் இல்லை. பவுனம்மாள், ஏனென்றால் யாரும் தவறு செய்யவில்லை, நாங்கள் தவறு இல்லாமல் இருக்க முடியும். ஆனால் நாங்கள் தவறு செய்யாமல் வாழ முடியாது. அந்த பாடலாம் போட்டு பார்ப்போம். உங்களுடைய இந்த பூனை எதற்காக கண்ணை மூடிக்கொண்டு பால் குடிக்கிறது பவுனம்மாள்?
5: ஆமாங்க ஐயா, நீங்க கேள்வி கேட்கறீங்க நேயர்கள்ட்ட, எனக்கும் தெரியலீங்களா ஐயா இந்த கேள்விக்கு
1: ஏதாவது ஒரு பதில் நீங்க நினைத்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள், மற்றவர்கள் கூறியிருப்பார்கள். உங்களோட வயதுக்கு இது ஒரு அனுபவத்தில் வரக்கூடிய கருத்தாக இருக்கலாம். பூனை ஏன் பாலை குடிக்கும் பொழுது தன் கண்களை மூடிக்கொள்கின்றது? நீங்கள் நினைத்து பார்த்து கூறலாம். அதற்கு தெரியாது என்று கூறுவதற்கு இடம் இல்லை. இங்கு ஏதாவது ஒரு காரணம் நீங்கள் அறிந்தே இருப்பீங்க பூனை கண்ணை மூடிக்கொண்டிருக்கின்றது என்று.
5: சுவையான ஒரு பால் ஒரு இது அப்படின்றதுனால அது வந்து கண்ணை மூடி தன்னை மறந்து சுவைச்சு கண்ணை முடிக்கிறது.
1: சுவையிலே மயங்கி விட்டது. வாழ்த்துக்காப்ப சுவையிலே மயங்கி விட்டால் எவரிடத்தும் தவறாமல் எனக்குத்தான் தொல்லை என்று பார்த்துருக்கா. வாழ்த்துக்கள், நன்றி, நல்ல பதில். வேறு யாருடைய பதிலுக்கும் செல்வோம். பாடலை கேட்டுவிட்டு ஒரு
5: அஞ்சு
1: இப்பொழுது இன்னொரு உறவு வருகின்றார், அவருடன் செல்வம் உங்களோட பாடல் வரும். போட்டியின் நிகழ்வு இருக்கின்றது, முடித்திருங்கள். நன்றி. எங்கே வணக்கம் வணக்கம் வணக்கம், யாரோ காற்றலையில். நாட்கள் பேச முடியவில்லை, இருந்து இன்று வந்து இணைந்தனுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் நலமா இருக்கின்றீர்களா மகளே சுபா?
5: நலமா இருக்கும் ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா? அம்மா எப்படி இருக்காங்க?
1: அம்மாவின் நலம் நானும் நலம். அம்மா இன்று காற்றலைக்கு வர வேண்டும், அவருக்கு வரக்கூடிய நிலையில் இல்லை, அதனால் நான் ஓடி வந்தேன். நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். ஆனால் காலநிலை தான் நேற்று கடினமாக இருக்கின்றது. குளிர் மாறிக்கொண்டு வெயிலேறி வந்தது. ஆனால் இன்று மழை பொழிகின்றது, மழையோடு சேர்ந்து இருளும் சூழ்ந்திருக்கின்றது, குளிரும் சூழ்ந்திருக்கின்றது. அங்கே எப்படி இருக்கின்றது?
5: இங்கே வெயில்
1: தான், மழையே இல்லை. மழை இல்லையா? மழை வரும் வரும். கோடை மாறி இருந்தால் அதில் கோடையும் மாறியும் மாறி மாறி வருவது இயற்கையின் சுபாவம். நல்லது. சரி, அப்ப உங்களுக்கு தெரியுமா அந்த பதில், ஏன் பூனை கண்ணை மூடிக்கொண்டு பால் குடிக்கின்றது? பூனை பால் குடிக்கும் பொழுது ஏன் கண்களை மூடிக்கொண்டு குடிக்கின்றது? பார்த்திருக்கின்றீர்களா?
5: வீட்டில் இருக்கவங்க பாத்திரக்கூடாதுன்னா
1: அப்படியும் இருக்கலாம். சரி, பார்க்க கூடாது, நான் மட்டும் குடிக்கணும். ஆனா அவ கண்ணை மூடினா பூனை மற்றவர்கள் பார்ப்பது பூனைக்கு தெரியாது இல்லையா? சரி, உங்கள் வீட்டிலே பூனை இருக்கின்றதா?
5: எங்க வீட்டுல பூனை நிறைய இருக்குதுங்கயா.
1: உங்கள் வீட்டுல வளர்க்க இருக்கா பூனை? அதே பூனை எப்போ இருக்கிறாரா? கண்ண முடிக்கணும் பால்
5: குடிக்கிறார்.
1: இனிமேல் நீங்கள் பார்க்கும்பொழுது பூனை பால் குடிக்கும்பொழுது முற்றாக கண்ணை மூடிக்கொண்டு குடிக்கும்போது இடையிலே முடித்து பார்த்து பார்த்து குடிக்கிறதான் கவனித்துக் கொள்ளுங்கள். சரியா? பெரிய ஒரு தத்துவம் அம்மா. பூனை ஏன் கண்ணை மூடிக்கொண்டு பால் குடிக்கின்றது? இப்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் வந்து கூறுகிறாரு, நீங்களும் ஒரு பதிலை கூறியிருக்கீர்கள். சரி, நாளைய தினம் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
5: நாளைக்கா
1: கலம்பத்தில் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்? படம் தெரியவில்லை, பாடல் ஞாபகத்தில் இருந்தா கூறுங்கள். கடந்த வாரம் சிறுவர் பூங்காவும் உங்கள் பகுதி மனவையிலிருந்து இரண்டு மூன்று சிறுவர்கள் வந்தார்கள். ஆனால் இன்று பிராமகள் சஞ்சனா சிறியனுடைய பேத்தியாக வந்திருந்தார், மற்றவர்களை காணவில்லை. சுவாரஸ்யமா வந்து புவனேஸ்வரி என்பது உங்களுடைய
5: உங்களுடைய
1: பொண்ணு வந்திருந்தாள் சின்ன குட்டி. சிவானி வந்து ஒரு சில குரல் தந்திருக்கலாம். சரி, அடுத்த வாரம் பார்க்கலாம். எந்த நிகழ்வு மாற்றப்பட்டாலும் என் சில குழந்தைகளுடைய சிறுவர் பூங்கா மாற்றப்படவும் மாட்டாது, நேரமும் விளக்கப்படும். அந்த நேரம் அந்த மாதிரி என்ன வெள்ளிக்கிழமை என்ற பாடசாலை தொடங்கினாலும் சனிக்கிழமை அவர்களுக்கு லீவு நாள், அதனாலே வெள்ளிக்கிழமையிலே அவர்கள் வந்து இணைந்துள்ள நல்லது. அப்ப இப்பொழுது பாடல் எதுவாக இருக்கும், வேட்கை இருக்கும் பாடல் என்ன பாடலாக இருக்கும்? தத்துவ பாடலா, சுவாமி பாடலா, ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்கு? தத்துவ பாடல்
5: பாடுங்கள்.
1: ஒரு பாடல் வரி ஏதாவது மனதிலே இருக்கின்றதா பாடி காட்டுறதுக்கு?
5: பாடுறேன்,
1: ஏதாவது பாடங்கள் கேட்போம்.
5: வினை தாண்டி வருவாயா, வினையா.

தலை பழையாதே, மினி மூடாதே, சில முட்டுக்கள் சற்றென்று போவாகும். பெண்ணே பெண்ணே, உலோகம் எல்லாமே தூக்கி போகும். பெண்ணே தாண்டி வருவாயா, இணையான ஜோடி தேவை. எட்டாத உயரத்தின் நிலவை வைத்தவன் யாரோ, கையோடு சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரோ. இதை எண்ணி எண்ணி இயற்கையில் விழிக்கிறேன். எட்டாத உயரத்தின்

0: வேண்டும், அனுலகை ரசிக்க வேண்டும் என்றாலும் போன்ற பெண்ணோடு பெண்ணினவே பெண்ணினவே வினை தாண்டி வருவாயா இணையான ஜோடி தேவே.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு பாடலை பாட தெரிந்து வைத்துக் கொண்டு தெரியாதென்று நின்றுவிட்டீர்களே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். சிறப்பான சிறப்பான பாடலை பாடி காட்டியிருக்கின்றீர்கள். நன்றாக பாடுகிறீர்கள். நல்ல குரல். மீண்டும் பாடுவோர் நாளைய ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம் வந்து பாடுங்க. நீங்கள் கதம்பத்திலே வந்து பாடி காட்டலாம். நன்றியும் வாழ்த்துக்களும். அந்த பூனையே கவனித்துக் கொள்ளுங்கள். எப்படி பால் குடிக்கிறது? கண்ணை மூடித்தான் குடிக்கிறது.

0: ஆமா, நான் ஊரில் இருக்கும் பொழுது அப்ப சில பூனை கண்ணு திறந்து கொண்டு குடிக்கிறதா வாழ்த்துக்கிறதுப்பா அவங்களுடைய கண்டுபிடிப்புக்கு. நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். மீண்டும் அலங்கரிப்போம். நன்றி அம்மா, நன்றி. வேற ஏதாவது கூட இருக்கின்றீர்களா? கவிதைகள் உங்களுக்கு சொல்ல முடியுமா? கவிதைகள்
1: கவிதைகள்
0: நல்லதம்மா. எலி குடிக்கும் பொழுது, எலியை சாப்பிடும் பொழுது கூட பூனை கண்ணை மூடணும். பாலை குடிக்க மட்டும் கண்ணை மூடிக்கொண்டு மயக்கத்திலே குடிக்கின்றது போல் தெரிகின்றது. ஆனால் நீங்கள் பார்த்த பூனை ஒரு கண்ணை திறந்து பார்க்கிறது, சில பூனை கண்ணை திறந்து கொண்டு குடித்திருக்கீங்க, பல பார்த்திருக்கேன். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு மகளமா. நன்றி நன்றிகளா. நன்றி. இது முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கலம்பத்திலே இணைந்து கொண்டிருக்கின்றோம் செல்வங்களே. இங்கு பாடல் கேட்பதற்கு வந்து சென்றிருந்தார்கள். அவர்கள் மீண்டும் பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த பூனை ஏன் கண்ணை மூடிக்கொண்டு பால் குடிக்கின்றது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக இன்று முன்னாள் தமிழ் வானொலியிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொரு அனுபவத்தை கூறி செல்கின்றார்கள். அந்த வயது வகையில் தேவா வந்து ஒரு பாடலை கேட்டிருந்தார், வருஷமெல்லாம் வசந்தம் என்ற பாடல் முதல் பாடலாக கேட்டிருந்தால் அவர் பாடலை தருகின்றேன். கேட்டுக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சி அடுத்த தொடர்

0: பாடல் ஆரம்பிக்கும் போது சவுதி நாட்டில் இருந்து எங்கள் ஃபாரூக் வருகின்றார். வணக்கம், வணக்கம் ஃபாரூக். நன்றி, நலம் அறிந்தோம், நலமோடு இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்றைய மாலை நேரத்திலே உங்களுக்கான பாடல் தரவில்லை, இன்று தருகின்றேன். இந்த நிகழ்ச்சி தரப்படும் அந்த பாடல். நீங்கள் நீங்கள் கூறியது சரி, முன்பு கூறினீர்கள் தான், வெள்ளிக்கிழமையிலே சிறுவர் பூங்கா இருக்குமாப்பா, என்னுடைய பாடல் வர சந்தர்ப்பம் இல்லை என்று இருப்பதை நான் முயற்சி பண்ணுவேன். அந்த பாடல் அந்த பாடல் இந்த நிகழ்ச்சியிலே கிடைக்கும் உங்களுக்கு. சரி, இப்பொழுது காற்றடைக்கு வந்துவிட்டீர்கள், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்று கூறுகிறீர்கள். உங்களுக்கு இப்பொழுது 7 மணி 8 மணிக்கு இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றது என்று எண்ணுகின்றேன். உங்களுக்கு இரவு உணவு விடும் இடைவேளையா அல்லது பணியில இருக்கின்றீர்கள்? நல்லது. இந்த பூனை பால் குடிக்கும் பொழுது ஏன் கண்ணை மூடுகின்றது என்பதற்கு உங்களுக்கு என்ன பதில் தெரிகின்றது? பால் குடிக்கும் போது மட்டும்தான் அப்படி செய்யுமா அல்லது எல்லா நேரத்திலுமா?
1: பால் குடிக்கும் போது செய்யும், மற்ற நேரம் வந்து சில நேரத்தில்
0: ஏன் அப்படி நினைக்கிறது? அது நான் கண்ணைக்கு திறந்து கொண்டுதான் சாப்பிடுவேன், பால் குடிப்பேன். நல்ல, நீங்களும் ஒரு கருத்தை தந்திருக்கீங்க, மற்றவர்களும் தந்து செல்கிறீர்கள். சுவாரஸ்யமான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது பூனையை பற்றி. இங்கே ஒரு ஒரு குழந்தை வந்தா அவள் பேசிவிட்டு அவர்களுக்கு ஐயோ நான் பூனை பற்றியே பேச வர இல்லையப்பான்னு பல தகவலை தந்து விட்டார் அவர். சரியா? இப்பொழுதான் நாங்களும் சிந்திக்கின்றோம், பூனை ஏன் கண்ணை முடிக்கிறது? கண்டோமா காணவில்லையா தெரியவில்லை, நல்லது. சரி, அப்ப நாளைய தினம் உங்களுக்கு கிளம்பத்தில் என்ன பாடல் பாடுமானே?
1: ஆஜியார் பாட்டு பாடுமா?
0: என்ன பாடு?
1: ஆஜியார் பக்தி பாடல். அல்லாஹூ அல்லாஹ் ஆற்றல் மீது அல்லாஹ்.
0: மீண்டும் அந்த பாடி அவருக்கு பாடி காட்டுங்கள். அல்லாஹ்
1: அல்லாஹூ அல்லாஹ் ஆற்றல் மீது அல்லாஹ் என்ற பத்து.
0: அது திரைப்படத்தில் வந்ததா? பாடல் வந்து வர இருக்கிறது, பாடல் முடியில் போட்டி ஆரம்பிக்க உங்களுக்கு கண்டுபிடி அல்லது வேறு நிகழ்ச்சி ஒரு விகடமாக வந்து கொண்டிருக்கும், கேட்டு மகிழ்வோம். சரிதானே? இணைந்தமைக்கு

நன்றி பாரும், நன்றி பாரும். உங்களுடைய பாடலும் கிடைக்கும் இந்த இந்த நிகழ்ச்சியிலே. எப்போ ஒரு தடவை தருவேன் பாடலை தொடர்ந்து கேட்போம். தேவா நீங்கள் கேட்ட பாடல், இதுக்கு ஒரு அழைப்பு ஆரம்பத்தில் வந்தபடியால் எடுத்தேன். பாடல் ஓடி முடியும் என்றும் இனி எடுக்கவில்லை.

0: இனிமையான அந்த பாடல் தேவாவின் விருப்பமாக வந்ததை பொறுமையோடு எல்லோரும் கேட்டு மகிழ்ந்தோம். எங்கே அந்த வெண்ணிலா என்ற அந்த பாடல் வருஷம் எல்லாம் வசந்தம் திரைப்படத்தில் ஒலித்தது. அன்பு உறவுகளே, அடுத்து பாடலை கேட்டுக்கொண்டிருந்த எங்களுக்கு ஒரு போட்டியை ஆரம்பிக்க இருக்கின்றேன். எழுத்துக்களை கண்டுபிடிப்பது, சொற்களை கண்டுபிடிப்பது, கருத்துக்கமைய சொற்களை கொண்டு வந்து தருவது, பலம் மாறி எல்லாம் இடம் மாறி நிற்கும் சொற்களை கண்டுபிடிப்பது போன்ற விடயங்களில் இப்பொழுது நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதனால் ஒரு பதில் வருகின்றது. இப்பொழுது ஒரு ஒரு ஒரு பதத்தை தர இருக்கின்றேன். ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம், அந்த பதம் எல்லா இடங்களிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எல்லா இடத்திலும் அது இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் மனதில் கூட அது இருக்கின்றது. அந்த பதத்துக்குரிய விடயம், அந்த பொருள், அது ஒரு பொருள் எங்கள் மனதிலேயும் இருக்கின்றது. எதை செய்தாலும், நாங்கள் எதை தீர்த்தாலும், எதை தீர்மானம் எடுப்பதென்றாலும், ஒன்றை நடவடிக்கை செய்த பின்பு அதை சரியா பிள்ளையா என்று ஏற்றுக்கொள்ளும் இடத்தில் கூட இந்த பொருளை நாங்கள் இந்த விடயத்தை பாவித்துக் கொள்கிறோம். அது எதுவாக இருக்கலாம் என்று உங்கள் சிந்தனையில் தோன்றுகின்றது. ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், எல்லா இடத்திலும் அதை காணலாம். ஜோர்ஜ் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம், வணக்கம் ஜோர்ஜ். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். பணி முடிந்து விட்டதா?
1: பணி முடிஞ்சது.
0: நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கிறேன். நலமாவும் நலமாவும் மகிழ்ச்சியும்.
0: அதே போல் எந்த மாற்றம் இல்லை. நலமாக, வளமாக, சிறப்பாக, குதூகலமாக, சந்தோஷமாக என்று எதை கூற முடியும் அவ்வளவு என்னிடம் இருக்கின்றது. உங்களோடு இணைந்து அதை விட மேலாக இருக்கின்றது.
1: நன்றி நன்றி.
0: நல்லது. அங்கே நீங்கள் பணியாற்றும் இடங்களில் என்ன செல்ல பிராணிகளை வளர்க்கின்றார்கள்?
1: இங்க நிறைய இருக்குது ஐயா. பூனை தெருக்கு தெரு நிறைய இருக்கு. இப்ப செல்ல பிராணிகள் யாரும் வளர்க்கறது இல்ல.
0: வளர்க்கறது இல்ல. அப்ப வீட்டுல, ஆனா நாட்டில், எங்கள் நாட்டிலே நீங்கள் கண்டிருக்கீர்கள், வீட்டிலே செல்ல பிராணிகளாக முக்கியமாக நாய், பூனை, கோழி இவ்வளவும் இருக்கும். அதை விட பிரதீகமான பறவைகளையும் மிருகங்களையும் பிராணிகளையும் வளர்க்கின்றார்கள். அந்த பூனை கண்டிருக்கின்றீர்களா? பூனையை கூறுங்கள். பூனை பால் குடிக்கும் பொழுது ஏன் கண்ணை மூடுகின்றது? கண்ணை மூடுக்கணும் குடிக்கிறது. நரிமுறை உணவு அருந்தும் போது கண்ணை மூடுவதில்லை, பால் குடிக்கும் போது மட்டும் கண்ணை மூடுகின்றது. இதற்காக
1: அது அவ்வளவு ரசிச்சு ருசிச்சு குடிக்குது, அதாலதான் கண்ணை மூடிக்குது.
0: அதையும் கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் சாப்பிடும் போது நல்ல சுவையா கண்ணை மூடிக்கொண்டா குடிக்கலாம்.
1: அப்படி இல்ல, நாம் இப்ப நாம வேற பூனை வேற ஐயா. ஒன்னாயிட முடியுமா?
0: ஐயோ அதுதானே. அப்ப ஆக்களை பார்த்து சரியான கடல பூனையடா நீ என்று கூறுவார்களே.
1: அது சிலர் சொல்லுவாங்க இல்ல, பூனை கண்ணு மூடினா சோழமா இருந்துச்சுன்னு நினைப்பாங்க.
0: அப்படி என்று சொல்லுகிறாரு. அதான்
1: அது அந்த மாதிரியும் சொல்லுவாங்க.
0: நான் சரி, நான் நினைத்தேன் அது வெள்ளையா இருக்கு, கண் கூசும் போல இருக்கு, அதனால கண்ணை மூடுதுன்னு நான் நினைத்து விட்டேன். சரி, கடி பகுடி எல்லாம் நிகழ்ச்சிகள் வருகின்றது. என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள் நாளைய தினம்?
1: நாளைய தினம் கருமேடு கரோ என் படத்துல இருந்த ஐயா. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டேன் அந்த பாடல் ஐயா.
0: காட்டுக்குள்ள போய் கண்டுட்டீங்களா காதல் கிளியை? அப்பா, என் நாட்டிலே காண முடியவில்லையா அந்த கிளியை?
1: நாட்டுல காண முடியல, காட்டுல போய்.
0: காட்டுக்கு போய் தேட வேண்டியா இருக்கு. என்ன கருமேடு கருவாயன் அப்படித்தான் திரைப்படத்தின் பெயர்? அப்படி என்றால் என்னப்பா கருத்து ஐயா? கருமேடு கருவாயன் அது என்னது
1: தெரியல.
0: அது தெரியல. பாட்டு மட்டும் காதல் கிளி மட்டும் அங்கே வந்து விடு. கருமேடு இடத்துல வாழுகிற
1: கருமேடு கருவாயன்.
0: கருவாயன், சரி, கருமேடு கருவாயன். அப்போ வெள்ளை மேடு வந்தால் வெள்ளை வாயன் வருவார் இல்லையா? சரி, பூனை பால் குடிப்பதற்கு நீங்கள் கூறிய பதிலை கேட்ட பொழுது விஜயராகவன் ஓடி வந்தார். தானும் ஒரு பதிலை தருவதற்கு எங்கே அவர் வந்து தரலாம் என்று நன்றி. இப்பொழுது பதங்கள் தருகின்றேன், கேட்டுவிட்டு வாருங்க. அந்த பதம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், மிகவும் அது அந்த பதம், அந்த பதத்திலே வருகின்ற பொருள் காட்டுவதைத்தான் எல்லோரும் நம்புவார்கள். அது எங்கள் மனத்தில் கூட இருக்கின்றது. அது எதுவாக இருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்து அந்த அந்த பொருளின் இந்த பொருளின் பெயரிலே ஒரு திரைப்படம் கூட வந்திருக்கின்றது. சரியா இந்த தகவல்களோடு அந்த ஐந்தெழுத்து பதம் எதுவாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு ஓடி வாருங்கள். தங்கள் மனதிலும் இருக்கின்றது அந்த அந்த பொருள். எங்கே கொண்டு ஓடி வாருங்கள் அன்புறவுடைய விஜயராகவன், நீங்கள் வாருங்கள் காற்றலைக்கு பாடல்களை தாருங்கள், கேட்டு மகிழ்ந்துருவோம். ஓடி வாருங்கள் விஜயராகவன். இது முன்றைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் இணைந்து கொண்டு பாடல்களை தந்து கொண்டு கதம்பத்தில் கலந்த வேளையில இப்ப இப்பொழுது போட்டிக்கு வந்து விட்டோம். வாருங்கள் வாருங்கள் விஜயராகவன். வணக்கம் விஜயராகவன்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா?
1: வணக்கம்.
0: தூக்கத்தால் எழுந்து பேசுவது, தூக்கத்தால் எழுந்து பேசுவது போல, தூக்கத்தால் எழுந்து பேசுவது. நான் தூக்கத்தை கலைத்து விட்டதா முன்னில் தமிழ் வானொலி? சரி, உறங்க நிலையிலே இருந்தீர்கள், கேட்டுக்கொண்டு உறங்கினீர்கள், வந்து விட்டீர்கள். உங்கள் வரவுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் நன்றி கூறினீர்கள். இரவு வணக்கத்தை தந்ததுக்கு நன்றி. நானும் உங்களுக்கு இரவு வணக்கத்தை பணிவோடு தருகின்றேன் என்றால் தூக்கத்துக்கு செல்லும் வேலை நாளை கடமை இருக்கின்றதா? நாளை சனிக்கிழமை கடமை, கடமைக்கு நீங்கள் காலையிலே செல்ல வேண்டும், நல்லது. இந்த பூனை பால் குடிக்கும் பொழுது ஏன் கண்ணை மூடி கண்களை மூடிக்கொண்டு குடிக்கின்றது?
1: பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகமே இறந்துவிடும் என்று.
0: அப்படியா? யாரோ ஒருவர் ஒரு மாதிரி கூறினார்கள். சரி, நல்லது விஜயராகவன்.
1: பெரியாரம்
0: கடிகாரமா? நீங்கள் கடிகாரம் என்று கூறியிருக்கீர்கள், பார்ப்போம். மற்றவர்களும் கொண்டு வருவார்கள் சரியான பதில் எது என்று கேட்கும். கடிகாரம் உங்கள் மனதுக்குள்ளேயும் இருக்கின்றதா?
1: இருக்கியா?
0: சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்று கூறுவீர்கள். சரி, கடிகாரம் என்ற பதிலை கொண்டு வந்திருக்கிறீர்கள் நீங்கள், மற்றவர்களும் கொண்டு வருவார்கள் தானே, கேட்டு பார்ப்போம். சரி என்றால் இதை எடுத்துக்கொள்ளலாம். கடிகாரம் ஐந்து எழுத்தை கொண்ட பதிலை கொண்டு வந்து கூறினீர்கள், நல்லது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும்? நாளைய தினம் பாடல்,
1: நாளை பாடல் புட்டு வச்சு தங்க கோலம் பூமிக்கு நீ மகுடம்.
0: ஓ, பொட்டு வச்சு தங்க குடம் என்ற பாடலை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், பாடியும் காட்டியிருக்கீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது தூங்க செல்ல போகின்றீர்களா, இல்ல பாடலை கேட்டுக்க நிகழ்ச்சியை கேட்க போகின்றீர்களா? அப்படியே தங்கிறீர்களா? அங்கே எப்படி இருக்கு? நல்லது, நீங்கள் உங்களுடைய தூக்கத்திலிருந்து எழுந்து வந்த இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் உங்களுக்கு. பூனை பால் குடித்ததுக்கு நல்லது, ஒரு தத்துவத்தையும் கூறி செல்கின்றீர்கள். பார்ப்போம், பதில் தந்ததுக்கு நன்றி. மற்றவர்களும் தருவார்கள், அதை கேட்டுக்கொள்வோம். இது கதம்பம் நிகழ்ச்சி. நன்றி விஜயராகவன் அவர்களே. அடுத்த ஒரு அன்பு, நன்றி நன்றி. அடுத்த உறவு யார் அழைத்திருக்கின்றார், அவர் வர வேண்டும் காற்றலைக்கென்று கூறிக்கொண்டு இப்பொழுது இவர் வந்து கடிகாரம் என்ற பதிலை தந்திருக்கின்றார். எங்கே மற்றவர்கள் உங்கள் பதிலை கொண்டு வாருங்கள், ஓடி வந்து தாருங்கள். இன்று காலை மாலையிலே நிகழ்ச்சிக்கு வர முடியாதவர்களுக்கு இது நல்ல சந்தர்ப்பம், வந்து இணைந்து கொண்டு பேசி பாடல்களை கேட்டு மகிழலாம், வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை தொடர்வதற்காக இன்னும் ஒரு பாடலை தர வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். அது ஃபாரூக் அவர்களுடைய பாடல். ஃபாரூக் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காலை நேரத்து பாடலை இப்பொழுது கொடுக்கலாம் என்று எண்ணுகின்றேன், உங்களுடைய அனுமதியோடு. அவர் வந்து புதுசா படிக்கிறேன் என்ற திரைப்படத்திலிருந்து பாசத்துல பாட்டு என்று ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடலை முயற்சி செய்கிறேன் கொடுப்பதற்காக, நேரம் இருந்தால் அவருக்கு இந்த நிகழ்ச்சியிலே அந்த பாடலை கொடுத்து மகிழலாம் என்று எண்ணுகிறேன். காலையிலே அவருக்கு வர முடியவில்லை, ஆனால் அவர் ஒவ்வொரு தடவையும் தந்து விடுவார் முன்னேற்பாடாக. அவருடைய பாடலை கேட்டுவிடுவோம். இப்பொழுது இந்த நான்கு ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம் ஒரு பதில் வந்திருக்கிறது. தேவா அவர், தேவா வணக்கம். தேவா, என்ன பதில் கொண்டு வருகிறீர்கள்?
2: ஐயா, எங்க மணிக்க ஐயா, சத்தியம்.
0: சத்தியம், சத்தியம் என்ற பதிலை கொண்டு வருகிறீர்கள். சத்தியம், கேட்டுக்கொண்டிருங்கள். சத்தியம் மகாலிங்கம் இருக்கு. வணக்கம் மகாலிங்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் மாலிங்கம்.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். என்ன பதில்? வணக்கம் வணக்கம். என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்?
2: நான் இப்பதான் நிகழ்ச்சியே வந்தேன். என்ன நீங்க சொன்னீங்கன்னா சொல்றேன்.
0: என்னன்னா ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், இது எல்லா இடங்களிலும் இருக்கும், உங்கள் மனதிலும் இருக்கிறது அந்த பதம். அது எதுவாக இருக்கும், எதை செய்தாலும் அந்த பதம் தான் எங்களுக்கு முக்கியமான பதமாக அமைந்திருக்கின்றது. அது ஐந்து எழுத்துக்களிலே கொண்ட ஒரு பதம். அந்த பதத்திலே ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது அந்த பெயரிலே. நல்லது. அடுத்தது என்னவென்றால் கேள்வி ஒன்று. பூனை, பூனை
1: மகிழ்ச்சியா?
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று கூறுகிறீர்கள். எல்லா இடத்திலையும் காணக்கூடியதா, எப்பொழுதும் காணக்கூடியதா இருக்கும் மகிழ்ச்சி என்று கூறுகிறீர்கள். மூன்றாவது பதில் இன்றைய கேள்வி என்று இருக்கின்றது காட்டலையிலே ஒரு விகடமாக என்றாலும் அவர்கள் தத்துவங்களும் அடங்கி இருக்கின்றது. பூனை, ஒரு பூனை பால் குடிக்கும் பொழுது எதற்காக பால் குடிக்கும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு குடிக்கின்றது மகாலிங்கம்?
2: அது வந்து தான் குடிக்கும் பால் வந்து ருசி மட்டும் இல்லாம குடிக்கும் குடிக்கிறது வந்து பாலா இருந்தாலும் அமுதம் போன்ற ஒரு இனிமையான ஒரு சுவையை அது உணர்றதுனால தன்னை மீறி அது வந்து கண்கள் மூடி கொடுக்கிறது இயல்பாக. இன்னொன்றியா அதாவது தாம் குடிக்கும் இடத்த கண்ணு பட்டு விடக்கூடாது, அடுத்த நாள் இருக்காதுங்கிற மாதிரி ஒரு உணர்வு உண்டு. ஏன் மனித இனத்து கூட குழந்தைங்கள் கூட தன்னை மீறி வந்து அப்படியே பால் குடிக்கும் போது கண்ணை மூடிக்கொண்டு தாயா குடிக்கும். அது இயல்பாக அது வந்து கண்ணு பட்டு சொல்லுவாங்க, என் தாய் கூட சொல்லுவாங்க என் பிள்ளைக்கு நானே என் கண்ணு வச்சுட்டேன்
0: அப்படின்னு. பெயர் சூட்ட விரும்புகிறோம் என்னவென்றால் பூனை ஆராய்ச்சியாளர்கள் என்று இவ்வளவு உயரத்துக்கு ஒரு பூனையோடு பூனையாக வாழ்ந்திருந்து வாழ்த்துக்கள் மாறுங்க. உங்களுக்கு ஒரு பூனையை பற்றிய ஆராய்ச்சியே செய்து கொண்டு வந்து விட்டீர்கள். பூனை ஆய்வாளர் மகாலிங்கம் அவர்களே, உங்க வீட்டுல பூனை இருக்கின்றதா?
2: பூனை மட்டும் இல்லையா, குழந்தைய கூட கண்ண மூடிதையா அதை ருசிப்பு மட்டும் இல்லையா?
0: இன்றைய கேள்வி என்னவென்றால் இன்றைய கேள்வி வந்து பூனைகள் ஏன் கண்ணை மூடி கண்களை மூடிக்கணும் பால் குடிக்கிறது? நல்ல தகவலை தந்துவிட்டீர்கள். இன்னும் வருவதால் அவற்ற தகவலையும் கேட்டுக்கொள்ளும். மற்ற நீங்கள் மகிழ்ச்சி என்ற பதிலையும் தந்திருக்கீங்க. மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. பாடல் கூறிவிட்டீர்களா? இல்லை, பாடல் கூறவில்லை. நீங்கள் பெற வேண்டும். மீண்டும் நீண்ட வீட்டை அளந்து விட்டோம். மீண்டும் ஒரு தடவை வந்து பாடலை தருங்கள். வணக்கம் ஞானசேகரன், என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்?
1: நம்பிக்கை.
0: நம்பிக்கை என்ற பொருள் என்று நீ, அது ஒரு பொருளா? சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி.
0: இன்னும் ஒரு தகவல் தந்தால் உடனே கண்டுபிடித்து விட நான் தரமாட்டேனே. தரமாட்டேன் மாலிங்க. நீங்கள் பாடல் கூற வேண்டும் ஐயா, வர வர வேண்டும். இன்னும் ஒரு பதிலை கொண்டு வாருங்கள். சரியான பதில் இன்னும் கிடைக்கவில்லை. நான்கு பதில் வந்தது, சரியான பதில் கிடைக்கவில்லை. நீங்கள் அது கிடைக்கும் கடுமையாக சிந்திக்க வேண்டாம். எங்கள் மனதிலும் அது இருக்கின்றது, ஆனால் எங்கும் பார்க்கலாம், எல்லோரிடமும் இருக்கின்றது. அது உபயோகப்படுத்தப்படுகின்றது, வெளியிடத்திலே உபயோகப்படுத்தப்படுகின்றது அந்த பொருளை. அந்த பொருளின் பெயரில், அந்த பொருளின் பெயரில் ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது. எங்கே கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள், பார்ப்போம். மிகவும் சிறப்பான திரைப்படம் அந்த திரைப்படம் நீண்ட காலத்துக்கு முன்பு வந்தது. இன்னொரு பதில் தரலாம், இன்னொரு தரவு தரலாம். அதை தந்தால் உடனே கண்டுபிடித்து விடுவீர்கள். தரமாட்டேன், தரமாட்டேனே, தரமாட்டேனே. ஓடி பாருங்கள். இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாடல்களை கேட்காமல் பதில்களை கொண்டு வந்து கொண்டிருக்கு. அற்புதமா மூளை சிந்திய சிந்தனை போடுக, சிந்தனை தொழில்கள் தொழில் விட்டு கொண்டிருக்கின்றது என்று நன்றாக தெரிகின்றது. எனக்கு கடினமான சொல்லை தந்து விட்டேனா? இல்லை, மிகவும் சுலபமான சொல்லு, மிகவும் சுலபமான பதில், எல்லோருக்கும் தெரிந்த பதம். எங்கே கேட்போம், எங்கே கேட்போம். ஓடி பாருங்கள். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ. கொண்டு வருகிறீர்களா? யார் வர போகிறீர்கள்? இது முன்னியல் தமிழ் வானொலி. அந்த வானொலியில் பாடல்களை பதிந்துவிட்டு செல்கின்றீர்கள் நாளைய தினத்துக்காக. இப்பொழுது முன்னியல் தமிழ் வானொலியில் யார் சொல்வதோ என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் யாரும் சொல்லாமல் செல்வது அவ்வளவு அழகாக இல்லை. வந்து சொல்ல வேண்டும். மிகவும் சுலபமான காரியம், விடயம் எங்கள் மனதிலும் இருக்கின்றது. அந்த விடயத்தை, அந்த விடயம், அந்த பொருள் செய்யும் வேலையை எங்கள் மனம் செய்கின்றது. சில வேலை எப்பொழுதும் செய்ய வேண்டும். அந்த பொருள் என்னவாக இருக்கும்? எங்கே கொண்டு வர வேண்டும், எங்கே கொண்டு வர வேண்டும்? யார் சொல்லப் போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். சரி, உங்களுக்கு சுலபமாக்குகின்றேன். இந்த பொருள் நீதியோடு சம்பந்தப்பட்டது, நீதி என்பதோடு சம்பந்தப்பட்டது. எங்க தேவா கொண்டு தேவா என்ன பதில்? திரிசூலம். திரிசூலம் உன் மனதில இருக்கின்றதா? இருக்கு. பார்ப்போம் பார்ப்போம், சரியான பார்ப்போம், மற்றவர்களோட பதிலோட ஒப்பிட்டு பார்ப்போம். இன்னும் சரியான பதில் வரவில்லை, கொண்டு வாருங்கள். யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு புள்ளி வழங்கப்படுகின்றது.

0: மீண்டும் ஃபாரூக் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அழைத்து விடுங்க ஃபாரூக். வணக்கம் ஃபாரூக். வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் மனசாட்சி என்று கூறுவீர்கள், அது வெளியே இருக்கின்றதா அந்த பொருளாக?
1: பொருளாக
0: அதெல்லாம் சரியான பதில் இன்னும் வரவில்லை. ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே இடையே வந்து பாடலை பதிலை தந்து செல்வம் வருகின்றார் எங்கள் நாகூர் ஜெகபர் சாதி நாகூர் ராஃபிக் அவர்கள். வணக்கம் ராபி.
2: வணக்கம் ஐயா. வணக்கம். இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம் தந்த ராபிக் அவர்களே, உங்களுடைய இரவு வணக்கத்தோடு எங்கள் பகல் வணக்கத்தை நாங்கள் தருகின்றேன். காரைக்கால் இருந்து வீடு வந்து விட்டீர்களா? வாழ்த்துக்கள், நன்றிகள். எங்கு சென்றாலும் ஒன்றிய தமிழ் வானொலியில் இணைய வேண்டும் என்ற அக்கறையோடு சென்று பாடலை கேட்ட உங்களுக்கும் நன்றி. சரி, இந்த என்ன பதிலை கண்டுபிடித்தீர்கள்? என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? பதில்
2: பதில் பதில் வந்து திரிசூலமையா.
0: நீங்களும் திரிசூலம் என்று கூறுவீர்கள். சரி, அங்கே பூனை ஏன் கண்களை மூடிக்கொண்டு பால் குடிக்கின்றது ராஃபிக்?
2: அது வந்து பால் வந்து ருசிக்கும் பூனைக்கு, அதான் கண் மூடிக்கிட்டு பால் குடிக்கும்.
0: அது எப்படி உங்களுக்கு தெரியும் அது ருசிக்கிறது என்று?
2: வீட்டுல பூனை இருக்கு, பூனை பூனை குடிக்க கண் மூடிதான் குடிக்கும்.
0: ஒருபோதும் கண்ணை திறந்து கொண்டு குடிப்பது இல்லையா? நன்றாக பாத்துருக்கேன்.
2: அது கிடையாது, நல்லா பாத்துருக்கேன். நான் சாப்பிடும் போது கண்ணு மூடாது. இந்த பால் ஒரு ருசியில வந்து கண்ணு முடியும்.
0: அப்ப சாப்பாடு எல்லாம் அதுக்கு ருசி இல்லை, பால் தான் ருசியா இருக்கு. அப்படித்தான்.
2: ஆமா ஆமா ஆமாமா.
0: நல்ல பால்.
2: அது பூனைக்கு, அது பூனைக்கு வந்து இந்த மீன் இறைச்சி எல்லாம் வாசம் தூக்கும், அது வந்துடும் வீட்டுக்கு.
0: ஓ, வாசம். நல்ல பதில்களையும் நல்ல தகவல்களையும் தந்து கொண்டிருக்கின்றீர்கள். என்ன பாடலை கேட்டு நாளைய தினம்?
2: நாளைக்கு வந்து படம் வந்து உயர்ந்த உள்ளம். பாடல் வந்து எங்கே என் ஜீவனே உன்னை கண்டேனே, அந்த பாடலையா?
0: எங்கே என் ஜீவனே என்ற பாடல், உயர்ந்த உள்ளம் திரைப்படம்.
2: உன்னை கண்டனே.
0: ஓமய ஜீவனே. எங்கே என்ற பாடல் உயர்ந்தவள். நல்லது, பாடலை தந்தவங்க பதிலை தந்தவங்க நன்றி கூறிக்கொண்டு அடுத்த
2: உறவு
0: வாழ்த்துக்கள் ராபிக், நலமாக இருங்கள். வணக்கம். வணக்கம் மகனே செல்வகுமார். நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? மாலை நேர நிகழ்ச்சியில இடம் கொடுத்து மற்றவர்களை கேட்க வைத்தவருக்கு நன்றி. உங்களுக்கு புரியும் வெள்ளிக்கிழமை என்று. நன்றி மகனே. நான்
3: அது ரேடியோல கேட்டுக்கிட்டே, அதுக்கு பணி இடையெல்லாம் கிடையாது, காதுல மாட்டிக்கிட்டே நீங்க
0: பாடல் கேட்க வராமல் இருந்ததற்கு கூறுகின்றேன். மற்றவர்களுக்கிடம் கொடுத்து குறுகிய
3: அன்பு உறவுகளுக்கு எல்லாமே கத்துக் கொடுத்துட்டீங்க. என்ன செய்யணும்?
0: நல்லது மகனே, நல்லது. நீங்க பதில் கொண்டு வந்தீர்களா இந்த கேள்விக்கு பதில்?
3: தராசு. தராசு தராசு
0: தராசு எத்தனை எழுத்து மகன்?
3: தராசு.
0: தராசு எத்தனை எழுத்து?
3: ஐந்தெழுத்து. தராசு நாலு எழுத்து, மூணு எழுத்து தான் வருதா? ஐந்து எழுத்து. ஆமா, இல்ல நியாயத்துல நிக்கும் அப்படின்னு சொன்னீங்களா? படம் படம் அப்படி ஒரு படம் வரல.
0: வரல
3: அப்படின்னா துளா. அப்ப இல்லாடி இந்த இது துலாபாரமா, துலாபாரம் ஒரு பழைய படம்.
0: அப்படியா? துலாபாரம். துலாபாரம் என்று கூறுகிறீர்களா? பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். அவர்களையும் கேட்போம். பல பல பதார்த்தங்கள் வருகின்றது.
3: நாய தேவதையில நிக்கும்.
0: அடுத்தது ஒரு கேள்வி.
3: நாளைய பாடல், நாளைய பாடல் நாளைய பாடல் எனக்கு வந்துப்பா. இது உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே.
0: அந்த அந்த பாடல் எந்த திரைப்படத்திலே?
3: அந்த பாடல் வந்து
0: உழைக்கும் கைகளே. உழைக்கும் கைகளே என்று வருகின்றதா? உழைக்கும் கைகள்.
3: உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே. விவசாயி நினைக்கிறேன். விவசாய தொழிலாளி. தொழிலாளி.
0: சரி, நல்லது. அந்த பாடல் கிடைக்கும். இந்த கேள்விக்கு இங்கே என்று ஒரு கேள்வி என்று உலாவுகின்றது. இந்த நிகழ்ச்சியில பூனைகள் பால் குடிக்கும் போது ஏன் கண்களை
3: மூடுகின்றது?
0: ஏன் கண்ணை மூடுகின்றது?
3: அது வந்து கிண்ணத்துல வச்சு குடிச்சாலும் முடிக்குது, பால் கண் முடுதாப்பா இல்ல குட்டியோட இதுல குடிக்கும் போதும் கண் முடுதான்னு தெரியல. எப்ப பால் குடிச்சாலும் கண் முடுதுங்களா?
0: நீங்கள் எப்படி கவனிச்சீர்கள்?
3: இல்ல நான் வந்து அதை கவனிச்சதே இல்ல.
0: யார் புட்டியில பால் கொடுப்பது?
3: இல்லப்பா அந்த ஒரு கிண்ணத்துல ஊத்தி குடுத்துறாங்களே.
0: ஆமா
3: அந்த கிண்ணத்துல அது பாட்டு குடிக்குது.
0: அது குடிக்கும்
3: ஒரு இடங்கள்ல
0: அதை குடிக்கும் போது கண்களை மூடிக்கொண்டு குடிக்கிறது ஏன்
3: குடிக்குது?
0: கவனிக்கவில்லையா?
3: அது சின்ன
0: வாழ்த்துக்கள். இது முன்னிய தமிழ் வானொலி. இப்பொழுது மகாலிங்கம் அழைத்திருந்தீர்கள், பவுனம்மா நீங்களும் அழைத்திருந்தீர்கள், மகாலிங்கம் உங்கள் பாடல் தர வேண்டும். இப்பொழுது வந்திருக்கின்ற பதில்கள் கடிகாரம், மற்றது சத்தியம், மகிழ்ச்சி, நம்பிக்கை, திரிசூலம் என்று இருவர் கூறியிருந்தார்கள், மற்றது மனசாட்சி என்று கூறியிருந்தார்கள், தராசு என்று கூறி துலாபாரம் என்றும் கூறியிருக்கின்றார்கள். இன்னும் பதில்கள் வர இருக்கின்றது போல் தெரிகின்றது. இங்கே ஓடி வாருங்கள். இப்பொழுது வந்த மகாலிங்கம், பவுனம்மாள், நீங்கள் பதில் கொண்டு வந்தீர்கள், கொண்டு வாருங்கள். பவுனம்மாள் கொண்டு வந்தீர்கள், கொண்டு வாருங்கள் பவுனம்மாள். துலாபாரம் உங்களுடைய பதிலும் வந்திருக்கிறது. மற்றவர்களை பதிலையும் எதிர்பார்க்கின்றேன். மகாலிங்கம் அழைத்திருந்த அவர் கூறிவிட்டார். நல்லது பவுனம்மாள், இன்றைக்கு நன்றி, மீண்டும் சந்திப்போம். இப்பொழுது வந்த பதில்களை கூறியிருந்தேன். இரண்டு பேர் திரிசூலம் கூறியிருக்கின்றார்கள், இரண்டு பேர் துலாபாரம் கூறியிருக்கின்றார்கள். இதே கடிகாரம் வெளியிலே தெரியும் அந்த பொருள், எங்கும் பார்க்கலாம், ஆனா மனதுக்குள்ளே பார்க்கலாம் என்றதுக்கு விஜயராகவன் டிக் டிக் டிக்னு மனதுக்குள்ளே சத்தம் போடுமா அப்பொழுது பார்க்கலாம் என்று கூறியிருந்தார். மற்றது சத்தியம் என்று ஒரு வார்த்தை வந்தது எங்களுடைய தேவா கூறியிருந்தார். சத்தியம் என்பது வெளியே அந்த பொருளை பார்க்க முடியுமா? மனதுக்குள்ளே சத்தியம் இருந்தாலும் வெளியிலே அந்த பொருளை பார்க்க, அது ஒரு பொருளாக பார்க்க முடியுமா? கேள்வியாக இருக்கிறது. மகிழ்ச்சி என்பது மனதுக்குள்ளே இருக்கின்றதா? நான் வெளியிலே மகிழ்ச்சி எப்படி பார்ப்பது? பொருளாக பார்க்கலாம் என்றுதான் கூறியிருந்தேன். அதே போல நம்பிக்கையும் அப்படித்தான், அதற்கென்ற ஒரு பொருளை நாங்கள் பார்க்க முடியாது, அது ஒரு குணம்தான். திரிசூலம் வெளியே பொருளாக அதை பார்க்கலாம், ஆனால் உள்ளே பார்க்கலாமா மனதுக்குள்ளே? அங்கேயும் கேள்வி அடையாளமா இருக்கின்றது. மனசாட்சி என்று ஒன்று கூறப்பட்டிருந்தது. மனசாட்சி மனதிலே இருக்கும், வெளியே காண முடியுமா? முடியாது. இங்கே தராசு என்று ஒரு வார்த்தை வந்திருக்கிறது, அது மனதிலேயும் இருக்குமா வெளியே இருக்கும்? மகாலிங்கம் கொண்டு வரும் பாடலுக்கு வணக்கம். மகாலிங்கம் மாலிங்கம் பாருங்கள்.
1: வணக்கம். வணக்கம்.
0: பாருங்கள்,
1: வாக்குவாதம்,
0: வாக்குவாதம் அது வந்து ஆறலுக்காக வந்துவிட்டது, அதை எடுத்து பார்ப்போம். வாக்குவாதம், வாக்குவாதத்தை வெளியிலே பார்க்க முடியுமா? பொருளாக பார்க்க முடியுமா?
1: பொருளாக
0: நாளைய தினம் பாடலை தாருங்கள்.
1: நடையா இது நடையா நாடகமன்றம் நடக்குது, இடையா இது இடையா.
0: அட்டைங்கப்பா, இவ்வளவு ரசனையோட பார்க்க வீட்டுலயே அவங்க இல்லையா?
1: இருக்காங்க ஐயா, அது அவங்கதான் சொன்னாங்க இந்த பாட்டு கேளுங்க.
0: அவங்களே சொல்லி கொடுக்குறாங்களாப்பாங்களாப்பா, ஜாரிக்கேதே மூடியப்பா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது பதில்கள் வந்திருக்கிறது, பார்ப்போம். நன்றி இணைந்தமைக்கு நன்றி. சரி, அப்ப தராசு என்று ஒரு பதில் வந்தது, வெளியே பார்க்கலாம், மனதுக்குள்ளேயும் பார்க்கலாம் தான், ஏன் எப்படி பார்க்கலாம் என்று கூறுவேன். அடுத்தது வந்து துலாபாரம் என்று ஒரு பதில் வந்தது. அந்த தராசு துலாபாரம் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது துலாபாரம் ஐந்து எழுத்திலே வந்திருக்கின்றது. ஆதலால் அந்த துலாபாரம் தான் சரியான பதில். பவுனம்மாளும் வந்து கூறியிருந்தார். செல்வகுமார் முதலில் கூறி புள்ளியை பெற்றுக்கொண்டார். அந்த துலாபாரம் என்பது எங்கள் மனதுக்குள்ளே இருக்கிற, நாங்கள் எதை செய்தாலும் நீதியோடு தான் செய்கின்றோம். நீதியை பொருள் தான் அது, நன்றி நீதியை குறிப்பிடுவது என்று. துலாபாரம் வெளியிலே எங்கும் பார்க்கலாம், நீதிமன்றத்திலே பார்க்கலாம், சிலருடைய அலுவலகங்களே, நீதி வகிக்கவருடைய அலுவலகங்கள், சட்டத்துறையாளர்களின் அலுவலகங்களிலே அந்த துலாபாரத்தை பார்க்கலாம், கடை வீதிகளிலே பார்க்கலாம், எங்கள் வீடுகளிலேயும் அந்த அடுக்களையிலே சில உணவுகளை நாங்கள் தயாரிக்கும் பொழுது, அளவீடுகளின்படி தயாரிக்கும் பொழுது சிலர் அந்த துலாபாரத்தை வைத்திருக்கின்றார்கள். அந்த துலாபாரம் ஐந்து எழுத்துக்கள் கொண்டது. துலாபாரம் என்று ஒரு திரைப்படம் வந்தது, அதிலேதான் பட்டம் விருது பெற்றவர்கள் எங்களுடைய மலையாள நடிகை ஊர்வசி பட்டம் பெற்றவர். அந்த துலா பாரமன்ற திரைப்படத்திலே தான் காகித கூடம் கடல் அலை மேலே என்ற பாடலும் அந்த திரைப்படத்தில். துலாபாரம் என்பது தராசுவினுடைய இன்னொரு சொல், அதுதான் தமிழ் சொல் துலாபாரம். அது பெரிய பெரிய பிராண காலத்திலிருந்தே உபயோகிக்கப்பட்டுக் கொண்டு வந்திருக்கின்றது. துலாபாரத்தை சொல்ல போனால் பல விடயங்கள் கூறலாம், இப்பொழுது நேரம் காணாது தானே அதை கூறும்பொழுது. ஆகவே துலாபாரம் என்பது சரியான பதிலை கண்டுபிடித்த செல்வகுமார் உங்களுக்கும் பவனம்மாளும் வாழ்த்து பெறுகின்றீர்கள். செல்வகுமார் புள்ளியை பெறுகின்றார், பவனம்மாள் வாழ்த்தை பெற்றுக் கொண்டார். மற்றவர்களுக்கும் உற்சாகமாக வந்து உரையாடியதற்கு வாழ்த்துக்களை பெறுகின்றீர்கள். அடுத்த பதம் ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இறுதியிலே வருகிற மூன்று எழுத்துக்களும் பிள்ளை என்று வருகின்றது. குழந்தை பருவத்தை குறிக்கின்ற ஒரு பதம். அதற்கு முன்பு நான்கு சொற்கள் இருக்கின்றது. அது எதுவாக இருக்கும் என்று கண்டுபிடித்துக் கொண்டு வர இலகுவாக தந்திருக்கிறேன் அந்த பதத்தை. பிள்ளை என்ற பதத்தில் அந்த சொல், அந்த பதம் பிள்ளை என்றதோடு முடிகின்றது. அது என்னவாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம் என்று வந்து கூற வேண்டும். ஆசிய நாடுகளிலே அநேகமாக எல்லா இடத்திலையும் காணக்கூடிய இருக்கும். எங்கள் கனடாவிலே நாங்கள் அதை காண்பது அறிது. எங்கு கொண்டு வரு வாருங்கள், யார் கொண்டு வர போகின்றீர்கள், கொண்டு வாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. இந்த பாடலே ஸ்டக் ஆகி போயிருக்கிறது.

0: வணக்கம் ஞானசேகரன், கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா,
0: கூறுங்கள்.
1: தென்னம்பிள்ளை,
0: வாழ்த்துக்கள். உடனே கண்டுபிடித்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் ஞானசேகரன், வாழ்த்துக்கள் ஞானசேகரன். ஒரு தென்னம்பிள்ளை என்பது சரியானது. நான் ஆசிய நாடுகளிலே தான் இருக்க வேண்டவுடன் கண்டுபிடித்து விட்டார். ரொம்ப நன்றி. பிள்ளை, கீரிப்பிள்ளை, கிளிப்பிள்ளை என்றெல்லாம் இருக்கின்றது. ஆனால் தென்னம்பிள்ளை என்பது வேறு எழுத்துக்கள். சரியான எங்கள் பவுனம்மாலும் வந்திருக்கிறது, அவரிடம் கேட்போம். வணக்கம் பவுனம்மாள். பவுனம்மாள் வணக்கம்.
2: வணக்கம். தென்னம்பிள்ளை,
0: வாழ்த்துக்கள். சிறப்பான பதில் எங்களுடைய ஞானசேகரன் வந்து குறிப்பிட்டு சொல்கின்றார். நல்ல பதில், நல்ல பதில். வாழ்த்துக்கள் கண்டுபிடிப்புக்கு. அடுத்து செல்வகுமார் வருங்க. செல்வகுமார் கூறுங்கள்.
3: அப்பா வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம்
0: கூறுங்கள்.
3: அப்பா தென்னம்பிள்ளை. தென்னம்பிள்ளைப்பா,
0: சரியான பதில். கெட்டிக்காரன் கண்டுபிடித்ததற்கு வாழ்த்துக்கள். ஞானசேகரன் முதலில் கூறிவிட்டால் இரண்டாவதாக பவுனம்மாள் கூறி நீங்கள் மூன்றாவதாக கூறியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். இது மொழிகள் தமிழ் வானொலி. அற்புதமான பதிலை கண்டுபிடித்தவர்கள் உடனே கண்டுபிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். சரி, அது உடனே வந்தபடியால் இன்னும் ஒரு பதத்தை நான் தர இருக்கின்றேன். அந்த படம் வந்து அந்த பதம் வந்து இந்த பதத்தை வார அந்த சொல் அங்கே தேவா தேவா கொண்டு வாருங்கள். என்ன பதில்
1: ஐயா
0: கூறுங்கள்.
1: ஐயா தென்னம், தென்னம் மரம்
0: இல்ல பிள்ளை என்று தான் முடிய வேண்டும். தென்னம்பிள்ளை, தென்னம்பிள்ளை சரியான பதில்.
1: தென்னம்பிள்ளை
0: கூறிவிட்டார்கள், மூவர் கூறிவிட்டார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓடி வந்து வந்தவர் நல்லது. இப்பொழுது வரப்போகின்ற ஒரு பதம், உலகத்திலே இதை தேடுகின்றோம். முன்பு 100 வீதம் இருந்தது, இப்பொழுது 50 வீதம் கூட இல்லை என்றதான் என் கணிப்பிலே இருக்கின்றது. அது ஒரு குணாதிசயத்தை கொண்டு வருகின்றது. மக்களிடையே தான் நாங்கள் அதை எதிர்பார்க்கின்றோம். 6 எழுத்துக்களை கொண்ட பதம். எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். 6 எழுத்துக்களை கொண்டு ராபிக் வந்துவிட்டார். அவர் கொண்டு வணக்கம் ராபிக்.
1: தென்னம்பிள்ளை. தென்னம்பிள்ளை,
0: தென்னம்பிள்ளை சரியான பதிலை கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள். முன்பு கூறிவிட்டார்கள், சென்று வாருங்கள். மீண்டும் வாருங்கள் ஐயா. நன்றி. எங்கே அலி, முகமது அலி வந்துவிட்டார். ஐயா முகமது அலி நிலமாக இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. நல்ல இளைய நிலாவை கேட்கிற ஆளல்ல நீங்கள். இளைய நிலாவை பார்த்த ஆளல்ல.
1: நல்ல ஒரு அருமையான பாடலை போட்டு நிகழ்ச்சியை.
0: இப்பொழுது நீங்கள் என்ன பதிலை கொண்டு வந்தீர்கள்
1: சொல்லுங்க ஐயா. தென்னம்பிள்ளை.
0: தென்னம்பிள்ளை சரியான பதில். அது நான் 4 பேர் கூறிவிட்டார்கள், நீங்கள் 5வதாக கூறுவீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த பூனை பால் குடிக்கும் போது எதற்காக கண்களை மூடிக்கொண்டு குடிக்கின்றது?
1: அதாவது பூனை பால் குடிக்கும் போது கண்ணை மூடிக்கொண்டு குடிக்கிறது என்றால் அதோட தன்னுடைய உடம்பில் உள்ள ரத்தத்தை முடித்துத்தான் பாலாக கொடுக்கின்றது. அந்த பாலை வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது
0: இல்லை அலி, நீங்க கேள்வியே மாற்றி விட்டீங்க. பூனைகள் தாங்கள் பால் கொடுக்கும் போது என் கண்ணை மூடிக்கொண்டு குடிக்கின்றன. பூனை தனக்கு பாலை கொடுத்து விட்டா அந்த பாலை குடிக்கும் பொழுது என் கண்ணை மூடிக்கொண்டு குடிக்கின்றது.
1: பால் குடிக்கும் போது,
0: ஆமா ஆமா, பால் குடிக்கும் போது தான் பாலை அருந்தும் போது பருகும் போது ஏன் அது கண்ணை மூடிக்கொண்டு குடிக்கிறது? நாளைக்கு என்ன பாடல் வேண்டும்? நாளைக்கு
1: படம் கருவு கரிமேனு கருவாயன்.
0: ஆமா, அதுல என்ன பாடல்?
1: அந்த அந்த படத்துலயா காட்டுக்குள்ளே காதல் கிளியை கண்டேன் அந்த பாடலையா?
0: நீங்களும் கண்டுட்டீங்களா அங்க? சரி, காட்டுக்குள்ளே நாட்டுக்குள்ள இல்லையா ஐயா காதல் குழி?
1: இல்ல, பாடல் வரியா
0: தான்.
1: நன்றி. நன்றி.
0: பாடல் கிடைக்கும் ஐயா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பவுனம்மாள் வருது. வணக்கம் பவுனம்மாள். பவுனம்மாள் வணக்கம்.
2: மனித நேயம்.
0: மனித நேயம் என்று கூறுகிறீர்களா? சரி பார்ப்போம். மற்றவர்களும் கொண்டு வருவார்கள். மனித தெய்வத்தை எழுதி வைக்கிறேன், பார்ப்போம். வேறு யாரும் கொண்டு வருவார்கள், வேறு சொற்கள் வருகின்றதா என்று கேட்டு பார்ப்போம். பவுனம்மா நன்றியோடு இணைந்து.
2: நன்றி.
0: நன்றிகளம்மா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: நன்றி. அடுத்து ஞானசேகரன் கொண்டு வருகிறார். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். ஞானசேகரன், ஞானசேகரன் மகனே, ஞானசேகரன் என்ன ஐயா உங்களோட இணைப்பு வருது இல்லை? ஞானசேகரன், ஞானசேகரன் கனெக்டிங்லே இருக்கின்றீர்கள், எனக்கு ஒளி வருகின்றது இல்லை அழைத்தாலும். ஞானசேகரன் வணக்கம். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ராமன், நலமாக இருக்கின்றீர்களா மனவை ராமன் அவர்களே?
2: நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றோம் காற்றலையிலே. சரி, என்ன பதத்தை கொண்டிருக்கிறீர்கள்
2: ஐயா? மனசாட்சி.
0: மனச்சாட்சி என்று கொண்டு வருகிறது. அங்கே கேட்போம், மற்றவர்களும் தருவார்கள் தானே. இங்கே ஒரு கேள்வி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது, ஒரு கேள்வி ஒன்று ராமன். பூனைகள் தாங்கள் பால் குடிக்கும் பொழுது எதற்காக கண்ணை மூடிக்கொண்டு குடிக்கின்றன? பார்த்திருக்கின்றீங்களா? பார்த்திருக்கீங்களா கண்ணை?
2: கண்ணை பால குடிக்கீங்க, பார்த்திருக்கீங்க?
0: எதற்காக அப்படி செய்கின்றன?
2: பூனைக்கு சுவைக்கக்கூடிய, அதாவது அந்த சுவைப்பு தன்மை என்பது இல்லையா?
0: சுவை உணர்வு இல்லை என்று கூறுகிறீர்கள். நல்லது. சரி, மற்றவர்களும் கேட்டு பார்ப்போம் மற்றவர்களோட பதில்களையும். இப்பொழுது நாளைய தினம் என்ன பாடலை கலந்து விட போகின்றீர்கள்?
2: நான் சொல்றேன், வரேன்.
0: நல்லது நல்லது, முன்னிட்டு சொல்றீங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் ஞானசேகரன், கூறுங்கள்.
1: மணிநேயம்.
0: மனித நேயம் என்று நீங்களும் கூறுகிறீர்கள். என்ன நடந்தது? முதல்ல உங்களோட இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, வரவில்லை எனக்கு, கிடைக்கவில்லை அழைப்பு. மனித நேயம், மனச்சாட்சி என்றெல்லாம் பெறுகின்றது, கேட்டு பார்ப்போம். இங்கே அடுத்த உறவு யார்? பாரூக். பாரூக் வந்தீர்கள், என்ன பதிலை கொண்டு வந்தீர்கள் பாரூக்? பாரூக்கும் வர வேண்டும். இது பாடல்களை தந்து கொண்டு இல்லாமல் கேள்வி பதிலேயே போய் கொண்டிருக்கின்றது. அற்புதமான ஒரு பதத்தை தந்திருக்கின்றேன். வாருங்கள் பாரூக், என்ன பதம், என்ன பதமா இருக்கும் அது?
1: ஆரோக்கியம்.
0: ஆரோக்கியம், நல்லது. ஆரோக்கியம் என்று கூறியிருக்கீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பார்ப்போம், மற்றவர்களும் பதில் தந்திருக்கின்றார்கள், இன்னும் தர இருக்கின்றார்கள், கேட்போம். ஓடி வந்து பதில்களை தாருங்கள் அன்பு உறவுகளே. நாங்கள் பாடல்களை, பதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஓடி

0: வணக்கம் செல்வகுமார்.
1: செல்வகுமார் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். என்ன பதம் கொண்டு வந்தீர்கள் செல்வகுமார்? உங்களுடைய தொலைபேசி தானே படிச்சுக்கிறேன். பிள்ளைகள் வந்து அழகாக பேசுகிறார்கள். என்ன பதில் கொண்டு வந்தீர்கள் மகனே? செல்வகுமார் புரியவில்லை.
2: பரஸ்பரம்.
0: நல்லது.
2: பரஸ்பரம்.
0: சரி பரஸ்பரம். பார்ப்போம் பார்ப்போம். அடுத்து முகமது ராபிக் வந்திருக்கார். ராபி கொண்டு வாருங்களேன்.
3: ஆரோக்கியம்.
0: ஆரோக்கியம் நல்லது. அடுத்ததுடன் செல்வேன். மகாலிங்கம் நீங்கள் என்ன கூறுவீர்கள்?
4: ஐந்து எழுத்து சொல்லுதானே? ஆறு எழுத்து. ஆறு எழுத்து சொல்லுதானே?
0: ஆறா? அப்படியா
4: சொல்லியிருந்தேன்.
0: எத்தனை எழுத்துன்னு தெரியாமல் எப்படி பதில் கொண்டு வருவீர்கள்?
4: ஆறு எழுத்து. ஆறு எழுத்து தான்.
0: அப்படியா நீங்கள் அப்படியா? சரி என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? நல்லொரு பதத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஈகை செய்தல் நல்லது. பார்ப்போம் மற்றவர்களுடைய கருத்தையும். ஆரளத்திலே கொண்டு வந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பதிலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? தேவா அழைத்திருந்தீர்கள். என்ன என்ன பதத்தை கொண்டு

0: இருவர் சரியான பதிலை தந்திருக்கின்றார்கள். அறுவர் வந்து பதிலை தந்தவர்களே, மனித நேயம் என்பது சரியான பதில். அதில் பவுனம்மாள் முதலில் கூறியிருந்து புள்ளியை பெற்றார். ஞானசேகரன், நீங்கள் மற்ற மனித நேயமார் கூறியிருந்தார், அவர் வாழ்த்தை பெறுகின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்போ தேவா வந்து, தேவா கூறுங்கள் என்ன பதில். தேவா
1: ஐயா, ஐயா ஆரோக்கியம்,
0: ஆரோக்கியம் எல்லாரும் சொல்லி நீங்க சொன்னீர்கள். ஆனால் மனித நேயம் தான் சரியான பதில். இருவர் வந்து கூறுகின்றார்களே, முதலில் பவுனம்மாள் உடனே வந்து கூறிவிட்டார், மனித நேயம் என்பது சரியா. இது முன்பு 100
1: விதம் பவுனம்மாள் 2 புள்ளி வாங்கிட்டு.
0: அப்படியா? எப்படி 2 புள்ளியா? ஓகே, வேற என்னதுன்னா, சரி, வாழ்த்துக்கள் தேவா, உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். 1 புள்ளி தான் பெற்றிருக்கின்றார்கள் இப்பொழுது. வாழ்த்துக்கள். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் புள்ளிகளை, எல்லோரும் ஒவ்வொரு புள்ளியில் தான் நிற்கின்றீர்கள். சரி, அடுத்த பதம் என்னவாக இருக்கும் என்று நான் எண்ணி பார்த்து கொண்டு நான் பார்க்கும்போது என்ன பதம் தரலாம் என்று எண்ணுகின்றேன். சரி, இது 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல், 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். ஆனால் சந்தர்ப்ப வசத்தால் முதல் பதத்தை, முதல் எழுத்தை காணவில்லை, முதல் பதத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து வீணா, விற்பனை வியாபாரி என்பதற்கு வர வீணா. மூன்றாவது எழுத்து லை, இலை என்பதற்கு வர லை என்ன. ஆனா முதலாவது எழுத்தை காணவில்லை, முதலாவது எழுத்தை காணவில்லை. இது ஒரு பொருள். 3 எழுத்துக்களை கொண்டது. இரண்டாவது எழுத்து வீணா, வியாபாரி என்பதற்கு வர வீணா. இரண்டாவது எழுத்து லை என்ன, இலை, கலை, குலை என்பதற்கு வர லை என்ன. ஆனா முதல் எழுத்தை போட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள். இது 3 எழுத்து பதம். எங்கே கொண்டு வாருங்கள். 3 எழுத்து வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாடல்களை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஓடி வரலாம் என்று கூறுகின்றேன்.

0: எங்கே ஜோர்ஜ் கொண்டு வந்து விட்டார். ஜோர்ஜ் கொண்டு வாருங்கள்.
1: கவலை கவலை
0: கவலை என்று கொண்டு வந்திருக்கு. வி அல்ல வந்திருக்கு, வி வி வி குரல் கவலைக்கு வா அல்லவா. மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். இது மொழியல் தமிழ் வானொலி 24 அங்கே குரங்கள். யார் கூற போகிறீர்கள்? எங்களுடைய ராமன் அவர்கள் கொண்டு வாருங்கள்.
2: ஐயா மாவிலை,
0: நீங்கள் மாவிலை என்று கொண்டு வந்திருக்கீர்களா? எங்கே பார்ப்போம். சரியா என்று வேறு யாரும் கொண்டு வர இருக்கின்றார்கள். எங்கே பார்ப்போம். நீங்கள் மாவிலை கூறியிருக்கீர்கள், அவர் கவலை கொண்டு வந்தார் ஒருவர், அது பிழையா என்று கூறிவிட்டேன். மாவிலை எங்கே பார்ப்போம். ஓடி வாருங்கள். மற்றவர்கள் யார் கொண்டு வருகின்றார்? பவுனம்மாள் கொண்டு வாருங்கள். பவுனம்மாள்
3: மாவிலை,
0: மாவிலை என்பதை கொண்டு வந்திருக்கிற மூன்று எழுத்து நல்ல பதிலாக இருக்கிறது. ஒரு யாரும் தந்திருக்கின்றார்கள். எங்கே வாருங்கள். நாகூர் ராபிக் வாருங்கள். என்ன பதம்?
4: மாவிலை.
0: நீங்களும் மாவிலை என்று தான் கூறுகிறீர்கள். சரி, எங்கே அடுத்தவரை பார்ப்போம். ஃபாரூக் என்ன கொண்டு வருகின்றீர்கள்? ஃபாரூக் எங்கே? ஃபாரூக் சென்று விட்டார் உடனே. ராபிக், ராபிக் வந்து சென்ற பின்பு ஃபாரூக் வந்தார், அவருடைய இணைப்பு கிடைக்கவில்லை எனக்கு. எங்கே அடுத்தவர்கள் யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? வர வேண்டும் காற்றலைக்கு. கொண்டு வாருங்கள். என்ன பதிலாக இருக்கும்? காணவில்லை. வர வேண்டும், வர வேண்டும், கொண்டு வாருங்கள்.

0: வணக்கம் பாரூக். பூ விலை என்று பூ விலை நல்லது, பூ விலை, பூ விலை இலை நல்லது நல்லது நல்லது. அடுத்தது யார், அடுத்தவர் யார்? தேவா அவர்கள், தேவா கொண்டு வாருங்கள். என்ன பதில்?
1: ஐயா மாவிலை
0: மாவிலை மாவிலை தான் என்று நீங்கள் கூறுவீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கே பார்ப்போம் செல்வகுமார் கொண்டு வாருங்கள். என்ன பதில்? மாவிலை சென்று வாருங்கள், மீண்டும் வாருங்கள். மாவிலை, மாவிலை என்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐவர் ஆறு ஐந்து பேர் கூறுவீர்கள். நான்கு ஐந்து பேர் மாவிலை என்று கூறுகிறார், ஒருவர் பூ விலை கூறியிருக்கின்றார். ஆதலால் ஐந்து பேர் கூறியது போல் மகாலிங்கம் இருக்கின்றார். கேட்போம், மகாலிங்கம் கூறுங்கள். என்ன என்ன இலை? மாவிலை என்று கூறுகிறீர்களா? மூன்று எழுத்து. எங்கே பார்ப்போம், அடுத்தவர்களையும் கேட்போம். இப்பொழுது மாவிலை என்று அதிகமான பதில் வந்திருக்கிறது. அதை முதலில் கொண்டு வந்தவர் யாராக இருக்கும்? மணவை ராமன் அவர்கள் கொண்டு வந்தார். இரண்டாவது பவுனம்மாள், அவரை தொடர்ந்து மற்றவர்களும் கொண்டு வந்தீர்கள். மாவிலை என்பது சரியான பதில்களை பெற்று ராமன் அவர்கள் ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டு மற்றவர்கள் வாழ்த்தினை பெறுகின்றார்கள். மாவிலை என்பது சரியான பதிலாக வந்திருக்கின்றது. சரி, அடுத்ததொரு பதம் வருகின்றது. அந்த பதத்திலேயும் மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம். அதிலேயும் முதல் எழுத்தை காணவில்லை, எடுத்து விட்டார்கள். இரண்டாவது எழுத்து தானா குரில் த தம்பிக்கு வரத்த. மூன்றாவது இப்பொழுது வந்தது போல லை, த லை. இது லை என்ன? இலைக்கு வர லை. முதலாவது எழுத்தை காணவில்லை. மூன்று எழுத்துக்களை கொண்டது. கொண்டு வாருங்கள், கேட்போம். ஓடி வாருங்கள், மீண்டும் மீண்டும் ஓடி வர வேண்டும். எங்கே யார் சொல்வதோ, யார் சொல்வதோ.

0: வணக்கம் ஞானசேகரன்.
1: வணக்கம் அப்பா.
0: கூறுங்கள்.
1: முதலை.
0: முதலை என்று கூறுகிறீர்களா? சரி, நீங்கள் முதலையில வந்து முதலை என்று கூறுகிறீர்கள். எங்க அடுத்து நாகூர் ராபிக் பேசுகிறார். வணக்கம் ராபிக். வணக்கம் ராபிக்.
1: முதலை
0: நீங்களும் முதலை என்று கூறுகிறீர்களா? இங்கே இவர் வந்து முதலில் கூறுகிறா, நீங்களும் முதலை கூறுகிறீர்கள். அடுத்து பாரூக் பேசுகிறார். பாரூக் கூறுங்கள். முதலையா? முதலை என்றுதான் உங்களுக்கு படுகிற வேறு சொற்கள் தெரியவில்லையா? சரி, அடுத்தவர் யார் வருகிறீங்க? பவுனம்மாள் வாருங்கள். என்ன பதிலை கொண்டிருந்தீர்கள் பவுனம்மாள்? நீங்கள் தொட்டவுடன் விலகி விட்டீர்களே. எங்கே உங்கள் தொடுகை தொட்டவுடன் அழைப்புக்கு சென்று விட்டது. வாருங்கள் பவுனம்மாள். பவுனம்மாள் கொண்டு
2: வாருங்கள்.
0: நீங்களும் முதலை என்று கூறுகிறீர்களா? சரி, கேட்போம் கேட்போம், மற்றவர்களை பதிலையும் கேட்போம். ஓடி வாருங்கள். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாய் கொண்டு இருக்கும் பதங்களை கண்டுபிடிக்கும் விடயத்திலே நீங்களும் இணைந்திருக்கின்றீர்கள். கொண்டு வாருங்கள். அடுத்த பதம் எதுவா என்று சொல்லிவிட்டேன். இப்பொழுது 4 பேர் வந்து ஒரே பதிலை தந்துவிட்டு செல்கின்றார்கள். குழப்பமாக இருக்கின்றது. இங்கே கொண்டு வாருங்கள் பதில்களை. பதிமூன்று உறவுகள் விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். அதிலே இப்பொழுது 4 தானே பதிலை தந்தார்கள். தேவா கொண்டு. வணக்கம் தேவா, என்ன பதில்?
1: ஐயா முதலை.
0: நீங்களும் முதலையா? அடேங்க அப்பா, முதலை தானப்பா செல்வாக்கு கூட இருக்கின்ற. வாழ்த்துக்கள். எங்கே கொண்டு ஓடுவாருங்கள். 13 உறவுகளை 5 தானே பங்கு பற்றியிருக்கீர்கள், பதில் தந்திருக்கிறீர்கள். எங்கே மிகுதியாக்கள் தூங்கிவிட்டீர்களா? என்ன நடந்தது? ஓடி வாருங்கள், பதிலை கொண்டு வாருங்கள். முது யார் சொல்வதோ என்ற நிகழ்விலே இருக்கின்றோம். பூனை பால் குடிப்பது ஏன் என்ற கேள்விக்கு பலரும் பலவிதமான பதில்களை தந்தீர்கள். நானும் ஒரு பதிலை தந்தேன். அதனால் அதையும் எடுபட்ட பாடில் நான் சொல்கிறேன்னா, பால் வெள்ளையாயிருக்கு, அது கண் குசும், அதனால் கண்ணை மூடிக்கொண்டு குடிக்கிறேன் நான் நினைத்தேன். ஆனால் சுவையான பாலை குடிக்கின்றது கண்ணை மூடிக்கொண்டு பலர் கூறியபடியால், அதை விட எங்களுடைய பூனை ஆராய்ச்சியாளர் என்றவர் வந்து பூனையை பற்றிய ஒரு வரவிலக்கணத்தை ஒரு கட்டுரையை வாசித்து விட்டு சென்றார் மகாலிங்கம் அவர்கள். இங்கே எது சரியானது? இப்பொழுது 5 சரியான பதிலை கொண்டு வந்திருக்கு. 4 தான் கொண்டு 5 கொண்டு வந்திருக்கேன் ஒரே பதிலை. ஆதலால் முதலை என்பது சரியான பதில். முதலை என்ப சரியான பதிலை தந்தது ஞானசேகரன் தான். முதலில் தந்தார் முதலை என்ற பதிலை. அதனால் முதல் தலையாக அவருக்கு புள்ளியை கொடுத்து உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பதத்தை தர இருக்கின்றேன். அடுத்த பதத்துக்கு செல்வோமா? இது ஒரு புல் வகையைச் சேர்ந்தது, புனிதமாக உள்ளது, 4 எழுத்தை கொண்டது. இது ஒரு விதமான புல்லை சேர்ந்தது. இது வந்து ஆகம விதிப்படி ஒரு பிராமணர் வந்து ஒரு விடயத்தை செய்ய வந்தால் இந்த புல் பயன்படுத்தப்படுகின்றது, நன்மையிலும் தீமையிலும். நன்மை காரியங்களுக்கும் இந்த புல் பயன்படுத்தப்படுகின்றது. அது மங்களமானதிலும் அமங்கலமான காரியங்களிலேயும் இந்த புல் பாவிக்கப்படுகின்றது. அது என்ன புல்லாக இருக்கலாம்? அதற்கு 4 எழுத்துக்களிலே அந்த புல்லின் பெயர் அமைந்திருக்கின்றது. இந்த புல்லை வைத்து ஹரிச்சந்திர மயான காண்டத்திலே ஒரு காட்சியிலே இந்த புல் வருகின்றது. இலகுவாக்கி இருக்கின்றது உங்களுக்கு. 4 எழுத்திலே வருது. யார் சொல்வது? ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். முதலில் வருவதற்கு புள்ளி கிடைக்கும். கொண்டு ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. எங்கே கொண்டு வாருங்கள் பார்ப்போம்.

அதே நான் களத்திலே சொல்ல வேண்டும். இங்கே கொண்டு பாருங்க, நான் களத்திலே அந்த புல்லை கொண்டு பாருங்க. உங்கள் சொல்ல ஏற்றுக்கொள்ள வந்து நானால் கொண்டு வர வேண்டும். யார் சொல்ல போகின்ற ஓடுவாருங்கள்?

0: கொண்டு வாருங்கள், இலகுவான பதம் கொண்டு வாருங்கள். ஃபாரூக் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் ஃபாரூக்.
1: கொடிப்பு
0: என்ன? கொடிப்புல்ல கொடி புல் நான்கு எழுத்து. வாழ்த்துக்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள், பார்ப்போம் சரியா என்று சொல்லி. அடுத்தவர் யாரோ ஒருவர் வருகின்றார், அவரை அழைக்கட்டுமா? நன்றி ஃபாரூக். தேவா வந்து விட்டார். தேவா கொண்டு வாருங்கள்.
2: ஐயா நானல், நானல்,
0: நானல் எத்தனை எழுத்து மகனே? நானல் நாலு எழுத்தா?
2: நாலு
0: நா மூன்று தானே? மூன்று தானே? சரி இருக்கலாம், அதே மாதிரி புல் தான். பாருங்கள், பவனம்மாள் வந்து விட்டார். பவனம்மாள் கொண்டு வாருங்கள். பவனம்மாள் வணக்கம். பவனம்மாள்
3: அருகம் புல்,
0: அருகம் புல் எத்தனை எழுத்துக்கள் அம்மா? அது
3: அருகம், அருக ஒரு புல் பத்தி சொன்னீங்க.
0: அருகம் புல் என்றால் நாலு எழுத்துக்களா? நீங்கள் இந்த பதம் சொல்லும் போதும் சரிபார்த்து சொல்லுங்கள், எழுதும் போதும் சரிபார்த்து எழுதுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. மீண்டும் வாருங்கள் அம்மா, மீண்டும் கொண்டு வாருங்கள். எங்கே ராமன் வந்து விட்டார். வாருங்கள் ராமன். வணக்கம் கூறுங்கள்.
4: ஐயா தெற்பையா?
0: தெற்பையன்னு கூறுவீங்களா? தெற்பை என்று கூறுகின்ற நீங்கள் ஒவ்வொரு எழுத்துக்களை கொண்டு வந்து கூறு தெற்பை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? பாடல் சரி வந்து விட்டதா?
4: எடுத்து
0: வாருங்கள். அடுத்த என்ப உறவு முகமது ராபிக், நீங்கள் கொண்டு வாருங்கள். கொடிப்புல் நான்கு எழுத்து. கொடிப்புல் நீங்களும் கூறுகிறீர்கள். கொடிப்புல் எங்கே? அடுத்தவரை கேட்போம். வாருங்கள் ராபிக் கொண்டு வந்து குறிப்பிட்டு செல்கின்றார். அடுத்தது யார் வரப்போகின்ற? ஓடி வர வேண்டும். எத்தனை புல்லுகளை கொண்டு வருகிறீர்கள் கேட்டு
5: போலே உள்ளம் வைத்தால் பயம் இல்லை, பாரம் இல்லை.
0: பாடலே தெரிகின்றது. இந்த மாநிலம் கொண்டு வாருங்கள். என்ன என்ன பொருள்?
2: தர்பை புல், தர்பை.
0: தர்பை என்று நீங்களும் கூறுகிறீர்களா? தர்பை இருவர் கூறுகிறீர்கள் தர்பை என்று. சிலர் வந்து தாங்களாகவே பதத்தை கண்டுபிடித்து விட்டோம் கொண்டு எண்ணு கணக்கு இல்லாமல் திருப்பி அதை சரிபார்த்து கொண்டு வந்து காற்றலையில் கூற வேண்டும். கூறும் பொழுது வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பார்ப்போம் அடுத்தவர்கள் பிள்ளை. அங்கே ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். கொடிப்புல் என்று கூறியிருக்கின்றார்கள், அருகம்புல் கூறியிருக்கின்றார்கள், நாணல் கூறியிருக்கின்றார்கள், தர்பை என்று கூறியிருக்கின்றார்கள். எங்கே பார்ப்போம் எது சரியானது என்றார்கள்.

சரி, பதில் சொல்லிவிட்டார்கள். அது என்ன பதிலாக இருக்கும்? இங்கே வந்து கூறியிருந்தார்கள் கொடிப்புல் என்று நாலு எழுத்தில். ஜோர்ஜ், பவனம்மாள், நீங்கள் இருவரும் அருகம்புல் என்றும் கூறியிருந்தீர்கள். அருகம்புல்லும் புல் தான், அது நன்மை தீமைகளுக்கு எடுப்பது தான். ஆனால் அது ஆறு எழுத்தில் வருகின்றது. ஆரூக உம் பூ இல் ஏழு எழுத்தில் வருகின்றது அல்லவா? நான் கூறியது எத்தனை எழுத்து? நான்கு எழுத்து என்று கூறினேனம்மா. அப்ப நீங்கள் அதை யோசித்து பார்க்க வேண்டும். சொல்லுகிற தகவல்களை சரியாக கேட்டு வர வேண்டும். ஜோஜ், நீங்கள் அருகம்புல் புல் என்று வருகின்ற கூறினபடியே நீங்கள் அருகம்புல்லை கொண்டு புல் என்று இல்லாமல் நாணல் புல்லும் அதுவும் ஒரு புல் தான், தர்ப்பை புல்லும் அதுவும் ஒரு புல். ஆகவே நன்மைக்கும் தீமைக்கும் பெற்றுக் கொள்ளுகிற புல் இதற்கிலே பதில் இருக்கின்றது. தர்ப்பை என்பது சரியான பதம். தர்ப்பை, தர்ப்பை என்றால் அது புல் தான். அருகம் என்றால் அது புல் இல்லை.

அகம் புல் என்றால்தான் அது புல். கொடி புல் என்றால் அது கொடி என்று வந்தால் தனியே வராது, கொடி புல் என்று வந்தால்தான் அது சரியான பதம். ஆனால் அறகம்புல்லும் கொடிப்புல்லும் வந்து இரண்டு நிகழ்ச்சி கொடுங்க. ஆனால் இது புனிதமானது. தர்ப்பை என்பது அரிச்சந்திர புராணத்தில் வருகின்றது. குருநீர் அரிச்சந்திர நாடகத்தை பார்த்திருப்பீர்கள், திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள். அதிலே எப்படித்தானே சந்திரமதியினுடைய மகன் லோகிதாசன் சென்று தர்ப்பை கொய்ய போன இடத்தில்தானே சர்ப்பம் தீண்டி மறைந்தான். தர்ப்பை என்பது சரியான பதத்தை தந்தவர்கள். அதை முதலில் தந்தவர் யார்? ஞானசேகரன். அப்படித்தானே தர்ப்பை என்று கூறியிருந்தார். இரண்டாவது இல்லை, முதலில் செய்தது ராமன் அவர்கள் கூறியிருந்தார்கள். ராமன், நீங்கள்தான் தர்ப்பையை கொண்டு வந்தீர்கள் முதல். அதன் பின்புதான் மகாலிங்கம் கொண்டு வந்தார் தர்ப்பையை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது ராமன். வாழ்த்துக்கள். மீண்டும் இணைந்து தர்ப்பை என்பது சரியான சொல். அது ஒரு நல்ல தமிழ் சொல், வேதிய சொல், சமய சொல், எல்லோருக்கும் புரியும். தர்ப்பை போடுவது என்று, தர்ப்பை புல் போடுவது என்று கூற மாட்டோம். ஆனால் அது புல் இனத்தைச் சேர்ந்தது. தர்ப்பை போடுவது ஆலயத்துக்கு சென்றால் போடுவோம், திருமணத்திலே செய்வோம், இறந்து விட்டாலும் அதற்கு காரியங்கள் செய்யும் பொழுது தர்ப்பை வைத்து செய்வார். தர்ப்பையால் தான் அந்த ஐயர் வந்து எல்லாம் செய்வார்கள். தொட்டு தண்ணி தெளிக்கிறதெல்லாம் தர்ப்பையினால் தான். அந்த தர்ப்பை புல் மிகவும் ஒரு முக்கியமானது. அது ஒரு மூலிகையும் கூட. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது என்ன பொருளாக இருக்கும் என்று பார்ப்போம். தர்ப்பையை குறிப்பிட்டீர்கள். அடுத்தது ஐந்து எழுத்தை கொண்ட ஒரு பதம். ஐந்து எழுத்துக்களை கொண்டது. அந்த ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதத்திலே முதலாவது எழுத்து சானாவாகவும் ஐந்தாவது எழுத்து பையன்னாவாகவும் இருக்கிறது. சானா வந்து சட்டி, சட்டை, சனி, சளி என்பதற்கு வர குரில் ச. அங்கே மற்ற எழுத்துக்களை காணவில்லை. அங்கே எத்தனை எழுத்துக்களா இருக்கலாம்? ஐந்து எழுத்துக்கள். அப்ப நடுவில் உள்ள மூன்று எழுத்துக்களையும் காணவில்லை. ஆனா கடைசி எழுத்து, இறுதி எழுத்து பை என்ன தந்திரு பை. இந்த பை நாங்கள் பொருட்கள் வைத்துக் கொண்டு போற பை, அதற்கு வர பையன்னா. எங்கே பையன் என்பதற்கு வர பையன்னா. இந்த பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வருபவர்களுக்கு புள்ளி வழங்கப்படும். முதலில் வருவதற்கு முதலில் புள்ளி, மீண்டும் வருபவர்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கும். ஓடி வாருங்கள், கொண்டு ஓடி வாருங்கள், கொண்டு ஓடி வாருங்கள். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ என்று கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் ஓடி வந்து சொல்ல போகின்றீர்கள். ஃபாரூக் வந்து விட்டார். ஃபாரூக் கொண்டு வாருங்கள். நீங்களா இந்த தேர்தல் காலம் என்னபடியால் அதிலே நிற்கிறீர்களோ, பார்ப்போம் மற்றவர்கள் என்ன கொண்டு வருகின்றார்கள் பார்ப்போம். சட்டசபை என்று நீங்கள் கூறியிருக்கிறோம், ஐந்து எழுத்துகள் வருகின்ற பார்ப்போம் மற்றவர்கள் என்ன கொண்டு வருகிறார்கள் என்று. எங்கே எங்கே ஓடி வாருங்கள். வா, ஓடி வர வேண்டும். ஜோஜ் எங்கே தாமதம்? ஓடி வர வேண்டும். பாடல்களை புள்ளி குவிக்க வேண்டும். நீங்கள்

0: முகமது ராஃபிக் வந்துவிட்டார். அன்பு மகனே, கூறுங்கள், என்ன பதில்?
1: சட்டசபை.
0: நீங்களும் சட்டசபையில இருக்கிறீர்களா? சரி, சட்டசபை தேர்தல் வருகிறபடியால் அப்படி கூறுவாங்க. அடுத்தவர் நன்றி நன்றி நன்றி. பவுனம்மாள் கூறுங்களம்மா, பவுனம்மாள் கொண்டு வாருங்கள் சரியான பதிலை.
2: சட்டசபை
0: தேர்தல் வருகிறது, சட்டசபை ஞாபகத்துக்கு வந்துவிட்டது. அப்படித்தானே கட்டிக்காரி நீங்கள் கூறியிருக்கீங்க, உங்களை போல மற்றவர்களும் கூறியிருக்க, மூவர் கூறிவிட்டார், உங்களோடு மூவர் கூறியிருக்கின்றார்கள் சட்டசபை. பார்ப்போம் போற பதில் வருகின்றதா என்று. வாழ்த்துக்களம்மா இந்த சிறப்பித்தமைக்கு. இந்த வகையில் ஒரு அரங்கத்தில் நிகழ்ச்சியில் நடிக்கப்பட்டிருக்கின்றது. 12 மணியிலிருந்து மீண்டும் ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் உங்களுக்கு கூட தரப்படும் போட்டியில் பங்கு பெற்றுக் கொண்டிருங்கள்.

எங்களுக்கு ஜோர்ஜ் வந்து விட்டார், வாருங்கள் ஜோர்ஜ். எல்லாரும் சட்டசபையில நிக்கிறீர்களப்பா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே மற்றவர்களும் கூறுகிறார்கள் என்று கேட்போம்.

0: சரி, எல்லோரும் சட்டசபை என்று கூறியபடியால் நான் மறப்பில்லாமல் வர வேண்டிய தேர்தலில் சட்டசபை தேர்தல் நிதானமாக நடக்கட்டும் என்று கூறி சட்டசபை என்பது சரியான பதில். ஆனால் சட்டசபையை முதலிலே முன்னிறுத்தி வானொலிக்கு கொண்டு வந்தவர் யார்? ஃபாரூக், நீங்களா? ஆம், உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைச்சிருக்கின்றது. ஃபாரூக், ராமன் வந்திருக்குங்க, ராமன் கொண்டு வாருங்கள்.
1: ஐயா, சட்டை பை.
0: நீங்கள் சட்டை பை என்று கூறுவீர்கள், இவங்க சட்டசபை என்று கூறிவிட்டார்கள். ஐயா, அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. சட்டசபை சட்டையில தான் பை இருக்கு ஐயா, ஒரு இடத்துல பை இருக்குன்றது தானே. நல்லது, சட்டை. ஆனா சட்டை பை வந்து ஆரத்துல வரும், சரியா? சட்டை சட்டை சட்டை சட்டை, நீங்கள் சட்டை பை என்ன சொல்ல சட்டை பை. ஆனா சட்டசபை தான்
1: ஏற்றுக்கொள்ள,
0: சட்டசபை சரியான பதிலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. நன்றி, நன்றி ராமன் அவர்களே. பாடல் வந்து விட்டதா ஞாபகத்துக்கு இல்லையா?
1: என்ன
0: பாடல்? இது முன்னிறு தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சபை. உங்களுக்கு நேரம் கூட்டப்பட்டிருக்கின்றது, ஏனென்றால் நாங்கள் காலம் தாழ்த்தி ஆரம்பித்தோம். அதனால் உங்களுக்கு நீட்டி தருகின்ற ஒரு நேரத்தை விளையாடி கொண்டிருங்கள், உற்சாகமாக உணர்வோம். ஆனால் 13 உறவுகள் வந்தீர்கள், ஒரு சிலர் தான் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். எங்கே தேவா, உங்கள் பதில் வரவில்லை, நீங்களும் சட்டசபை என்றா கூறப்போகின்றீர்கள்? சரி, அடுத்த பாடல், அடுத்த பதத்துக்கு செல்ல இருக்கின்றேன். அந்த பதம் வந்து மிகவும் ஒரு அற்புதமான பதம். அதிலும் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இது வந்து உலகளாக எல்லோரும் உபயோகிக்கும் ஒரு பொருள் தான். ஆனால் இதை தனியையும் வணக்க மாலிகம்,
2: சட்டசபை
0: சட்டசபைக்கு போறீங்களா நீங்கள்? சட்டசபை என்பது சரியான பதில். அதை ஃபாரூக் வந்து சொன்னது மட்டுமில்லாமல் எல்லோரும் சட்டசபையை தான் கொண்டிருந்த, ஒருவர் மட்டும் சட்டை பை என்று கூறியிருந்தார். அதனால் சட்டசபை சரியான பதிலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு புள்ளிகள் வழங்கப்பட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் தருகின்றோம். வாழ்த்துக்கள். அடுத்த பதம் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இது அநேகமாக இதை உபயோகித்தால் கூறுவார்கள் லட்சுமிகரமாக இருக்கின்றது என்று. ஆனால் சிலர் கூறுவார்கள் இது வருத்த நோய்களை கொண்டு வரும் என்று. ஆனால் இதை பலர் வைத்தியத்திலே உபயோகித்திருக்கின்றார்கள். இது ஒரு அற்புதமான பொருள். வீதிகளிலே, கடை வீதிகளிலே காணலாம், விவசாய நிலங்களிலே காணலாம். இதையே விவசாயமாக செய்பவர்களும் இருக்கின்றார்கள். அது எதுவாக இருக்கும் என்று கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும். இதில் எல்லோரும் உபயோகிக்க மாட்டார்கள், இதை எல்லோரும் உபயோகிக்கவும் மாட்டார்கள். ஆனால் அது உபயோகிப்பதால், அதை மட்டும் உபயோகித்தால் தீங்கில்லை, அதோடு சேர்த்து உபபொருள்களையும் சேர்த்து நாங்கள் உபயோகித்தால் நோய்கள் வரும் என்று கூறுவார்கள். எங்கே கொண்டு ஓடுவாருங்கள், என்ன பதிலாக இருக்கும் கொண்டு வாருங்கள். இது முன்றியல் தமிழ் வானொலி அல்லவா, எங்கே ஓடுவாருங்கள்?

சிந்தனைக்கு உகந்த பதம், ஆனால் தீவிரமாக சிந்திக்க தேவையில்லை. உங்கள் அயலிலே, உங்கள் பக்கத்திலே எல்லோரும் அதை உபயோகிப்பார்கள், ஆனால் எல்லோரும் அதை உபயோகிக்க மாட்டார்கள். அப்ப சிலர் உபயோகிப்பார்கள், சிலர் உபயோகிக்க மாட்டார்கள். இதை தனித்து உபயோகித்தால் மருத்துவ குணம் உள்ளது. அதை சேர்த்து, அதோட உப பொருட்களையும் சேர்த்து உபயோகித்தால் வருத்தத்தை கொண்டு வர நோய் வரும் என்றும் கூறுவார்கள். ஆதி காலம் தொட்டு இந்த காலம் வரை அது உபயோகிக்கப்படுகின்றது, உபயோகத்தில் இருக்கின்றது. பல தகவல்களை தந்துவிட்டேன், கொண்டு வாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் ஞானதேவன்.
1: வணக்கம்.
0: எது?
1: மஞ்சள்.
0: மஞ்சள் மஞ்சள் என்று கூறுகின்றீர்கள் என்று பார்ப்போம். மற்றவர்கள் என்ன கொண்டு வருகிறார்கள் அதையும் பார்க்கத்தானே வேண்டும் நாங்கள், இல்லையா? சரி, பார்ப்போம். மஞ்சள் கொண்டு வாருங்கள், மீண்டும் வாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி தமிழ் சபை. இங்கே முகமது ராபிக் நீங்கள் வந்து விட்டீர்கள். ஒழித்துக் கொண்டிருக்கின்றது உங்களுடைய அழைப்பு எங்கோ சென்று விட்டது. ஓ, கொண்டு வாருங்கள் உங்களுடைய பதிலை. ராபிக் கொண்டு வாருங்கள் உங்களுடைய பதிலை. வணக்கம் வணக்கம் செல்வகுமார். நீங்கள் வெற்றிலை என்று கூறுவோம், அங்கே மஞ்சள் என்று கூறுவோம். பார்ப்போம் இது சரியாக வரப்போறு இன்னும் வரும். இதிலே பல பதில்கள் இருக்கின்றது. அங்கே கூறிக்கொள்ளுங்கள், ஓடி வாருங்கள், பதில்களை கொண்டு வந்து தாருங்கள். அன்பு உறவுகளை உங்கள் பதில்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். கொண்டு வாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பல் சுவை நிகழ்வான கதம்பம்.

0: கொள்ளும்.
1: மேகங்கள் முட்டிக்கொள்வதாலே தந்தை
2: மஞ்சள்
3: நீங்களும் மஞ்சள் என்று கூறுவீர்கள். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி.
3: அடுத்த பதிலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? யார் சொல்வதோ என்று பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஓடி வாருங்கள், ஓடி ஓடி வர வேண்டும் காத்தலைக்கு என்று கூறிக்கொள்கின்றேன். போட்டி பலமாக இருக்கின்றது, எல்லோரும் புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஓடி வாருங்கள், கொண்டு வந்து

0: வரவேண்டும் ராமன் கூறுங்கள் ஐயா.
1: ஐயா கரும்பு
0: ஐயா
1: கரும்பு
0: கரும்பு என்று கூறுவீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறது. இருந்தால் வேறு பதில்களும் இங்கே வந்திருக்கின்றது. மஞ்சள் என்று வந்திருக்கிறது, வெற்றிலை என்று வந்து கேட்டிருப்பீர்கள். வெற்றிலை என்று வந்திருக்கிறது, இப்பொழுது கரும்பு. சரி கரும்பு நல்லது. உங்களுக்கு பாடல் வந்து விட்டதா? பாடலை தெரிவு செய்து விட்டீர்களா? விட்டுட்டு ஓடி விட்டாரே பாடலை தராமன். வணக்கம் பவுனம்மாள்.
2: ஐயா களிமண்.
0: களிமண், ஓ நல்லது. களிமண்ணை உபயோகிப்பார்கள் இல்லையா? ஆனால் களிமண்ணை உபயோகிப்பதனால் நோய் உண்டாவதுண்டா? நான் தந்த தகவல்கள் என்னவென்றால் அம்மா, இது எல்லா இடமும் இருக்கின்றது. சில பேர் உபயோகிப்பார்கள், சில பேர் உபயோகிக்க மாட்டார்கள். இதனோடு சேர்த்து இதனுடைய உப பொருள்களை உபயோகித்தால் நோய் ஏற்படும் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இதை மட்டும் உபயோகித்தால் இது மருந்துக்கு மருந்து போன்றது. நல்ல பொருள் இந்த பொருள், இது விவசாயத்திலே இருந்தது. களிமண் நல்லபடி நீங்கள் நான்கு எழுத்து தான். ஆனால் அதை உபயோகிப்பதால் நோய் வருமா? எல்லா தகவல்களையும் உற்று கவனித்து கொண்டு வர வேணும். களிமண் என்று கூறுவீர்கள், ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஆனால் பதில் சரியான பதில் எதுவென்று நான் தெரியவில்லை. இங்கு பல பதில்கள் வந்திருக்கின்றது, கேட்போம். வாழ்த்துக்கள். சரி, நன்றி. நானியம்மா யோசித்துக் கொண்டு வாருங்கள்.

0: வணக்கம் ஃபாரூக், கொண்டு வாருங்கள் உங்கள் பதிலை. ஒன்றும் புரியவில்லை நீங்கள் பேசுவது.
1: மஞ்சள்
0: நீங்களும் மஞ்சளை தான் தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.

0: இனிமையான பாடல் ஓடிக்கொண்டிருந்தவளே, யார் சொல்வதோ யார் சொல்வதோன்னு அந்த பாடல் கேட்டுக்கொண்டு சென்றவே இங்கே யார் சொல்வதோ என்ற நிகழ்விலே வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். 1, 2, 3, 4, 5 அறுவர் பதில் கூறியிருக்கின்றீர்கள். 13 உறவுகள் இணைந்து சிறப்பித்த நிகழ்ச்சியிலே 6 பேர்கள் தான் நீங்கள் இறுதி வரை இருப்பீர்கள் போல் தெரிகின்றது. சரியான பதில் வந்திருக்கின்றது. ஒருவர் கூறியிருக்கின்றார், அவர் யார் என்றால் செல்வகுமார் கூறியிருக்கிறார், வெற்றிலை என்று கூறியிருக்கின்றார். அந்த வெற்றிலைக்கு நான் தந்த தகவல் தரவுகள் எல்லா இடமும் இருக்கின்றது. இதிலே அநேகர் பாவிக்கின்றார்கள், அநேகர் பாவிப்பதில்லை, எல்லோரும் வெற்றிலை சாப்பிடுவதில்லை. அடுத்து இது ஒரு மூலிகை வகையானது, அது மருத்துவ குணம் இருக்கின்றது. தனியே இந்த வெற்றிலையை சாப்பிடுவதால் எந்த விதமான தீங்கும் விளைவிக்காது, அதனுடைய உபபொருட்களை சேர்த்து உண்டால் நோய் வரும் என்று கூறுகின்றார்கள். அதுவும் பாரதூரமான நோய், புற்றுநோய் வருவதற்கு காரணமாக இருந்தது. வெற்றிலையோடு பாக்கு, புகையிலை, சுண்ணாம்பு அந்த உபபொருட்களையும் சேர்த்து உண்டால் நிச்சயமாக மரணத்தை தரும் நோய், அந்த உயிர்கொல்லி நோயான புற்றுநோய்க்கும் அது காரணியாக இருக்கின்றது. ரொம்பவர்களில் சிலர் பாவிக்கின்றார்கள், சிலர் பாவிப்பதில்லை. அந்த வெற்றிலையை போட்டு மிண்டு கொண்டிருந்தால் மங்களகரமாக லட்சுமிகரமாக முகம் இருக்கும் என்று கூறுவார்கள். தங்கள் பக்கத்தில் உள்ளவர்களும் பாவிப்பார்கள். கலைவீதிகளிலே எல்லா இடத்திலும் காணலாம். விவசாயத்துறையிலே இது வளர்க்கப்படுகின்றது. எவ்வளவு தகவல்களை தந்தேன். மஞ்சள் உண்பதனால் மஞ்சளை உபயோகத்தில் என்ன வருத்தம் ஐயா வரப்போன்? ஒரு வருத்தமும் வராது. அது நோயை கண்டிக்கும், அதை நோயை கண்டிக்கும் நோயை. இப்பொழுது கூட நுண்கிருமி காலத்தில் அதை மருந்தாக அதை எடுக்கணும். அதுக்கு போகிற என்ன உப பொருள்கள் நாங்கள் சேர்க்க போகணும்? மஞ்சள் மஞ்சள் தானே மங்களகரமாக இருக்கும் அது. சரி, ஆனால் வெற்றிலை தான் சரியானது. நான் அங்கே கூறவில்லை நன்மை தீமைகளும் பூசை திரவியமாக எடுக்கப்படுகின்றது என்று ஒன்று கூறியிருந்தால் மஞ்சள் மறுக்கப்படுகின்றது தானே. ஆனால் வெற்றிலை என்பது சரியான பதிலை தந்து செல்வகுமார் புள்ளிகளையும் மற்றவர்கள் வாழ்த்துக்களையும் பெறுகின்றார்கள். சரி, அடுத்த ஒரு பதத்துக்கு செல்வம் என்பவர்களை நன்றாக விளையாடி கொண்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள் சுவாரஸ்யமான பதில்களை தந்து கொண்டிருக்கிறேன். இதை கண்டுபிடிங்கள். இது வந்து 4 எழுத்துக்களை சேர்ந்த எழுத்து, 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இது ஒரு உயிரினம், பண்டை காலம் தொட்டு புராண காலத்திலிருந்து வருகின்றது. ஆனால் இப்பொழுது இல்லை என்று முடிவெடுத்து விட்டார்கள். இந்த உயிரினம், இந்த உயிரினம் இப்பொழுது இல்லை என்று கூறிவிட்டார்கள். இதற்கு முந்தைய பண்டைய புராண காலங்களிலே இந்த பிராணி இருந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரு புராணத்திலே அதிகமாக இது பேசப்பட்டிருக்கின்றது. இந்த பிராணி இது நடக்கும், பறக்கும், காலுண்டு, இறக்கை உண்டு என்று கூறுகிறார்கள். இதிலே இப்பொழுதும் இதனுடைய குணத்தை வைத்து இப்பொழுது மக்களிடையே பலர் வாழ்கின்றார்கள் என்று கூறுவார்கள். அவர் அதை போன்றவன் என்று கூறுவார்கள். அவன் ஒரு இப்படியானவன் என்று ஒரு பதில் இருக்கின்றது கூறுவார்கள். 4 எழுத்துக்களை கொண்டது, புராண இதிகாச காலங்களில் இருந்தது என்று அறியப்படுகின்றது. இந்த இப்பொழுது அது இல்லை, நாங்கள் காணவில்லை, படங்களிலேயே பார்த்திருக்கின்றோம். இது ஒரு புராணத்திலே மிக மிகையாக கூறப்படுகிறது, ஒரு மிகையாக கூறப்படுகிறது. ஒரு அரசனோடு சம்பந்தப்பட்ட உயிர் இனம் எங்கே இது? இந்த இறுதி தகவலை தந்த நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அநேகமான வாசகர்கள், அநேகமான புராணங்களை கேட்டவர்கள், அநேகமான பழைய கதைகளை எல்லாம் கேட்டவர்களுக்கு நன்றாக தெரியும். எங்கள் மத்தியில் உலாவப்படுகின்ற பதம், இப்பொழுதும் பதம் உலாவப்பாது, இந்த பெயர் உலாவப்படுகின்றது. கொண்டு ஓடி வாருங்கள். 4 எழுத்தை கொண்டது ராமன் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் ராமன்.
1: ஐயா, அன்னம்.
0: அன்னம் என்று கூறுங்க. இப்பொழுது இல்லையா அன்னம்?
1: இல்லையா? இல்லையா,
0: இப்பொழுது இல்லை, அன்னம் இல்லை. இப்பொழுது இல்லை, நல்லது. அது நடக்கும், பறக்கும். சரி, நீங்கள் கூறுவதை ஒப்பிட்டு பார்ப்போம். ராமன்,
1: பாட்டு
0: கூறுங்கள். அடேங்க அப்பா, நல்ல பதில் கொண்டு பாருங்க. என்ன பாடல்?
1: ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே.
0: இதை கண்டுபிடிக்க இவ்வளவு நேரம் ஐயா, ஆடாத மனமும் ஆடுதே. ஆடி ஆடித்தான் தேடி தள்ளி, ஆடாத மனமும் ஆடுதே என்று ஆடி ஆடி தேடி கண்டுபிடிச்சு. என்ன திரைப்படத்திலே?
1: அது பாடல் தெரியலையா?
0: அது திரைப்படத்திலே தான் அந்த பாடல். திரைப்படத்திலே
1: படம் ஐயா,
0: திரைப்படத்திலே தான்.
1: சரி சரி சரி,
0: தமிழ் திரைப்படத்திலே தான் அந்த பாடல்.
1: பாடல்
0: தரும்பொழுது கூறுகின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி பதில் தந்தமைக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் கூறியது என்ன பதில் கூறினீர்கள்? அண்ணம் என்று கூறுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. நன்றி. எங்கே முகமது ராபிக்கு வந்து விட்டார். அடே அப்பா, பிராந்து இப்பொழுது இல்லையா?
2: பிராந்தி
0: அது இல்லை,
2: இருக்கல. அரசு காத்துல இருக்கல.
0: சரி, அது பருந்து என்றுதான் அதனுடைய சரியான பதம். பிராந்து என்று நாங்கள் பேச்சு வழக்கிலே கூறுவோம். சரியான பதம் அதுக்கு பருந்து. சரி, எங்கே
2: பார்த்து
0: கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். செல்வகுமார் கொண்டு
3: வாருங்கள்.
0: நீங்களும் அன்னத்தை தான் அழைக்கின்றீர்கள். அன்னமே சொர்ணமே. அன்னம் இப்பொழுது இல்லையா? சுவானன் இருக்கின்றது கூறுகிறார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அன்னம் மீண்டும் பாருங்கள். அங்கே ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
2: காமதேனு,
0: காமதேனு என்று நீங்கள் கூறுகிறீர்கள். பார்ப்போம் மற்றவர்கள் பதவியும் பார்ப்போம். காமதேனு. சரி, எங்கே பார்ப்போம். அடுத்து ஜோஜ் கொண்டு வந்திருக்காரு, கேட்போம். ஜோஜ் ஓடி வாருங்கள்.
2: அண்ணம்
0: நீங்களும் அண்ணம் என்று கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ணம் அங்கே. சரி, இன்னும் அடுத்தார் அங்கே. பாரூக் கொண்டு வாருங்கள். பாரூக் பாரூக் இன்னும் ஒரு தரவை தருகின்றேன். அது அபாயகரமானது என்றும் கூறியிருக்கப்படுகின்றது. எங்க இன்னும் சரியான பதில் கிடைக்கவில்லை. அபாயகரமானது என்றும் கூறப்பட்டிருக்கின்றது அந்த புராணத்திலே. ஆனால் அது கையிலே பிடிப்பது கடினம். எங்கே பாரூக் கொண்டு வாருங்கள். நீங்களும் காமதேனுவத்தை அழைக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பார்ப்போம் என்ன பதில் வருகின்றது என்று. காமதேனு எங்கே கொண்டு வாருங்கள். பதில் எங்கே? பவனமாலோடு வாருங்கள். உங்கள் பதிலை கொண்டு வாருங்கள். நினைத்து நன்றாக சிந்தித்துக் கொண்டு. சந்தன்ராஜ் வந்து விட்டார். சந்தன்ராஜ் கூறுங்கள். வணக்கம் சந்தன்ராஜ்.
4: ஓ
0: சந்தனராஜ்,
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
4: அண்ணம்
0: என்று கூறுங்கள். அண்ணம்
4: அண்ணன்
0: எங்க மரத்தில் வரும்பொழுது பாடலையும் கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி சந்தன்ராஜ். எங்கே கொண்டு வாருங்கள். மற்றவர்கள் என்ன கொண்டு வருகிறீர்கள்? கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் ஒருபடியும் கேட்க மறந்து விட்டேன். அடுத்த முறை வரும்பொழுது கேட்கலாம். நாங்கள் பூனை ஏன் கண்ணை மூடிக்கொண்டு பால் குடிக்கின்றது? இந்த கேள்விக்கு இன்னும் சரியான பதிலை பலர் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இங்கே கேட்போம். எங்கே கொண்டு வாருங்கள். அடுத்த பதிலை யார் கொண்டு வர வேண்டும்? எங்கே செல்வகுமாரை காணவில்லை. ஃபாரூக் வந்துவிட்டார். பவனம்மாள் வர வேண்டும். ஞானசேகரன். இப்பொழுது வந்த பதில்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7 பதில் வந்திருக்கின்றது. இன்னும் சரியான பதில் கிடைக்கவில்லையே. நான் என்ன செய்யலாம்? 14 பேர்ல 7 பேர் தான் தந்திருக்கின்றீர்கள். எங்கே கொண்டு வாருங்கள். சரியான பதிலை கொண்டு வர வேண்டும். இது அந்த ஒரு புராணத்திலே கூட இருக்கின்றது. இந்த பிராணியினுடைய பெயர், இந்த உயிரினத்தின் பெயர். ஆனால் நிச்சயமாக இந்த உயிரினம் இன்று இல்லை. அன்னம் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அங்கே செல்வகுமார் கொண்டு வாருங்கள்.
3: அப்பா வணக்கம்.
0: வணக்கம்
3: அப்பா. வேதாளம் பா. வேதாளமா?
0: வேதாளமா? யார் சொன்னது உங்களுக்கு வேதாளம்? எப்படி அறிந்தீர்கள்?
3: வேதாளம் ஒரு
0: பறவை.
3: பழைய படங்கள் பறக்கும் நடப்பா.
0: அது என்ன புராணத்தில் வருகின்றது?
3: அது பட்டி விக்ரமாதித்தன், அம்பி மாமா, இந்த மாதிரி இதுல எல்லாம் படத்துல நாடகத்துல எல்லாம்.
0: அப்படியா?
3: வேதாளம்.
0: இது நல்ல வேதாள உலகத்துல ஒரு வேதாள உலகம் என்ற ஒரு படமும். இது நீங்கள் அந்த வேதாள விளையாட்டு விடுகிறீர்கள் போல் இருக்கின்றது. எங்கே பார்ப்போம். மற்றவர்கள் பதிலும் வந்திருக்கின்றது. ஆமதேனு வந்திருக்கிறது. எங்கே கேட்போம். கொண்டு வாருங்கள். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. சந்தன் ராஜம் வந்து அன்னம் என்று கூறுகிறோம். மீண்டும் வந்து கூறலாம். ஓடி வாருங்கள். அங்கே ஓடி வாருங்கள். இது காத்தலையில் இணைந்து கொண்டிருக்கும்.

இது முன்னேற்ற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. யார் சொல்வதோ சரி, இப்பொழுது பதில்கள் வந்திருக்கின்றன. பவுனம்மாளின் பதிலை எதிர்பார்த்தேன், அந்த பதில் வரவில்லை. பவுனம்மாளிடமிருந்து பதில் வரவில்லை. இருப்பினும் சரியான பதில் ஒன்று கிடைத்திருக்கின்றது. சரியான பதில் செல்வகுமார் வந்து கூறிய வேதாளம். வேதாளம் என்பது சரியான பதில். விக்ரமாதித்தன் கதையிலே வருகின்றது, அம்புலி மாமா புத்தகத்திலே வருகின்றது. நான் அம்புலி மாமாவை கூறியிருந்தால் உடனே கூறியிருப்பீர்கள். சரியா, இன்று அந்த பிராணி நிச்சயமாக அந்த உயிரினம் இன்று இல்லை, ஆனா அன்னம் இருக்கின்றது என்று அறிகின்றோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த சொல்லுக்கு செல்வோமா? அடுத்த சொல் வந்து எங்கள் வீடுகளிலே இருக்கின்றது. எங்கள் வீடுகளிலே அநேகமாக அநேகமான கிராமப்புற வீடுகளிலே இருக்கின்றது. நகர்ப்புறத்திலேயும் இது இருக்கின்றது. தினசரி உபயோகிக்கப்படுகின்ற ஒரு பொருள். அது தனித்து அந்த பொருளை உபயோகிக்க முடியாது. இரண்டு பொருள் சேர்ந்தால்தான் அதை உபயோகிக்க முடியும். மூன்று எழுத்துக்களால் ஆனது. அதோடு மற்ற மூன்று எழுத்துக்களும் சேர்ந்தால் ஆறு எழுத்துக்கள் வரும். அது இரண்டும் சேர்ந்தால் இயக்கத்துக்கு சரியாக இருக்கும், இயங்கும். அதாவது அது தானாக தனியாக இயங்கும், தனித்தனியாக இயங்கும். ஆனால் நாங்கள் உபயோகிக்கும் பொழுது ரெண்டையும் சேர்த்து தான் உபயோகிப்போம். வீடுகளிலே இருக்கின்ற அநேகமாக 100க்கு 100 விதம் கிராமப்புறங்கள், நாட்டுப்புறங்கள் எல்லா இடம் இருக்கின்றது. நகர்ப்புறங்களிலே அது இப்போ உருமாறி வந்திருக்கின்றது. நகர்ப்புறங்களிலே அது உருமாறி வந்திருக்கின்றது. அந்த காலத்திலே எங்களுடைய உணவு விடுதிகளிலே எல்லாம் இது முக்கியமாக பயன்படுத்தி இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது எல்லாம் அது வேறு உருவத்திலே பயன்படுத்துகின்றார்கள். வேறு உருவத்திலே அது எதுவாக இருக்கும் என்று கூற வேண்டும். ஆறு எழுத்துக்களை கண்டது. மூன்று மூன்று சொற்களை சேர்த்து ஆறு சொற்களை கொண்டு அதில் இரண்டு பொருள் இருக்கின்றது. இப்பொழுது புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். எங்கே கண்டுபிடித்து கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். சாக்ரடீஸ் கேட்கின்றேன், எங்கே கொண்டு வருவீர்களா? யார் கொண்டு வரப் போகிறீர்கள்? யார் சொல்வது? சிந்திக்கிறார்கள், கடுமையாக சிந்திக்கின்றார்கள்.

0: இந்த பொருளை ஜோர்ஜ் நீங்களும் உபயோகிக்கின்றீர்கள், ஆனால் வேறு உருவத்திலே, வேறு உருவத்திலே உபயோகிக்கின்றீர்கள். நகர்ப்புறங்கள் இருப்பவர்கள் வேறு உருவத்திலே வடிவத்திலே அதை கொண்டு கண்டுபிடித்து கொண்டு வந்து செய்கின்றார்கள். சந்தன்ராஜ் வந்து விட்டார். வணக்கம் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் வணக்கம். அம்மி குழவி என்றீர்களா? சரி, அம்மி குழவியிலும் பார்ப்போம். என்ன பாடலை கொண்டு வந்தார்கள்? பாடல்
1: பாடல்
0: பூனை ஏன் கண்ணை மூடிக்கொண்டு பால் குடிக்கின்றது?
1: கண்ணு பெற்ற குழந்தை
0: குடிக்கிறது.
1: கண்ணு பெற்ற குழந்தை குடிக்கிறியா? அப்படி
0: அப்படி என்று நீங்கள் கருத்து?
1: யாரும் கண்ணு போட்ட
0: குழந்தை? எல்லாரும் ஒவ்வொருவரும் கருத்து தருகின்றார்கள். பார்ப்போம், கேட்டு பார்ப்போம்.
1: இன்னொரு விஷயம் அதுல வந்து அது ருசிக்காகவும் அப்படி செய்துங்கிறதும் ஒரு கருத்து.
0: அப்படியே வந்து உணர்வு பூனை குணம் தெரிஞ்சிருக்கிறார்கள்.
1: அதனுடைய ருசியில அது மயங்கி போட்டிருக்கு.
0: ஆனா தேன் தேனி நக்கும் பொழுது அப்படி கண்ண முடவில்லை. தேன் பாலை கேள்வி குறுதா சர்ச்சை
1: குறிச்சிருந்தான். உங்களுக்கு அப்படி பாத்திரத்துல ஊத்தி வைக்க மாட்டாங்கல்ல, அதனாலதான்
0: கள்ளப்பூனி என்று கூறு. அதனால்தான் கண்ணு முடிக்கணும்னு கொடுத்து பார்ப்போம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். யார் ஒருவர் வந்து சென்றார் அன்பு உறவு? இங்கே ஓடி வாருங்கள், மீண்டும் பதிலை கொண்டு வாருங்கள். இன்னும் பதிலர் வந்து சேரவில்லை, கொண்டு வாருங்கள். ஒரு பதில் எங்கே கேட்போம், கொண்டு வாருங்கள். ஒரு பதில் வந்தது, மற்றவர்கள் தரவில்லையே பதில். கொண்டு வாருங்கள். மண்டல தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே இணைந்து கொண்டிருக்கின்றோம். கதம்பத்திலே பன் பல்சுகை நிகழ்விலே இருக்கின்றோம். இங்கே கொண்டு வாருங்கள். யார் சொல்லுவது என்று கேட்போம். பாரூக் வந்திருக்கார் சவுதி அரேபியா. வணக்கம் பாரூக்.
2: ஆட்டுக்கள்.
0: என்ன பாடல்? என்ன என்ன என்ன பொருள்?
2: ஆட்டு ஆட்டுக்கல்.
0: ஆட்டு கல், ஆட்டுக்கல். மாட்டுக்கல் இல்லையா? சரி, ஆட்டுக்கல். அவர் அவர் அம்மி குழவி என்றிருந்தார். பாப்பம் பொறு என்ன குழவி? அம்மி குழவி என்றார். சரி, ஆட்டு ஒரு சொல்லு, கல் இன்னொரு சொல்லு. அட எங்க அப்பா, இரண்டு பொருள் சொல்லு. ஆட்டுக்கல். நல்லது நல்லது. எங்கே அடுத்த பதில யார் கொண்டு வர போன்றார்கள்? சிலர் விலகி விட்டார்களா? வர வேண்டும், காற்றலைக்கு வர வேண்டும். அனைவரும் இறுதி வரை வந்தால் உங்கள் அனைவருக்கும் பாடல் கிடைக்கும்.

0: தங்க ரோஜாவை காணவில்லை, அவர் வந்து பதில் கொண்டு வர அவரை இன்று காணவில்லை, என்ன தூங்குகிறாராக்கும். ராபிக்கு என்ன பதில் கொண்டு வந்தீர்கள் ஐயா?
1: அம்மி குலவி.
0: அம்மி குலவி என்று நீங்கள் கூறுகின்றீர்கள், அவரும் ஒருவர் கூறி சென்றிருக்கிறார். ஆட்டுக்கல் என்று வந்திருக்கின்றது. இங்கே அடுத்த பதிலையும் எதிர்பார்க்கணும். நன்றி நன்றி நன்றி நன்றி. நாகூர் ஜவர் நாகூர் முகமது ராபிக் அவர்களே நன்றி. அங்கே ரோஜாவை காணவில்லை, ரோஜா வந்து உற்சாகம் கொடுப்பாரு, அவரும் பதில்களை கொண்டு வந்து

இன்னும் ஒரு கேள்வியை தருகின்றேன், அதையும் சிந்தித்துக் கொண்டு வாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த நாய் வந்து தூங்க செல்லும் பொழுது ஓடி சென்று உடனே விழுந்து தூங்காமல் தான் படுக்கிற இடத்தை மூன்று தரமோ ரெண்டு தரமோ அப்படி சுத்தி வரும், சுத்தி வந்துவிட்டு தூங்குகிறது. ஏன் நேரடியாக போய் விழுந்து கொடுத்து நித்திரை கொள்ளாதது? படுத்த தூங்குவதற்கு முன்பு உறக்கும் உறங்குற இடத்துக்கு போனால், படுக்கைக்கு போனால், அந்த படுக்கை ஒரு தடவை சுத்தி பார்த்துவிட்டு தான் படுக்கின்றது. இதற்காக எங்கே அதற்கான பதிலையும் கொண்டு வரலாம். நீங்கள் சுவாரஸ்யமான பதில்களை எதிர்பார்க்கின்றேன்.

0: வணக்கம் ராமன், கொண்டு வாருங்கள் ராமன்.
1: திருகு பலகை.
0: திருகு பலகை, நல்ல ஒரு பதிலை கொண்டு வந்திருக்கிறீர்கள். திருகு பலகை என்று கொண்டு வந்திருக்கிறீர்கள். அது திருகி பலகையா திருகு பலகையா? திருகு பலகை. ஒரு கேள்வி ஒன்று தந்தேன். நாய் சென்று தூங்குவதற்கு முன்பு தன்னுடைய படுக்கும் இடத்தை ஒரு தடவை சுற்றி விட்டு தூங்கு படுக்கின்றது, என்ன காரணம் பார்த்திருக்கிறீர்களா? நாய் ஓடி வரும், படுக்கிற இடம் கிட்ட வந்தாலும் அந்த இடத்தை நின்று ஒரு தடவை சுற்றி விட்டு தான் தூங்குகிறது, என்ன காரணம்? மற்றவருடைய பதிலையும் எதிர்பார்க்கின்றேன். பாருங்கள், பாட்டுக்கள் அம்மிக்கல் அம்மிக்கல் திருகு பலகை வந்துவிட்டது, வேறு என்ன வருகின்றது என்று எதிர்பார்ப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.

0: விளக்கத்தை நான் நீடிக்கவில்லை. வந்த பதிலை ஒப்பிட்டு பார்ப்போம். நான்கு பதில்கள் வந்திருக்கின்றது. ஆட்டுக்கள் அம்மி குழவி, அம்மி குழவி திருகு பலகை என்று வந்திருக்கின்றது. நல்லது. ஆட்டுக்கல் எப்படி இருக்கும்? ஆட்டுக்கல் வந்து இருந்த இடத்துல இருக்கும், குழவிதான் ஆடிக்கொண்டிருக்கும். அதுக்கு அந்த ஆட்டுக்கல் என்பதற்கு குழவிக்கு தான் பெயர். அங்கே குழவி அதை பிடித்து ஆட்டுவதால் தான் அது கல்லால் அமைந்தது ஆட்டுக்கல். அதற்கு உள்ளே அந்த குழி இருக்கும், அதற்குள்ளே உளுந்து அதை போட்டு இந்த கல் இந்த ஆளை பிடித்து ஆட்டுவார்கள். ஆகவே நான் சொன்னது இரண்டு பொருள்களின் பெயர் அங்கே இருக்கின்றது என்று கூறியிருந்தேன். அடுத்து திருகு பலகை என்று கூறுவதும் இரண்டு பொருள். ஒன்று வந்து இருக்கிறதுக்காக இருக்க பலகை, அதுக்கு மேலே திருகுறதுக்கான துருவி இருக்கும். ஆனால் அது திருகு பலகை என்றும் கூறுவார்கள், தேங்காய் துருவி என்றும் கூறுவார்கள். அதுவும் அங்கே பொருத்தப்படவில்லை. அம்மி குழவி இரண்டு பொருட்களும் அங்கே புறம்பாக இருக்கும், தனித்தும் இயங்கும் சேர்ந்தும் இயங்கும் என்று கூறுகின்றேன். அம்மி குழவி என்பது குழவி குத்துவதற்கு அரைப்பதற்கும் பிறகு அதை அரைப்பதை தாங்கிக் கொண்டிருக்கிறது அம்மி பிறகு. அந்த அம்மியில சென்று நாங்கள் மஞ்சளை இப்படி உரைத்து வடித்தும் எடுப்போம். சில காரப்பொருட்களும் அதில் மெதுவாக கையை வைத்து அதில் உரசி விட்டு அதை தண்ணி ஊற்றி எடுத்து ஒரு சின்ன இதுக்குள்ளே கொண்டு கிணத்துக்குள்ளே. அதனால் அம்மி குழவி சரியான பதிலை தந்தவர் எங்கள் வண்டிகேத்திருவை சந்தன்ராஜ் அவர்கள் முதலில் கொடுத்தபடியால் அவருக்கு புள்ளியும் அடுத்தவர்களுக்கு வாழ்த்தும் செல்கின்றது. நாய் சென்று ஒரு சுற்று சுற்றி விட்டுத்தான் தூங்குகிறது என்று ஒரு பதிலை கூறியிருந்தேன், ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சரி, அதற்கான பதிலையும் வந்து சுவாரஸ்யமான பதிலை கொண்டு வந்து தாருங்கள். இந்த வேளையில் இன்னும் ஒரு பதம் வருகின்றது என்னிடத்தில் இருக்கின்றது. அந்த பதம் வந்து அதற்கு இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றது, நான்கு எழுத்துக்களை கொண்டது. எங்கள் மத்தியிலே அது இருக்கின்றது, எல்லோரிடமும் இருக்கின்றது, எல்லோரிடமும் இல்லை. எல்லோரிடமும் இருக்கின்றது, எல்லோரிடமும் இல்லை. அது எதுவாக இருக்கலாம்? அது ஒரு குணம். அதே நேரத்தில் அந்த குணத்தின் ஒரு குணம் என்பதற்கு ஒரு எழுத்தை மாற்றினால் வேறு பொருளையும் தரும். அங்கே ஓடிவாருங்கள், கொண்டு வாருங்கள். செல்வகுமார் ஓடிவாருங்கள். என்ன பதில்? செல்வகுமார், ஆட்டுக்குழவி என்று ஒரு சொல்லு இல்லை ஐயா. ஆட்டுக்குழவி ஆட்டு என்பது எது, குழவி என்பது எது?
1: ஆட்டுக்குழவி அதாவது அந்த குழியா இருக்கும் ஆடுறது.
0: அதே தான்
1: அந்த இது, இந்த அம்மி அம்மி அம்மியை விட பெருசா இருக்கும். மாவு போட்டு ஆடுவோம்.
0: ஆமா, அது தெரியுது. அதே ஆட்டுக்குழவி என்று அதை கூறுவதும் ஆட்டுக்கல் என்று கூறுவார்கள். இப்பொழுது ஒரு மாறி ஒரு கிரைண்டர்
1: வந்து சேர்த்து சொல்றது அந்த ஆட்டம்ல மேல அதுக்கும் சேர்த்து ஆட்டுக்குழவின்னு சொல்லுவாங்க.
0: அது அதைத்தான் ஒரு ஆட்டுக்குழவி கையால பிடித்து ஆட்டுகிற குழவி ஆட்டுக்குழவி என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது கல் என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது என்ன, எதுக்குள்ளே போட்டு ஆட்டுகிறோம்?
1: ஆட்டுக்கல்.
0: ஆட்டுக்கல் எதுக்கு பேர்?
1: ஆட்டுக்கல்.
0: ஆட்டுக்கல் எதற்கு பேர்?
1: ஆட்டுறதுதான்.
0: அது எதுக்கு? அது ரெண்டு பொருள் எல்லாம் இருக்குள்ளது. அந்த குழியுள்ள அம்மி அந்த அது இருக்கிறது கல்லால செய்து கையால பிடிச்ச ஆட்டுற குழவியும் இருக்கு, ரெண்டு இருக்கு இல்லவா? அப்ப மற்றதுக்கு என்ன பேர்? எதுக்கு ஆட்டுக்குழவி? ஆட்டுக்குழவி என்று எதை கூறலாம் மகனே? நான் கூறிய தகவல் இரண்டு
1: பொருள்.
0: சரி, இப்ப நான் கூறிய தகவல் இரண்டு பொருட்களை சேர்ந்தது மகன். ஒன்று வந்து இரண்டுக்கும் ரெண்டு சொல் இருக்கின்றது, அதில் ரெண்டு சொல்லும் சேர்ந்து வரும். தனித்தும் உபயோகிக்கலாம், ரெண்டையும் சேர்த்தும் உபயோகிக்கப்படுகின்றது. எல்லா இடங்களிலும் இருக்கின்றது, சில இடங்களிலும் அம்மி குழவி. யோசனை பண்ண தேவையில்லை மகனே. அம்மி குழவி என்ற சரியான பதில் இங்கே வந்துவிட்டது. ஆட்டுக்கல் வந்து அந்த அம்மி குழவி. இந்த ஆட்டுக்கல்ல இருக்கா நாங்கள் விவரித்து போறோம். ஆட்டுக்கல் அந்த குழி உள்ளது இருந்த இடத்திலே இருக்கும், அதுக்கு என்ன பெயர்?
1: அதுக்கு பேரு ஆட்டுக்கல்.
0: அப்ப கையால பிடிச்ச ஆட்டுகிற அந்த கல்லுக்கு என்ன பெயர்?
1: அது பேர்
0: கோழி முந்தியதா முட்டை முந்தியதா? சரி, குழவிகள் குழந்தை பிள்ளையாக இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் மகன், வாழ்த்துக்கள். அம்மி குழவி என்பது சரியான பதம். இப்ப என்னிடத்திலே இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது, நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் என்று கூறியிருந்தேன். இந்த பதம் இரண்டு பொருளை குறிக்கும், இரண்டு பொருளை குறிக்கும். ஆனா எல்லா இடத்திலும் இருக்கின்றது, சிலரிடத்திலே இருக்கின்றது, சில இடத்திலே இல்லை. அந்த பொருள் அதில் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் இரண்டு பொருள் ஒரு பொருளிலே ஒரு எழுத்தை மாற்றிவிட்டால் வேறு பொருளை கொண்டு வந்து தரும். இது ஒரே சொல்லிலே இருக்கின்றது. இரண்டு கருத்து உள்ள கருத்து, அதுல இந்த இரண்டு கருத்தையும் பிரித்து பார்த்துவிட்டு ஒரு கருத்துக்கு இது இது இது ஒரு குணம், அதைத்தான் இங்கே குறிக்கின்றது, என்னிடத்தில் இருக்கின்றது அந்த குணம் என்று கூறியிருந்தேன். இந்த கருத்துக்கள் ஒரு கருத்து, ஒரு பதத்துக்கு முதல் எழுத்தை மாற்றிவிட்டால் வேறு கருத்தை கொண்டு வந்துவிடும். நன்றாக சிந்திக்க வேண்டும். அற்புதமான ஒரு பதம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பதம் இது. எல்லோரிடமும் இல்லை, ஆனால் எல்லோரிடமும் இருக்கின்றது. இது எல்லோரிடம் இருக்கின்றது, ஆனால் எல்லோரிடம் இது இல்லை. எங்கே இரண்டு வாரங்கள் பார்ப்போம். ஆனால் இந்த உலகம் இயங்கும் பொழுது மனிதனாக வாழ்வதற்கு இது தேவை. இது ரெண்டு கருத்தும் தேவை, இதில் உள்ள இரண்டு கருத்தும் தேவையானது. பாடலை தரவில்லையோ நான் பாடலை கேட்டுக்கொண்டிருப்போம்.

0: சரி, ஒரு தகவலை நீங்கள் தருகின்றது. இந்த நாலாவது எழுத்தை கூறினால் நீங்கள் பிடிக்கலாம் என்று எண்ணுகின்றேன். நாலாவது எழுத்து வந்து இம்மன்னா, அம்மா என்பதற்கு வர இம்மன்னா வரும், சரியா? அம்மா என்பதற்கு வர இம்மன்னா என்ற எழுத்தில் முடிகின்றது. நான்கு எழுத்துகளே நான்காவது எழுத்து இம்மன்னாவில் முடிகின்றது. எங்கே கொண்டு பாருங்கள், இப்பொழுது பார்ப்போம். மிகவும் இலகுவான பதம். உங்கள் மனச்சாட்சியை நீங்கள் கேட்டு பார்த்தால் இது உங்களிடம் இருக்கின்றதா இல்லையா என்று உண்மையை கூறும். வழியை கொண்டு பாருங்கள். சிலரை பார்த்து நாங்கள் அப்படிப்பட்ட இவர் இப்படிப்பட்டவர் என்று உறக்குழுவோம். அங்கே ஃபாரூக் கொண்டு வந்து விட்டார். கொண்டு பாருங்கள் ஃபாரூக்.
1: கூட்டம்
0: கூட்டமா? தூக்கம், தூக்கம். அதுக்கு வேற என்ன பதில் இருக்கு? ரெண்டு கருத்து வரும். அதுக்கு இல்லை, இல்லை, துக்கம் தூக்கம் ரெண்டும் வித்தியாசம் தானே. தூக்கம் என்ற சொல்லுக்கு ரெண்டு பதில் ரெண்டு கருத்து இருக்கின்றது. என்னென்ன கருத்தா இருக்கும்? நீங்கள் தூக்கம் என்றால் அதுக்கு ரெண்டு கருத்து வரும். சரி, மீண்டும் பாருங்கள். எங்கே கொண்டு வர வேண்டும் அங்கு உறவுகள் பாடல்கள் கேட்டுக்கொண்டே பதிலை கொண்டு வாருங்கள். உங்களுக்கு போதிய அளவு நேரம் இருக்கின்றது. புத்திஜீவிகள் சிந்தித்து கூறுவார்கள், உங்களிடம் இருக்கின்றதா இல்லையா? சிலரிடம் இருக்கின்றது, சிலரிடம் இல்லை, சரியா? எல்லோரிடமும் இருக்கத்தான் தண்டிக்கின்றது, சிலரிடம் இருக்கின்றது, சிலரிடம் இல்லை.

ஓடி வர வேண்டும். அங்கே சிந்திக்க வேண்டும் நீங்கள், எங்களிடம் என்னென்ன குணம் இருக்கின்றது, இப்படி ஒரு குணம் உள்ளவரை எப்படி கூறுவோம், மற்றவர்களோடு நாங்கள் உறவாடும் வேளையிலே இதெல்லாம் இருக்குல்ல, இந்த குணம் வேண்டும் எங்களுக்கு. எம்மன்னாவில் முடிகின்றது. தம்பி ஃபாரூக் அவர்கள் அன்பு மகன் வந்து கூட தூக்கம் எம்மன்னாவில் முடிகின்றது. ஆனால் தூக்கம் எல்லோரிடமும் இருக்கின்றது தானே, சிறிதளவு நேரமா. தங்கே ராபிக் பேருகின்றார். வணக்கம் ராபிக், குறுங்கள். தும்மல் அது எம்மன்னாவில் முடியுதா? தும்மல், சரி, தும்மல் தும்மலுக்கு ரெண்டு இருக்கின்றதா? சரி, எங்க மீண்டும் பாருங்க, மீண்டும் பாருங்க, குறுங்கள். இரு வந்துவிட்டது, தூக்கம் தும்மல் என்றெல்லாம் வந்திருக்கின்றது. தும்மல் காரணம் யாரையும் கூறுவார்களா? தூக்க காரணம் யாரையும் கூறுவார்களா? இல்லை தானே, ஒரே ஒருவர் தான் உலகில் இருந்தார் தூக்கத்துக்கு இலக்கணம் வகுத்த கும்பகர்ணன். அப்படி இல்லை, அவ்வளவு தூரத்துக்கு இது எங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது கூட நாங்கள் கவனித்துக் கொள்வது கண்டிருக்கின்றது. அங்கே கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள், எனக்கு புள்ளி சேர்த்து விடுவேன் நான், நீங்கள் கூறாது விட்டால். முயற்சியுங்கள், முயற்சியுங்கள்.

0: ரஞ்சன் ஞானசேகரன் உங்கள் பதிலைக்கானவர், உங்களால் கூற முடியும் இதற்கு பதில். ராமன் வந்துவிட்டார், வாருங்கள் ராமன். துயரம், துயரத்துக்கு வேறு என்ன கருத்து இருக்கு? வேறு என்ன இன்னொரு கருத்து இருக்கு, அது என்னதான் இருக்கலாம்? துயரம்,
1: துக்கம்,
0: துக்கம், ரெண்டு மூன்று தானே, வேறுபட்ட கருத்துக்கள் வேறு, வேறுபட்ட கருத்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஜோஜ் வருகிறார், கொண்டு பாருங்கள் ஜோஜ். கொண்டு வந்து விட்டார் ஜோஜ். சுவாசம் எல்லோருடன் இருக்கின்றது, சிலரிடம் இல்லை என்றால் எப்படி வாழ்வது? சுவாசம் எல்லோரும் இருக்கின்றது, சுவாசத்துக்கு அந்த சுவாசம் என்ற பதத்துக்கு வேறு என்ன கருத்து இருக்கின்றது? இந்த பதத்துக்கு இன்னொரு கருத்து, இன்னொரு கருத்து இருக்கு சுவாசம். சரி, உங்களோட பதத்தை எடுத்துக் கொடுங்க. விசுவாசமா? சரி பாப்போம். தூக்கம், தும்மல், துயரம், சுவாசம் வந்துவிட்டா எனக்கும் சுவாசம். அடுத்த பதவியை கொண்டு வாருங்கள். நீங்க நாய் ஏன் காலை சுத்தி படுக்கின்றதுன்னு கூறவில்லை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே கொண்டு வாருங்கள், அடுத்த பதிலை கொண்டு வாருங்கள். யாரோ அழைத்தார்கள், யார் என்று தெரியவில்லை. அவர் மீண்டும் வர வேண்டும் காற்றலைக்கு. கொண்டு வாருங்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இரவு 12:20 நிமிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு நேரம் நீட்டி தந்திருக்கின்றது. இருப்பினும் வருகை குறைவாக இருக்கின்றது. தூக்கத்துக்கும் சிலர் நித்ராதேவி அழைக்கின்றார் போல் இருக்கின்றது. ஒரு சிலரை சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நாளைக்கு பணிக்கு செல்வோரும் இருக்கின்றீர்கள். ஆனால் நாளைக்கு எந்த விதமான கவலை இல்லாத மனிதன் எங்கள் ஃபாரூக் ஒருவர் தான். அவர் இன்று இரவு முழுக்க தூக்கம் பழித்துவிட்டு நாளைக்கு நன்றாக தூங்குவார் தானே. எங்கே கொண்டு வாருங்கள். இந்த பதில் சரியான பதிலை தருகிறீர்கள் இல்லையே அண்ணன், அப்படி சிந்தனைக்கு எட்டவில்லையா? இந்த பதில் கடுமையான பதில், நல்ல இலகுவான ஒரு பதில் ஐயா இது. அந்த இந்த நீங்கள் இந்த பதத்தை கண்டுபிடித்தால் இதற்கு இன்னும் ஒரு பொருள் இருக்கின்ற, இன்னும் ஒரு கருத்து இருக்கின்ற சொல் அதே சொல்லிலே இருக்கின்றது. அதே பதத்திலே நீங்கள் இரண்டு விடயத்தை அறிந்து கொள்ளலாம். அந்த இரண்டும் வாழ்க்கைக்கு முக்கியமானவை, மனித வாழ்க்கைக்கு முக்கியமானவை. இம்மன் நாவல் முடிகின்றது என்று கூறினேன். நால்வர் தான் வந்து பதில் வந்திருக்கார். இங்கே சந்தன்ராஜ், ஞானசேகரன் கூட பதிலை காணவில்லை. இன்னும் செல்வகுமார் வரவில்லை. என்ன நடந்தது செல்வகுமார்? துள்ளி துள்ளி வந்தீர்கள் பதில் கொண்டு. ஆட்டுக்கல்லோட வந்து ஆட்டு குழவியை கொண்டு வந்தீர்களே. கொண்டு பாருங்கள். வேதாளத்தை கண்டுபிடித்த நீங்கள் இதை கண்டுபிடித்த மாட்டீர்களா? ஓடி வர வேண்டும். இது முன்னே தமிழ் வானொலி. இதுக்குத்தான் நாகப்பன் வேண்டும் என்று. நாகப்பன் உடனே கொண்டு வருவாரு. அவர் எங்களை மறந்து விட்டாரோ அல்லது அவருக்கு என்ன தடையோ தெரியவில்லை.

0: சன்னன்ராஜ் வர வேண்டும். இது உங்களிடம் இருக்கின்றது.
1: உங்களிடம் இருக்கின்றதா? ரோஜா வந்து விட்டாரா? எங்கே ரோஜா கொண்டு வாருங்கள். ரோஜா வாருங்கள். ரோஜா
2: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். தூக்கம் முடிந்து விட்டதா?
2: நலமாக
1: இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள். நலம் என்று கேட்டவுடன் மகிழ்வாக இருக்கின்றது. இந்த நாய் வந்து தூங்க போகும் போது சுத்தி பார்த்து விட்டு தூங்குகிறது.
2: கண்ணை தாக்குறதுக்கு ஏதாவது இருக்கா? அல்லது படுக்கிறத நல்ல சேஃப்டியா இருக்கான்னு பாத்துட்டு படுக்க.
1: அப்ப நம்பிக்கை இனத்துலதான் அப்படி. அப்ப பூனை ஏன் கண்ணை மூடிக்கணும்? பால் குடிக்கின்றது.
2: கண்ணை மூடிக்கொண்டு பால் குடிக்கிறது. அது நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு சாப்பிடுறது தானியப்பா?
1: இல்ல, நாங்கள் பூனை ஏன் கண்ணை மூடிக்கொண்டு சாப்பிடு தூங்க. அடுத்த பதில் வந்துவிட்டது உங்கள்.

0: எது
1: ஆர்வம்?
0: ஆர்வம் என்று கூறுகிறீர்களா? சரி, உங்களுக்கு என்ன பாடலை கொண்டு வர போகின்றீர்கள்?
1: மண்ணுக்குள் ஏறும் அப்படிங்கிறது இதழோடு இதழ் சேரும் நேரம்.
0: ஓ, இதழோடு இதழ் சேரும், அங்கதானே அது சேர வேண்டும், சரியான இடத்துல தான் சேருகின்றது பொருள். ஆனால் எப்ப எப்படி என்றதான் இதழோடு இதழ் சேரும். சார், மண்ணுக்குள் இளம் திரைப்படத்தில் மண்ணுக்குள்ளதானே
1: நாய் வந்து
0: இப்பொழுது பதில்கள் வந்து இருக்கின்றன தான், ஆனா சரியான பதிலை எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கின்றேன். வேறு யார் தரப்போகின்றீர்கள் பதில்? 1, 2, 3, 4, 5, 6 பதில் தான் வந்திருக்கின்றது. ரோஜாவோட 15 பேர் பங்கு பெற்று விட்டீர்கள். பங்கு பெற்றபடியே ஆக குறைந்தது 8 பதிலாவது வர வேண்டும் தானே, அப்பொழுதுதான் வெற்றி பார்க்க தோல்வி பார்க்க முடியும். இருப்பினும் நீண்ட நேரம் சந்தன்ராஜும் கொண்டு வந்து பதிலை கொடுத்து விட்டார். ஆர்வம் என்று நான் கூறியிருந்தேன், உங்களிடம் இது இருக்கின்றது, ஆர்வம் இருக்கின்றது தான். நான் கூறிய அந்த சுவாசம், துயரம், தும்மல், அன்பு, அதற்கு இரட்டை பதில் இல்லை, வேறு கருத்து இல்லை. ஆர்வம் என்பதற்கும் சந்தனராஜ் வேறு என்ன கருத்து இருக்கின்றது? ஆர்வத்துக்கு வேறு கருத்து இல்லை போல் தெரிகின்றது. ரோஜா, நீங்கள் கூறிய நாணயம் என்பதற்கு அடுத்த நாணயம் என்று கூறியிருந்தார். 4 எழுத்தை கொண்டது, இம்மன்னாவிலே முடிந்திருக்கின்றது. நாணயத்துக்கு, அந்த நாணயத்துக்கு வேறு என்ன கருத்தோடு வருகின்றது? அது விளக்கம் கூற முடியுமா இல்லை நான் கூறவா? நாணயம் என்பது எங்கள் எல்லோரிடம் இருக்க வேண்டிய ஒரு குணம். நாணயமாக நாங்கள் மற்றவர்களுக்கு நம்பிக்கை நாணயம் என்று கூறுவார், நாணயமாக இருக்க வேண்டும். அது நயமாகவும் இருக்க வேண்டும். நாவிலிருந்து நயமாக அது வந்து வர உதிர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும், நாணயம். அதுல இன்னும் ஒரு கருத்து, நாணயத்தை பணத்துக்கு கூறுவார்கள். அந்த குணம் ஒரு எழுத்து மாறி ப என்று வந்தால் பணம் என்று வருகின்றது. நாணயத்தை பணம் என்றும் கூறுவார்கள். இது எல்லோரிடமும் இருக்கின்றது, சிலரிடம் இருக்கின்றது, சிலரிடம் இல்லை. நாணயமற்றவர்கள் இருக்கின்றார்கள். நாணயத்தோடு இருப்பவர்கள் அவர்களை இவர் நல்ல நாணயமானவர் என்று கூறுவார்கள். நான் சொன்ன தகவல்கள் பல, அதிலே நாணயம் சரியான பதில். அதை கொண்டு வந்த அந்த ரோஜாவுக்கு ஒரு புள்ளியும் மற்றவர்கள் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு வாழ்த்துக்களும் கிடைக்கின்றது அன்பு உறவுகளே. சரி, இன்னும் ஒரு பாடலை தர இருக்கின்றேன். மிக மிக மிக விலை உயர்ந்த விலை என்று அதுக்கு போக தெரியல, நீங்கள் அதை கூற மாட்டீர்கள் தான். இது வந்து ஒரு 3 எழுத்து சொல், 3 எழுத்து பதம். அதில் முதலாவது எழுத்து கானா, 2வது எழுத்து மறைந்து விட்டது, 3வது எழுத்து இன்னா, கண் என்பதற்கு வர இன்னா. இது எப்படியா இருக்கும் இந்த பதம் என்று கண்டுபிடிக்க முடியுமா உங்களால்? 3 எழுத்துக்களால் கொண்ட பதம், இப்பொழுதும் அது உலாவுகின்றது. எங்கள் சிறுவர்கள் கைகளிலேயும் அது உலாவும், பெரியவர்கள் கையிலேயும் அது இருக்கின்றது. ஆனால் புராண காலத்திலே இது மிகமாக கிடைத்தது. இந்த பதம் விவசாயத்துறையிலே அன்று இருந்தது, இன்றும் இருக்கின்றது. அது எதுவாக இருக்கலாம்? 3 எழுத்தை கொண்ட பதம், முதல் எழுத்து கானா, இறுதி எழுத்து இன்னா, அதாவது கண் என்பதற்கு வர தண்ணீர் என்பதற்கு வர இன், அந்த இடையெழுத்தை காணவில்லை. அது எதுவாக இருக்கும்? தங்கை ஓடி வந்து கூறுங்கள், பாடலை கேட்டுக்கொண்டே வாருங்கள்.

கவன் கவன் சரியாப்பா.

கேட்கவில்லையா? நான் பேசுவது பாரக் ஞானசேகரன் என்று கூறிவிட்டு போறார், கவன் என்று கூறிவிட்டு போறார். புரிகிறதா அவர் சொன்னது உங்களுக்கு? கவன் என்றால் என்ன என்று அங்கே ஒரு வாரங்கள் பாரக் வந்து சொல்லுங்கள் பார்ப்போம். நான் உங்களுக்கு இலகுவாகத்தான் நீ தரவுகளை தந்தேன். ஒரு வாருங்கள், கவன் என்று கூறியிருக்கின்றார் ஞானசேகரன். பாரக் வந்து சென்று விட்டீர்கள், இங்கே கொண்டு வாருங்கள் உங்கள் பதத்தை.

0: எங்கே ஃபாரூக் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஃபாரூக்.
1: அப்பா வணக்கம்.
0: வணக்கம் மேனி.
1: பவன் பாப்பா.
0: எதையா?
1: பவன் பாப்பா. பவன்
0: பதங்களும் பெறலாம் தானே, காணாமும் என்னென்னாவும் தானே தெரியுங்க. நடுப்பதத்துக்கு போறதாவது வரலாம் தானே. சரி பாருங்கள்.

வேறு பதங்கள் வருவதற்கு சான்றில்லை போல் இருக்கிறது. கபன் என்பது சரியான பதம், அதை ஞானசேகரன் அவர்கள் தந்தார்கள். அந்த வேளையிலே பாருக்கும் வந்தார்கள். ஞானசேகரன் இணைப்பு அதை தடைபட்டபடியால் அவர் வந்து மீண்டும் திரும்பி வந்தார்கள். அவரும் அந்த பதத்தை தான் கொண்டு வந்திருக்கின்றார். அதனால் அவருக்கு நான் ஒரு பத ஒரு புள்ளி கொடுக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் அந்த ஒரே நேரத்தில் தான் அவர் வந்து இணைந்து இவருடைய இணைப்பால் அது சுணங்கி விட்டது. ஆனால் ஒரே பதவித்தான் கொண்டு வந்திருக்கார். கபன் என்பது நல்ல பதம். அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் குழந்தைகளின் கையில் கூட, ஏன் பெரியவர்கள் கூட, அந்த ரெண்டு கவர் போன்ற இருக்கும் ஒரு தடி, அதிலே கல்லை ஒரு ரப்பர் இருக்கும், அந்த ரப்பரை பிடித்து கொண்டு வந்து அதுக்குள்ளே கல்லை வைத்து இழுத்து போட்டு அடித்தாருன்னா போய் அடிக்கும். பெரிய ஒரு சரித்திர கதை கூட இருக்குங்கிறது இந்த கவன் வீசியதாலே. புராணத்திலே வந்து வள்ளி அம்மன், வள்ளி அம்பாள் திணை புலத்திலே நின்று திணை குருவிகளை விரட்டி விடுவதற்காக கல்லு கட்டி கவன் வீசுவார்கள். கவன் என்ற பதம் ஆதிகாலம் தொட்டு வந்த ஒரு நல்ல தமிழ் பதம். அதை கூறிய இருவர்களும் புள்ளிகளும் வாழ்த்தும் கிடைக்கின்ற சந்தன்ராஜ். வணக்கம் சந்தன்ராஜ். சரியான பதிலை கொண்டு வந்திருக்கோம். ஆனால் முதல்ல ஞானசேகரனும் பாருக்கும் தந்து விட்டார். கவன் என்பது சரியான பதில். அடுத்த பதம் வந்து இந்த இடத்திலே போய் நிற்பதற்கு யாரும் சம்மதிக்க மாட்டார்கள். இது ஒரு ஏழு எழுத்துக்களை கொண்ட பதம். இந்த இடத்திலே போய் நின்று யாரும் அந்த இடத்திலே போய் நிற்க விரும்ப மாட்டார்கள். ஆனால் நிற்க வேண்டிய நிர்பந்தம் வந்தால் அங்கே சென்று கை கட்டி கொண்டுதான் நிற்க வேண்டும். சரி, இன்னும் சுலபமானது நீதிமன்றத்திலே இருக்கின்றது. எதுவாக இருக்கும், ஏழு எழுத்துக்களை கொண்டது மிக சுலபமாக நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் இந்த இடத்தில் போய் நிற்க யாரும் விரும்ப மாட்டார்கள். என்ன பதிலாக இருக்கும் என்று கொண்டு வாருங்கள் கேட்போம். நீதிமன்றத்திலே அநேகமாக காணலாம். அது ஒரு இடம் வகுக்கப்பட்டிருக்கும், அந்த இடத்திலே நிற்பார்கள். நின்று கையை கட்டிக்கொண்டுதான் பேச வேண்டி வரும். ஆனால் நாங்கள் முதலிலே சொன்ன நாணயத்தோடு சம்பந்தப்பட்டது இது. எப்படியா இருக்கும், அந்த இடத்தின் பெயர் என்ன? அந்த இடம், எந்த இடம், அந்த இடத்தின் பெயர் ஏழு எழுத்துக்களால் கொண்ட ஒரு பெயர். கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். பாடலில் கூட இருக்கின்றது, ஒரு பாடலில் வருகின்றது.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் ராமன் அவர்களே, வணக்கம் வணக்கம் ராமன், வணக்கம். அழைப்பு நின்று விட்டது, உங்கள் அழைப்பு ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள், நீங்கள் நல்ல பதம் கொண்டு வந்திருப்பீர்கள். ராமன் மீண்டும் வாருங்கள், நான் இணைப்பதற்குள் நீங்கள் சென்று விட்டீர்கள் ஐயா, கொண்டு வாருங்கள் மீண்டும். இது முனிவர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. ஏழு எழுத்துக்கள் கொண்ட பதத்தை கண்டுபிடிக்க இருக்கின்றோம், ஓடி வாருங்கள். யார் சொல்வதோ ஒன்று கேட்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றேன் காற்றலையில். நான் முகமது ராபிக் அவர்கள் வந்திருக்கிறார். குருங்கள் மகனே, என்ன பதம்? கூண்டு கிளிகளா? கூண்டு கிளிகள் என்று பார்ப்போம், மற்ற பதர்களையும் பார்ப்போம். கூண்டு கிளிகள், வாழ்த்துக்கள். அடுத்தது ராமன் மீண்டும் வந்து விட்டார். வணக்கம் ராமன், கொண்டு வாருங்கள். காவல் நிலையம் என்று கூறுகிறீர்கள், காவல் நிலையம். வேறு பதில் பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். வரட்டும், அன்பு உறவுகள் கொண்டு வரட்டும். அந்த நான் ஏன் தூங்குகிறது என்று கூறுவிட்டீர்களா? ஏன் சுற்றி பார்த்து விட்டு தூங்குகிறது என்று சந்தன்ராஜ் வந்து விட்டார். வணக்கம் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் வணக்கம். சாட்சி குண்டா? சரி பார்ப்போம். சரி பார்ப்போம், கேட்டு பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி. எங்கே பதில்களை கொண்டு வந்து விட்டு, பதில்களை ஒரு சிலர் கொண்டு வந்திருக்கின்றார்கள். 4 பதில் வந்திருக்கின்றதா? எத்தனை பதில் வந்திருக்கிறது? எங்கே காணவில்லை பதில்களையா? நல்லது, 3 பதில்கள் வந்திருக்கின்றது. எங்கே கொண்டு வாருங்கள், இன்னும் ஒரு இருவர் கொண்டு வருவார்கள், ஒரு பதில்களை தருவார்கள். எந்த பதில் சரியா இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை, கேட்டு பார்ப்போம். வணக்கம் ஞானசேகரன். ஞானசேகரன் கூறுங்கள்.
1: வணக்கம். குற்றக்கூண்டு.
0: குற்றக்கூண்டா? சரி, குற்ற கூண்டு என்று, அது குற்றக்கூண்டு என்று ஒன்று இருக்கின்றது பார்ப்போம். நல்லது நல்லது நல்லது நல்லது. இங்கே அடுத்தவர்களும் கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். இது முனிவர் தமிழ் வானொலி. பாடல்களை கேட்டுக்கொண்டு, பாடல் ஒன்றை கேட்டுக்கொண்டே நீங்கள் பதில் கொண்டு வருகின்றீர்கள். எங்களுடைய கதம்பத்திலே பல் சுவை நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்த கேள்வி. தேநீர் என்று குறிக்க ஏன் அப்படி கூறப்படுகின்றது? அதை தேநீர், தேநீர் என்று ஏன் கூறப்படுகின்றது? அதற்கு பதிலை கொண்டு வாருங்கள்.

0: நிற்கும்.
1: எங்கள் செல்வகுமாரின் பதிலை காணவில்லை. பதினும் பவுனமாலின் பதிலாக ஃபாரூக் வந்து விட்டார். வணக்கம் ஃபாரூக். வணக்கம் ஃபாரூக், என்ன பதில்?
2: பஞ்சாயம்.
1: சரி, வாழ்த்துக்கள். எங்க பார்ப்போம், அடுத்த பதிலும் வர வேண்டும். கொண்டு பாருங்கள்.

0: சரி, பதிலை காண்போம்.
1: இங்கே வந்திருக்கின்றது கூண்டுக்கிளிகள் என்ற ஒரு பதில், அடுத்தது காவல் நிலையம் என்ற இன்னொரு பதில், சாட்சி கூண்டு என்று ஒரு பதில், குற்றக்கூண்டு என்று ஒரு பதில், பஞ்சாய கூடம் என்று இன்னும் ஒரு பதில். ஏழு சொற்களாலான பதங்களை கொண்டு வந்திருக்கீர்கள். பஞ்சாய கூடம், அதில் பஞ்சாய கூடத்திலே பஞ்சாயத்து தருபவர் இருப்பார், பஞ்சாயத்துக்கு உட்பட்டவர் வந்திருப்பார், அதற்கு சாட்சிகள் எல்லாம் வந்திருப்பார்கள், குற்றவாளிகள் பொதுமக்கள் என்று இருப்பார்கள். அது ஒரு இடம். அது என்னுடைய தரவுகளில் அது பொருத்தப்படவில்லை. நாணயத்தோடு கை கட்டி கொண்டு நிற்க வேண்டும், அதை யாரும் விரும்புவதில்லை என்று கூறியிருந்தேன். அடுத்த பதில், குற்றக்கூண்டு என்று ஒன்றிலே குற்றவாளி கூண்டு என்று இருக்கின்றது நீதிமன்றத்தில் என்றும் கூறியிருந்தேன். அடுத்தது வந்தது சாட்சி கூண்டு, அது சரியான பதிலாக இருக்கின்றது. சாட்சி என்பவர் அதிலே போய் நின்று அந்த கூண்டுக்குள்ளே நின்று கை காட்டிக் கொண்டு பதில் கூற வேண்டும். அப்படி சாட்சிக்கு போவதற்கு யாரும் விரும்புவதில்லை தானே. அதனால் சந்தன்ராஜ் அவர்களுக்குரிய சாட்சி கூண்டு சரியான பதிலாக இருக்கின்றது. குற்றக்கூண்டு என்று ஒன்றில் அது குற்றம் இழைக்கப்பட்ட பின் அதற்குள்ளே விட்டால்தான் அந்த கூண்டுக்கு பேர் குற்றக்கூண்டு. குற்றவாளியாக கருதப்படுவதை கொண்டு வருவது குற்றவாளி கூண்டு. குற்றவாளி கூண்டிலே நின்று வழக்குரைக்க வேண்டும். இது சாட்சி கூண்டு மிகவும் முக்கியமான புனிதமான அந்த நாணயமான இடம். அந்த இடம் குற்றவாளி கூண்டிலே நிற்பவர் பொய் கூறலாம், எதுவும் கூறலாம், எப்படியும் பாதாடலாம். ஆனால் சாட்சி கூண்டிலே இருப்பவர் நாணயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால் சாட்சி கூண்டு என்பது சரியான பதிலாக எங்களுக்கு அமைந்திருக்கின்றது என்ப உறவுகளே. அது ஏழு எழுத்துக்களாலான பதமாக வந்தது. சரி, இப்பொழுது உங்கள் பாடல்களுக்கு வருவோம், பதில்களுக்கு வருவோம். நிறுத்துவோமா? 12:40 பாடல்கள் தர இருக்கின்றது. சரி, இதிலே இன்றைய புள்ளிகளை பெற்றவர்கள் ஞானசேகரன் 3 பதங்களை தந்து புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். பவுனம்மாள் 1 புள்ளியை பெற்றிருக்கின்றார். ஃபாரூக் 2 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். செல்வகுமார் 3 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். ராமன் மனவை 2 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். சந்தனராஜ் அவர்கள் 2 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். ரோஜா 1 புள்ளியை பெற்றிருக்கின்றார். அதனால் ஒரு எழுதிதல் மந்தர் 1 புள்ளியை பெற்றுக் கொண்டு வருகின்றார். ரோஜா பாடல் கூறவில்லை. ரோஜா, நீங்கள் பாடல் கூறவில்லை. அதனால் முதலாவது இடம் ஞானசேகரன், செல்வகுமார் இருவரும் வந்திருக்கின்றபடியால் இருவருக்கும் ஒரு பாடல் கிடைக்க இருக்கின்றது. இரண்டாம் இடத்தை 1, 2 மூவர் பிடித்திருக்கின்றார். ஃபாரூக், ராமன், சந்தன்ராஜ். நீங்கள் யாராவது ஒருவர் வந்து ஒரு பாடலை கேட்கலாம். மற்றவர்களும் பாடல் தர இருக்கின்றேன். நீங்கள் வரும் வரைக்கும் ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடல் ஃபாரூக் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பாடல் இப்பொழுது காற்றலைக்கு வருகின்றது. அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் பாடல்களை வந்து கூறலாம். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். இதுவரை நேரமும் இணைந்து எங்கள் வானொலியை சுரப்பித்துக் கொண்டிருந்து கதம்பம் பல்சுவை நிகழ்வை நிகழ்த்தியதுக்கு பங்கு பற்றிய உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.

0: கடைக்கு.
1: ஒரு தடவை பாடலை நிறுத்துகிறேன். ஞானசேகரம், நீங்கள் என்ன பாடலை கேட்க வருகின்றீர்கள் ஐயா? ஞானசேகரன், வணக்கம். ஞானசேகரன், உங்கள் பாடல்.
2: வணக்கம் அப்பா. பிராப்தம் படத்துல சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான் அந்த பாட்டுப்பா.
1: மீண்டும் பிராப்தத்துக்கு செல்கின்றீர்கள். சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான், நல்ல பாடல். அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும் காத்தல, இந்த நிகழ்ச்சியிலே முடிவதற்குள் கிடைக்கும். சொந்தம் எப்போதும் தொடர்கதை. நன்றி நன்றி மகனே, நன்றி. பாடலை தருகிறேன் பாருக்கு இந்த பாடல்.

0: அது கலைஞ்சு போகும் சோகம், இங்கு ஆயிரம் செல்வங்கள் வந்தது வந்தது ஆனந்தம் போனதம்மா. பாசத்துல பாட்டெடுத்து பாஞ்சி வரும் கண்ணீர்.
1: மனச்சாட்சி உள்ள ஒரு நாணயஸ்தன் கேட்ட பாடல் போல் இருக்கின்றது அந்த பாடல். அந்த பாடலை தந்தவர் இப்பொழுது காற்றலையில் ஒலிப்பதற்காக நேற்றைய தினம் புலகத்தில் எழுதி இன்று மாலை நேரத்து நேய நேரத்துக்கு வர வேண்டிய பாடல். நாங்கள் முன்கூட்டியே அந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்ததால் அவர் தூக்கத்தில் இருந்து கேட்க மாட்டார் என்று நான் கொடுக்கவில்லை. அந்த பாடலை இப்பொழுது கொடுப்பதற்கு வசதி வந்தது பாரு கேட்டுமிருப்பீர்கள். அடுத்த பாடல் வருகின்றது. அந்த பாடலை கேட்டிருக்கிறார் எங்களுடைய ஞானசேகரன். முதலாவது நிலையை அடைந்தவர் மூன்று மூன்று புள்ளிகளை பெற்ற இருவரிலே ஒருவர் வந்து கேட்ட பாடல். அந்த பாடல் வந்து பிராப்தம் திரைப்படத்திலிருந்து இணைந்து அந்த திரைப்படத்தில் வந்த ஒரு பாடல். அந்த பாடல் வருவதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. அந்த பாடலை வந்த அந்த திரைப்படத்தில் எங்கள் நடிகர் திலகம் சாவித்ரி அம்மாவனுடைய சொந்த படம். அதிலே அவர் அப்படி ஒரு பாடலையும் கொண்டு வந்து நல்ல ஒரு படமாக இருந்தது. அந்த பாடலை நாங்கள் இப்பொழுது கேட்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான், அது முடிவதே இல்லை. ஏழேழு ஜென்மம் எடுத்தாலும் அந்த சொந்தம் விலகி போவதில்லை. முன் ஜென்மம், இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம், மூன்று ஜென்மத்தை வைத்து எடுத்த திரைப்பட பாடல் வருகின்றது. காற்றலையில் ஞானசேகரன் அவர்கள் கேட்ட வகையிலே நாங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்வோம் அந்த பாடலை. இப்பொழுது அந்த பாடல் ஆயத்தம் ஆரம்பம் ஒரு

0: வேலையில் என்னை மறுத்தாலும் சொந்தங்கள் விடுபட்டு போகாது என்பதற்கான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அன்பு உறவுகளும் ஒன்றிய தமிழ் வானொலியின் கடம்பர் நிகழ்விலே வந்து பல் சுவை நிகழ்வுகளில் பங்கு பெற்று எங்களுக்கு அழகுபடுத்திய அன்பு உறவுகளே, தேவா, ஞானசேகரன், கார்த்தி, பவுனம்மாள், மனவை சுபா, ஃபாரூக், ஜோர்ஜ், விஜயராகவன், மகாலிங்கம், முகமது ராஃபிக், செல்வகுமார், முகமது அலி, மனவை ராமன், சந்தன்ராஜ், ரோஜா, நீங்கள் அனைவரும் வந்து இனிமையாக உங்கள் சிந்தனையை துளைத்து சிதறப்பட்ட சிந்தனையை ஒருமுறைப்படுத்தி நினைத்து நினைத்து அந்த பதங்களை கண்டுபிடித்து எல்லோரும் பல பதில்களை கொண்டு வந்து தந்தீர்கள். கேட்ட கேள்விகளுக்கும் பதில் தந்து வந்தீர்கள். பூனை ஏன் பால் குடிக்கிறதன் போது கண்ணை மூடுகின்றது என்று எனக்கு கூட தெரியாது. என்னன்னு பூனையாக இருந்தால் தானே எனக்கு தெரியும். நான் பூனை அல்ல. ஏன் அதனுடைய குணம் என்னவென்று யாராலும் அளவிட்டு கூற முடியாது. அதுக்கு பூனை ஆய்வாளர்கள் கூட சரியான பதில் தரவில்லை. அது கண்ணை மூடிக்கொண்டுதான் குடிக்கிறது. ருசியிலே மயங்குகின்றதா? மற்றவர்கள் பார்க்கக்கூடாத எண்ணிச்சு எத்தனை எண்ணங்கள் பூனைக்கு இருக்கலாம். அதில் இதுதான் சரி என்று கூற யாரால முடியாது. ஆனால் பல காரணங்களை சுவாரஸ்யமாக வந்து கூறி சென்ற உங்களுக்கு வாழ்த்துக்கள். நாய் சுற்றி அப்படியே தூங்கும் போது சுற்றி பார்த்து விட்டு தூங்குகின்றது என்றால் நம்பிக்கை ஈனத்திலே தூங்குகின்றதால மற்றவர்கள் தங்களுக்கு துன்பம் செய்வார்களா என்று ஒரு பல கருத்துக்கள் எல்லாம் வந்தது. ஆனால் உண்மை ஒருவர் அதுக்குள்ளே கூறியிருந்தார். அது சுவடு, அது முகம்பு முகவு, அதாவது அந்த முகந்து பார்ப்பதில் அது கட்டித்தனம் உள்ளது. அந்த நாய்க்கு விசேஷமான குணம். சுற்றி அப்படி வரும்பொழுது சுத்தவர யாராவது ஏதாவது தென்படுகின்றதா, யாராவது வருகின்றார்களா, தீய சக்திகள் வருகின்றதா என்று முகர்ந்து பார்த்து விட்டு தூங்குதல் நாங்கள் கூறுகிறோம். அது பலரும் பல கருத்து கூறியிருக்கின்றார்கள். இருப்பினும் ஒரு சுவாரஸ்யமான பதிலை தந்து சென்றீர்கள் எல்லோரும். நாய் பறக்கும்போது அது வந்து ஓடி நீராக ஓடி திரிந்த அந்த நாய் வந்து படுக்கும்போது தன் உடல் சரியாக இருக்க ஒரு தடவை நாலு கால்களையும் ஆற வைத்து அப்படி சுற்றி நெளிந்து எலும்பு அதுகள் எல்லாம் சீர்படுத்தி தூங்குறோம்னு சில பேர் கூறுகிறார்கள். எத்தனை நாங்கள் ஒரு தடவை சந்தன் ராஜுக்கு ஞாபகம் இருக்கிறோம், ஒரு புதிய அந்த கதம்பத்தில் வந்து நாய் ஆராய்ச்சி ரெண்டு மூன்று நாட்கள் செய்திருக்கின்றோம். நாயை பற்றி பெரிய ஆய்வுகள் செய்திருக்கின்றோம். அதனால் அது நாய் குணம் என்று கூறுவார்கள், இதை பூனை குணம் என்று கூறுவார்கள். வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே. பாடலை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி இப்போ வந்து பாடலை கேட்கவர்களே, நேரம் ஒரு மணியை எட்டி பிடிக்கும் வேளையிலே உங்கள் எல்லோருக்கும் பொதுவாக ஒரு பாடலை தந்து காற்றலையை மறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியை அலங்கரித்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் கேட்டுக் கொண்டிருந்தவர்களும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. ஃபாரூக் அழைத்திருக்கின்றீர்கள், கூறுங்கள், வந்து கூறுங்கள், என்ன காரணம் வந்து கூறுங்கள் ஃபாரூக். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. ஃபாரூக் உங்களுடைய அழைப்புக்கு எதிர்பார்க்கிறேன், வாருங்கள். என்னவோ கூற வந்தீர்கள், வந்து கூறுங்கள் ஃபாரூக். முன்னில் தமிழ் வானொலியில் வந்த சுவாரஸ்யமான கேள்விகள் அது ஒரு நகைச்சுவைக்காக கேட்ட கேள்வி என்று மட்டுமல்ல எங்களை சற்று சிந்திக்கவும் வைக்கின்ற. எத்தனை பேர் ஒருவர் வந்து பூனை கண்மூடிக்கு கொண்டு பால் குடிக்கிறது நான் காணவில்லை என்று கூறுகிறேன். ஒற்றை கண்ணை மூடிக்கொண்டு குடிக்கின்றதையும் கண்டிருக்கின்றேன். பூனையை பற்றி எனக்கு தெரியாது. அவர் மாளிகம் வந்து பூனையை பற்றி பல ஆய்வுகளை செய்தது போன்று வந்து பல தகவல்களை தந்தார். அப்படி சிந்திக்கும் ஆற்றல் எங்களுக்கு வேண்டும் என்பது உறவுகளை வந்திருக்க ஃபாரூக் வணக்கம். ஃபாரூக் கூறுங்கள். உங்களுக்கு ஒரு பாடல் வேண்டுமா? என்ன உங்களுடைய பாடல் ஒளிபரப்பினு கேட்டீர்களா?
1: என்ன
0: பாடல் உங்களுக்கு வேண்டும்?
1: தீவிலங்கு படத்துல இருந்து
0: சரி அந்த பாடலை தருகிறேன். ஆத்தாடி பாவாடை காத்தாங்களே, பாவாடை காத்துறத காத்தாடையில ஆடுறதை கண்டு விட்டாங்களே அப்பா, இவங்க சொண்டையும் விட மாட்டாங்களப்பா. ஆத்தாடி பாவாடை காத்தாடை அப்ப போற நூலாடை என்ன? அப்ப நூலாடை என்ன செய்யும்? அந்த பாடல் உங்களுக்கு கதம்பத்துக்காக வழங்கப்படும் விதமான அப்படி என்ற பாடல்களை கேட்காதபடியும் சரி இந்த பாடலை தருகின்ற உங்களுக்கு கேட்டு மகிழ்ந்துருவோம். ஆத்தாடி பாவாடை காத்தாடை இந்த பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வருவோமா? சரி இந்த பாடலோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது.
2: புறப்படுற நேரம் பார்த்து உடம்பு சரியில்லைன்னு நாடகம் ஆடுறேன், நீ செத்தாலும் நான் உன்ன நம்ப மாட்டேன், அதான் கூட்டிட்டு போறேன். ஏதாவது தப்பு தண்டை நடந்தது தொலைச்சு போடுவேன், தொலைச்சு ஜாக்கிரதை. புறப்படுங்க.
0: பொல்லாத வசனங்களா இருக்கு.

0: கதம்பத்தில் நந்தபால் சிவை நிகழ்த்திய இடத்தில் இரண்டாவது இடத்தை பெற்ற மூவர் அவர்களுக்காக ஒருவர் வந்து பாருக் கேட்டிருந்தார் அந்த பாடலை, இரண்டாவது பரிசு பாடலை. அந்த பாடல் காற்றலையில் ஒலித்து உங்கள் அன்பு எண்ணத்தை நிறைவேற்றியது அன்பு உறவுகளை. இப்பொழுது அடுத்த உறவுகள் அனைவருக்காகவும் ஒரு பாடல், ஒரு புள்ளி பெற்றவர்களும் பெறாதவர்களும் பங்கு பற்றியவர்களுக்காக ஒரு பாடல் நான் தெரிவு செய்து வைத்திருக்கின்றேன். அந்த பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நாங்கள் வானொலியை விட்டு நாங்கள் உதவி பெறலாம் என்று எண்ணுகின்றேன். அந்த மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன். இது முன்னிகள் தமிழ் வானொலி கதம்பம் பல்சுவை நிகழ்வில் இணைந்திருந்தோம். வருகின்றது அந்த பாடல், நான் தெரிவு செய்த பாடல், அவ்வை சண்முகி திரைப்பட பாடல். கேட்போமா? அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.
1: அவ்வை சண்முகி.

0: எளிமையான அந்த பாடல் அவ்வை சண்முகி என்ற திரைப்படத்தை வந்து உலக நாயனின் நடிப்பிலே பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தோம், கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தோம். அன்புறவுகளே, இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது முன்னியல் தமிழ் வானொலியின் கதம்பம் பல்சுவை நிகழ்வு. இணைந்து சிறப்பித்த கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றி கூறி காற்றிலிருந்து விடைபெற்றுச் செல்கின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக நிகழ்ச்சி தொடர்கின்றது. குறைவில் இடம்பெற்ற நிகழ்ச்சி முதலில் இருந்து வருகின்றது. அன்புறவுகளே, மீண்டும் சந்திக்கும் வரை இன்றைய இரவு நல்ல இரவாகவும் நாளை பகல் நல்ல பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனின் அருள் வேண்டி காற்றலையிலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு, இனிமையான வணக்கம் என் அன்பவர்களுக்கு. நலம் தானே எல்லோரும். முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா சட்டன் உண்மையிலேயே இரண்டு நாட்களாக சற்று தாமதமாகவே வருகிறேன். அது உங்களுக்கு அந்த விடயம், அதாவது எங்களுடைய ஒரு நீங்கள் தமிழ் வானொலியில் கேட்டுக்கொண்டது, இப்ப தமிழ் வானொலியில் கேட்கறீங்க, தமிழ் ரேடியோ சென்ட் அந்த கிரீன் கலர் இதுல நீங்க கேட்டிருப்பீங்க. இப்ப நீங்க நாங்கள் தந்த இன்னும் ஒரு தளத்தில் நீங்கள் அதையே கேட்க ஆரம்பியுங்கள், எல்லாருக்கும் அதையே கொடுங்கோ. தமிழ் ஆப்ஸ் இருக்கிறது எங்களுடைய, அவற்றையும் நீங்கள் சரி செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் அறிய தர வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். சரி, இப்பொழுது நாங்கள் காற்றலையில் என் விருப்பமாக ஒரு கண்ணன் பாடலை எடுத்து வரலாம். அந்த பாடலை தொடர்ந்து நீங்கள் காற்றலை இணைந்து கொள்ளலாம் கதம்பத்தில் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம்.

காற்றலை இணைந்துகொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். ஐயோ, இவ்வளவு நேரம் இருந்துட்டு நீங்க மீண்டும் விடைபெற்றுக் கொண்டீங்கள். ராஜா பிரியசாமி, நீங்க மீண்டும் காற்றலைக்கு வாங்கும் உண்மையிலேயே. எங்கே பாடலை தொடருவோம். இந்த பாடல் என்ன, கண்ணன் நீ என்று வருகிறதா இல்ல கண்மணி என்று வருகிறதா தெரியும், நான் தெரியாம போட்டேன்னு தெரியல, பாக்கலாம். கண்மணி நீ என்று சொல்லுகிறாரா, அல்லாட்டி கண்ணனே நீ வர காத்திருப்பேன் என்று சொல்லுகிறாரா என்றது இப்ப எனக்கு ஒரு ஆய்மிச்சம் வந்துருச்சு. திரும்பவும் பாடலை கேட்கலாம்.

0: வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். ஜெகவர் சாதிக்க அண்ணா. அண்ணா பொறுங்க அண்ணா, பொறுங்க அண்ணா, ஒரு நிமிஷம் தாங்க அண்ணா. வணக்கம், இப்ப சொல்லுங்க அண்ணா.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க அண்ணா?
1: நலமா இருக்கலாமா? நலமா இருக்குமா? அனைவரும் நலமா இருக்கிறோம், நீங்க நலமா இருக்கலாமா?
0: நான் நலமா இருக்கிறேன். எனக்கு கவலை எல்லாம் இந்த வானொலியுடைய, நீங்கள் கேட்கிற அந்த தமிழ் வானொலி.
1: ஆமாமா.
0: அது என்னென்றால், அது நான் இரண்டு சேவர் வச்சிருக்கிறேன். நான்கு இருந்தது சேவர், இப்ப ஒரு இரண்டு மாதங்கள் முதல் இரண்டு நாள்ல இரண்டு நான் கொஞ்சம் கேன்சல் பண்ணேன். எல்லா வழியாலையும் மக்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது, ஒரு வழிக்கு கொண்டு வரலாம். இப்ப இந்த இரண்டு வழி வைத்திருந்தேன், அதுதான் அந்த இனி நான் வருங்காலத்துல இப்ப இந்த சேவரம் எல்லா இதுகளுக்கும் கொடுத்துடலாம் என்று இருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு தமிழ் வானொலி என்ற ஒரு சைட் கொடுத்திருக்கிறோம், இப்ப கேட்கக்கூடியதா இருக்கா
1: உங்களுக்கு?
0: அது வெப்சைட் வந்து நாங்கள்
1: அனுப்பியிருந்தீங்க.
0: ஓ, அது வெப்சைட் வந்து மீண்டும் வரும், ஒரு கொஞ்சம் காலம் எனக்கு வேண்டும், ஒரு வாரம் அது எடுத்து வரலாம்.
1: தெளிவா இருக்குமா இது? எல்லாத்தையும் இது தெளிவா இருக்குமா? அதாவது இலையில கட்டாவும் ஒரு இது ஒண்ணுதான் வருது, மத்த எல்லாம் இலையில கட்டாவில டக்குண்டு.
0: ஓ, அப்ப
1: இது மட்டும் ரொம்ப கிளியரஸா கிடைக்குமா? அது கிளீனா இருக்குமா? அது
0: அப்ப நீங்க இதையே எல்லாருக்கும் எடுத்து வர்றது நல்லம். இது வந்து எங்களுடைய தளம் போல, இந்த தமிழ் வானொலி. இது அதை நீங்க எல்லாருக்கும் ப்ரமோட் பண்ணுங்க, தயவு செய்து. அப்ப எங்களுக்கு இடைஞ்சல் வராது, கொஞ்சம் செலவுகள் குறையும் என்று நான் நினைக்கிறேன். எல்லாவிட்டா நான் இன்னொரு சேவர் எடுத்து உங்களுக்கு தமிழ் வானொலி இதுக்குள்ள திரும்ப நான் ஆரம்பிக்க வேண்டும். உண்மையிலேயே படிப்படியா செலவுகளை குறைக்கலாம் என்றுதான் நான் எதிர்பார்த்தது. ஒரு ஒன்றோடு என்ன, நாலு சேவர் வைத்து நான் இருந்தேன் இவ்வளவு காலமும்.
1: அப்ப
0: எல்லா வழியாலையும் உங்களுக்கு கேட்கப்படுவேன். சொல்லுங்க.
1: கண்டிப்பா இல்லமா, இந்த இது ஒண்ணுதான் எடுக்குது, மத்த எதுவுமே எடுக்கலாமா?
0: அது அப்ப எங்களுடைய தனி ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் அதுல வரவில்லையா? அந்த நீல கலர் எல்லா மதமும் போட்டு வைத்திருந்தேன்.
1: ஆமாமா, அது வரலமா? அது வரலமா? அது
0: அதுல
1: அந்த மஞ்சள் கிரீன் இதுல அனுப்பிருக்கீங்க, இதுதான் எடுக்குது. நீல கலர் ஆப் எடுக்கல. அப்புறம் வந்து இந்த எம்டிஆர் எஃப்எம் 247.com அது எடுக்கல.
0: அது இல்ல, அது வந்து நாங்க இன்னும் வெப்சைட் தடுமாற்றமும் தூக்கயின்மை களைப்பு மனசோர்வு இதெல்லாம் திடீரென்று நேற்று அதை ஏற்படுத்தினால் எனக்கு, நான் இரவு பூராவும் அதை என்னன்னு பார்த்து பார்த்து களைச்சு போனேன் நான். அதனால சரி, உங்களுக்கு ஒரு நிமிஷம் அண்ணா. ஜெகவர் சாதிக்க அண்ணா ஒரு அன்பு உறவு இணைகிறார், புதியவர் என்று நினைக்கிற அவரை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நாங்க தமிழகத்துல இருந்து திருக்குறள் செல்வி பத்மபிரியா பேசுறேங்கம்மா.
0: திருக்குறள் செல்வி?
2: ஆமா, பத்மபிரியாங்கம்மா.
0: குறள் செல்வி பத்மபிரியா? உங்களுடைய பேரையும் உங்களோட அறிமுகத்தையும் தான். ஒரு சின்ன பிள்ளை, நல்ல பிள்ளை, சின்ன பிள்ளை, அழகாக பேசுகிறாள் என்று சொல்லியிருந்த.
2: அருமை, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா?
0: சந்தோஷமாக இருக்கிறது.

0: நீங்கள் அதாவது நட்பு தன்மை, ஒரு சகோதரத்த தன்மை, அதாவது இங்க வந்தவர்கள் எல்லோரும் ஒரு முறைப்படியே தான், ஒரு முறை சொல்லித்தான் கூப்பிடுவோம். மாமா ஆண்டுவோம், அண்ணா ஆண்டுவோம், அக்கா ஆண்டுவோம், அப்படித்தான் கூப்பிடுவோம். அதனால இப்ப பக்கத்துல எங்களுடைய ஜெகவர் சாதிக்கண்ணா இருக்கிறார், இவரை நீங்க தெரியுமோ தெரியாது, ஒரு நிமிடம் தாருங்கள், அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிருங்க. முதலில் இணைந்து ராஜா பெரியசாமி அவர்களை உங்களுக்கு தெரியும் இல்லையா, முதல் இணைந்திருந்தார் அவர். அவர்
1: முதலில்
0: அவங்களும் இருக்கிறாங்களா உங்களோட இப்ப? இல்ல நான் இணைக்கட்டுமா அவரையும் உங்களோட?
1: அவங்கள இணைச்சிடலாங்கம்மா.
0: அவங்களை இணைக்கிறேன். முதல்ல ஜெகபர் சாதிக்கண்ணாக்கு நீங்க ஒரு வணக்கம் சொல்லிருங்க. வணக்கம் சொல்லுங்க அண்ணா. கேக்குதா அண்ணா?
2: வணக்கம் கேக்குதுமா. வணக்கம் சகோதரி. வணக்கம் சகோதரி.
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கமா. நீங்க நல்லா இருக்கீங்களா
1: அண்ணா? நலமா இருக்கேன். நலமா இருக்கேன் அண்ணா. நலமா இருக்கேன் அண்ணா.
2: சரி நன்றிமா.
1: ரொம்ப நன்றி.
0: இப்படி ஒவ்வொருத்தரோடும் நீங்கள் பேசிக் கொள்ளலாம் அன்போடு. என்னென்னா எங்களுக்கு உறவுகளும் அன்பும் தான் முக்கியம் இந்த காலத்துல. இன்று இருப்போம் நாளை இல்லை என்பது போல சுழற்சியாக ஏதோ எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருக்கும் காலம் வரை நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா? இல்லையா பத்மபிரியா, உங்களிடம் ஒரு சின்ன கேள்வி. இது எங்கட வானொலியில வந்த உடனே ஒரு கேள்வியை கேட்டோம். பாட தெரியுமா? இதுதான்
1: பாடுவாங்க.
0: எங்க உங்களோட குரல்ல கேட்கலாம். எங்க பாடுங்க.
1: மூன்றாம் திரை திரைப்படத்துல வந்த கவிஞர் கண்ணதாசன் சுதியாக எழுதிய அந்த பாடலை பாடுறாங்கம்மா.
0: பாடுங்க பாடுங்க. எங்க கேக்கலாம்.
1: கண்ணே கலைமானே கண்ணுமயிலன கண்டேன் உன்னை நானே, அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனே இதைத்தான் கேட்கிறேன். ஆகிறாரோ
0: என்றால் ஒரு வகை அமைதி. நல்லா பேசினால் அமைதியை குலைக்கும். வணக்கம் பெரியசாமி. வணக்கம்.
3: உங்களுக்கு அங்க பகலா போயிடுதுமா? எங்களுக்கு இரவா போயிடுது.
0: எங்களுடைய ஜெகபர் சாதிக்கண்ணா வணக்கம் சொல்றார் அண்ணா. ஒருக்க உங்களுடைய உங்களுடைய உங்களுடைய வார்த்தை சற்று தெளிவாக இல்ல. இன்னொரு அலையுங்கள் அண்ணா. ஜெகபர் சாதிக்கண்ணா
2: சரிமா சரிமா.
0: இப்ப அலைங்க. இப்ப இப்ப சரி அலைங்க. வணக்கம்
2: ராஜா. வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் ஜெகபர் சாதிக்கு. வணக்கம்
2: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
3: நல்லா நன்ற நல்லா இருக்கேன்
2: அம்மா.
0: ஆ சொல்லுங்க
2: ராஜா பெரியசாமி. எனக்கு நீண்ட நாளே வணக்கம். அவரு
0: நீண்ட நாள்
2: வந்து ஆரம்ப காலத்துல காரைக்கால் பண்பலை நேர்கள் நகர்லாம்.
0: இன்னொரு எனக்கு அவர் தெரியல. அவருடைய பதிவு எனக்கு இதுல இல்ல. உங்களால இணைக்க முடியுமா?
3: என்னட்டு எனக்கு எப்படி தெரியலையே.
0: உங்களுக்கு தெரியல. இது ஒரு குரூப் போட்டு நான் உங்களுக்கு எல்லாரும் சொல்லி தரேன் சரியா? இப்ப இல்ல இப்ப இல்ல. இன்னொரு தடவை நீங்கள் வந்தா உங்களுடைய உறவுகளை இணைத்துக் கொள்வதற்கு சொல்லித்தாரம். அப்ப நீங்க தெரிந்தவர்களை இணைத்துக் கொள்ளலாம். அப்ப இன்னும் சுலபமாக இருக்கு. பக்கத்துல எங்களுடைய பத்மபிரியா திருக்குறள் செல்வி பத்மபிரியா ஒரு வணக்கம் சொல்லிருங்க.
3: வணக்கம் வணக்கம் பத்மபிரியா.
1: ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம் அம்மா.
0: ஆ சொல்லுங்க
1: ஐயா.
3: அதாவது மத்திய அமைச்சர் தருண் விஜயன் ஒருத்தர் இருந்தாருமா, இவங்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் சார்பா விருது தந்தாங்க. விருது தரும்போது தமிழ்ல கையெழுத்து போட்டாதான் அந்த விருதை வாங்குவோம்னு சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் அடம் பிடிச்சவங்க.
0: சூப்பர் சூப்பர்.
3: திருக்குறள்ல, அதோட மா திருக்குறள்

0: வந்து பட்டம் பெற்றாங்கல்ல டெல்லிக்கு போய், அவங்களெல்லாம் வச்சு ஒரு பட்டிமன்றம் பண்ண நானு. ஆமா, அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி திருவாரூர் இவங்க இன்னும் ஒரு பக்கத்துல திருவிடைமருதூர் இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி வர வச்சு ஒரு பட்டிமன்றம் வச்சு ஒரே ஒரு பெருமையா இருந்துச்சு. அந்த மாணவர்கள் எல்லாம் கொண்டு வரும்போது ஒரு முதல் முயற்சியா பண்ணி பார்த்தேன்.
1: அடையாப்பா, இவ்வளவு பேரை வச்சு இவ்வளவு நிகழ்வுகளை எல்லாம் நீங்க செய்திருக்கிறீங்க, ஆனா என்னட்ட வர மட்டும் உங்களுக்கு பயம். அதுதான் அதுதான் எனக்கு என்ன தெரியல, என்னட்ட மட்டும் பயந்து பயம் மெல்ல மெல்ல மெல்ல வாங்க.
0: ராஜா வராபலியாமா?
1: ராஜா பாக்கலாம் பாக்கலாம். அவரை இணைக்கவா? அவரையும்
0: அவர் வந்து எழுதுமா?
1: அவரும் என்னட்ட வர பயம் என்னன்னு தெரியல.
0: அவருக்கும் பயமா? பயம் இல்லமா,
1: ஒரே நாள் வந்தாருங்க, அதுக்கு அப்புறம் ராஜாவை காணவே இல்ல.
0: அவர் வந்து பகல்ல சந்தைக்கு போயிடுவாருமா, மல்லிகை வியாபாரம் அவரு பெரிய அளவுல பண்றாரு. அது பகல்ல இது பண்ணும் போது அப்புறம் நைட்ல வந்து ஓய்வு எடுத்துருவாரு, அதனாலதான் பகல்ல மட்டும் வராரு.
1: உங்கள்ட்ட வரையணும்ப்பா, என்னட்ட கொஞ்ச பேர் வர்றதுக்கு பயப்படையினமே என்னன்னு அப்பா சொன்ன எனக்கு தெரியும்.
0: முடிஞ்சதுன்னா அந்த ரவிச்சந்திரன் நாச்சியார் கோயில அனுப்பிச்சு பாருங்கம்மா.
1: அவர் பதிவுல இருக்கிறாரா இல்லையா என்பது எனக்கு சரியா தெரியவில்லை. நான் அவருடைய அவர் என்ன பணம் வச்சிருக்கிறார் என்று சொல்லுங்க. அவர் பதிவுல இருக்க இல்லை என்று நினைக்கிறேன்.
0: அவர் என்ன படம் வச்சிருக்காருன்னு தெரியலையே.
1: தெரியலையா?
0: என்னுடைய நண்பர் தான் அவரு, ட்ரை பண்றாரு, ட்ரை பண்ணி பிடிக்க தெரியல அவருக்கு. லைன்லதான் இருக்காரு. ஆனா
1: லைன்ல இருக்காரு. சரி, என்ன நாங்க அதை பதிவு செய்யாதால அப்பாட்ட வந்திருக்காருல்ல அவரு. நடிகர்களுடைய படத்தை வச்சிருக்காரோ என்னோ தெரியல.
0: நானே
1: திடுக்கிட்டு போனேன். இப்படி ஒரு நானும் நடிகர் பத்மபிரியா, நீங்களும் ஒரு நடிகர படத்தை வச்சிருங்க முன்னுக்கு. நானும் இல்லையிலிருந்து யோசிச்சிட்டேன், எல்லாத்துக்கும் நடிகர படத்தை வைக்கிறேன். இனி
0: இன்னைக்கு காவிரி காவிரி மைதம் வந்தார்லமா?
1: ஒரு நிமிஷம் தாங்க அண்ணா, ஜெகபர் சாதிக்கண்ணா நீங்களும் பேசுங்க. ஜெகபர் சாதிக்கண்ணா அமைதியா இருக்காமா?
2: இல்லமா, இல்ல குழந்தைகள் எல்லாம் பக்கத்துல வந்துட்டாங்க.
1: ஐயோ, சரி உங்க பாட்டை சொல்லுங்க.
2: நான் கேக்குற பாட்டு மட்டும் சொல்லிடுறமா.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: எனக்கு வந்து அந்த பூவா தலையா அப்படிங்கிற படத்துல இருந்து, மதுரையில் பறந்த மீன் குடியை உன் கண்களில் கண்டேனே என்ற பாட்டுமா?
1: அண்ணா அண்ணா
2: சொல்லுங்கம்மா.
1: மீன் அப்ப கண்ணு வந்து உண்மையிலேயே மீனுக்கு ஒப்பிடுவார்கள் அல்ல?
2: நிச்சயமா நிச்சயமா.
1: கயல் விழியால் கயல் மீன் பாத்துருக்கீங்களா நீங்க?
2: பாத்துருக்கம்மா.
1: கயல் விழி பாத்துருக்கீங்களா? நான் கயல் மீன
2: கேட்கிறேன்.
1: எங்க எல்லாம்
2: எங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல பாத்துருக்கேன். இப்போ இப்போ இப்பதான் பாத்துட்டு தான் இருக்கேன்.
1: மதுரையில் பறந்த மீன் கொடி நல்லதண்ணா, உங்களுக்கு நான் எடுத்து வர்றேன்.
2: சரிமா, நான் விடைக்கு வர்றேமா. அனைவருக்கும் இனிய வணக்கம்மா, இரவு வணக்கம்மா.
1: நல்ல நல்ல மீன் கொடி. நன்றி நன்றி நன்றி அண்ணா. சரி, இப்ப இங்க நாங்க இந்த பக்கத்துல பேசலாம். இப்ப அதுதான், யாரை யாரை எப்படி இணைப்பது என்று எனக்கு தெரியும். என்ற பேரை இணைச்சு கொண்ட பேரை நான் பதிவு செய்து கொண்டால் அவர்களை இணைத்துக் கொள்ளலாம். ஆனா அந்த குத்து விளக்கு அவருடைய இது அப்பாவுக்கு யார் என்று தெரியவில்லை. ஆனா வந்து பேசும்போது நான் அந்த படத்தை காட்டுங்கப்பா பதிவு செய்ய கேட்டோன்னு அப்பா எனக்கு அந்த பையனை பாக்குறேன். எந்த இலக்கத்தில் முடிகிறது என்று சொன்னீங்கன்னா நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ராஜா பெரியசாமி, நம்பர் எல்லாம் கேக்குது, நம்பர் எல்லாம் கேக்குது, நம்பர் நீங்க சொன்ன. நம்பர் எல்லாம் கேக்குது, அப்படி நம்பர் இதுல இருந்து சொல்லக்கூடாது. நீங்க தனிப்பட்ட முறையா அதை டெக்ஸ்ட் பண்ணிவிடலாம். சரி,
0: இல்ல தெரியல, இன்னும் கண்டுபிடிக்கல. உங்களுக்கு வந்தது முழுசா தெரியல.
1: அதுதான் உங்களை நான் உங்களுக்கு நான் ஒரு உங்கள் பகல் நேரத்துக்கு அழைத்து எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்க எப்படி இணைப்பது. இப்ப உங்களுடைய பேரை எடுத்து நாங்கள் இணைச்சி வச்சு கொண்டிருந்தா நாங்கள் அதை தட்டி எடுத்து கொள்வதற்கு சுபம். எங்க எங்களுடைய பத்மபிரியாட்ட கேட்கலாம், உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் பத்மபிரியா? உங்களுக்கு
3: எனக்கு வந்து இந்த தத்துவ பாடல்கள் கண்ணதாசன் எழுதுனதுன்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் பாடின பாட்டையே மூன்றாம் திரை பாடலே கொடுங்கம்மா.
1: ஆஹா, சரி. அப்பாட்டும் ஏதோ சொல்லுங்க சொல்லுங்க.
0: பத்மபிரியா கூட விஷ்ணு பிரியா இருக்காங்க, பூங்குன்றன் இருக்காங்க,
1: அவங்க கூட இருக்கலாங்களா? சகோதரிகளா
0: இருக்காங்க,
1: ஃப்ரெண்ட்ஸா?
3: ஆமா ஆமா ஆமா, தம்பி.
1: அவங்களையும் கொண்டு வாங்க, இணைச்சிடலாம். நீங்க எங்க குடும்பத்தோட
3: எங்க
1: பாக்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
3: நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கேன். உங்களோட பேர் என்ன?
3: என் பேர் பூங்குன்றன்.
1: என்ன பேர் ஐயா?
3: என் பேர் பூங்குன்றன்.
1: எனக்கு தெளிவா கேட்கவில்லை உங்களோட பேர். ஒவ்வொரு ஒரு தர சொல்ல வேண்டும். உங்க பூங்குன்றம் எனக்கு சரியா விளங்கவில்லை, அப்படித்தான் கேக்குறது.
0: உங்களோட
1: குரல் தாங்க அப்படி கம்மன் இருக்கு. எல்லாத்த பேரையும் கேட்டு நீங்க பூங்குன்றன்.
0: அப்படியே அப்படியே பக்கத்துல விஷ்ணு பிரியாவும் இருப்பாங்க.
1: இல்ல, இவர் சின்னவரை இவருக்கு அசந்திச்சிடலாம். பூங்குன்றன் எப்படி இருக்கிறீங்க நீங்க?
3: நல்லா இருக்கு.
1: அப்ப அடிக்கடி வந்து பேசுவீங்களா இனி பூங்குன்றன் என்னோட? எங்க பூங்குன்றனுக்கு பாட வருமா உங்களுக்கு? எத்தனை வயது பூங்குன்றன் உங்களுக்கு?
3: எனக்கு 10.
1: உங்களுக்கு 10 வயதா? அப்ப நீங்க ஒரு செல்ல குட்டி இல்ல, 10 வயது பூங்குன்றன். உங்களுக்கு பாட வருமா? ராஜா பெரியசாமி, நீங்க பேசும் போது மினிட் போட்டுட்டு அங்க பேசிட்டு போய் எடுத்து விடுங்க. நான் அப்ப இங்க
0: பேசுங்க,
1: மினிட் போடுங்க ராஜா பெரியசாமி. உங்களோட பக்கத்துல பாருங்க மைக் கொண்டு இருக்கும் இந்த வலப்பக்க மூலையில, அதை தட்டி விட்டுட்டு பேசுங்க, பேந்து எடுத்து விடலாம். சரி,
0: ஹலோ
1: ராஜா பெரியசாமி. சரி, சொல்லுங்க.
0: அம்மா வெயிட்டிங்ல லாஸ்ட் 565 ஒரு நம்பர் வெயிட்டிங்ல இருக்காட்டுங்கம்மா.
1: சரி சரி, நான் பாக்குறேன் நான்
0: பாக்குறேன்
1: நான் அதை பாக்குறேன். ஒரு நிமிஷம் தாங்க. பூங்குன்றன் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்?
3: எனக்கு
1: சூப்பர் அட்டையா பாருங்க, பாடுங்க பாக்கல. எனக்கு ரொம்ப
3: உனக்கு என்ன உனக்கு என்ன மேலைகள் பிறந்தோம், நம்மளே நாடகத்தில் இழந்தோம் ரொம்ப
1: வானொலி கேட்டுக்கொண்டு நீங்க என்னட வானொலி எதிரொலிச்சு இங்க எனக்கு கேக்குறது பூங்குன்றன்.
3: சொல்லுங்கம்மா.
1: உமையிலே அல இனிமையாக பாடுறீங்க, சூப்பரா பாடுறீங்க, இனிமை. சரி, சிறுவர் நீங்க ஞாயிற்றுக்கிழமையில சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி சரியா 6:30 மாலை 6:30 இருக்கிறது, நீங்க வந்து இணைஞ்சு கொள்ளணும் சரியா? நீங்க இணைஞ்சுக்கோங்க சரியா, நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இணையாம
0: விடாது. விஷ்ணு பிரியா இருப்பாங்களே,
1: விஷ்ணு பிரியா நீங்க வாங்க பாக்கலாம்.
4: அம்மா வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: வணக்கம் விஷ்ணு பிரியா, எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கேம்மா.
1: நல்ல பேர் உங்க பேர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஷ்ணு அண்டா. சரி, இப்ப விஷ்ணு பிரியாக்கு என்ன பாட்டு வேணும்?
4: எனக்கு ரஜினி பாட்டு.
1: உங்களுக்கு ரஜினி பாட்டு பிடிக்கும், என்ன பாட்டு? விஷ்ணு பிரியா
4: முத்து
1: படம்
4: பாட்டு பிடிக்கும்.
1: முத்துப்பட பாடல் பிடிக்கும். தில்லண்ணா தில்லண்ணா தித்திக்கின்றதேனா, அந்த பாட்டு பாடுங்க பாக்கலாத.
0: அம்மா ஜானகி குரல் மீதே தெரியுதுமா?
1: ஐயோ, இப்படித்தான் கொஞ்சம் பேர் சொல்லி சொல்லி என்னைய படுக்கையில விழுத்திடுறாங்க. இத இத நம்ப முடியாம இன்னைக்கு நீங்க சொல்லிட்டு நாலு நாளைக்கு நான் லீவ் எடுத்துருவேன், அது என்னன்னு தெரியாது அப்படி சொல்லாதீங்க. கண்ணு வைக்கிறது இல்லைங்க, என்னாலே நம்ப முடியுது இல்ல, இது போய் சொல்றாங்கன்னு தெரியுது. ஐசா ஐசா வைக்கிறீங்க என்ன கலையில, அதனால
0: இல்லம்மா இல்ல. நாங்க எல்லாம் மீன் சுருட்டி நேரங்கள் ஐசு வச்சு பழக்கம் இல்ல.
1: அது உண்மையாக அந்த பக்கத்துல இருக்கிற எல்லாரும் இப்ப நீங்க உங்களுக்கு அன்ப தெரிவிச்சு கொள்றோம் ராஜா பெரிய சாமி. எல்லாரையும் நீங்க கொண்டு வந்து வானொலியில சேர்க்கிறீங்க. அது அதனுடைய அதனுடைய காரணம் என்ன என்றது என்ன எனக்குள்ளே நாங்கள் நானும் அப்பாவும் கேட்டுக்கொள்வோம். எல்லோரும் விரும்பி இந்த வானொலியில ஓடி ஓடி வர்றார்களே, அதன் காரணம் என்ன என்பது.
0: அம்மா அம்மா நான் சொல்லி ஆகணும்.
1: சொல்லுங்க.
0: அவரு ஐயா இருக்காங்கல்ல, இப்ப சிந்தனை செல்வன் ஐயா, அவங்க குரல கேக்கும்போது எனக்கு காத்து துரைசாமி ஐயா ஞாபகம் வந்துருது. அதனாலதான் எங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கு.
1: சந்தோஷம். எங்க விஷ்ணுபதி அந்த பாட்ட பாடுங்க, ஏதாவது ஒரு பாட்டு ஒண்ணு பாடுங்க கேக்கலாம் உங்களோட குரல்ல. விஷ்ணுபதியா
4: பாடுறீங்களா?
1: பாடுங்க. உங்களுக்கு உங்களோட வயதை கேக்கலாமா? நான் கேக்கலாமா வேண்டாமா?
4: ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே பாவம் என்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே நம்பிக்கை வேண்டும் நம் வாழ்வை, நச்சயம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில், மனமே ஓ மனமே நீ மாறிவிடே. அவ்வளவுதான்.
1: சூப்பர் சூப்பர், நல்லா நல்லா பாடுறீங்க, கெட்டி காரி நீங்க.
0: அவங்க அப்பா ஒரு மாற்றுத்திறனாளி, அவங்க அம்மா இவங்களை எல்லாம் உருவாக்கி இருக்காங்க. மேடை பேச்சு குவைத்துல வந்து தமிழ்ச்சங்க சார்பா குவைத்துல போய் கலந்துகிட்டு பத்மா பிரியா நிறைய பரிசு வாங்கிருக்காங்கம்மா.
1: அங்க போய் பரிசு வாங்கி இருக்கிற
0: ஆமா வக்கீலுக்கு படிச்சிருக்காங்க இவங்க அப்பா. ஒரு நல்ல ஆற்றல் உள்ளவரு, எதுவுமே எல்லாத்தையும் நல்லா பேசக்கூடியவரு. அவரு இருந்தா அவரையும் நினைக்க சொல்லுங்க.
1: யாரு? அவங்க அப்பாவ. அப்பா இருந்தா அப்பா இருக்கிறாங்களா? பத்மபிரியா
5: அம்மா வணக்கம். அம்மா
1: வணக்கம் வணக்கம். உங்களுடைய பேரு சொல்லிக் கொள்ளுங்க முதல்ல.
5: பேர் வந்து
1: குணசேகரன்.
5: கூடுதலாக
1: வானொலி எல்லாம் கேப்பீங்கல்ல நீங்க?
5: ஐயா தான் எங்களுக்கு குருநாதர் பிள்ளைங்களுக்கு எனக்கு கூட எல்லாம் குருநாதர் பெரியசாமி ஐயா தான்.
1: சந்தோஷமா இருக்கிறது.
5: கொஞ்ச நாள் போக அவர் எனக்கும் குருநாதரா வந்துருவார் போல இருக்கு. பட்டாளரே பிள்ளைங்க எல்லாம் அழைச்சிட்டு போய் வானொலியில காரை எப்பவுமே நிறைய தடவை பேச வச்சிருக்காருமா, கவிதரங்கம்
1: திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய தளங்களுக்கு நீங்க அனுப்பி வைக்க வேண்டும் என்றால் எல்லா மனிதரிடமும் திறமை இருக்கிறது. அதை எதுக்கு நாங்க சும்மா வச்சு கொண்டிருப்போம், மற்றவன் ரசிக்கட்டுமே, அவற்றை எல்லாம் கேட்கட்டுமே இல்லையா?
5: சந்தோஷம்.
1: குணசேகரனுக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு பாக்கலாம்?
5: நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் நின்று என்னும் நல்ல சாட்சி, உங்கள் தெய்வத்தின் சாட்சியம்மா, நம்பிக்கை வைத்து தலையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் நின்று என்னும் நல்ல சாட்சி, தெய்வத்தின் சாட்சி அம்மா. ஆண்டவன் அறியமின்றி ஒரு துணி வஞ்சமில்லை, அவனின்றி எனக்கு ஒரு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன்மையே, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்றும் நல்ல சாட்சி, உண்டு தெய்வத்தின் சாட்சியா. நந்தியம்மா
1: அடுத்ததையும் பாடி இருக்கலாம். நதி வண்ணம் பாடி வந்தால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் வந்தே வேடையான
5: வரிகள். மனிதர்கள் மயங்கும் பூமி, மனதுக்கு மனது மட்டும் செய்யுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சியம் தந்து ஒன்று நல்ல சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மை சாட்சியம்மாத்தின் சாட்சியம்மா.
1: ஞாயிற்றுக்கிழமையில பாடுற பாடலாம் நிகழ்ச்சி இருக்கிறது குணசேகரன், நீங்க நிச்சயமாக இணைந்து கொள்ளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க ராஜா.
0: அப்படியே பத்மபுரி அம்மாவையும் இணைங்கம்மா.
1: எங்க அம்மாவை பாக்கலாம். குணசேகரன் உங்களுடைய அழகான மனைவி இணைச்சிடலாம். எங்க
5: பக்கத்துல
1: குடும்பமே கலை குடும்பமா போயிடுச்சு. வாங்க
6: அம்மா. வணக்கம் அம்மா, நலமா இருக்கீங்களா? அம்மா
1: நல்ல சுகமா இருக்கேன். உங்க பேரு சொல்லுங்கடா.
6: பேரு காந்திமதி.
1: காந்திமதி நல்ல பேர்.
6: ஆமா
1: காந்திமதி, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கிறீங்க காந்திமதி?
6: நலமா இருக்கேன். நலமா இருக்கேன்.
1: அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க, நாங்க உங்க வரவை எல்லாம் எதிர்பார்க்கிறோம். இது ஒரு குடும்பம் போல நீங்க இணைஞ்சு கொள்ளணும், பேசணும். காந்திமதிக்கு பாடல் வருமா?
6: எனக்கு பாடெல்லாம் தெரியாதுமா, ஆனா எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும்மா.
1: என்ன பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
6: எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணுக்கு கையிலும், அது நல்ல வராவதும் தீய வராவதும் மண்ணை வளர்ப்பது நிலை, இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
1: அது எப்படி ஆரம்பிக்கும்? யாருமே பேசக்கூடாது, நான் காந்திமதியோட மட்டும் பேச, யாரும் சொல்லக்கூடாது. எங்க எப்படி ஆரம்பிக்கும் அந்த பாட்டு, எனக்கு ஒரு சொல்லித்தாங்க.
6: எந்த குழந்தையும்
1: அது இடைவரி, அது இடைவரி. அது எப்படி, அது எப்படி ராகமா இருக்கும் அந்த பாட்டு, எனக்கு உண்மையிலேயே தெரியல. எப்படி ராக, நீங்க ராஜா பெரியசாமி நீங்க பேசாம
0: இருக்கீங்க.
1: ராஜா பெரியசாமி நீங்க அமைதியா
6: இருக்கணும்.
1: அது சரி, இந்த பச்சைக்கிளி அது எப்படி ராகத்தோட இருக்க பாடி பாருங்க. இருக்கா எனக்கு, எனக்கு அந்த எடுத்து கொடுங்க நான் பாடுறதுக்கு. நீங்க எடுத்து கொடுங்க காந்திமதி, நீங்க அந்த ராகத்தை எடுத்து கொடுங்க. நீங்க தான் எடுத்து கொடுக்கணும், மற்றவங்க யாரும் சொல்லக்கூடாதுங்க. எப்படி வர அந்த எந்த குழந்தையும் பச்சை குழந்தை அந்த ராகத்தை இருக்க சொல்லி கொடுங்க நான் பாடுறதுக்கு.
6: எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் தீர கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பதினிலே, என்று பாராட்ட
1: நினைப்பது ஒரு பொய் என்றது இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. வந்தவங்க எல்லாரும் எனக்கு பாட தெரியான்னு சொல்றீங்க, ஆனா இப்ப நாங்க ராகத்தை கேட்டோம்னா பாடுறீங்க, எவ்வளவு கெட்டித்தனமா அழகா இனிமையா பாடுறீங்க நீங்க. அப்ப எதுக்கு தெரியான்னு சொல்றீங்க, அது எனக்கு சொல்லுங்க. அது வெக்கம், நீங்க வெக்கத்துல சொல்றீங்கல்ல.
6: இல்லம்மா அது எனக்கு
1: பேச தெரிஞ்சவங்க
6: எல்லாருமே நம்மளுக்கு உங்களுக்கு தெரியறதுதான் உங்களால முடியும் அப்படிங்கறத பிள்ளைங்கள்ட்ட மட்டும் சொல்லுவேன், ஆனா என்னால மட்டும் எதுவும் முடியாது அப்படின்னு நானாவே நினைச்சுக்கிறேன்.
1: அதுதான் பிள்ளை, நீங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிகிறது, நீங்க வெளிக்கொண்டு வர நீங்க சற்று தயங்குறீங்கன்றதுதான் இது. நல்ல நல்ல பாடல் அந்த பாடல். ராஜா பெரியசாமி, உங்களை நான் தடுத்து நிறுத்தியதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்றான் ஒரு அன்பு உணவை அவரை பேச பாட வைக்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் இல்லையா. எல்லாருக்கும் இந்த பாடல் தெரியும். பாடல் சொல்லுங்க.
0: நீங்க எல்லாரையும் எல்லாரையும் பாட சொல்லி கேக்குறீங்கல்ல. இந்த பச்சை கூலி கிளிக்கு ஒரு செவ்வண்டி, அந்த பாட்டு நீங்களே இப்ப ஆரம்பிங்க.
1: இல்ல கொஞ்சம் பாருங்க, நீங்க குழி என்று சொல்லிடுங்க. பச்சைக்கு குழிய குழி,
0: இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வண்டி, அது எப்படி வரும் கொஞ்சம் மறந்து போச்சு.
1: இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவினை தொட்டிலே கட்டி வைத்தேன், அதில்

0: அவர் நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணில் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே நான் ஆராரோ என்று தாளாட்ட, இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட.
1: இது ரொம்ப எளிய அருமையான எல்லாருடைய மனதையும் கொள்ளை கொண்ட ஒரு பாடல் இது.
2: ஆமாமா,
1: நிச்சயமா சந்தோஷமாக இருக்கிறது. இப்ப நீங்க நீங்க சொல்லப்ப நீங்க நான் கேள்வி கேட்டதால நீங்க பாடிட்டீங்க அம்மாண்டு உண்மை அது
2: என்னங்க
1: குடும்பத்தையே நீங்க கொண்டு வந்து கொடுத்திருக்கீங்க. காந்திமதி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? அதே பாட்டு தானா?
2: அதே
1: நிச்சயமா நிச்சயமா அடிக்கடி வந்து இணைஞ்சு கொள்ளுங்க, அடிக்கடி பாடி பாருங்க, எங்களோடு சேர்ந்து வந்து பாடுங்க. இப்ப நான் எல்லாம் இந்த காட்டிலைக்கு வரும்போது நிச்சயமா பாட மாட்டேன் உண்மையா, ஏதோ வசனம் சொல்வது போலதான். ஆனா என்னுடைய அன்பு உறவுகளோடு சேர்ந்து பாடி பாடி பாடி தான் இவ்வளவு தூரம் பாடுகிறேன். அதனால இங்க பாட மாட்டேன்னு வந்ததுனால இப்போ நல்லா பாடுவார்கள், இனிமையாக நல்லா பாடுகிறார்கள், அதனால பாட முடியும். நல்ல தமிழ் பேசுறீங்க, தாய்மொழி தெரிஞ்ச உங்களுக்கு, நல்லா பேசுறவங்களுக்கு பாட முடியும். கொஞ்சம் அதை பாடி பாடலோடு சேர்ந்து பழகிக்கணும். என்னோட வந்து நீங்க அடிக்கடி பாடணும், சரியா?
2: சரிங்க. பத்மபிரியா நாளைக்கு வந்து அவரு பண்ணி சொல்லுவா ஐயா, அனுப்பிச்சு விடுங்கம்மா.
3: சரி.
1: உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வானொலிய கேட்கணும். நீங்க இந்த வானொலி உங்கட மனதை கொள்ளை கொள்ளுகிறதா, இதயத்திலே குடி கொள்கிறதா என்றத முதல்ல நீங்க எங்களுக்கு வந்து சொல்லணும். பிடிச்சிருக்கா, கேட்கக்கூடியதா இருக்கான். நாங்க கொஞ்ச நேரம் கும்மாளம் அடிக்கிறோம், கொஞ்ச நேரம் சிரிக்கிறோம். அது அதாவது பைத்தியகார ஆஸ்பத்திரியும் இதுக்குள்ள இருக்குது, படிக்கிற பள்ளிக்கூடம் இதுக்குள்ள இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
2: பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்க டாக்டருக்கு பைத்தியம் முடிஞ்சுன்னா, பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்க டாக்டர், எந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்க டாக்டர் போய் வைத்தியம் பண்றது?
1: வைத்தியம் பண்றது இதுக்கு தெரியாம தான் நாங்க இருக்கிறோம் இந்த கேள்விக்கு. அதனால எல்லாரும் நீங்க இணைஞ்சு கொள்ளணும், சரியா பத்மபிரியா?
3: சரிமா, நிச்சயமா
1: நிச்சயமா. நன்றி நன்றி அம்மா. உங்களோட பாட்டு என்னன்னு சொன்னீங்க நீங்க, நம்ம அதுல எழுதாமலே விட்டுட்டேன். என்ன பாடல் உங்களுக்கு? ராஜா பெரியசாமி, உங்களுக்கு என்ன பாடல்?
2: மெல்ல திறந்தது கதவு.
1: மெல்லத்தான் திறக்கணும் சொல்லுங்க.
2: என்னன்னா குழுநூதும் கண்ணனுக்கு.
1: அது ஏன் அப்படி சொல்லி இருக்கு தெரியுமா? மெல்ல திறந்தது கதவுண்டு, கதவுக்கு எண்ணெய் விடாம வச்சிருப்பாங்க அந்த பூட்டு புனைச்சலுக்கு. அதனால குளிச்சு கழிச்சு சத்தம் கேட்டா கங்க மற்றவங்களுக்கு கேட்டு ஒண்ணு மெல்ல திறக்கணும், சரியா? அதுல என்ன குழல் ஊதும் கண்ணனுக்கு, குயில் பாடும்
2: பாட்டு கேக்குதா?
1: பாடுங்க பாடுங்க பாப்பா.
2: எங்க இங்க பாடுறதுமா, நீங்க பாடுன அந்த அந்த மயக்கத்திலே இருக்கேன்.
1: இதெல்லாம் பாருங்க பத்மபிரியா, இப்படி ஒரு ஐஸ் எல்லாம் தூக்கி தூக்கி வைக்கிறாரு பாருங்க. இது தேவைதான் இந்த காலத்துக்கு, ஏன்னா சரியான வெப்பம் உங்களுக்கு இங்க.
2: அம்மா ஐஸ் ஒண்ணு ஒரு ஞாபகம் வருதுமா,
1: சொல்லுங்க சொல்லிருங்க.
2: அரசர் என்ன செஞ்சிருக்காரு, நம்ம மக்கள்கிட்ட வரி எல்லாம் போடுறோம், ஆனா வந்து வரி உருப்படியா வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னு வந்து மந்திரி கிட்ட அரசர் சொல்றாரு. சொல்லும் போது மந்திரியார் சொல்றாரு, நம்ம நாட்டுல வந்து ஊழல் அதிகமா போயிடுச்சியா, அதனாலதான் நடக்குது அப்படின்னு சொல்லிருக்காரு. எனக்கு சரியா புரியலன்றிருக்காரு அவரு. ஐஸ் ஒண்ணு வாங்கிட்டு வந்து ஆளா கொஞ்சமா ஒரு ஒரு சப்ப சப்பிட்டு கடைசியா குச்சதான் குடுத்திருக்காரு அரசர்ட்ட. இப்படிதான் இப்படிதான் போகுது, ஆளா கொஞ்சமா வாங்கிடுறாங்க.
1: என்னமா
3: சத்தமா பேசுங்க, உங்க ரேடியோ பாடுது அதனாலதான்.
1: ராஜா
2: பேசலாம்மா.
1: ராஜா பண்ணுங்க. ராஜா ராஜா உங்களை நினைச்சிருக்க என்ன பேசாம இருக்கீங்க? ராஜா வணக்கம்.
4: அம்மா வணக்கம்.
1: அட அமைதியா இருக்கீங்க, நீங்க தானுங்க உண்மைய கிளாஸ் ரூம்ல அமைதியான பையன். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுத்துறேன், சத்தம் இல்லாம இருக்கிறீங்க பாருங்க. ராஜா பெரியசாமி குளப்படிக்கார பையனா இருக்கிறார். அம்மா அம்மா நீங்க பாருங்க அமைதியா இருக்கீங்க.
4: அண்ணன் வந்து அவங்களுடைய அன்புக்கு இறங்கி தூங்கிட்டு இருந்த அண்ணன் வந்து எழுத்துல போய் இறங்கிட்டுமா.
1: இப்ப யார்ட்ட அன்பு, நீங்க யார்ட்ட அன்புக்காக அனுப்பி வந்தீங்க? அண்ணன் அன்புக்காகவா இல்ல எங்க வானொலியோட அன்புக்காகவா?
4: வந்தா கர்த்தருக்கு போயிட்டு வந்தாங்க, வந்து எழுத்தான் ராஜா ராஜா நாங்க யார கூப்பிட்டாங்க வெளில பக்கம் அண்ணன் நினைக்கிறாங்க வெளில. ஏன் அம்மாட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு
1: கேட்டாங்க.
4: இல்லனா டயர்டு அப்படி படுத்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. சரி பேசு அப்படின்னு
1: சொன்னாங்க. எப்படி இருக்கிறீங்க ராஜா? நீங்க ஒரு முறை வந்தீங்க, ஒரு முறை வந்தீங்க, அதுக்கப்புறம் வரவே
4: இல்லை. மூன்று முறை பேசிக்கமா?
1: என்னோட மூன்று முறை பேசிருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்க வேற நீங்க அப்பாட்ட தான் போறது. அப்ப நான் அப்பாட்ட சொன்னேன், எல்லாருக்கும் என்ன பார்த்த பயமா இருக்குது.
4: இல்லம்மா பயம்னா எங்களும் பயமே கிடையாது, பழக்கப்பட்டவங்களுக்கு எப்படி பயம் வரும்? பக்கப்பழமா அண்ணன் பெரியசாமி இருக்கவங்களும் எங்களும் பயம் வருமா?
1: அது சரி. கருப்புசாமி கருப்புசாமி மாதிரி ஒரு பெரியசாமி நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க பயப்படாம
4: இருக்க. கருப்புசாமி மாதிரி ஒரு பெரியசாமி.
1: பெரியசாமி
4: அருமையா அருமையா சொன்னீங்கம்மா. ஆமா இன்னைக்கு கொஞ்சம்
1: பேசுறேன்.
4: ஓட்டப்பந்தயத்துல முந்திக்கிறவரு ராஜா தான் சொல்லுவாங்க.
1: அப்படியே சொல்லுவாங்க, மெல்ல மெல்ல சொல்லுவேன், நீங்க தான் பேசுறதுக்கு கதம்பம் இருங்க, அப்படியே அங்க போய் நல்லா பேசலாம்டுவார்.
4: மறந்து ஐயாவுடைய வாடிக்கையாளர்கள் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். உங்களோட பாடல் என்ன உங்களுக்கு வேணும் ராஜா?
4: உழைப்பாளி படத்துல இருந்துமா? நான் எப்பயுமே தத்துவ பாடல் தான் கேட்பேன். இந்த படத்துல புதிய போருக்கு நடுத்தரமான பாடலா கேக்குறேன்.
1: உழைப்பாளி.
4: உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அழகையா, அந்த பாடல்மா.
1: நல்ல சந்தோஷம். எங்க ரேவதி அம்மா நீங்க இந்த பத்மப்ரியா அவங்களோட பேசுங்க, அவங்களோட பேசுங்க.
5: பத்மப்ரியா முதல்ல உங்களுக்கு வணக்கம். ஏன் எக்கோ மாதிரி கேக்குது?
1: அதுதான் எனக்கும் அது என்னன்னு தெரியவில்லை. நான் அவருக்கு அது என்னன்னு பார்க்க வேண்டும். ஏனென்றால் சொல்லுங்க
2: நானும் விடை வாங்கிக்கலாங்கிறேன் நினைக்கிறேன். ஒரே பாட்டோட ஒரு பாட்டோட மேகங்கள் எங்கே போனாலும் பூமிக்கு ஒன்றே ஆதாயம் செவியும் இன்பம் எம்டிஆர் எப்பமே சொல்லும்.
1: இது இடவரியா இல்ல முதல் வரியா?
2: இது இது இடையில உள்ள வரிதான்.
1: அப்படி சொல்லுங்க அம்மா, கண்டுபிடிக்க கூடியதா இருக்கா? இளவரசு வணக்கம். இளவரசு இளவரசு
5: யார் கொடுக்கறாங்க இடைவரி? யார் கொடுக்கறாங்க
1: இடைவெளி? உங்களோட சத்தம் குறைவா இருக்கு, ஒரு நிமிஷம் நில்லுங்க அம்மா, ஒரு நிமிஷம்.
5: ஏன் தெரியல மேடம்.
1: அதான் என்னன்னு பாக்கலாம்.
6: எனக்கும் இஸ்கு இஸ்குமா கேக்குது.
1: அது அப்படிதான் கிஸ் கிஸ் கிஸ் கிஸ் கேக்குறேன்.
2: அம்மா அம்மா ராஜா பேசினாப்லேம்மா, பயப்படாம
1: பேசினார். அவருக்கு பயம் இல்ல, அவர் வந்து
2: கலைப்புல
1: இருக்கிறார். அவருக்கு பயமே இல்ல சொட்டும். நீங்க இப்ப பாருங்க இளவரசு, நீங்க ஒரு பேசுங்க இளவரசு.
6: சொல்லுங்க
1: இப்ப கேக்குறேன். அம்மா பேசுங்க.
3: கேக்குதா மேடம்?
1: சூப்பர் அம்மா, இப்பதான் உங்களோட குரல் அங்க பத்மபிரியா பேர் வணக்கம் சொல்லுங்கம்மா.
3: பத்மபிரியா வணக்கம். பத்மபிரியா அம்மா வணக்கம்மா. திருக்குறள் புகழ் பத்மபிரியா. வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. அவ்வளவுதானாமா? வணக்கத்தோட நின்றுடுதாம்மா.
3: நான் தாராளமா பேசுறேன் பத்மபிரியா.
1: கேள்வி கொஞ்சம்.
3: அம்மா நலமா, எந்த இடத்துல இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். மணி நலமா இருக்கீங்களா? நான் நலமா இருக்கேன். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? சௌகரியமா இருக்கீங்களா? அரியலூர் மாவட்டத்துல இருக்கோங்கம்மா. எந்த எந்த இடமா?
1: அரியலூர் மாவட்டம்.
3: ஐயோ, அரியலூர்
2: இருக்குல்ல. நீங்க சொந்த ஊரை சொல்லவே இல்ல, கீழே சிந்தாமணின்னு சொல்லவே இல்ல.
1: கீழே சிந்தாமணி?
3: ஐயா தெரியாது இல்லங்கய்யா.
2: இல்ல நீ சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம்.
1: தெரிஞ்சுக்கணும்.
3: அரியலூர் மாவட்டத்துல கீழ சிந்தாமணி.
1: கீழ சிந்தாமணி பாத்தீங்களாம்மா? அம்மா உங்களுக்கு தெரியுமா அந்த இடம் எல்லாம்?
3: தெரியாது.
1: தெரியாது.
3: ஆனா அந்த இடத்துல எதுக்கு போயிருக்கேன்? அரியலூர் மா பெரம்பலூர் இது பார்த்து ராஜராஜ சோழனோட நூறு அதே மாதிரியே கட்டிருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரம் மட்டும் போயிருக்கேன்.
1: போயிருக்கீங்க. சரி, இளவரசுக்கு தெரியுமா அந்த இடம்?
3: பெரம்பலூர் அரியலூர்
6: தெரியுமா? தெரியுமா, அரியலூர் தெரியும். மீன் சுட்டி எல்லாம் தெரியும்.
1: எல்லாம் போயிருக்கீங்களா நீங்க? அந்த மண்ணில கால் பதிஞ்சிருக்கா உங்களுக்கு?
6: போயிருக்கமா. கங்கை கங்கை கொண்ட சோழபுரம் நிறைய டைம் போயிருக்கோம்.
1: என்னென்றால் நாங்கள் இருக்கிற நாட்டுல அந்த அந்த தேசத்தையே நாங்கள் பார்த்திருக்கோம். நானெல்லாம் கவலைப்படுறேன். இலங்கையில எவ்வளவோ இடம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு எல்லாம் மிதிப்படவே இல்லை உண்மையிலேயே. ஆனா கேள்விப்பட்டிருக்கிறோம், போனது கிடையாது. இப்ப எல்லாம் இருந்தது நாங்க சரியான மற்றவர்கள் சொல்லும் போது அந்த இயற்கை வளங்களை பார்க்கணும். அப்ப நீங்க அந்த உண்மையிலேயே
2: நீங்க வந்துட்டு நேரா கேரளாவுக்கு பறந்துட்டீங்க.
1: இல்ல அங்கதான் இறங்கினேன் நான், அங்கதான் வந்தேன். கொச்சினுக்கு தான் வந்தேன். ஏனென்றால் எனக்கு முதல் முதல் நான் இந்தியாவே முதல் பாதம் பதிந்தது கேரளால தான் எனக்கு.
2: நான்
1: அதுக்கு முதல் நான் வரேன். சொல்லுங்க
2: அம்மா.
1: சொல்லுங்க.
2: சந்தர்ப்பங்கள் சாதகமாகும் போது மீண்டும் சந்திப்போம்மா.
1: நிச்சயமா நிச்சயமா. எல்லா நேரமும்
3: சாதகம். வணக்கம் ஆசிரியருக்கு. வணக்கம்
1: ஆசிரியர் இல்லைங்க, இது எங்களுடைய ராஜா பெரியசாமி அம்மா.
3: அப்படியா? அப்படியா, வணக்கம். அவருக்கு வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். அதான் மத்தியானத்துல பாடும்போது கேக்குறேன். உங்களுக்காக டைம் ஒதுக்கி நல்லா அதை பாடுறீங்க. அந்த ரெண்டு நாலு நிமிஷமா இருந்தாலும் அதை பாடி முடிச்சிருவீங்க.
1: இது என்ன
2: ராகம் நல்லா இருக்கு?
1: அப்படி இல்ல, இப்ப ராஜா பெரியசாமி சொல்றது உங்களுக்கு விளங்குதா அம்மா? என்னண்டு
3: விளங்குது?
1: மற்றவர்கள் எல்லாம் அதுல ஒரு நல்லது நல்லது நாலு நிமிஷம் வந்து சரியா சொல்றாரு. எல்லாத்தையும் கவனிக்கணும். நானும் எல்லாத்தையும் கவனிப்பேன். பாருங்க, நீங்க வந்து பாடும் போது நாங்க ராசி சட்டியா நாலு நிமிஷம் சொன்னா பாத்துருக்க. எங்களுக்கு எல்லாம் ஒரு நிமிஷம் குடுக்கறப்பா, நாலு நிமிஷம்
2: பாட்டு குடுக்கணும்.
1: எங்களுக்கும் அந்த அருள் கிடைக்கட்டும் என்றதுதான்.
2: அம்மா இப்ப காத்து துரைசாமி சொல்றேன்ல, அவங்களும் கங்கை கொண்ட சோதரம் வந்தாருன்னா அவரு பெரியவரை பார்த்து அப்படியே நின்றுவாங்க. அப்படியே நின்று பாடு பாட ஆரம்பிச்சாங்கன்னா அரை மணி நேரம் பாடிட்டே இருப்பாங்க. அதனாலதான் முழுக்க முழுக்க எனக்கு ஐயாவோட ஞாபகம் வருதுனால ஐயாட்ட டெய்லி பேசுறது. நான் வந்து என்கிட்ட உள்ளது என்ன விஷயம்னா, ஒரு வானொலியில பேச ஆரம்பிச்சேன்னா அதை மட்டும்தான் பேசுவேன், அதுல மட்டும்தான்
1: கேட்பேன்.
2: வேற என்னுடைய மனசு என்னுடைய மனச வேற எங்கும் தள்ள மாட்டேன்.
1: நானும் பாத்துருக்கேன்மா இந்த ஜெயங்கொண்டான் மற்றது இந்த ராஜா பெரியசாமி அவங்களோட வர்ற எல்லாரும் இந்த வானொலியை முழுமையா கேட்கிறார்கள். எங்களுக்கு நாங்கள் இன்னும் குரூப்புகளை இணைக்கல, எங்களுக்கு எழுதுகிறார்கள் ஒவ்வொன்றும். நிகழ்ச்சிகளை கேட்டு அது எங்களுக்கு சந்தோஷமா ஒரு வியப்பாக இருக்கிறது. என்னடா சரி இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிறார்களே, இதை பற்றி எழுதுகிறார்களே என்று சந்தோஷமா இருக்கிறது.
2: உண்மையா
1: சொல்லுங்க.
2: என்ன பொறுத்தவரை இன்னொரு விஷயம் என்னன்னா, பாட்டு கேட்கறது முக்கியமில்லை, அந்த பாட்ட மக்களுக்கு என்ன லாபம் என்ன பயன் தருது அதை எப்படி நம்ம நீங்க நிகழ்ச்சி ஒரு பக்கம் கொண்டு வந்தா கூட அதை மாத்தி எப்படி கொண்டு போனா எப்படி மக்களுக்கு பயன் உள்ளதா கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வானொலியில விளம்பரம் நிறைய போவோம், விளம்பரம் நிறைய போகும்போது அந்த விளம்பரத்தெல்லாம் கேட்கும் போது அந்த விளம்பரத்தாரிட்ட எங்களுக்கு 10% கம்மி எங்களுக்கு விலை, பில்ல விட எங்களுக்கு 10% அவங்க விக்கிறத விட கம்மியா தருவாங்க. அந்த இதெல்லாம் ஒருங்கிணைப்பு பண்ணி வச்சிருக்கேன் நானு. அதனால வந்து கேக்குறதோட இல்லாம அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் நம்மளாட்டி அப்படின்னு யோசனை பண்ணுவோம். அடிக்கடி
1: அர்றாரா நாக்கமுக்கா என்ன பயனை கொடுக்குது அதை சொல்லுங்க எனக்கு.
2: அது ஒண்ணுமே கொடுக்காது. அட்யாதான் நாக்கமுக்கா
1: நாக்கமுக்கா அந்த பாட்டு நீங்க எடுத்துக்க சொல்லுங்க, அதால என்ன பயன் உண்டு? நாங்க அதை பத்தி பேசலாம் அவருக்கா சொல்லுங்க. அல்லாட்டி டாடி மம்மி வீட்டில் இல்ல தரவோட யாரும் இல்ல
2: திருக்குறள்
1: ஹயத் பாஷா இல்ல அவர் இல்ல இன்னொரு எங்களுடைய அறிவிப்பாளர் பொழுது அவருடைய பேர் எனக்கு வரவில்லை, அவர் வந்து திருக்குறள் எடுத்து வந்த திருக்குறளுக்கு அந்த பாடல் எடுத்து வருவார். அப்ப அந்த நிகழ்ச்சியை நாங்கள் எடுத்து வந்திருந்தோம் முன்பு, அது நல்லாக இருக்கும். அது தேடி கண்டுபிடிப்பது கஷ்டம், அந்த குறளுக்கு ஏத்த பாடல் அதுக்குரிய விடயங்களை. சந்தோஷமாக இருக்கும். நல்லது
6: பாஜக புதிய பாடல்களை எல்லாத்தையும் தவறா சொல்றீங்க, பழைய பாடல்கள் வரி
1: தவறான வரி
6: அதுக்கு நீங்க மட்டும் சொல்லுங்க, நீங்க வந்து காத
1: பொத்துறேன் கொஞ்சம் பாருங்க. தவறான வரிய கண்டுபிடிக்கிறார் ராஜா பெரியசாமி பழைய பாட்டு சொல்லுங்க ஐயா.
6: தவறான சொல்லமா
1: தவறன் இல்ல, அது விளங்காதது புரியாதது
6: நினைக்கிறீங்க. அந்த பாட்டு பாருங்க, மெல்லிய பூங்கொடி பலர் மேனிய கொஞ்சம் அனைத்து இது
1: ஒரு நாடகம் நடத்து அது என்ன அழகா இருக்கிற ஒரு ஒரு அதாவது ஒரு மற்றவர்களுக்கு ஒரு
6: அந்த பாட்டு வந்த
1: இல்ல அதாவது அவர் அத ரெண்டு விதமா சொல்லிருக்க. அப்ப புலங்காத எங்களுக்கு நாங்க என்ன நினைப்போம் வேண்டா, மல்லிகை பூங்கொடியை வளைச்சு அவட அந்த அந்த பூல இருக்கிற இதெல்லாம்
6: பாடல்கள் எல்லாம் இளைமறை இளைமறை கையா இருந்துச்சு.
1: இளவரசு இப்ப என்ன மாதிரி
6: வெளிப்படையா
1: சொல்றதாரி அந்த காலத்துல அந்த பாட்டை நீங்க கொண்டு வந்தா என்ன மாதிரி அம்மா மாதிரி மஜித் மாதிரி எல்லாரும் என்ன நினைப்போம்டா, நல்ல மெல்லிய பூங்கொடி என்றைக்கு ஒரு மல்லிகை கொடி ஏதோ ஒரு கொடியில வளர்ந்த ஒரு பூ அதுல இருக்கிற இதழ்களை முத்தமிட்டு மெல்ல அதை அணைத்து
6: காலத்து படம் அதிகம்.
1: அப்ப நீங்க
6: உங்களை
1: மாதிரி புரிஞ்சவனுக்கு அது புரியுது
7: மரம் அந்த புரியல வெளிப்படையா பேசினாதான்
1: விளக்கம் கொடுப்பார், அழகான விளக்கம் பேசும் தன்மையை நல்லாக இருக்கிறது அவரை பிழைச்சு கொள்ளலாம். அங்கே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க இளவரசு உங்க பாட்ட
6: கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடும்
1: பாட்டை சொல்லிட்டு போங்க. இப்ப இந்த 9வது இடத்துலயும் கிடைக்காது உங்களுக்கு, அப்பா செய்யற மாதிரி தான் சொல்றாங்க. 9 இடத்துல சொல்லுங்க. இப்ப பத்மபிரியா எங்களுடைய ராஜா பெரியசாமி எல்லாரிடம் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். பத்மபிரியா உங்கள்கிட்ட இருந்து நன்றி. நன்றி அம்மா. நாளை ஒவ்வொரு நாளும் இணைந்து கொள்ளுங்க சரியா? நன்றி. எதிர்பார்க்கிறோம் உங்களோட எல்லாம், அதாவது முழுமையான உங்கள் குடும்பமே இணைந்து கொள்ள வேண்டும். நன்றி நன்றி நன்றி
8: நன்றி.
1: எங்கே இப்பொழுது இப்பொழுது வணக்கம் மஜித். என் மஜித், என் மஜித் வாங்க. வணக்கம்.
9: வணக்கம் அம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கேன். ஜான்சி ராணி. வணக்கம் ஜான்சி ராணி. உங்களோட கொஞ்ச நாள் வணக்கம் என்று செல்லு குட்டி வாடா.
10: வணக்கம் வணக்கம்.
1: வந்துட்டாப்பா, வந்து வந்தாளப்பா, வந்தாளப்பா, வந்த நினைக்கிறேன். நிலவரசு உங்களோட பக்கம்தான் கொஞ்சம் அந்த எலி கத்திரமா சிக்கி சிக்கி சிக்கன்னு சத்தம் கேக்குதா?
9: இல்லம்மா, இங்க
1: ஒரு பூச்சி சத்தம். அது உங்களோட பக்கம்
9: இல்லையே? இங்க ஒண்ணு இல்லம்மா, பூச்சி சத்தம் ஒண்ணும் இல்லையா?
1: பூச்சி சத்தம் இல்லையா?
9: போறோம் பாருங்க.
1: நான் போடுங்க. ஆமா ஆமா, உங்களோட பக்கம்தான் அந்த பூச்சி சத்தம். அது உங்களுக்கு தெரியாம கேக்குது. வணக்கம் என் மஜித். வணக்கம்
9: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க?
9: நான் நலமாக இருக்கின்றேன்.
1: உங்கள் நலத்துக்கு
9: வானொலி நிகழ்ச்சிகள் சரியா வரலன்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு.
1: என்னன்னு அது என்ன வந்து நீங்க சொல்லுங்க. அவர் அந்த மற்றதுல கேக்குறாரா இல்லாட்டி என்ன வந்து தெரியவில்லையே. அந்த
9: வெப்சைட் போட்டு பாட்டு ஒன்று
1: நான் எழுதுட்டேன். அந்த தமிழ் வானொலிய
9: அது நல்லா இருக்குமா? அது மட்டும் இல்லாம நம்ம காலையில ஒரு நிகழ்ச்சி கேட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணா நமக்கு வந்து ஓய்வு கிடைக்கும் போது அது திரும்ப ஓபன் பண்ணா நம்ம எந்த நிகழ்ச்சிய ஸ்டாப் பண்ணி வச்சோமோ அதுல இருந்து வருது.
10: மறுபடியும் தொடர்ந்தா வருது. மறுபடியும் தொடர்ந்தா வருது. மறுபடியும் போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்து
9: மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி போட்டா புதிய நிகழ்ச்சி வருது.
1: அப்ப நல்லது. அப்ப நீங்க அதையே எல்லாருக்கும் நீங்க ஒரு சொல்லி கொடுத்துருங்க. அந்த விடயத்தையும் சொல்லி கொடுங்க. என்ன தெரியாம என்ன பழைய இதே வருதுன்னு அதுல யோசிச்சு கொண்டிருப்பாங்க. அது ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க அதாவது இல்லையா திரும்ப.
9: வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சிக்கல் அவதிப்படுறத விட ஒரே ஒரு சர்வர் இருந்தாலும் பரவாயில்ல. தொட்டா லைவ் உடனே
1: தொட்டா இல்லைங்க. அதுவும் அதங்க ஒன்று வச்சிருக்கிறது வந்து குடும்பத்துல ஒன்று வச்சிருந்து நீங்க தொடன. இது இப்ப மீடியா அண்ணும் போது நாங்க நாலஞ்சு வச்சிருந்தோம் சரியா வரையல வரையலன்னு சொல்றீங்களே நீங்க.
9: இல்லம்மா, அதாவது எங்க எங்க தொட்டா எங்க தொட்டாலும் ஒரே பவரா இருக்கணும்.
1: அது சரி. ஆனா ஒரு விடயம் ஏனென்றால் முன்பு இப்ப இரண்டு மூன்று மாதத்துக்கு முதல் நான் நான்கு சேவர் வச்சிருந்தேன். அப்ப எல்லா பக்கத்தாலையும் உங்களுக்கு எங்க எந்த இதுக்கு சைடுக்கு போனாலும் உங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது. இரண்டை நான் இப்ப இரண்டு ஒரு மாதத்துக்கு முதல் நிறுத்தினேன். பேருந்து இந்த இரண்டு மட்டும் இருந்து கொண்டிருந்தாலும் இந்த இரண்டில் ஒன்று நேற்று என்ன என்றே தெரியவில்லை. அவர்களிடம் என்னும் நான் இரவு பூரா விழித்திருந்து முயற்சி செய்தேன். என்னும் அதை கண்டுபிடிக்கவில்லை. பார்க்கலாம் அல்லாவிட்டா என்ன செய்யலாம் பாக்கலாம். நீங்க இதை வந்துட்டு குடுங்க எல்லாருக்கும் சொல்லுங்க தயவு செய்து.
9: சரிங்கம்மா. தமிழ் தமிழ் வானொலி.
1: தமிழ் வானொலி. மற்றது எங்களுடைய அந்த அண்ட்ராய்ட் ஆப்ஸ் அந்த ப்ளூ கலர் அந்த எல்லா மதமும் சேர்ந்த
10: அதையும் நல்லா வருது மேடம். மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணா சூப்பரா வருது. நான் அதுலதான் கேக்குறேன்.
1: சரி, அப்ப அதையும் நீங்கள் ஒரு ப்ரமோட் பண்ணுங்க. அது அப்ப எல்லாருக்கும் அது தனியே எங்கிற வானொலியை கேட்கக்கூடியதா இருக்கும். எடுத்த உடனே நீங்க முன்னுக்கு எடுத்து விடலாம்.
9: சரி சரிங்கம்மா. என் பேரை போட்டீங்களா பக்கத்துல பாட்டு எழுதிங்க. கொண்டை ஒரு பக்கம் சரிய சரிய
1: நீங்க சொல்லி கொடுக்காட்டி நான் அங்க கீழே எழுதிருப்பேன். நல்ல காரம் பக்கத்துலயே எழுதிருவேன். என்ன கொண்டை முதல் வாங்கிட்டது போல இருக்கு அங்கயோ. அவன் அப்பா போட்டிருக்காரு போல.
9: அப்படியா?
1: நேற்று வந்திருக்குது. யாரோ கேட்டிருக்காங்க கொண்டையோரு
9: நாளைக்கு நாளைக்கு தானே ஓட போகுது.
1: இல்ல இல்ல இல்ல, எனக்கு யாரும் பாடி காட்டின மாதிரி மறந்து போய் அப்பா போட்டேன்.
10: நான்
1: தான்
2: படிக்காமத்து நிழல பார்த்து அடிமரத்துல பாய் விரிச்சு பாக்கு வெத்தல போட சொன்னது அப்போது அந்த பழைய கதைய கேட்க வந்தேன் இப்போது அப்போது எல்லாம் விவரமாக புரியுதையா இப்போது எப்படி பாடலை பதிவு செய்யுங்களம்மா
8: ஐயா மஜித் ஐயா
2: சொல்லுங்க ஐயா
8: அதாவது ஐயா இப்ப வர்ற பாட்டுலாம் கேக்குறதுக்கு ஒரு பிடிக்கிறதே இல்லைங்களாம் பழைய பாட்டுல உள்ள பழைய பாடல்கள் உள்ள சரஸ்வத பாடல்கள் சொல்லுங்க ஐயா
1: கொஞ்சம் ஒரு நிமிஷம் அம்மா ஒரு நிமிஷம் இந்த சின்ன குட்டிய கதைச்சு ஒரு ஒரு நிமிஷம் கதைச்சு விடலாம் என்னண்டா அவ கேட்டுக்கொண்டிருப்ப அம்மாவை போய் நினைச்சுக்கலாம் எங்க சரஸ்வத பாடலோட எங்க வணக்கம் ரோஷினி அம்மா
8: ஓகேம்மா நான் நானும் விடைபெறமா வர மறுபடியும்
1: இல்ல நீங்க நின்றாதானே அதை சரசப்பாண்ட பற்றி விளக்கம் கேட்கலாம் எங்களுக்கு நாங்க சின்ன பிள்ளைங்களா எங்களுக்கு தெரியாது நீங்க கேட்டு அவர்
8: சொல்லுவாங்க சாப்பிட்டு வந்துடுறேன்
1: சாப்பிட்டு வாங்க சாப்பிட்டு வாங்க எங்க ரோஷினி குட்டி
2: முழுசா சாப்பிட்டு வாங்க
1: முழுசா சாப்பிடுங்க ரோஷினி குட்டி அதுக்காண்டி வாழைப்பழத்தை அந்த பன்னாசி பழத்தை முழுசா சாப்பிடுறாங்க வாயில ரோஷினி அம்மா ரோஷினி எப்படி இருக்கு என்ன செய்தீங்க நீங்க மீரா மாட்ட பேசாம இவ்வளவு நாளா
11: அம்மா நீங்க பாட்டே போட்டீங்கன்னாங்க பெருமா
1: என்னண்டேன்மா என்னண்டம்மா எனக்கு புரியல நீங்க சொல்றது அமைதியா
12: ரெண்டு நாளா நாங்க போட்டோமா லைன் எங்களுக்கு கிடைக்கல அதனால நாங்க படுத்துட்டோம் இப்ப இப்ப திரும்ப இன்னைக்கு ட்ரை பண்ணணுமா லைன் கிடைக்கலையா அப்புறம் அவங்க பெருமாவுக்கு போன் பண்ணி கேட்டாலாம் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க லைன் கிடைக்கும் சரியா அவங்க பெருமா சொல்லிட்டான்
1: அப்பா சரி சரி பிள்ளைங்க தெரிஞ்சா நான்
12: எடுக்க மாட்டேன்
1: என்ன மாதிரி எங்க எங்க எப்படி
11: என்ன
1: மாதிரி பேசி காட்டுறாளம்மா ரேவதி அம்மா பாருங்க
10: பாருங்க சமத்து சமத்து
1: குட்டி கொரோனா மாத்துறீங்களா எங்க மாத்துங்க பாக்கலாம் எங்க
12: மீரா மாதிரி பேசு
11: என்னமா பண்றீங்க
1: பாருங்கம்மா எப்படி அண்டு
2: ரேகமாக்காங்க சொல்லு சொல்லு ரேகமாக்காங்க
10: குட்டி வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ரோசியம்மா என்ன காணாமே காணாததுனால எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கல
1: ஐயா இல்ல தாத்தா ஐயா இல்ல
10: தாத்தா
1: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்மா
1: தான் நல்லா இருக்கீங்களா
2: நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கேன்
1: ரேவதிமா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களாமா
10: வணக்கம் வணக்கம் ஜான்சி நல்லா இருக்கேன்
1: பெரியவர்
2: வணக்கம் வணக்கம் அம்மா நல்லா இருக்கீங்களா
1: என்ன சந்திரசா சீனா
10: பாருங்க
2: நிறமா வணக்கம்
1: ரோஷினி அம்மா என்ன நீங்க அக்கான்னு கூப்பிடுங்க, மீரா அக்கான்னு கூப்பிடுங்க, அதான் நல்லா இருக்கு. இந்த இருந்து இந்த செல்ல பிடிக்க இன்னும் ஒரு பணி, நான் நல்லா அன்பா இருக்கேன் உண்மையா பிடி கூப்பிட்டதுக்கு.
2: இதெல்லாம் நீ கத்துக்கிட்டே வரியான்னு தெரியல.
1: சரி
13: இன்னைக்கு
14: அப்போ மீரா அப்ப டீச்சரா?
1: இடைவெளி கொடுங்க
15: என்னுடைய பாடல் தான் சொல்லுங்க. மயக்கம் கலையும் மௌனம் நிலவும், குளிர்ந்த மேனி காற்றில் உலவும், களைப்பும் தோன்றும் கண்கள் மூடும், காலை விடிந்தால் நீரில் ஆடும்.
2: ஏதாவது
15: புரிஞ்சுதா?
16: மயக்கம்
2: ஆயிடுச்சு. வரிய கொஞ்சம் வரிய நீட்டி பாடுங்க.
1: நீட்டி இல்ல, ராகத்தோட பாடுங்க. நீட்டி பாடுறது இல்ல, கேக்குற விதத்தை பாருங்க. எல்லாம் பழகுங்க. இந்த கிளாஸ் ரூமுக்கு வந்து நீங்க என்ன சரியா பேச கட்டுக்கல
15: என்ன தலையும் மௌனம் நிலவும், குளிர்ந்த மேனி காற்றில் உலவும், களைப்பும் தோன்றும் கண்கள் மூடும், காலை விடிந்தால் நீரில் ஆடும்.
2: நினைக்க தெரிந்தால் போதும். இந்த பாடல
1: பேசுங்க.
15: சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் சிரிக்க தெரிந்தால் போதும் என்ற பாடல், டி எம் சவுந்தரராஜனும் சோழமான ராஜன் பாடிய பாடல். இது வந்து டி எம் எஸ் பி சுசிலா
1: பாடினது. நீங்க வரி முதல் வரிய வரியா சொல்லுங்க, நாங்க பாட்டா பாடுறோம். சரி, எங்களுக்கு இது கண்டுபிடிக்க இல்ல.
15: முதல் வரியே சொல்லிட்டா
1: வரிய சும்மா வரியா சொல்லுங்க, நாங்க பாட்டா ராகத்தோட பாடுறோம்.

0: இதுதான் முதல் வரியே.
1: என்ன படம், என்ன படம், என்ன படம்
0: கண்டுபிடிங்கம்மா,
1: என்ன படம்?
0: எம்ஜிஆர் படம்.
1: எம்ஜிஆர் படம்.
0: இந்த படத்தில் சரோஜாவே இருக்காங்க, ஜெயலலிதாவும் இருக்கிறாங்க, எம்ஜிஆரே இருக்கிறாரு, எம்ஜிஆரோட அண்ணனும் இருக்கிறாரு. கரெக்ட், சரியான கண்டுபிடிப்பு. எதனா சொன்னா உடனே கண்டுபிடிச்சிருவீங்களே.
1: அரச கட்டளையா?
2: முகத்தை காட்டியா ஐயா? முகத்தை
1: முகத்தை பார்த்ததில்லை,
0: பார்த்ததில்லை, பிறர் மொழியால் கேட்டதில்லை. அந்த பாடல்
1: பிறர் மொழியால்.
0: பார்ப்பதால் அந்த ஆசை தீருமோ, இதை ஓசை கேட்பதால் வேறு பாஷை வேண்டுமோ?
3: அங்கே வருவது யாரோ?
0: நிச்சயமா நான் இல்ல.
3: ஏன் நீங்க போறீங்களா?
0: இல்ல, அங்க வர்றது நான் இல்ல. கரெக்ட், சரியான கண்டுபிடிப்பமா? என்ன படம்
3: இது? இது வந்து நேற்று நாளையா?
0: ஆமா ஆமா, நாளையா? கேள்விக்கானை இல்ல, அதேதான் படமே.
3: நேற்று இன்று நாளை.
1: அங்கே வருவது யாரோ, அது வசந்தத்தின் தேரோ,
3: வசந்தத்தின் தேர்.
0: பாடி காட்டுறதால நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன புருஷனுக்கு மனைவிதானே சர்க்கரை பொங்கல்,
3: அதை போட்டு
0: வைத்தானே பெண்களின் கண்கள்.
3: சமையலுக்கும் மையலுக்கும் ஓரெழுத்து வேதம், ஓரெழுத்து வேதம், வேதம் வேதம்.
0: நாம் சிரிச்சுக்கிட்டே சமைச்சிடுவோம் சாதம்.
3: கொதிக்கும் கொதிக்கும் போது கொஞ்சம் வந்தா குழம்பு வராது, சாம்பாரிலே
0: என்ன படம் அம்மா?
3: படம் ஞாபகம் வரலையே.
0: ஓஹோ, படத்தின் பேர் சொல்லுங்கள்.
3: நீங்க குடுங்க, க்ளூ குடுங்க.
0: பெண் என்ற ஒரு வாசகம் வரும்.
3: நானும் ஒரு பெண்ணா?
0: இல்ல இல்ல, அம்மாவுக்கு தெரியுமே. அம்மா இந்த பாட்டு வரி
2: வரிய சொல்லுமா?
1: என்ன என்ன
2: பாட்டு வரிய சொல்லுங்க,
1: பாட்டு வரிய சொல்லுங்க.
0: சமையலுக்கும் மையலுக்கும்
3: ஓரெழுத்து பேதம்,
0: யோசனையா தேடுறீங்களா?
1: நாங்க தேடுறோம்.
0: தேடுறீங்க நீங்க?
1: வணக்கம்
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: எனக்கு தெரியாமலே இணைச்சு கொள்றாங்க, எனக்கு கண்ணுக்கு தெரியவே.
4: ரோஷினி வணக்கம். ஜான்சி ரோஷினி வணக்கம். பெரியப்பா
5: வணக்கம். வணக்கம் பிரகாஷ் அண்ணா. வணக்கம்.
3: நாங்களெல்லாம்
1: இருக்கிறோம். மாமா கண்ணோட வணக்கம் சொல்றா. சூப்பர்.

0: இடைவெளிய கண்டுபிடிங்க முதல்ல.
1: படம் படம் பேர் தெரியலையே, படம் பேர் பெண் வருமா?
0: சரி, நீங்க படத்துல
2: பெண்ணை
1: பெண்ணை நம்புங்களா? பெண்ணை வாழ
2: பெண்ணை வாழ விடுங்கள். பெண்ணை வாழ விடுங்கள்.
1: யார் படம்? எம்ஜிஆர் தா?
2: இல்ல இல்ல, ஜெய்சங்கர் படம்.
0: சரி, இன்னொரு பாட்டு கொடுங்க, மேர்சி ராணி கண்டுபிடிக்கட்டும்.
2: ஆடை சொல்வது தேன் நூறு, அருந்த சொல்வது மாங்கனி சாறு, கூட சொல்வது காவிரி ஆறு, கொடுப்பார் கொடுத்தால் மறுபவர் யாரு?
1: அங்கே மாலை
2: இங்கே மயங்கும் இரண்டு பேருக்காக.
1: ஊட்டி வரையும் உறவு,
2: அதுக்கப்புறம் கன்னியாகுமரி வரைக்கும் போக மாட்டாங்களா?
1: கரெக்ட், அவங்களதான் கேக்கணும், அந்த ஜோடிகளை தான்.
0: சங்கமம்
2: கடலிடத்தில், இந்த கன்னியின் சங்கமம் என்னிடத்தில், செம்மன் பூமியில் நீர் போலே என் சிந்தை கவர்ந்தது உன்னிடத்தில். கங்கையின் சங்கமம் கடலிடத்தில், இந்த கன்னியின் சங்கமம் என்னிடத்தில், செம்மன் பூமியில் நீர் போலே என் சிந்தை கலந்தது உன்னிடத்தில்.
1: கங்கையின் சங்கமம் கடலில்,
0: வாகமா பாருங்க.
1: கங்கை பாருங்க பாருங்க.
2: கங்கையின் சங்கமம் கடலிடத்தில், இந்த கன்னியின் சங்கமம் உன்னிடத்தில், செம்மன் பூமியில் நீர் போலே என் சிந்தை கலந்தது உன்னிடத்தில்.
1: எனது
3: விடை பெற்று வந்து ஒரு அரை நேரத்தில் வரும்.
0: சரி, போய் சாப்பிடுங்க.
2: யேசுதாஸ் பாடிய பாடல். சைலஜா. கங்கையின் சங்கமம் கடலிடத்தில், இந்த கன்னியின் சங்கமம் என்னிடத்தில், செம்மன் பூமியில் நீர் போலே என் சிந்தை கலந்தது உன்னிடத்தில்.
1: நதிக்கரை ஓரத்து நாணல்களே
2: என்ன படம் அம்மா? என்ன படம் அம்மா?
1: சொல்றேன் சொல்றேன்.
4: பாட்டு சமையலுக்கும்
2: இல்லையே. இந்த படத்தின் பேர்ல ஒரு பறவையின் பெயர் வரும்.
4: மயில்?
2: இல்ல, செல்லமா வளர்க்கக்கூடிய பறவை.
4: பச்சை கிளி? பஞ்சவர்ண கிளி? பஞ்சவர்ண கிளி?
2: கிளி?
1: கிளி?
2: பஞ்சவர்ண கிளி. சரி, பஞ்சவர்ண கிளி பாட்டு பாடலையே.
1: கிளி? கிளி இருந்த வர என்ன கிளி?
2: இல்லை,
4: என்ன கிளியா? இல்லையே,
2: இது இது கிளிகள்.
1: கிளிகள்?
4: பாசக்கிளிய? பாசக்கிளிகளா?
2: ஒரு பொண்ணு காலேஜுக்கு போகும்போது ஒரு பையன் பார்த்து என்ன
1: செய்வான்? காதல் கிளிகள்.
2: காதல்
4: கிளிகள்?
2: ஒண்ணு தானைக்கு போகும்போது பையன் பார்த்து என்ன செய்வான்னு சொன்ன உடனே கார் வந்துருச்சு.
5: ஜெய்சங்கர் படம் சமையலுக்கு மயலுக்கும் ஜெய்சங்கர் படம் பழனி என்னப்பா போட்டிருக்கு.
2: ஆமா ஆமா ஆமா ஆமா பெண்ணை வாழ விடுங்கடா பிள்ளை பிள்ளை பிள்ளை வாழ விடுங்கள்
6: பெண்ணை வாழ விடுங்கள்
7: பெண்ணை வாழ விடுங்கள்
5: பெண்ணை
2: அம்மா அம்மா எங்க ஆளு காணும் சவுண்ட் காணுமே.
0: வணக்கம் வணக்கம் இளவரசு இளவரசு நீங்க யாரு செல்வகுமார் நினைச்சிருங்க அவரு அழைச்சு கொண்டிருக்காரு. வணக்கம் பிரகாஷ் எப்படி இருக்கிறீங்க? எங்க மேசிராணி நீங்க உங்களுடைய உங்களுடைய பாடலை சொல்லுங்கம்மா.
7: மீரம்மா என் பாடல்
0: ஜான்சிராணி
7: போய் மேரியம்மா
0: நல்ல சூப்பர் சூப்பர்
7: என்ன
4: சொல்லுவேன்? அந்த பாட்டு இல்ல.
0: வணக்கம் செல்வகுமார் வாங்க வாங்க
4: இணைஞ்சுக்கோங்க. பாட்டு லதா பாடு பாடகம்.
7: ஆமா ஆமா
4: என்ன
6: பாடல் இடைவெளி இடைவெளி கொடுங்க
0: இடைவெளி கொடுங்க
7: இடைவெளி இல்ல ஆரம்ப வரி இருங்க சொல்றேன்.
6: தை மாசம் வணக்கம்
7: வணக்கம் வணக்கம் சகோதரர் இடைவெளி தரம்
0: சின்ன
4: பிள்ளைங்க வந்தா பண வண்டி அந்த மாதிரி
0: போடுங்க இல்ல அவர் போட்டிருக்காரு வேற யாருடைய பக்கம் எல்லாரும் மீன் போடுங்க முதல்ல கண்டுபிடிப்போம். இத கண்டுபிடிக்கிறதே நேரம் போயிருந்தேன் பவன். நான் எங்க போட்டுங்க எங்க வேற யார் போடாம இருக்கிறது எங்க பாக்கலாம். இல்ல இப்ப பேசும்போது இப்ப சாரி ஜான்சி ராணி நீங்க எடுங்க. ஜான்சி ராணி மட்டும் எடுங்க. ஜான்சி எடுங்க
8: எடுத்துடுமா?
0: சரி உங்களோட பாட்டை சொல்லி எடுத்துடுமா? யாருமே எடுக்க மாட்டேன். நீங்க உங்களோட பாட்டை சொல்லுங்க.
8: கை பிறந்தாச்சு படத்துல இருந்து சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது. அம்மாடி அம்மாடி
0: சின்ன
4: பொண்ணுதான் கை பிறந்தாச்சு இல்ல
0: வைகாசி பிறந்தாச்சு
4: வைகாசி பிறந்தாச்சுதான் அந்த படம்.
0: சின்ன பொண்ணு வைக்கப்படுது
6: சொன்ன மாதிரி இச்சுதான் கேட்குது என் பொண்ணுல.
0: பாடுங்க எங்க ஜெயசி ராணி பாட்டை பாக்கலாம்.
8: பல்லவமா
0: பாடுங்க.
8: எங்க அக்கா லைனு கொடுக்கும் பாத்தா எங்க அக்கா கேடுச்சு இந்த பாட்ட.
0: அக்கா வந்துட்டு அத்தான் கூட்டிட்டு போயிட்டா பாருங்க மச்சான் சாப்பிட போறேன். மீன் குழம்பு அவங்கள்ட்ட எல்லாருக்கும் நாங்க சொல்ல
4: எப்படி தெரியும் மத்தியானம் பேசிட்டீங்களோ
0: இல்ல பேசல மட்டன்
9: குழம்பு,
0: மட்டன் குழம்பு. அவர் கொஞ்சம் வித்தியாசமா
10: போயிட்டாரு.
0: சரி பாருங்க, எல்லாரும் அம்மா வீட்டுல எனக்கு பிடிச்ச சாப்பாடு கூட்டு. எங்க கண்ணன் மீன் குழம்பு ஒண்ணு.
9: அதாவது அதாவது மாமியாத்தால மாமியாத்துல மசாலாவுக்கு வேற இல்ல,
11: மசாலாக்கு வேலை உண்டு, மசாலாக்கு வேலை உண்டு, நான்வெஜ் வேலை இல்ல,
9: நான்வெஜ் சிக்கனுக்கு வேலை இல்ல, மட்டன் சிக்கனுக்கு வேலை இல்ல.
0: கண்ணன் சரி பாப்போம், கண்ணன் வீட்டுல நான் சொன்னது சரியான்னு பாப்போம், கண்ணன் வீட்டுல மீன் குழம்பான்னு பாப்போம். கண்ணன் வாங்க, கண்ணன் கண்ணன் கண்ணன் வணக்கம் கண்ணன்.
12: வணக்கம் மேடம்.
0: உங்க வீட்டு மீன் குழம்பா? நான் சும்மா அது யோசியத்துக்கு சொன்னேன், சரியாது.
9: அம்மா மேடம்
0: என்ன பார்த்து யார் மதம் கூப்பிடுறீங்களோ எல்லாரையும் நாங்க மதம் சாதத்தான் பேசுவோம். அப்படி என்ன வந்துட்டீங்களா? சரி, உங்களோட வேலையை பாருங்க, கலைக்க கூடாது, பேசக்கூடாது, என்னென்ன வேலை இருக்கோ நான் செய்துட்டு போங்க. இப்படித்தான் மதம் சொல்லுவான். அம்மா என்று கூப்பிட்டீங்கன்னு சொன்னா சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா, இங்க வாங்க ஐயா, இந்த ராசா என்ன கையால சோறு போடவா? அப்படி பேசுவா நீங்க எந்த கையால சமைச்சு சாப்பிட்டவங்க கேளுங்கப்பா, என்ன உயிரோட இருக்காங்க? சந்தனவாதி மாமா, ராணி அம்மா, ராதீஷ் இருக்கிறார், மற்ற எங்களுடைய கருத்த மச்சான் இருக்கிறார், எவ்வளவு பேர் இருக்காங்க.
9: அதனால நாங்க மேடம் அவங்க எல்லாம் தள்ள ஆயிட்டா. எப்ப நீங்க சாப்பிட்டீங்க?
0: எப்ப மெர்சி ராணி சாப்பிட்டு வச்சுங்க?
9: எப்ப சாப்பிட்டீங்க நீங்க
0: மெர்சி?
13: என்ன
9: மீன் குழம்பா?
13: சாம்பார், சாம்பார். நீங்க எங்க வீட்டுல சாம்பார் போடலங்கா கூட்டு?
14: நம்ம சொன்னது சரிதான்.
9: சரிதான்
14: நம்ம சொன்னது சரிதான்.
9: சரிதான்
0: முன்னாடியே
9: நீங்க பேசிக்கிறீங்க, அத இப்ப வந்து அப்படியே சொல்றீங்க.
0: சரி, இப்ப ஜான்சி ராணி பாட போறா கேக்கலாம், ஜான்சி பாட போறா கேக்கலாம், ஜான்சி ராணி பாட போறா கேக்கலாம். எல்லாரும் மீட் போடுங்க, மீட் போடுங்க, பாடுங்க ஜான்சி.
13: சரிம்மா,
0: எல்லாம் மீட் போடுங்க, மீட் போடுங்க, தயவு செய்து எங்க நீங்க பாடுங்க.
14: இளவரசே
0: மீட் போட்டுருங்க.
14: இளவரசே
9: சொல்லுங்க,
14: திடீர்னு ஏன் அழுக ஆரம்பிச்சிட்டீங்க?
9: வீட்ல எங்க வீட்டுல மூணு குழம்பு வச்சிருக்காங்க யாருமே சொல்லல.
0: அதான் சொல்லிட்டேன்
14: படத்தை எடுத்துட்டு கண்ணீர் வச்சிட்டு கண்ணீர் வச்சிட்டாருமா.
0: அதான் அந்த மீன் குழம்பு சொல்லிட்டேன்
14: ஒரு கண்ணுல அழுகுற
5: ரேவதி அம்மா நானும் சைவால இருக்கேன். அதே மீன் குழம்பு மீன் குழம்புன்னா ஐயோ
9: இல்ல சும்மா சும்மா சொல்றதுதாங்க. மீன் குழம்பு மட்டன் சிக்கன் அப்படின்னா சாப்பிடுறோம்.
0: என்னங்க ஒரு பக்கத்தால நீங்க ஒரு பக்கத்தால நீங்க ஹோட்டல்ல போய் ஒரு சாப்பாடு கேட்டீங்க அங்க உண்மையிலேயே நான் வெஜ் சமைச்சிருப்பாங்க சைவம் இருக்கும் அசைவம் இருக்கு அதுக்காண்டி நீங்க வெறுக்க முடியும் அப்படி சொல்லக்கூடாது. நாங்க நாங்க பேசுறோம் சாப்பிட்டுமா உங்களுக்கு
5: முன்னாலே
9: எப்படி சொல்லுங்க கத்திரிக்காய் எங்களுக்கு கேங்கா மீன்
5: அதுக்கு சொல்ல தெரியல பாருங்க கிழங்கா மீன் தான் வாழைக்கா மீன் அத சொல்ல தெரியல உங்களுக்கு. வாழை மீன் வந்து சப்பையா இருக்கும் கிழங்கா மீன் உருட்டா இருக்கும் வாழைக்கா மாதிரி அதை
14: தெரிஞ்சீங்க.
5: நீங்க கடற்கரை கடற்கரை பக்கத்திலேயே இருந்தீங்க நாங்க சைவம் சைவத்துக்கு வந்துட்டோம் அதனால நீங்க காது கிழியே பேசுறீங்க.
9: சரி சரி இப்ப நாம எல்லாரும் என்ன செய்யறோம் சமைச்சு வச்ச பாத்திரத்தை எல்லாத்தையும் ஓரம்
0: வைக்கிறோம்.
10: ஏ தன்னானே தாமரப்பூ மம தள்ளாடும்

மேலம் கொட்டி ஏ தன்னானே தாமர பூப்புள்ள தள்ளாடும் தண்ணீல ஏ தாமர பூத்திரிச்சி புள்ள தாவணி வாங்கி வாழ கொத்த பணியில நானும் உனக்கு கொடையா மாறட்டுமா வெளியில மூக்குல நெருப்புல குளிரும் காயட்டுமா உனக்கும் எனக்கும் மனசு இப்ப வைக்க பெரியாச்சு ஒளிவா மறுவா பேசி சிரிக்க ஓட துணியாச்சு கையில அணைக்கிற போது நீ சொல்லி குதிக்கிற பாரு குளிக்கிற போது நீ ஆள கடிக்கிற மீனு உன் இடுப்பு சேர நழுவ நான் எடுத்து எடுத்து தழுவ ஏ தன்னானே தாமர பூமம தள்ளாடும் தண்ணீல ஏ தாமர பூ திருச்சி மாமா நீ வாங்கி வாங்க தினமும் என்ன பொறுத்து வை.

0: கண்ணே உனக்கு மின்மினி புடிச்சு விளக்காயேட்டுமா, விடிற வரைக்கும் அடியில சாஞ்சி செய்யா சொல்லட்டுமா, மாமே தரணும் சீடு உங்க மாங்கா தட்டு போடு, நீ சிரிக்கிற தங்க தேரு உன் தேவை என்ன கேளு, விடல புள்ள நானும் ஒரு விவரம் கேட்க வேணும், ஏ தன்னானே தாமரப்பு புள்ள தள்ளாடும் தண்ணீர, ஏ தாமர பூத்தி வச்சு மமதாவணி வாங்கி வாங்க, ஊரெல்லாம் கூட்டி குட்டு வந்துடுவே மேலம் கொட்ட, ஏ தன்னானே தாமர பூ மம தள்ளாடும் தண்ணீர, ஏ தாமர பூத்தி வச்சு மமதாவணி வாங்கி வாங்க. அன்னைக்கு அக்கா பிரகாஷ் அண்ணன் பாட சொல்லி கேட்டுச்சா,
1: பிரகாஷ் அண்ணா பாட,
0: நான் போன வாரமே ஞாயிற்றுக்கிழமை ரெடி பண்ணிட்டேதா, இப்ப அதுக்கப்புறம் லைனுக்கே வரலம்மா,
1: இல்ல பிரகாஷ் அண்ணாவே உங்க குடும்பத்துல சேர்க்க பாக்குறீங்க அந்த பாட்டை கொடுத்து பாட, அம்மா நானும் பாடல தன்னானே தாமர போ அதனால தெரியாது, நான் எங்களையும்
0: சேர்ந்துக்கிட்டேன்,
1: அம்மா சேர்ந்து நம்ம குடும்பம் நம்ம குடும்பம் நாங்களும் சேர்ந்துட்டோம்
2: என்ன
3: நம்ம குடும்பம்
2: குத்து பாட்டு பாட்டு போட்டு மெலடி ஆயிடுச்சு,
1: இது குத்து பாட்டா இது இது
3: அடிதாவது
1: இல்ல இப்ப அவரும் மலோடியா தான் பாடுறேன், அண்ணனும் அப்படித்தான், இப்ப இப்ப இளவரசு
3: பாருங்க,
1: இது என்ன இது குவாட்ரா விஷயமாய் பாடுறாரு அவர் என்ன
2: மாமா தரப்போ சீர்கிட்டு மாங்கா தட்டு சோறு ஈசிரி தங்க
0: அவர் பாடும்போது அப்படிதான் இருக்கு, குத்துப்பாட்டு மாதிரிதான் இருக்கு,
1: அவரும் குத்துப்பாட்டு மாதிரி பாடுறேன், நான் தான் இப்ப அப்படி பாடுறேன், யார்ட்ட பக்கம் சிக்கி கண்டிதான் சத்தம் கேட்குறேன் நிப்பாட்டுங்க,
0: இல்லம்மா எனக்கு சத்தம் கேட்க தெரியல, நான் விளையாட்டா,
1: சரி என்ன அந்த சத்தங்கள சத்தங்கள் இருந்தா யாருக்கு இருக்கவும் பிடிக்காது, மெல்ல மெல்ல எல்லாரும் போயிட்டாங்க, அதனால நீங்க மீன் போட்டு போட்டுட்டு நீங்க எடுத்து பேசுங்க, அப்பதான் நாங்க பேசுறதுக்கு சுகமா இருக்கும், ஆமா எந்த குத்துப்பாட்ட கேட்போம், அந்த குத்துப்பாட்ட எப்படி வேண்டா இங்க ஆக்குறதுனா, தன்னானே தாமரை போ அப்படி பாடுங்க, தன்னானே அதீங்க தன்னானே
3: பாடுங்க, இப்ப கொஞ்ச நேரம் ஸ்பீக்கர்ல போட்டு வர உங்களுக்கு இப்ப இருக்கு, இப்ப
1: நல்லா இருக்கு, ஏங்க விஷப்படுத்தி என்ன செய்யறீங்க, அதான் கேக்குறேன் ஸ்பீக்கர்ல போறீங்க, ஐயோ
3: உனக்கு கொடையா மாறட்டுமா,
1: இது குத்து சாங்கலாம் கட்டி காக்க ஒரு காவல் இல்ல சுத்தனா சுத்தனா போனீங்க என்ன சுத்தி சுத்தனா சொந்தத்த பார்த்தது இல்ல இன்னும் குத்து சாதனம் போனாரு ஒத்த ரூபாய்
4: இல்லைங்க அது நாட்டுப்புற பாட்டு அது அது
1: தாரே நான் ஒடப்பட்டு தாரே கிட்ட வாடானா ஓட பக்கம்
5: போவோம்
4: அது மற்றது குத்துப்பாட்டு வந்து பாருங்க பாக்கலாம் யார் அந்த குத்துப்பாட்டு சரியா தெரியாம இருக்கு இப்ப எங்க எல்லாரும் நிப்பாடுங்கப்பா எல்லாரும் நிப்பாடுங்க இன்னைக்கு கண்ணன் ஏதோ உண்மையா கோடுறது ஏதோ பாவிச்சமா வித்தியாசமா இருக்கு
5: மீன் குழம்பு
4: அப்படி செய்யுதா
5: உண்மையிலே
4: ஒரு மீன் குழம்பு வச்சு ஊரே மணக்குது பாருங்க ஊரில் உலகமே நீங்க ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறீங்களா சத்தம் ஒரு வித்தியாசமா வேணும் எனக்கு கிளியரா இல்ல
5: மைக்கு பக்கத்துல நீங்க ரொம்ப தள்ளி இருக்கு மைக்கு
4: செல்வகுமார் நீங்க உங்க பாட்டு சொல்லுங்க
6: வசந்த மல்லிகை யாருக்காக
5: புதிய பாதையில புதிய பாதையில புதிய பாதையில யார பத்தி இவனுக்கு காவல இல்ல அந்த பாட்டு
4: நாளைக்கு
5: பாட்டு தான் இப்ப கேட்டது
6: நாளைக்கு பாட்டு தான்
2: நீங்க
6: கேட்ட பாட்டு நல்ல பாட்டு தாங்க. அம்மா கேட்ட உடனே எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு.
4: சரி மகாலிங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க. மகாலிங்க
2: பாட்டு இருக்குல்ல
6: கண்ணங்கள பிச்சுத்தா அப்படின்னு
4: கேட்டவனுக்கு மதி இல்ல. கண்ணத்தை ஒருக்கா பிச்சு குடுக்கற பேந்தங்க இச்சு குடுக்கறது இது
6: என்னங்க இருக்குமா கண்ணா
4: இருக்கிறது எங்க மீரம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்க.
7: ரெண்டு சேர்ந்து ரோஷனுக்கு பேசுறீங்க நானும் விடைபெற்றுக் கொள்வேன்.
4: சரி ரோஷினி குட்டி வாங்க உங்களை பாட்டு சொல்லுங்க. ரோஷினி அம்மா
6: ரோஷினி குட்டி இருக்கா? ரோஷினி
7: அதுதான் அழுவது யாரும் பேசுறது.
6: ஐயோ ஐயோ ரோஷினி குட்டி மாமா பேசுற ரோஷினி குட்டி ரோஷினி குட்டி எப்படி இருக்கீங்க?
4: யார் பேசுறது சொல்லுங்க ரோஷினி குட்டி. இந்த குரல்
6: எப்படி இருக்கீங்க ரோஷினி குட்டி எப்படி
4: இருக்கீங்க?
6: என்ன சரி சரி மாமா கூடா மாமா மாமா என்ன சாப்பிடலே
4: மாமிக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம்
6: பாட்டு பாட்டு
8: கதைக்கிறதே
4: பாடுறமாய்க்கு
8: முட்டம் கொடுக்க
4: முத்தம் கொடுப்பாயா கருவாயா?
6: சூப்பர் சூப்பர்
4: பாருங்க சத்தமா என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? கருவ காட்டு கருவாயா எனக்கு முத்தம் கொடுக்க வருவாயா?
8: அப்படியா
4: என்ன
8: பாட்டுலாம் கருவாயா
4: சூப்பர் சூப்பர் நல்ல கெட்டிக்காரு கெட்டிக்காரு நல்ல நல்ல சந்தோஷமா இருக்கு நல்ல சொல்லுங்க என்ன சொல்லுங்கம்மா
6: காலையில் கூப்பிடுறீங்களா? சரி
9: ரோஷினி சொல்ல உங்களுக்கு புரியல. நாம நம்ம போன வைக்க போறோம் தூக்கம்
10: வந்துச்சு. சின்ன பிள்ளை எவ்வளவு நாளும் முடிச்சிட்டு இருக்கிறே பெருசு. பெரிய பிள்ளை எங்களுக்கே வந்து தூக்கம் உலகம் சுற்றுவோம் வாய்ப்பன் படத்துல இருந்து நிலவு ஒரு பெண்ணாகி நிலவு ஒரு பெண்ணாகி உழவு
4: கூட்டத்தில் இருக்க முடியாது போயிருவோம் என்று சொல்லிட்டு ஜெயங்குண்டா நாக்களுக்கு கூட்டம் பிடிக்காத போல இருக்கு. பிரகாஷ் போயிட்டார், மற்றது எங்களுடைய கலைவாணன் போயிட்டார். கூட்டமா கூட்டத்துக்கு இருக்க முடியாது, தாங்க தனிமையா இருக்கணும்னுட்டு அவங்க போயிட்டாங்க. அப்ப இனி அவங்கள சேர்த்துக்கலாம் சரியா.

வணக்கம். நேரம் 11:30 முற்பகல் கனடாவில். ஈழமணி திருநாடு தென்னகம். 9 இரவு நேரம். 5வது மாதத்தின் 12வது நாள் செவ்வாய்க்கிழமை. மொன்றியல் தமிழ் வானொலி 24 தமிழ் பணி. கனடா கலையகம். MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் பெற்று அறிய வந்த அன்பு தமிழ் இவர்களையெல்லாம் உமக்கு அழைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு இருகரம் தூக்கி இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி தாழ் பணிந்து வணக்கம் செய்து அவர்களை வரவேற்று கொண்டு உலகளாக இருக்கும் என் நேய நெஞ்சங்களே உங்களையும் முகம் தெரிந்த தெரியாத உறவுகள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலிக்கு வணக்கத்தோடு. இன்றைய காற்றலையில் நாங்கள் கலந்து கொள்ள இருப்பது செவ்வாய்க்கிழமைகளிலே கதம்பம். கதம்பத்திலே எதுவாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே இதுவாக இருக்கும் என்று இசை கூறுமல்லவா, அதுதான் இந்த இசை.

சொல்லாயோ வாய் திறந்து என்று சொல்லோடு பாடல் நிகழ்விலே கலந்து கொண்டோம். இணைந்த உங்கள் அனைவரையும் மீண்டும் வணக்கம் வைத்து வரவேற்றும் இந்த வேளையிலே, நீங்கள் நலம்தானா என்றும் கேட்டு, நாங்கள் நலமென்றும் கூறிக்கொண்டு, நலமும் பலமும் தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றி கூறி மீண்டும் இன்றைய நிகழ்ச்சியை வல்லமையோடு நிகழ்த்துவதற்கு அவர் அருள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இணைவோம். சொல்லோடு பாடல் நிகழ்விலே

நீங்கள் என்னை அழைக்கவும் நான் உங்களை அழைக்கவும் நாங்கள் வந்து நிற்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே கடந்த இரண்டு நாட்களாக எனக்கும் கணனிக்கும் ஏற்பட்ட இடையூறு காரணமாக நீங்களும் நாங்களும் பேச முடியவில்லை. ஆனால் வானொலி ஓடிக்கொண்டுதான் இருந்தது. ஏதோ பாடல்கள் தான் பாடிக்கொண்டிருந்ததே தவிர நிகழ்ச்சிகள் கிடைக்கவில்லை. பின்னர் அவை சரிவந்துவிட்டன என்றதை உங்களுக்கு தெரியப்படுத்தியும் இருந்தேன். இப்பொழுது நான் பேசுகின்ற, அதாவது கலையகத்திலிருந்து வெளியே வருகின்ற வழி சரியாக வேலை செய்கின்றது என்பது போல்தான் உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கின்றது. நீங்கள் அது சரியாக வருமென்றால் நீங்கள் ஒரு தடவை ஒரு குறி தர வேண்டும். ஆனால் நான் வந்தது தெரிந்துதான் இங்கே வந்து அன்பு ஜெகபிரசாதிக் அவர்களும் அன்பு கிருஷ்ணனும் வருக வருக வந்து நிகழ்ச்சியை வரவேற்று எனக்கும் வணக்கம் கூறிய வேளை அவர்களுக்கும் வணக்கம் கூறி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். என்னுடைய ஒலி துல்லியமாக உங்களுக்கு கிடைக்கின்றது என்றால் ஒரு தடவை ஒரு அடையாளம் தாருங்கள் யாராவது ஒருவர். இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சொல்லோடு பாடல் கதம்பம் என்று.

0: துல்லியமாக கேட்கின்றது ஐயா என்ற அற்புதமான பதத்தை அனுப்பியிருக்கின்றார் அன்பு கிருஷ்ணன். நன்றி கிருஷ்ணா அவர்களே. அவர் எப்பொழுதும் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுள் அவரும் ஒருவர். ஏதாவது ஒரு சிறு தடை என்றாலும் உடனே அழைப்பு விட்டு விடுவார். அதுவும் சொல்லாமல் சொல்லி எனக்கு மஞ்சள் கடதாசியை தருவார். நாங்கள் மீண்டெழுந்து ஓடி வருவோம். அசம்பாவிதம் ஏற்பட்டு விட்டதுதான். அது ஒரு ஆபத்தான நிலை ஒன்றும் இல்லை. அதை கடந்து எனக்கு திடீரென்று நான் நன்று எழுதியிருந்தேன் உங்கள் எல்லோருக்கும். நான் தான் சக்கரையினுடைய நண்பனாயிட்டு அவரை அளவோடு வைத்திருக்க வேணும். நாங்கள் எங்கள் பகுதியிலே ஒவ்வொரு ஊர்களிலேயும் நல்லவர்களும் கெட்டவர்களும் துஷ்டர்களும் இருக்கின்றார்கள். அந்த துஷ்டரை கண்டால் தூர விலகு என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. கிட்டாதாயின் வெற்றன மர என்றும் ஒன்று இருக்கின்றது. ஆனால் துஷ்டர்கள் தானாக வந்து நெருங்கும் போது எங்களால் என்ன செய்ய முடியும்? அவர்களுடைய வலிமையிலிருந்து நாங்கள் மெலிந்து விடுவோம், எங்களை தாக்கி விடுவார்கள். அதே போன்றுதான் இந்த சர்க்கரை என்பது இனிப்புத்தான். அவர் சில சமயம் தன்னுடைய நிலையிலிருந்து குறைவதும் உண்டு, கூடுவதும் உண்டு. அன்றைய தினம் உங்களோடு பேசி முடிகிற நேரத்திலே தான் எனக்கு அவருடைய அது கொஞ்சம் கடுமையாக என்னுடைய அதாவது வந்து சர்க்கரை உணவினால் மட்டுமல்ல உள்ளத்தினாலும் ஏற்படுவது வழக்கம். என்னுடைய அனுபவத்திலே கூறுகின்றேன். நாங்கள் தீவிரமடைந்து உணர்ச்சி வசப்பட்டு அதாவது வந்து ஆங்கிலத்தில் டென்ஷன் என்று கூறுவார்கள் அல்லவா, பதட்ட நிலைகள் எல்லாம் ஏற்பட்டு அவசர அவசரமாக ஒரு காரியத்தை செய்ய முற்படும் பொழுது சர்க்கரையின் அளவு ஏறும் இறங்கும். அதே போன்று பேசும் பொழுது கோபமடைவது துன்பமடைவது அதிகமான துன்பம் அதிகமான கோபம் இதுகளெல்லாம் கூடாதது எங்களுடைய தொழிற்பாட்டுக்கு, எங்களுடைய உறுப்புகளின் தொழிற்பாட்டுக்கு. அந்த வேளையிலே சர்க்கரையின் அளவு கூடி குறையும். விளையாடும் பொழுது கூட விளையாட்டு வீரர்களுக்கு கூட இந்த நோய் இருந்தால் அவர்களால் தாங்க முடியாது. அதற்கேற்ற பரிகாரங்கள் இருந்தாலும் தன்னுடைய தாக்கத்தை காட்டியே தீரும். அதே போன்று அன்று பாட்டுக்கு பாட்டு நிகழ்வில்பா கொஞ்சம் கடின உழைப்போ தெரியவில்லை. இறுதி நேரத்தில் வந்து தாங்கிக் கொண்டிருந்தேன். இறுதி நேரத்தில் முடியவில்லை தான். உடனே வானொலியை அப்படியே ஒரு பாடலை அது மகள் அனுஷியா மகள் சியாமலா கேட்ட பாடலை கொடுத்து மீதி பாடலை கொடுப்போம் என்று இருப்பதற்கிடையிலே நான் முடியவில்லை. உடனடியாக மகளை அழைத்து மகளை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் வெளியே. அவருடைய முதல் உதவியோடு நான் இருந்துவிட்டேன். ஆனால் உங்களுடைய அனுதாபங்கள் அனுசரணைகளுடனே மகள் சியாமலா கிருஷ்ணன் மற்றும் உறவுகள் எல்லோரும் எப்படி ரமணி ராஜேஷ் போன்றவர்கள்லாம் எழுதி கொண்டிருந்தார்கள். நான் அவர்களுக்கு பதில் கொடுத்து கொண்டிருந்தேன். சிறிது நேரத்தின் பின்பு எனக்கு அதன் பின்பு படுக்கையிலே என்னை போட்டு விட்டார்கள் என்று தான் கூற வேண்டும். ஒன்று இயலாமை, ரெண்டாவது வயசு, மூன்றாவது இந்த நோய் என்று தெரியாதா? ஆனாலும் வருவது வரட்டும், இருக்கின்றார் இறைவன் என்று நாங்களும் அந்த அவர் உதவியோடு இருக்கின்றோம் என்று கூறோம். அந்த வேளை பார்த்து எங்களுடைய கணனி ஒன்று அது இடையிடையே குழப்பம் பண்ணி கொண்டிருக்கின்றது. காரணம் இந்த அலைவரிசையில் இப்பொழுது ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் என்றுதான் எண்ணுகின்றேன். அன்று சீர்படுத்தி விட்டு சென்றார்கள். இன்றும் நாங்கள் எதுவுமே செய்யல, தானாகவே தான் அது நிவர்த்தியாகி இருக்கின்றது. தொடர்ந்து இனி நடந்து கொண்டிருக்கும் என்று கூறிக்கொண்டு இன்று நாங்கள் இங்கே ஜெகவர்சாதிக் அவர்களும் துல்லியமாக கேட்கிறது என்று அவரும் எழுதியிருக்கின்றார். அந்த செய்தி நல்ல செய்தியாக இருக்கும் வேளையிலே நாங்கள் இன்று சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வருவோம். இந்த மாற்றம் ஒன்றுதானே மாறாதது உலகிலே என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதை நாங்கள் நேரலையில் பார்த்தும் இருக்கின்றோம், நேரடியாக கண்டும் இருக்கின்றோம், அனுபவித்தும் இருக்கின்றோம். இந்த மாற்றம் எப்பொழுதும் மனிதனுக்கு நன்மையையும் கொடுக்கும் தீமையையும் கொடுக்கும். மாற்றத்துக்கு மாற்றமே இல்லை, அது மாற்றம் மாறிக்கொண்டு தான் இருக்க செய்யும். மாறிக்கொண்டு வரும் உலகிலே தான் நாங்களும் வாழுகிறோம். நாங்கள் மாறாமல் இருந்தால் காணும் எதிலே? குணத்திலே, நடையிலே, கொள்கையிலே. அதனால் நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம். எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு மருந்து பொறுமையும் மௌனமும் புன்னகையும் தான். அதை நாங்கள் வளர்த்துக்கொள்வோம். அதை வளர்ப்பதற்கு மனதிலே அன்பை வளர்க்க வேண்டும். இப்படியாக பேசிக்கொண்டிருக்கலாம், பேசுவோம். இன்று சொல்லோடு பாடல் நிகழ்வில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? உங்களுக்கு விருப்பமான பாடலோடு வாருங்கள். பாடலோடு வரும்பொழுது நீங்கள் உங்களுக்கு என்ன இந்த உலகில் எது பிடித்திருக்கின்றதோ அந்த அதை எப்படி கூறுவோமோ அந்த பதத்தையும் கொண்டு வாருங்கள். என்ன பதம் கொண்டு வர வேண்டுமோ உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை கூறிக்கொள்ளும் பதமாக கொண்டு வாருங்கள். காரியமில்லை, நாங்கள் பேசிக்கொள்ளலாம். இந்த சொற்களை நாங்கள் பிரயோகித்துக் கொள்வோம். நாங்கள் உபயோகிக்கும் பொழுது எத்தனை சொற்களை உபயோகிக்கின்றோம் என்று எண்ணுவதில்லை. எண்ணுக்கணக்க இல்லாத சொற்கள் தான். எண்ணற்ற சொற்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இன்றும் நாங்கள் எதை பேசப் போகின்றோம் என்று நீங்கள் வந்து ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பத்திலிருந்து தொடங்குவோம் என்று கூறி உங்கள் கரத்தில் 6478746415 என்ற எண்கள் கொண்ட கைபேசிகள் இருக்கின்றன. அங்கிருந்து நீங்களும் இங்கிருந்து நானும் தொடர்பு கொள்வோம் இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே சொல்லோடு பாடலிலே. வாருங்கள், அலையுங்கள். வணக்கம் ரமணி ராஜேஷ் அவர்களே, நீங்களும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறோம், நாங்களும் இணைந்திருக்கின்றோம் என்று கூறியிருக்கீங்கள். அடிக்கடி எனது நலன் கேட்டீர்கள், அந்த அன்புள்ளத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். வாருங்கள், அணையுங்கள். இப்பொழுது அன்புடன் வந்துவிட்டார் ஒரு முதல் உறவு. அவர் அழைத்திருக்கின்றார், அவர் மீண்டும் அழைப்பார். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. நான் முயற்சித்தேன் இணைப்பதற்கு, அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அவர் மீண்டும் அழைப்பார் என்று எண்ணிக்கொண்டு தொடர்வோம் நிகழ்ச்சியை. அன்பு உறவுகளே, இப்பொழுது அடுத்த உறவும் அழைக்கின்றார், பார்ப்போம் யாருடைய இணைப்பு எனக்கு ஒலியை தருகின்றதுன்னு பார்ப்போம். வந்துவிட்டார் எங்களுடைய ஜெகபிரசாதிக் அவர்களுக்கு தான் கிடைத்திருக்கின்றது. வணக்கம் ஜெகபிரசாதிக் அவர்களே.
1: ஐயா வணக்கம். ஐயா, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபிரசாதிக். தாங்கள் நீராமா அனைவரும் நலமா இருக்கல ஐயா?
0: அனைவரும் நலம், நலம் நாடுகிறோம் உங்களிடமும். நீங்கள் நலமென்று கூறினீர்கள், மகிழ்ந்தோம். மேலும் நலத்தோடு வாழுங்கள் என்று வாழ்த்துகிறேன். நானும் அப்படியே நலத்தோடு வாழ முயற்சிக்கின்றோம். அங்கே உங்களுடைய காலநிலையை ஒரு தடவை கூறுங்கள். வாழ்த்துக்கள், சிறப்பாக இருந்தது உங்கள் பதில். எல்லோரும் நலமாக என்று கூறினால் பச்சைக்கிளி சில கிளி எல்லோரும் என்றதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.
1: ஆமாயா, இங்கு காலநிலை இன்று கடுமையான வெயில் தான்யா. ஆனா இரண்டு தினங்களாக நேற்று முன்தினம் கடுமையான மழையா, மழைக்காலம் மாதிரியா கடுமையான மழை, ஆத்து வெள்ள பெருக்கெடுத்து வர்ற மாதிரியா தெருக்கு இல்லைன்னா அந்த அளவுக்கு தண்ணி ஓடி நல்லா குளிர்ந்துட்டு இருந்தது. ஆனா இன்றுக்கு அதுக்கு நேர்மறையாக இன்று கடுமையான வெயிலையா.
0: வெயிலும் மழையும் தோன்றுகின்ற பருவ காலம் தான் இந்த காலம். அங்கே ஈழமணி திருநாட்டிலும் ஒரு பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. வீதியெல்லாம் வாகனத்தின் பாதி அளவு மூடி ஓடி கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலும் நான் பார்த்தேன் செய்திகளை, பல இடங்களில் பெரிய மழைகள் எல்லாம் பெய்து கொண்டிருக்கு. இதுதான் மாற்றம் என்பது. மாறி மாறி காலநிலை மாறி மாறி தரும் பொழுது அது எங்களுக்கு உகந்ததாகத்தான் இருக்கு. இப்பொழுது மேலை நாடுகளிலெல்லாம் ஒரு விதமான ஹோண்டோ என்ற ஒரு நோய்கிருமி ஒன்று, நுண்ணி ஒன்று பரவத்து வாங்கி இருக்கிறது. மிகவும் அவதானமாக இருங்கள். இங்கே கடல்லே பயணம் செய்த கப்பல், உல்லாச கப்பல்களுக்குள்ளே பலருக்கு நோய் ஏற்பட்டிருக்கு. இங்கே கனடாவை பொறுத்தவரையில் 2-3 dozen மக்களுக்கு அப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் செய்தி ஒன்று பார்த்தேன், பிரான்ஸ் நாட்டிலேயும் அந்த தொற்று நோய் பரவிக்கொண்டு வருகிறது. உலக நாடெங்கும் பரவிக்கொண்டிருக்கிறது. மிகவும் அவதானமாக இருங்கள் என்று எங்களுக்கு அறிவித்தல், ஊடகங்களுக்கு அறிவித்தலும் வந்திருக்கின்றது. மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், கொஞ்சம் அவதானமாக இருக்கு. இந்த கொரோனா மாதிரி இது இன்னும் ஒரு பெயரோடு வந்திருக்குது. ஹாண்டாவோ ஏதோ ஒரு பெயர் வச்சிருக்கேன். அப்படி அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கின்றது அல்லவா காலநிலை போன்று. கிருமிகளும் மாறிக்கொண்டு புது புது அவதாரமாக எடுத்து வந்து தாக்குகின்றது. இன்று மழை, இப்பொழுது மழை இல்லை, வெப்பம் அதிகரித்து விட்டது என்ன?
1: இல்லை. ஆமா, இன்று மழை. ஆனா அந்த வானிலை அறிக்கையில வந்து இலங்கைக்கு அருகே வங்கக்கடல புயல் சின்னம் உருவாகி அது வலுத்து வருகிறது. அதனால ஒரு 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதியில கடுமையான மழை பெய்யும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க.
0: இருக்கலாம். ஏனென்றால் மாற்றங்கள், பூகோள அமைப்பிலே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது தானே, அதனால் தான் அப்படி.
1: ஆமா,
0: மக்கள் நடமாட்டங்கள் அப்படி இருக்கின்றது. உங்களுடைய சுதந்திரம் அப்படி இருக்கின்றது அங்கே.
1: எல்லாமே சர்வசாதாரணம், இப்ப வழக்கம் போல இருக்கு,
0: வழக்கம் போல இருக்கின்றது. இந்த வாழ்த்துக்கள். அரசியல் மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிற வேலைகளே, இப்ப ஆட்சியிலும் மாற்றங்கள் வந்திருக்கலாம். அந்த ஆட்சியின் தன்மை எப்படி இருக்கின்றது என்று போக போக புரிந்து கொள்ளலாம். வாழ்த்துக்கள் எல்லாம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நாங்களும் ஒத்துழைத்து சிறப்போடு இருப்போம், இறைவன் கருணையோடு. சரி, இன்றைய தினம் உங்களுக்கான என்ன பாடலை நீங்கள் கேட்டு மகளாக போகின்றீர்கள்?
1: எனக்கையா அந்த பாசவலைங்கிற படத்துல இருந்து அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை அப்படிங்கிற பாடல் ஐயா.
0: அன்பினாலே தான் இன்ப நிலை உண்டாகும் என்று கூறுகிறது அந்த பாடல் இல்லையா ஐயா? அன்பினாலே உண்டாகும். இதுல வந்து ரெண்டு ஒன்று, ஆண் குரல் பெண் குரல் இருக்கின்றது என்று எண்ணுகிறேன்.
1: இது ஆண் குரல் ஐயா?
0: ஆண் குரல் தான் பண்ணும். ஆண் குரல்
1: சி எஸ் ஜெயராமன்
0: தான் அவனோட பாடல் உங்களுக்கு.
1: ஆமா ஐயா,
0: நல்லது. அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை. அந்த எங்களுக்கு தேவையானது அன்பு, மற்றது அனுசரணை, இதெல்லாம் இருந்தாலும் இந்த எதற்காக நாங்கள் இங்கே வாழ்கின்றோம்? நாங்கள் இன்பம் என்ற மகிழ்ச்சியை அடைவதற்குத்தான். மகிழ்ச்சியை நாங்கள் பல வழிகளில் காணலாம். அதிலே ஒரு வழி, மிகவும் பிரதானமான வழி, நான் முதலில் கூறியிருந்தேன், அன்பு என்பதுதான் எல்லாவற்றுக்கும் மேலானது என்று கூறுகின்றார். அன்பு இருந்தால் இந்த அகலத்தை ஆளலாம், அன்பு எதிரியை கூட வெல்லலாம் என்றெல்லாம் கூறப்படுகின்றது. அதனால் இந்த அன்பு என்பதை நாங்கள் எப்படி நாங்கள் பெறலாம், எப்படி நாங்கள் கொடுக்கலாம்?
1: அன்பு அதாவது நாம் எந்த வழியில வேண்டாலும் அன்பு கொடுக்கலாம் ஐயா. அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் அன்பு, அது எதை எதை வேண்டாலும் நம்ம மகளை அந்த அன்பை மட்டும் விலை கொடுத்து வாங்க முடியாது.
0: அந்த அன்பு என்றால் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் அன்பு?
1: அன்பு என்கிறது நம்ம மற்றவங்க மேல வச்சிருக்கிற ஒரு பாசம், நம்ம குழந்தைகள் மேல வச்சிருக்கிற ஒரு பாசம், இதே அன்புன்னு சொல்லலாம் ஐயா.
0: அது எப்படி வரும், அந்த அன்பும் பாசமும் எப்படி வரும்?
1: அதாவது அதாவது நம்ம எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்க மேல அன்பு வச்சிருக்கோமோ அதே நமக்கு திருப்பி வரும்.
0: அதைத்தான் கேக்குற, அன்பு எப்படி, அன்பு என்றால் என்ன, பிற விளக்கணம் கூற முடியுமா?
1: அன்பு என்பது பாசத்தில் ஒரு வகை தானே அன்பு. அன்பு
0: பாசம் என்றால் என்ன?
1: பாசம் மற்ற மீது நம்ம வச்சிருக்கோம் அந்த ஒரு
0: அனுசரிதான். சிறப்பு சிறப்பு, இந்த சொல்லை கொண்டு வந்து விட்டீர்கள். அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை என்று மறந்துவிட்டது. கொஞ்சம் கூடுதலாக நான் பேசும் பொழுது என்னுடைய சுவாசத்துக்கு வல்லமை காணாமல் இருக்கின்றது, அதனால் தான் அன்பு மேற்பட்டது போல் இருக்கிறது. நான் பேசும்போது நீங்கள் உணரக்கூடிய தொடர்ந்து, நான் முந்தி தொடர்ந்து நன்றாக பேசுவேன், இப்பொழுது தொடர்ந்து பேசுவதற்கு கிடையாது காலநிலை தானே அது காரணம். என்னவென்றால் ஒரு கால் குளிர்ந்து ஒரு கால் வெப்பமாக இன்று இப்பொழுது எங்களுக்கு, நாங்கள் இப்பொழுது இருக்கும் 10 பாகையிலிருந்து 13 வரை செல்லலாம், வெளியே சென்றால் ஒரு 9 பாகை என்ற உணர்விலே இருக்கின்றது. சூரியனுடைய ஒளியும் தெரிகின்றது, காற்றும் லேசாக ஊதுகின்றது, ஆனால் குளிர் இருக்கின்றது. குளிர் இல்லையா என்று பார்த்தால் இல்லை, குளிர் இருக்கின்றது. இந்த குளிர் பட்டால் இந்த 40 பாகை குளிர் உறை நிலையில் இருந்த எங்களுக்கு இது சாதாரணம். ஆனால் இந்த குளிரும் கூட எங்களுக்கு எங்கள் மேனியில தாக்கத்தை ஏற்படுத்து, சுவாசத்துக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றது. ஆதலால் இந்த உங்களை விட எங்களுக்கு காலநிலை சிறப்பாக இருக்கிறது, குழுகுளன்று இருக்கின்றது. எந்த நேரம் குழுகுளன்று இருந்தால் அப்படி இருக்கும், கடுமையாக இருக்குமே என்ன? எந்த நேரமும் குளிர்லே குளிர்லே, அதாவது அங்கே குளிர் ஊட்டிக்குள்ளே எந்த நேரம் இருக்க முடியுமா? முடியாது. அதே போன்றுதான் சரி, இருப்பினும் பார்ப்போம், அங்கே அடுத்த உறவுகளும் வருவார்கள், அவரிடம் கேட்போம். நீங்கள் கூறியபடி அன்பு என்பது பாசம் மூலம் மற்ற உறவுகளுடைய பாசம் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கூறுகிறீர்கள், பார்ப்போம் மற்றவர்கள் வந்து என்ன கூறுகிறார்கள் கேட்டு பார்ப்போம். உங்களுடைய அன்பினாலே தான் இன்ப நிலை உண்டாகும் என்ற பாடலை கேட்டிருக்கீங்களா? அப்ப இன்ப நிலை என்று ஏற்படுவது பணம் பொருள் பெரிய படாடோகம் அரசாட்சி உத்தியோகம் பதவிகள் பட்டங்கள் எல்லாம் கிடைத்தாலும், சொந்த பந்தங்கள் நிறைந்திருந்தாலும், இந்த அன்பு என்று ஒன்று இருந்தால்தான் இன்பம் கிடைக்கும் என்று நீங்கள் கூறிவிட்டீர்கள். ஆனால் அந்த அன்பு என்றால் என்ன, பாசம் என்றால் என்ன என்பதற்கு பார்ப்போம், அடுத்தவர்களும் வந்து இதை கூறுவார்கள் கேட்டு பார்ப்போம். நன்றி ஜெகபிரசாதிக்கு அவர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி
1: நன்றி
0: நன்றி. வணக்கம் வணக்கம். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய.
0: வணக்கம் தேவா. தேவா தேவா தேவாதி தேவா, நிலமாக இருக்கின்றீர்களா தேவா? நீண்ட நாட்களின்
1: பின் வளமோடும் நல்லா இருக்கேன்.
0: வாழ்த்துக்கள், நன்றி. அதுதான் எங்களுக்கு தேவை, அதனால் தான் ஓம் நம சிவாய என்று ஓடி வருவீர்கள். சிவாய நம என்போர்க்கு இல்லை அபாயம்,
1: சிவாய நம என்பவருக்கு சிந்திப்பதற்கு அபாயம் ஒருபோதும் இல்லை.
0: வேறவே வர மாடு சிவாய நம என்று, அதே ஒன்று நீங்களும் சிவசிவா சிவசிவா என்று கூறிக்கொண்டு சிவா நயம் சிவாய நம கூறலாம், சிவசிவா கூறலாம், சிவா என்று அழைக்கலாம், எத்தனையோ வகையாக அழைக்கலாம் எம்பெருமானை. சரி, அங்கே இன்று உங்களுடைய நாச்சியார் கோயில் பகுதியிலே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: ஒரே இருக்கையா, மப்பு மந்தாரமா இருக்கு, இருக்கும்
0: இறுக்கமாக இருக்கின்றது, சுவாசம் இல்லை, காற்றோட்டம் இல்லை. இறுக்கம் என்றால் காற்றோட்டம் இல்லை, பவன அமுக்கம் இருக்கின்றது. ஆனால் இப்படி இருந்தால்

0: இரண்டு மூன்று தடவை இரண்டு மூன்று தடவை நான் ஒலிபரப்பிலேன்னு சொல்லியிருந்தேன். அவரை காணவில்லை, எப்படி இருக்கிறார் தெரியாது என்று உங்களுக்கு பதிவு போட்டு விட்டு பார்த்து பின்பு நாங்கள் பேசிக்கொண்டோம், நலமறைந்து கொண்டோம், விடயத்தை விளங்கி கொண்டோம். இப்பொழுது ஓரளவு சுமூகமாக வந்து விட்டதா? வாழ்த்துக்கள். இறைவன் கைவிட மாட்டார். திருவிழாக்கள் எல்லாம் எப்படி இருந்தது? உங்கள் அயல்ல நடந்த திருவிழாக்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டனவா?
1: அந்த வெயில்கள் ஆரம்பிச்சுட்டா நாலு வீதிலையும் கோயில் இருக்கு. நாலு வீதிலையுமே இது பண்ணுவாங்க, வரி பணம் வாங்கி வீட்டு கூடு 5000 4000 பணம் வாங்கி
0: எல்லாம் சிறப்பாக செய்து
1: இது பண்ணி கோயில சிறப்பாக செய்வாங்க.
0: அதனால தானே சொல்றார்கள் ஊர் கூடு
1: வந்தாலே திருவிழா தான்.
0: ஊர் கூடினால் தானே திருவிழா இல்லையா? ஊர் கூடாமல் செய்கிறேன்டா அது ஒரு விழாவாக முடிந்து விடுது. திருவிழாவென்றா ஊரெல்லாம் கூடி தெருவிழித்தால் தான் அது திருவிழா. சரி, இந்த சிறப்பான வேளையிலே நாங்கள் இன்றைக்கு பல விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றோம். நன்மை தீமை மாற்றங்கள் அரசியல் என்றெல்லாம் பல இருக்கின்றது. இந்த உலகத்திலே உங்களுக்கு விருப்பமானது எது? அது எதுவாக இருக்கு? அம்மா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம்.
1: இப்போதைக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு எல்லாமே. பணம்ங்கிற ஒரு இதுலே போயிட்டு இருக்கு.
0: பணம்
1: பணம் தான் எல்லாம் நிர்ணயிக்கும்.
0: இன்றைக்கு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பது பணம்.
1: பணம்
0: பெரும் பெரும் வல்லரசுகள் கூட
1: உள்ள பணத்தை அடிச்சு புடுங்கிறதுக்கு தான் எல்லாம்.
0: ஓ, இந்த பெரிய வல்லரசுகள் கூட ஒன்று ஒன்று அடித்துக் கொள்ளுவது பொருளாதாரத்தில் தான், பணத்துக்காகத்தான்.
1: ஆமாயா,
0: மக்களுடைய நலத்துக்காக இல்லை என்பது தெரிகின்றது.
1: அன்று
0: மன்னராட்சி காலங்களிலே சண்டைகள் நடந்தது. ஆனா அந்த மன்னர்கள் எல்லாம் மக்களுக்கு நல்லதைத்தான் செய்தார்கள். அதனால் தான் என்னவோ ஔவையார் பாடியிருந்தார், ஆட்சியை பற்றி அரசியலுக்கு ஒரு பாடல் பாடியிருக்கிறார், வரப்புயர நீர் உயரும். ஒரு வயலிலே விவசாயம் செய்யும் இடத்துல வரம்பு உயரமாக இருந்தால் அதுக்குள்ளே நீர் உயர்ந்து நிற்கும். நீர் உயர நெல் உயரும். அங்கே நீர் உயர்ந்து வந்தால் அதற்குள்ளே வளரும் பயிர்கள் நெல் மட்டும் அல்ல, மற்ற தானியங்களும் உயர்ந்து செழித்து வரும். நெல் உயர குடி உயரும், மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக உயர்ந்து வாழ்வார்கள். அப்ப குடி உயர கோல் உயரும். கோல் அரசு
1: உயரும்,
0: கோல் வந்து அரசு. அப்ப அரசு வந்து நல்லாக இருந்தால் தான், உயர்ந்து உயர்ச்சியாக இருந்தால் தான் அங்கே குடிகள் எல்லாம் உயரும், மக்களுக்கு தான் ஏறுதாங்க. அப்படி கோல் உயர்ந்தால் கோன் உயர்வான். அந்த ஆட்சி சிறப்பாக இருந்தால் அரசனும் உயர்ச்சி அடைவான். கோன் என்பது அரசு, கோல் என்பது அரசு, கோன் என்பது அரசன், கோல் என்பது ஆட்சி. ஆட்சியை தான் கோல் என்று
1: பிரதமரியா
0: ஆட்சி.
1: எங்க பிரதமர்
0: கூறுங்கள்.
1: எங்க பிரதமர் இப்ப எதையும் வாங்காதீங்க, பவுன் வாங்காதீங்க, பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏறி போயிட்டு கேஸ் இல்லாம பெரிய நிறைய ஹோட்டல்கள் சாத்தப்பட்டு வருது. அந்த காலம் மாதிரி வந்துருந்தவருக்கு வரவடுப்புக்கு வந்துகிட்டு இருக்காங்க.
0: அதுல தீங்கு இல்ல, மிரடுப்பு நோய் இல்ல.
1: விலைவாசியும் விலைவாசி எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கியா. ரொம்ப மக்கள் வந்து எல்லாம் நீங்க செலவாக குறைங்க, அவருக்கு அவர் சொல்றாரு செலவு குறைங்க, கேச குறைங்க, கரண்டா குறைங்க, அப்படி இப்படின்னு சொல்றாரு. எங்க
0: சரி
1: மாதிரி இருக்கு
0: அந்த சரி. இந்த இந்த விலையேற்றத்துக்கும் தட்டுப்பாட்டுக்கும் மக்களுக்கு வர கஷ்டத்துக்கும் எது காரணமா இருக்கலாம்?
1: பணம் இல்லையா?
0: பணம் பணம் தட்டுப்பாடு. சரி, பணம் தட்டுப்பாடாக வருவதற்கு பற்றாக்குறை வருவதற்கும் இது காரணமாக இருக்கலாம்.
1: இந்த இதுதான் என் வார்த்தை போட்டுக்கிட்டு ஒன்னு ஒன்னு சொல்லி இந்த பாதையை திறந்து விடாம ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு மக்கள் ஒருத்த மனத்தை என் பாக்கெட்ல உள்ள பணத்தை இன்னொருத்தம் அடிக்கணும்னு நினைச்சா எப்படி அது?
0: அப்ப நீங்கள் கூறுகிறீர்கள் இதற்கெல்லாம் காரணம் மக்கள் தொகை தான்.
1: தொகை தான், பணம் தான் முக்கியமா இருக்கு.
0: சரி, பணம் அன்றும் பணம் என்றும் பணம். அந்த பணம்
1: தான் ஆயுதம் தான். நம்ம கிட்ட நிறைய ஆயுதம் இருந்துச்சுன்னா அதை தாக்கி நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க பணத்தை. ஆமா,
0: சரி, பணம்
1: பாக்கெட்ல உள்ள பணத்தை புடுங்கிறதுக்கு இது பண்றாங்க.
0: அப்ப பணம் என்ற பதத்தை கொண்டு வந்து கொண்டு வருகின்றீர்கள். இந்த பணத்தினால் தான் இந்த இதுகள் எல்லாம் ஏற்படுகின்றது இந்த நாட்டிலே. அப்ப பணம் ஏன் அப்படி செய்கின்றது? எதற்காக அப்படி தட்டுப்பாடு வருகிறது? ஏன் அன்று அளவாக இருந்த பணம் இன்று ஏன் போதாமல் இருக்கின்றது என்பதற்கு பார்ப்போம். மற்றவர்களும் வந்து என்ன கூறுகிறேன், அந்த பணத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாடலை கேட்டு பார்ப்போமா? இன்று நீங்கள் என்ன பாடல் கேட்கலாம் என்று வந்தீர்கள்?
1: 50 வருஷமா 5 லட்சம் கோடி ரூபாய் தான் கடன் வச்சிருந்தாங்க.

0: தமிழ்நாட்டில்
1: ம்
0: 5 வருஷம் ஆண்டவங்க அதோட 10 லட்சம் ரூபாய் வச்சிருப்பிட்டாங்க. என்ன பண்றது,
1: அது உலக நாடுகள், உலக நாடெங்கும் ஒரு அரசாங்கம் இருந்துட்டு போகும் பொழுது காலியாகி போட்டு தான் போவார்கள். புதுசாக வருவார்கள், அதை எப்படி சேர்த்து எப்படி செலவழித்து எப்படி மக்களை கொண்டு போறது என்பதுதான் அந்த யுக்தி. அது இருப்பவர்கள் செய்யட்டும். இப்ப பணம் என்றதை பற்றி பேசணும். பணம் என்றதை வைத்து ஒரு பாடல் உங்களால் தர முடியுமா?
0: பணம் என்னடா பணம், பணம் குணம் தானடா நிரந்தரம்.
1: அந்த நல்ல பாடல் என்ன இது வந்து? பணம் என்னடா படம், அந்த படம் இந்த இது
0: எவ்வளவு சாவி.
1: அந்தமான் தீவு திரைப்படம், அந்தமான் கை, அந்தமான், அந்தமான், அந்தமான் தீவு, அந்தமான், அந்தமான் என்ற திரைப்படம் தான் அந்தமான்ல. என் பணம் என்னடா பணம் பணம் என்ற பாடல் உண்மைதான். குணம் தானடா நிரந்தரம் என்று வந்திருக்கு இல்லையா? பணம் என்ன நல்ல பாடல், தரமான பாடல். எத்தனை பதங்களை நாங்கள் பெற்றாலும் அத்தனை பதங்களுக்கும் பாடல்கள் உண்டு. எத்தனை கருத்துக்களை சொற்கள் கொண்டு வந்தாலும் அத்தனை சொற்களுக்கும் பாடல்கள் உண்டு. இப்ப நாங்கள் பேசியது எவ்வளவோ பேசினோம், அதுக்குள்ளே பணம் உங்களுக்கு முக்கியமானதாக அதை நீங்கள் பணத்தை மையமாக வைத்து பேசுவீர்கள், பாடகம் கேட்டிருக்கீர்கள்.
0: அதான் அதையா என் பொண்ணுக்கு போறப்ப நடந்ததை கேளுங்க. நான் 25 பவுன் கேட்டாங்க,
1: விற்கிற
0: விலைக்கு 1.5 லட்சம் ரூபாய் விற்கிது. நாங்க ஒரு கேளுங்க, அது இதா சிக்கலா இருந்துச்சு. மறுபடியும் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க, 12.5 பவுன் போடுறோம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிடுச்சு. ஆவணி மாதம் மூத்தொழ எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு.
1: ஆனால்
0: நல்ல பெண் வேணும், நல்ல இது இது படிச்சிருக்கு, மாப்பிள்ளையும் படிச்சிருக்கு, இதுவும் 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறா. ஆனால் எங்கே போய் நிற்கிது பாருங்க, எல்லாம் பணத்தில் தான் நிற்கிது. அப்படி
1: பணத்தில் தான், பணம் தான், குணமும் குணமும் பதவிகளும் தேவையில்லை, பணம் தான் என்று வந்து நல்ல உதாரணம் தந்திருக்கிறீர்கள். சிறப்பாக அமைய வேண்டும், சமூகமாக நடக்க வேண்டும் என்று வாழ்த்து கூறுகின்றேன். தேவா என்று வந்து நீங்கள் இணைந்தது எங்களுக்கு மிக சந்தோஷம். நலமாக வளமாக இருங்கள், நடப்பவை எல்லாம் நல்லவாக அமையும். ஓம் நம சிவாய. நன்றி தேவா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர சேவையில் இப்பொழுது வருகின்றார் அடுத்த உறவு. யாம் இருக்க பயமேன் சரவணன் அவர்கள். வணக்கம் சரவணா. வணக்கம்.
2: வணக்கம் அரசடி குப்பம் சரவணன்.
1: அரசடி குப்பம் சரவணன், யாம் இருக்க பயமேன் நெய்வேலியிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம்.
2: நாங்கள் நலமாகவும் மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
1: அத்தோடு நலத்தோடு மகளும் சேர்ந்து இருக்கின்றது. வாழ்த்துக்கள், சிறப்புகள். இன்று உங்களுடைய நாட்டிலே, உங்களுடைய ஊரிலே காலநிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது?
2: இப்பொழுதுக்கு 29 பாகையில் இருக்கின்றோம்.
1: கட்டிக்காரன் 3 மடங்கு வெறிச்சாக இருக்கிறீர்கள் எங்களை விட. குளிர் என்பது இல்லை, அந்த எண்ணமே இல்லை. என்ன வெப்பம் அப்படி இருக்கு?
2: குளிர் இல்லை, நாங்க இப்ப வீட்டுக்கு வெளியில தான் இருக்கேன். நான்
1: காற்றோட்டம் அப்படி இருக்கு. காற்றோட்டம் அப்படி இருக்கு.
2: காற்றோட்டம் அமைதியான சூழல். சூழல்
1: ஓ, அங்க இரவிலே உலாவுகிற ஒரு ஒரு சத்தம் ஒன்று வருது, சில் வண்டு என்று நாங்கள் கூறுவோம். நீங்கள் எப்படி கூறுவீர்கள்?
2: ஆமா ஆமா ஆமா, சில் வண்டு எங்க பகுதியில காண முடியும்.
1: அப்ப இப்பொழுது கேட்ட சத்தம் என்ன சத்தம்?
2: இப்போது
1: இப்பொழுது நீங்கள் பேசும்பொழுது அங்கு ஒரு சத்தம் வந்தது,
2: சில்வண்டுக்கு
1: வேற என்ன பெயர் இருக்குது?
2: சில்வண்டுக்கு வேற பெயரு தெரியல.
1: நிலவண்டு, நிலவண்டு என்று கூறுவாரு. நிலவோ விடியதடி, அங்க நிலவண்டு கத்துதடி என்று பாடல்கள் இருக்கின்றது. இந்த கிராமிய கூத்து, கிராமிய கூத்து வகையில் இந்த காத்தவராயன் கூத்து அதுகளே வரும். அது நிலவண்டு என்றும் கூறப்படும். சில் என்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சில்வண்டு என்று கூறும். வித்தியாசமான ஓசையில் நீங்கள் கூறிய போது சில சில மீட்டர் தூரத்துக்கு கேட்கும் அது. அப்ப இப்பொழுது பேசுவது இரவு நடமாடும் குருவிகளில் ஒரு குருவி. என்ன?
2: ஆமா, நாங்க சரியா அந்த சத்தத்தை சரியா கவனிக்கல. நீங்க சரியா கவனிச்சிருக்கீங்க.
1: அதான் கேக்குது. நீங்கள் பேசும்போது கேக்குது. அது உங்களுக்கு பதிலாக அது பேசுதோ?
2: பக்கத்துல தான் கத்திட்டு இருக்கு.
1: இப்படித்தான் எங்கள் கண்ணன் வந்து இரவுல பேசும்போது அங்கே அவருடைய மரத்திலே இருந்து ஒரு சின்ன இது பேசும். அது அது சத்தம் வரும், டுரண்டு. அதையும் அவர் அப்படித்தான் கூறினார். வாழ்த்துக்கள். வித்தியாசமாக இருக்கும். அவர்கள் வந்து காலநிலைக்கேற்ப வாழுகின்ற உயிரினங்கள். காலநிலை, கடும் கோடை கடும் மழை என்று நாங்கள் பார்த்தோம். இரண்டு காலம்தானே அங்கே எங்களுக்கு, குளிரும் மழையும் வெயிலும். மழை காலத்தில் ஒரு விதமானதும் கோடை காலத்தில் இன்னொரு விதமானதும் கத்தும், அவைகளும் உயிரினம் தான். சரி, உங்களுக்கு இன்று இந்த மகிழ்வாக இருக்கின்றேன் என்று கூறுகிறீர்கள், காரணம் என்ன, ஏதாவது கூற முடியுமா? தொல்லைகள் இல்லாமல்
2: இன்னைக்கு முழுக்க கொஞ்சம் வேலை இருந்தது,
1: வேலை
2: முடிச்சுட்டு வந்து
1: முடிவடைகிறது, ஒரு மகிழ்ச்சி. நீங்கள் எதிர்பார்த்த திட்டம் அந்த என்ன குருவி? அது வந்து குருவி தானா இப்படி சத்தம் போடுறது?
2: இல்ல, அது பூச்சி வகை சேர்ந்தது.
1: ஒரு பூச்சியா? பூச்சி, பூச்சி என்று ஒரு மரத்துல இருக்குமா, வீட்டு மரங்கள்ல இருக்குமா, இல்ல வெளியில நிலத்துல இருக்குமா? அது கண்டிருக்கின்றீர்கள்?
2: நிலத்தில், நிலத்தில் தான் இருக்கு. அது ஆனா எங்க இருந்து
1: கத்துன்னு கண்டுபிடிக்க இல்லாத ஐயா, கண்டுபிடிக்க இல்லாது. பக்கத்தில் போகிறதுக்கு தெரியுமா, ஆனால் தூரத்தில் இருக்கும். சரி, அந்த ஒரு மன நிறைவு இருந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? மன நிறைவு எப்படி ஏற்படுகிறது? பல விடயங்களிலே மன நிறைவு பார்க்கலாம். இப்போ நீங்கள் இன்று ஒரு கர்மத்தை, ஒரு செயலை உங்கள் தோட்டத்திலே, உங்கள் விவசாயத்துறையிலே அல்ல உத்தியோகத்துறையிலே ஏதோ ஒரு ஒரு திட்டம் வைத்திருப்பீர்கள். அந்த திட்டங்கள் இந்த இத்தனை மணி தியாகத்துக்குள்ள இன்றைக்கு இதை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணி அதை செய்து முடிந்தவுடன், பூரணப்பட்டவுடன் மனதில் ஒரு திருப்தி வரும், அந்த நேரத்தில் மகிழ்ச்சி வரும். அது பணி கஷ்டமாக இருக்கலாம், கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் முடிவடைந்து விட்டு அந்த நிறைவேறி விட்டது என்ற ஒரு நெடுமூச்சு வரும். அப்பாடா முடிந்து, அதில் ஒரு திருப்தி இருக்கிறது. எப்பொழுது மனதுக்கு திருப்தி ஏற்படுகிறதோ அப்பொழுது மகிழ்ச்சி ஏற்படும் இல்லையா? அதே போன்று வீட்டிலே பாருங்கள், பாடசாலைக்கு எங்கள் குழந்தைகளை அனுப்புகிறோம். அவர்கள் காலை சென்று செல்லு மட்டும் படப்பட தட ரெண்டு எல்லாம் பெரிய கடுபடியாக இருக்கும். அனுப்பி முடிந்த பின்பு அப்பாடா பிள்ளைகளை அனுப்பிவிட்டாய் என்ற ஒரு திருப்தி இருக்கும். மாலை நேரத்தில் ஆகுது என்ற ஒன்றும் பிள்ளைகள் பாடசாலை வரவில்லையே, நடந்து வருகின்றார்களே, வெயிலாக இருக்கே, மழையாக இருக்கே, எப்படியோ ஏதோ ஒன்றும், அவர்கள் வீட்டு ஓடி வந்து அப்பா அம்மா என்று வீட்டுக்கு ஓடி வந்தவுடன் ஒரு மகிழ்ச்சி இல்லையா? பசி எடுக்கும் போது கூட என்னது எதை சாப்பிடும் என்றால் வீட்டை சென்றால் உணவு தயாரான நிலையில் இருக்கும், அதில் ஒரு திருப்தி. அந்த உணவு தயாராக்குவதற்கு அந்த அன்னை வீட்டிலேருந்து அந்த எத்தனை அவவுக்கு அஞ்சும் மூன்றும் ஒன்றானால் அறியா பெண்ணும் கரிசமைப்பாளன்ற பழமொழி இருக்குது. அப்போ அஞ்சும் மூன்றும் என்பது அந்த அடுக்கலையிலே தேவையான பொருட்கள், அரிசி, பருப்பு, சீனி, தேயிலை, புகையிலே, புளி எல்லாம் இருக்க வேண்டும். இருந்தால் அழகாக சமைப்பார்கள். அப்போ நல்ல சுவையான சமையல் வந்து சாப்பிடும் பொழுதும் சாப்பாடு சுவையாக இருக்கும், அங்கே ஒரு திருப்தி இருக்கும். எல்லாம் இருந்தபடியால் தான் சுவை வந்தது. உப்பு காணாது, புளி காணாது, உரைப்பு காணாது, காரம் காணாது, அதுக்கு இது குறை ஒன்று வரமாட்டாது, எல்லாம் தீர்க்கமாக இருந்திருக்கின்றது. இது ஒரு திருப்தி. அப்போ அந்த மகிழ்ச்சி என்பதற்கு திருப்தி தான் காரணம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
2: ஆமாம், திருப்தி தான்.
1: எந்த விடயத்திலும் ஒரு திருப்தி இருக்க. இரண்டாவது
2: மகிழ்ச்சி வரும்.
1: ஆமாம், இரண்டாவது அந்த திருப்தி பெறுவதற்கு நாங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடுகிற வேண்டும் இல்லையா? எண்ணிய எண்ணங்கள் ஈடுகிற வேண்டும், சரியாக நிறைவேற வேண்டும். சரி, அந்த எண்ணங்கள் சரியாக நிறைவேறுவதற்கு தடைகள் பல உண்டு. அப்ப அந்த எண்ணங்கள் சரியான, தரமான, பிரயோஜனமான, பயனுள்ளதாக இருந்தால் அது நிச்சயமாக நிறைவேறும் இல்லையா? அதுக்குள்ளேயே காழ்ப்புணர்வு, போட்டி, பொறாமை, வஞ்சகம், அப்படியான எண்ணங்களோடு அந்த அப்படியான நினைவுகளோடு கடமையாற்றினோம் என்றால் அதிலே திருப்தி கிடையாது எங்களுக்கு. ஒரு திருடன் கூட செய்கிறதொரு பஞ்சமா பாதகத்தில் ஒரு தொழில், திருட்டு தொழில். அந்த தொழிலை செய்வதற்கும் அவன் செய்யும் வரை தடுமாற்றம் இருக்கும், செய்து முடிந்தவுடன் அவனுக்கும் ஒரு திருப்தி ஏற்படுகின்ற. ஒருத்தரும் பார்க்கவில்லை, நான் கொண்டு வந்து
2: விட்டேன்.
1: அந்த திருப்தி என்பது அங்குதான் இருக்கின்றது. இப்ப நீங்களும் மகிழ்ச்சி என்பதற்கு திருப்தி என்று இருக்கின்றது. அந்த திருப்தி வந்து அறவழியிலே இருக்க வேண்டும், பொய் இல்லாமல், போட்டி இல்லாமல், களவில்லாமல், வஞ்சகம் இல்லாமல் இல்லையா ஐயா? அப்படியான வகையில் வர வேண்டும். வாழ்த்துக்கள். சிறப்பு. நாங்கள் திருப்தி என்பதை பற்றி அழகாக, மகிழ்ச்சி என்றதற்கு நீங்கள் கூறிய கருத்துக்கள். அந்த மகிழ்ச்சி என்பது கிடைக்க வேண்டிய என்றால் அப்படி மகிழ்ச்சி என்பதை கூறக்கூடிய வகையில் ஏதாவது மகிழ்ச்சியான பதத்தில் தான் வர வேண்டும் பாடல் என்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் ஏதாவது பாடல் இருக்கின்றதா மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் நினைத்து வந்தீர்களா?
2: இந்த வேலைப்பழு முடிஞ்சு அந்த மனநிறைவு வரும்போது மகிழ்ச்சி, மனநிறைவு வரும்போது மகிழ்ச்சி அளிக்கிறது.
1: நிச்சயமாக.
2: அதனால வந்து ஆனது ஆச்சு, போனது போச்சு, அஞ்சாமல் வா அல்லலுந்தன் வாழ்விலே மிஞ்சாதம்மா.
1: ஆ நல்ல பாடலா இருக்கு. ஆனது ஆச்சு போனது போச்சு அஞ்சாமல் நீ வா. அல்லல் என்பது இனிமேல் இல்லை, உண்மை, அது உண்மையான கருத்து தானே. ஆனது ஆச்சு, சரி நடந்து நடந்து போச்சப்பா, நடப்பதை சரியாக கவனிப்போம் என்று பாடுறது ஒரு சிறந்த இதுதான். நல்ல பாடல் இருந்தோம். இது என்ன திரைப்படத்திலே?
2: மஞ்சள் மகிமை படத்திலே.
1: ஓ மஞ்சள் மகிமை, நாகேஸ்வர ராவ் சாவித்ரியா, மஞ்சள் மகிமை.
2: எஸ் சி கிருஷ்ணன் ஜிக்கி அவங்க
1: பாடியது. நடிகர்கள் வந்து நாகேஸ்வர ராவ் ஐயாவும் நடிகர் திலகம் சாவித்ரி அம்மாவும், அம்மாவுக்கு கண்ணாம்பா வருவான் நினைக்கிறேன். நல்ல ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம். சரி மஞ்சள் மகிமை, இந்த திரைப்படம் வரும்போது நீங்க பிறந்து விட்டீர்களா?
2: இல்லை.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆனது ஆச்சு போனது போச்சு அஞ்சாமல் நீ வா. அல்லல் என்பது நீ நல்ல பாடல், நல்ல பாடல்.
2: அல்லல் உந்தன் வாழ்விலே மிஞ்சாதம்மா.
1: மிஞ்சாது அல்லல் உந்தன் சந்தத்தோட எதுகை மூனியோட அந்த பாடல் வரிகளாக இருக்குது. அப்போ பாருங்கள், நாங்கள் இப்போது உடவோ விடயங்களை பேசிக்கொண்டு வரையில் அத்தனை விடயத்தையும் உள்ளடக்கி ஒரு பாடல் வந்து விட்டது. சொல்லோடு பாடல், இதிலே ஒரு திருப்தி எங்களுக்கு. சரியான முறையில் நாங்கள் உலாவி சென்று இறுதியிலே ஒரு இடத்துல வந்து முடிவை கண்டோம். சந்தோஷமாக இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சிறப்பு சிரமனா, கடந்த இரண்டு நாட்களும் என்ன நினைத்தீர்கள்? வானொலி வரவில்லை, இவருக்கு இவரும் உடல் பருத்தம் என்று கூறியிருந்தார். என்ன நடந்தது, எது நடந்தது? என்னவென்றால் இப்பொழுது இந்த புதிய கண்டுபிடிப்புகள், புதிய வலைத்தளங்களை, புதிய புதிய விடயங்களை கொண்டவர்கள் சேர்க்கும்போது எங்களுக்கு இந்த இணையத்தையும் இந்த அதை வழங்குகிறவர்கள் சில மாற்றங்களை தான் செய்கிறார்களோ தெரியவில்லை எங்களுக்கு. இது தானாகவே தடைப்பட்டு தானாகவே வருகின்றன. நாங்கள் எதுவும் செய்யவில்லை. முன்பு வந்து தொழில்நுட்பவியலாளர் வந்து ரெண்டு மூன்று நாட்கள் ஏதோ செய்தார்கள். அதன் பின்பு ரெண்டு நாளுக்கு முன் அப்படி வந்தது. எனக்கு ஒரு சிறு தடை ஏற்பட்டது, ஒரு உடல் தடை நோய் மாதிரி. அதை தொடர்ந்து இது நின்று போயிருக்கு. அதை வெளியாலே செல்லுகின்ற பகுதியில் தான் இந்த இடையூறு இருக்கிறது. இப்பொழுது தானாக சரி வந்துவிட்டது, நல்லாக இருக்கிறது, எல்லோரும் சொல்லுகிறார்கள். பார்ப்போம் இனி என்ன நடக்குன்னு சொல்லி. நல்லது சரவணா, சிறப்பாக இருக்கணும். அது அப்போ வெயில், நாளைக்கு வெயில் அடிக்குமா?
2: இன்னைக்கு கொஞ்சம் வெயில், வெயில் மேகமூட்டம் மாறி மாறி இருந்த சூழல் இன்னைக்கு. நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியவில்லை.
1: இப்பொழுது எங்களுடைய அந்த குருவி அன்று புற்கள் சின்ன சின்ன தலைகளை கொண்டு வந்து தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் படுக்கை செய்யும் பொழுது, இன்று பார்த்தேன் இந்த பஞ்சு போன்ற அந்த பூக்கள் காய்ந்து பஞ்சு மாதிரி பறக்கும் இல்லவா, அந்த மெல்லிய அதை எடுத்துக்கொண்டு வருகின்றது. நான் நினைக்கிறேன் படுக்கை செய்ய போகின்றது போல் இருக்கின்ற ஒரு சிறிய துவாரத்துக்குள்ளே பெரிய வீடு கட்டி இருக்கிறார்கள் இருவர். அவர் அவர் இந்த இன்னும் சிறிது காலம் இருப்பார்கள். அக்டோபர் மாதம் 10வது மாதம் வருகிறவர்களுடன் பறந்து சென்று விடுவார்கள். அதற்கிடையிலே குடும்பம் குழந்தை குட்டியன்னு பெருக்கி அவர்களையும் வளர்த்து எடுத்துக்கொண்டு போயிடுவார்கள். ஐயா எவ்வளோ சுறுசுறுப்பான பறவைகளா. இப்பொழுது அவர் அதை செய்து கொண்டிருக்கின்றார், பார்க்க தெரிகின்றது. உங்களுடைய அறுவடைகள் எல்லாம் ஓரளவு முடிவடைந்து விட்டதா?
2: இன்னும் ஒரு ஒரு இரண்டு வாரங்களுக்கு இருக்கும்.
1: இன்னும் முத்த விட வேண்டும், முத்தல் அடைய வேண்டும். அந்த பழுத்து வரும்பொழுது, முத்தி வரும்போது அந்த பழத்தினுடைய நிறம் மாறிக்கொண்டு வரும். என்ன மஞ்சள் அது வந்து சிவப்பாக வருமா?
2: ஆமாம், இரண்டு வண்ணங்களில் வரும்.
1: ஒரு
2: அது மஞ்சள் சிவப்பு, முதல்ல பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் தான் இருக்கும்.
1: ஆமாம் ஆமாம்.
2: அந்த மரங்கள், சில மரங்கள் சிவப்பு சிவப்பாக பழங்கள் கொடுக்கும், சில மரங்கள் மஞ்சள் நிறத்தில் கொடுக்கும்.
1: எனக்கு அனுபவம் இருக்கிறது. சின்ன வயதில் எங்களுடைய அக்கா, என்னுடைய இரண்டாவது சகோதரி அக்கா, அவளுக்கு தோட்டங்கள் பல. இப்போ இந்த முந்திரிகை தோட்டமும் அவரிடம் வந்து, அவர்கள் சாகுபடி செய்வதில்லை, அப்படியே அவர்கள் வாங்கும் பொழுது வந்து அது எனக்கு தெரியாது. படர்ந்து பெரிய மரங்களாக இருக்கும், பாம்பெல்லாம் இருக்கும், அதுக்கு இல்லை எங்களை போக விட மாட்டார்கள். அது கொஞ்சம் பயங்க, அந்த அதிலே அந்த பழங்கள் பறித்து நான் உண்டது உண்டு. அந்த அதில் வருகின்ற விதியை கடித்து என்னுடைய அழகெல்லாம் காயம் வந்து இருக்கின்ற, அந்த பால் பட்டால் அவியும் அந்த இடம் இல்லையா?
2: ஆமாம்,
1: வெந்து போகும்,
2: டேஞ்சரான பால் வகையாக
1: வெந்து போகும். அதை எடுத்து நெருப்பிலே சுட்டு கொத்தி அதில் உள்ளே இருக்கிற விதையைத்தான் எடுத்து தருவார்கள். சிறப்பு சிறப்பு. அவர்களும் இல்லை தோட்டங்கள் எல்லாம் அப்படியே. நான் இப்போ கனகாலம் நாட்டை விட்டு வந்து நீண்ட காலமாக இருந்து சிறப்பாக அமைய வேண்டும் சரவணா. நீண்ட நேரம் பேசணும், சிறப்பாக இருந்தது உங்களுடைய வார்த்தைகள். அதாவது வந்து மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் மனதில் திருப்தி வேண்டும். அந்த திருப்தி ஏற்பட வேண்டுமென்றால் நாங்கள் செய்வன சரியாக செய்ய வேண்டும், செய்வன திருந்த செய்ய வேண்டும். அந்த செய்யும் தொழிலை வந்து அந்த பஞ்ச பாதகங்கள் இல்லாததாக இருக்க வேண்டும். பொய், களவு போன்றவை இல்லாதது இருக்க வேண்டும். வஞ்சனை இல்லாமல் இருக்க வேண்டும், பொறாமை இல்லாமல் இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள். ஆனது ஆச்சு, போனது போச்சு. அஞ்சாம வாழ்ந்த பாடலை கேட்போம். பல கருத்துக்கள் அதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள், நல்ல பாடலை தந்திருக்கின்றீர்கள். சிறப்பு எங்களுடைய சரவணா. நன்றி,
2: நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கன்னட கலையகத்திலிருந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சொல்லோடு பாடல் நிகழ்விலே, கதம்பத்திலே. கதம்பத்திலே நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி ஒவ்வொரு தலைப்பிலே வரும் வேளையில் இன்று வந்தது சொல்லோடு பாடல். சொல்லோடு பாடல் தரும் கருத்துக்களை நாங்கள் பணி பக்குவமாக பேசி முடிந்து அதிலே ஒரு சொல்லை எடுத்து அதில் எந்த ஒரு பாடலையும் கேட்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பம்.

சொல்லாயோ வாய் திறந்து என்ற வரி கொண்ட பாடலை கேட்கும் வேளையிலே இது சொல்லோடு பாடல் கதம்பம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும் வேளையிலே வந்து இணைந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள் உறவுகள். அந்த வேளையிலே முதலில் வந்திருந்தார் எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள். ஜெகபர் சாதிக் அவர்கள் அன்பு என்பதை பேசிவிட்டு அன்பு என்றால் என்ன என்ற ஒரு வினாவை தந்தேன். அவரும் பதில் கூறினார். மற்றவர்களும் வந்து அதை நாங்கள் தொடாமல் வேறு பதங்களை தந்து சென்றார். இப்பொழுது அன்பு, பணம், செயல், திருப்தி, மகிழ்ச்சி என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தோம். அந்த வகையிலே ஒரு பாடலை தந்திருந்தார் ஜெகபர் சாதிக் அவர்கள். அந்த பாடலை வந்த அந்த திரைப்படம் பாசவலை என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து இன்றைக்கு 1956 ஆண்டு வந்ததென்றால் இன்று 70 வருடத்தை தொட்டிவிட்டது என்று எண்ணுகிறேன். இனிமையான அந்த பாடலை இசை சித்தர் என்று கூறப்படும் விருது பெற்ற எங்களுடைய சிஎஸ் ஜெயராமன் ஐயா அவர்கள் தான் பாட இருக்கின்றார். அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன். ஒலிக்கின்றது பாடல். ஜெகவர் சாதிக் அவர்களே, இந்த பாடலை கேட்டு நீங்கள் திருப்தி கொள்வீர்கள், மகிழ்ச்சி கொள்வீர்கள் என்று எண்ணிக்கொண்டு அந்த பாடலை கேட்போம் உங்களோடு நாங்களும் இணைந்து.

0: அன்பு பாசம் என்றதை பற்றி எங்களுடைய ஜகபர் சாதிக் அவர்கள் குறிப்பிட்டு, அன்பு வேண்டும், பாசமாக இருக்கணும், பாசம் வேண்டும், அன்பு வேண்டும் மாறி மாறி சொல்லி கொண்டு வந்து, அன்பு எப்படி, அன்பு என்றால் என்ன என்ற கேள்விக்கு இன்னும் பதில் பெறவில்லை தான். இருப்பினும் பாதி வேலை அவர் தந்து சென்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் சற்று வித்தியாசம் இருக்கின்றது. அது பாசம் ஏற்படுவதற்கு அடிப்படை அன்பு. அன்பு இருந்தால்தான் அந்த பாச வலை அது பந்தங்களை கொண்டு வந்து சொந்த பந்தங்களோடு ஊடாடி பழகும் வகையிலே நாங்கள் கற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்வதுமான பண்பாடுகள் அதுக்குள்ள இருக்கின்றது. அதுதான் பாசத்தை நீடிக்கும். அது ஒரு வலையாக பின்னிவிட்டால் அந்த பாசத்தை விட்டு நாங்கள் வெளியே செல்ல முடியாது, பாச வலை சேர்ந்து விட்டால். ஆனால் அந்த பாச வலை நீடிப்பதும் அறந்து போவதும் அன்பிலே தான் இருக்கின்றது. அந்த அன்பு என்றால் என்ன என்று ஒரு வினா இருக்கின்றது, பார்ப்போம். முடிவடையும் வேளையில் யாரும் வந்து பேசுவார்கள். இப்பொழுது வந்துவிட்டார் எங்களுடைய அன்பு உறவு, அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: வணக்கம் வணக்கம், நலமாக இருக்கின்றோம். நாங்கள் உங்களுடைய ஆதார் அட்டையை ஒரு தடவை சமர்ப்பிக்கலாம் என்று எண்ணுகிறேன்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம், கே எஸ் கிருஷ்ணன்.
0: சரியான ஆதார் அட்டை அங்கே அப்படியே தான் மாற்றம் இல்லாமல் இருக்கின்றது. கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள், வணக்கம். கே எஸ் கிருஷ்ணன், மாறாது மாறாத ஐயா, மாறாது, வாழ்த்துக்கள். மாறக்கூடாது, இல்லை மாற்றம் என்றது சிறப்பு தான், ஆனால் மாற்றக்கூடியது தானே மாற்ற வேண்டும், மாறாததை மாற்ற முடியாது. நல்ல பதில் நீங்கள் தந்தீர்கள். சரி, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறேன் ஐயா.
0: வளமாக மகிழ்வாக இருக்கின்றீர்களா? ஏன் நீங்கள் நலமாக மகிழ்வாக நலமாக ஏன் இருக்கின்றீர்கள்? சின்ன கேள்வி அப்பா, மகிழ்வாக இருக்கிறது ஏன் என்று கேட்கிறாரு, நலமாக இருக்கிறது ஏன் என்று கேட்கின்றாரு. கேளுங்கள், இது செல்லோடு விளையாடல், நாங்கள் சொல்லோடு விளையாடல் செய்கிறோம். நலமாக இருக்கின்றீர்கள், மகிழ்வாக இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் சிறப்புகள். நாங்களும் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். இரண்டு நாட்கள் வந்த இடையூறுகள் பற்றி உங்களுக்கும் அவ்வப்போது தெரிவித்துக் கொண்டேன். இப்பொழுது இடையூறுகள் இல்லை, சிறப்பெண்ணும் எழுதியிருக்கிறீர்கள். நன்றி, இணைந்து விட்டோம்.
1: கேட்டாங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு, பாட்டு பாதிலே போயிட்டாங்களே?
0: ஆமாம் ஆமாம், அது ஒரு நான் எழுதியிருந்தேன் தானே, அங்கே இடையூறு ஏற்பட்டு விட்டது, சர்க்கரையின் அளவு உச்சத்துக்கு வந்து விட்டது. அது அன்று நிகழ்ச்சி அப்படியான நிகழ்ச்சி தானே, அந்த நிகழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் கடினமானது தான், தனியொருவர் நிகழ்த்துவது. ஆனால் அதை உடனே அம்மா பார்த்து கொண்டு பார்த்தாரே, நான் பானலிக்கு வந்து அவர் இருந்தார். உடனே அவரை தான் அழைத்து என்னை அப்படியே எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட்டார். அவருடைய உதவி இல்லாமல் நான் வெளியேற முடியாத நிலையிலும் ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அப்படியே என்னையும் கவனித்து நான் சொன்னது கையால் தான் காட்டினேன், வானொலி ஓடிக்கொண்டிருக்க நிறுத்த வேண்டும், கடைசி பாட்டுண்டு சைகை மூலம் செய்ய அவர் அதை வந்து நிறுத்திவிட்டு சென்று விட்டார். எனக்கும் போதிய அளவு செய்து வைத்தியசாலைக்கு கொண்டு போகாமலே குணமாக்கி கொண்டார் என்று கூற வேண்டும், குணமாகிவிட்டது. இருக்கின்றோம் இருக்கின்றோம். அந்த சர்க்கரையினுடைய தாக்கம் ஏற்பட்டு விட்டது அன்று. அது என்னவென்றால், சர்க்கரைக்கு நான் முதல் கூறிவிட்டேன், சர்க்கரைக்கு உணவு தான் முக்கியம். அந்த உணவிலேயும் சுவையுள்ள இனிப்புள்ளது தான் காரணம் என்று இல்லை, உடலிலே வந்து உடலும் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நிகழ்த்த வேண்டும். கடுமையான உணர்ச்சி வசப்படுவதோ கோபப்படுவதோ அதிகமான சந்தோஷப்படுவதோ உடல் உழைப்பு அதிகமாக இருப்பதோ உணர்ச்சி வசப்படுகிறதோ எல்லாம் கூடாது. தூக்கம் முடிப்பது போன்றதெல்லாம் மேலும் கவனமாக இருக்க வேண்டும். அன்று கொஞ்சம் நான் கொஞ்சம் உற்சாகமாக இருந்தேன். அந்த அது இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு சாதாரணமானது அல்ல அந்த நிகழ்ச்சி, அதை தயாரித்து கொஞ்சம் கடினமாக இருந்தது. நான் நினைக்கிறேன் என்னுடைய வயதுக்கும் அடுத்தது என்னுடைய உடல் நிலைக்கும் அந்த கொஞ்சம் ஒவ்வாதது போல் இருந்து விட்டது. ஆனால் இறைவன் அருள் வந்து மீண்டும் எனக்கு வேறு பக்க விளைவுகள் வராத வகையில் என்னுடைய உணவுகளையும் பழக்க வழக்கத்தையும் வைத்திருக்கிறபடியால் சேறி வந்து விட்டேன் என்று தான். அந்த நேரம் பார்த்து கணனியும் இடையூறு ஏற்பட்டு விடுது, வெளியே செல்லுகிறது வேறு. நீங்கள் அறிவித்திருந்தீர்கள், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். ஓடி வந்து பார்த்தால் ஒரு பிழையும் இல்லை, ஒரு பிழையும் இல்லை, என்னவோ பலத்த பின்பு நாங்கள் அதிகாரிகளுக்கு அறிவித்து விட்டாச்சு. அவர்கள் தானாக நேற்று இரவு 3 மணிக்கு முன்பே அது சரி வந்து விட்டது, எங்களுடைய இரவு. அது ஒன்றும் செய்ய முடியவில்லை, என்ன நடந்தேன்னு தெரியாமல். இல்லை, இப்பொழுது புதிய இணைப்புகளை எதுவும் போடுவதாலோ அல்லது எங்களுடைய இலைகள் அன்று எல்லாம் சரியாக செய்துவிட்டு போனார்கள் செய்தார்கள். கொஞ்சம் கடினமானது தான், எந்த கணனிகளே எந்த இலையிலே பிழை, ஒரு ஒரு தொகை பயர்கள் எல்லாம் அது இதெல்லாம் பூட்டியதுகள் இருக்கின்ற, எது பிழை எது சரியினங்களா கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கின்றது. இப்பொழுது சரியாக வந்தபடியால் எங்களுக்கு தெரியும், எங்களிலே எந்த விதமான மாற்றமும் பிழையும் இல்லை, அங்கே தலைமையகத்திலே தான் ஏதோ பிரச்சனை போல் தெரிகின்றது. அல்லது இந்த இந்த போர் காரணமாக வலைத்தளங்களிலே அலைவரிசையிலே சில குளறுபடிகள் ஏற்படலாம். சரி, அது ஒரு புறம் இருக்கு. இப்போ நீங்கள் மகிழ்வாக இருக்கிறீர்கள், நலமாக இருக்கு. இங்கே வந்து நாங்கள் பேசும் பொழுது அன்பு, பணம், மற்றது திருப்தி, மகிழ்ச்சி என்பதை பற்றி பேசும்பொழுது, மகிழ்ச்சி என்பதற்கு பல கருத்துக்களை சரவணனோடு பேசி வந்தோம், பணம் என்பதற்கும் இரண்டு வினாக்கள் தோன்றியது, ஏன் இந்த நிலை வந்தது என்பதற்கு வரவில்லை சரியான பதில், நீங்கள் எதுவும் கூறலாம். அன்பு எப்படி உண்டாகிற, அன்பு என்றால் என்ன என்றும் ஒரு வினாவை போட்டிருந்தேன், அதுக்கும் இன்னும் சரியான பதில் வரவில்லை போல் தெரிகிறது. உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி அளவலாக முடியுமா, அன்பு என்றால் என்ன? இந்த பணம் எங்களுக்கு தட்டுப்பாடும் கரைச்சல்களும் ஏற்பட்டு கொண்டு இப்பொழுது எல்லாம் விலைவாசிகளும் அதிகரித்து கொண்டு வருவதற்கு என்ன காரணமாக இருக்கலாம் என்று உங்களால் ஏதாவது கூற முடியுமா?
1: அன்பு வந்து எல்லாரிடத்தும் செலுத்துவது தானே ஐயா, அன்பு
0: எல்லாரிடத்திலையும் செலுத்துவது
1: தானே ஐயா.
0: அதைத்தான் நான் ஜெகபர் சாதிக்கும் சொன்னார், அடுத்தவரிடம் அன்பு பாராட்ட வேண்டும் என்று, அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பு என்றது என்ன?
1: அது ஒரு பாசம் ஐயா.
0: அது பாசம். அப்ப பாசம் என்றால்
1: என்ன?
0: இப்ப பாடல் அது அன்பினாலே உண்டாகும் இன்பவலை, அதனாலே பாசவலையே தருகிறதா? அன்பினாலதான் நம்ம அந்த பாசவலை ஏற்படுகிறான்னு இந்த பாடல் உங்களுக்கும் விருப்பமான பாடல் தான் இப்ப கேட்டோம், அந்த சிஎஸ் ஜெயராமன் ஐயான பாடல். அப்போ அந்த அன்பு என்றால் என்ன, அது எப்படி, சரி அன்பு எப்படி செலுத்துவது?
1: அன்பு அன்பால் தான் செலுத்த முடியும்.
0: அன்பை அன்பால் தான் செலுத்த முடியும். சரி, அந்த அன்பால் செலுத்துவதற்கு என்ன வேண்டும் உங்களுக்கு?
1: மனம் வேண்டும் ஐயா.
0: மனம் எல்லாருக்கும் மனம் இருக்கு தானே.
1: இருந்தாலும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாரும் உண்டு ஐயா.
0: இல்லை, அது பேசுறதுக்கு மனம் ஒன்று வேண்டும் என்று எப்படிப்பட்ட மனம்?
1: நல்ல மனம்.
0: நல்ல மனம் வாழ்க பாடல் இருக்கு, நல்ல மனம் வேண்டும். அந்த நல்ல மனம் என்றால் என்ன? பொய், களவு, பொறாமை, வஞ்சகம், சூது, அடுத்தவனை எத்தி பிழைக்கிறது, தட்டி பிழைக்கிறது, அப்படியான எண்ணங்கள் கூடாது. அப்ப தூய உள்ளம் வேண்டும் இல்லையா? அன்பு என்றால் என்ன? தூய உள்ளம் தான் அன்பு. அங்கேதான் இறைவனும் இருக்கின்றார் இல்லையா ஐயா? அப்ப தூய உள்ளம் இருந்தால்தான் தூய்மையானது. அங்கால அடுத்தவருடன் நாங்கள் பழகும் விதம் அது அன்பான விதமாக அன்பாகத்தான் வரும். அங்கே கோபம், பகிழி, காமம் ஒன்றும் பெறாது. அப்போ தூய உள்ளம் வேணும். அடுத்தது எங்கள் உள்ள எங்களை நாங்கள் அன்பு செலுத்தி, எங்களை நாங்கள் அன்பு செலுத்தி, எங்களை நாங்கள் அன்பு செலுத்தி, எங்களில் நாங்கள் அன்பு செலுத்தி கொள்ள வேண்டும். ஆனது ஆகட்டும், போனது போகட்டும், அஞ்சாமல் நீ வாழ்ந்த ஒரு பாடல் இப்போ இவர் கேட்டிருக்கார். பொறுமை வேண்டும், ஆனது ஆகட்டும், போனது போகட்டும், விட்டு கொடுத்தல் வேண்டும், மன்னிப்பு வேண்டும், அப்படி அந்த மனம் பண்ணும். அந்த மனம் நீங்கள் சொன்னார், மனம் தான் அன்பு. அந்த மனம் எந்த மனம்? அடுத்தவன் ஆட்டையை போட வேணும், அடுத்தவன் காணியை நான் பிடிக்க வேண்டும், இந்தவருடன் நான் அவனை தோற்கடிக்க வேண்டும், அவர்கள் அல்ல. நல்ல மனம், தூய்மையான மனம் வேண்டும் அன்பு என்பது சிறப்பு. சரி, அடுத்தது விடுவிக்க வேண்டும் நீங்கள் பணம். இப்பொழுது பண வீக்கம் அதிகமாகிவிட்டது, எல்லாம் விலைவாசிகள் அதிகரித்து விட்டது. எங்களுடைய தேவா வந்து பேசி அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த சம்பவத்தை எல்லாம் பணம் தானப்பா எல்லாம் பெருசு, படிப்பு, அறிவு, அத வீதிகளை பற்றி ஒன்றும் இல்லை, குலம், கோத்திரங்கள் எல்லாத்தையும் விட இந்த பணம் தான் தலைமை நிமித்து நிற்கின்றது. எதுக்கெடுத்தாலும் பணம், பணம், பணம், பணம். ஏன் அந்த நிலை வந்தது? இதற்கு முன்பும் பணம் இருந்திருக்கு, மக்களும் இருந்திருக்கின்றார்கள், போதிய அளவு போதுமன்ற மனத்தோடு இருந்தார்கள். இன்று பற்றாக்குறை இருக்கின்றது, அதனால் தானே தட்டுப்பாடு வருகின்றது. என்ன காரணம், அதற்கு என்ன காரணம்?
1: பணம் வந்து வளர்ச்சி அடைஞ்சு விட்டுருது.
0: இது பணம் வளர்ந்து விட்டதா?
1: இல்லை, சில வளர்ச்சிகள் வளர்ந்து கொண்டிருக்கும் போது பணம் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கு.
0: என்ன வளர்ச்சிகள்?
1: இப்போ ஆரம்ப காலத்திலிருந்து எடுத்துக்கொண்டோம்னா, இப்போ கணினி, தொலைக்காட்சி, கைபேசி,
0: ஓ
1: எல்லாம் விஞ்ஞான முறையில் எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு.
0: அதனாலே
1: பணம்தான்
0: ஓ என்று நீங்கள் கூறுவீர்கள். சிறப்பு. சரி, பார்ப்போம், மற்றவர்களும் வந்து கூறுவார்கள். இன்னும் அதற்குள்ளே பல விடயங்கள் இருக்கிறது. இப்போ ஓரளவு அன்பை பெற்றி உடைத்து விட்டீர்கள், கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது என்ன பாடலை கேட்கலாம் என்று நீங்கள் நினைத்து வந்தீர்கள்?
1: என்ன பாடல்னா,
0: இல்லை, நீங்கள் நீங்கள் நினைத்து வந்த பாடலை கூறுங்கள். நீங்கள் நினைத்து வந்த பாடலை.
1: நினைத்து வந்த பாடல் வந்து மதன மாளிகை.
0: அதில் என்ன பாடல்?
1: ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா.
0: அந்த பாடல் வந்து யாரோ கேட்டுவார்கள் நேற்று, ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா. ம், ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா. சும்மா ரோஜாவில் காஷ்மீர் ரோஜான்னு ஐயா. அந்த இந்த பாடலை வைத்து நான் கவிதை கூட எழுதியிருக்கேன் போல் இருக்கு முன்பு. ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா, நான் இருப்பேன் அங்கேயோ காத்திருப்பேன் அந்த கரையிலேருந்து, ஏதோ ஒரு பாடல் ஒரு தலைப்பில் இந்த கவிதை தந்திருக்கேன் போல் ஞாபகம் இருக்குது. சரி சரி, ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா. இந்த ஏரியை பற்றி, ஏரி ஏன்னா அந்த ரோஜா வர குளத்தருகே வராதா, அல்லது குணத்தங்கரையில் வராதா, இல்லை அடுத்த வீட்டுக்கு முற்றத்தில் வராதா, வரமாட்டாதா?
1: அந்த கவிஞருக்கு பார்க்கும்போது ஏரிக்கரை ஓரத்தில் இருந்திருக்கலாம்.
0: கவிஞருக்கு அப்படி இருந்திருக்கலாம். அந்த கவிஞர் வந்து அங்கே தந்தது இப்போ திரைப்படத்திலே ஒரு ஒரு பாடல் தந்தால் அதுக்கு காரணம் இருக்குது. சும்மா கவிஞர் கவிதை பாடல் எடுக்க மாட்டார்கள். அந்த படத்துக்கு அந்த கதைக்கு பொருத்தமானதாக தான் இருக்கும். அப்போ நல்ல அழகான சிவப்பான ரோஜாப்பூ அல்லது இதழ் விரித்த ரோஜாப்பூ என்று எழுதினார். ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜான்னு தான் அவர் சொல்கிறார். என்னவா இருக்கலாம், என்னென்ன புரியவில்லையா? சரி, அவர் உண்மையா அந்த அந்த பாடல் நன்றாக கேட்டீர்கள் தானே?
1: கேட்டிருக்கேன்.
0: அந்த திரைப்படம் பார்த்தீர்களா, மதன மாளிகை? அந்த பாட்டை நீங்கள் கவனித்தீர்கள் அல்லவா?
1: கவனிச்சிருக்கிறேன்.
0: அதுல ரோஜாப்பு ஏரிக்குள்ள இருக்கா?
1: இல்லை, கதாநாயகி தான்.
0: பார்த்தீர்களா?
1: சொல்லாமல் இருந்தேன், சொல்ல வைத்து விட்டு.
0: அதுதானே அதுதான், அந்த ஏரிக்குள்ளே ஒரு ரோஜா பூ ஏனடி நீர் ஆடுது. எப்படி அவ கவிஞர்கிட்ட புலமை பார்த்தீங்களா? அடுத்த வரிய கேளுங்களேன். மாலையிலே வரும் மன்னனு கண்டு யாரு கண்ணதன் ஐயான வரியா?
1: இது தெரியவில்லை,
0: பார்ப்பு மாறு. அதைத்தான் அந்த ஏரியக்குள்ளே ஒரு தாமரை பூவுக்கு உதாரணமாக பெண்ணை கூறும் பொழுது அவனுடைய அழகை வர்ணிப்பதற்காக இந்த ஏரியிலே ஒரு தாமரை பூ வளர்ந்தால் என்ன செய்யும், தாமரை பூ தண்ணீருக்குள்ளே மலராது, தண்டு தான் தண்ணீருக்குள்ளேருந்து நீர் உயர உயர பூ உயர்ந்து வெளியே காட்டிக்கொண்டு தன் அழகையும் சூரியனுடைய காதலனுடைய காதலனாக சூரியனையும் அவனுடைய வெப்பத்தையும் ஏற்றுக்கொண்டது மலர்ந்து கொண்டிருக்குமாம். அதே போல ஒரு பெண் அழகு தாமரை பூண்டு ஒரு பெண் பாதியை தண்ணீருக்கை விட்டு முகத்தை மட்டும் வெளியே காட்டிக்கொண்டு நீர் ஆடுகிறாள் காதலனின் வரவுக்காக. இரண்டாவது மாலையிலே வரும் மன்னனுக்கென்று மன்மத ஆறாது அந்த பாடலை, அந்த பாடலை வருது இல்லவா ஐயா? அந்த கருத்தை முழுமையாக முழுமையாகனா மறைமுகமாக சிற்றின்பம் இருக்கு ஐயா அந்த பாடல்லே. அதுதான் நாகரீகம். இப்பொழுது போகிற இல்லை, ஆடையையும் வரிகளையும் தமிழையும் உரித்து விட்டு போகிறது மாதிரி இல்லை அந்த அன்றைய கவிஞர்கள். என்ன நல்ல பாடல் அந்த பாடல், எனக்கு விருப்பமான பாடல். ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா. சரி, இந்த ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜான்னு ஒரு பெண்ணை வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது இல்லையா?
1: ஆமாம்.
0: என்ன காரணத்துக்காக இப்படி வர்ணிக்க? எல்லாரும் குளிக்கிறவ தானே ஐயா, எல்லாரும் குளிப்பினு. இது அதுக்கு எத்தனை பேர் குளித்து எழுந்துட்டு போய் சரி, ஆண்களை விடுங்க, பெண்கள் இத்தனை பேர் அதுக்குள்ளே நீராடி இருப்பார். இவருக்கு மட்டுமே ரோஜா பூ கொண்டு கூறப்படுகின்றது.
1: கணக்கு அழகா தெரியுது,
0: அழகா தெரியுது. சொல்லும் போதே அழகா தான் இருக்கிறது கஷ்டம். அதனால் எங்கள் குலப்பெண்களை நாங்கள் ரோஜாவாக ஏற்றுக்கொள்ள, ஏனென்றால் எப்பொழுதும் தனக்குரியவனைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த ரோஜாவில் இருந்து
1: பல பெயர்கள் வைத்து கவிஞர்கள்
0: எழுதியிருக்காங்க.
1: அதே போல பேருந்து பயணத்துலயும் பார்க்கும்போது பேருந்துல
0: பெண்களுக்கு தனியிடம். நான் இப்பொழுது தாமரையைத்தான் உங்களுக்கு கூறினேன். இவர் கூறினது அது ரோஜா. சரியா, அது நடக்காத காரியம். ஏரிக்குள்ள ரோஜா வளராது, ஏரிக்கு தாமரை தான் மலரும், காதலன் ஆகிய கதிரவனை எண்ணி. ஆனால் எல்லா மலர்களுக்கும் கதிரவன் காதலன் தான். கதிரவன்ட ஒளி இல்லாமல் அவர்கள் மலர மாட்டார்கள். அப்போ பெண்கள் எல்லோருக்கும் ஆண்கள் மிக மிக முக்கியமானவர்கள். தனக்கு விரும்பிய கணவனை, அதாவது வந்து அடுத்த இன்னும் ஒன்று, அந்த ஏரிக்குள்ளே இருந்த அந்த ரோஜா பூவில் கைப்பட்டால் என்ன செய்யும்? முள்ளு குத்தும். தாமரைக்கு முள்ளுக்குறவு, ரோஜா ஒன்றால் அதில் முள் இருக்கும், அந்த முள்ளு ஒட்டு குத்தி விடும். இரண்டாவது, அதில் இதழ் ஒடிந்து விடும். இதழ் ஒடிந்தால் அழகு கெட்டு விடும். எப்படி கருத்தை உள்ளே புகுத்தி இருக்கிற அந்த கவிஞர் பார்த்தீர்களா? ஏரியில் ஒரு பெண் நீராடி கொண்டு வந்தால் கண்டவர்களும் போய் கை வைக்க முடியாது, தொட முடியாது இல்லையா? இதால் உதிர்ந்து விடும், அங்கே அது கெட்டுவிடும். சிறப்பான பாடல். நாங்கள் இப்பொழுது பாடலுக்கு விமர்சனம் சொல்ல வரவில்லை. நீங்கள் அப்போ பெண்களை பற்றித்தான் ரோஜாப்பூவுக்கு ஒப்புகீடு செய்திருக்கின்றார்கள், எதற்காக என்று கூறுகிறீர்கள்? எதற்காக அந்த அதுவும் சாதாரணமாக வெளியிலே பூந்தோட்டத்திலே கொடியிலே வந்த பூமல்ல ஏரியில் இருக்கிற ரோஜாப்பூவை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். சிறப்பான கருத்து தான். நீங்கள் ஏரியிலே குளித்திருக்கின்றீர்களா? நீச்சல் அடிக்க தெரியாதா? அடித்து கொண்டு போயிருக்கோம் இல்லையா? சரி, நல்ல பாடல். நான் அதிகமாக அதுக்குள்ளே நாங்கள் கை வைக்கிறேன், நல்ல பாடலை தந்துருக்கோம். அதுக்கு முன்பு நீங்கள் அன்புக்கு நல்ல விளக்கம் கூறுகிறது. இது வந்து சொல் ஆடல் என்று கூறுவோம். நாங்கள் இப்பொழுது பேசிய அத்தனையும் சொல் ஆடல். இந்த சொற்களை நாங்கள் எப்படியெல்லாம் உபயோகிக்கின்றோம் பாருங்கள். ஏரி, அதுக்குள்ளே ஒரு ரோஜா, ஏரியிலே ஒரு காஷ்மீர், அதுவும் சும்மா ரோஜாவில்லை, காஷ்மீர் ரோஜா. ரோஜாவுக்குள்ளே சிறந்த காஷ்மீர் தானே. அப்போ பெண்களை எவ்வளவு உயர்ந்த இடத்திலும் கவனமான இடத்திலும் பண்பாக படைக்கப்பட்டிருக்கின்றது என்னையா? நாங்களும் அப்படித்தான் பழகிக்கொள்ள வேண்டும். உயர் ரகமான எங்கள் பெண்களை நாங்கள் எப்படி ரசிக்கலாம்? தொட்டு புடுங்கக்கூடாது, போனால் கையில் குத்திவிடும் இல்லையா? சிறப்பு. அங்கே எங்களுடைய காலநிலை இன்று எப்படி இருந்தது கிருஷ்ணா?
1: வெப்பமாகத்தானே இல்லையா?
0: வெப்பம் தானே
1: இருக்கு, ஆனா மழை இல்லை.
0: மற்ற இடங்களே மழை பெய்திருக்கு போல் இருக்கிறது.
1: மற்ற இடங்கள்ல பெஞ்சிருக்கு.
0: வெயில் தான், வெயில் தான். நட்சத்திரம் இப்பொழுது அக்னி நட்சத்திர காலம் தானே கிருஷ்ணா? அதனால் வெயில் உண்டு, மழை உண்டு. ஆனா பெய்ய வேண்டுமே, நிக்க வேண்டுமே. அடி அடிச்சுறதே, கொட்டினா கொட்டது, விட்டால் விடுது, சரி போனது போட்டும், ஆனது ஆனத்தில் விடுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் இருக்கின்றது. சரி,
1: கரும் மேகம் மூட்டம் வந்தது, மழை வந்து புரிய போகுது.
0: என்ன செய்யலாம் அதுக்கு?
1: ஒண்ணு செய்ய முடியாது,
0: பொறுமை தான். ஆனது ஆகட்டும், போனது போகட்டுமா? சரவணம் கேட்ட பாடல் மாதிரி. சரி, அந்த நீங்கள் பணம் என்பதற்கு இப்பொழுது எல்லாம் வளர்ச்சி அடைந்து வந்துவிட்டது. அதனால்தான் பணம் அதிகமாக தேவைப்படும் பொழுது பணையின் பெறுமதிகள் எல்லாம் இப்படி ஆக்கப்பட்டு விட்டது, மக்களுக்கு தட்டுப்பாடாக இருக்கின்றன கூறுகிறீர்கள். பார்ப்போம் மற்றவர்கள் வந்து என்ன கூறுகின்றார் என்று பார்ப்போம். நல்லதோர் பாடலையும் தந்திருக்கின்றீர்கள். உங்கள் பாடலை நாங்கள் உங்களோடு கேட்டு மகள ஆயத்தமாக இருக்கின்றோம். உங்களுடைய இணையர், உங்களுடைய ரோஜாப்பு வந்தாரா? வாழ்ந்துடாதீர்கள். வாழ்த்துக்கள். எங்கே அன்பு மகளே அனுஷியா, வாங்க, நலமாக இருக்கின்றீர்களா மகளே?
2: நலமா இருக்கேன்ப்பா. நீங்க நலமாப்பா?
0: நான் நலமாக வந்து விட்டேன் அம்மா, உங்கள்கிட்ட ஓடி வந்து விட்டேன். இப்பொழுது பூரணமாக இருக்கின்றேன். ஆனாலும் கவனமாக இருக்க வேண்டும் தான். ஏனென்றால் இந்த நண்பர் என்னோடு இருக்கிறார் அல்லவா? வயது முதிர்ந்து கொண்டு போகும் பொழுது, வலிமை குறைந்து கொண்டு போகும் பொழுது அவர் தலை தூக்கி விடுவார். சரியாக இருக்க வேண்டும். அப்ப உணர்ச்சிகள், அதைகள், உணர்ச்சி வசப்படுவது எல்லாம் கூட. நான் அப்படி இல்லை, உணர்ச்சி வசப்படுவது குறைவு. இருப்பினும் சில விடயங்களை விரைவாக செய்யும் பொழுதும் கடினமாகத்தான் அது எனக்கு தோன்றுகின்றது. இப்போ எழுந்து நடப்பது, இப்போ தனியாக நடந்து போவதெல்லாம் கடினம் தானே அப்பாவுக்கு. தடி ஒன்று வைத்திருப்பேன், ஊன்றுகோலோடு தான் நான் சென்று வருவேன். பா, நேராக நடப்பதெல்லாம் இப்போ கடினமும் கடினம். ஒரு பெரிய நடிகராக இருந்தனா எனக்கு இன்னைக்கு ஆச்சரியம். ஆனால் அந்தந்த மாற்றம் என்பது மாறாதது தானே. இப்போ பாலன், குமரன், இளந்தாரி, ஆண், இந்த முதியவர், இந்த வயோதிபர் என்ற வரும் இல்லாமா இல்லையா? முதியவராகி இப்போ வயோதிபர் வந்து விட்டோம். இது மாற்றங்கள். அந்த எந்த மாற்றம் வந்தாலும் கவனமாக நாங்கள் அதுக்கேற்ற வகையிலே எங்களை அமைத்து கொள்ள வேண்டும் இல்லையாடா? சரி, அங்கே நீங்கள் அதிகாலையிலே என்ன கோலம் இட்டீர்கள் உங்கள் வீட்டுக்கு?
2: பூக்கோலம் தான்ப்பா.
0: பூக்கோலம் உங்களோட விருப்பமான கோலம் இல்ல சிறப்பமான கோலமா மகளே?
2: ஆமாம்ப்பா.
0: சரி, சிறப்பு. இன்று நீங்கள் என்ன பாடலை கேட்கலாம் என்று வந்தீர்கள்? தாமரைப்பூ குளத்தில் பாடுங்கள் கேட்போம். தாமரைப்பூ குளத்தில் அப்படியே அங்க பாடுங்கள்.
2: தாமரைப்பூ குளத்திலே
0: சாயங்கால. சரி, தாமரைப்பூ காலையில மாலையில மலரும். எப்பொழுது மலரும் தாமரைப்பூ? அப்ப இங்க வந்து தாமரைப்பூ குளத்தில் சாயங்கால நிறுத்து என்ற ஒரு வரி வருகிறது. அப்படியா? சரி சரி, மாலையில முட்டாயிடும், மறுநாள் மலருமோ. வாழ்த்துக்கள். அப்ப மொட்டு மலர்ந்திட என்ற ஒரு பாடல் இருக்கு, அதே போல இது மலர்ந்து விரியக்கூடிய தாமரைப்பூ என்றும் நிலைத்தக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான புனிதமான பூ அந்த பூ. ரோஜாப்பூ வேறு விதமான ரசனையை மக்களுக்கு கொடுக்கும், தாமரைப்பூ பக்தியை கொடுக்கும் இல்லையாமா? சரி, அதனால்தான் சரஸ்வதி தாய், அன்னை இலக்குமி இவர்கள் எல்லோரும் தாமரைப்பூவிலே வாசம் செய்கிறார்கள். அடுத்து தாமரைப்பூவிலேயும் ஒரு சிறப்பு என்னென்றால் மகளே, அந்த தாமரையினுடைய தண்டு இருக்கின்றது அல்லவா, அந்த தண்டு தான் வளர்கின்ற நீர்நிலையில் இருக்கின்ற அழுக்குகளையெல்லாம் தான் அதை இழுத்து உண்டு எங்களுக்கு அழகான மலராக தருகின்றதாம். சரியா? அதே போன்றுதான் நாங்களும் தீமைகள் அது எல்லாத்தையும் களைந்து விட்டு நல்லதாக நாங்கள் செய்ய வேண்டும். அன்னை சரஸ்வதியும் அம்பாள் லக்ஷ்மியும் அதிலே இருந்து கொண்டு எங்களுக்கு வாரி வாரி வழங்குகிறார்கள் கல்வி செல்வம் பொருட்செல்வங்களை தருகின்றார்கள். ஆனால் அந்த தண்டு எங்களில் உள்ள துன்பங்கள் எல்லாவற்றையும் தங்கள் களைந்து எங்களுக்கு தருவார்கள் என்று ஒரு உதாரணம் கூறுவார்கள். தாமரை பூவில் என்ன நிறங்கள் உண்டு மகளே?
2: வெள்ளை, ரோஸ், இது ரெண்டு தான் நான்
0: பார்த்துருக்கேன். இரண்டும் தான் அப்படித்தான் கூறுவார்கள். நான் செந்தாமரை மண் தாமரை என்று கூறுகின்றோம். வெள்ளை தாமரைக்கு வேறு நிறங்கள் சேராது. அந்த செந்தாமரையில் நீங்கள் கூடிய ரோஸ் கலர் இருக்கும், சாம் அதாவது வந்து கத்திரிப்பூ கலர் இருக்கும், நல்ல சிவப்பு இதழ் இருக்கும், இப்படியெல்லாம் கலந்து அதில் இருக்கும், வெள்ளையும் கலந்துருக்கும். சரியா? சரி, இந்த தாமரைப்பூ உங்கள் ஊரிலே இருக்க குளங்களிலே இருக்கின்றதா அல்லது பெரிய ஏரிகள் ஆறுகளிலே இருக்கின்றதா? வெரி குட், நல்லது. கட்டிக்காரி தாமரைப்பூ குளத்திலே தான் இருக்கும். இப்ப தாமரைப்பூ குளத்திலே சாயங்கால ஏதோ ஒன்று இந்த பாடல் வரும், நாங்கள் ஒரு பாடலை கேட்டு அறிந்து கொள்ளும். இந்த இந்த பணம் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களாம்மா? ஏன் இந்த பணம் தட்டுப்பாடுகள் வருகின்றது? இப்ப பற்றாக்குறை ஏன் வருகின்றது? ஏதாவது கூற முடியுமா?
2: ஆசை.
0: ஆசை கெட்டிக்கா? ஓ, ஆசை அதிகமாகியபடியால் பணம் தட்டுப்பாடாகிறது. நீங்கள் அவர் உற்பத்திகள் அதிகமாக வந்துட்டு சொல்லிவிட்டு உங்களுக்கு இப்படியா சொல்லி கொடுக்குறாரு? எனக்கு கேட்டது ஆசை என்று சொல்லுங்க ரெண்டு என்ன சொன்னாங்க இல்லாமா? அவரும் சொல்லி தந்து விட்டார், நீங்களும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, ஆசை என்று கூறிவிட்டு பார்ப்போம் அடுத்தவர்கள் வந்து என்ன கூறுகின்றார்கள். இப்போ உங்களுடைய பாடலை உங்களோடு இணைந்து நாங்களும் மகிழ்வாக கேட்டு மகிழ்ந்தோம். தாமரைப்பூ குளத்தில் என்ற பாடல் வரப்போகின்றது. அந்த வரும்புகளை உங்களோடு நாங்களும் இணைந்து கேட்கின்றோம். இணைந்தமைக்கு நன்றி மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி கிருஷ்ணா, வாழ்த்துக்கள் இருவருக்கும் நன்றி. நேரம் சரியாக 12:40 நண்பகலாக எங்களுக்கு காட்டி கொண்டிருக்கும் பொழுது வெப்பம் கூடிக்கொண்டு செல்கின்றது. நான் வரும்பொழுது எங்களுக்கு 10 பாகை என்று கூறினேன், அது இன்று 13 பாகை வரை உயரலாம் என்று கூறியிருக்கின்றார்கள். இப்பொழுது எத்தனை பாகை இருக்கின்றது என்று தடவை பார்ப்போமா? இப்பொழுது வந்து 9 பாகையில் வந்த எங்களுக்கு, இப்பொழுது எங்களுக்கு 10 வந்த நான் இப்பொழுது 11 பாகையை தொட்டுவிட்டேன். இன்னும் 2 பாகைகள் வரை இருக்கின்றது. அது 5 மணி வரை, 3 மணிக்கு பின்புதான் 11 பாகையை தொடுவோம். அதன் பின்பு கீழே குறைந்து கொண்டு வந்துவிடும் என்று கூறப்படுகின்றது. வெப்பம் நான் இப்பொழுது கலையகத்தை முற்றாக அடைத்து விட்டு உள்ளே இருக்கும் பொழுது எனக்கு வியர்வை வருகின்றது. ஏனென்றால் வெப்பமாகத்தான் வீட்டிலே இருக்கின்றது, என்ன வெப்பக்கருவி வேலை செய்கிறது. இப்பொழுது நாங்கள் இனிமையான பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். அற்புதமான கருத்தை தாங்கி வந்த பாடல் கவிஞர் கண்ணதாசன் ஐயாவினால் எழுதப்பட்ட பாடல் தான் அந்த பாடல். இசையரசர் தான் குரல் கொடுத்திருக்கின்றார். அந்த பாடல் வந்து வந்தது அந்தமான் காதலி என்ற திரைப்படத்தில் 1978 வரும்பொழுது மெல்லிசை மன்னர் இசை கொடுத்திருக்கின்றார். மெல்லிசை மன்னரும் கண்ணதாசனும் சவுந்தரராஜனும் என்று ஒரு குழு இருக்கின்றது. அவர்கள் இசைக்காகவே வாழ்ந்தவர்கள், கலைக்காகவே வாழ்ந்தவர்கள். எங்கே தேவா உங்கள் பாடல்?
3: பணம் என்னடா பணம் பணம்.

0: எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இறக்க மனத்தை கேட்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம் பணம்
1: சிறப்பான அந்த பாடல் பணம் என்னடா பணம் என்று கேட்கின்றது. குணம் தானடா நிரந்தரமானது, ஆனால் இந்த பணம் வந்து ஒரு அரக்கன், இரக்க குணத்தையே மறக்க வைக்கும் அரக்கன் என்று பதிவாக வகுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பணம் என்பதை நாம் காசு என்று கூறுகின்றோம். அந்த காசு என்பதற்கு இன்னொரு பெயர் குற்றம். அந்த பணம் என்னடா பணம் பணம், அது பணம் எங்கிறது அது குற்றம் என்று கூறுகின்றது. உண்மை இந்த பணம் எத்தனை குற்றங்களை நாங்கள் செய்ய வைக்கின்றது. அதனால் இந்த பணம் என்பதற்கு சரியான பிற இலக்கணம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் இப்படி வந்தது என்பதன் பணம் என்பதற்கு இலக்கணம் நாங்கள் ஏன் இந்த பண வீக்கம் பணம் தட்டுப்பாடு பணத்தையே தூக்கி வைத்து கேட்கின்றார்கள் என்பதற்கு இன்னும் சரியான பதில் ஆசை என்றும் கூறப்பட்டது அனுசியா கூறியிருந்தார். அடுத்தது எங்களுடைய தேவாவும் பல கருத்துக்களை தந்திருந்தார். பணம் என்றதால் தான் இவ்வளவு வருகின்றது. சரி, அது ஏன் வருகின்றது, அதுக்கு என்ன காரணம் என்ற ஒரு இன்னும் ஒன்று இருக்கின்றது போல் தெரிகின்றது. பார்ப்போம், அடுத்தவர்களும் வந்து கூறுவார்கள். இல்லை என்றால் முடிவிலே நாங்கள் செல்ல ஆவிப்போம். இது வந்து சொல்லோடு பாடல், மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் ஒலிக்கும் கதம்பத்திலே வாராம் வாரம் வரும் செவ்வாய்க்கிழமை தோறும் நிகழும் சொல்லோடு பாடல்.

மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றாலையிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகள், தங்களுக்கு விருப்பமான பாடலை வந்து கேட்கும் வேளையிலே அதற்குரிய கருத்துக்களை சில வேளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் வேளையிலே அதை பற்றி பிரஸ்தாபிப்பது உண்டு, அதை பற்றி பேசுவது உண்டு. அந்த வகையில் நாங்களும் இன்று கலந்து பேசி கொண்டிருந்தோம். பாடல் தந்தவர்களும் பாடல் ஒலிபரப்பு இருக்கு நான் தொகுப்பாளருமாக இணைந்து பேசும் வேளையிலே பல கருத்துக்கள் பிறந்து வருகின்றது. ஒரு பாடலை தந்து விட்டார்கள், தருவதற்கு முன்பு சில விடயங்களை பேசுகிறோம். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பாடலும் வந்தவுடன் அந்த கருத்துக்களை நாங்கள் கலந்து பரிமாறிக்கொள்ளும் பொழுது எத்தனை கருத்துக்கள், இத்தனை சொற்கள் வந்து குவிகின்றன. அத்தனையும் எங்களுடைய தமிழ் சொற்கள். இத்தனை சொற்கள் உள்ளதாக எங்கள் தமிழ் என்று எண்ணும் பொழுது 247 எழுத்துக்களை கொண்டது தான் தமிழ். அதற்குள்ளே இத்தனை கூடானு கோடி பல்கோடி பதங்கள் இருக்கின்றது. அது மட்டுமில்ல, ஒரு சொல்லுக்கு எத்தனை கருத்துக்கள் இருக்கின்றது, எத்தனை பொருள்களை குறிக்கும் வேளையில் அது ஒரு சொல்லாகவும் இருக்கின்றது. ஒரு சொல் பல பொருள்களை கூறுகின்றது, பல பொருள்கள் சேர்ந்து ஒரு சொல்லையும் குறிக்கின்றது. இது முன்னில் தமிழ் வானொலியில் நாங்கள் சிறப்பாக சொல்லோடு பாடல் நிகழ்வு வந்து தமிழிலே உரையாடி கொண்டு தமிழ் பதங்களை நாங்கள் பேசும் பழகும் வார்த்தைகளை எங்கள் பண்பாடுகளில் இணைந்துள்ள விடயங்களை பாடலாக கொண்டு வந்து கருத்தாக ஆடிக்கொண்டிருக்கணும். அந்த வகையில் அன்பு, பணம், ஏரி, தாமரைப்பூ, அந்த குளம், ஏரி என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பதத்தை சரவணன் வந்து கூறியிருந்தார். திருப்தி என்பது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்றால் என்ன? திருப்தி. எப்பொழுது எங்கள் மன திருப்தி ஏற்படுதோ அப்பொழுது மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியும் அந்த திருப்தியும் திருப்தியும் வருவதற்கு பல காரியங்களை, பல விடயங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். அங்கே அவர் கூறிய கருத்துக்களின்படி இந்த மன்னிப்பு, விட்டு கொடுப்பு என்பது மிக முக்கியமானது. ஆனது ஆச்சு, நடந்து முடிஞ்சு போச்சு, அதையே பேசிக்கொண்டது என்ன செய்கிறது? போனது போகட்டும், இனிமேல் வருவது சிறப்பாக இருக்க வேண்டும், ஓடிவா என்று கூறுவது என்று ஒரு கருத்தான பாடலை. மஞ்சள் மகிமை என்ற ஒரு திரைப்படம் வைத்து பல ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த திரைப்படம், அற்புதமான கதை அம்சம் கொண்ட திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வந்த ஒரு பாடலை நினைவூட்டுகின்றார்.

0: வந்தா.
1: எஸ் சி கிருஷ்ணன் ஐயா அவர்களோடு ஜிக்கியம்மாவும் பாடிய அந்த பாடல் மஞ்சள் மகிமை திரைப்படத்தில் இன்றைக்கு 70 ஆண்டுக்கு மேல் தொட்டுக்கொண்டிருக்கின்றது. அந்த பாடல் ஆனது ஆச்சு போனது போச்சு. என்னமென்றால் அந்த இரண்டு விதமாக அந்த கருத்தை நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இனிமேல் நல்லது தான் நடக்கும் என்ற திருப்தி, ஒரு ஆறுதல், ஒரு விட்டு கொடுப்பு, ஒரு மன தேர்வோடு பொறுமையான உள்ளத்தோடு போவதும் உண்டு. இன்னும் ஒன்று, நாங்கள் சொல்லாத துன்பத்தை கொடுப்பது சில பேருக்கு, குறும்புகளை செய்வது, செய்துவிட்டு சரி சரி எல்லாம் நடந்து போச்சு விட்டுடுவாங்க, அப்படி சமாதானத்துக்கும் பெறுவது உண்டு. அது மூன்று விதமான விடயம் இதில், நடந்தது நடந்து போச்சுன்னு மன்னிப்பது, நடந்தது நடந்து போச்சுன்னு அதை செய்தவர்கள் விட்டு கொடுக்கும்படியாக தாஜா பண்ணுவது, இப்படி கொள்ளும் வேளையிலே இரண்டு விதமான மக்களும் இதை நன்மைக்கும் தீமைக்கும் எடுத்துக்கொள்வார். ஆனது ஆச்சு போகிறது, சரி நடந்தது நடந்து போச்சு என்று மூன்றாவது நபரும் வந்து கூறுவார், இருவரும் இனிமேல் சண்டை பிடிக்காது, நடந்தது நடந்து போச்சு, இனி அதை அப்படி செய்ய வராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறுவதற்கான புத்திமதியாக இருக்கு. அதனால் இது ஆனது ஆச்சு போனது போச்சு, நாங்கள் அந்த திருப்தி என்பதை பற்றி பேசி நிறைவு காணுவதை பற்றி பேசும் பொழுதும் இந்த எண்ணம், இந்த கருத்து வந்த இந்த பாடலோடு இது, நாங்கள் எண்ணிய எண்ணங்கள் சரியாக நிறைவேறிவிட்டால் அது திருப்தியாக வந்து மகிழ்ச்சியாக இருக்கும், சரியாக நிறைவேறாது விட்டால் ஒரு துன்பம் ஏற்படும், அந்த வேளையிலையும் ஒரு சகிப்புத்தன்மை வேண்டும் என்பதற்காக கூறப்பட்டு, சரி நடந்தது நடந்து போச்சு, இனி நடப்பதை சரியாக பார்த்து கொள்வோம். நல்லதோர் பாடல் நகைச்சுவையோடு வந்தாலும் தலை சிறந்த நடிகர் தங்கவேலு, ராஜசுலோசனா போன்றவர்கள் நடித்த அந்த திரைப்படம் மஞ்சள் மகிமை இந்த பாடலுக்கு நடித்திருக்கின்றார்கள். சிறப்பான ஒரு பாடல், நல்ல கருத்தை தேடி பிடித்து இந்த பாடலை தந்திருந்தீர்கள் சரவணா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே 12:54 நிமிடத்தை நண்பகலாக எங்களுக்கு காட்டும் வேளை, இப்பொழுது வெயில், ஊமை வெயில் என்று ஒன்று இருக்கின்றது தெரியுமா, ஊமை வெயில், அதிகமான வெளிச்சம் இருக்காது, சூரியனுடைய ஒளி பெரிதாக தெரியாது, வெயில் ஊமையாக இருக்கும், ஆனால் வெப்பம் அதிகமாக இருக்கும், மிகவும் கடினமாக இருக்கும், கடுகு சிறிது காரம் பெரிது போல, வெயில் குறைவு, சூடு பெரிதாக, உஷ்ணம் பெரிதாக இருக்கும். எங்களுக்கு இங்கே கனடாவிலே நாங்கள் இருக்கும் பகுதிகளில் இங்கே குளிரை மையமாக வைத்து அமைப்பதுதான் இங்குள்ள வீடுகள், எங்கள் நாடு போல் இல்லை, எங்கள் நாடுகளில் வீடு கட்டும்

வீட்டுக்குள்ளே குளிர்மை இருக்க வேண்டும். காற்றோட்டம் சிறப்பாக இருக்க வேண்டும். அங்கங்கு இடைவெளிகள் விட்டு சன்னல்கள் துவாரங்கள் எல்லாம் வைத்து செய்வார்கள். அதற்கு உபயோகிக்கப்படுகின்ற உபகரணங்கள் கூட வெப்பத்தை தாங்கக்கூடியதாக, வெப்ப காலத்தில் நாங்கள் வீட்டின் உள்ளே இருந்தால் குளிர்மையாக இருக்கும் அந்த நிலம், அந்த சுவர், கூரைகள் எல்லாம். ஆனால் இங்கே அப்படியல்ல, குளிரை மையமாக வைத்து காடும். எக்காரணம் கொண்டும் குளிர் உள்ளே புகக்கூடாது என்ற வகையிலே மூடித்தான் செய்வார்கள். இதற்கு வெளிச்சத்துக்காக போடப்படுகின்ற சாளரங்கள், அதாவது ஜன்னல் கண்ணாடிகள் கூட இரட்டை கண்ணாடி என்று கூறப்படும். வெளியே வெப்பத்தை தடுத்து உள்ளே பிடித்து வைக்கக்கூடியதாக வைத்திருப்பார்கள். வெளியே குளிரை தடுத்து உள்ளே வெப்பத்தை திறக்கூடிய வகையில் அந்த கண்ணாடிகள் அமைந்திருக்கும். வித்தியாசமான கண்ணாடி தான். அடுத்தது, துவாரங்கள் என்பது ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஊசி நூல் போக முடியாத துவாரம் கூட இல்லை வீடுகளுக்கு அமைக்கும் பொழுது. இங்கே வெளியிலிருந்து இலைகளை வந்து பொருத்தும் பொழுது, வேறு குழாய்களை பொருத்தும் பொழுது கூட அதை எல்லாம் வந்து சீலர் என்ற ஒன்று இருக்கின்ற அடைப்பு, அதாலே அடைத்து விடுவார்கள் மெழுகுகளாலே. எக்காரணம் கொண்டும் காற்று ஆக மேலே ஒரு ஒரு சுழலும் வென்டிலேஷன் என்று கூறாது, அது வெப்பத்தை, அது வந்து காற்று உள்வாங்கி வெளிவிடக்கூடிய ஒன்று வைப்பார்கள். உள்ளிருக்கும் வெப்பத்தை அது வெளியேற்றி வெளியே இருந்து குளிரைத்தான் உள்ளுக்கு தரும். அந்த கோடை காலத்திலே அதன் உள்ளே இருந்து உள்ளே இருக்கிறது குளிர் வெளியே சென்று வெளியே இருந்து வெப்பம் உள்ளுக்கே வர பார்க்கும். அத்தோடு நாங்களும் வீட்டுக்கு எங்களுக்கு குளிர் வேண்டாம் என்று வெப்ப கருவி, அதாவது ஹீட்டரைத்தான் உபயோகிப்போம். இந்த சுவர்களெல்லாம் சுண்ணாம்போடு கலவைகள் கலந்த ஒரு விதமான பலகை, அது இந்த மரத்திலால் ஆனது இல்லை அந்த சுவர்கள், அல்லது எங்கள் நாட்டைப் போல கச்சிமெண்ட்டுகளால் ஆனது இல்லை, சேர்வையால் ஆன சுண்ணாம்பு சேர்வைகள் கலந்து அதில் அமலங்கள் சேர்க்கப்பட்டு வெப்பத்தை தாங்கி வைக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அந்த சுவர்லேயே எங்களை கையால் இறுக்கி அடித்தோமா இருந்தது உடைந்து விடும். எங்கள் நாட்டு சுவர்லேயே ஆணி அடித்தாலும் வராது. அப்படியான வகையில் அது இங்கே அமைக்கப்படும். அப்போ இப்பொழுது ஒரு கொஞ்சம் வெளியிலே வெப்பம் வந்தால் உள்ளே அப்படியே வெப்பம் அதிகரித்து கொண்டு இருக்கும். எங்களுடைய ஆடைகளும் அப்படி. நாங்கள் வீட்டில் இருந்தாலும் சில போல நான் படங்களை அனுப்பியிருப்பேன், அதில் எல்லாம் குளிர்போக்கிய ஆடைகளை தான் நாங்கள் அணிந்திருப்போம். இரவு பூராவும் மைனஸை தொடும் வகையிலான சீதோஷ்ண நிலை குறைந்து கொண்டு செல்லும் போலே சரியாக குளிரும். அதற்காக நாங்கள் குளிர்போக்கி ஆடைகளையும் போர்வைகளையும் வைத்து கொண்டிருந்தோம். இப்பொழுது படிப்படியாக அது இருக்கணும். இப்போது 11 பகையில் தான் இருக்கின்றது. ஆனால் வெப்பம் வந்து உள்ளுக்கு இருந்து நாங்கள் இப்பொழுது உணர்வதாக இருந்து நாங்கள் வெப்பக்கருவியும் வேலை செய்கிறது. சன்னல்கள் கதவுகள் எல்லாவரையும் மூடி வைத்திருக்கின்றோம். அதிக வெப்பமாக காட்டிக்கொண்டிருக்கும் சீதோஷ்ண நிலை இங்கு மாறி மாறி வீட்டுக்குள்ளே ஒன்று வெளியே ஒன்று தட்ப வெப்பநிலை. சரி, வெப்பம் வரட்டும் என்று ஜன்னல்களை நாங்கள், அதாவது அந்த சாளரங்களை கொஞ்சம் திறந்து விட்டோம் என்றால் வெளியே இருந்து உள்ளே வருவது அது எங்களுக்கு தாங்க முடியாத ஒரு நோய் கிருமிகளையும் கொண்டு வந்து தரக்கூடும். ஏனென்றால் நாங்கள் வாழும் இந்த பூமியிலே பொல்லாத கிருமிகள் வாழுகின்ற பூமியிலே தான் நாங்களும் வாழுகின்றோம். அந்த கிருமிகள் எங்களுக்கு நோய்களை கொண்டு வரும், நன்மையை கொண்டு வராது. அந்த நோய் கிருமிகள் எங்கள் உள்ளே வந்து புகுர்வதற்கு நாசி இருக்கின்றது, காது போன்ற துவாரங்கள் இருக்கின்றது, குறிப்பாக நாசி. நாங்கள் அந்த வாயு காற்றை உள்ளே இழுக்கும் பொழுது நேரே சுவாச பையக்குள்ளே அந்த கிருமிகளும் சேர்ந்து சென்றுவிடும். அங்கே எங்கள் உடம்பிலே இருக்கின்ற கிருமிகள் வல்லமை பொருந்திய கிருமிகள் என்றபடியால் அந்த வந்த கிருமிகளை அழித்துவிட்டு எங்களை பாதுகாத்து கொள்ளும். அது பலவீனம் அடைந்த கிருமிகள் எங்கள் உள்ளே இருந்தால் வெளியே இருந்து வரும் கிருமிகள் அவற்றை கொன்றுவிட்டு தாங்கள் குடிகொண்டு எங்களுக்கு நோய்களை தரும். இதுதான் வைத்தியம். இதுதான் எங்களுடைய உடல்நிலையும் சுவாத்தியமும். சுவாத்தியத்தை கொண்டுதான் உடல்நிலைகள் ஆரம்பி, அது எத்தனை எத்தனையோ உடையங்களை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த பறவைகள் ஈ போன்றவற்றும் போன்றவையும் நோய் காவிகள் என்று கூறப்படும். வெளியே இருந்து உள்ளே வரும்பொழுது ஈ எல்லாம் வெளியே இருந்து அசிங்கமான அழுக்குகளிலே இருந்து அவர் வாழ்ந்து விட்டு அவர் உள்ளே வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்தார் என்றால் உணவிலேயோ ஒரு பொருள்களிலேயோ அவருடைய காலிலே அந்த கிருமிகள் ஒட்டி கொண்டு வந்து எங்களிலே தொற்றிக்கொள்ளும். அவைகள் நோய் காவிகள். காற்று அதுவும் ஒரு நோய் காவி. காற்று பறந்து வந்து வீட்டில் நுழையும் பொழுது நாங்கள் ஜன்னல்களை திறப்பதில்லை என்றால் வெளியிலேருந்து நோய் கிருமிகள் உள்ளே வரலாம். எங்களுக்கு இயற்கை சக்தி சத்து இல்லை என்று தான் கூற வேண்டும். இங்கே எங்கள் நாட்டிலே பாருங்கள்,
வீதியோரத்திலே குழந்தைகள் வந்து ஆடை இல்லாமல் சின்ன குழந்தைகள் தவண்டு நிமிந்து ஓடி விளையாடி மண் அலைந்து விளையாடுங்கள். அவர்களையெல்லாம் நோய் இலகுல பற்றாது. ஏனென்றால் அவர்களுக்கு இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்திகள் உண்டு, அன்னையின் பாலில் இருக்கின்றது. மற்றும் உணவு உண்ண துவங்கின பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கின்ற தானியங்கள், பல வகைகள், மிருக மாமிசங்கள் போன்றவற்றில் உயிர் சத்துக்கள் உண்மையாக நேரடியாக கிடைக்கின்றது, தாங்குகிற சக்தி இருக்கின்றது. எங்களுக்கு அது இல்லை. அதனால்தான் நாங்கள் ஊட்டச்சத்துக்காக மாத்திரைகளை எடுக்கிறோம். மல்டி விட்டமின், விட்டமின் டி, ஏ, பி, சி, விட்டமின் எல்லாம் எடுத்துக்கொள்வது உண்டு செயற்கை. சரி, இது ஒரு புறம் இருக்கு. அடுத்த பாடல்கள் எங்களுடைய சரவணன் வந்து ஏரியிலே ஒரு தாமரை பூ அண்டு இல்லை, ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா, சும்மா ரோஜாவும் இல்லை காஷ்மீர் ரோஜான்னு கேட்டிருந்தார். அப்பொழுது கேட்டேன், ஏனப்பா அது அப்படி படைக்கப்பட்டேன்னு நாங்கள் பல விடயங்களை பேசி மகிழ்ந்தோம். உண்மையிலே சிறப்பாக இருந்தது. அவரோட பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் தான் அந்த அன்புக்கு சில கருத்தையும் தந்து சென்றார். வாழ்த்துக்களை கூறிக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த ஏரியிலே ஒரு தாமரை பூ, அது என்ன எப்படியான பாடல் என்று அந்த பாடலை விரும்பி இருக்கின்றார். அது எப்படியான கருத்தை தருகின்ற பாடல் என்று நாங்கள் உன்னிப்பாக வரிகளை கேட்டால்தான் அதனுடைய சிறப்பு தோன்றும். கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரி எங்களுக்கு புரியும். எப்படி எப்படியெல்லாம் என்ன எண்ணத்தை மறைத்து வைத்திருக்கின்றார், அதுக்குள்ளே என்ன கருத்தை புகுத்தி வைத்திருக்கின்றார் சொற்களுக்குள்ளே. இதுதான் சொல்லோடு பாடல். அந்த சொல்லோடு வருகின்ற அந்த பாடல் என்ன கூறப்போகின்றதோ தெரியவில்லை. இதுக்கு முன்பும் கேட்டிருப்பீர்கள். இன்று கேட்பதில் ஒரு வித்தியாசம் இருக்க போகின்றோம். ஏண்டா சற்று உற்று கவனித்து கேட்கப் போகின்றோம் அந்த வரிகளை. இல்லையா கிருஷ்ணன் மதன மாளிகை திரைப்படத்திலே அந்த திரைப்பட பாடலை ஒரு தடவை கேட்கலாம் என்று நானும் விரும்ப, அதிகமாக நான் விரும்பி கேட்கும் பாடல்களை இந்த பாடலும் உண்டு. இந்த பாடலை வரைந்தது, எழுதியது புலமைப்பித்தன் அவர்கள். அவர்களும் சாதாரணமான கவிஞன் அல்ல, புலமைப்பித்தன் ஐயா அவர்கள் எழுதிய அந்த பாடல். மெல்லிசை மன்னர் தான் இசை கொடுத்திருக்கின்றார். பாடும் நிலா அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இனி மகிழ்வான ஒரு பாடல். என்னுடைய நடிகர் சிவகுமார் அவர், இவக்கரின் நடிகர் அவர் தான் நடித்தவர். இந்த திரைப்படமும் நான் பார்த்துருக்கின்றேன். எனக்கு விருப்பமான பாடல்களை இந்த பாடலும் ஒன்று. அது இன்று கிருஷ்ணாவுக்கும் விருப்பமாக இருக்கின்றது. அந்த பாடலில் என்ன கருத்து வருகிறோம் ஒரு தடவை கேட்போமா கிருஷ்ணா? இதோ உங்கள் பாடல்.

வரிக்கு வரி ஊடலின் உச்சத்தை அள்ளி பெருகக்கூடிய ஒரு கவிதை இந்த பாடல் வரிகள். கவிஞர் புலமைப்பித்தன் ஐயாவா இதை எழுதினார் என்று நாங்கள் எண்ணக்கூடிய அளவுக்கு கண்ணதாசன் ஐயாவை மிஞ்சுவது போன்ற உபமான உபமயங்களை புகுத்தி இருக்கின்றார். வரிகள் ஒவ்வொரு வரிக்கும் உள்ளார்ந்த அர்த்தங்கள் பல உண்டு. புலமைப்பித்தன் ஐயா அவர்கள் இந்த பாடல் சிவகுமார் ஐயா நடித்த திரைப்படத்துக்கு எழுதியதை விட பொன்மனை செம்மலுக்காக பாடல்களை எழுதியிருப்பார். ஊடல் அப்படியே தொனிக்கக்கூடிய வகையிலே சிறப்பான இந்த பாடல். இந்த காஷ்மீர் ரோஜா சாதாரண ரோஜாவாக இல்லாமல் காஷ்மீர் ரோஜாவாக கூறியது அந்த நாயகி வந்து மேலே இது அந்த திரைப்படத்தின்படி அவள் வந்து வடக்கு நாட்டை சேர்ந்தவர் போல் இருக்கின்றது இல்லையா. ரோஜாவுக்குள்ளே மிகவும் சிறந்த ரோஜாவாக அது. ஒவ்வொரு வரிகளும் இரண்டு அர்த்தத்தை உள்புகுத்தி வந்த அற்புதமான ஒரு பாடல். சிறப்பான இந்த பாடல் நான் திரைப்படத்தில் என்னுடைய நான் நடித்த திரைப்படம் நடிக்கும் பொழுது அதில் உதவி இயக்குனர் எங்களோடு ஊடாடுவது கூட உதவி இயக்குனருக்கும் நடிகர்களுக்கும் தான் தொடர்பு அதிகமாக இருக்கும். நேரடியாக இயக்குனருக்கும் நடிகர்களுக்கும் தொடர்பை விட மனம் விட்டு பழகக்கூடியவர் உதவி இயக்குனர் தான், அசிஸ்டன்ட் டைரக்டர். மிஸ்டர் பாண்டியன் என்று ஒரு உதவி இயக்குனர் பல திரைப்படங்களுக்கு உதவி இயக்குனராக இருந்தார். அந்த காலத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்த பாடல். நாங்கள் திரைப்படத்தை பார்க்கவில்லை, ஆனால் இந்த பாடலை வரிக்கு வரியார் உணர்வோடு பாடி காட்டி எங்களுக்கு சொல்லுவார். அப்போ நாங்கள் ஆசிரியராக இருந்தபடியால் தமிழ் எனக்கு ஓரளவு தமிழ் தாயினுடைய அருள் உண்டு. அந்த கருத்துக்களை அழகாக நுகரக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் அந்த பாடலை கவர்ந்து எத்தனை கட்டுரை கவிதைகள்லாம் நான் இந்த பாடலை உபயோகித்து இதற்கு விமர்சனங்கள் எல்லாம் அப்பொழுது பத்திரிகைகளில் எழுதுவதுண்டு, மேடைகளில் பேசுவதுண்டு. அற்புதமான ஒரு பாடல், சிறந்த வரிகள். அவர்களுக்கு தமிழ் பஞ்சமே இல்லை சொற்கள் தருவதற்கு. எவ்வளோ அழகாக அதை உற்று கேட்டால் காதலின் வேகம் என்ன, காதலன் காதலின் பிணைப்பு என்ன, காதலன் காதலியில் உள்ள உயர்வு தாழ்வு என்ன, காதலனுக்கு காதலியிடம் வேண்டுவது என்ன, அந்த ஆராதனைக்கே நாங்கள் பூசை செய்வதற்கு எல்லாம் நீராடுவது உண்டு. இது மன்மத ஆராதனை என்று கொண்டு வந்தவர் வரியை புகுத்தி விட்டார். அதுக்கு சிறப்பு சிறப்பு. நாங்கள் இவ்வளோ விமர்சனம் பேசவில்லை. கிருஷ்ணா சிறப்பான ஒரு பாடலை நீண்ட நாட்களுக்கு பின் பலமுறை கேட்டாலும் இன்று ஆறுதலாக வரியோடு வரி ஊகித்து கொள்ளக்கூடியவர்கள் அந்த பாடலை தந்தவங்க நன்றி. அனுபவியுங்கள் நன்றாக. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். இயற்கை வளங்களை வைத்து என்ன அற்புதமாக புனைந்த பாடல்.

சிறப்பான பாடல்களை சீரான வரிகளிலே கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சொல்லோடு பாடல் நிகழ்விலே. அந்த வேளையிலே இன்னும் ஒரு பாடல் வேற இருக்கின்றது. அந்த பாடலை தந்தவர் வேறு யாருமில்லோ அன்பு மகளே அனுஷியா, நீங்கள் பேச்சோடு பேச்சு வந்தீர்கள். தமிழ் பஞ்சமாக இருந்த உங்களுக்கு தமிழ் இன்று கொஞ்சிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் உதடுகளிலே அழகாக பாடியும் காட்டினீர்கள் அந்த முதல் வரியை. தமிழ் நன்றாக பழகுகின்றது உங்களுக்கு, நன்றாக பழகுகின்றது. அதற்கு காரணம் கிருஷ்ணன் தானோ அல்லது மொன்றியல் தமிழ் வானொலி தானோ, பார்ப்போம். நீங்கள் ஒரு பாடல் தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் இவற்றை எல்லாம் பேசும் வேளையிலே இந்த ஏரியிலே அதை பற்றி நாங்கள் ஏரியை பற்றி குளத்தை பற்றி எல்லாம் பேசிவிட்டோம். ஆனது அச்சு போனது போச்சு. இந்த பணம் என்னடா பணம் பணம், அன்பினாலே என்ற பாடலுக்கும் கருத்து வந்தது தான். பணத்துக்கு இன்னும் கொஞ்சம் விரிவு தேவை போல் தெரிகின்றது. பார்ப்போம் சொற்கள் இறுதியிலே. இங்கே நீங்கள் ஒரு பாடல் தந்தீர்கள். அந்த பாடல் முரடன் முத்து திரைப்படத்தில் வந்தது, ஞாபகம் இருக்கிறதா? இல்லை. இந்த பாடலே தாமரை பூவை பற்றி ஒரு பாடல் வருகின்றது. தாமரைப்பூ குளத்திலே என்று வருகிறதா? ஆனால் இவர்கள் குலத்திலே என்று எழுதியிருக்கின்றார்கள். இந்த மாதிரி பாடல் என்று கேட்போம். பாடலை கேட்டுவிட்டு மீதியை பேசலாம் என்று எண்ணுகிறேன். அந்த பாடல் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு சுசீலா அம்மா இணைந்து பாடுகின்றார். அந்த பாடலை டிஜி லிங்கப்பா என்பவர் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார் என்று தெரிய வருகிறது. தாமரைப்பூ குளத்திலே என்று வருகின்ற பாடல் கேட்டு பார்ப்போம். என்ன நடக்கின்றது, எப்படி அந்த குளத்திலே தாமரைப்பூ அப்படி வந்தது என்ற பற்றி கூறப்போது அந்த சொற்கள் எப்படி இருக்கின்றது என்று சொல்லோடு இந்த பாடல் என்ன கூறுகின்றது கேட்போமா? அனுஷியா மகளே, உங்கள் பாடல்.

என்ன உறவுகளே, இந்த பாடலையும் கேட்டீர்களா? இதுவும் ஒரு ஊடல் பாடல். தாமரைப்பூ குளத்திலே சாயங்கால நேரத்தில் தான் அவள் நீராட வந்திருக்க. பெண்கள் எப்பொழுதும் சாயங்கால நேரத்தில் குளிக்க, அதாவது நீராடுவதற்கு கருத்து, மானசீகமான கருத்து உண்டுங்க. முதலிலேயும் காஷ்மீர் ரோஜா மாலையிலே வரும் மன்னனுக்கென்று மன்மத ஆராதனை செய்வதற்காகத்தான் அங்கே நீராடப்படுகிறது. இங்கேயும் தாமரைப்பு குளத்திலே காலையிலே பூக்கள் மலர்ந்திருக்கும், கோலாகலமாக மீன்கள் எல்லாம் ஓடி அங்கு ஆடம்பரமாக இருக்கும் வேளையிலே அவர்களுக்கு இந்த தொந்தரவும் கொடுக்காமல் காதலன் அந்த நேரத்தில் வரமாட்டார், மாலை நேரத்திலே தானே மன்னவன் வருவார். அந்த மாலை நேரத்தில் வரும் மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக இவரும் ஆராதனை செய்வதற்கு இவரும் வந்து குளிக்கும் வேளையிலே மாமன் வந்துவிட்டார் என்ற ஒரு ஊடகப் பாடலை நாசுக்காக இருவரும் ஒருவர் மனத்தை ஒருவருக்கு கூறுவதிலே அங்கே மல்லிகைப்பூ அழகு, ஆனால் மாம்பழத்து சுவை, அந்த சுவைக்கு இதழும் இதழும் பூவுக்கு முகத்தையும் குறிப்பிட்டிருக்கார் இந்த கவிஞர். ஏனென்றால் சுவை எங்கே இருக்கும், அழகு எங்கே இருக்கும் என்பதை அழகாக வர்ணித்திருக்கின்றார்கள் அல்லவா. சிறப்பான பாடல். இந்த பாடலை கேட்ட எங்களுக்கு இது எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷங்கள் இந்த தமிழ் சொற்களை அதுக்குள்ளே புகுத்தி அழகாக உச்சரித்து சிறப்பாக இந்த வரிகளை நாங்கள் உணரக்கூடியதாக இந்த பாடல்களை தந்திருந்தார்கள் அன்று. அந்த பாடல்களை நீங்களும் உங்கள் நீங்களும் அந்த பாடலால் பாடல்களால் அந்த வரிகளால் கவரப்பட்டு என்று இந்த பாடலை தந்திருக்கிறீர்கள் அன்பு உறவுகளே. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலிகத்திலிருந்து தினமும் ஒலிபரப்பாகும் கதம்பம் என்று சொல்லோடு பாடலாக ஒலிக்கின்றது.

சொல்லோடு பாடல் நிகழ்விலே நாங்கள் இத்தனை சொற்களை இன்று உபயோகித்தோம். அத்தனை சொற்களுக்குள்ளும் அடங்கிய பாடல்களை தான் நாங்கள் பகிர்ந்திருக்கின்றோம். கோடானு கோடி பாடல்களை கொட்டி குவித்து பொக்கிஷமாக வைத்திருக்கும் முன் எங்களுடைய தென்னகத்து திரைப்பட தமிழ் திரைப்பட உலகிலே புதைந்துள்ள அந்த பதங்கள் அத்தனையும் எங்கள் தமிழ் 247 சொற்களுக்குள்ளே ஆக்கப்பட்ட பதங்கள் தான். அத்தனை பதங்களில் எண்ணற்ற கவிஞர்கள் பாடல்களை தொகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். இந்த திரைப்படங்களுக்கு மெருகூட்டுவது பாடல்கள். அந்த பாடல்களே தான் தங்கி இருக்கின்றது திரைப்படத்தின் கதை ஓட்டமும் கதையினுடைய ஆழமும் கதையினுடைய திருப்பமும் அத்தனையும் அதற்குள்ளே தான் இருக்கின்றது. அந்த பாடல்கள் மெருகூட்டி கொள்ளுகின்றன. அதற்காக கைதேந்த கவிஞர்களினால் கருத்து பரிமாற்றம் செய்யக்கூடிய வகையில் சொற்களை பதமாக இதமாக அடுக்கி கொடுக்க அதற்கேற்ற சுகமான கீதங்களை தாங்கள் கேட்க வேண்டும் என்று அதற்கேற்ற சுரங்களை அமைத்து இசையை அமைத்து கொடுக்க அது மட்டும் போதாது. அதற்கேற்ற அந்த பாவங்களோடு தரக்கூடிய உணர்ச்சி பாவங்களை வெளிப்படுத்தக்கூடிய குரல் ஆளுமை உள்ளவர்களை பாட வைப்பார்கள். இவர்களெல்லாம் இருந்தாலும் அதை துல்லியமாக அழகாக வெளியே காட்டக்கூடிய காட்சி அமைப்பை தரக்கூடிய படப்பிடிப்பாளர்களையும் இவற்றையெல்லாம் சேர்ந்து இயக்கக்கூடிய இயக்குநரையும் எப்படி எப்படி எடுத்தால் இது என்ன கருத்தை கொண்டு வரும், இது எவ்வளவு தாக்கத்தை மக்கள் மனதில் கொடுக்கும் என்ற வகையிலே அவர் விரும்பிய வகையிலே இந்த பாடல்கள் இந்த கதைகள் இந்த ஒளிப்பட பதிவுகள் செய்து கொடுத்தாலும் இதை செய்வதற்கு பொருள் எவ்வளவு தேவை, அதை பொருளாளர்களாக இருக்கின்ற தயாரிப்பாளர்களும் கொடுத்து இந்த திரைப்படத்தை அவர்கள் மாதக்கணக்காக அதை கடினமாக இரவு பகல் பாராமல் நீரகாலம் பாராமல் அதை எல்லாம் முடித்து வெளியே கொண்டு வந்து அரங்கத்திலே விடும் பொழுது பார்ப்பது யார்? பொதுமக்கள், சமூகம். அந்த சமூகங்கள் பார்த்து அது சரி என்று கூறுவார்கள். இத்தனை கோடியை கொட்டி கொடுத்தாலும் அந்த திரைப்படத்தை அது விழுந்தும் விடுகின்றது, நல்ல இடம் பெறுவதும் இல்லை. சில திரைப்படங்கள் மக்கள் மனதிலே அழியாத இடத்தை பெறுகின்றது. அதே போன்று வசூலிலும் சிறப்பாக இருக்கின்றது. ஏன், தரமான பொருளுக்கு விலை உண்டுதானே. அப்படி இந்த திரைப்படத்துறை அவர்கள் நட்டம் வந்தால் என்ன, நயம் வந்தால் என்ன, மக்களின் மனதோடு இணைந்து பொருத்தப்பாடு உள்ளிய கருத்துக்கள் பொருத்தப்பாடு உள்ளிய சம்பவங்களை அங்கே உள்ளடக்கித்தான் திரைப்படங்களை தந்தார்கள். அதற்கு சொற்கள் மிக மிக முக்கியம். வருகின்ற தலைப்பு பாடுகின்ற பாடலே வரும் சொற்கள் அங்கே பேசுகின்ற வசனங்கள் இதெல்லாம் முக்கியமாக சொல் இல்லை என்றால் அங்கு அது பேசும் படமாக இருக்காது, ஊமை படமாக இருக்கும். அந்த வகையில் இந்த முதலில் வந்த பாசம் என்று அன்பு என்று வந்த அன்பின் அன்புக்கும் பாசத்துக்கும் வித்தியாசம் என்னவென்ற போது வித்தியாசம் இருக்கின்றது. அன்பு என்பது தானாக தன் உள்ளம் தூய உள்ளமாக இருக்கும் பொழுது எல்லா உயிர்களிலும் ஏற்படுவது அன்பு. அதற்கு எங்களுடைய உள்ளம் அன்புள்ள உள்ளமாக இருக்கணும், அன்பு மலரக்கூடிய இதயமாக எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நாங்கள் நல்லுள்ளம் என்று பார்த்து விட்டோம். அப்போ பாசம் என்றால் என்ன? அதுவும் அன்புதானே, கள்ளங்கபடம் இல்லாமல் இல்லை. பாசம் என்பது தொடர்பான ஒன்று, சந்ததி சந்ததியாக வருவது. அன்பு சந்ததி சந்ததியாக இல்லையா இருக்கின்றது. அன்பு உயிர்கள் அத்தனை உள்ளே ஏற்படுவது. பாசம் என்பது முக்கியமாக உறவு முறைகளுக்குள்ளும் தொடர்ந்து வரும் சொந்தங்களுக்குள்ளும் நிறைவாக இருக்கும், நிறைவாக இருக்கும். அந்த பாசமும் வந்து எல்லாவற்றிலும் ஏற்படாது, அன்பு எல்லாவற்றிலும் ஏற்படும், பாசம் அப்படி அல்ல. அந்த வகையிலே முன்னையில் தமிழ் வானொலியும் ஒரு பாடலை தர இருக்கின்றது. இந்த பாசம் என்பதற்கு கருத்து அமையக்கூடிய உறவு முறைகளை கொண்ட ஒரு பாடம். அங்கேருந்து அன்பு இருக்கின்றது, அது எல்லா இடமும் இருக்கும். அந்த பாசம் எப்படி அண்ணன் தங்கை பாசம், அம்மா மகன் பாசம், அப்பா மகன் பாசம், அக்கா தம்பி, தம்பி தங்கைகள், மச்சான் மாமன், மாமன் மகள் என்றெல்லாம் எத்தனை உறவு முறைகள் இருக்கின்றது. அந்த உறவு முறைகளை வைத்து ஒரு பாடலை வகுத்திருக்கின்றார் கண்ணதாசன் ஐயா அவர்கள். இசையரசன் வந்து பாடியும் இருக்கின்றார்கள் அந்த பாடலை. அந்த பாடல் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் ஒரு தடவை கேட்டுத்தான் பார்க்க வேண்டும். அந்த பாடலை நாங்கள் கேட்க வேண்டும் என்று வருகின்றது. அந்த பெரிய இடத்து பெண் என்ற ஒரு திரைப்படத்திலே இசையரசர் சவுந்தரராஜன் ஐயா அவர்களும் இசையரசி பி சுசீலா அம்மாவும் வினோத குரல் அரசி எல்லார் ஈஸ்வரி அம்மாவும் பாடுகின்றார்கள் அந்த பாடலை. இசைஞானியினுடைய இசையிலே தான் அந்த பாடல் வந்திருக்கின்றது. அந்த பாடலை ஒரு தடவை கேட்போம். நீங்கள் பல தடவை கேட்ட பாடல் இன்று அந்த பாடலின் வரிகளை நாங்கள் உற்று நோக்கக்கூடியதாக இருக்கலாம். எங்கே கேட்டு பார்ப்போமா? அந்த பாடலை இறுதி பாடலாக கேட்போம்.

இந்த பாடலே உறவு முறைகளின் பண்பாடு தெரிகின்றது. பாசம் என்பது இங்கே புரிகின்றது. இங்கே ஊடல் அல்லது வேறு சிந்தனை வேறு எண்ணங்கள் அல்ல, பாசம். ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து வளர்ந்து வரும் வேளையிலே எங்களுடைய குலப்பெருமை, பண்பாட்டு விழுமியங்கள், அச்சம், மடம், நாணம், பயர்ப்பு, எங்களுக்குள்ள நான்வகை பண்புகள் அத்தனையும் இணைந்திருக்கின்றது அதுக்குள்ளே. அதனால் தான் என்னவோ கூறினார்கள், பண்பாடு பாரதம், பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை என்று. எங்கள் பாரத நாட்டின் பண்பு உலகளாக எல்லோரும் மெச்சக்கூடிய, அதை பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் வெளிநாடுகளில் சென்றாலும் வெளிநாட்டு நாகரிகம் வெளிநாட்டு மோகம் கொள்ளாமல் வெளிநாடுகளிலும் எங்கள் நாகரிகத்தை பரப்பி வந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று அப்படி இல்லை. வெளிநாட்டு நாகரிகங்கள் உள்ளே கொண்டு வந்து எல்லாத்தையும் சீரழித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் இறுதி பாடலென்று கூறினேன் அல்லவா, இங்கே இன்னும் விடுவிக்க வேண்டிய விடயம் இருக்கு. இந்த பணம் என்ற விடயத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் விடிவு தேவை என்று நான் கூறியிருந்தேன். இந்த பாடலே ஊடல் அங்கே என்று இல்லை, பாசம்தான் அங்கே. அண்ணன் தங்கை பாசமாக, அத்தான் மச்சான் மாமன் மகள் பாசமாக என்பதை நாங்கள் கூட்டி கழித்து அந்த பாடலை பெருக்கி பார்த்தால் அங்கே பாசம்தான். பாசம் என்பது இன்னொருதரின் வளர்ச்சியிலும் பண்பாடு விளிமியங்களை காப்பதிலும் இருக்கின்றது என்ப உறவுகளே அளவும் அங்கே இருக்கின்றது. இப்பொழுது இந்த பணம், நான் கேட்டேன் ஏன் இந்த தட்டுப்பாடுகள், ஏன் இவ்வளவு விலை ஏற்றங்கள், இறக்கங்கள், வீக்க தூக்கங்கள் வந்திருக்கிறது, மக்கள் பாடுபடுகின்றார்கள், என்ன காரணம் என்று ஒன்று கேட்டிருந்தேன். அதற்கு அனுஷ்யா வந்து லேசாக தொட்டு சென்றார், ஆசை என்று. ஆசை தான், ஆசை இல்லாமல் இல்லை. அந்த ஆசை என்று வருவதை விட அந்த பணம் வந்ததுக்கு இந்த ஆசைகள் எல்லாம் எப்படி ஏற்பட்டது என்றால், இந்த பணம் இவ்வளவு வீக்கம் அடைவதற்கான மக்களுக்கு தேவைகள் அதிகரித்து விட்டது. இந்த தேவைகள் அதிகரித்து விட்டபடியால் அதை பூர்த்தி செய்வதற்காக பெருந்தொகை பொருட்செலவுகளோடு அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் எல்லா தொழிற்சாலைகள், விவசாயங்கள் எல்லாவற்றுக்கும் அது தேவைப்படுகிறது. கிருஷ்ணனும் தொட்டு சென்றார், கணனிகள் அதை உற்பத்தி பொருள் எல்லாம் வந்துவிட்டது என்று. இவைகளெல்லாம் தேவையாக வருகின்றன. ஆனால் இத்தனை தேவைகளும் வருவதற்கு என்ன காரணம், அன்று வாழ்ந்த மக்களின் சந்ததி தான் என்றும் வாழுகின்றது. இது எங்கே இருக்கின்றது என்றால் மக்கள் தொகையிலே தான் இருக்கின்றது. மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க தேவைகள் அதிகரிக்கின்றது. தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க உற்பத்திகளை பெருக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. அதனால் தான் போலிகளும் தரமற்றதுகளும் வந்து குவிகின்றன. அளவோடு இருந்தால் இப்படி வராது. திடுதிப்பென்று இப்படி மக்கள் தொகை அதிகரிப்பது யார் கையில் இருக்கின்றது? எங்களிலே தான் இருக்கின்றது. இந்தியாவில் கூட இரண்டுக்கு மேலே வேண்டாம் என்று எத்தனை தடைகளை போட்டிருந்தார்கள். அதற்கு காரணம் என்ன? இப்படி இதுதான், அளவுக்கு மிகுதியாக எங்களுடைய உற்பத்தி பெருகிவிட்டது. ஜனத்தொகை அதிகரித்ததனால் தேவைகள் அதிகரித்து வந்து இன்று இப்படி வந்து, அளவோடு இருந்திருந்தால் இப்படி எல்லாம் வராது. அதை கற்றுக்கொள்ள எத்தனை சட்டங்கள் போட்டாலும், எத்தனை ஆன்மீகங்கள் பேசினாலும் அதை பெற்றுக்கொள்ள மறக்கிறது எங்களுடைய மனம். அதற்கு காரணம் அனுசியா கூர்ந்த ஆசை. ஆசை அதிகமாக வர வர பணம் அதிகமாக தேவைப்பட்டு, தேவைகள் அதிகமாக வர வர உற்பத்திகள் பெருக்கப்பட்டு கொண்டு போகும் பொழுது அதை அடைய முடியாமல் பணம் அந்தளவு உற்பத்தியை பெருக்குவது போன்று பணத்தை உயர்த்தி கொண்டு போனால் பணத்தினுடைய மதிப்பு குறைந்து கொண்டு போய்விட்டது என்ற எண்ணங்கள் எனக்கு தோன்றுகின்றது. உங்களுக்கும் பல எண்ணங்கள் தோன்றலாம். மீண்டும் ஒரு சொல்லோடு பாடலில் சந்திக்கலாம் தானே. இந்த வகையில் இறுதியாக இன்னும் ஒரு பாடலை தருகின்றேன். அந்த பாடலையும் கேட்போம். ஆசை என்பது எப்படி என்பதை பற்றி புரியக்கூடிய வகையில் ஒரு பாடலை தந்திருக்கின்றார் எங்களுடைய கவிஞர்கள். அந்த பாடலையும் ஒரு தடவை கேட்போம். இந்த பாடலையும் தந்தவர்களுடைய கருத்தை ஒரு கால் நாங்கள் கலந்து கொள்வதற்காக இந்த பாடலையும் கேட்டு பார்ப்போம்.

0: எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு.
1: தன்னையும் தன் கைகளையும் நம்பி உழைத்து கொண்டு வந்தால் தேவைகள் அதிகரிக்கவோ உற்பத்திகள் பெருக்கவோ தேவையில்லை. தன்னைத்தான் திருத்தி கொண்டால் சிறப்பாக இருக்கும். தலைவனோ ஆன்மீகமோ முன்ன முன்னோர்கள் சொன்ன வழியை நாங்கள் பின்பற்றி வருவதால் நன்மையே உண்டாகும். ஏற்ற ஒன்று நாங்கள் கவனிப்பதில்லை. ஆசைகள் பெருகிவிட்டன. அந்த சின்ன பறவைகளை வைத்து எங்களுக்கு இத்தனை கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். ஐந்தறிவு வரை வந்த உயிரினங்களுக்கு இப்படியான தொல்லைகள் இல்லை. இந்த ஆறாவது அறிவை பெற்ற எங்களுக்குத்தானே இந்த தொல்லை. பாழாப்போன இந்த பஞ்ச புலன்களினால்தானே இந்த ஆசைகள் ஏற்பட்டு இந்த தேவைகளை பெருக்க வேண்டியும் வந்திருக்கின்றது. வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்று எண்ணினார்களே, உள்ளத்தின் தரத்தை உயர்த்துவதற்கு யாரும் கருதவில்லை. இனிமையான பாடல்களை கேட்டுமங்கோம் என்று இது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இன்று கலந்து வந்தது சொல்லோடு பாடல் எங்களுடைய கதம்பத்திலே. சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வந்து அலங்கரித்து சென்ற அன்பு உறவுகளாக எங்களுடைய ஜெகபர் ஷாதிக் அவர்கள், அதைத் தொடர்ந்து தேவா, சரவணன், கிருஷ்ணன், அனுஷா, நீங்கள் அனைவரும் வந்து அற்புதமான பாடலை தந்தீர்கள். அந்த பாடல் மூலம் நாங்கள் சொற்களை கவனித்து வாழ்க்கைக்கு தேவையான விழுமியங்களை பெற்றிருக்கின்றோம் என்று எண்ணுகின்றேன். என்னால் முடிந்தவரை தான், எனக்கு தெரிந்ததை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். இதைவிட எவ்வளவோ பேரறிவு கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். பெரிய விடயங்கள் இருக்கின்றது. அவற்றையெல்லாம் இந்த 2 மணி நேரங்களுக்குள்ளே நாங்கள் 4-5 பேர் வந்து பேசி முடிவெடுப்பதல்ல. ஆனால் எங்களை நம்ப வேண்டும், உழைப்பை நம்ப வேண்டும். உற்பத்தியை பெருக்குவதால் மட்டும் எங்கள் சிந்தனை இருக்கக்கூடாது. உற்பத்தி என்றால் உங்களுக்கு புரியும். அதனால்தான் இந்த பணம் இவ்வளவு தூரம் விளையாடுகின்றது என்று நான் நினைக்கின்றேன். அடுத்தது இந்த பஞ்சமா பாதகங்கள் வளர்வதற்கும் இந்த பணம் ஒரு அரக்கனாக எங்களை மூர்க்கத்தனமாக வாழ வைத்து கொண்டிருக்கின்றது என்பதை எண்ணிக்கொண்டு இன்று சொல்லோடு பாடலை இத்தோடு நிறுத்தி கொள்ளுகிறேன். நேரம் அவர்கள் தந்ததை விட நாங்கள் 8 நிமிடம் 9 நிமிடத்தை கூட எடுத்துக்கொண்டோம். அவர்கள் சற்று உயர்த்தி தந்திருக்கின்றார்கள். நீட்டி தந்தாலும் எங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வரை கணனியும் எங்களோடு ஒத்துழைத்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். இறைவனும் வல்லமை தந்து இந்த நிகழ்ச்சியை வளம் பெறச் செய்திருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் அனுகூலம் தந்திருக்கின்றார் என்றும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொடுத்திருக்கின்றது. நடந்ததெல்லாம் நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை சிறப்பாக நடக்கட்டும், அஞ்சாமல் நடை போடுவோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு நன்றி கூறி நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அந்த வேளையில் எங்களுடைய அன்னை, தந்தை, ஆசான் இவர்களுக்கும், இவர்களை நான் அறிய வைத்த எங்கள் அற்புதமான தமிழுக்கும், இவற்றையெல்லாம் நாங்கள் அடைவதற்கு காலாகிந்த எல்லாம் வல்ல, எல்லாம் அறிந்த, எங்கும் நிறைந்த இறைவனுக்கும் இருகரம் கூப்பி என் சிரம் தாழ்த்தி தாழ் பணிந்து அவர்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு முகம் தெரிந்து தெரியாத உறவுகளை இதுவரை நேரமும் என்னோடு பயணித்த உங்களுக்கும் என் அன்பையும் பாசத்தையும் தந்து இன்றைய நிகழ்ச்சியை 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 12வது நாள் கதம்பத்திலே வந்த சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு. நிறைவு பெற்றது சொல்லோடு பாடல்.

0: வருவாங்களோ தெரியல, சொல்லிட்டு தான் போனார். கூட்டமா இருக்கு பிரகாஷ், நாங்க போயிடலாம் என்னட்டு போயிட்டேன். வாங்க அண்ணா, வாங்க அண்ணா, தங்கச்சியே இவ்வளவு கூட்டத்துக்கு இருக்கிறேன், எல்லாத்தையும் சமாளிச்சு கொண்டு உங்களுக்கு சமாளிக்க முடியாம போயிடுச்சு, அதுதான் கவலை எனக்கு. சரி, அதுவரை நீங்க போனாலும் போனீங்க, பிரகாஷையும் கூட்டிட்டு போயிட்டீங்க, சந்தோஷம். நல்லா கூட்டத்துல இருக்கிறாங்களா? இல்ல இல்ல, நீங்க சும்மா ஆட்டம் நடந்து வரும்போதே வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க எந்த பக்கம் போறாங்களோ யாருக்கு தெரியும். சரி, எங்க நீங்க பாட்டு பாட போறீங்களா? மெர்சி
1: இல்லங்கம்மா, நீ பாட்டுல ஒண்ணு பாடுங்க.
2: அந்த மூட் இல்ல. சரி, அண்ணன் பேசுங்க கொஞ்ச நேரம். பேசுங்க,
0: அதெல்லாம் மீன் குழம்பு செய்யற வேலை உங்களுக்கு.
2: மத்தியானம் மீன் குழம்பா?
3: மத்தியானம் சொல்லிட்டீங்க,
2: ஜெயங்குளம் மீன் குழம்பு
0: மேடம்.
2: மகளிங்கம்மா அங்கே மீனாமா?
1: ஆமாங்கய்யா, எங்க வீட்டுல நீ மீன் குழம்பு.
2: எப்படி கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? உங்க வீட்டு மீன் குழம்பு எங்களுக்கு மத்தியானமே தெரியும். நீங்க உங்க வீட்டுல மீன் குழம்பு
1: அப்படியா?
2: ஆமா.
0: சரி, மாமாவை மாமாவை நினைச்சுக்கலாம். எங்க
2: சந்தனமா சொல்லுங்கம்மா, பாத்துக்கங்க.
0: சந்தனமா ராஜ் மாமாவை நினைச்சுக்கலாம்.
2: செல்வமுங்களா? செல்வா
0: செல்வா, தூங்கிட்டீங்களா? செல்வா நல்லா தூங்குங்க. எங்க மாமாவை நினைச்சுக்கலாம். எங்க மெர்சிலா, நீ உங்களோட பாட்டு சொல்லுங்கம்மா.
1: தன்னாலே தாமரைப்பூ.
0: அந்த படத்துல தன்னானே தாமரைப்பூ.
1: தன்னானே தாமரைப்பூ புள்ள தன்னானோ தண்ணீர்ல தாமர பூத்திடுச்சி முள்ள வாங்கி வர ஊரெல்லாம் மேலம் கொட்டி வந்திடுற. அந்த பாட்டுமா
0: சூப்பர் சூப்பர் நல்லா. சரி,
4: இன்னைக்கு அப்பாட்ட ஒரு பாடல் கேட்டாங்க, நல்லா இருக்கு அந்த பாட்டு. என்ன பாட்டு? நிச்சயமா.
1: ஆ சொல்லுங்கயா.
4: இல்ல, அப்பாட்ட வரும்போது ஒரு பாடல் கேட்டீங்கல்ல
1: சாயந்தரமா,
4: அது என்ன படம்?
1: அது வந்து முறைமாமன் திரைப்படம். தென்ன மரத்துல தேங்குதே மாங்காய் மரத்துல மாங்காய் எல்லாம் தொங்குதா தொங்குதே அந்த பாட்டு
4: தொங்குதே நல்லா இருந்து பாட்டு கேட்டு.
1: சரிங்க சரிங்க.
0: எங்க மெர்சிமா, அந்த பாட்டு உங்களுக்கு தரலாம், தன்னானே தாமரைப்பூ. அடுத்தது யாரு உங்களோட மகாலிங்க? நீங்க உங்களோட பாட்டு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு சரியா 12 மணிக்கு, அதுக்கு முதலே 11:45 நிறைவு பெறும். ஒரு 4-5 பாட்டு எந்த மனசுல இருந்திருக்கிற பாட்டு சிலதை எடுத்து வரலான் இருக்கேன். சரியா 12 மணிக்கு நிகழ்ச்சி முடிவடைகிறது. எல்லாருக்கும்
1: அம்மா
0: இல்ல, அது என்னண்டா, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் மனம் சரியில்லை, ஓய்வு தேவை. இந்த வானொலிய நினைச்சு அதை கொஞ்சம் நான் சரி செய்யணும் கொஞ்சம். அப்ப அதுக்காக நான் கொஞ்சம் லேட் ஆனா எனக்கு சில இடங்களுக்கு கால் பண்ண
2: முடியும். ஒரே ஒரு ஆப்பிள் தான் வருது, நீங்க பாருங்க.
0: எங்களுடைய வெப்சைட் இப்ப நாங்க தான் இன்னும் திரும்பி நான் ஒரு 8 நாள்ல நாங்க செய்து முடிச்சிருவோம். அப்ப அதுக்கப்புறம் நீங்க சைட நீங்க பாக்கலாம். போராட்டங்கள் தான் கண்ணன், இது ஒரு வானொலி நடத்துறது சொன்னா ஒரு நாங்கள் நினைச்ச மாதிரி இல்ல. எந்த நேரமும் நேற்று திடீரென்று எங்க சந்தன ராஜமாமா சொல்லி இருந்த, அப்ப உடனே மனசு அந்த அந்த நேரத்துல இருந்து நான் இந்த இடத்துல எழும்பி இருந்தவள் தான். எவ்வளவு நேரத்துக்கு பின்னால நான் தூக்கம் போறனோ, அப்பா வந்ததுக்கு அப்புறம் அப்படி நிகழ்ச்சியைக்கு விட்டுட்டு நான் போயிருந்தேன். எனக்கு என்னாலேயே முடியல, என்ன நடந்தேன்னு தெரியல. தூங்கி பேர்ந்து உடனே எழும்பி இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். இந்த திரும்பவும் நீ அதுல எடுக்கணும். என்ன மன கவலை உண்டு, ஒரு பக்கம் இது என்ன நடக்குதுன்னு தெரியாது. அது நாங்க எவ்வளவுதான் சிரிச்சு பேசினாலும் ஒரு விடயத்தை செய்து கொண்டு கேட்க எல்லாமே மாறி மாறி வரும். நான் மாமாவை நினைச்சிருந்தேன். மாமா வணக்கம். மாமா
5: சகோதரி வணக்கம்.
0: வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. அண்ணா கூட்டமா இருக்கு பிரகாஷ், நாங்க போகலான்னு சொல்லிட்டு போனீங்களே. இப்படித்தான் எங்களை ஒரு எங்கேயாவது ஒரு உங்க ரெண்டு பேரையும் நம்ப இல்லாத என்ன ஒரு எங்கேயாவது ஒரு திருமணம்
5: கூட்டிட்டு
0: போறீங்க.
5: அப்படி நினைக்காதீங்க,
0: சொல்லிட்டு முடிஞ்சா போறது. மனம் ரொம்ப கஷ்டப்படுது. நீளுங்க நீளுங்க. மனம் ரொம்ப
5: கஷ்டப்படுது.
0: இவ்வளவு மனம் ரொம்ப கஷ்டப்படுது. எனக்கு என்னடா இவ்வளவு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் இணைஞ்சீங்க சரி, எனக்கு தெரியாமலே நீங்க நான் இணைக்கல இணைஞ்சீங்க சரி. அண்ணா வந்திருக்கிறாரு, எல்லாரும் வந்திருக்கிறீங்கன்னு நானே இருந்து ஒரு தடவை அப்படி பேசிட்டே இருக்கிறேன். நானே இவ்வளவு கூட்டத்துக்கு இருந்து இவ்வளவு சமாளிக்கிறேன். ஒரு தங்கச்சியா நீங்க இப்படி கூட்டிக்கொண்டு போயிட்டு சரி இவ்வளவுதான் இருக்கட்டும் இப்படி விட்டுட்டு நட்டாட்டில விட்டுட்டு போவீங்களா? நான் உங்கள்ட்ட எல்லாம் வரையல, நான் பழையபடி மாமாட்டே போலான் இருக்கேன். மாமா வாங்க. மாமா
5: அண்ணன் என்னைக்கும் துணை இருப்பான். அண்ணன்
0: அண்ணன் கூட்டாளியும் கொஞ்ச நேரத்துல இருந்து போட்டு வாங்க பிரகாஷ். இங்க சரியான கூட்டம் நாங்க போயிடலாம்னு நீங்க வைங்க. மாமா பாருங்க, போன முறையெல்லாம் போனேன். என்ன கூட்டமோ என்னவோ அப்பந்தான் வாங்கி தரையல அந்த வேளாங்கண்ணில. மட்டுமணி சிச்சி வேணாண்டு மறந்து தரையிலையா? மட்டுமணி
3: ஊத்தாப்பா வாங்கி கொடுத்தாரா?
5: வணக்கம் வணக்கம். என்ன சகோதரி இப்படி
0: கோச்சுக்கிறாங்க? என்ன தெரியறேன்டா மாமா, தாய் மாமன் என்னதான் எவ்வளவுதான் குடும்பம் இருந்தாலும் தாய் மாமன் தந்த பிள்ளைகளை பாத்துக்கொண்டே இருப்பார். மருமகளை பாத்துக்கொண்டு அந்த குடும்பத்தை நல்லா பாப்பார். அண்ணன் கட்டுன இடத்தை பாத்துக்கொண்டு போயிருவார்.
1: மீன்
3: குழம்பு சாப்பிட
1: மீன் குழம்பு இழுத்து
3: இருக்கு.
0: சரி அண்ணன் போனார், அண்ணன் போனார் விடுங்க, அண்ணன் போனார் விடுங்க. இது கூட்டி கொண்டு போனார். அவரும் மீன் குழம்பு
1: அண்ணன்
0: கூட்டி கொண்டு போனார் பிரகாஷ். நாங்க போனா இது கூட்டமா இருக்கு கூட்டின்னு போல. அவர் தான் மீன் குழம்புக்கு போனார். இவர் எதுக்கு போனா?
1: பிரகாஷ் லைன் கிடைக்காதுக்கு. நான் போற லைனே கிடைக்க மாட்டேங்குது.
5: எங்க வீட்டுல என்ன குழம்பு சொல்லுங்க.
0: என்ன நாங்க
3: சாத்திரம்
0: மீனா மாமா? கண்ணன் செல்வகுமாரன் கண்டுபிடிங்க. மாமா விட்டு குழம்பா, அல்ல மெர்சி ராணி விட்டு குழம்பா, அல்ல ஜான்சி ராணி விட்டு குழம்பா, அல்ல பிரகாஷ் விட்டு
3: குழம்பா?
0: எந்த வீட்டு குழம்பு நான் உங்களுக்கு அனுப்புனது? எந்த வீட்டு குழம்பு?
3: மெர்சி ராணி வீட்டு குழம்பு.
0: மாமா வீட்டு குழம்பு.

0: வைக்கல
1: அண்ணா விட்டு குழம்பு
2: அல்ல அப்படியா அப்படி போட்டுக்கலாம் மாமா வீட்டு பொரியல் அண்ணா
1: வீட்டு
3: மாமா வீட்டு சாப்பாடு சாப்பாடு
1: இனி ஒரு
2: மாமா வீட்டுல
4: மாமா வீட்டுல குழம்பு எங்க வீட்டுல பொரியல் ஆனா வந்து நடுவுல ஆணையன் தான் வச்சிருந்தா ஆனா நீங்க முட்டன்னு சொல்லிவிட்டீங்க
1: மாமா விட்டு மாமா விட்டு பொரியல் அண்ணா விட்டு
2: கிடையாது
1: மிச்சத்தை சொல்ல விடுங்கப்பா மிச்சத்தை
4: அம்மா இதுல மாமா இளவரசி எல்லாரும் முடிச்சுட்டு நினைக்கிறாங்க இது
2: என்னடா பத்தி பேசுறாங்க அவங்க அப்படின்னு
1: மாமா விட்டு பொரியல் அண்ணா விட்டு குழம்பு மச்சான் விட்டு அல்வா அத மட்டும் நான் உங்களுக்கு படத்துல
2: அனுப்பேன் எல்லாம் மெர்சியம்மா வீட்டு குழம்பு மெர்சியம் விட்டு வரவும் மெர்சியம் விட்டு வரலாம்
1: மாமா என்ன பாட்டு வந்து சொல்லுங்க மாமா மாமாக்கு
2: பாட்டு காதல் கிளிகள் இரண்டு குழம்பு செவ்வானு நீ சீர்கொண்டு இனிமையான பாடல்
1: பாட்டு
2: ஆமா பாட்டு நான் வந்து இதுலதான் கேட்க முடியுமா நீங்க அத தமிழ் ரிலேஷனுக்கு அதை ரெடி பண்ணுங்க முதல்ல
1: சரி சரி
2: உண்மையா
3: பாருங்க
2: 4G செட்ல தான் எடுக்குது நீங்க 3G செட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது அப்செட் ஆக
1: மாட்டேங்குது
3: அது மட்டும் இல்லாம காலம் காலமா அந்த காலத்துல இருந்து அந்த தமிழ் ரேடியோ ஆப்ஸ்ல தான் நிறைய பேர் கேக்குறாங்க
2: ஆமா ஆமா உண்மைதான்
4: நீங்க தமிழ்ன்னு சொல்லடா தலைந்து
2: அது சரி மேடம் அது சரி இல்லை மேடம்
3: ஹலோ
1: ஒரு பச்சையும் மஞ்சளும்
3: கலந்தது
4: தெளிவா இருக்கு தெளிவா இருக்கு நாங்க அதுலதான் தொடர்பு
1: தமிழ் வானொலியா சரி இப்ப இளவரசு இளவரசு சொல்லுங்க
3: காலையில புதுக்கு தண்டல் வீசி கேட்டமா.

0: தெரியுதுல்ல நிகழ்ச்சி கட்டிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு மதியம் கொஞ்சம் ஓய்வு கிடைச்சது. அந்த டைம்ல திரும்பி நான் அந்த ரேடியோ ஓகே பண்றேன். சரி என்னோட நிகழ்ச்சி மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணேன். அந்த டைம்ல என்ன நிகழ்ச்சி லைவா ஓடுது அது ஓடிச்சு. அப்புறம் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு நேரம் ஓடிட்டு இருக்கும் போது லைட்டா வச்சு கேட்டேன், கூவுக்குள் விழுந்திருக்கும் கனி கூட்டமே ஏதோ ஒரு ஜீன்ஸ் பாட்டு படப்படத்துல ஜீன்ஸ் படப்பாடலும் ஓடிச்சு. சரி நம்ம கேட்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு ஒரு 7.5 மணி இருக்கும் திரும்ப ஆன் பண்ணா மறுபடியும் அந்த ஜீன்ஸ் பாட்டு தான் ஓடுது.
1: என்ன ஒரு லெட்டர் வந்து வெள்ள கலர்ல ப்ளூ கலர்ல எழுதி இருக்கா டிஆர்?
2: இல்ல இல்ல இல்ல இல்ல.
1: அப்ப
2: கருப்பு கலர் மாதிரி தெரியாது
1: எனக்கு. அந்த இது
2: இன்னொன்று
1: இருக்கு தமிழ் ரேடியோ, அது வந்து கிரீன் கலர், அதுக்குள்ளதான் நீங்க எல்லாரும் போறீங்க. அது வந்து இப்படி வட்டமா சுத்தி கொண்டே இருக்கும் பாடையக்க
2: உள்ள
0: தமிழ் ரேடியோஸ் அந்த மாதிரி ஓடாது. நிகழ்ச்சி ஓடிக்கிட்டே இருக்கும் ரெக்கார்ட் பண்றாங்க அந்த கிளவுட் ரேடியோ சொல்லிட்டு
1: பாத்துட்டோமா?
0: அது ஒர்க் ஆகல, அது ஒர்க் ஆகல,
1: அதுவும் ஒர்க் ஆகல.
2: என்னுடைய பாட்டு
0: அதாவதுமா ஒரே ஒரு சர்வரா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டைம்ல தொட்டா அந்த டைம்ல லைவ்ல என்ன நிகழ்ச்சி ஓடுதோ அது ஓடுற மாதிரி ஒரு ஆப்ஸ் ஏதாவது பாத்துங்க. அதை மட்டும் நீங்க ப்ரொமோட் பண்ணலாம் எல்லாத்தையும்.
2: என்னுடைய பாடல் வந்து பணம் வந்து தூரமின் போச்சு. ஆமா தூரமின் போச்சு பிள்ளை நீலா
0: நீங்கள் கேட்டது,
2: அது நீங்கள் கேட்டது அந்த பாடல் இல்ல
1: பிள்ளை நீலா
2: பட்னி கடையில போய்
1: மீன் குழம்பு நாங்க கெட்டு பிரிவு சமையலையம்மா. அதுல பட்னி கடையில ஒன்றுமே இருக்காது. அதுல
0: அது ஒண்ணு இல்லம்மா, அந்த போடு தாளம் நிகழ்ச்சிருக்குல்ல தாளம் போடு,
1: அத போட்டதுல
0: அந்த பாட்டுகள் வந்துட்டாங்க. கந்தா காரம் வட முறுக்கு மசால் வட இட்லி கட காசு இல்ல பட்னி கடை பாட்டு கொண்டு வந்தாங்களா? அந்த பாட்டு அந்த பட்னி இருக்காங்கல்ல,
1: அது அப்பாட்டி கேட்டிருக்காரு. அப்பாக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. நெடுக பட்னி கடை பட்னி கடைன்னு தான் சொல்லிடுவேன். இங்க வீட்டுல சமைக்கும் போதுலயே சொல்லிடுவேன் பிரகாஷ பட்னி கடை ஆகிறாங்க இங்க. அது வழக்கமா போயிருச்சு. பிரகாஷ் என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
3: ஏழி படிகள்
1: ஏழி படிகள்ல இருந்து
3: பாடுபட்டு இந்த சிறு சிறு
2: பன்னெண்டு மணிக்கு போறீங்க மணி
0: 11:43 ஒரு நாலு பேருக்கு பாட்டு குடுத்துட்டு போற வழியும் 12 மணிக்கு போக போறீங்க கிளம்பலியா கிளம்பலியா
2: எல்லாம் உங்க நன்மைக்கு தான்ப்பா
1: எல்லாம் நன்மைக்கு தான் ரெண்டு நாளைக்கு ஓய்வு கொடுங்கப்பா அப்பதான் நான் அதை கண்டுபிடிக்கலாம் எனக்கு இரவு
0: முழுக்க 3 மணி வரைக்கும் இருந்தவங்களுக்கு 12:10 வரைக்கும் இருக்கிறது உங்களுக்கு டைம் ஆகாது
1: என்ன பாட்டு வேணும்
2: உங்களுக்கு
1: மீன் குழம்பா
3: உங்க வீட்டுல என்ன குழம்பு யாரு வீட்டுலமா
2: இன்னைக்கு
3: ஒரு பங்கனுக்கு
2: போயிட்டேன்மா
3: இன்னைக்கு
2: மத்தியானம் நைட் எல்லாமே
3: அங்கதானா
1: பெரிய மாமா பெரிய
4: வீட்டோட இருந்து 40 வருஷம் ஆச்சு
1: சின்ன
4: வீடு இருக்கிறாரு வாழ்த்து சொன்ன
5: திருமணம்
1: உங்களாலதான் இதெல்லாம் வெளிப்படுது அதாவது அவர் உண்மையத்தான் போறீங்க நீங்க எதுக்கு அதை வெளிப்படுத்துறீங்க ஆனா அவர் உண்மையை எழுதியிருக்காரு அத போய் நீங்க குத்தி
4: காட்டுங்க
1: நீங்க
4: மறந்து சொல்லுமா நான் 2 மரண்டி குடிச்சேன் மோத 2 குடிச்சேன் அது இன்னைக்கு 40 மரங்கள்
1: பாருங்க மாமா இப்படி எல்லாம் வளர்ந்துட்டாங்க
5: என்னமோ சொல்லுவாங்களா அது மாதிரி கதையா மௌனமா இருந்துட்டு போட்டு
1: அவர் மாமா நீங்க அவர் எப்ப நீங்க பொண்ண குடுப்பேன்னு சொன்னீங்களோ அன்பில இருந்து மாமாவை பின்தொடர்ந்து பாக்குறேன்
3: என்னுடைய பாடல் வந்து டிசம்பர் பூக்கள்
2: அழகாக சிரித்தது அந்த
3: சிரித்தது அந்த நிலம்
1: யார் அது
3: தெரியும் பாடல்
2: இளவரசு கேட்டு பார்த்தே சொல்ல மாட்டேங்கிறாரு நம்ம கேட்டு சொல்ல மாட்டேங்கிறாரு
3: அதாவது இன்னைக்கு நடிகை ரேவதிக்கு வந்து 54வது பிறந்த நாள்
2: 54 வயசு ஆயிடுச்சா
0: 54மே வீட்டாளிங்க 54 தான் ஆகுது நீங்க 54
1: இருக்கிறீங்க
0: வயசான கூட அந்த பேஸ்ல வந்து அந்த இளமை அப்படி
2: நதியா கூட
1: நதியா மற்றது எங்களுடைய இவ யாரு
2: அம்மாவுக்கா
1: இல்ல இல்ல இவன் யாரு
0: என்ன யாரு
1: என்ன பார்த்து ஒரு ஒரு உறவு சொல்லி இருக்குது வில்லி மாதிரி இருக்காண்டு. எந்த படத்து வில்லியண்டா? யாராவது பார்த்தா எனக்கு அந்த படத்தை அனுப்புங்க. யார் அந்த வில்லியன்?
4: சக்கரத்தேவன் படம் பார்த்தேன். சக்கரத்தேவன் விஜயகாந்த்
1: அதுல வர வில்லி மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. பாத்து சொல்லுங்க, நானும் திரும்பி கழிச்சு போன அந்த படத்தை எடுத்து தள்ளி தள்ளி பாக்குறேன். அது போன்ல சரியா தள்ளுப்படுத்துல வில்லின்ற கோணமும் தெரியுது இல்ல.
4: அப்படி ஒரு ஆளு இல்லையா?
1: இல்ல இல்ல இருக்கு.
4: அவங்க
1: அவங்க வந்து இதுலயும் நடிச்சிருக்காங்களா? என்ன ரோசா பூ, சின்ன ரோசா பூ, என்ன படம்
4: வடிவுக்கரசியும்
1: தெரியும். அது முதல் மரியாதையில
6: இருக்கியாராமன்
4: அல்லங்க அவன் பேர் வருங்க.
1: சத்யப்ரியா
4: சத்யப்ரியா சத்யப்ரியான்னு
6: அவங்க ஒட்டு வராது.
4: ஏங்க ஏன் ஒத்து வராது?
1: சரி அந்த படத்தை அனுப்புங்க. கண்ணன் அங்காள இருக்க போக இன்னொரு ஆளை நினைக்கலாம். என்ன நேர பார்த்தாலும் எப்படி என்று அவர்கிட்ட கேட்கலாம். மாமா மாமா பார்த்தவரை நான் மாமா சொல்ல மாட்டேன். என்னைய கிட்டவே வச்சு பார்த்தவரை கேட்கலாம். உண்மையிலே
6: பாரு
1: பாருங்க. ஒரு விஷயத்த கேக்குது. இவங்க எல்லாரும் பாத்துட்டு யாரோ மாதிரி ஒவ்வொரு வில்லிய பார்த்து என்ன அப்படி இருப்பேன் சொல்றாங்க. என்ன பார்த்தா யார மாதிரி இருக்கு? நீங்க தான் கிட்ட இருந்து பார்த்தது சொல்லுங்க. யார மாதிரி இருக்கு?
6: என்ன
1: உண்மையிலேயே கிட்ட வச்சு பார்த்த ராதேஷ் சொல்றாரு கேளுங்க. சொல்லுங்க ராதேஷ் எப்படி இருக்கு?
7: ராதிகா மாமனுக்கும் தெரியும், ராதிகா ராதிகா
8: ராதிகாவா? ராதிகாவா குட்டி ராதிகாவா?
7: அவங்களுக்கு
9: எப்படி பாக்குறவங்களோ அது மாதிரி என்கிட்ட கேட்டீங்கன்னா அது ஒரு
1: மாதிரி சொல்லுவேன். எப்படி இருந்தது?
9: நம்ம சரோஜா தேவி அம்மா மாதிரி.
7: அதுதான் கரெக்ட். இப்ப செல்வகுமார் தான் கரெக்ட். நீங்க அந்த கார் கிட்ட நிக்கிறீங்க பாத்தீங்களா, தூரத்துல அந்த போட்டோ வந்து தூரத்துல இருந்து பார்த்தா அதே மாதிரிதான்
8: தெரியும். சாரி பாத்தீங்கன்னா பானுபுரியா மாதிரி இருக்குது. அந்த ஒயிட் சாரி இருக்கிற பானுபுரியா மாதிரி இருக்குது. அது என்ன சொல்றது? நான்
1: சொல்றேன் என்ன மாதிரி இளவரசு என்ன மாதிரி இருக்கு? இளவரசு சொல்லுங்க.
7: இளவரசு
1: வரையில அப்ப தெரியாது இளவரசு நாங்க இருக்கிறோம்.
7: சகோதரி எனக்கு எப்படி தெரியுதுன்னா, கண்ணுல கண்ணுல வந்து அந்த நீர் துளி வருது பாத்தீங்களா, கிளியப்பட்டதா நீங்க? ஐயோ ஐயோ மேடம், ஒரு தங்கச்சி அண்ணன் பேசுவாங்க. படத்தே நான் வரைஞ்சு முதல் பரிசு வாங்கணும் டென்த்ல.
8: அப்படியே கடைசியில் இப்படி போயிட்டு
7: போறீங்க, நல்லாதான் இருக்கும். அதாவது குடியரசுத் தலைவர் பிரதமரா இருக்கும்போது அவருடைய உருவத்தை நவகரணத்துல வரைஞ்சி அவருக்கு அனுப்பிட்டு தபால் கடிதமே எனக்கு வந்து, குடியரசுத் தலைவரே என்ன பாட்டு பாராட்டும் போது டென்த்ல என்ன பாராட்ட மாட்டாங்களா இல்லையா?
5: இல்ல அப்படிலாம் பாராட்டு பெற்று அப்படி வந்தாங்க.
1: ராதேஷ் உங்களோட பாட்டு சொல்லுங்க ஐயா, உங்களுக்குதான் முதல் பாட்டு. நான் 01 போட்டு போடுறேன்.
7: ராதிகா ராதிகாவுக்காக
1: சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
7: எனக்கு
1: பாவாட
7: காத்திரே பார்த்தானே மச்சான், அந்த பாட்டு.
1: இது எது என்ன பாட்டு அது? பாவாட காத்திர பார்த்ததுன்றது நீங்க இத சொல்றீங்களா? என்ன
10: இஷ்டமோ
7: சுரிதார் கடையில கணக்கில
1: பிரகாஷ் போயிட்டு
10: என்ன பாடலோட இடைவெளி
1: நிறைவுக்கு கொண்டு வர போறேன். ஒரு ஒரு பாடலோட இடைவெளியை கொண்டு வர
11: நாட்டுக்கோழி அடிச்சு நாக்கு சொட்ட சமைச்சு
12: அல்ல அல்ல அல்ல அல்ல எட்டுக்கோழி
10: இதுவே பாட்டு
12: நாக்கு சொட்ட சமைச்சு நல்ல ஊட்டி காற்று புவோடு கூடும் காற்று புவோடு கூடும் காதல் சங்கீதம் பாடும் பார்த்து என்னெல்லாம் தேடும் பாசம் அன்போடு மூடும் இதயம் போடாத லயமும் கேட்டு இளமை பாடாத கவிதை பாட்டு
13: இப்ப கண்டுபிடிங்க பாப்போம்
10: ராகமா பாடினா கண்டுபிடிச்சிடலாம்.
13: எனக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டேன்
12: மனதிலே ஒரு பாட்டு
10: வெரி குட் கரெக்ட் மனதிலே ஒரு
12: பாட்டு
10: அந்த பாட்டை அந்த பாட்டை ஒளிபரப்பு பண்ணுங்கம்மா இந்த ஒளிபரப்பு
1: மனதில
10: ஒரு பாட்டு நல்ல ஒரு அருமையான பாடல் மழை ஒரு
1: எல்லாருக்கும் நான் அன்பை நன்றியை தெரிவிச்சு விடைபெற்று
10: நன்றியை தெரிவித்து
1: எல்லாருக்கும் கலைவாணன் நன்றி, மாமாவுக்கு நன்றி, இளவரசுக்கு நன்றி, செல்வகுமாருக்கு நன்றி, நாகப்பனுக்கு நன்றி, பிரகாஷுக்கு நன்றி என்று விட்டு போயிருந்தார். மற்றது ரதீஷ் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு நான் விடைபெற்றுக்
10: கொள்கிறேன்.
1: மனதில் ஒரு பாட்டு நன்றிங்க நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 12:02. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இங்கே கனடிய நேரம் சரியாக 2:31. நீங்கள் தயவு செய்து அந்த தமிழ் வானொலி என்ற ஆப்ஸ்ல நீங்க கேட்க பாருங்க, அல்லாட்டி எங்களுடைய MTRFM உடைய ஆப்ஸ் அதாவது ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்ல நீங்க தனிப்பட்ட முறையா கேட்க பாருங்க. ட்ரை பண்ணி முடிஞ்ச அளவு நாங்க மற்ற இதுகள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை எடுத்து வருவதற்கு பாக்குறோம். சற்று சின்ன தடங்கள் இருந்தாலும் முயற்சி செய்து நண்பர்களிடம் கேட்டு நீங்க வானொலியை நீங்க எப்படி கண்டுபிடிச்சு கேட்கலாம் என்றதை தயவு செய்து நீங்கள் அதை அறிஞ்சு கொள்ளலாம். எங்களுடைய வெப்சைட் வந்து மிக சீக்கிரமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் பழையபடி என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடலை எடுத்து வருகிறேன். இணைந்து சிறப்பித்த என் அன்பவர்களுக்கும் கேட்டு ரசித்தவர்களுக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு பொழுதில் உங்களை சந்திக்கப் போகிறேன். அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. என் அன்பு உறவுகளுக்கு நன்றி, வணக்கம்.

0: உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் கூறி இணைந்து கொண்ட நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை.
1: உலகமக்கு தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

0: உறவுகளுக்கு வணக்கம். இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். கதம்பம் நேரலையில் வந்திருக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா? நீங்கள் நலமென்று நான் எண்ணிக்கொண்டு, நாங்களும் நலமென்று கூறிக்கொண்டு, கலையகமும் சிறப்பாக இருக்கின்றது, காற்றலையும் சிறப்பாக இருக்கின்றது, காலநிலையும் சிறப்பாக இருக்கின்றது என்று கூறும் இந்த வேளையில் உங்களுக்கு இப்பொழுது நேரம் இரவு நேரம் 2020 ஆண்டு 9 மாதம் 24 தேதி வியாழக்கிழமை இரவு நேரம் 9:10. ஈழத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் இந்த நேரத்தை காட்டும் வேளையில் கனடாவில் அதே திகதி அதே கிழமை, ஆனால் நேரம் மதியத்தை எட்டி பிடிக்கும் 11:40 வந்துவிட்டது. இப்பொழுது மலேசிய நாட்டிலே நேர் மாறாக இப்பொழுது இரவு 9:11:40 ஆகிவிட்ட வேளையிலே எங்களுடைய வளைகுடா நாட்டில் நான் நினைக்கின்றேன், இப்பொழுது என்ன நேரமாக இருக்கும்? ஜோஜ் வந்து சரியா நேரம் கூறுபவர், என்னிடத்திலே காட்டிக்கொண்டிருக்கின்றது இப்பொழுது 6:40 என்று காட்டுகின்றது. சரிதானா தெரியவில்லை. 6:41 ஆகிவிட்டது. அந்த வேளையிலே வானம் ஒன்று பூமி ஒன்று நாங்கள் இணைந்திருக்கும் வேளையில் அன்பு நெஞ்சங்கள் வந்து அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாடலை கேட்டுக்கொண்டிருப்பதற்கு வந்து கொண்டிருக்கும் வேளையிலே கனடாவில் காலநிலை மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். மாறி மாறி வரும் காலநிலை போன்றுதான் எங்கள் வாழ்க்கையிலும் மாறி மாறி எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றது. விடயங்களை உலக புதினங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எல்லா செய்திகளும் வந்து 100% செய்திகள் துன்பமான செய்திகளாகத்தான் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இழப்புகள், இறப்புகள், வேலையில்லா திண்டாட்டம், கொரோனா வைரசினுடைய தாக்கம், நோய்கள் என்று அப்படியான செய்திகள் தான் வந்து எங்களை பீடித்துக் கொண்டிருக்கின்றன. என்னவென்று தெரியவில்லை உலகத்தில். அதனால்தான் நான் முன்பு கூட கூறியிருக்கின்றேன், வாழ்க்கை என்பது சுலபமானது அல்ல. ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே வந்து பிறந்து தங்களுடைய கர்ம வினைகளை அனுபவித்து அந்தந்த வயதுகள் வரும் வரை, வயது வந்துதான் போகணும், காலம் வந்துதான், காலம்தான் அதுக்கு கணக்கிடுகின்றது. நாங்கள் வயது எல்லையை வைத்து யாரும் இந்த முடிவும் எடுக்க முடியாது. எப்பொழுது அன்னையின் வயிற்றிலிருந்து வெளியே இந்த பூவுலகை பார்க்கின்றோமோ அப்பொழுதே எங்களுக்கு நாங்கள் திரும்பி போற பயணச்சீட்டு அங்கே உறுதியாகி இருக்கும். அதனால் வாழ்க்கை நிலையற்றதென்று சிலர் கூறுவார்கள். உண்மை, வாழ்க்கை வந்து நிலையானது. வாழ்வதற்கான கிடைத்த சந்தர்ப்பம் இந்த உலகிலே எங்களுக்கு அற்பம் என்றுதான் கூற வேண்டும். அது எந்த வயது எந்த காலம் என்று எங்களால் கூற முடியாது. அதனால்தான் முன்ன ஞானிகள் எல்லாம் புராண காலத்திலே கூறுகிறார்கள், இப்பவோ பின்னையோ காலையிலேயோ மாலையிலேயோ மதியத்திலோ இரவிலேயோ போகும் பொழுதோ வரும் பொழுதோ என்று எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று யாராலும் எதுவும் கூற முடியாது, நிர்ணயித்து கூற முடியாது. இறைவன் எங்களை படைப்பதற்கு ஒரு தேதியை காட்டியிருந்தான், அந்த தேதியிலே நாங்கள் உற்பத்தி ஆகிவிட்டோம் என்பதை அறிந்து கொண்டே வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று தெரிந்து கொண்டும் பூமியிலே வந்து பிறக்கும் தேதியையும் குறிப்பிடக்கூடிய வகையில் இருக்கும் இந்த அறிவியல் காலத்திலே எப்போது இறக்கப் போகின்றோம் என்ற செய்தி யாருக்கும் தெரியாது. எங்களை அறியாமல் தான் கிடைக்கும் என்று கூறும் வேளையில் ஒரு உறவு அழைத்துக் கொண்டிருக்கின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் கும்பகோணம்.
0: வணக்கம் லெனின், கும்பகோணத்திலிருந்து அழைத்திருக்கின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா
1: லெனின்? நலமாக உள்ளேனப்பா, மகிழ்வாக
0: உள்ளேனப்பா. ஆமா, மகிழ்வாக இருக்கின்றேன். உருகுதே உருகுதே, என்ன உருகி முடிஞ்சுதா நெஞ்சு? மகளோடு பேசினீர்களா?
1: மகள் மனைவி எல்லாத்தையும் பேசணும்.
0: நான் மகளைத்தானே கேட்டேன், மனைவியும் சேர்த்து விட்டிருக்கேன். உங்கள் இந்த மகளும் என்னுடைய மகளோடையும் பேசிட்டு என்ன? சரி, நல்லது. காலநிலை இப்பொழுது சீராக வந்து விட்டது. எங்களுக்கு நல்ல காலநிலையா இருக்கின்றது பார்க்கும் பொழுது. காலமையில் இருந்த அந்த காலம், நான் மாலையிலே வரும்போது உங்கள் மாலையில் நான் உங்கள் காலையில் வரும்போது இருந்த நிலைக்கும் இப்பொழுது அது உச்சத்துக்கு சென்று விட்டது. உஷ்ணம் 19°C வந்து விட்டது. நல்ல வெயிலாக இருக்கின்றது, ஆனா காற்று வீசிக்கொண்டிருப்பதால் அது குளிராகத்தான் இருக்கும். வெளியே அவ்வளவுதான், உங்களைப் போல் 30-35 போல் இழுக்காது.
1: அதான்
0: சரி. இந்த வழியில என்ன பாடலோடு வந்தீர்கள்?
1: அப்பா திரும்பவும் எஸ்பிபி உடம்புநிலை மோசமா போயிடுச்சாம்பா.
0: அப்படியா? அது முன்பு அவருடைய செய்தியில் இருந்தே நான் பார்த்தேன். ஏனென்றால் அவருடைய அவருடைய கொரோனா வைரஸ்ல சென்றவர்கள் 14 நாட்களுக்குள் குணப்பட்டிருந்தால் அது சாதாரணம். 14 நாட்களுக்கு மேற்படுவது என்று அவருக்கு வென்டிலேஷன் கொடுக்கப்பட்டால் இது இன்னும் கடுமை. அதிலிருந்து இப்பொழுது மாதம் இன்றைக்கு 2 மாதங்கள் ஆகின்றது, 1.5 மாதம் ஆச்சு இல்லையா? அவர் ஆகஸ்ட் செப்டம்பர் 5 தேதியா இல்லையா, ஆகஸ்ட் 5 தேதி போனவர் போல இருக்கு. 1.5 மாசத்துக்கு மேல ஆகிவிட்டது இப்பொழுது.
1: ஆமாப்பா, அவங்களுக்கு அந்த மெஷின் மூலமா தான் ஹார்ட்ல ஆக்டிவா இருந்துச்சு.
0: அப்படித்தான் இருந்தா எடுத்ததென்றும் கூறினார்கள். மறுபடியும்
1: எடுக்கலப்பா, எடுக்கல எடுக்காமதான் பண்ணிட்டு இருந்தாங்க. செயற்கையா தான் போயிட்டு இருந்துச்சு.
0: இப்பொழுது கடுமையா நிலையில இருக்கிறாரா?
1: ஆமாங்கப்பா, ஃபிளாஷ் நியூஸ் வந்துச்சு இன்னைக்கு டிவில.
0: டிவில காட்டினாங்களா?
1: உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்குன்னு.
0: எந்த டிவி காட்டிச்சது?
1: பாலிமர்னு ஒரு நியூஸ் சேனல் இருந்துச்சுப்பா, அதுல ஃபிளாஷ் நியூஸ் வந்துச்சு.
0: ஓ, அப்ப நான் இங்க ஊடகங்கள் எழுதி விட்டாங்களா அவர் பர்த்டே கொண்டாடுனேன், திருமண நாள்
1: கொண்டாடுனேன்.
0: இறைவன் எங்களை படைத்து இந்த உலகத்திலே அனுப்புற திகதியை தந்தான், நாளை குறித்தான், நல்ல பூமியை படைத்து எல்லாம் தந்த எல்லாத்தையும் தெரிந்து கொண்டான். நாங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம், அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு மனிதனுக்கு இறப்பு எப்பொழுது வரும் என்று யாராலும் நிர்ணயிக்க முடியாது. அதை மட்டும் அந்த தேதி நேர காலத்தை அந்த இறைவன் மறைத்து வைத்திருக்கின்றான். அதை தெரிந்தால் தானே அதற்கு முன்னேற்பாடு செய்து விடுவார்கள். இறப்பு நிச்சயம். அதனால் தான் புத்த பகவான் சித்தார்த்த புத்தர் ஞானம் உணர்ந்து வந்தார். அவருக்கு வந்தது உதித்தது பெரிய அரச போக வாழ்க்கையில் இருந்த இளவரசன் அரசனாக இருக்க பெற வேண்டியவர் அவர் துறந்து சென்றார் என்றால் இந்த மனித உடல் நிலையற்றது, இந்த வாழ்க்கை நிலையற்றது, யாக்கை நிலையாமை, நோய்வாய்ப்படுதல், வயது முதிர்தல், இறந்து போதல், இந்த மூன்றும் தான் உண்மையானது என்று கண்டதரவர் கூறியிருக்கார். அது உண்மை. இந்த உலகத்திலே இது மூன்றும் தான் உண்மை. ஒரு மனிதன் ஆன்மா வந்து பிறந்து அனுபவிப்பது, உழைப்பது, படிப்பது, அறிவியல் எல்லாம் அதெல்லாம் சாதனைகள் அல்ல. மூப்பு வயது போறதை யாராலும் தடுக்க முடியாது. அத்தோடு பிணி, அதாவது நோய் வருவதை எவராலும் தடுக்க முடியாது. அதே போன்று மரணம், இந்த மூன்றுக்கும் விதி விலக்கு இல்லை, எல்லோருக்கும் உரியது. எப்பொழுது நாங்கள் தாயின் வயிற்றிலிருந்து இந்த பூமியில பிறக்கின்றோமோ அப்பொழுது எங்களுக்கு திரும்பி செல்லும் பயணச்சீட்டு அங்கே உறுதியாக இருக்கும். அது எப்பொழுது என்பதுதான் கேள்வி. அது யாருக்கும் தெரியாது. இறைவன் ஒருவனுக்கு படைத்தான், ஒருவனுக்கு தான் தெரியும். அவர் நலம்பெற வேண்டும் என்ற இவ்வளவோ பிரியத்தப்படுத்தினோம், அது எல்லாம் அவர் கையிலே இருக்கின்றது. அவருக்கு வயது 75. எத்தனை வயது அவருக்கு?
1: 75 தான் நினைக்கிறாங்கப்பா.
0: செய்தி கூறினார்கள் நம்பிக்கையை பெற்றியதும் விரைவில் குணமடைவார் அப்படிங்கப்பா.
1: இல்ல, அந்த மாதிரிலாம் ஒன்னு சொல்ல, உடனே மோசமா இருக்குன்னு வந்து போட்டாங்கப்பா.
0: அறிந்தவுடன் கவலை.
1: ரொம்ப நாளாவே ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இதுக்கப்புறம் அதுல இம்ப்ரூவ்மெண்ட் வாய்ப்பு இல்லைன்னு தோணும். எல்லாரும்
0: இம்ப்ரூவ்மெண்டா முதல்ல வந்திருக்கு.
1: உடம்பு உடல்நிலை ஒத்துழைக்காதல, வயசாயிடுச்சு அவங்களுக்கு. உடம்பு கொஞ்சம்
0: அவருக்கு தலை வருத்தம் இருந்து அவர் ஏற்கனவே உடம்பு ஊதி அதுக்கு மருந்து செய்து மெலிந்து வந்தவர். பக்க விளைவுகளும் இருந்திருக்கிறது. ஆனால் அவர் பிறந்த பலன், அவர் சாதனைகள் எல்லாம் புரிந்து விட்டார். அதற்காக எங்களுக்கு வேண்டும் அவர். ஆனால் என்ன செய்ய முடியும்? இறைவன் படைத்தவன் பாதையை காட்டும் பொழுது செல்ல வேண்டியதுதான். ஆனால் அவர் இப்பவும் சொல்லலாம் ஐயா. சில பேருக்கு அப்படி குறைந்து கூடியும் போகலாம் இல்லையா?
1: இன்னும்
0: குறைய சாத்தியம் இருக்கு, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால் நீங்கள் அப்ப அதையோடு ஒட்டிய பாடலாக கேட்கப் போகின்றீர்கள். என்ன பாடல்?
1: மௌனராகன் திரைப்படத்துல இருந்து மன்றம் வந்த தென்றல்.
0: ஓ, மன்றம் வந்த தென்றல்.
1: அப்பா ரெண்டு லைன் பாடலாம்.
0: பாடுங்க பாப்போம், பாடுங்க ஐயா அந்த பாடலை.
1: அன்றும் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ. அன்பே என் அன்பே, தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவே கண்ணே.

0: வானமுண்டோ சொல், மன்றம் வந்த தெந்தலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை. அன்பே என் அன்பே,
1: அருமை, அற்புதம். கட்டிக்காரன் தானாகவே கேட்டு அந்த பாடலை பார்த்து பாடியும் விட்டார். அற்புதம், அற்புதம், மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. கதம்பத்தை முதல் நீயராக வந்து சிறப்பித்து விட்டீர்கள். மன்றம் வந்த தண்டோல் நிச்சயமாக மஞ்சத்துக்கு வரும், பயப்படத்து கவலை எனக்கு புரிகின்றது, புரிகின்றது. அது கவிதையாக வந்தது மட்டும் பாடலாகவே வந்து விட்டது, ராகத்தோட உள்ள கிடக்க வெளியே வந்து விட்டது. மேலாடிக்கு மேல் துன்பங்கள் வந்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது அப்படித்தான், கொஞ்சம் துன்பச் செயல்கள், துன்ப சங்கதிகள் அப்படி வந்து கொண்டிருப்பதால மனைவி நிலைகளும் அவ்வளவு நிலமில்லை. உடல்நிலை ஓரளவு தோறு பெறும் பொழுது மனைவி நிலை பிழையாகும். மகள் இன்று மகள் மேற்கு ராணி கூட அறிவித்திருந்தால் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் மூன்று சாவுகள். அப்படி மனங்கள் பொறுத்துக் கொள்றது கடிதம் தான். ஒரு பாட்டியம்மா
2: ரொம்ப சின்ன வயசுல உள்ளவனா இருந்து போறாங்க.
1: பாட்டியம்மா வந்து இயற்கை இது விட்டார் என்று தூர இடத்திலிருந்து அவருடைய பேரமகன் ஒருத்தர் வந்திருக்கின்றார். அவர் வந்து பாட்டியம்மாவுக்கு மாலை வாங்க சென்றிருக்கார் டூ வீலர்லே. பாரிய வண்டி கொண்டு வந்து அவரை தட்டி விட்டு போய்விட்டது. அவர் அந்த இடத்திலேயே அவர் போய்விட்டார். மாலை வாங்க போனவர் தனக்கு மாலையை தேடிக்கொண்டார். அப்படியே இருக்க இன்னும் ஒரு அங்காலை அயலுக்குள்ளே பார்த்தால் இன்னொரு பையன் செல்போன் வாங்கி தரவில்லை என்று சொல்லி சுருக்கு போட்டுட்டான். எல்லாரும் மரண வீட்டுக்கு போக அவன் சுருக்கு போட்டான். அப்படி எந்த நேரத்தில் எந்த உருவத்தில் இது நிறைவேறும் என்று தெரியாத ஐயா. ஏனென்றால் பிறக்கும் போது அந்த நான் சொன்னேன் பயணச்சீட்டு ரெடியாக அங்கே இருக்கின்றது. எப்பொழுது இடவழி வருதோ அப்போ எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அதே போன்று பிறந்த உறவு சின்ன குழந்தை, பெரிய மனிதன், பாலிவன், குமரன், வயசு மூலம் பார்க்காது. ஆதலால் நாங்கள் இருக்கும் வரைக்கும் மகிழ்வாக இருக்க வேண்டும். அன்று சங்கரன் ஐயா இதிலே கூறினார் அல்லவா, அவர் போகர் சித்தர் என்ன கூறினார், இருக்க போறது நிலை எப்பவும் ஐயமன் வந்து உங்களை அழைத்துக் கொண்டு போவான். அதற்கிடையில் இருக்கும் காலத்துக்குள் நீங்கள் மகிழ்வாக, ஒற்றுமையாக, சிறப்பாக, உங்களுடைய இருக்கிற உடல் பொருள் ஆவி என்பதை எல்லாம் இறைவனோடு ஒத்து அவருக்கே கொடுத்து விடுங்கள். இந்த உடல் அவருக்கு போறது, இந்த ஆவி அவருடைய உடையது, சொத்து என்னத்துக்கு பெற போகிறது. இருக்கும் வரைக்கும் மகிழ்வாக இருங்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அந்த சித்தர், அவர் சித்தர்கள் என்றால் இறைவனோடு ஒன்றரை கலந்தவர்கள். அப்படி இன்று மகள் எடுத்து பிறந்தினார். பிறந்தது எனக்கு இப்படியான இழப்பு வரைக்கும் அவர்கள் எவ்வளவு மனமார்ந்தலை தந்தார்கள். அதே போன்று நேற்றைய சம்பவம் ஒன்று ஒரு இழப்பு தான். அதனால் தான் நாங்கள் வானொலி ஒழிக்கப்படவில்லை. எங்கள் உறவுகளுக்குள்ளே உள்ளவர். ஆனா அவர்களின் வேண்டுகோளின்படி நாங்கள் வெளியிலே சொல்ல முடியாது. அதான் நான் காலையிலே சொன்னேன், சொல்ல வேண்டியது ஆனா சொல்ல முடியவில்லை. சொல்ல வேண்டியதை சொல்ல முடியவில்லை. எல்லாம் இது அவர்கள் உணர்ந்தவர்கள். நாங்கள் இதிலே இயற்கையாக செல்பவரை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியாது. அல்லாது பலாத்காரமாக எடுத்துக்கொண்டு போறான் போன இடத்திலே வைத்து யமன். அவருக்கு இந்த இடம் எது? இந்த பூமி தான் அவருக்கு, பூமியிலே தானே படைத்து விட்டவர். நான் திருச்சியிலே பிறந்து கும்பகோணத்தில் வளர்ந்து கனடாவுக்கு வந்தா போல விட போறதில்லை. எந்த இடத்திலும் கணக்கு வந்தா அது ஓபன் பாஸ்போர்ட் தானே. துன்பத்திலும் மகிழ்வைக்கு, அதனால் தான் திருவள்ளுவர் கூட சொன்னார், துன்பம் வருங்கால் நகுக என்று. இன்னொருவருடைய கீர்த்தனையில் இவருக்கு துன்பம் வரும்போது யாழ் எடுத்து நீ இன்பம் தரமாட்டாயா, மகிழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டி சொல்வது. டைட்டானிக் கப்பல் உடைந்து துண்டர போகும்பொழுது அங்கே சில கவிஞர் பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை பாடகர்கள் இருந்தார்கள். அவர்கள் உடனே வயலின்கள் இருந்தது அவரிடத்து, அதை எடுத்து அவர் வாசித்துக் கொண்டு மகிழ்வாக இருந்தார்களாம். எப்படியும் மூழ்க போகின்றது கடல், மூழ்கும் போது நாங்கள் மகிழ்ச்சியாக போய்விடுவோம். அப்படியும் இருக்கின்றார்கள் மக்கள். ஐயோ அந்த ஓடிக்கொண்டு சூட்கேஸில் படுத்தபடி எங்க பாயிறது என்று இருந்தவர்களும் இருந்தார்கள். ஆனா இவர்கள் கப்பலின் நுனி வரைக்கும் சென்று அதற்குள்ளே எப்போதும் இங்கே இந்த மேல் நாட்டவர்கள் ஏதாவது ஒரு வாத்திய கருவி கையில வைத்திருப்பார், மவுத் பக்கம் அல்லது ஒரு பீடில் அப்படி வைத்திருப்பார்கள். ஏதோ ஒன்று கையில இருக்கும் அவர்களுக்கு. அதை எல்லோரும் எடுத்து யாழ் அந்த வயலினை நீட்டிக்கொண்டு பாடலை பாடிக்கொண்டு இறை துதியோடு இருந்தார்களாம். இறக்கும் தருவாயிலும் நாங்கள் மரணத்தை மகிழ்வோடு வரவேற்க வேண்டும். இந்த பெரிய உலகத்திலே எங்களை வாழச் சொல்லி இந்த இறைவன் ஒரு சின்ன இதயம் மென்மையான பூ போன்ற இதயத்தை அனுப்பிவிட அதிலே நல்ல தூய சிந்தைகளை வைத்துக் கொண்டு மகள்வோடு ஒற்றுமையாக மனித எண்ணியத்தோடு வாழ வேண்டும். எப்பொழுது நாங்கள் போவோம் என்று தெரியாது, இருக்கும் வரை இப்படியாக வாழ்ந்து விட வேண்டும். மகிழ்வாக, சிறப்பாக, குதூகலமாக, சந்தோஷமாக என்று நாம் கேட்பது அதுதான். இருக்கும் வரை நாங்கள் மகிழ்வாக இருக்க வேண்டும். நல்லது, நீங்கள் உங்கள் பாடலை கேட்டிருக்கிறீர்கள். கதம்பத்திலே அடுத்தவர் ஒருத்தர் அழைத்துக் கொண்டார், உங்களோட ஊரிலிருந்து தூர தேசத்துக்கு போயிருக்கிறார். எங்களுடைய தேவா காலையில் அங்கே நாகப்பட்டினம் இல்ல, அவர் சென்றது காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்திலிருந்து அழைத்தார், காலையில பாடல் கேட்டார், நல்ல ஒரு பாடலை கேட்டார். அவர்தான் கேட்டாங்க, சாந்த போட்டு சில சில பல பல கேட்ட பாட்டு அவர்தான் கேட்டேன். எங்க காலத்து பாடல் அந்த பாடல் அங்கிருந்து கேட்கும் வசதி இருக்கின்றது, கேட்கின்றேன் என்றால்
2: அவர் தேவன் ரொம்ப பழைய பாட்டதான் கேட்பாரு,
1: நல்ல பாடல்கள் கேட்பாரு. இப்போ அது கடினமான நல்ல பழைய பாடல், நல்ல ரசிகம் பாடல்கள் நல்லா ரசித்து இருக்கிறார் அந்த காலத்துல. இப்ப அவர் அழைப்புக்கு வாரார், அவர்
2: எடுக்கட்டும்,
1: மீண்டும் வரலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் தேவா, வணக்கம் தேவா,
2: தேவா
1: நீண்ட தூரம் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நாச்சியார் கோவிலுக்கு வந்து விட்டீர்களா இல்ல இன்னும் காஞ்சிபுரத்தில்
2: தான்
1: வந்துட்டீங்க? ஊருக்கு வந்து விட்டீர்களா? நல்லது நல்லது. அங்கே
2: என்ன இப்ப நீங்க

0: உங்களை தேடுறதுக்கு ஐயா கனடாவில் உள்ள நகரம் எங்க இருக்குன்னு
1: தேவா எங்க அழைப்பை காணவில்லை. கனடாவே எங்க இருக்கிறது தேடுகிறீர்களா?
0: அமெரிக்கா இல்ல மொண்டியல் அப்படின்னு சொல்லி ஒரு வங்கி கணக்கு, வங்கி கணக்கு வந்துட்டியா?
1: வங்கி கணக்கு வந்ததா?
0: ஆமாங்கிறான். வருடம் 1-8-1-7 வந்துட்டு. அது என்னன்னா மொண்டியல் ஒரு கனடாவில் உள்ள ஒரு நகரம் சொல்லி வந்துச்சு.
1: ஆமா
0: பொய்ய டக்குனு அவங்கள்ட்ட
1: அதெல்லாம் பொய் தகவல் எல்லாம் வரும், கவனமாக இருக்க வேண்டும். எடுத்தவுடன் நீங்கள் எந்த விவரமும் கொடுக்க கூடாது. உலகம் எல்லாம்
0: சரியான
1: வந்திருக்காது. வேறு இடத்திலிருந்து கனடா நம்பர்களாலே இப்பெல்லாம் வரலாம். எல்லோரும் எல்லாம் செய்கிறார்கள். உள்ளூர்ல உள்ளவர்கள் உங்களுடைய நம்பரை தெரிந்து வைத்துக் கொண்டு கனடாவில் இருந்து வைக்கிறது அப்படி இப்படி என்ன இலக்கங்கள் அது எழுதல் ஆதார கார்டு எல்லாம்
0: அடையாளம்.
1: அப்படியெல்லாம் ஏமாற்றுபவர்கள் இப்ப நிறைய உண்டு இந்த உலகத்திலே. பல கவனமா விழிப்போடு இருக்க வேண்டும். நீங்கள் எந்த தகவல்களை தொலைபேசியில் பகிர்வதாக இருந்தாலும் தொலைபேசியில நீங்கள் எந்த விவரங்களும் கொடுக்க கூடாது. பல கவனமாக இருக்கணும்.
0: உள்ளூருக்குள்ளதான் ஐயா குரல் கேட்க முடியாட்டு. அது மாதிரி சங்கீத சங்கீதத்தை பத்தி சொன்னீங்கல்லையா, அதெல்லாம் கேட்டுக்கிட்டே ஐயா.
1: நல்லது.
0: 23rd
1: கூறிவிட்டு போகலாம் தானே.
0: சரியா, குருதட்சணையில இருந்தியா? 1-1 உலகம் 1.
1: நல்லது. அந்த பாடல் உங்களுக்கு கட்டளைக்கு வரும். 1-1 உலகம் 1 என்ற பாடல் அப்படித்தானே?
0: ஆமை ஆமை ஆமை.
1: மாலையில இந்த பாடல் கேட்டீர்களா? அழகாக
0: கேட்டையா? கேட்டையா? அங்கிருந்தே கேட்டையா?
1: அற்புதமான பாடல் இல்லையா?
0: ஆமையா.
1: சரி, நீங்களும் கூட ஒளிவாங்கி தொலைபேசியை சரி செய்து கொண்டு இன்னும் பெறலாம்.
0: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் ஐயா. அருளானந்தம் பரவாயில்லை.
1: பரவாக்கோட்டை அருளானந்தம் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலம் நலம், ரொம்ப நலம். அறிய ரொம்ப ஆவலாக இருக்கிறோம்.
1: உங்களுடைய ஒரு வழக்கு இருக்கின்றது.
2: உங்க நலத்தை அறியறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறோம்.
1: அந்த வழக்கு என்ன? நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக
2: இருக்கிறோம்.
1: நலமாக இருக்கின்றீர்களா? உங்க காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: நல்லா வெயில், அதிகமான வெயில்.
1: கொய்யா
2: அதிகமான வெயிலா இருந்து ரொம்ப வெயிலா இருக்கு.
1: கொய்யா கன்று தொழில் விட்டு எல்லாம் மந்து விட்டு உஷாரா இருக்குங்களா?
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
1: ஆனா புதிய இடத்துல கொண்டு வந்து பதிவு வைத்தபடியே ஒரு சற்று தூங்கமா இருக்கும். நல்லது. என்ன வழக்கு?
2: நல்லா தெளிவா இருக்கு.
1: வழக்கு இன்று மாலை நேரத்து நேர் நேரத்துக்கு நீங்கள் அழைத்து இருக்கிறீர்களா, அல்லது எழுத்தில் ஏதோ ஒன்று வந்திருந்தது என்னது? கேள்வி அடையாளம் போட்டு அனுப்பியிருந்த என்ன நடந்தது?
2: இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல
1: புடிச்சிடுறதுன்னு தொல்லைபேசியாக வந்து விட்டது. தொல்லைபேசி ஆகிவிட்டது. திரும்ப நிலைங்க. எல்லோரும் நலமாக இருக்கணும், நலமாக இருக்கின்றோம். என்ன பாடல்? பாடலை
2: எதிர்பார்த்தா
1: கேட்கவில்லை. நீங்க
2: இப்ப ஒரு பதிவு வந்துச்சு, அம்மா வர்றாங்கன்னு.
1: அப்படியா? யாரு போட்டு மியூசிக்க அந்த இசையை கேட்டு விட்டு அம்மா நினைத்து விட்டாரு.

0: என்னுடைய இசை வந்தோம்னா திருப்பிட்டாங்களே யோசிப்பாரு.
1: அம்மா தரிசனம் கிடைக்கும் அதிசயமா ரொம்ப ஆச்சரியமா உட்காந்து ரெண்டு நிமிஷம் டக்குன்னு பதிவு பின்வாங்கிட்டாரு.
0: அது பின்வாங்கி உண்மையா போட்டிருக்காரு. ஆனா நீங்கள் மாலை நேரத்திலேயே நேர் நேரத்திலேயே அழைத்திருந்தீர்களா?
1: அம்மையா
0: அழைத்து
1: அஞ்சு
0: இல்ல குரல் வரவில்லை, குரல் வரவில்லை. அதுல பானா உம்மன்னாண்டு கிடந்த என்ன அந்த செய்தி எழுதியிருந்தீர்கள் அதிலே?
1: இன்று
0: மாலை 6 மணியுடன் நிறுத்திவிட்டேன். நீங்கள் யாரும் பெறவில்லை. வந்தது 15 பேர் வந்தார்கள்.
1: ஆமா,
0: 15 பேருடன் நிகழ்ச்சியை
1: நிறைவு.
0: ஆமா, நீங்க ஆனா கூட அழைப்பே பார்த்தா செய்தியில எழுத்திலே விட்டுருக்க பானா உம்மன் ஆண்டு இருந்தது. அது என்னது பம்? நான் திருப்பி விட்டுருந்தேன். உங்களோட இலக்கத்துல அழைத்து பானா மானாண்டு கதை உம்மன் இல்ல பானா மானா பம் பமா ஏதோ எழுத நேர்த்து விட்டு எழுதாமல் விட்டு விட்டு. நல்லது நல்லது. இப்பொழுது என்ன என்ன பாடல் கேட்க போகின்றீர்கள் இப்பொழுது? சோறு கொண்டு போற புள்ள சும்மாட கிறக்கண்டே சும்மாவா கேட்டீங்க? ஏதோ நீங்க பம்பு பண்ணதான் கேட்கறீங்க பாத்தீங்களா? ஐயோ, சோறு தண்ணி கொண்டு வர பிள்ளைய பார்த்து வரம்பு வாய்க்கால் வயலண்டு பார்க்க இந்த சும்மாட கிறக்கு என்ன சரசமையா உங்களோட விளையாட்டெல்லாம்? என்ன மாதிரி அந்த பாடலுங்க திருப்பி இருக்கா
1: சொல்லுங்க? சோறு கொண்டு போற உள்ளவும் சும்மாட எனக்கு சோறு கண்டு சாப்பிடலாம் கொஞ்சம் உச்சிடு எனக்கு.
0: பாருங்களேன், சும்மாட இறக்குறதும் எல்லாம் பேருந்து ஊட்டியும் கூட வருமா அண்ணா? சரியான திருவாளி இளைஞா, நீங்க பாருங்க இப்படி பாட்டை எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிறீங்களே. சும்மா வந்த பொண்ணு ஜாலியா போற பொண்ணு இல்ல, சோறு கொண்டு போடுற பொண்ணு யாருக்கும் சாப்பாடு உடனே சும்மாட இறக்கன்னு தெரிஞ்சது. அந்த சும்மாடு என்ற சொல்லு அதுக்குள்ள வருது பாத்தீங்களா? சரியான தமிழ் சொல்லு சும்மாடு என்றால் அந்த தலையிலே பாரத்தை வைத்துக் கொண்டு போகும்போது தலை சுமைக்கு இடையிலே வைக்கின்ற பொருள். அதை உங்க எதிலே செய்வீர்கள் நீங்கள்? துணியிலே செய்வீர்களா?
1: ஆமாயா, ஒரு துண்டு அப்படியே சரியில்ல உண்ட சுத்திக்க வேண்டியதான்.
0: நாங்க எங்களோட நாட்டுல இன்னும் ஒரு வகையாச்சு வைக்கோல் இருக்குல்ல, நெல்லு வெட்டின வைக்கோல், வைக்கோல ஒரு சின்ன பொடி எடுத்து அதை வளைச்சு வட்டமாக்கி விட அது ஓலையால் பனை ஓலையாலே சுத்தி கட்டி விடுவோம். சரியா? அதைத்துக்கு தலையில
1: வயசானவங்க நம்ம ஊர்ல
0: அப்பாவோட பேச குழந்தைகளுக்கு விருப்பம் தானே. ஓடி வாருங்கள் மகளே பாரதி.
2: அப்பா நலமா இருக்கீங்களாப்பா?
0: நலமாக இருக்கிறேனம்மா. நீங்கள் மகள்வாக நலமாக இருக்கின்றீர்களா மகளே?
2: நலமா இருக்கும்பா, சாயந்தரம் தான் பேச முடியல.
0: என்ன நடந்ததம்மா? ஒலி உங்களுக்கு ஒலித்தளம் நினைத்தேன் பாடல் வந்து இந்த நிகழ்ச்சி உங்களுடைய 6 மணிக்கே நான் நிறுத்திவிட்டேன். அவ்வளவுதான் நல்லது காரியம் இல்ல. உங்களுக்கு எனக்கு ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட நேர அளவு அதுதான், 4 இருந்து 6 மணி மட்டும்தான். அதன்பு நேயர்கள் கூடிக்கொண்டு வரும்போது சற்று கூட்டி விட்டேன். நல்லது. இப்பொழுது நலமாக மகள் இப்பொழுது காலங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றதா?
2: அங்கே
0: அங்கே என்ன பாடல் அங்கே பாடி காட்டுங்கள். அவர் சோறு கொண்டு மகளே மகளே இவர் என்ன வேட்டை விளையாட்டு சும்மா வயலுக்குள்ள சோறு கொண்டு போகலாம் சும்மா பையன் நிக்கிறாரு பாத்தீங்களா கும்பண்டு ரொம்ப காரணம்.
2: ஆமாங்கப்பா சாயந்தரத்துல இருந்து இந்த பாட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கேக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு போன் பண்ணிட்டு இருந்தாங்க, அது கிடைக்காம போயிடுச்சு.
0: என்னவோ நினைச்சு அதான் நாங்க எழுதில எழுதிய பானா மானான்னு மட்டும்தான் எழுதியிருந்த அழைக்கும் போது ஒரு பாடல் ஓடிக்கொண்டிருந்தா நான் எடுக்க மாட்டேன், பின்பு பார்த்து போட்டு பாடமா எல்லாம் அப்படி பாடிக்கிட்டேன். சரியா நீங்களும் பாடலை காடு அவர் பாடியும் இல்ல காட்டினார் ரெண்டு தடவை கேட்டு பாடு ரெண்டு தடவையும் பாடுறாரு. அவர் குசி ஆயிட்டார் அவர் குசி குறும்புக்கார நீங்க பாடுங்க பாடல.
2: அமர அமர தீபம் படம்பா வந்து மாமலரை கண்டு திரிந்தலைந்தும் பாடுவதென்று கொண்டு அந்த பாட்டு
0: அங்க பாடலாம் தானே தேன் உண்ணும் வண்டு அங்கால தெரியாத வண்டு நான் பாடியது போல நான் சின்ன வயதுல முதல் பாடுதல்ல பாடு தேன் உண்ணும் வண்டு அங்கால தெரியாத வண்டு என்று ஓடிங்க நின்று அம்மாக்கள் எல்லாம் சிரிப்பார்கள். நல்லா பாடலாம் அந்த பாடல் அற்புதமான ஒரு கருத்தான பாடல் தத்துவம் கொண்ட பாடல். அந்த பாடலை உங்களுக்கு கதம்பம் நேர் விருப்பத்தில் அழகாக அந்த பாடல் வந்து சேரும் கேட்டு மகள் எல்லாம். நெல் வயல்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது இப்பொழுது கதிர் அறுத்து அறுபடை முடியலையா
2: ஆரம்பிப்பாங்க?
0: முன்பு ஒரு தடவை மகாலிங்கம் கூறும்போது சொன்னார் அங்கே அறுவடை எல்லாம் நடைபெற்று விட்டது என்று கடந்த மாதம் வாழ்த்துக்கள் பேசியதற்கு கடிகாரியா
2: இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா உங்களோட பேசினதுக்கு.
0: இப்ப எப்படி இருக்கீங்க
2: பேச முடியல?
0: அப்ப இன்னும் சந்தோஷமா இருக்கணும். அப்ப என்ன சொல்லணும்? கடிகாரி என்ன சொல்லணும்? எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும். அன்பு மகளே வாழ்ந்த அம்மா வளமோடு வாழுங்கள். அவர்கிட்ட சொல்லுங்க குறும்பு குறும்பு பெரிய குறும்பு எல்லாம் பண்றோம் சட்டலைட்ல பாக்குறோம். வயலுக்கு வேறு போனா நாங்க சட்டலைட் போவோம். வயலுக்கு போகும்போது யாரை கண்டு சும்மா நல்லதம்மா மகள் வாழ்க்கை சிறப்பாயிருக்கும். நன்றி நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மா
2: வாழ்த்துக்கள்.
0: வணக்கம் வணக்கம் கார்த்தி வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் கார்த்தி நலமாக இருக்கின்றீர்களா?
3: வணக்கம் நலமா இருக்கம்பா. நீங்க நலமா இருக்க?
0: நான் நலமாக இருக்கின்றேன் மகனே. மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்க மகிழ்வாடா இருக்கிறீர்களா? மகள்வோடு
3: இருக்கேன்.
0: நல்லது நல்லது நல்லது. தனிமையில் தானே
3: இருக்கம்பா?
0: தனிமையில்
3: சரியான
0: மருந்து கூறட்டுமா?
3: இல்ல டேப்லெட்
0: எடுத்திருக்கேன். இல்ல டேப்லெட் எடுக்க வேண்டாம்
3: சொல்லுங்க.
0: இல்ல இல்ல இல்ல இஞ்சி எடுத்து இஞ்சியில எங்களோட ஒரு இஞ்சி அளவு ஒரு இன்ச் அளவு சைஸ் எடுத்து அதை தோலை நீக்கி விட்டு நல்ல சின்னதாக சொப் பண்ணி ஒரு கிளாஸ்ல போட்டுட்டு சுடுநீர ஊத்துங்க. தண்ணி நல்லா ஒரு 5 நிமிடம் விட்டால் அதை அவிந்து விடும். அதுக்குள்ள தேன் வெட்டி சாப்பிடுங்க. முடிந்தால் அதுக்குள்ள கொஞ்சம்
3: வெந்நீர்
0: இஞ்சி வெந்நீர் நல்ல ஒதி தண்ணி விட வேணும். அதை ஒரு 5 நிமிடம் விட்டால் அது நல்லா அவிந்து கொதிநீர் விட வேண்டும். அப்படியே மூடி விட்டால் அது அவிந்து ஆறு குடிக்கிற விதம் வரும்பொழுது ஒரு ஸ்பூன் தேன் விட்டு நல்லா கலக்கி போட்டு குடியுங்கள். முடிந்தால் அதுக்குள்ள கொஞ்சம் சுக்கு பவுடரும் போடுங்க. ஒரு கொஞ்சம் சுக்குத்தூள் வேர்க்கொண்ட சுக்கு அது நீங்கள் ஒரு 3 மணி நேரம் அது 6 மணி நேரத்துக்கு ஒரு எடுங்க. இந்த ஜலதோஷம் எல்லாம் பறந்து விடும். சரியா? மாத்திரை எடுத்தவுடன் மாத்திரை போடாதீர்கள். ஏனென்றால் இந்த ஜலதோஷம் வாரவங்கிற சுவாசப்பை கூறுகின்றது ஒவ்வாத காற்றோ அல்ல தூசியோ உள்ளுக்கு வந்துவிட்டது அதை வெளியே அதை அனுப்ப வெளியே அனுப்பும் போது அதை விட்டு போகணும். வெளியே போறதுக்கு நாங்கள் என்ன செய்யற உடனே மாத்திரையை போட்டு உள்ளுக்கு அடைக்கல. அதெல்லாம் இந்த வருத்தம் பெருக்கிறது. நீங்க எதை செய்யுங்க, தண்ணி தாகம் வரும்பொழுது உடனே இஞ்சி தேனி குடிங்க. இஞ்சி வேற தேனி ஒன்றும் போட தேவையில்லை, தனியும் இஞ்சியும் தேனும் மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்குள்ள முடிஞ்சால் ஒரு ஒரு ஒரு சிட்டிகை வேர்க்கம்பு தூள் போடுங்க, அதாவது சுக்குத்தூள் என்று கூறுவது. இஞ்சி காய்ந்து வந்தால் அது சுக்காக மாறுறது சரியா. சுக்கு என்பது இஞ்சியினுடைய காய்ந்த காய்ந்த உருவம், நன்றாக காய்ந்த உருவம் தான் சுக்கு. இஞ்சி அதே மாதிரி ஒரு சிட்டு
3: சாப்பிடுவோம்ப்பா. வானிலை வந்து ஒரு இரண்டு மூணு நாட்களா ஒரு மேகமூட்டமா இருந்ததுனால இந்த இது எனக்கு வந்துச்சுப்பா. எனக்குள்ள நிறைய பேருக்கு அது வேலையை கூட இருக்காங்க.
0: அதைத்தான் செய்யக்கூடிய நல்ல சாமி இந்த மாத்திரைகளை எல்லாம் போடாதீங்க. மாத்திரை உடனே போய் காட்டி உண்மை தலையில வைத்திருக்கும் அந்த தீயவே வெளியே போகும்.
3: சரிங்கப்பா.
0: என்ன பாடலோடு வந்தீர்கள் கார்த்தி?
3: எனக்கு வந்து இப்ப அருள் வந்து சாப்பாடு பத்தி கேட்டாங்களா, அது எனக்கு அது தொடர்ந்து வந்துடணும்.
0: ஐயோ ஐயோ, சாப்பாடு என்ன வந்துடுதா? சோறு தண்ணி
3: யஜமான் படத்துல இருந்து கம் கம் கைநாத்து என்னங்க யஜமா திட்டுறீங்க அப்படின்னு அந்த வரும் அந்த பாட்டு. மலேசிய வாசிய வந்து கவுண்ட மணிக்கும் பாடி இருப்பாரு, ரஜினிகாந்துக்கும் பாடி இருப்பாருப்பா.
0: அந்த சோறு சாப்பிடுற பாட்டு
3: தானே? ஆமாப்பா.
0: யஜமானா
3: நாத்து தலையில தூக்கி போற அந்த காலத்துல எப்படின்னா நாத்து தூக்குற வேலை எல்லாம் அதிகமா இல்லப்ப.
0: இல்ல சும்மாடு அதுக்கு சரியான தமிழ் சும்மாடு. அந்த நீங்க சொன்னீங்களே இப்ப
3: முண்டாசன்னு
0: முண்டாசம் இல்ல, அதுக்கு பேர் வந்து சும்மாடு. சூனா இம்மன்னா மாவன்ன டூனா
3: சும்மாடு,
0: அதுக்கு சரியான தமிழ் சொல் சும்மாடு. இப்பொழுதும் சுமை தூக்குபவர்கள் தலையில சுமை வைப்பவர்கள் அந்த சும்மாடு வைத்தான் வைப்பார்கள் சரியா.
3: கண்டிப்பா நல்லா சைட்ல வந்து நான் மன்னார்குடி எல்லாம் போயிருக்கேன்.
0: மன்னார்குடி
3: போயிருந்தே ஒரு கல் இருப்பாங்க, கல் வச்சிருப்பாங்கப்பா. அது ரொம்ப தூரத்துல இருந்து சுமையை தூக்கி வந்து மன்னார்குடியில என்ன நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், அங்க பாத்துருக்கேன்ப்பா. அவங்க அந்த கிராமத்துல எல்லாம் வந்து சுமை தாங்கின்னு சொல்லிட்டு கல் இருக்கும்பா.
0: ஆமா, சுமை தாங்க
3: இருந்தது
0: மூன்று உயரத்து, அது ஒரு ஒன்று கடை மூன்று ஆகி
3: உயரத்துக்கு ஒரு ஆளு உயரத்துக்கு
0: அப்படி இருக்கும். அதுலயே கொண்டு
3: வச்சுல கருங்கல் ரெண்டு பக்கமும் போதைக்கு மட்டமா கருங்கல் வச்சிருப்பாங்கப்பா.
0: அதுக்கு பேர்
3: அப்படி கொஞ்சம் கலைப்பு எடுத்துட்டு அப்புறம் திரும்ப அவங்க யாரு தயவும் தேவையில்லை, அவங்களே வச்சுட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க.
0: அதனால்தான்
3: சுமை தாங்கிப்பா.
0: சுமை தாங்கி சுமை தாங்கி ஏன் கண்ணோட
3: செஞ்சு வச்சிருக்காங்கப்பா அப்பையில இருந்து.
0: சுமை தாங்கி எல்லா இடத்துலயும் கிடையாது, குறிப்பிட்ட இடங்கள்ல வரணும். எதற்காக அந்த சுமை தாங்கி கட்டுவார்கள் என்றால், பெங்களூர்லயே அதுக்கு ஒரு விடயம் கூடியிருக்க. சுமை தாங்கி ஏன் கட்டப்படுவது என்றால், ஒரு பெண் வயிற்றிலே குழந்தை இருக்கும்போது கர்ப்பவதியா இருக்கும்போது மரணித்து விட்டால் சுமையோடுதான் அவள் போகின்றாள். அந்த சுமையை தாங்க வேண்டும், சுமையை இறக்காமல் போகின்றாள் என்பது அந்த உரிமையாளர்கள், அந்த வீட்டுக்காரர் கணவனோ அல்லது பெற்றோரோ உறவினர்கள் ஒரு இடத்திலே போக்குவரத்து உள்ள இடத்திலே மக்கள் சுமைகள் கொண்டு போற இடத்திலே அதை வைத்து விளைப்பாறை போக வேண்டும், அது புண்ணியம் என்று சொல்லி வைத்து சுமை தாங்கி கட்டுவார்கள். அது பக்கத்திலே ஒரு கிணறும் இருக்கும், பக்கத்திலே ஒரு கிணறும் இருக்கும், வந்து சுமையை இறக்கி அந்த கிணத்திலே தண்ணீர் எடுத்து குடித்து, அது பக்கத்திலே ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தின் கீழே விளைப்பாறை செல்வார்கள், அதுதான் சுமை தாங்கி சரியா. நன்றி கார்த்திக்.
3: நன்றி.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் மகாலிங்கம், மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே வணக்கம்.
4: வணக்கையா வணக்கையா, நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்ற நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
4: நலமா மகிழ்வா
0: சிறப்பா
4: இருக்கும்.
0: உங்களோட பேசியால் நானும் மகளாக இருக்கின்றேன். இந்த காலநிலை எப்படி இருக்கின்றது மல்லியத்திலே?
4: ரெண்டு நாளா நல்ல வெயிலியா விடுது
0: அடி சாக்க. இங்கே அப்படி இல்லை, இப்பொழுது காலையிலே இருட்டாக இருந்தது, பின்பு குறைந்த காலங்களே சற்று உயர்ந்தது, இது சூரிய ஒளி சும்மா தெரிஞ்சு கொண்டு போச்சு, இப்ப காணவில்லை. அப்படித்தான் இங்கே மப்பும் இது மாதிரி காலம்
4: மப்புள இருக்கு. மப்புளா மப்பா இருக்கா?
0: இந்த காலையில மதிய நேரத்திலே மப்பாயிட்டு, அப்ப மாலை எப்படி இருக்கும்? ஆனா சொல்லு
4: மதுளை
0: குருங்கள் குருங்கள்
4: சொல்லுங்க
0: மதியத்திலே மப்பா
4: மதியத்திலே மப்பா இருக்கு.
0: இது என்ன அப்படிதானே காலம் காத்துல கண் முடிக்க மப்பா இருக்குது. அப்ப எப்படி எங்களுக்கு அப்படித்தான் மகாலிங்கம் கடுமையான உஷ்ணத்தை நாங்கள் எதிர்பார்க்க இயலாது. 19-18 அப்படித்தான் நிற்கும். அப்படியே குறைந்து குறைந்து போகுது. இப்பொழுதே பாதி மரங்கள் பழுத்து வந்து விட்டன. செப்டம்பர் முடிய போகிறது தானே. 9-ஆம் மாசம் முடியுது. 10-ஆம் மாசத்துல எல்லா தலைகளும் குலைகள் அந்த இலைகள் எல்லாம் பழுத்தடைந்து மஞ்சளாகி சிவப்பாகி எல்லாம் சொரிந்து விடு குச்சி ஆட்டம் இருக்கும். மார்ச் மாதம் மட்டும் அப்படித்தான் இருக்கும். அந்த காலகட்டத்தை இப்பொழுது எதிர்நோக்குகிறோம். இந்த கடல் ஹோல் அதாவது சுனாமி வந்ததன் பின்பு பெரிய ஆழிப்பேரலை கடல் ஹோல் வந்ததன் பின்பு பூகோள அடிப்படையிலே அமைப்பிலே மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டது. குறிப்பிட்ட நேரத்திலே குளிர் வரவில்லை, குறிப்பிட்ட நேரத்தில் உஷ்ணம் இல்லை, உஷ்ணம் உள்ள நாட்டிலே குளிர், குளிர் உள்ள நாட்டிலே உஷ்ணம் உள்ள மாறி எல்லாம் நடக்கின்றது இப்பொழுது. ஆனால் இந்த கொரோனா வந்ததாலே பருவ காலங்கள் சரியாக பெறுகின்றது. என்ன பாடல் பாடி
4: அட்லாண்டிக் கடலே வந்து பனி பாறை வந்து உருகுதான்.
0: அட்லாண்டிக் எல்லாம் அலாஸ்காவிலேயா? அலாஸ்கா தான் அலாஸ்கா. அதுலே பனி அது அது இப்ப அது காலம் முழுவதும் பனி பனி உள்ள நாடுதான், பனி நாடுதான். அங்கேதான் நீண்ட போக்குவரத்து பாதை இருக்கின்றது. உலகத்திலே நீண்ட வீதி அங்கேதான் இருக்கின்றது. அலாஸ்கா வந்து கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பாதி கனடாவுக்கு பாதி அமெரிக்காவுக்கு சொந்தம். அது வட துருவம் தான், வட பகுதியிலே இருக்கிறோம். அங்கே அங்கே மக்கள் இருக்கின்றார்கள் தான். அங்கேதான் எந்த காலமும் பனிதான், அங்கே சினிமாதான். இந்த காலம் பனிப்பாறைகள் உள்ள பனிப்பாறைகள் எல்லாம் உள்ள இடம் பனிப்பாறைகள். இங்க உங்களுக்கு மலை மாதிரி அங்கே பனி மலை உள்ள விட அதையும்தான் நீர் வருகிறது எங்களுக்கு எல்லாம். சரி, என்ன பாடலோடு
4: வந்தீங்க? மயங்குகிறேன் உள்ளத்தால் என்கிறேன்.

0: அந்த பாடல்
1: சிறப்பு மகிழ்ச்சி பாடி காட்டியிருக்கின்ற நன்றாக இருக்கின்றது பாடல். வேற என்ன உங்க காலையில உங்களுக்கு அப்படியே உங்களோட ஊரை சுத்தி எந்தெந்த ஊரில் மழை இருக்கின்றதா வெயில் அடிக்கின்றதா?
0: இல்லையா, நல்ல வெயில் தாங்க. ரெண்டு நாளா ரொம்ப வெயிலா இருக்கு. வெயில போனா கூட ரொம்ப சிரமமா இருக்கு. இன்னைக்கு கூட 10 மணிக்கெல்லாம் நல்ல சரியான வெயில், 10-11 மணிக்கெல்லாம்.
1: ஆனா இப்பொழுதும் கோடை காலம், உங்களுக்கு கோடை மாறி காலம் வரவில்லை, உங்க கோடையும் மாறியும் தாயா.
0: மழைக்காலம் ஐயா, புரட்டாசி மாசம் எல்லாம் அடைமழைன்னு சொல்லுவாங்க. ஐப்பசி புரட்டாசி எல்லாம் அடைமழை,
1: புரட்டாசி
0: ஐப்பசில ஐப்பசில அடைமழைன்னு சொல்லுவாங்க. புரட்டாசினாலே புரட்டாசி ஆவணி 10-15 தேதியிலேயே வந்து மழை ஆரம்பிச்சிடும். இப்பெல்லாம் மழை இல்லையா?
1: ஐயோ, ஏனென்றால் அந்த பயிர்கள் புதிதாக நடவ வைத்ததுக்கெல்லாம் மழை போடும் தானே?
0: விரவிடும் போது ஒரு 2-3 மழை பெஞ்சி வர வந்து கூட்டி விடுச்சு, அதாவது பழுதுபட்டுடுச்சு வர விடும் போது. அந்த வர 10 நாளைக்கு முன்னாடி விட்டது. அப்போ ஒரு மழை பெஞ்சது. எப்ப வர விடுறோமோ அப்ப எல்லாம் வந்து அந்த பகைன்னு சொல்லுவாங்க, மழை பகை.
1: அதனால் தானே நான் கூறினேன், இப்பொழுது பேசும்பொழுது கூறினேன், வாழ்க்கை என்பது சுலபமானது அல்ல. பல போராட்டத்தின் மத்தியிலே தான் நாங்கள் வாழ்கின்றோம். காலநிலைகள், உணவு வகைகள், மரம் செடி கொடிகள், பறவைகள், மிருகங்கள், இப்படி எல்லாம், கடல், எல்லாவற்றாலும் எங்களுக்கு இடையூறுகள் உண்டு. அதை உணராமல் மனிதன் ஓடித்தான் இன்று இந்த நிலையிலே வீட்டிலே அடங்கி கிடக்கு. கொரோனா நிலை எப்படி இருக்கின்றது? இந்தியா 2வது இடத்துக்கு வந்த எல்லாருக்கும் உண்மைதானா?
0: 2வது முதல்ல வந்துடும் போல இருக்கு, அந்த அளவுக்கு ஒரு அதிகப்படியான இருக்கு. இங்க எங்க பகுதியெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியா தான் இருக்குதுன்னு சொல்றாங்க.
1: அப்படியா?
0: ஆமா, எங்களுடைய குத்தாலம் அரசினர் மருத்துவமனையில டாக்டருக்கு வந்து கொரோனா வந்து அந்த ஹாஸ்பிட்டல மூடிட்டாங்க.
1: ஐயோ, டாக்டருக்கே வந்து விட்டதா? கவலை.
0: அவரே வந்து எட்டி நின்னுதான் பாத்துக்கிட்டு இருந்தாரு.
1: கவலையான,
0: கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்டர் அளவுலதான் பாத்துட்டு என்ன செய்யுதுன்னு தான் கேட்பாரு. இந்த டெஸ்ட் கோப்பு எல்லாம் அந்த டெலஸ்கோப் வச்சு பாக்க மாட்டாங்க. அந்த மாதிரியே இருந்தபடியே அவருக்கு மூப்பு வயது வந்து அவருக்கு ஒரு 55-58 வயசு இருக்கும். அவருக்கு வந்து மாரி வந்துருச்சு. நல்ல டாக்டர், எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 வருஷமா அங்கேயே இருக்காரு.
1: வயசான வைத்தியர்கள் கொஞ்சம் அனுபவம் இருக்கும்.
0: ஆமா,
1: எத்தனை
0: பேர் செந்தில்னு பெரியா
1: டாக்டர் எங்கள் பாடல் நிலாவுக்கு கடினம் என்று கூறினார்கள்.
0: ஆக்சிஜன்லதான் ஓடுது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சாயந்தரம் ஆமா, அது ரொம்ப சமையா அவருக்கு நுரையீரல் பாதிச்சு இருக்கு அவருக்கு.
1: அதெல்லாம் நீங்க கொரோனா என்றால் அங்கதான் நீ போகும், அது நுரையீரல் தான் நீ பாதிக்கும்.
0: அது மட்டும் இல்லாம உணவு வந்து வாய் வழியா மூக்கு வழியா குடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து சரி வரல அப்படின்ட்டு தொண்டையில ஹோல் போட்டு ஒரு கலைஞர்களுக்கெல்லாம் கூட அதே மாதிரி செஞ்சிருந்தாங்க. ஆனா அதே மாதிரி பண்ணிட்டா திரும்பி பேசவோ பாடவோ முடியாது, பேசறதுக்கே முடியாது. அந்த மாதிரி நிலைதான். அதுல கலைஞருக்கும் பேச்சே வரல. அந்த அந்த இதுல வந்து ஒரு ஸ்பீக்கர் வச்சு அந்த ஸ்பீக்கருடைய அதர்வு தான் அந்த பேச்சு வரும். அந்த மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு இருந்தாங்க. அது வேண்டாம், ஒரு பாடகர் அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலயே திரும்பி வந்து அது நோய் தொற்று அதிகமா ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு 9 மணி நியூஸ் கேட்டுட்டு தான் நான் வந்தேன். அதுல கூட சொல்றாங்க கவலைக்கிடம் அப்படின்னு
1: போடுறான். எல்லாம் அவன் செயல் அன்று விட வேண்டியது, நாங்கள் நினைக்க வேண்டியது. இன்றைக்கு அவருக்கு நாளைக்கு எங்களுக்கு யாருக்கும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் பெறலாம். நாங்களும் எங்கள் தற்பாதுகாப்போட இருப்போம். தற்பாதுகாப்போட இருந்தாலும், உணவு கட்டுப்பாட்டோட இருந்தாலும், என்னுடைய அளவு அவ்வளவுதான், அளந்த அளவுதான். இறைவன் இங்கே ஒழித்து வைத்திருக்கின்றான் எங்களுடைய மரண நாள் தேதி நேரம் வினாடியே. பிறக்கும் போது தெரிந்தவனுக்கு இறப்பது எப்போன்னு தெரியாது, அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும்.
0: ஆமா, இங்கே எங்க இனிய நண்பர் வந்து ஒருத்தவர் வந்து இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஒருத்தவர் இறந்துருக்காருயா, அவரு ரொம்ப வர செலவு அந்த வட்டி போக்குவரத்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, அது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் கொடுத்து முன்னாரு, என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, அது அப்படியே இருக்கு. ஆனா மூலியமா எழுதி வச்சிருப்பாரு, அவ்வளவுதான், இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா ரொம்ப ஜாலியா இது பண்ணுவாரு, அவர் ஒய்ஃப் இறந்து கூட 5 வருஷம் ஆச்சு, அவர் வந்து அதுல கொஞ்சம் கூட ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அதெல்லாம் நிப்பாட்டி ஒரு 7-8 வருஷம் நிப்பாட்டி நல்ல ஜாலியா உடம்ப வந்து வச்சிருந்தாரு, அப்படி இருந்தும் இந்த நாள் இறந்துட்டாரு. கிராம பழமொழி ஒண்ணு இருக்கு, இன்னைக்கு பச்சை மட்டைனா நான் இன்னைக்கு பழுத்த மட்டை நாளைக்கு பச்சை மட்டைடாம்பாங்க, இன்னைக்கு பச்சை மட்டை நாளைக்கு பழுத்த மட்டைன்னு
1: அதுக்கப்புறம் காஞ்ச
0: மட்டையா, ஆமா நீ பச்சை மட்டையா இருந்தாலும் நாளைக்கு காஞ்சிதான் ஆகணும்
1: அப்படின்னு.
0: ஒரு வழி பாதைன்னு தானே
1: சொன்னேன், ஆமா ஒரு வழி பாதை தானே, எப்போதும் திரும்பி போக முடியாது. நல்லதுங்க, நல்லபடியா எங்களை பேசணும், வாழ்க்கை வாழ்வியல் தத்துவம் பேசணும், காற்றிலேயே வந்து சிறப்பித்தீர்கள், நன்றி. மீண்டும் உங்களுடைய குழுவினர் வந்தாலும் இணைந்து கொள்ளலாம், அல்லது வேறு ஏதாவது சொல்ல வேண்டாலும் நீங்கள் வந்து சொல்லலாம், இது கதம்பம். சரியா, நன்றி மாலிங்க, மகிழ்ச்சியாக நிலமா,
0: நன்றி நன்றி,
1: வாழ்த்து நன்றி வருவோம், நன்றி. இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையில் இணைந்து கொண்டு கதம்பன் நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் என்பதை நெஞ்சங்கள் பாடல்களையும் சொல்லி செல்கின்றார்கள். அந்த வேளை எப்பொழுது நான் கதம்பத்துக்கு வந்தால் முதலில் ஒருவருடைய பாடலை கொடுப்பதென்று லெனின் நீங்கள் கேட்ட மன்றம் வந்த தென்றல் இப்பொழுது உங்கள் மஞ்சம் வருகின்றது, கேட்டுக்கொள்ளுங்கள்.

இனிய பாடல் ஒன்றை கேட்டிருந்தார் மவுன ராகம் திரைப்படத்திலிருந்து லெனின் அவர்கள். லெனினுடைய பாடல் முதல் பாடலாக காற்றலை ஒலித்தது கதம்பத்திலே. இது நேர் நேரம் அல்ல, கதம்பத்தில் முதல் வரும் நேர் பாடலை கேட்பது உண்டு. அவருக்காக இந்த பாடல் காற்றலையில் சென்றது என்பது உறவுகளை. இப்பொழுது நேரம் உங்களுக்கு 10 மணி ஆகிவிட்டது. இரவு நேரம் எங்களுக்கு 12 மணியை தாண்டி 31 நிமிடங்களையும் கூட்டி 12:31 நண்பகல். நல்ல வெயிலாக இருக்கின்றது. இருந்திருந்து மறைந்து ஒளிந்து வருகின்றார் சூரிய பகவான். ஆனால் காலநிலையால் ஒரு தீங்கும் இல்லை எங்களுக்கு. பாருங்கள் பேசலாம், என்னவற்றை பேச வேண்டுமோ பேசலாம் என்று கூறின நான் காற்றலையில் இணைந்திருக்கின்றேன். 10 மணி உங்களுக்கு 12 மணி வரை இந்த கதம்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும். கதம்பத்தில் வந்து பாடுவோர் பாடலாம், கவிதை சொல்வோர் கவிதை சொல்வோம், கருத்துக்கள் சொல்வோர் சொல்லலாம், உங்கள் மனதிலே பட்ட உங்கள் அபிலாசைகளை வெளியே பேசிக் கொள்ளலாம். மன்றியல் தமிழ் வானொலியில் எனக்கு ஒரு பாடல் கிடைத்திருக்கிறது, அந்த பாடலை கேட்போமா? இப்பொழுது நீங்கள் வந்தால், இந்த பாடல் ஓடிக்கொண்டிருந்தால் நீங்கள் இந்த பாடலை இடைநிறுத்தி நான் உங்களோடு பேசுவேன். நீங்கள் அழைக்கலாம். 647-8744-1-5 என்ற இலக்கத்தோடு வந்தீர்களானால் இந்த இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு நீங்கள் என்னோடு பேசலாம், உங்களுடைய கருத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். உலகளாவ இருக்கும் அன்பு நெஞ்சங்கள் பாடல்களையும் கேட்டு கதைங்களை குறிக்கொண்டிருந்த கதம்பம் மலர்ந்து கொண்டிருக்கின்றது. வாருங்கள் காற்றலை என்று கூறும் வேளையில் ஒரு பாடல் எனக்கு தென்பட்டிருக்கின்றது. அந்த பாடலை தருகின்றேன்.

0: அன்பு உறவு ஒருவரை எடுத்து விடுவோம். வணக்கம். வணக்கம் செல்வகுமார், புதுக்கோட்டை.
1: புதுக்கோட்டை செல்வகுமார் பேசுறேன்.
0: நலமாக இருக்கின்றீர்களா செல்வகுமார்? வணக்கம்.
1: நலமாக இருக்கிறேன்பா, மகிழ்வாக இருக்கிறேன்பா. நீங்க நலமா இருக்கீங்களா? மகிழ்வா இருக்கீங்களாப்பா?
0: நலமாக மகிழ்வாக களிப்பாக இருக்குங்க. உங்களை கடவுடன் உங்களை குரல் வந்த
1: ரொம்ப சந்தோஷம்பா. நீங்க சொல்றதே எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: மகிழ்வாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மகிழ்ச்சி என்பது குறுகிய நேரம்தான். எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாது இருக்கும் வரை நாங்கள் மகிழ்வோடு இருக்க வேண்டும். அது எங்களால்
1: வந்து மற்ற ஜீவராசிகள் செய்ய முடியாத ஒரே ஒரு செயல் புன்னகை. நம்ம மனிதர்கள் மட்டும்தான்.
0: ஆமா,
1: புன்னகைக்க முடியும்
0: நிச்சயமாக. மற்றது
1: மகிழ்வு வந்து ஏங்கப்பா, மகிழ்வு வந்து மற்ற ஜீவராசிகளுக்கும் இருக்கும் பொழுது புன்னகைக்கு மட்டும் முடியாதாங்கப்பா.
0: ஆமா, துள்ளி குதிக்க துள்ளி குதித்து ஓடுகின்றது, கோயிலப்பா இருக்கின்றது, ஓடுகின்றது, எல்லாம் ஆடுகின்றது, எல்லாம் செய்கின்றது. அதனால அது சிரிக்கிறது என்று அது தலை காட்ட அது அது வேறு விதம். ஆனா அதுகளுக்கு சிரிக்க தெரியாது. சிரிப்பு என்பது மகிழ்ச்சியை தாங்களே துள்ளி குதித்து ஒன்றோடு ஒன்று கொம்போட கொம்பு கிடிப்பட்டு மரத்திலே உராசி எல்லாம் அப்படி எல்லாம் செய்யுங்கள் தானே. அதற்கு மகிழ்வு இருக்கு நிச்சயமாக. தினமும் மகிழ்வாக புன்னகைக்க தெரியாது, புன்னகை இல்லை. ஆனால் ஆனால் பழக்கப்பட்ட குரங்கு எல்லாம் சிரிக்கும்
1: சிரிக்கும். இங்க ஒரு நாய் எங்க புது காம்ப்ளெக்ஸ்ல வந்திருக்கோம்பா. அந்த நாய் அப்படியே பள்ள காட்டுது, எங்களுக்கு பயமா இருக்கு, ஏதோ கடிக்கிறது. ஆனா அவங்க சொல்றாங்க இது சிரிக்குதுங்க.
0: அப்படின்னு அவர்கள்
1: தான் தெரியுது.
0: அப்படி அது பழக்கப்பட்டதா? நாங்கள் இயற்கையாவே மனிதன் பாருங்கள், குழந்தை பிறந்தவுடன் அம்மா அப்பான்னு சொல்வதற்கு முன்பு அழுகையும் சிரிப்பும் தான் அதனுடைய அபிநயம். அழுகின்றது. அதே நேரம் மகிழ்ந்து தரும் பொழுது நாங்கள் அங்க மூக்கு கிட்ட தோளிலே பிடித்து அப்படி தடவினால் உடனே சிரிக்கின்றது. அவர்களுக்கு தான் மனித பிறவிக்கு உணர்ந்து சிரிக்க தெரியும். உணர்வோடு சிரிக்க சிரிப்பு ஒரு முக்கியமான விடயம். மற்றவர்களை மகிழ செய்யவும் தானும் மகிழ்வாக இருப்பதற்காக புரிவது சிரிப்பு புன்னகையெல்லாம். மலர்ந்த முகம் மகிழ்ச்சியான வேளையில் தான் உங்களுக்கு சிரிப்பு எப்போதும் வராது தானே? மனதில் வேறு நினைவுகள் வேறு உணர்வுகள் இருக்கும் நேரம் சிரிப்பு வராது தானே? அந்த சிரிப்பு வருவதற்கு மகிழ்ச்சி என்பது வேண்டும்.
1: ஒரு உடல்ல வந்துப்பா இந்த திடீர்னு ஒரு புள்ளரிக்குதுன்னு சொல்றாங்க பாருக்கா, புள்ளரி அந்த உடம்புல, அந்த உடம்புல இருக்கிற அந்த
0: முடிகள்
1: எல்லாம் அப்படியே குழுன்னு ஒரு மாதிரி எந்திரிச்சு
0: அது வந்து
1: புள்ளரிக்குதுன்னு.
0: ஆமா,
1: அது வந்து இப்ப நம்ம பொய்யா கூட சிரிச்சிடலாம், பொய்யா கூட அழுகலாம். ஆனா இந்த புள்ளரிக்கிறத வைக்கிறது மட்டும் அந்த உணர்வு பூர்வமா உள்ள இருந்து எந்திரிச்சு வந்தாதான் அந்த.
0: ஆமாம் ஆமாம், ஆச்சரியம், அதிர்ச்சி, நம்ப முடியாத சில விடயங்களை, பக்திமயம், பாசம், அப்படியான உணர்வு வரும்பொழுது அந்த எங்களுடைய முடிகள் எல்லாம் துளிர்த்து நின்று புல் அரிக்கிறது கூடாது. அங்க பார்க்க பருமாறி பருவிலேருந்து அதுக்கு ஒரு அந்த அந்த உருவ சருமத்திலே ஏற்படுவது. அந்த நேரம் அந்த உணர்வோடு தலை அந்த முடிகள் எல்லாம் நிமித்தி கொண்டிக்கும். ஆனால் தலைமுடி அப்படி செய்யாது, அதை கவனித்திருக்கு. உடம்பெல்லாம் அதனால் தான் உள்ளம் பூரிப்படைகிறது, உடல் வந்து புல் அரிக்கிறது. சில விடயங்கள்
1: மகிழ்வா இருக்குது, மனசு வந்து ரொம்ப மகிழ்வா ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த இது வருது, ஏகாந்தமான நிலை
0: அடையுது. அது தான் அதிர்ச்சியான சம்பவங்கள், சில பயங்கரமான சம்பவங்கள் அப்படி எல்லாம் நம்ப முடியாத ஒரு விடயத்தை உண்மை என்று கண்டால் அந்த தொகம்புள்ள அறிக்கும். நம்பிக்கை இல்லை, ஒரே சக்தியோடு வணங்கி கொண்டும் போது அங்கே எங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு அவருடைய கடாட்சத்தினால் ஏதாவது ஒன்றை கண்டுபிட்டோம்னா தேவம் புல்லரிக்கும். எங்களுக்கு இப்ப ஒரு இறைவனுக்கு பூவை வைத்து வணங்குகிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் ஏதோ வேண்டுதல் செய்வீர்கள், கண்முழிக்கும் போது அங்க முடியில வைத்த பூக்குகளை விழுகின்றது, தானாக விழுகின்றதோ என்ன தெரியவில்லை, விழுகின்றதோ அந்த நேரம் உங்கள் தேவம் புல்லரி. ஏன்னா எங்களோட உணர்வு அங்கே ஒன்று கொண்டு நிற்கின்றது. அதே நேரம் பக்கத்தில் இருந்தவருக்கு அது புல்லரிக்காது. எங்களுக்கு நாங்களே வேண்டிக் கொண்டிருக்கோம்,
1: நம்மளுடைய எண்ணங்களும் செயலும் ஒன்னா கவனிச்சிட்டு இருக்கு. அந்த கவனிப்பு தான் நம்மள வந்து அந்த
0: அது எங்களுக்கு அந்த நினைவு எல்லாம் அப்படி பெறுகின்ற.
1: ஆமா,
0: கண்ணனும் வந்திருக்கின்றாரா? பணியெல்லாம் முடிஞ்சு விட்டதா மகனே?
1: வெயில் தான் அடிக்குது, வெயில் தான் கடுமையா
0: அடிக்குது. இப்ப வந்து கூறினார்கள், வந்தவர்கள் எல்லாரும் நல்ல வெயில் பட்டைய கிளப்பு தான் மாலுமின்னு சொல்லிட்டு போனார். எங்களுடைய தமிழில் பட்டைய கிளப்பு தான்.
1: அதே மாதிரி தலையில வைக்கிறதுக்கு அந்த சுரு சுருமா இதுன்னு
0: சொல்லுவாங்க, சுமாடு சுமாடு சூனா உண்மைன்னா மாடு
1: சும்மா. எங்க எங்க இதுல வந்து சுருமாடும்பாங்க ஒவ்வொருத்தருக்கு.
0: சுருட்டு வைப்பேன் சுருமாடு வைத்து விட்டாங்க. சும்மாடு தான் சும்மாடு, அந்த சுமை தாங்கி இருக்கின்றது தானே கண்டிருக்கின்றது. வீதியோரங்களிலே ஆக்கள் நடமாட்டம், தலை சுமையோட போறவர்கள், தலையிலே சுமை வைத்து கொண்டு செய்கிற வியாபாரிகள் தொழிலாளர்கள் இருப்பார்கள். அவர்கள் களைப்படைந்து விட்டால் யாரும் கை கொடுத்து இறக்கி நிலத்திலே வைக்க மாட்டார்கள். நிலத்திலே வைத்தால் மீண்டும் அதை தூக்கி தலையில வைப்பது கடினம், அதுக்கு இன்னொருவர் வேண்டும். அதற்காக இந்த சுமை தாங்கி என்று ஒன்று சுவா வேலி வீதியோரங்களிலே உயரமாக கட்டி இருப்பார்கள். மூன்று அளவிலே உயரத்துக்கு ஏற்ற நல்ல உயரம் கொஞ்சம் பதிவு அப்படி. அது எதற்காக என்று நான் கூறுவேன் கேட்டீர்களா?
1: கேட்டேன்.
0: அது சும்மா அது
1: சும்மா இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம்
0: அதுக்கு அருகில் எப்படியும் ஒரு பெரிய
1: மரம் அரசு ரோட்ல ஏறி ஏறி அதுல உட்காந்துக்கிறாங்க.
0: தலைச்சுமையிலே மக்கள் போவது குறைவு தானே.
1: ஆமா, அதே மாதிரி இந்த ஆலமரம் பக்கத்துல ஒரு பெரிய பெரிய சிமெண்ட்ல கட்டி
0: வச்சிருந்திருப்பாங்க, மடம் கட்டுவாங்க சில பேர், மடமும்
1: கட்டிட்டு போலீஸ்காரங்க பூரா புல்லா கொண்டு வந்து அதுல வச்சு யாரும் இங்க உட்கார கூடாது, புல்லா கொண்டு வந்து போட்டுறாங்க.
0: என்னது போட்டுறது? முள்ளு முள்ளு முள்ளா
1: முள்ளு முள்ளு கருவேல முள்ளு.
0: அதை எடுத்துருங்க உட்காருவார்களே. சில இடத்துல மடம் கட்டி விடுவார். மடம் மடம் வந்து நாலு கால் மண்டம் மேலே கூரை இருக்கும், சுத்த வர சுவர் இருக்காது, திண்ணை எல்லாம் இருக்கும். அதுல மடம் அங்க பக்கத்திலே பக்கத்திலே ஒரு கிணறு அல்லது கேணி இருக்கும், தண்ணீர் அருந்தி விட்டு அதுல தாகம் அடைந்திருக்க வேண்டும் என்று. அது சாதாரணமானவர்கள் காலமாக இருந்தால் அந்த நினைவுக்காக எல்லோரும் முளைப்பாறை செல்ல வேண்டும் என்று சிலர் கொஞ்சம் பணக்காரர்கள் அந்த காலத்திலே காசை செலவழிச்சு செய்து விடுவார்கள். அந்த கேணி என்ற ஒன்று இருக்கு, கேணி
1: அதான் மனிதாபிமானமே வந்துப்பா. இப்ப மனிதா வீட்டு வீட்டுக்கு வந்து முன்னாடி எல்லாம் திண்ணைகள் வச்சுதான் வீடு கட்டினாங்க.
0: ஆமா,
1: போறவங்க வர்றவங்க எல்லாம் இளைப்பாறை போட்டு
0: நிச்சயமாக
1: அந்த மனிதாபிமானம் நினைச்ச எண்ணங்களே வந்து தவறுதல போற மாதிரியான இதாயிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்காரங்களவே வந்து கரைச்சல் பண்றது, வெளியே வர்ற பிள்ளைகளை கரைச்சல் பண்றது, இங்கெல்லாம் செய்யறதுனால அவங்க என்ன இனி திண்ணையே இல்லாம கட்டிடுவான்னு திண்ணையே இல்லாம.
0: ஆமா ஆமா, அதை தீய வழிகளையே பயன்படுத்த அங்கே இருந்து தூங்க உரையன்னு தூங்குவாதுல தூங்கி இரவு நேரத்துல கதவை உடைத்து உள்ளுக்கு சென்று அவர்களை கொண்டு கொண்டு களவெடுத்திருப்பார்கள். அப்படி எல்லாம் இருக்கு, அது உண்மையில கூறுங்கள்.
1: இந்த மாதிரி அந்த செயல்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி செய்யக்கூடிய சில விஷயங்களை வந்து துஷ்ட ஆளுகள் வந்து அதை தவறுகளா யூஸ் பண்ணி அந்த விஷயமே இல்லாம
0: அறவழி சென்ற மக்கள் கூட்டம், அறவழி சென்ற எங்களை ஆன்மாக்கள் இன்று மரமாக போய்விட்டது. ஏனென்றால் அதை அந்த அறவழி செய்யக்கு ஏற்படுத்திய உபகரணங்களையும் இடங்களையும் பாதகங்கள் செய்பவர்கள் உபயோகித்தபடியால் யாரை நம்புவதில்லை தெரியாது, யாரை நம்புவதில்லை தெரியாது.
1: இப்படி இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துலப்பா அறவழி செய்யணும்னு மக்கள் ஒரு ஒரு குறிப்பிட்டவங்க செஞ்சுக்கிட்டவங்க வந்து இப்ப செய்யக்கூடாதுன்ற மாதிரி மாத்திட்டாங்க.
0: இல்ல
1: மாத்தினவங்களுடைய இல்லப்பா மாத்திட்டாங்க பாத்தீங்களா, மாத்தினவங்களுக்கு அதாவது இப்ப இடையில வந்து படுத்து பிரச்சனை பண்ணி இந்த மாதிரி மாத்த வைக்கிறாங்க பாருங்க, அவங்க தவறா மாத்திக்கிட்டவங்களுடைய தவறா இந்த காரணம்?
0: இல்ல திரும்ப வாருங்கள், இப்ப நாங்கள் ஒரு மடம் ஒரு வீட்டிலே தென்னை கட்டின வீடு இருக்கின்றது, அங்கே தர்ம அறவழியிலே அதை செய்தார்கள். அதை வந்து தீய வழியில் பயன்படுத்துபவர்கள் உபயோகித்து அதனால் அவர்களுக்கு தீமை தான் கிடைத்தது. அதனால் அவர்கள்
1: அந்த தீமை செஞ்சனால அப்ப நல்ல வழியில செய்யவங்க அடுத்த வீடு கட்டும் போது தின்ன இல்லாம கட்டிவிட்டாங்க.
0: ஆனால் அது வேறு வழியிலே இல்லை, அந்த தர்மத்தை வேறு வழியிலே செய்யலாம் தானே.
1: இல்ல அந்த இடத்துல நடந்த தர்மம் வந்து தடைபடுறதுக்கு யார் காரணம் பா? இந்த இவங்களுடைய காரணமா? அவங்க எவ்வளவு தீய வழி இருந்தாலும் அப்படியே நம்ம தர்மமாவே
0: செய்வோம். தீமை வழி வந்து நன்மை செய்ய அவர் அறவழியில் நின்ற போது அந்த அறத்துக்கு முரண்பாடாக வருகின்ற அந்த வழியில் செய்யாமல் வேறு வழியிலே அறத்தை செய்யலாம்.
1: வேற வழியிலே
0: அவர் அறத்தை செய்யாம விட வேண்டும் என்றில்லை, அந்த வழியிலே செய்யாமல் ஒரு வழியிலே செய்யலாம் தானே. மகனே
1: வெளியே ஒரு பானை வச்சு தண்ணி ஊத்தி வச்சிருந்தாருப்பா, தண்ணி ஊத்தி வச்சு அந்த கிளாஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க.
0: அப்படி செய்வாரு
1: கிளாஸ். அப்புறம் என்ன செய்யறா இவரு, என்னடா இப்படி கிளாஸ் கொண்டு போயிட்டாங்க, கிளாஸுக்கு ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சாரு. யார் தூக்கிட்டு போக கூடாது,
0: சங்கிலி ஓட்டி விட்டு கொண்டு
1: போயிருக்காங்க,
0: அது அவங்க செய்யறாங்க. அதனாலே உண்மையான தண்ணி தாகம் உள்ளவர்களுக்கு அந்த நீர் கிடைக்கல, அந்த தீமை செய்தவர் மேலும் மேலும் தீமையை செய்கின்றார்.
1: ஆமா,
0: அப்ப இவர்
1: செய்தவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு, ஆனா தவறுதலாம் மாறி மாறி மாறி தீய வழியில செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது ஆனா அவங்களுக்கு வந்து நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமான்னு தெரியலதான்.
0: யாருக்கு? செஞ்சவர்.
1: இந்த செஞ்சவருக்கு செய்ய தர்மத்தை தவறுதலா யூஸ் பண்றாரு பாரு,
0: அவருக்கு தான் கிடைக்கும். அவருக்கு போற வழியிலே ஏதாவது ஒன்று கிடைக்கும், ஒரு வேறு உருவத்திலே அவருக்கு தீங்கு கிடைக்கும். இவருக்கு மறு உருவத்திலே இல்ல மறு வடிவத்திலே இவருக்கு நன்மை கிடைக்கும். இவர் வேறு வழியாலே அந்த தண்ணி தாகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் செய்யலாம். இப்பொழுது
1: இப்போ ஒரு முடிவு பண்ணி வீட்டுக்குள்ள இருந்து பைப் எடுத்து வெளியே விட்டுருக்காரு, வெளியே விட்டு ஒரு தூங்கினா தண்ணி இருக்கும்,
0: அதையும் உடைத்து கொண்டு போவார். அதையும் உடைப்பவர்கள் உடைப்பார்கள்.
1: இரும்பு பைப்பு போட்டாரு, உடைக்க முடியாது.
0: சரி, அப்ப ஏதாவது ஒரு வழியில அந்த தர்மத்தை அவர் தொடர்கின்றார், அவருக்கு நல்ல பாக்கியம் கிடைக்கும்
1: அப்படின்னு போட்டு அவன் ஒரு கிளாஸ் வச்சுட்டேன் தண்ணி போட்டு.
0: நல்லது, இந்த நேரம் பேசுகின்றோம். இப்போ இன்னொரு அழைப்பு வருகின்றது செல்வகுமார் அவரிடம். திரும்ப வரலாம், நீங்கள் அவர் வர வருவார் என்று எண்ணுகின்றேன். நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம், இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. மேர்சி ராணி, நீங்கள் அழைப்புக்கு வந்தீர்கள், ஓடி வாருங்கள். மீண்டும் இப்பொழுது உங்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. நான் ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்த வேலை நீங்கள் அழைத்தீர்கள், உங்கள் அழைப்பு எடுக்க முடியவில்லை. இப்பொழுதே வசதியாக இருக்கின்றது, வாருங்கள் அழைப்புக்கு. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கதம்பன் நிகழ்விலே பங்கு பற்றி கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். 12:49 நிமிடம் உங்களுக்கு நண்பகல், உங்களுக்கு இப்பொழுது 10:19 நிமிடம் பகல் வேளை, இரவு வேளை மன்னிக்க வேண்டும், எனக்கும் தடுமாற்றம் இருக்கின்றது. வெயிலை பார்த்தேன், இன்னும் வெயில், ஆனால் உஷ்ணம் இல்லை, வெயில் வெளிச்சம் இருக்கின்றது, சூரிய ஒளி நல்ல துல்லியமாக வருகின்றது. அந்த அவனுடைய கதிர்கள் வந்து எங்களை சுட மாட்டாது. ஏனென்றால் இடையில நீர் அணுக்கள் இருக்கின்றன. தேவா வருகின்றார். வணக்கம் தேவா. தேவா வணக்கம்.
2: வணக்கம்
0: சொல்லுங்க.
2: இப்ப இந்த பேசிக்கிட்டே வரலையா, அரசாங்கமே பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா?
0: அது தெரியும்.
2: குடியே குடி, ஆமாயா, இந்த பான் பிராட்டு சாராயம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய குற்றம் ஐயா. அது இதுலயும் சட்டசபையிலே கொண்டு காமிச்சுக்கிட்டு அது வரை நீ ஓடிக்கிட்டு. ஆமாயா, எல்லா இடத்துலயுமே அந்த தவறுகள் நடந்துகிட்டு தான் இருக்குது.
0: அதை என்ன என்ன சொல்றது அரசாங்கம், என்ன சொல்லுறது
2: அரசாங்கம் வந்து தேவை குடி குடி கெடுக்கும், குடி வழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் சொல்லி அதுல ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்களாம்.
0: ஆமா,
2: இந்த கொரோனா காலத்திலயும் கடையை தொடர்ந்து இந்த மக்களை அப்படியே வாட்டி வடிக்குதுயா, அவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாருக்குமே தெரியாது.
0: பான்பராக்கு கூடாதது, சாராயம் கூடாது, தெரிந்தபடியும் அரசாங்கம் தடை போட்டு அவர்களே விற்பனைக்கு அனுமதியும் கொடுத்திருக்கிறார்கள் தானே.
2: அனுமதி இருக்காங்க.
0: அது யாருல விட நினைக்கிறீர்கள்?
2: அதான் பாருங்க, மக்களுக்கு தேவையானது அது வந்து இப்ப ஒண்ணு தடை பண்ணாங்கன்னு
0: வச்சுக்கயா,
2: அது வந்து இப்ப ஒரு சாதாரணமா விக்கிற ஒரு 10 ரூபா பொருள் 120 ரூபா 130 ரூபாய்க்கு அது வாங்கிதான் மக்கள் உபயோகப்படுத்துறாங்க. அவங்களும் அதுக்கு கமிஷன் எல்லாம் நிறைய போகுது.
0: இல்ல, பான்பராக்கும் சாராயமும் ஒரு அத்தியாவசிய பொருளா? அதை கேட்டு பாருங்க. அப்ப அவங்களுக்கு 500
2: அது ஒரு தடையில் வந்தா மக்கள் அரசாங்கம் நம்மளை காக்க வேண்டிய அரசாங்கமே தடையில் வந்தா அது தடை பண்ணுனா தடையா தயாரிக்கணும். அது வெளியில வந்துச்சுன்னா அதுக்கு இந்த கேள்வி
0: தடை போட்டால் எம்மவர்கள் அது வேறு வழியாலே இல்ல உபயோகத்துக்கு போய் அழிந்து போகிறார்கள்.
2: ஆமா,
0: சாராயம் தடைப்பட்டா கள்ளச்சாராயம் காய்த்து காய்ச்சி குடிப்பார்கள். பான்பராக்கு கடையை பூட்டி விட்டாலும் ஒரு போர் வழியாக பான்பராக்கு எடுத்து சாப்பிடுவாரு. எங்கட மக்கள் எதுக்கு தடை இருக்கோ அதுல தான் உயிரை பணியம் வைக்கிறார்கள். அது திருத்த வேண்டியவர்கள் அந்த பாடலே கூறின மாதிரி திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதே போல இவர்களும் பான்பராக்கு ஒரு அத்தியாவசியமான பொருளும் அல்ல, அலங்கார பொருளும் அல்ல, அது அவசியமானதும் அல்ல. அது உடல் நலத்துக்கு கேடான ஒரு பொருள். இங்க கனடாவிலே
2: நான் சொல்ல வந்த கருத்து, எதை தடை போடுறாங்களோ அதுக்கு விலைவாசி ஏற போகுது. அரசியல்வாதிகள் அதுக்கு பணம் வாங்கி போயிட்டு அதை கள்ளமார்க்கெட்ல இப்படி வித்துக்கோ அது அது ஆனா யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது.
0: அது என்ன அப்படி வருது? நாங்கள் தானே அந்த போய் கேட்கிறோம். அவர்கள் வீடு வீடா கொண்டு தரவில்லை, கடையிலே வைத்திருக்கோம். பதுக்கி விற்க பார்ப்பான், பணம் கொடுத்து வாங்குற நாங்கள் தானே முட்டாளுகள். ஏன்னா 10 ரூபாய் பொருளுக்கு 100 ரூபாய் கொடுத்து அது அத்தியாவசியமான பொருள். ஒரு குழந்தைக்கு ஒரு பால் வாங்கலாம், அந்த பாலுக்கு எவ்வளவு பணம் கொடுனாலும் காரியம் இல்லாத பால். இதற்கு போய் வாங்குற முட்டாள், இவங்க முட்டாளுகள். வாங்குறவர்கள் தான் யோசிக்க வேண்டும். இவர் வாங்குறபடியா
2: காக்க வேண்டிய
0: அவங்களும் அரசாங்கத்தை காக்க, அரசாங்கம் தேவா காக்க வேண்டிய சட்டத்தை கொடுக்கிறது. அந்த சட்டத்தை கொடுத்து சட்டத்தை மீறுறவர்களை யார் அனுப்பினார்கள்? நீங்கள் தானே அனுப்பினீர்கள்.
2: வாராளுமன்றத்தில்
0: உங்களுக்கு கிடைத்த நல்லதோர் ஆயுதம், மக்களுக்கு கிடைத்த நல்லதோர் ஆயுதம் வாக்கு. அந்த வாக்கை செல்வாக்கு உள்ளவர்கள் வந்து பணத்தை கொடுத்து வாங்கிவிட்டார்கள். திரும்ப நீங்கள் வாய் திறந்து கேட்க முடியாது. ஒரு பழமொழி இருக்கின்றது, அவரிடம் கையேந்தி பணத்தை வாங்கி போட்டு உங்கள் வாக்கை கொடுத்தவர்கள் உங்களுக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை. திருப்பி அவனை கேட்பா, அவன் கொல்லுவான், நீ சும்மாவா போட்டு
2: காசுக்குத்தானே.
0: அது எல்லாம் எங்கட கையிலே. மக்கள் தான், மக்களால் மக்களுக்காக மக்களினால் ஆளப்படும் அரசாங்கம். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள், மக்களில் ஒருவர் தான் அங்கு சென்று பாராளுமன்றத்தை கூட மக்களுக்கு சேவை செய்கின்றார். அப்ப அனுப்பும் போது சரியான ஆட்களை பார்த்து அனுப்ப வேண்டும்.
2: அதே மாதிரியா இது ஏன் கட்சி, ஒரு சின்ன வயசுல இருந்து இது ஏன் கட்சி ஏன் கட்சின்னு அந்த ரோசத்திலிருந்து வெளியே வர மாட்டாங்க, அதுக்காகவே ஓட்டு போறாங்க.
0: ஏன் கட்சி என்ன சொல்லுங்க, உங்க என்ன எத்தனை மூளை செலவை அந்த பாராளுமன்றத்துக்கு போறவர் நேரடியா வந்து பேசுவதில்லை. அவருக்கு பல சிஷியர்கள் இருக்கின்றார்கள், அடியாட்கள் புதியாட்கள். அவருக்கு பந்தோபஸ்து காட்டுறவர்கள் தான் வந்து சொந்தக்கார வந்தக்காரர் மூளையை செலவை செய்து கொண்டு போற. அவனுக்கு போல பணம் உண்ட வீட்டுல 5 ஓட்டுக்கு போல காசு கிடைக்கும். ஏன் சும்மா இருக்க அந்த போடுவருக்கு
2: மக்களுக்கு வெளியில வரலையா?
0: அது விழிப்புணர்வு
2: ஆட்சி அந்த இது வரணும் வந்தாரையா?
0: எத்தனையோ திரைப்படங்கள், பாடல்கள், எத்தனையோ பேர், எத்தனையோ பிரசங்கங்கள் எல்லாம் கூறுகின்றது. மனிதனுக்கு விழிப்படை அடைய வேண்டும். ஆனா இவர்கள் முட்டாளர்களா இருக்கின்றார்களே. விழிப்புணர்வு வேணும். இத்தனை திரைப்படங்கள் அது எந்தெந்த கையிலே தான் இருக்கு. அது நம்முடைய ஆள், அவர் என்ன இருந்தாலும் எந்த ஜாதி என்றெல்லாம் அது எல்லாத்துக்கும் பார்க்க போடுறாங்க. முட்டாளர்கள் தானே இவர்கள். அரசாங்கம் வந்து நாங்கள் தான் அரசாங்கம், நாங்கள் மக்கள் தான் அரசாங்கத்தை உருவாக்குகிறோம். அப்ப நல்லவர்களை அனுப்புங்கள். ஒருவரும் நல்லவர்கள் இல்லை என்றால் வாக்கு கொடுக்காது. பணத்துக்கும் சேலைக்கும் தையல் மிஷினுக்கும் குக்கருக்கும் டிவிக்கும் அவங்க கையேந்த பண்ணி விட்டார்கள். வாரவர்கள் பணத்தை கையேந்த பண்ணி, இவர் கையேந்தி பழகி ஒருத்தருக்கெல்லாம் அரசாங்கம், ஒருத்தருக்கெல்லாம் அரசாங்கம் இருக்கிறார்கள்.
2: அதே மாதிரியா தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட அடிமைகள் இருக்காங்க. அதாவது குழி இந்த பொருள் சொன்னார்ல, இந்த பத்தனாறுல இருந்து லைட்ல இருந்து பம்புல இருந்து அதே மாதிரி எல்லாருமே வேலை செஞ்சு அன்னன்னைக்கு தேவையான பூர்த்திய பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தருகிட்டையும் அடிமையானவையா இருக்காங்க.
0: என்ன ஐயா அடிமையான
2: சம்பளம்
0: என்ன
2: அடிமையா? மீள முடியலையா? மீள முடியலையா? யாராலையும் மீள முடியலையா?
0: உங்களுக்கும் அதை பார்த்து அதே போல வரவேணும் என்று எண்ணுவதை முதல் நிறுத்துங்கள். உங்க கிடைத்தது போதும். போதுமன்ற மகனே பொன் செய்யும் மருந்து. அந்த நகைக்கடையை வச்சு கட்டடத்துக்கு மேல கட்டத்தை கட்டினவனும் ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் அதை செய்கின்றான். நாங்கள் கூலி வேலை செய்கிற நாங்களும் ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் செய்கிறோம். நீதி நியாயத்தோடு விழிப்புணர்வோடு செயல்படுங்கள். அவர் கட்டட்டும், உங்களுக்கு ஒரு காலம் வரும். அதே போல நானும் இருக்கவில்லையே, அவர்கள் அவரும் அவர் வந்து முதலீட போடுகிறார். அந்த பணத்துக்கு ஏற்ற வருமானம் அவருக்கு கிடைக்கின்றது. அது
2: ஆடம்பரம் சொல்லியா கல்யாணம் சீர்ஜாமா இதெல்லாம் வந்து ஒரு இதுல பார்த்தோம்னு வச்சுங்க, எல்லா ஆடம்பரத்திலே போட்டு போட்டு போட்டு போட்டு காச வீணா அடிக்கிறாங்க. அங்க கடை வாங்கி இங்க கடை
0: வாங்கி செய்ய அப்படி யாரையா செய்ய சொன்னார்கள்.
2: சொன்ன
0: விடயங்களை பகிரங்கப்படுத்தினார்கள். யார் கடைபிடித்தார்கள்? யார் கடைபிடித்தார்கள்? பெண்கள் எத்தனையோ பெண்கள் கவலை விட்டு வீட்டிலே திருமணமே நடவாமல் இருந்திருக்கின்றார்கள். எத்தனை பெண்கள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள் இந்த சீதன கொடுமையாலே. யார் கொடுப்பது?

0: அப்புறம் நான் அப்புறம் வரைக்கும்
1: நல்லது தேவா, நல்லது தேவா,
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: இடையில நிறுத்திய பாடலை தொடர்ந்து விடுகிறேன், கேட்டுக்கொண்டு
0: அழைப்புக்கு
1: வாருங்கள்.

0: இனிமையான அந்த இனிமை என்று கூறுவதல்ல, நல்ல மூளைக்கு எங்கள் சிந்தனைக்கு வந்து ஒரு பாடல் ஒன்று சொன்னது கட்டளையில் வாழ்வியல் தத்துவத்தை முன்வைத்து மெய் என்று எங்களுக்கு உடம்புக்கு எங்களுடைய உடம்பு இந்த உருவத்துக்கு மெய் என்று ஒரு பொருள் இருக்கின்றது. ஆனால் அந்த பாடலே கூறப்படுகிறது பொய்யான வாழ்க்கை வாழுகின்றோம். எப்பொழுது இந்த பொய் இந்த உடம்பு அழிய போகின்றது தெரியாமல் அழிந்து போற உடம்பு கருவறையில் வந்து கல்லறைக்கு போகின்றது. அன்னையின் கருவறையை விட்டு வழியில வந்த கிம்பியத்தினை ஆட்டமில்லாம ஆடி கடைசியிலே சுடுகாட்டுக்கு போகின்றது. இது மெய் அல்ல இந்த உடம்பு பொய் என்று கூறி அதற்கான கருத்துக்களோடு வந்த அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். தாயின் உடலிலே இந்த வந்தது நோய் வந்து கொண்டு போகின்றது. பாருங்கள், அங்கே வயது முதிர்கின்றது, பிழி நோய் வருகின்றது, சாபு வருகின்றது. அந்த ஞானி சொன்னதின்படி வாழ்வியலில் இந்த மூன்றும் தான் நிதர்சனமானது என்று நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் வேளையில் அடுத்து ஒரு பாடலையும் தருகின்றேன். செல்வகுமார் கண்ணனோடு வந்திருக்கின்றார். வாருங்கள் செல்வகுமார் கண்ணன். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் கண்ணன். கண்ணன் வணக்கம். கண்ணன் கண்ணா நலமாக இருக்கின்றீர்களா? கண்ணன் கண்ணன் கண்ணன் சென்று விட்டார். மீண்டும் சென்று அவர் வருவார் வருவார். இந்த பாடலை கேட்டீர்களா செல்வம்? மெய் என்று இந்த உடம்புக்கு யார் ஐயா சொன்னார்? மெய்னி பொய்யானது. அந்த மெய் அது அது மெய் என்று ஏன் கூறப்படுவது? இது ஒரு நாள் அழிவது மெய், சரியா? இந்த உடம்பு ஒரு நாள் அழிவது மெய். மெய்யாகத்தான் உடம்பாக வழியில் அது உண்மையாக இந்த உருவம் வந்திருக்கிறது. கூறுங்கள்.
1: உடல் அழிஞ்சிரும்பா, உடல் அழிஞ்சிரும், உயிர் மட்டும் அழியாதுப்பா.
0: ஆன்மா அழிவதில்லை.
1: உடல்
0: அழிஞ்சிடும். ஏனென்றால்
1: அந்த
0: கூறுங்க, நீங்கள் கூறுங்க பாருங்கள்.
1: சொல்லுங்கப்பா.
0: நீங்க சொல்லுங்க.
1: ஆன்மாவை வந்து யாருமே பார்த்ததில்ல. ஆனா வந்து இப்ப ஆன்மா அப்படின்றது வந்து எங்க போகுது அப்படின்னா, நிச்சயமா உங்க உங்க அப்பாவுக்கு அப்பா தாத்தா ஒருத்தர் இருந்தாருங்கப்பா, அந்த அவருடைய ஆன்மா உங்களுக்கு கிட்ட வந்துடும். இப்படி மாத்தி மாத்தி நம்ம ஃபேமிலியிலே லிங்க் பண்ணிக்கிட்டே வரும்பா. இப்ப உங்களுடைய குழந்தைகள் பேரன் பேத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா, உங்க தாத்தா அல்லது அப்பா யாராவது ஒருத்தர் செஞ்ச ஒரு வித்தியாசமா ஒரு சாப்பிடுறது, வித்தியாசமா நடக்கிறது, வித்தியாசமான செயல்பாடுகள், அந்த செயல்கள் இந்த பேரனோ பேத்தியோ இல்ல மகனோ யாரோ ஒருத்தர்

0: அந்த மரபணு வந்து நம்ம உடம்புல வேற யாருக்காவது கொண்டு போய் திணிச்சா கூட அந்த இது வராது. இந்த ஆன்மா வழியில தான் இந்த சிம்டம்ஸ், இந்த சேட்டைகள், இந்த மாதிரி கைய கால ஆட்டுறது,
1: அந்த வழியாக வருகின்ற அந்த பழக்க வழக்கம் குணாம்சங்கள், அந்த ஆன்மாவினுடைய தன்மை இன்னொரு ஆன்மா இன்னொரு உடலுக்குள்ளே வருகின்றது. அது தன்னுடைய உறவு அந்த வழியிலே தான் வரும். அதைதான் ஜீன் சொல்லுகிறார்கள். மற்றது இன்னும் என்ன பண்ணால், இந்த ஆன்மா ஆகப்பட்ட அந்த உயிரானது தனித்து இயங்க மாட்டுது ஐயா. ஒரு உடல் இல்லாமல் ஒரு உடலிலே வந்து தவறையும் வந்து புகர்கின்றது. அந்த எங்கே வெற்றிடம் இருக்கின்றது அது வருகின்றது. அடுத்தது இரண்டாவது, அந்த ஆன்மா மீண்டும் வருவதாக இருந்தால் எங்களுடைய ஐதீகத்திலே, எங்களுடைய புராணத்திலே, வேதாகமத்திலே கூறப்பட்டிருக்கு, கூறுகின்றது எங்களுடைய ஆன்மீகத்திலே. அது எத்தனையோ பிரவிகளை எடுத்து எடுத்து வந்து இந்த பாவங்களை சுமந்து சுமந்து இருக்கின்ற பாவத்தை உணர்ந்து அனுபவிப்பதற்கு மனித பிரவியாக வந்து பாவங்கள் எல்லாம் முடிந்து விட்டால் அது நேர காலத்தில் போய்விடும். அந்த பாவங்கள் ஆமா, எடுங்க எடுங்க எங்களேன் எங்க கண்ணன் சென்று விட்டார். இயங்க மாட்டாத அதுக்கு ஒரு உடல் வேண்டும். அது எந்த உடலுக்காவது போகலாம், மனித உடலுக்கு தான் போகுமண்டில்லை, ஏதாவது ஒரு உடலுக்குள்ளே அது போய்தான் அது உலாகும். இப்ப செல்வா என்னுடைய உடலுக்குள்ளே ஒரு ஆன்மா இருக்கின்றது. முற்பிறவி என்ன மாதிரியான எனக்கு தெரியாது, ஆனா ஒரு பிறவி இருந்திருக்கின்ற அந்த ஆன்மா இந்த உடலுக்குள்ள வந்து வந்து செல்வா என்னுடைய பெயரோட உலாவது. இந்த உடலை விட்டு இது பொய்யான உடல் என்று தெரிந்து பொய் மெய்யான உடல் என்று வந்துவிட்டு இந்த மெய் அழிந்து போகின்ற மீது அந்த உயிர் அழியாத அது சென்றுவிடும், சென்று இன்னும் ஒரு உடலிலே போகும். ஆனால் அநேகமாக மரபு வழியாகத்தான் அது வந்து கொண்டிருக்கும். உருவம் உருவம் ஒத்த உருவம் இல்லாதவிட்டாலும் நீங்கள் சொல்வது போல் குணாதிசயங்கள் சரியா இருக்கும். சிலது ஒத்த உருவமா இருந்தால் ஒரு குணமாக இருக்கும். அது அந்த அந்த உடலை பொறுத்தவரையில், அது வாழும் சூழலை பொறுத்தவரையில், பஞ்ச புலன்கள் எங்கெங்கு செல்கின்றன அந்த வழியில் அது சென்று கொண்டிருக்கும்.
0: அதனாலதான் நம்ம இந்த குழந்தைகளையும் பேரம்பத்திகளை எல்லாம் பார்க்கும்போது நம்ம அவங்கள வந்து கொஞ்சம் போதே ராசா எங்க அப்பா மாதிரியே இருக்கான், எங்க அண்ணன் மாதிரியே, யாராவது இறந்து போறவங்களை நினைச்சு அது எங்க அண்ணன் மாதிரியே இருக்காரு, எங்க அப்பா மாதிரியே இருக்கும், எங்க அம்மா மாதிரியே இருக்கு போனோம் அப்படின்னு அந்த பிள்ளைகளை கொஞ்சம் போது அந்த எண்ணங்கள் அப்படியே வந்துருது
1: பிரதிபலிக்கிறது. அது வழக்கம் தானே,
0: அது எங்க எங்கேயும் போ, அந்த உயிர் வந்து இங்கே தான் நம்ம கூட இருக்கு, நம்மளை விட்டு எங்கேயும் போகாது, நம்ம சர்க்கிள்லயே இருக்கும்பா.
1: அதற்காகத்தான் அந்த அந்த ஆன்மா செய்த பாபம் பணிகளை எல்லாத்தையும் அந்த பாவ புண்ணியங்களை வைத்து அவர்களுக்கு நாங்கள் பிதிர் கடன் செய்கின்றோம். இறந்து விட்டால் இறந்த நாளிலிருந்து வருடக்கணக்காக, அதற்கு மாதக்கணக்காக, ஒரு மாதம் வருடம் என்று சொல்லி அதற்குரிய நாட்கள் தேதிகளை வைத்து அவர்களுக்கு பிதிர் கடன் செய்துகின்றோம். அது போய் நல்லபடியில் அந்த ஆன்மா அடைய வேண்டும். எங்களுடைய நோக்கம் அந்த ஆன்மா மீண்டும் பிறந்து வரக்கூடாது. எல்லோரும் வேண்டுவது மீண்டும் பிறவாமை வேண்டும். எங்களுக்கு வேண்டாம் இந்த மனித பிறவி. மனித பிறவியிலே வந்துதான் உணர்ந்து உழல்கின்றோம், அனுபவிக்கின்றோம், அதை நாங்கள் உணர்கின்றோம். துன்பத்தை தெரிகின்றது, கூடாத செயல்களை செய்ய தூண்டுகின்றது. அதனால் மீண்டும் பிறவாமை வேண்டும். இறைவனோடு ஒன்றரை இந்த உயிரங்கி இந்த ஆன்மா உலர்ந்து தெரியாமல் இன்னொரு உடல் என்று எடுத்து எடுத்து எடுத்து இழைத்து போகாமல் அது இறைவன் பாதத்திலே ஒன்றரை கலந்துவிட வேண்டும். ஏனென்றால் அதனால்தான் தான தர்மங்கள் அறங்கள் செய்து தெய்வ நம்பிக்கையோடு வாழுகின்றோம். இறைவா என்னை உன்னோடு சேர்த்துக்கொள், வேண்டாம் பிறந்து அனுபவித்தது போதும் என்று கூறுகின்றார்கள். அதனால் இருக்கும் காலத்தில் நாங்கள் நல்லதை செய்து எவனொருவன் மனிதருள் மனித நீயத்தோடு வையத்திலே வாழ்வாங்கு வாழ்கின்றாரோ, சரியான நெறிமுறைப்படி வாழ்கின்றாரோ, அவர் வானுறையின் தெய்வத்தோடு ஒப்பிட்டு வைக்கப்படும். சரியா ஐயா? கண்ணா என்ன கூறுகின்றார், அவர் காலையில பள்ளிக்கூடம் போகலாமா கேட்டார், போயிட்டு வந்துட்டாரா? மியூட்ல இருக்கின்றார், அடுத்தவர் அழைக்கின்றார், அப்படித்தானே? நீங்கள் உங்களுக்குள்ளே பேசுங்கள். எங்க வணக்கம் கண்ணா, கண்ணா
2: வணக்கம்
1: வணக்கம் கண்ணா, அங்க
2: நலமா இருக்கீங்களா?
1: நான் நலமா இருக்கின்றேன் மகனே. நீங்க நலமா இருக்கின்றீர்களா? அது தெரியும் எனக்கு. நீங்க அப்பவே ஓடி ஓடுவீங்க பள்ளிக்கூடத்துக்கு. போன பள்ளிக்கூடம் தானே திரும்பி போறதுக்கு என்ன சீலகுமார்? போன பள்ளிக்கூடம் படித்த பாடத்தை தானே திரும்பி படிக்க போயிருக்கிறார். எங்க கதைவானன் இணையவில்லையா? அழைத்துக் கொண்டிருக்கிற என்ன நாகப்பனுக்கு என்ன நடந்த? இன்று காலையில பதிவு ஒன்று போட்டிருந்தார். அவருக்கு விருப்பமான பாடல் போட்டோன்னு எழுதியிருந்தாரு.
2: கிராமத்தில் கிடைக்கல
1: அவருக்கு கல்யாணம். மாம
2: அவருக்கு
1: அவர் காலையில எழுதியிருந்தார். ரேவதி அம்மா கேட்டிருந்தா ஒரு பாடல். அந்த பாடலுக்கு அவரு அவருடைய ராமராஜின் பாடல் தானே, அதை கேட்டு காலை நேரத்து நேர் நேரத்து நல்லதொரு பாடல் என்று எழுதியிருந்தார். அப்ப நான் அதுக்கு நான் பதவியில போட்டிருந்தேன் நல்லதுன்னு சொல்லி. உங்களுக்கும் கண்ணன் நீங்க கேட்டதுக்கு செல்வகுமார் ஒரு பதவி போட்டார். ஆனா நான் அதுக்கு எதுவும் எதுவும் பேசவே இல்லை. கலைவாணனுடைய தொலைபேசி இணைப்பிலே துண்டிக்கப்படு. என்னோட பேசி இருந்தார்கள் ஒரு தடவை, அது விட்டு விட்டுதான் பெறுகின்றது அந்த இணைப்பு. இந்த போய்விட்டார்.
0: சரிங்கப்பா. ஒரு தடவை நீங்க எனக்கு சொன்னீங்கல்ல இது தமிழில் பேசுவோம் தமிழா பேசுவோம்னு சொன்னீங்களப்பா அவருக்கு. அப்ப வந்து நானே வந்து
1: எனக்கு ஒரு நிமிடம் தாருங்கள். இரண்டு பேரும் பேசுங்கள்.
2: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கலைவாணர் ஐயா வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்மா. வணக்கம். நலமா இருக்கீங்களா?
3: நலமா
2: இருக்கேன். நலமா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா.
3: அப்பா
0: அப்பா
2: வராது.
0: ஒரு நிமிஷம் நம்மள பேர் சொல்லிட்டு போயிருக்க.
3: ஸ்கூலுக்கு போலங்கண்ணா. எங்க சித்தியோட எங்க அம்மாவோட சின்னம்மா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வயசானவங்கதான். அது ஒண்ணும் பிரச்சனை, உடனே சேமா இருந்தாங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதை விட பெரிய குடும்பம் என்னன்னா அவங்க பேர அடிபட்டு செத்து போயிட்டான் அன்னைக்கு. அவன் அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பொண்ணுதான். அவங்கள வந்து திருச்சிக்கு அந்த விராலி மலையில கட்டி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணாட்டுக்கு. அந்த பையன் பொண்ணு அந்த பொண்ணோட மரும அந்த பொண்ணு கட்டி கொடுத்த மருமவன் எல்லாம் வண்டியிலயே வந்திருக்காங்க. நாலு பேரும் டூ வீலர்ல வந்தவங்க வந்துட்டு விடியகாலம் 4:30 வந்துட்டாங்களாம். வந்து போய் இருந்துட்டு பாத்துட்டு 11 வாக்கியரிசி எடுக்கணும், போய் மாலை வாங்கிட்டு வரணும் சொல்லி அனுப்பியிருக்காங்க ஜெயங்கொண்டம். மாலை வாங்கறதுக்கு அந்த இங்க சித்தி பையன் வந்து மாலை வாங்கறதுக்காக வந்தேன். ரோட்ல டாடா ஏசிக்காரன் அடிச்சு ஸ்பாட் அவுட். அப்படியே மண்டை ரெண்டா போந்து உள்ள மூளைகள் எல்லாம் செதறிடுச்சு. வெளியே
2: சொல்லிட்டு
3: கல்யாணம் ஆகி 1 தானே ஆகுது. 10 பையன் இன்னும் 1.5 கூட ஆகலையா? 10 ஆம்பளை பிள்ளை கையில இருக்கு. ரோட்டு குடியா இருந்தோம். இவங்க எல்லாம் ஜிஹெச் வலிட்டு கொண்டு போயிட்டாங்க. அது சரி, எல்லாம் ஆம்பளைங்களை அனுப்பிட்டு பொம்பளைங்களா நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க போயிட்டு வரோம் ஸ்டேஷனுக்கு. எல்லாம் ஆம்பளைங்க போயிட்டாங்க. இங்க வீட்டுக்கு எல்லாம் வர பக்கத்து ஒரு பையன் நான் எடுத்து வாங்கிட்டான். அவரு ஜெயகண்டம் போயிட்டாரு அவங்க அம்மா அந்த இலவு வீட்டுல எங்க உட்காந்துருந்தாங்களா, பின்னாடி போய் முந்திரி மரத்துல போய் அவன் தூக்கு மாட்டிட்டு வந்துட்டான். மனசே நொந்து போச்சுனேன் வந்தானோ என்ன நினைச்சிருப்பானோ
2: தெரியும்
3: என்ன எனக்கு அதுல வந்து தலைவலிதான் தலைவலியும் போல அந்த டென்ஷனும் போல ஒண்ணுமே பண்ண
4: படுத்துட்டேன். மாமியா ரோஷினி ஜான்சி ராணி எல்லாரும் வந்திருந்தாங்க இன்னைக்கு. உண்மையிலே ரொம்ப சங்கடமா இருக்கு என்னன்னு தெரியல. அதனாலதான் ரைட்டு ஒரு ஆறுதலுக்காக சரி நம்ம எம்டிஆருக்கு நீ வருவோம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வந்து நான் பகல் வரல, அப்பாவோட சொன்னாரு ஏன் வரல அப்படின்னு.
2: அந்த முதல் இப்ப அப்பா தந்தப்ப தவற என்ன போல இருக்குது
3: சரியாட்ட பேசுற கொஞ்ச நேரம் வந்து குளிச்சுட்டு உட்காந்து அப்புறம் அப்பா கால் பண்ணாங்க. அப்பாட்ட பேசவே முடியல, டவர் வேற கிடைக்கல, விட்டு விட்டு டவர் கிடைக்குது, டவரே கிடைக்கல. என்ன பண்றது, யாரா இருக்கு விதி எப்படி அப்படிதானே
0: நடக்கட்டும். எல்லாருடைய ஆத்மாவும் சாந்தி அடையும். ஏதோ சூழ்நிலை வந்து
1: ஒரு பாடலே கூறப்பட்டிருக்கிறது மக்கள், மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே. இந்த மாநிலத்தில் விதியை யாருமே இல்லை. ஆண்டி என்ன, அரசன் என்ன, ஏழை என்ன, பணக்காரன் என்ன, குழந்தை என்ன, குமரன் என்ன, கிழவன் என்ன, எந்த வயதிலும் அவர்களுக்கு மரணம் நிச்சயம். அதனால தான் நாங்கள் அன்று பிறக்கின்றோமோ அன்றே எங்களுக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணிடுவாங்க, ஓபன் பாஸ்போர்ட். எந்த இடத்திலிருந்து எங்க போகணுமோ எந்த இடத்திலிருந்து இல்லையா இருக்கு, அதே போக வேண்டிய இந்த பொய்யான இந்த உடம்பை விட்டு விட்டு நாங்கள் மெய் என்று நம்புகின்ற இந்த பொய்யான உடம்பை பொய் என்று எண்ணி வாழ போகணுமே வேற மெய் என்று எண்ணி வாழக்கூடாதுதான் நான் இப்பொழுது போட்ட பாடல். மெய் என்று மேனியை யார் சொன்னது, பொய் எல்லாம் பொய், வாழ்வே மாயம். நாங்கள் மாய உலகத்திலே தான் நாங்கள் இருக்கின்றோம். வணக்கம் வணக்கம் நாகப்பனையா, வணக்கம் மகளே மேற்குராணி பேசுறீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம் கலைவாணன் எல்லோருக்கும். காலையிலே நாகப்பன் ஒரு செய்தி போட்டிருந்தார்.
4: வணக்கம்
1: வணக்கம் மகனே,
2: வணக்கம்
1: வணக்கம் அனைவரும்.
2: வணக்கம் வணக்கம் என்ன
1: நால்வருக்கும் நால்வருக்கும் வணக்கம். காலையிலே வணக்கம் நேர் நேரத்திலே நான் பார்க்கும்போது நாகப்பன் ஒரு செய்தி போட்டிருந்தார். ரேவதி வந்து ஒரு பாடல் கேட்டிருந்தார், கரகாட்டக்காரன் பாடல். அதுடனே ராமராஜன் வருவர் அதுக்கு ஒரு கொமெண்ட் தெரியுது, நல்ல பாடல் இந்த காலை மாலை நேரத்து நேர் நேரத்தில் அருமையான பாடலை கேட்டிருக்கீங்க, நல்ல பாடல் எழுதியிருந்தார். அப்பதான் நான் எழுத பார்த்தேன், உங்கள் பாடல் எங்கே எழுத பார்த்தேன். எப்படி இருக்கீங்க நாகப்பன், உங்களுக்கு உங்களோட வருகைகள் எல்லாம் அப்படியும் இப்படியுமா இருக்கின்றது, என்ன காரணம்? உங்களுக்கு திருமணம் என்று
2: வேணும் நடுவுல கொஞ்சம் ஊருக்கு போயிட்டீங்க.
1: நடுவுல ரெண்டு பக்கத்தை அதான் ரெண்டு மூணு பக்கத்தை காண இல்ல நடுவுல,
2: அதான் நாலஞ்சு நாள் வந்து ஊருக்கு போயிட்டேன். அந்த நேரத்துல வந்தேன்,
1: உங்களோட தோழர்கள் வந்து
2: போன் பண்ணி பார்த்தாங்க. நேத்து நிகழ்ச்சி நடக்கலையா?
1: நேத்து நிகழ்ச்சி சில காரணங்களில் தான் நடைபெறவில்லை. அது சொல்ல வேண்டியதா நான் சொல்ல முடியாத நிலை, அதனால அப்படியே நாங்க நேத்து எதுவும் நான் வர முடியும்.
2: அதனால சரி இன்னைக்கு வரலாம் அப்படின்னு.
1: ஆனா இவங்க உங்களோட தோழர்கள் நண்பர் நெருங்கிய தோழர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு திருமணம் என்று சொல்லி சந்தோஷப்படுறேன்.
2: அப்படி சொல்லுங்க, அவருக்கு ஒரு கல்யாணம், அதுதான்
1: அவருக்கு அவருக்கு ஒரு கல்யாணம் என்றால் ஏற்கனவே ஒருவருடன் கல்யாணம் வருவதுன்னு அவருக்கு அவருக்கு கல்யாணம் பண்ணிட்டே இருந்தா இவ்வளவு கிண்டல் பண்ணி நாங்க பாத்தீங்களா நண்பர்களை.
2: பேர் தான் கண்ணு காது மூக்கெல்லாம் வைக்கிறதுன்னு
1: பேர். அது வந்து கண்ணு காது மூக்கு வச்சுக்கொண்டு காற்றலைக்கு வந்தா செட்டை அடி பறந்து விடும், இறக்க அடி பறந்து விடும்.
2: நான் திருமண நிகழ்ச்சிக்கு போறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு
1: பேர் மீண்டும் பாருங்க, மாதப்பனுக்கு ஒரு திருமணம் வந்தால் என்ன மறுத்தாடி
2: மகளா எனக்கு திருமணம் ஆகி 18 வருஷம் ஆச்சு.
1: என்ன மனுஷன் தானே, இன்னொரு உங்க எத்தனை பேர் எத்தனை திருமணம் செய்யறாங்க அப்படி நான் நினைக்கலாம் தானே. இன்னொரு திருமணம் உண்டு சிறப்பாக நடந்ததா நாகப்பன்?
2: அது திருமணம் வந்து ஐப்பசி 2 தான்
1: நிச்சயதார்த்தம் பண்ணி தேதி குறித்து நல்ல சம்பவம்.
2: அதுக்கு அடுத்தடுத்த வேலை எல்லாம்
1: பாக்கணும்ன்ற எங்கட ஊர்ல ஒரு இடத்துலயா
2: வேற இடம் எங்க சொந்த ஊர்ல
1: இந்த வேளையில இந்த மகள் மேற்குராணிக்கு மகள் மேற்குராணி மகன் கலைவாணனுக்கு மனக்குழப்பம் என்னவென்றால், இப்ப 3-4 நாட்களுக்கு முன்னர் மகள் வீட்டிலே ஒரு பாம்பு வந்தது. அந்த பாம்பு வந்து அவளை அனுப்பி விட்டு நல்லா பயந்து விட்டார் மகள். நாங்கள் போய் இந்த ஆறுதல் கூறி அது இப்படி அம்மா அப்படி அம்மா இதுக்குள்ள போய் அம்மாவோட பேசியிருக்கா மீராவோட. மீரா அந்த பாம்புனா அது இந்த ஜோடி பாம்பு வரும் என்று சொல்லிவிட்டா. அதுவரை இவருக்கு பயம். அப்புறம் கலைவாணன் பயணம் போன திரும்பி வீட்டு ஓடி வந்து ரெண்டு பேரும் பாம்பண்டா படையும் நடந்தும் தானே, அப்ப இவர்கள் இருக்கிற வீட்டிலே இவர இல்லை இப்படி வந்து விட்டது. அந்த கவலை முடிந்து போக மரண செய்தி என்று வந்து அதுக்கு இப்ப அது இயற்கை மரணம் வந்து
2: பொதுவாக பாம்பு இருந்ததுன்னா நம்ம அடிக்காம விட்டுட்டோம்னா ஒண்ணும் பண்ணாது. அடிக்க மட்டும் கூடாது.
1: அப்படியா
2: அடிவிட்டு அது போயிருச்சுன்னா அது வந்து திரும்ப எப்ப இருந்தாலும் கொத்தாம விடாது.
4: அது
1: நல்லடக்கமும் பண்ணி
4: அது வந்து கொத்தும்
1: அப்படி வராது மகளே. அது வராது
4: பண்ணியாச்சு,
1: நல்ல அடக்கலம் பண்ணி அதுக்கு சாந்தி செய்து மீண்டும் வராதுன்னு காசும் கொடுத்து அனுப்பியாச்சு. ஒரு நாளில் சம்பவம் கூறினாதானே அதான் எங்கே எப்போதும் அப்பதான் நான் கூறினேன். நீங்கள் சின்ன பிள்ளைகள் இப்பொழுது இளம் வயது இப்பொழுதுதான் வாழ்வியல் என்றால் என்னவென்று கற்கிறீர்கள் படிக்கின்றீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு அனுபவமா எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்வின் அனுபவங்கள் அம்மா இதெல்லாம் வாழ்க்கை என்றால் நான் முன்பே கூறினேன் இலகுவானது அல்ல, வாழ்க்கை சுவாரஸ்யமானது அல்ல, வாழ்க்கை என்பது கடினம். இறைவன் எடுத்தற்கரிய பிறவியான இந்த 6 அறிவோடு படைத்த மனித பிறவியை நாங்கள் எடுப்பது புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் எடுத்து இழைத்து இறுதியிலே இந்த 6 அறிவு பெற்று பகுத்தறிவுள்ள மனித பிறவியோட வந்து பிறக்கின்றோம். ஏனென்றால் தர்மம் என்ன, நீதி என்ன, மனச்சாட்சி என்ன, அதர்மம் என்ன என்று பகுப்பாய்ந்து உணரக்கூடிய ஒரு பிறவி. இந்த நேரத்தில்தான் நாங்கள் அறிவியலை தேடுகின்றோம். அறிவியல் என்று எங்களோட பழைய இப்ப நான் விஞ்ஞானத்துக்கு வரவில்லை, எங்களோட புராணங்கள் இதிகாசங்கள் மூதாதையர்கள் வாழ்வியல் அந்த வாழ்வியலை பற்றி படிக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். பிறப்பவர் எல்லோரும் இறப்பது உறுதி என்பது இன்று தெரிந்திருக்கின்றது. ஒரு சின்ன பையன் தனக்கு தற்கொலை தன்ற உயிரை தானே மாய்த்திருக்கின்றான், அது பாரதூரமான குற்றம். அது மட்டுமல்ல அவருக்கு எந்த உரிமையும் இல்லை அதை எடுப்ப தன்னுடைய உயிரை மாய்ப்பதற்கு இறைவன் கொடுத்த உயிர். அடுத்தது ஒருவருக்கு ஒருவன் ஒருவனை கொலை பண்ணிட்டு போயிருக்கான், வாகனத்தாலே வாகனத்துக்கு மோதி அந்த கொலை செய்துவிட்டு போயிருக்கான் ஓடி விட்டான். அடுத்தது அந்த பிள்ளை வந்து தன்னுடைய பேத்தியாருக்கு மாலை வாங்க சென்ற இடத்து அவனுக்கே மாலை வாங்க வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிட்டான். இதெல்லாம் வாழ்வியல் தத்துவங்கள் எடுத்து பாருங்கள் எங்கே யாருக்கு எப்படி நடந்திருக்கின்றது. அப்ப இந்த இதே என்னதுன்னா பார்த்திருக்க எங்களுக்கு ஒரு பாடம், அவர்கள் சென்று விட்டார்கள், அவர்கள் பாவ வினையெல்லாம் முடிந்து போய்விட்டார்கள். பழைய பிறவிகள் முன்பு எடுத்த பிறவிகள் அத்தனையிலும் நாங்கள் செய்கிற அதர்ம வழியில் சென்று செய்கின்ற பாவங்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து உணரக்கூடிய வகையிலே வந்திருக்கின்றது. இப்ப உணர்கின்றோம், அவர்களுக்கு நடந்தது எங்களுக்கு ஒரு அனுபவம். அந்த பாடங்களை படிக்க சொல்லிதான் இறைவன் இப்படியான திருநாடங்களை செய்யல, விட்டது எல்லாம் படைத்து விட்ட இறைவனையே நீங்களை எல்லாம் இப்படி அழிக்க வேண்டும். நல்ல பரந்த உலகத்தை, பசுமையான உலகத்தை, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி என்று அத்தனையும் அவர் உண்டாக்கிவிட்டு அதிலே பூமியின் மேலே நின்று வாழுங்கள் என்றுதான் அனுப்பிவிட்டு இறுதியில் அவர் அந்த பூமிக்குள்ளேயே எங்களை எடுத்து விடுகின்றார். யாரும் ஆகாயத்தில் போறதும் இல்லை, யாரும் நெருப்புக்குள்ள போறதும் போனா அந்த பூமிக்குதான் உடம்பு போகின்றது. அது பெய்யான உடம்பு, அதை கொண்டு புதைத்து விடுங்கள், எரித்து விடுங்கள் எங்களை அனுப்பி விட்டிருக்கின்றார். அந்த வாழும் காலத்தில் அதனால்தான் அன்று சங்கரன் ஐயா ஒரு போகர் சித்தருடைய இதிலே கூறினார், உன்னை கொண்டு போவதற்கு எமது உதர் எந்த நேரத்திலும் வருவார்கள், அவர்கள் வருவதற்கிடையில் நீ கிடைக்கின்ற நேரத்தை மகிழ்வாக பயன்படுத்திக் கொள் என்று போகர் சித்தர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு என்று கூறியிருக்கின்றார். போகர் கூறியிருக்கார், உன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் இறைவனோடு ஒப்பிட்டு அவருக்கே கொடுத்து விடு, என்னுடைய உடலை கொடுக்க போறோம், உயிரை கொடுக்க போறோம், நாங்கள் தேடிய பொருள் என்னத்திற்கு, அதுவும் தான தர்மத்துக்கு கொடுத்து விட வேண்டும். பாலம் நடும் வாழ்ந்து விட்டு அப்ப ஒரு நினைவற்ற வாழ்க்கை தான். இப்ப இதுல இந்த பாடலே வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம், இது ஒரு மாயமான வாழ்க்கை. இருக்கும் வரைக்கும் நல்ல தர்ம நீதி நியாயப்படி தர்மங்களை செய்து அறவழி நடந்து மகிழ்வாக எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம். இந்த நாடு பிடித்த சண்டை, ஊர் சண்டை, எத்தனை போர், இதெல்லாம் தேவையற்ற வேலைகள், தேவையற்ற வேலைகள். ஆகலாம் நாங்கள் அதை பின்பற்ற வேண்டாம், நல்ல வழியை பின்பற்ற. செல்வகுமார் சொன்னாலே சிறிய விடயம், தண்ணீர் குடிக்கட்டும் என்று பானியோட தண்ணியை வச்சு கிளாஸை வச்சு கிளாஸை தூக்கி கொண்டு போகின்றார்கள். அப்ப அள்ளி குடிக்கிறத கட்டி வச்சு அதையும் போனிய பானியை தூக்கிட்டு போயிடுறார்கள். இப்ப பைப்பையும் அவர் செய்யறாரு, தர்மத்தை செய்து கொண்டிருக்க, அந்த அதர்மத்தை செய்து செய்து தனக்கு பழியை வாங்கி கொண்டிருக்கின்றான், பாவத்தை செய்து இதுகளெல்லாம் மூட்டையா சேர்ந்து இவர் அனுபவிப்பார்கள், அனுபவிப்பார்கள். நான்கு படிகள் இருக்கின்றது தானே மகனே, சரியா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா? இப்பொழுது நீங்கள் பேசுகிறீர்கள், நீங்கள் கலந்து உங்கள் உங்கள் அனுபவங்களை இப்பொழுது பரிமாறுங்கள். மெர்சியமா நல்ல நல்ல பயந்து போய் எல்லாம் மனமுடைஞ்சிருந்த நீங்கள் கதைகளெல்லாம் வாழ்க்கை நியமா கலைமானன் எல்லாம் வாழ்க்கை நியதி, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக இருந்து இதுதான் வாழ்க்கை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இருக்கும் வரை நாங்கள் மகள் வாழ்ந்து வேணும்.
0: இதெல்லாம் வந்து ஏன் இறைவன் நம்ம கிட்ட கண்ணுல காட்டுறாரு அப்படின்னா, நம்மளுடைய மனப்பான்மையும் மனப்பக்குவத்தை மாத்தி அமைக்கிறது தாண்டிதான் இதெல்லாம் வந்து கண்ணுல காட்டுறாரு. இந்த மாதிரி துஷ்ட பிராணிகளையும் காட்டுறாரு, இந்த மாதிரி துஷ்ட செயல்களையும் கண்ணுல காட்டுறாரு.
5: அதோட நானே என்ன நான் என்ன நினைச்சேன்னா, அந்த டைம்ல
0: மூணு பேரு அப்ப வந்து மனிதன் என்ன கடவுள் என்ன சொல்ல வர்றாரு, நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு நிலை இல்லாததுமா, இன்னைக்கு இதே லிஸ்ட்ல நம்மளும் போகக்கூடிய நேரம்னா அதுக்குள்ள இருக்கிறதுக்குள்ள நம்ம எல்லாத்துக்கிட்டையும் அன்பாவும் பண்பாவும் நல்ல சந்தோஷமாவும் வாழ்ற வாழ்க்கைக்கு என்ன வழி வகைக்கணுமோ அது பண்ணிடணும் அப்படிங்கறதுக்கு தான் இண்டிகேட்டர் போடுறாரு இறைவர். அந்த மாதிரி பல இதுல காட்டுறாரு
1: அன்பு வழியிலையும்.
0: குஜராத்ல பூகம்பம் வரும்போதுமா, குஜராத்ல பூகம்பம் வரும்போது கல்கண்ட புஸ்தகம் அதுக்கப்புறம் போட்டாங்க, ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி 15 நிமிஷத்துக்கு பின்னாடின்னு ஒரு ஒரே இடத்துல வீடியோ சிசிடி கேமரா எடுத்து அந்த சேட்டு அப்படியே கீழே குஷன் மெட்டல கால் நீட்டிட்டு சாஞ்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்கார், குஷன் மெட்டல உட்காந்துக்கிட்டு 15 நிமிஷத்துல அந்த பூகம்ப நிலநடுக்கம் வந்து வீடு வீடு எல்லாம் இடிஞ்சு அதே சேர்த்து நடு ரோட்ல பிச்சைக்காரனாட்டம் உட்காந்துருக்க, இருக்கிற சொத்து இத்து அனைத்து இழந்து 15 நிமிஷத்துல அனைத்து இல்லாம போச்சு. அப்ப எது நிலையான அந்த புத்தகத்துல அதே இந்த இடத்துல போட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க, எது நிலையானது, சொத்து சுகம் காசு பணம் பீரோ காரு பங்களா எல்லாம் ஒண்ணுதான் போச்சு.
5: அதுவும் அதோட இல்ல, நானு நினைச்சு பார்த்தேன்யா, அந்த பையன் அடிபட்டப்ப எனக்கு என்ன மனசுல தோணுச்சுனா, சின்னோண்டு ஏதாவது ஒரு கத்தியோ இல்ல ஒரு பிளேடோ நம்ம கையில கீச்சுட்டா என்ன துடி துடிக்கிறோம், அந்த மாதிரி போவோம், அந்த துடி துடிக்கிறோம். அப்படியே மண்டை ரெண்டா போறது இருந்தா வெயில வந்து கிடக்குறப்ப அவன் என்ன துடி துடிச்சிருப்பான் அந்த பையன், ஐயோ கடவுளே சிசப்பா என்னப்பா அப்படி நினைச்சிட்டே அப்படியே ஒண்ணுமே சொல்ல முடியல. இந்த பையன் எவ்வளவு துடி துடிச்சிருப்பான் மனசுல, ஐயோ நம்ம புள்ள பொண்ணாடி விட்டுட்டு போறோமே நினைச்சிருப்பான், அவன் அம்மா விட்டு போறோமே நினைச்சிருப்பான், எவ்வளவு என்னென்னலாம் நினைச்சிருக்கான் அவனுக்கு மனசுல.
0: அந்த ஜீவன் வந்து இப்ப நம்ம பேசுறதையும் கேட்டுக்கிட்டு இருக்கோமா, நம்ம பேசுற அதாவது உயிர் வந்து உடம்புப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பாட்ட பேசிக்கிட்டு இருந்தோம், உடல் அழிஞ்சிரும் ஆனா அந்த உயிர் அழியாது. உயிர் வந்து அழிவே கிடையாதுமா, உயிரை யாராலும் அழிக்க முடியாதுமா, ஆனா உடல் வந்து அழிஞ்சிரும். இப்ப நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, பேசும்போதே அந்த உயிர் வந்து நம்மளோட ஒரு இடத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கு, நம்மளை பத்தி இவங்க பேசி இவ்வளவு வருத்தப்படுறாங்களே அப்படின்னு அது மனசு நின்று கேட்டுக்கிட்டு இருக்கும்.
1: ஆமா ஆமா கூறுங்க. ஆதலால் தான் இறையருள் அறமும் அன்பும் தான் எங்களுக்கு தேவை. அன்பு வழி நடக்க வேண்டும், அறவழி நடந்தால் நாங்களும் இறக்கத்தான் போகின்றோம். எப்பொழுது என்று தெரியாது, அது இருக்கும் வரை. நான் இப்பொழுது வானொலியில் இருக்கின்றேன், மீண்டும் சென்று திரும்பி வருவதற்கு உத்தரவாதம் இல்லை. இந்த வானொலியை விட்டு அதெல்லாம் அவர் தான், அவர் தான் வழியேது, அவர் விட்ட வழியேதான், அது யாராலும் இந்த அறிவியலால் அறிவியலாலையும் கண்டுபிடிக்க முடியாத இருக்கின்றது தானே. எப்பொழுது நாங்கள் இந்த பூமியில கால் வைக்கிறோம் அப்பொழுது எங்களுக்கு ஓபன் பாஸ்போர்ட், ஓபன் விசா வழங்கப்பட்டு விட்டது. திரும்பி போறது எங்கனிடம் போகலாம், இப்பயோ பின்னையோ மதியத்திலேயோ காலையிலோ மாலையிலோ இரவிலையோ படுக்கையிலோ முழித்திருக்கீங்க சாப்பிடையோ தண்ணி குடிக்க குளிக்கையிலோ நீந்த எந்த நேரத்தில் போகணும் தெரியாது. எல்லாம் வாழ்வியலே நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்ப பாருங்க, நீங்க ஒரு விளப்புக்கு சென்று போய் வருவதற்கு இன்னொரு விளப்பு, அந்த விளப்பு முடிய அடுத்துக்கலாம், எந்தெந்த நேரத்திலும் எந்தெந்த உருவங்களுக்கு வருகின்றது. ஆக இருக்கும் வரை இந்த பஞ்சமா பாதகங்கள் விடுபட்டு மனிதநேயத்தோடு அன்பும் அறமும் கடைபிடித்து வாழ வேண்டும். சுருக்கமாக சொன்ன அன்பும் அறனும்
0: உடைத்தாயும்,
1: அன்பும் அறனும் உடைத்தாயும் இன் வாழ்வின் பண்பும் பயனும் அது என்று வள்ளுவர் கூறியிருக்கின்றார். எங்களுக்கு முன்னோர்களுக்கு வழிவகைகளை கூறுகள், நாங்கள் அவற்றை பின்பற்றுவது குறைவு, நம்புவது குறைவு. அதுக்கு காரணம் என்ன, ஆசை. ஆசை என்றது நான் இதிலே கூற வருகிற ஆசை வந்து பாசம், அந்த பாசம் அந்த பந்தம் அது கட்டி இறுக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றது, போகப்படாது. இப்ப பாருங்கள், அண்மையிலே என்னுடைய சித்தன்னை சென்றார். இன்று நான் இந்த மெர்சி உங்களோட பேசிவிட்டு இருக்கும்போது என்னுடைய மருமகள் தங்கையின் மகள் என்னுடைய சகோதரியின் மகள் எடுத்து அழைத்து அந்த மரண சம்பவம் நடந்த காலத்தில் நீண்ட நேரம் பேச முடியல சொல்லுறார்கள் ஆறுதலோடு. தங்கச்சி வந்து அழுகிற ஆள் அழுகிறாள், நான் அம்மாவை அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன், கடைசி வரைக்கும் அவதான் ஒரு பெண் பொம்பளை பிள்ளை இருந்தவள், இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன், அண்ணி எல்லாம் வந்து எங்களோடு இருந்து எல்லாம் ஒத்தாது இருந்து விட்டது, அண்ணா வரவில்லை ஒரு கவலை தான், அண்ணா போய் கேட்டுக்கொண்டே இருந்தா வடக்கத்தில் போய்க்கும் செல்வம் வந்து விட்டானான்னு கேட்டுக்கொண்டு. கடைசியிலே தாங்கள் அந்த பால் பெருக்குவதுதானே, அந்த வேளையில் அவள் தான் சொன்னால் அம்மா இப்படி கிடந்து கஷ்டப்படுகிறா போல் தெரிகின்றது என்று தான் தான் அண்ணா நான் வந்திருக்கிறேன் இன்னார் வந்திருக்கிறேன் என்று இந்த பெயரை சொல்லி பால் ஊற்றினோட அதோட அடங்கிட்டாவான் என்று கூறுகிறார். சொல்லி அழாமல் அழுகிறார். அவளுக்கு ஏற்கனவே இரண்டு ஆண் மக்கள் இளம் பிராயத்திலே வாலிப பிராயத்திலே 18-19 வயதிலேயே போராளிகளாக போய்விட்டார்கள். அவள் அந்த துயரத்தோடு இருந்தவள். அம்மாவை வைத்து இறுதி வரைக்கும் அவள் அவளுக்கு நாங்கள் ஆண் குழந்தைகள் இருந்தோம், என்னுடைய அக்கா ரெண்டு பேரும் போய்விட்டா, அப்ப அம்மாவுக்கு பெண் குழந்தை என்றால் அவள் உறுதி தான், அவள் எங்களுக்கு அவதான் வைத்து அவதானே பார்க்க வேண்டும், தாயை நன்றாக வைத்து பார்த்துக்கணும், அம்மாவை வடிவாக பார்த்து சொல்லி சொன்னா எனக்கு ஒப்படைக்கிறாள். அப்ப இப்பொழுதும் அந்த துயரம் எங்களுக்கு இருக்கின்றது. அப்ப இப்பொழுது நான் அதிலே கற்றுக்கொண்டது, நான் என்ன பாவம் செய்தேன், என் தந்தையார் இழப்புக்கு போகவில்லை, என் அண்ணியார் தாய்க்கு தாயா இருந்த அண்ணியாருடைய இழப்புக்கு போகவில்லை, என்னுடைய தாயக்கு தாயாக இருந்தவன் இழப்புக்கு போக முடியாது, வெளிநாடுகளில் என்ன வாழ்க்கை என்ற ஒரு எண்ணம் எனக்கு இப்பொழுதும் இப்பொழுதும் அவோடு பேசும்போது கண்கலங்கி மனமறிஞ்சு அவளுக்கு அறிவுரையும் சொல்லி ஆறுதலும் சொல்லி நீரம்மா நான் அடிக்கடி அண்ணா எடுப்பேன், அவள் ஒரு தங்கச்சி தான் எங்களுக்கு. அப்படி இந்த உதவ என்ன பந்தம், இப்ப அம்மா சொல்றது அம்மா இல்லை என்ன செய்ய போகின்றா, ஒரு பிறகு நான் உணர்ந்தேன் உங்களோட எல்லாம் பேசி நீங்கள் எல்லாம் கூட ஆறுதல் வந்தீர்கள், இது வாழ்க்கை. அம்மா இருந்து என்ன செய்ய போகின்றா, 91 வயது, அவளால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைக்கு வந்து அவளே கடைசியா குழந்தை போல வைத்து 4 வருஷம் நன்றாக வைத்து பார்த்தார்கள். அதைத்தானே செய்ய முடியும். அதன் பின்னும் அவ கிடந்து பாயோட படுக்கையோட கிடந்து ஒன்பது வாயில் அதையும் கழிவுகள் போய் அப்படியெல்லாம் அசிங்கப்படாமல் அவர் அடக்கத்திலும் நல்ல ஜீவ சமாதி மாதிரி சென்றுவிட்டார். அதை விட்டு நான் அதைத்தான் அவ்வளவு கூறணும். அப்படி இல்லாமல் அவர் அப்படியே சென்றது எவ்வளவு அவங்களுக்கு ஒரு நன்மை, அவர் ஒரு புண்ணியம் செய்த ஆத்மாண்ட அவருக்கு பத்தி மதியில கூறு. அதே போன்று நாங்களும் நடக்கணும். அம்மா வந்து யாராலையும் வெறுக்கப்படாத ஒரு பெண், யாரையும் வெறுக்காத ஒரு ஜீவன். அப்படி ஜீவன்கள் வருவது குறைவு. அதுதான் அறமும் அன்பும் வேண்டும். அன்பு வழி நடக்க வேண்டும். அந்த வேளையில் அறமங்களை வழி நடத்திக் கொள்ளும். அதெல்லாம் நான் எப்போ ஒரு நாள் உறக்கத்தான் போகிறோம். அந்த இறக்கும் போது ஒரு நிம்மதியான உறக்கம், அன்று நிம்மதி என்று பேசியிருந்தோம் ஒரு நாள். அந்த நிம்மதியே அங்கே கிடைக்கும். மன நிறைவோட போகின்றார்கள். அவங்க யாரும் குழந்தைகள் கரை செய்யாமல் எல்லாரும் கஷ்டப்பட்டு அப்படி ஒன்று இருக்க இழப்புகள் எல்லாருக்கும் இருக்குத்தான். அப்ப அந்த தங்கச்சிக்கு அந்த உடனே இதைத்தான் சொல்லுவேன், நான் என்ன செய்ய முடியும், அம்மாவை நல்லபடியாக பார்த்தேன். ஒரு மகன் இருக்கிறார், அவர் நல்ல உயர்ந்த பதவியில் இருக்க அவர் தான் நின்று எல்லாத்தையும் நடத்துகிறார். அந்த இடத்துல அவங்களும் இருந்தால் என்ற வார்த்தை விட்டார் எனக்கு. யாரும் இவ்வளவு திருப்தி இருந்த போதும் அந்த இழந்து போன இரண்டு உள்ளங்கள் மகனையும் நினைக்கிறார் மகன்மாரை. அதில் ஒருவருடைய உடல் வந்தீர்கள் தகனம் செய்யக்கூடிய கிடைத்தது, ஒருவருடைய உடல் இன்னமும் கிடைக்காம இல்லை. அந்த வெகுக்கத்தோடு அவள் எவ்வளவு பிடிவாதங்களோடு எவ்வளவு பிரயோஜனப்படுத்தியும் இல்லை. அப்ப அந்த எண்ணம் இங்க வேறு, அதுதான் பந்த பாசம். அந்த பந்தம் வந்து அதனால் சொல்லுகிறார்கள், இறப்பு நடக்கும் பொழுது அழக்கூடாது. அந்த ஜீவனை மகிழ்வாக இந்த உலகத்தில் இருந்து இன்ப துன்பங்களை அனுபவித்து செய்த பாவத்தை முடித்து செல்கின்றார். அங்கு உடலைத்தான் நாங்கள் கட்டி வைத்து அழுகின்றோம். உடல் தான் சின்னாபின்னப்பட்டிருக்கலாம், சிறப்பான உடலாக இருக்கலாம். அந்த உடல், அந்த உடலை விட்டு அந்த ஜீவன் போய்விட்டது, அதெங்கோ சென்று விட்டது. எங்களுடைய ஐதீகம் சொல்லுவதை சுற்றி இங்கேதான் இருக்கணும். ஏனென்றால் அந்த ஜீவன் கூட எங்களை, நாங்கள் ஒரு தீய கர்மத்தை செய்ய விடும்போது எல்லோரும் பார்ப்பார்கள், ஆண்டவன் பார்க்கின்றார், எங்களை விட்டு சென்ற மூதாதையர்கள் பார்ப்பார்கள் என்ற ஒரு பயம். அப்ப எங்களை நாங்கள் நெறிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த வழிவகைகளை எங்களுடைய பிராணங்களிலே சமயத்திலே உருவாக்கி இருக்கின்றார்கள். அதனால் பிறப்பவர் எவரும் உறப்பது உறுதி மர்சிராணி. ஒரு நாளையிலே ஒன்றா எங்களுக்கு 1000 1,00,000 செத்தது ஒரு நாளையிலே. பொறுத்து கொண்டு போக என்ன செய்வது, இது உலக இயல்பு ஒன்று. அந்த போர் நிமித்தம் ஒரு நாளையிலே ஒரு வட்டத்துக்குள்ளே வைத்து 45,000 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், குண்டு போட்டு அழிக்கப்பட்டார்கள். அந்த ஜீவன்கள் எல்லாம் அங்கே. அப்ப இது வாழ்க்கையின் நீதி அம்மா. ஒன்றோ ஒரு நாள் மரணம், அது எப்படி வரும் என்று கூற முடியாது. கர்மன் எடுத்து பாருங்கள், எவ்வளவு ஆண்டான கர்மங்களை செய்த தர்மன், அவனும் இறக்கின்றான் குருச்சேத்திரத்தில். இதெல்லாம் பாரதத்தை எடுத்து பார்த்தால் அல்லது அந்த பாரதத்தை எடுத்து படித்தால் எங்களோட மனோநிலை எங்கே பாதிக்கப்படுதோ அந்த இடத்துக்கு அங்கே ஒரு அத்தியாயம் இருக்கும். இது எங்களோட மனதை யார்கள், மனித உள்ளங்கள், மனித உயிர்கள், உயிராக பிறந்து இந்த உலகத்திலே வாழ வந்தவர்களுக்கு வழிகாட்டியாக இந்த தான இந்த தர்மங்கள், அறங்கள், நீதி நெறி நூல்கள் கூறுகின்றன. அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதை நாங்கள் கடைபிடிக்க அங்கே ஒருதி தன் குழந்தை, ஒரே ஒரு குழந்தை இறந்து விட்டது, அவளும் தற்கொலை செய்கிறாள். இந்த குழந்தைதான் உள்ளகம், குழந்தை போயிட்டு நான் அப்படி நினைக்க கூடாது. அதே பிள்ளை இங்கே கனடாவில் ஒன்று நடந்தது. அவருடைய கணவன் ஏதோ தொல்லைப்படுத்தி, கணவன் வந்து கடன்கள் பட்டு இந்த ஆக்களை கூப்பிட்டு அப்படி ஏதோ முரண்பாடாக நடந்து அவர்கள் எல்லாம் தொல்லை கொடுக்கின்றார்கள் மனைவி. அந்த மனைவிக்கு அவர் ஒழித்து விட்டார். அவள் பார்த்து விட்டு தன்னுடைய இரண்டு குழந்தைகளும் நஞ்சு ஊட்டி தானும் நஞ்சு ஊட்டிக்கொண்டாள். அதெல்லாம் கோழைத்தனமான கோழைத்தனமான எதிர்த்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட வேண்டும். அதுதான் மூளை சிந்தனை என்ற ஒன்றை தந்திருக்கின்றார்கள். பழைய அனுபவங்களை எடுத்து பார்க்க வேண்டும். அதுக்கு இப்பொழுதுதான் நீங்கள் படிக்க, நீங்களாம் சின்ன பிள்ளைகள், இப்பொழுதுதான் படிக்கின்றீர்கள். ஒருவருக்கு மங்களமான காரியம் நடக்குது, இங்கால இன்னொருவருக்கு அமங்கலமாக நடக்குது, நீட்டிய தினம் ஒரு துக்கமான சம்பவம் நடக்குது, அதை சொல்லவும் முடியாமல் நாங்கள் இருக்கின்றோம். சில பேர் அதே அது சரி அது நடந்து முடிஞ்சு வயது வந்து அவர் அந்த நல்ல இதில் சென்று விட்டார், இதை எடுத்து தூக்கி பிடிக்க வேண்டாம் என்ற கருத்தோட சில பேர் இருக்கின்றார்களேம்மா. விளங்கு அல்லவா? அவர்களுக்கு செல்வகுமார் கூறிய மாதிரி உங்களுடைய அனுபவங்கள் அந்த ஆன்மாவை சென்று அடையட்டும், சாந்தி அடையட்டும் என்று கூறுவார். சாந்தி இல்லாமல் தான் இந்த உலகில் நாங்கள் அலைகிறோம். சாந்தி சாந்தி
6: எனக்கு இப்போ காலையில் அந்த பையன், நான் காலைல இங்க இருந்து மாலை கட்டிட்டு நாங்க எடுத்துட்டு போறப்ப எல்லாத்துட்டையும் எங்க அம்மாட்ட, எங்க சித்திட்ட, பெருமாட்ட, அம்மா பெருமா 200 பணம் கொடு, சித்தி 800 பணம் கொடு, பெருமா 200 பணம் கொடு, ஒருத்தர் விடுல, எல்லாத்துக்குமே பணம் கேட்டான்ப்பா. என்னடா எல்லாத்துக்கும் கேட்டா வந்து எல்லாம் திட்டினாங்க. ஏது என்னடா நினைச்சிருக்க, பணம் எதுக்குடா போனது, பணம் எதுக்குடா எல்லாத்துக்கும் பணம் கேட்டுட்டு இருக்கேன்னு திட்டினாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் கேட்டுருக்கான், நானும் ஜானுசியும் தனியா என்ன பேசிட்டு இருந்தோம், என்னட்டா அக்கா பெரியக்கா இருநூறு பணம் இருந்தா கொடுக்க நான் உனக்கு தரேன், நான் ஊருக்கு போறப்ப தரேன், இருநூறு பணம் இருந்தா கொடுக்க நின்றுட்ட கேட்டான். ஏன்பா உனக்கு என்னடா செலவு இப்ப உனக்கு, உனக்கு என்ன சொல்லணும், டிவி பிளாஸ்ல எடுத்துருக்கேன், டிஃபன் எடுத்துருக்கேன், போய் சாப்பிடுறது சாப்பிடுங்க, கார்ல இருக்கு, உனக்கு எதுக்குடா போனோம் அப்படின்னு சொல்லி நானும் சத்தம் போட்டேன். ஆனா அந்த கேட்ட செகண்ட் நிமிஷம் தெரியலப்பா, அடுத்த அரை மணி நேரத்துல இது மாதிரி ஆயிடுச்சுப்பா.
1: பாத்தீங்களா, அந்த அவனை இந்த உறவுகளை நாடி இருக்கின்றான், ஆனா பணம் அதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது. ஆனால் முதல்ல நீங்க கூறும்போது ஒரு பிளேட் எடுத்து வெட்டினால் எங்களோட உடல்ல நாங்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறோம், அந்த பையனுக்கு நடந்த விபத்திலே அவனுக்கு எப்படி இப்படி பெரிய பாரிய இது என்ன துடிச்சிருக்கோம், அவனுக்கு ஒன்றுமே தெரியாதம்மா, புரியலதா நான் கூறுவது, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த அடியோட அந்த அந்த ஜீவன் வெளியேறிவிட்டது, அவன் வெறும் ஜடம், அதுக்குத்தான் அந்த காயம் ஏற்படுது. இங்கே ஒரு பெண் அவ வந்து திருமணமாகி அவ தனிமையே வாழ்ந்து கொண்டிருந்தவர், நீண்ட காலம் இந்த போர் நிமித்தம் கனடாவுக்கு வந்து நல்ல அறவழி போக்குலேயே சென்றவர். அவர் ஒரு பஸ் ஸ்டாப்ல இறங்கி அந்த அடுத்த பக்கத்துக்கு போகணும், அந்த நேரம் அவருக்கு என்ன அந்த மதி மயங்கி இறங்கி பஸ் தாண்டி மறுபக்கத்துக்கு போனா அங்கிருந்து வந்து வாகனம் ஒரு அடி தலைக்கு மேல ஏறிட்டு மூமெண்டும் இல்லையே ஒரு சத்தம் அவர் போயிட்டா, எல்லோரும் அது நல்ல சாவன்னு அவ தனி வாழ்ந்தவ, அவ படுக்கையில படுத்தால் நாலு நண்பர்கள் தான் போய் தூக்கி விட போனே தவிர எல்லோரும் பக்கத்துல இருக்கின்றார்களா, இல்லை. அந்த இடத்திலே அவருடைய அண்ணா பிரிந்து விட்டது, அந்த இடத்துல உடலை விட்டுட்டு அண்ணா போய்விட்டது, ஒரு சத்தம் இல்லை. அதே போல இந்த பையன் நீங்க பயணப்படாத மகளே, அவருக்கு அந்த அடி அடிபட்ட டிங் அந்த அந்த அந்த ஒரு அந்த இதோட அவருடைய ஜீவன் போய்விட்டது. சில போல அடி விழுந்த உடனே ஹார்ட் அட்டாக்ல போனாரோ, ஹார்ட் நின்று விடும், உடனே அவருடைய அண்ணா போய்விட்டது. அவர் அந்த வலியை உணர மாட்டார், நல்ல ஜீவன் வலியை உணராமல் சென்று விட்டது. அந்த தூக்கு போட்ட பையன் எவ்வளவு வரையும் மூச்சடைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பான், புரியுதா? அந்த சாப்பாடு உள்ள விவர ஆக அந்த பையனுக்காக நாங்கள் வருந்த கூடாது, அவனுக்கு அந்த ஆன்மா இறைவனடி சேரட்டும், அவ்வளவுதான் உங்களால் சாந்தி பெறட்டும், இதைத்தான் கூற முடியும். அவருக்கு தெரியாதம்மா என்ன நடந்த, அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. கிட்ட வாகன அந்த அது முட்டின உடனே ஹார்ட் வந்து போயிருக்கும், அதோட ஜீவன் போய்விடும். அதன் பின்புதான் அடித்து உங்களுக்கு மண்டை எல்லாம் பிளந்து போறது, அது அதன் பின்புதான்டா. பிளேடு வெட்டும் போது உங்களுக்கு உணர்வு இருக்குது, உயிர் இருக்குது, உணர்ற சக்தி இருக்கின்றது, நீங்கள் அதை உணர்வீர்கள். ஊசி ஒரு ஊசி ஒரு பின்னால குத்தினால் கூட உடனே நாங்கள் தாங்க முடியாது, ஒவ்வொன்று இழுக்கின்றோம், கத்துக்கணும், அது எங்களுக்கு உணர்வு இருக்கின்றது. இவருக்கு அந்த ஆன்மா சென்று விட்டது, முதலே சென்று விட அவருக்கு அந்த வேதனை தெரியவே தெரியாது, புரியுதா அம்மா? அவருக்கு அறவியில போகும்பொழுது எல்லோரிடமும் அந்த பணம் என்ற சொல்லாலே, அந்த பணம் என்ற பெயரால உங்க எல்லோருடன் ஒரு உறவாடி இருக்கின்றார் அந்த அந்த ஆன்மா.
6: நான் கூட
1: நினைச்சு அது என்ன அவன் தான் உறவுகள் எல்லாம் தூரம் நீங்கள் எல்லாம் அவரை போய் பார்க்க முடியாது, உங்களிடத்திலே வந்து இப்படி ஒரு சமூகத்தில் எல்லா சமுதாயங்களும் நம்முடைய உறவுகள் நண்பர்கள் கூடி இருக்கும் வேளையிலே அவர் அப்படி பிரிந்து விட்டது. அவருடைய அவரும் ஒரு வகையில புண்ணியம் செய்தவர் தான். மற்றது நாங்கள் காலையிலே கண்பிழித்தால் தான், தூக்கத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் கண்பிழித்தால் நாங்கள் உயிரோடு இருக்கின்றோம் என்று எங்களுக்கு தெரிகின்றது. மீண்டும் லாபச்சென்று திரும்பி வந்து நித்திரைக்கு போகும் வரைக்கும் எங்களுக்கு எப்ப எங்கே என்ன நடக்கிறதோ எங்களால் புரியவும் முடியாது, எங்களுக்கு இறைவன் முன்கூட்டி சொல்லவும் மாட்டார். எங்களுடைய கணக்கு வந்தால் முடிந்தது அலுவல், நாங்கள் அதை பற்றி வருத்தப்படக்கூடாது. வருத்தி உங்களோட உடலை வருத்துவதால் உங்களுக்கு ஆக போறது எதுவும் இல்லை. நீங்கள் இதை எனக்கு சொல்லி இருக்கிறீர்கள், அம்மா இந்த வயசு வந்து போயிட்டாதானே, நீ என்ன பார்த்து உடம்ப கவனிச்சு கொள்ளுங்க, மனதை கைவிடாதீங்க, செல்வகுமார் நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு கூறியிருந்தீர்கள், எழுதியிருந்தீர்கள். அது மனித நேயம், அது மனித நேயம், நானும் உணர்வு எனக்கும் தெரிகின்றது. இனி அம்மா இருந்து எங்களுக்கு சோறாக்கி போட போறாவோ இல்லை எங்களை எங்களுக்கு குளிப்பாடி விட போறாவோ இல்லை ஒன்றுமே அம்மாவாலேயே இல்லாது. அப்ப அவ வாழ்ந்து அனுபவித்து சகலதையும் கண்டு கழித்து துன்பம் இல்லாமல் இருந்து இயற்கை எழுதி இருக்கின்றார். அதை நாங்கள் தங்கச்சி காலத்தை அதை விட்டு நாங்கள் சந்தோஷப்பட வேணும், அவன் நல்ல பதவியில போய் இருக்கட்டும் என்று இறைவனை கும்பிடுங்கள், அவ்வளவுதான். ஈமக்கிரி எல்லாம் சிறப்பாக பெரியது, அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அதென்ன நாங்கள் இணைப்பேன், நாங்கள் அது அப்படி மேளம் பிடிக்க வேணும், இப்படி பாடை செய்ய வேணும், இப்படி எடுத்து செல்ல வேணும், இப்படி சோதிக்க வேணும், நாங்கள் நினைச்சு செய்யணும், உங்களோட மன திருப்திக்கிறது. அங்கே அந்த ஆன்மாவுக்கு தெரியாது, அவன் உடல்ல எதுவுமே உணர்வு இருக்காது. அந்த உடல் வந்து ஒரு பொய்யான ஒரு ஒரு ஒரு பாத்திரம் அம்மா, இது ஒரு வாகனம் அம்மா. இந்த உடம்பை சுமந்து கொண்டு உள்ளுக்கு இருந்து கொண்டு எங்களை நடமாட வைத்து மனிதனுடைய பெயர்ல எங்களுடைய பெயரை சொல்லி இந்த ஆன்மா என்னுடைய என்னுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கு என்னுடைய பெயரை சூட்டி கொண்டு இருக்கிறார். இதை விட்டு போய்விட்டா இந்த பூத உடலுக்கு தான் அந்த பெயர் இருக்குமே தவிர அந்த ஆன்மாவுக்கு அந்த பெயர் இருக்கா? அதையும் இடத்துல வந்து பூந்துடும். சரியா, கவலைப்படாதீர்கள். கவலை வரும் தான், கவலைப்படுனாதான் அந்த பந்தம் பாசம் அத முதல் சொன்ன இடத்துக்கு வருவீங்க. அப்ப அந்த இந்த ஜீவன்கள் போகாமல் இருப்பதற்கும் நல்ல பதவியை அடையாமல் இருப்பதற்கும் நாங்கள் அழுது குளறி பந்தத்தை நாங்கள் காட்டிக்கொண்டால் அந்த பாசம் விடாமல் பாச வலைக்குள்ளே வந்து விழுந்துவிடும். நாங்கள் அப்படியெல்லாம் கத்தி குளறி செய்யல. இந்த ஆனால் செய்யற கிரியை ஒரு அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை. அந்த நேரங்கள் நாட்களில் நினைவுரைக்கு அவருக்கு அவர் நல்ல நாலு பேருக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், இல்ல ஒரு ஒரு ஆடை இல்லாத ஒரு ஆடையை வாங்கி கொடுக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு தர்ம வழியை செய்தோம்னா அது புண்ணியம் அவன் பெயரால் என்று நாங்கள் சொல்லிக்கணும். அதான் இந்த சுமை தாங்கியும் அப்படித்தான். முதல்ல சுமை தாங்கிய கூறுனா கர்ப்பிணி பெண்கள் இறந்து விட்டால் அந்த சுமையோடு போகின்றார்கள். அப்போ உலகத்திலே யாரும் சுமையோடு போகக்கூடாதுன்னா வர்ற சுமையை தாங்குவதற்காக அமைக்கப்பட்டதான் சுமை தாங்கி. அதான் சுமை தாங்கி. ஒரு கர்ப்பிணி பெண் இறந்து விட்டால் குழந்தை வயிற்றிலே அதை எடுக்க முடியாது. அப்படியே தாய் அந்த அந்த பிணமும் தாயென்று அந்த உடல் பிள்ளை என்ற உடலை சுமந்து கொண்டுதான் கடைசி வரைக்கும் போகின்றது. அந்த சுமை தாங்கப்படவில்லை, இறக்கி வைக்கப்படவில்லை. அதனால் தான் சுமை தாங்கியை கட்டி வைக்கும் பொழுது தலையிலே சுமையோடு வரும் பொருட்கள் தங்கள் உயரத்துக்கு ஏற்ற இறக்கி வைத்து ஆறுதல் அடைவர். அந்த நேரத்திலே பக்கத்திலே ஒரு பெரிய மரம் இருக்கும், அந்த மரத்தின் கீழே இளைப்பாறுவார்கள். பக்கத்திலே தண்ணீர் உள்ள கேணி அல்லது கிணறு இருக்கும், தண்ணீர் அள்ளி குடித்து முகம் கழுவி கைகால் கழுவி அதை இழைப்பாறு அதன் பின்பு சென்று நின்ற நிலையிலேயே அந்த சுமையை தன் தலையிலே தூக்கி வச்சு இன்னொருத்தர் உதவி இல்லாமல் தானாகவே அந்த சுமையை சுமந்து கொண்டு போகலாமா? அதற்காக தான் இந்த சுமை தாங்கி என்று வந்தது. சில இடத்திலே
7: கிராம சைடுலாம் செஞ்சிருக்காங்க சுமை தாங்கி கல்னு சொல்லிட்டு வைப்பாங்க.
1: அவர்கள் தானே அறவழி நடப்பவர்கள், கிராமத்தில உள்ளவர்கள் தானே அறவழி நடப்பவர்கள், உலகத்துக்கு உணவு படைப்பவர்கள்.
7: நாங்க அந்த வேலை செய்யறோம்ல இப்ப வாண்ட மடத்துல, அங்க ஒரு பொண்ணு அப்படிதான். அப்ப ஒரு ரெண்டு அது அது இப்ப மூணு நாலு மாசம் இருக்கும். அதாவது குழந்தை போறக்கிற டைம் இப்ப எட்டு மாசம் நிறைய பேருக்கு நீ 8 மாசம்.
8: ஐயோ,
7: அந்த பையன் தண்ணியை போட்டு வந்து ஏதோ இறக்க முழுக்கா பிடிச்சு தள்ளி விட்டுருப்பான். நாட்டுக்கு தள்ளி விட்டதுல போய் போய் நிலரால் தடியில அடிச்சு உளுந்தெல்லாம் பொண்ணு செத்து போச்சு.
1: குழந்தை
7: வயிற்றுலயே செத்து போச்சு.
1: அது சுமையோட போயிருக்கு, அந்த சுமை இறக்கப்படவில்லை பூமியில. அதனால
7: அவங்க போயிட்டுப்பா, நீ சுடுகாட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டுப்பா. கொண்டுட்டு போயிட்டு அந்த சுடுகாட்டுலயே கத்தி வச்சு அறுத்து குழந்தைய வெளியில வயிற்றுல இருந்து வெளியில எடுத்து கால் மாட்டுல வச்சுதான் புதைச்சாங்கன்னு சொல்லி சொன்னாங்க.
1: எப்படியும் அது சுமையோட தானே அம்மா இறந்திருக்குது. அதனாலதான் அவர்களுக்கு சுமை தாங்கி என்பது கட்டுப்படும். அடுத்தது இன்னும் ஒரு இடம் இருக்கு. இப்ப நாங்கள் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய அப்பா அம்மா யாரோ நல்ல வேண்டியவர்க உறவு இரத்த உறவுகள் இழக்கக்கூடாத பாசம் இதழோடு இருப்பவர்கள் அவர் இறந்து விட்டார். அவர் இருக்கும் பொழுது நல்லதான தர்மங்களை செய்து வருகின்றபடியால் ஒரு நீண்ட வழி தூரத்திலே எந்த வீடு வாசல் இல்லாமல் கடைகள் இல்லாமல் நீண்ட வழி தூரம் இருக்கும் அப்படியான இடத்திலே நிலத்தை நிலம் இருக்கலாம் அல்லது வாங்கிய அந்த நிலத்தில் ஒரு மடம் ஒரு சின்ன ஒரு 10 பேர் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு மடம் பக்கத்திலே ஒரு ஒரு கேணி வெட்டி விடுவார்கள். அந்த கேணி என்பது ஒரு பக்கத்தாலே இறங்கி உள்ளுக்கு போகலாம். கேணி தெரியும் தானே, கேணி என்பது 4 பக்கம் உயர்த்தி கட்டாமல் 3 பக்கம் கட்டி ஒரு பக்கத்தை அப்படி ஸ்லோப்பாக சரிந்து தண்ணீர் வரைக்கும் ஆள் போ நடந்து போகக்கூடிய வகையில் அது மிருகங்கள் போய் தண்ணீர் குடிக்கும். அந்த இடத்துல நடை கிணறும் கட்டி விடுவார்கள், அந்த கேணியும் கட்டி விடுவார்கள் என்றால் ஆன்மாக்களுக்கு புண்ணியம் தேட வேண்டும், அவருடைய பெயராலே அந்த பெயர் வாழ வேண்டும் என்று நினைவுக்காக அது வேலை செய்து விடுவார்கள். சில பேர் பெரிய மதில் வீடு இருக்கும், வீதி ஓரத்தில் அந்த மதலுக்கு வழியாலே ஒரு சின்ன ஒரு தொட்டி ஒன்று கட்டி உள் கிணத்து கிணத்து ஓரத்தை எடுத்து அந்த கிணத்துலேருந்து தண்ணீர் இறக்கிக்க அந்த தொட்டிக்குள்ள வந்து தண்ணீர் நிற்கும். வீதியாலே போகும் இந்த மாடுகள் ஆடுகள் அணில்கள் பிராணிகள் எல்லாம் அதிலே தண்ணீர் குடிக்குங்கள். இது தான தரம், இந்த தர்மங்கள் செய்ய வேண்டும். எல்லோரும் அதை நினைப்பதில்லை. இப்பொழுது செல்வகுமார் முதல் பேசியது போல இந்த தீயவர்கள் தீய பழக்க வழக்கம் உள்ளவர்கள் தீங்கு செய்கிறார்கள் தான். ஆனால் இது ஏன் செய்யப்பட்டது, எதற்காக என்று உணர்ந்தால் செய்ய மாட்டார்கள். அதை பெரியோர்கள் நாங்கள் எல்லாம் இப்படியான ஊடகங்கள் பத்திரிகைகள் இந்த முகநூல் எல்லாம் தேவையில்லாத படங்கள் சமைக்கிறது படம் தலையெடுக்கிறது படம் எங்க போனாலும் படம் ஒரு படத்தை எடுத்து போட்டு போட்டுட்டு இத்தனை லைக் விழுதுன்னு பாக்குங்க அந்த அந்த இடத்துல இப்படியா நல்ல விடயங்களை எழுதலாம் தானே அதை செய்ய மாட்டார்கள் பாருங்கள் அந்த முகநூல் எத்தனை பேர் நல்ல விடயங்களை எழுதுகிறார்கள் அதை பகிர்ந்தால் ஷேர் பண்றாங்களோ அது நல்லதா கெட்டதான வாசிக்காமல் ஷேர் பண்றார்கள் அன்றைக்கு ஒருவர் அனுப்பியதுக்கு நான் திருப்பி பேசிவிட்டேன் ஏன் எனக்கு அனுப்பினது என்ன இந்த கண்டாய் மீது என்ன தீய இதெல்லாம் இருக்கு நீ படி படிச்சுட்டு எழுதினியான்னு சரி இல்லை அது நாங்கள் மூடிய பாய்ப்பதில்லை அறிவியல் அறிவியல் என்பது பெரிய விஞ்ஞான ஆராய்ச்சி வச்சது வர அறிவல்ல மனித உலக படிப்பு என் தந்தையார் கூறுவார் நீ ஆசிரியன் பேராசிரியன் நடிகன் இவ்வளவு பெரிய கலைஞனா இருந்தாலும் நீ படிக்கிறதுல எதுவும் இல்லை உலக படிப்பை படித்துக்கொள் உலகத்திலே சிறந்த இந்த கம்பராமாயணம் எழுதினார்கள் மகாபாரதம் எழுதினார்கள் இந்த திருவள்ளுவர் எல்லாம் வாழ்வியல் நெறிமுறைகள் அறிந்து இறுதியிலே எங்கள் முன் வாழ்ந்த கண்ணதாசன் ஐயா வாலி ஐயா அவர்கள் கூட வாழ்வியல் நிதர்சனத்தை அறிந்துதான் இந்த வார்த்தைகளை பூர்த்தி கவிதையாக்கி இருக்கின்றார்கள் ஆதலால் வாழ்க்கை என்பது பாடம் இறுதி வரை நாங்கள் படித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் ஆதலால் அன்பும் அறமும் உடைத்தாயின் என் வாழ்வின் பண்பும் பயனும் அது என்பதன்படி இந்த அன்பும் அறமும் இரண்டும் தான் வேண்டும் எங்களுக்கு அன்பையும் அறவழியையும் நீங்கள் மனதில் சுமந்தால் எந்த விதமான துன்பமும் இல்லை உங்களுக்கு பேசுங்க நீங்களும் நானே பேசிக் கொண்டிருக்கேன் கூறுங்க நீங்களும் அடுத்தது மகளை நீங்க படித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் துன்பம் வரும்போது ஒன்றாகத்தான் வரும் ஒன்றன்பின் ஒன்றாகத்தான் வந்து துன்பம் உங்களை சேர்த்து துன்பம் வரும்போது ஒருமித்து வரும் ஆவீன மலை பொழிய இல்லம் வீழ அகத்தடியால் மெய் நோவ மாவீடம் போகுதென்று ஒருவன் விதை கொண்டோட எதிரிலே சர்ப்பம் தீண்ட குருக்கள் வந்து தட்சணை கொடுவென்று கேட்கிறார் அந்த நேரத்திலேயே ஆவீன மாடு கன்று போடும் நேரம் மலை பொழியின்றது இல்லம் வீடு விழுந்து போச்சு மஞ்சனங்க போது மக்கள் மாட்டை என்ன செய்ய வேண்டும் அந்த கண்டு அந்த நேரம் பார்த்த ஒருவன் ரோட்டிலே இந்த ஈரம் பத்தி போக்கு வந்து விதை போட்டு விட போகணும் கொண்டு ஓடுகிறான் அது வழியில் அவனுக்கு சர்ப்பம் பாம்பு கடித்து விடுகின்றது இப்படி ஒன்றன்பின் ஒன்றாக வரும் அம்மா அங்க அடுத்து அங்காலே அறத்தின்படி வந்து தர்மம் கொடு என்று கேட்கிறார் பிராமணர் வந்து இப்படியாக முன்பு உள்ளவர்கள் தங்கள் அனுபவத்தை கண்டு பாடல்கள் படிப்புகளை தந்திருக்கின்றார்கள் இப்படி பேசுற இடத்திலே பழகிற இடத்திலே அன்பும் அறவையும் வைத்து நாங்கள் பழகி கொண்டு போவோமாக இருந்தால் வாழ்வில் சற்று நிம்மதி கிடைக்கும் எப்பொழுது வந்தாலும் இறப்பு வருடம் என்றோ ஒரு நாள் நாங்கள் இறந்து போவோம் இவர் பாடினாரே பட்டினத்தார் என்ன சொல்லியிருக்கார் பத்தும் புகுந்து வளர்ந்து பட்டாடை கட்டி பொன்னும் மணியும் பூண்டு ஓடி ஆடி முடிந்த பின்னே செத்து கிடக்கும் புணத்தருகே இனி சாம் புணங்கள் கத்தும் கணக்கென்ன காண் கட்சி ஏ கம்பமி என்றார் கம்பனி என்று என்ன கட்சி ஏ கம்பனி அதாவது ரவுனி பார்த்து சொல்றார் பத்தம் புகுந்து பத்து மாதம் புகுந்து வயிற்றில இருந்து வெளியே வந்து வளர்ந்து ஓடி ஆடி திரிந்து பொன்னும் மணியும் பட்டாடைகளும் கட்டி எல்லாம் உல்லாசமாக எல்லாம் வாழ்ந்து முடிந்து செத்து போய் கிடக்குது ஒரு புணம் இனி சாகப்போற புணங்கள் கத்துது அங்கே இருந்தோம் ஐயோ போட்டியா எங்களை விட்டு போட்டியா அது தெரியாது என்ன அங்க கத்துக்கிறோம் நாங்களும் சாக போறோம் என்று தெரியாம கத்துறோம் இது என்ன இறைவா கட்சி ஏகம்பனி என்று அவர் பாடியிருக்கிறார் கேட்டிருப்பீர்கள் இந்த பாடலை நினைக்கிறேன் இந்த கலைவாணன் எல்லோரும் திருமண இந்த பிறப்பு மரண சடங்குகள் நடக்கும் பொழுது தேவாரம் வந்து பாடுவோம் எல்லோரும் அங்கே சினிமா பாட்டு பாடவில்லை எல்லோரும் வந்து பஞ்ச புராணங்களையும் பெய்த சிந்தனைகளையும் அது எந்த மதத்தில் உள்ளவர்கள்னாலும் அதைத்தான் எழுதுகிறார்கள் மரண அவஸ்தை கொடுக்கின்றார்கள் கிறிஸ்தவ மதத்திலே இன்னும் ஒரு வழியிற்கு அந்த தொழுகை அங்க கொண்டு இந்த அங்க ஆலயத்துக்கே கொண்டு சென்று அந்த குழுக்களினால் அதுக்கு பாவம் இனிப்பு கொடுக்கப்படுது அவர் செய்த பாவங்கள் எல்லாம் போகட்டும் சரி வாழ்க்கை என்று அப்பவாவது ஒருவர் இருந்திருக்கு இவர் போகாது விட்டால் இவருக்கு அதுவும் கிடையாது முறைப்படி அந்த சட்டத்திட்டத்துக்கு அமைய ஒரு கிறிஸ்தவன் அங்கே சென்று வராத விட்டால் அவருக்கு மரண அவஸ்தையோ பாவம் இனிப்போ இறுதிச் சடங்கோ அந்த ஃபாதர் வரமாட்டார் கோயிலுக்கும் கொண்டு
8: போயிடலாம்
1: இருக்கும் போதே அதை செய்துவாதான் இருக்கும் போதே அதை செய் என்பதுதான் இந்த கருத்து நாங்க சொல்லுவோம் என்னப்பா சித்தவனது கடைசி நேரத்தில் மரணத்தை கொடுக்காங்க இல்லை என்றால் ஏனென்றால் இவர் அந்த அறவழி போகவில்லை நீ எந்த சமயத்தவனாக இரு அந்த சமயத்தோடு ஒட்டி உறவாடு அந்த சமயத்தில் எல்லாம் நல்ல வழிதான், அன்பு கருணை சாந்தம் இதைத்தான் கூறப்படுகின்றது கிறிஸ்தவத்திலே. உங்களுடைய பாவங்கள் எல்லாத்துக்காகத்தானே அவர் ஒப்புக் கொடுத்தார் தன்னை. இது எத்தனை பேர் கடைபிடிக்கின்றோம் அம்மா? நாங்கள் அங்கே மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று உடையை கொடுத்து நான் சரியா 10 மணிக்கு சேர்ச்சுக்கு போனேன் நான் என்று இது அன்று பேச்சல உள்ளத்தால் தொழிற்பட வேண்டும். இங்கேவன் எத்தேவார திருவாசகங்கள் பஞ்ச புராணங்கள் பாடப்படுகின்றது, எல்லா வாழ்வியல் தத்துவம் உள்ள பாடல்கள் எல்லாம் பாடுகின்றது. சூடு இழந்த ஆண்டுகளை போல் துயரமானேன் என்று ஒரு பாடல் இருக்கின்றது. தோகை மயில் வாயில் அகப்பட்ட சர்ப்பமானேன், காடுகளில் இனம் பிரிந்த கலைமானானேன் கலையானேன், ஓடுகின்ற தோணியிலே இருக்கின்ற பாய்மரத்தின் கப்பலானே அந்த காகமானே என்றெல்லாம் தனிமைக்கு பாடப்பட்டிருக்கு. இதெல்லாம் அங்கே பாடுகின்றார்கள். கணவன் இழந்தவின் மனைவி பரம்புவதாக, மனைவி இழந்தவின் கணவனை நினைத்து பாடுவது போன்ற தேவார திருவாசகங்களோடு சேர்ந்த இந்த பாடல்களும் இருக்கின்றது. சோடு இழந்த அன்றில் ஒருபோதும் தாங்க, அன்றில் என்பது ஒரு பறவை, தன்னுடைய சோடு இழந்து விட்டால் உடனே அதையும் தற்கொலை செய்து இறந்துவிடும் துயரம் தாங்காமல். தோகை மயில் வாயில் அகப்பட்ட சர்ப்பம் அப்படி இருக்கும், அது கொத்தி கிளறியப்படுகின்றது, அப்படி மனம் வேதனைப்படுகின்றது. விமானங்கள் கூறப்படும், இது வாழ்வு நித்தியமானது, இன்றைய போர் நாளை இல்லை. அவ்வையார் சொல்லியிருக்கார், ஆண்டாண்டு தோறும் அழுது முரண்டாலும் மாண்டார் வரப்போவதில்லை வருவதில்லை, மீண்டும் அது வழியே உனக்கும் என்று சொல்லப்படுகிறது. பரிசு கணக்காக நாங்கள் அழுகிறோம் என்று எனக்கு 9 வயது, என்னுடைய 9 வயதில் என்னை விட்டு சென்ற என்னுடைய மூத்த தமக்கையார் என்றும் என் கண்ணினை உலாவிக் கொண்டிருக்கிறார், அழுகின்றேன் தொழுகின்றேன், வரப்போவதில்லை. நடிகை பானுமதியை பார்க்கும் போது எல்லாம் என் கண் என்னை அறியாமல் கண்ணீர் வரும். அதே உருவம், அந்த ஒத்த உருவம் அவர், அந்த உருவத்தை எனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வர, எனக்கு 9 வயதில் நடந்த சம்பவம் இன்றும் அது துன்பமாக இருக்கின்றது, ஆனால் வரப்போவதில்லை. அதே அந்த பாசம் அந்த பந்தம், இதுதான் ஆன்மா அந்த சாமான். ஆன்மா எல்லோ உலகத்தில் உள்ள எல்லோரும் அன்பும் அறமோடும் இருந்தார்கள், இங்கே வாழ்வியல் என்பதற்கு தத்துவம் இல்லாமல் போய்விடும். நல்லது நல்ல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கணும். வரவழி என்றால் என்ன, அன்பு வழி என்றால் என்ன, இறப்பு என்றால் என்ன, இறப்பினுடைய துயரம் என்றால் என்ன, இந்த துயரத்தை எப்படி நாங்கள் நீக்க வேண்டும், மனதை எப்படி நீங்கள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களை விட மூத்தவன் நான் சில அனுபவத்தை பெற்றிருக்கிறேன், படித்திருக்கிறேன், இந்த படித்ததை கொண்டும் நான் பெற்ற அனுபவங்களை கொண்டும் உங்களோடு பகிர்ந்தேன், அவ்வளவுதான்.
7: அப்பா சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் மனசு திடமா இருக்கு.
1: இந்த இடத்துல இன்னும் ஒரு ஞானியினுடைய கதையை கூறினார், நீங்கள் அறிந்த கதைதான். எங்கள் புத்த பகவான் இருந்தார், அவர் வந்து அற்புதங்கள் பல செய்தார். அந்த அற்புதம் என்னவென்றால் மனதுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய விடயங்களை அவர் செய்து கொண்டிருந்தார். அந்த பகுதியிலே இருந்த ஒரு பெண், ஒரு அவளுக்கு கணவர் இல்லை, உற்றார் உறவினர் யாரும் இல்லை, ஒரே ஒரு மகன் 2 வயது, அவன் இறந்து விட்டான். அவனை விட்டால் அவளுக்கு வாழ்க்கையில் அவன்தான் தன்னுடைய உயிர், உடல், பொருள், ஆவி, உலகம் என்று இருந்தாள். அவனை தனக்கு திரும்ப உடனே தூக்கி தோயிலே போட்டுக்கொண்டு புத்த பகவான் எல்லாருக்கும் அருள் புரிகிறார், என் மகனை பிழைக்க செய்து அறிவார்னு ஓடுகிறாள். அங்கே ஓடி அழுது கொண்டு போனபோது பாபண்ணி எதற்காக அழுகின்றாய், என்ன விடயம் என்று கேட்கிறார். அவர் சொல்ல, பெற்ற வயிறு துடிக்கு ஐயா, வேறொரு பிள்ளை எனக்கு இல்லை ஐயா, உற்றார் உறவினர் இல்லை ஐயா, அந்த பாடலை அவள் பாடிக்கொண்டு வந்து அந்த பாடலாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாடலை பாடி, இந்த என்னுடைய குழந்தை எனக்கு இவனை விட வேறு யாரும் இல்லை, எனக்கு உயிர்ப்பித்து தாருங்க ஐயா என்று கேட்கின்றார். காலடியிலே விழுந்து வணங்கி கேட்கின்றாள், உருண்டு பிறண்டு அழுது கேட்கின்றாள். அந்த துடிப்பை அவர் பார்க்கின்றார். பெண்ணே அளவேண்டாம், இது ஒரு சின்ன விடயம், அது நான் உன்னுடைய மகன் தானே, நான் உயிர்ப்பித்து தருகின்றேன், எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுகின்றது, அதற்கு அதை பெற்று வருவாயா என்றார். ஐயா என்ன என்றாலும் கொண்டு எந்த மலை காடு கடல் கடந்து நான் கொண்டு வருகிறேன் என்று கூறினாள் தாய். இந்த மகனையும் கொண்டு செல், நான் சொன்ன பொருளை கொண்டு வாண்ட. என்ன பொருள் என்றால் ஒரு கையளவு கொத்தமல்லி, தனியா இருக்கல கொத்தமல்லி, இந்த கொத்தமல்லி என்ற அந்த தனியும் வேணும், அதை கொண்டுதான் நான் அதுக்கு மருந்து செய்கிறேன், என்னுடைய மகனை நான் பிழைப்பித்து வைக்கிறேன் என்று அந்த இடத்திலே கூறுகின்றார். அவள் உடனே ஓடி சென்று, இது ஒரு சின்ன விஷயம், தன்னுடைய வீட்டில் இருக்கின்றதே அதை கூறிவிட்டார். இன்னொரு விடயம், எந்த வீட்டில் மரணம் இல்லை என்ற செய்தி வருகின்றது, அந்த வீட்டில் இருந்து ஒருபடி கொத்தமல்லி கொண்டு வாண்டு 2 முறை கூறினார். அவள் எடுத்து ஓடுறேன், வீட்டுக்கு தான் ஓட இருந்தால் தன்னுடைய மல்லியை எடுத்து வருவோம், கொத்தமல்லியை, அது கொத்தமல்லி என்னும் கூறப்படுகிறது, தனியானும் கூறப்படுகிறது. அப்ப வீட்டை விட்டு அயல் வீடு அண்டை வீடு அந்த தெரு வீதி எல்லாம் காலை இருந்து மாலை வரைக்கும் எல்லா வீடுகளையும் தட்டுகிறார். அம்மா உங்க வீட்டில் மரணம் சம்பவித்ததா, எனக்கு ஒருபடி மல்லி தாருங்கள், தனியா தாருங்கள். அது ஒருவர் சொல்றாரு இப்பொழுதுதான் எங்களுக்கு சுடுகாட்டால வந்திருக்கோம், அடுத்த வீட்டுக்காரங்க போன வாரம் தான் அவர் செத்தார் இவர் செத்தாருன்னு ஒவ்வொரு வீட்டிலும் இறப்பு நிகழ்ந்திருக்கின்றது. அந்த வயதுகளை கூறாது, இத்தனை வயதில போயிட்டு இத்தனை வயதிலே போய்விட்டு என்று அவள் கூறிக்கொண்டு போயிருந்த பொழுதுதான் அவளுக்கு அந்த அனுபவம் வருகின்றது. அவள் திரும்பி புத்த பகவானிடம் செல்லவில்லை, விடுகாட்டுக்கு சென்று தன் மகனை தானே புதைத்து விட்டு வருகிறாள். இது ஒரு பெரும் உடம்பு தான். எல்லா வீட்டிலும் உலகத்திலே மரணம் நடப்பது சாதாரணம். அதை உணர்த்துவதற்கு அந்த இடத்திலே வச்சு உணர்த்தினால் அவளுக்கு தெரியாது என்று செயல் மூலம் உணர வேண்டும் என்று புத்தக பகவான் கூறிவிட அவள் வீடு வீடாக சென்று அந்த கிராமமே அலைந்து இறுதியாக மாலை பொழுதாகி அவளால் ஒருபடி ஒரு கொத்தமல்லியாவது எடுக்க முடியவில்லை என்றால் எல்லா வீட்டிலும் மரணம் நிகழ்ந்திருக்கின்றது. அப்ப இது என்ன புதிய எனக்கு இதுவும் மரணத்திலே ஒரு மரணம் தானே என்று புத்தி தெளிந்து கொண்டே தானே புதைத்து போட்டு வந்தாள்.

0: ஒரு சிறு ஒரு ஆன்மா வந்து இந்த உலகத்தில் வந்து பிரிந்து விட்டதே என்று நாங்கள் அழுவதால் அந்த ஆன்மா இருந்து மேலும் அறவழி செல்கின்றதா மரவழி செல்கின்றதான் தெரியவில்லை. படைத்தவன் விதைத்தவன் அறுவடை செய்யும் பொழுது நாங்கள் மறைக்கவும் முடியாது பறைக்கவும் முடியாது. சரியா? நல்ல செல்வகுமார் நீண்ட நேரம் அனுபவம் வாய்ந்த டாக்டர் வைத்தியசாலையிலே வைத்து வைத்தியம் செய்திருந்த டாக்டர் வரும் சொல்ல முடியாது ஐயா. அகால மரணம் செல்வம் அவருக்கு அவ்வளவுதான், அந்த அளவுதான் அவர் கலந்து.
1: செல்வகுமார் செல்வகுமார் கிட்ட சொன்னாங்க அந்த இடத்துல நீங்க அழுதுக்கப்ப அவங்களோட ஆவி வந்து அந்த இடத்துல வந்து நின்று பாக்கும் அழுவு யார் யாரு எவ்வளவு அழுகுறாங்கன்னு சொல்லி
0: பாக்க. அதை யார் கண்டது? அதை யார் கண்டது? அது ஒரு மன நிறைவுக்கா கூறப்படுவார். எங்க மெலிச மன்னன் விஸ்வநாதன் அவர்கள் இந்த இங்க போய் கச்சேரி செய்ய போனாலும் அந்த மண்டபத்துக்குள்ளே என் அண்ணன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் கண்ணதாசன் இந்த மண்டபத்துக்கு இருக்கின்றார் அவர் மட்டும்தான் கூறுவார். அவருடைய மனப்பிராந்தி, அவருடைய மனப்பிராந்தி அந்த நம்பிக்கை எங்களுக்கும் என்ன, அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இதை செய்ய வேண்டும். அங்கே மரணம் இல்லவே நாங்கள் சிரித்து கொண்டிருக்க முடியுமோ? முடியாது. அளவணும் அழுத வராது விட்டாலும் அழுவது போல் இருக்க என்ன அந்த ஆன்மா பார்த்துக் கொண்டிருக்கின்ற பயத்தை கொடுத்து விட்டார்கள். அந்த
1: நானே வந்து ஸ்கூலுக்கு போறவரையே சுடுகாடு இருக்கு. நான் திருப்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கப்ப இவரு கூட இல்ல, நான் மட்டும்தான் ஸ்கூட்டி தனியா போனேன். அப்ப அவங்க லீவ்ல வந்தாங்க, போனப்ப எழுதிட்டு இருந்தாங்கப்பா, எழுதிட்டு எந்திரிச்சுப்பா பார்த்தேன்.
0: அதுக்கு சட்டை அந்த கட்டைகள் எல்லாம் சரியா அடுக்கி அமர்த்தி வைக்காது விட்டால் அது சுருண்ட பாருங்க. நீங்க ஒரு சின்ன ஒரு
2: தடிய பூசி வச்சிருப்பாங்க,
0: சின்ன ஒரு தடிய எடுத்து இதுக்குள்ள வைத்தால் அது அது இறுக்கம் இல்லாத விட்டால் அப்படி சுருண்டு தானியமா வரும். அதே போன்ற உடம்பு இருந்தா தேவையில்ல, சதையும் எலும்பு நிறம் இரத்தமும் தானே, அதெல்லாம் காய்ந்தோம்.
1: கையில கையில பாறை மாதிரி வச்சிருந்தாங்களா அப்படியே அடிச்சாங்க, மட்டும்
0: அடிச்சு உடைச்சு அதே போய் நம்ம போய் உடம்பு தானே அம்மா, அதே நான் இங்க பாத்துருக்க எல்லாம் செய்வார்கள். அது
1: அனுபவிச்சுடுமா?
0: அது வெறும் பொழியம்மா, வெறும் உடம்பு. இப்ப நீங்க ஒரு மீன் வாங்கி பாபக்கு அதாவது சுட்டு சாப்பிடுறதுக்கு தணல்ல போடும்போது எப்படி சுருளுறது? அதுக்கு மேல ஒரு பாரத்தை பாரமானது வைத்தால் அப்படி அமர்ந்து அவிந்து வரும். இது அப்படியே நோக்கம், அதை முற்றாக எரித்து சாம்பலாக்குற நோக்கத்திலே தான் இவர்கள் கட்டியெல்லாம் அடுக்கி சேர்ந்தது. அதை நெஞ்சாங்கட்டி என்று கூறுவது, நெஞ்சாங்கட்டி என்று அந்த நெஞ்சு சுருண்டு வந்து எலும்பு, அந்த இடத்துல எலும்புகள் கூட இருக்கிறோம், கூடி சேர்ந்த எலும்பு கூடுகள், அந்த இடத்துல ஒரு கட்டை உருக்கி அமர்த்தி வைத்தால் நீள முடியாமல் அப்படியே எழுந்துவோம், கால்வையெல்லாம் அப்படியே இருந்து கொண்டு வரும். இந்த நெஞ்சடி வந்து அப்படி அப்படி மடங்குற அது சுருண்டு அதை எழுந்து அதை எழுந்து நிற்கிறது இல்லையம்மா. பாம்பை அடித்து நீங்கள் சுட்டு பாருங்கள், அப்படியே சுருண்டு அப்படியே ரோல் ரோலா வரும். அதாவது ராலை என்ன செய்யறீர்கள்? வீட்டுக்கொண்டு பாஞ்சு போற ரால் நீங்கள் பொறிக்கும் போது சுருண்டு போயது இல்லையா? இந்த உடம்பு சததானியம், சததானியம் அது அப்படி. அதுக்கு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு கதையை கூறிக்கொள்வார்கள் முன்னோர்கள், கூறு கதைகள் என்று கற்பனையிலே கூறுவதுதான் நாகப்பன். அது அகால மரணம் இயற்கை மரணம் என்று அதற்காக கூறுகின்றார்கள். அப்ப ஒருவன் ஒருவனை குத்தி கொலை செய்து விட்டால், வெட்டி கொலை செய்தால் அது என்ன மரணம்?
2: வெட்டி கொலை செய்தால் அது அகால மரணம் தான்.
0: அது அகாலம் இல்லையே அவருக்கு, அதுதான் கத்தியாலே அவர் போகணும். அவர் எத்தனை பேருக்கு செய்தால் போகுது அவருக்கு, அந்த நேரத்தில் வர்ற கொலை கொலை செய்து அவர் அகால மரணம் என்று சொல்லுவார். அவர் விபத்திலே அகப்படுபவர்கள் அகால மரணம். தானாக இன்று நடந்தது மூன்று விதமான மரணம். அந்த அம்மா போனது இயற்கை மரணம், அந்த பையன் வந்து அகாலமான அகாலமான அவனுக்கு காலம் பெறாமல் போய்விட்டான் என்று கூறுவோம் அகால மரணம். அடுத்தவன் தற்கொலையால் போயிருக்கின்றான். ஒன்று இயற்கை, ஒன்று அகாலம், ஒன்று தற்கொலை.

0: அவை சொல்லும் தற்கொலை என்று தன்னை தானே கொலை செய்து கொண்டார். அவருக்கு எந்த உரிமையும் இல்லை. பல நாடகங்களை நான் எழுதியிருக்கின்றது. இந்த உயிர் வந்து இறைவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பாதுகாப்பாக அந்த உயிரை நாங்கள் வைத்திருந்து எப்பொழுது அவர் தேவை அப்பொழுது எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். இடையிலே அந்த உயிரை நாங்கள் பலாத்காரமாக கொள்வதற்கு எங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. அது பாவங்களுக்கு மேல் பாவம், அதாவது வந்து இறைவனுடைய கட்டளையை மீறியது போன்றாகும். உனக்கு இந்த உயிரை கொடுத்திருக்கின்றேன், இந்த உடலை பொருத்தி இருக்கின்றே, இதை கவனமாக நீ கொண்டு சென்று இறுதியில் எப்பொழுது எனக்கு தேவையோ நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த உயிரை நான் தந்தபடியே தர வேண்டும் என்று. இவர் வந்து பலாத்காரமாக தன்னை உயிரை அளித்திருக்கின்றார். அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கவும் கூடாது. என்னுடைய பொலிசி அது. இங்கே கூட இரண்டு காதலர்கள் தற்கொலை செய்தார்கள். அவர்களுடைய மரணச் சடங்குக்கு நான் செல்லவில்லை. என்னுடைய சொற்பொழிவு அங்கே நான் செய்யவும் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவாக அனுகூலமாக காட்டிக்கொண்டால் இன்னும் பலர் அதுக்கு தூண்டப்படுவார்கள். ஓஹோ, நான் செத்த நாலு பேர் அழுவார்கள், என்ன நான் செய்த சரி என்று சொல்வார்கள். ஒருவன் ஒருவன் தற்கொலை செய்கின்றனோ அவன் கோழை, வாழ தெரியாதவன். அப்படி பலவிதமான அகால மரணம் வந்து அந்த காலம் அகாலம் என்று சொன்னால் அவருக்கு அவ்வளவுதான் விதி. விதிப்படி போகின்றார். அதே அகாலம் என்று கூறுகின்ற இன்னொரு ஆளாடி அது ஒரு வகையிலே கொலையும்தான். அது ஒரு வகையில் அந்த அடுத்த சாரதி இவரை கொலை செய்திருக்கின்றார். அவர் செய்துவிட்டு ஓடி இருக்கார். அவர் செய்த பாதகங்கள் பஞ்சமா பாதகங்கள் பொய், களவு, கொலை, காமம், கள், மது. இந்த ஐந்தும் பஞ்சமா பாதகங்களுக்குள்ளே வந்து வருகின்றது.
1: அந்த இடத்துல எதுவுமே வரல போகல. வண்டி ஒரு பஸ்
2: கிடையாது.
1: அடிச்சது போய் அவன் போய் போலீஸ்காரங்க வந்து ஆண்டி மரத்துல பிடிச்சாங்க அந்த வண்டிய. பாத்துட்டு அந்த வண்டி ஆண்டி மரத்துல பாண்டி சொல்லி பிடிச்சிட்டாங்க. போய் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணி நம்பர் கொடுத்து உடனே பிடிச்சிட்டாங்க. அங்க பிடிச்சிருக்காங்க.
2: சிசிடிவி கேமரா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால
1: பெட்ரோல் பங்கு இருந்ததுனால அந்த கேமரா இருந்தது இல்லாட்டி அதுவும் கண்டுபிடிச்சிருக்கோம்.
0: ஆனால் இவ்வளவுதான் கண்டுபிடிச்சு இருக்கிறார்கள். அவரை பிடித்துக் கொண்டு வந்து விட்டார்கள். அவருக்கு என்ன தண்டனை வரும் என்று உங்களால் கூற முடியுமா? ஆசிய நாட்டை பொறுத்தவரை அவன் அடுத்த மாதம் அடுத்த வாரமே அடுத்த நாளைவழியில வந்து விடுவானம்மா. பணம் பேசும் அங்கே. அதெல்லாம் பணம் பேசுவாங்க. அவன் எவ்வளவு சொகுசாக இருக்கின்றானோ தெரியாது. அல்லது அவன் ஒன்றுமே இல்லாதவன் அந்த நாட்டை அந்த ஊரை சேர்ந்தவன் இல்லையா? அவனுக்கு ஆக்கள் எடுபடி ஆக்கள் இல்லையா என்றால் அவன் இங்கே இல்லான். தண்டனையும்
2: நடக்குதான்.
0: உள்ளுக்கு எத்தனை சுகபோக வாழ்க்கை அனுபவிக்கிறாங்களா ஐயா? இதெல்லாம் அவர்களெல்லாம் அப்படி போவார்கள் தெரியாது. எனக்கு ஒரு தடவை நடந்த 95ஆம் ஆண்டு அமெரிக்காவில வந்து
1: போயிட்டான்.
0: அமெரிக்காவில இருந்து வந்து என்னுடைய அப்பொழுது நான் நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங் என்னுடைய அந்த விடயமாக சென்று வந்து மொன்றியாலுக்கு போகணும். கோழ்ந்தால இருந்து 100 கிலோமீட்டர் தூரம் நான் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் வசதி. என்னை வந்து ஒரு ட்ரக் வண்டி பெரிய கொண்டெய்னர் அடித்து விட்டது. என்னுடைய வாகனம் பக்கத்தில் உள்ள பள்ளத்தாக்குல 3 கரணம் போட்டு நெருப்பெரிய துவங்கி விட்டது. நான் மயங்கி விட்டேன். எனக்கு என்ன நடந்தது தெரியாது. எதிர்த்தரப்பிலிருந்து வந்த ஒருவன் என் கண்ணாடியை உடைத்து கதவை திறந்து சீட் பெல்ட் கடி என்னை வெளியே எடுத்து விட்டு கொண்டு ரோட்டிலே வைத்திருக்கேன். அவனை ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஆம்புலன்ஸ் வருவதற்குள் வாகனம் முற்றாக எரிந்து விட்டது. இரும்புதான் இருந்தது. ஆனால் அடித்தவர் யார் என்று எனக்கும் தெரியாது, மற்றவர்களும் தெரியாது, இத்தவரே தெரியாது. நல்லபடி அந்த அவங்க மிஷேல் அந்த பையன் ஒரு பிரெஞ்சுக்கார பையன் வந்து என்னை காப்பாற்றும். அவரோடு நான் தொடர்பில் இருக்கின்றேன். அவர் என்னை விழுத்து வெளியே எடுத்திருக்கின்றார். இல்லையென்றால் நானும் அதுக்குள்ள பாபைக்கு மாரி சுருண்டு இருந்து இதெல்லாம் நடக்க வேண்டிய ஏதோ இருந்திருக்கு. இன்னும் உள்வினை பயன் இருக்கின்றது, அனுபவிக்க வேண்டும் என்று அதைத்தான் நான் நினைத்தேன். நல்ல வாரம் நான் தப்பி விட்டேன் என்றால் நான் சாகாம இருக்க போறேன். சாகத்தான் போறேன். இப்போ ஒரு நாள் கொஞ்ச காலம் இன்னும் இருந்து இந்த துன்ப இன்ப துன்பங்களை அனுபவித்து உழன்று சாந்து போகணும் என்ற இந்த பாவம் இன்னும் இருக்கின்றது. யார் நீண்ட காலம் இருக்கின்றாரோ அவருடைய கர்ம வினை முடியவில்லை என்றதான் அர்த்தம். அப்படி எண்ணிக்கொள்ளுங்கள். அதனால் தானே கண்ணதாசன் என்ன கூறியிருக்கீங்க, பூனால் போகட்டும் போடா, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டாலும் இந்த மண்ணில் நமக்கே இடமேது. பூமி தாங்குமா அம்மா, முடியாது. இதுல காத்தவராயன் என்ற புராணத்திலே அம்பாள் அம்மன் ஒரு இடத்திலே கூறுகின்றார், ஆயிரம் பிறப்பு, ஆயிரம் இறப்பு என்றால் ஆயிரத்தி ஒன்று பிறக்குமா, ஆயிரம் பிறப்பை விட இறப்பை விட பிறப்பு தான் கூட, அப்பதான் இந்த உலகம் நிலைக்கும் மக்களால். இந்த கொரோனாவில எத்தனை லட்சம் பேர், எத்தனை கிட்டத்தட்ட கோடி கிட்ட, எத்தனை நாகப்பன் எவ்வளவு தொகை, உலக தொகை இறப்பு
2: ஐந்து பில்லியன் சொல்லிருக்காங்க.
0: ஐந்து பில்லியன் போயிட்டு ஐயா, நாலு பில்லியன் பிறந்திருக்கு ஐயா புதுசா, அப்புறம்
2: என்ன இருக்கு. ஆமா,
0: பிறப்பும் இறப்பும் சமப்படுத்தி ஒன்று மேல் அதிகமா இருக்கும்
2: இருக்கும்.
0: அதனால மேசுராணி இறப்பை பற்றி, இறப்பை பற்றி எண்ணி கவலைப்படக்கூடாது. கவலை வரும் அந்த நேரம், அது மனித நேயம், அந்த நேரம் கண் கலங்கி விடுங்கள், கண்ணீர் போய்விடும், கண்ணீரோடு அந்த கவலையும் போய்விட வேண்டும். பிறகு வந்து அதனால தான் நாங்கள் தோய்ந்து குளித்து ஆடை மாற்றி பேசி கலந்து சாப்பிடுகிறோம். அந்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டும், இதையே நினைத்து வரக்கூடாது. சரியாமே, இது சர்வசாதாரண எங்களை சுற்றிய நாங்கள் இல ஒரு சுலபமான ஒரு சொர்க்க பூமியில், இந்த பூமி நரகம் மேலேதான் சொர்க்கம் என்று கூறுகிறார்கள். அங்கே சொர்க்கம் எங்கே, சொர்க்கம் எங்கே என்று அறத்திலேயும் அன்பிலேயும் தான் சொர்க்கம் இருக்கின்றது. அன்போடு அறவழியிலே செல்லுங்கள். செல்வகுமார், உங்களுடைய பாடல் என்னையா நாளைய தினம் செல்வன் அவர் மீன் போட்டுவிட செல்வகுமார் என்ன பாடல், என்ன பாடல்
3: என்னுடைய
0: என்னுடைய பாடல் பாப்பம் கண்ணா காலையில பள்ளிக்கூடம் போகலாமான்னு கேட்டார். சரி போட்டு வாமா, அவர் மியூட்ல இருக்காரு, மியூட்ல. அம்மா நீ சொல்ற மெரிஜமா, நீங்க சொல்லுங்க என்ன பாடல்.
4: எனக்குப்பா மாட்டுக்கார வேலன்பா, பூ வைத்து பூ வைத்த பூக்கள் சொந்தமா, அந்த பாட்டு
0: எப்படி என்றால் பூ வைத்த பூ வைக்கு பூக்கள் சொந்தமா. பூ என்றது இந்த மலர், பூவை என்றது பெண், இந்த பெண்கள் பூ வைச்சு விடுனா இந்த பெண்களுக்கு அந்த பூ சொந்தமானதான் அந்த வருடம் சில பேர் பிள்ளையா நம்ம கருதி கொண்டு என்னோட கேட்டிருக்காரு. பூ வைத்த பூ வைத்து பூக்கள் சொந்தமா,
4: பூ வைத்த பூ வைக்க பூக்கள்
0: சொந்தமா, அந்த பொண்ணுக்கு மற்ற வழியில போன மலர் வைத்த பெண்ணுக்கு மலர்கள் சொந்தமா. அந்த பூவை என்றது முதல் பூவை, பூ வந்து பூவை தருகின்றது, பூ வைத்த பெண்ணுக்கு பூக்கள் என்ற அர்த்த, பூவை என்பது பெண்ணுக்கு, பெண் பூவை என்று பெண்ணுக்கு பாவை பூவை என்ற பெயர் இருக்கின்றது. தமிழிலே பல பெயர்கள் இருக்கு. மனைவி என்பதற்கே எத்தனையோ அர்த்தம் இருக்கு, ஐம்பதுக்கு மேற்பட்ட சொல்லி இருக்கின்றது அவர் மனைவியை குறிப்பதற்கு. அது ஒரு நாளைக்கு கூறுகின்றேன், பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமா. சரி கலைவாணன்,
3: அப்ப என்னோட
0: கண்ணா சொல்லுங்க என்ன பாரு, அவர் கூறவில்லை, அவர் கூறிவிட்டார் இன்பம் யாருன்னு கூறிவிட்டார். சரி எங்க கூட மாயம் பாடல். சரி கலைவாணன் கூறுங்கள் மகனே.
3: அப்பா வணக்கம்ப்பா.
0: வணக்கம், கூறுங்கள் என்ன பாடல்.
3: விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படம், அதுல வந்துப்பா உனக்கென்ன உனக்கென்ன என்கிற பாடல்ப்பா.
0: எங்க பாருங்க பாப்போம்,
3: அந்த பாடல பாட முடியாதுப்பா.
0: உனக்கென்ன உனக்கென்ன இந்த பாடல,
4: உனக்கென்ன
0: பாட. நாகப்பன்
5: ஐயா எனக்கு சொந்தம் பதினாறுன்ற படம்.
6: சொந்தம் பதினாறா? என்ன பாடல்?
5: அம்மன் கோவில் தேரழகு ஆயிரத்தில் ஓரழகு.
6: அதான் சாக்கியண்டார அழகா நிக்கிறீங்க. அம்மன் கோவில் தேர் அழகு, அதை விட ஆயிரத்தில்
5: ஓரழகு.
6: யார் ஐயா அந்த அழகி?
5: ஆமா,
6: திருமணத்துக்கு வர போய்
5: வந்திருக்கிறீர்கள்.
6: அம்மன் கோவில் தேர் அழகு, நல்ல பாடல். இந்த பாடல் உங்களுக்கு நாளைக்கு கதம்பத்தில் வரும். சரி, இன்று உங்களுக்கு இந்த பாடல் வேண்டும். யாருக்கு முதல் பாடல் வேண்டும் இந்த ஆய்வரில் கூறுங்கள்.
5: கலைவாணன் ஐயா.
6: தலைவன் யாரு? கலைவாணனுக்கா? கலைவாணன் என்ன பாடல் வேண்டும்? கலைவாணன் இப்பொழுது என்ன பாடல் தேவை? கதம்பத்தில் வந்திருக்கின்றீர்கள், உங்களுக்கு பாடல் தருகின்றேன். இந்த இப்ப சந்தோஷம் என்ன பாடல் வேணும்? அந்த மூடு கொண்டு அந்த
7: அவரு சிவாஜி
6: நடிச்சிருப்பாங்க. இவரு தான் நடிச்சாருன்னு கலைவாணி நினைச்சு விட்டேன். இவரு
7: தான்
6: சுத்தி வைச்ச பொன்மனை செல்வனா? பொன்மனை செல்வன்
5: செல்வன் படம்.
6: என்ன படம்?
3: விஜயகாந்த்.
6: விஜயகாந்த் நடிச்ச சிவாஜி என்ன மகள் கூறுவா?
5: இல்ல இல்ல, ஜெமினி
7: கணேசன்.
6: அதை பார்த்து
7: நடிச்சிருப்பாங்க.
6: நீ சுத்தி வச்ச என்ன படம்?
5: இல்ல,
6: பொட்டு வச்ச தங்க குடம்டா. குளத்துக்குள்ள எல்லாம் தண்ணி ஊத்தினா வெளியில வந்துருங்க. போட்டுக்கலாம்ல
5: தங்கக்குடத்துல ஓட்ட உங்க.
3: ஆமா,
6: உங்களுக்கு இந்த பாடல் வேணும். இந்த பாடல் வந்து பொன்மனச்செல்வன்
5: திரைப்படத்தில்
6: கதம்பத்தில் இணைந்திருந்த ஜெயங்கொண்டம் மேஸ்ராணி அவர்கள் பொன்மனச்செல்வன் திரைப்படத்திலிருந்து பொட்டு வைத்த தங்கத்துடன் பாடல் வருகின்றனர்.

ஒருவருக்கும் பாடல் கேட்கவில்லை உங்களுக்கு, அப்படித்தானே? எனக்கு தெரிந்து விட்டது. இப்பொழுது சத்தம் வரும் பாருங்க, முதல்ல இருந்து வருகின்றது பாடல். மகளே கேளுங்கள் பாடல்.

0: இனிமையான அந்த பாடல் காற்றலையில் கலந்து பொட்டு வச்சு தங்கக்கூடம் என்று நாகப்பன் கூறுகையில் அது தங்கக்கூடம் அதுல ஓட்டையில வெளியிலே சந்தன பொட்டும் குங்கும பொட்டும் வச்சிருக்கேன் விளங்கப்படுத்தி சென்றார். அப்படித்தானே நாகப்பன்?
1: நன்றி
0: மகளே, நன்றி. அடுத்தது ஆர் கேட்க போகின்றீர்கள் கலைவாணர்.
2: எனக்கு பாட்டு கொடுத்துருங்கப்பா.
0: உங்களுக்கு ஒரு பாட்டு, என்ன பாடல் வேணும்?
2: அப்ப எனக்கு வந்து படம் வந்து உள்ளம் கேட்குமே, அந்த படத்துல இருந்து ஓ மனமே ஓ மனமே சில்லு சில்லா உடைந்தது அந்த பாட்டு.
0: சில்லு சில்லா உடைஞ்ச பள்ளிக்கூடம் காலையில போனீங்களா இல்லவா?
2: இன்பமும் துன்பமும் கலந்தன இந்த பாட்டுல அது மாதிரி இன்பத்தில் தீரும் இன்பத்தில் வளர்ந்து அப்படின்னு
0: வரணும் பாடல். வராது புரிஞ்சு போட்டு கேட்கலாம் இல்லையா
3: கண்ணன்? அந்த பாட்டு கேட்ட பாட்டு வந்து நாளைய பாடல் கண்ணன்.
0: என்ன பாடல்?
1: யாரு கண்ணன் கேட்டதா?
0: இப்ப கண்ணன் கேட்டதாக ஓ உலகம் ஓ உலகம் கேட்கும், ஓ மனமே உலகம் கேட்கும், உலகம் கேட்கணும் அந்த பாடல் தானே?
2: ஆமாப்பா,
0: அந்த பாடல் வந்து உள்ளம் கேட்குமையா? யா, உள்ளம் கேட்கும் படத்திலே வருகின்றது அந்த பாடல். இப்பொழுது கண்ணன் கரையில் இருந்து
1: செல்வகுமார்
0: செல்வகுமார் கேட்க இருந்தார்
3: அந்த பாடல்.
0: சரி, இந்த பாடலில் நண்பர்கள் இருவரும் கண்ணன் கரூர் கண்ணன் புதுக்கோட்டை செல்வகுமார் இருவரும் கேட்கின்றார்கள் உள்ளம் கேட்குமே என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வருகின்றது. கேட்டு மகந்தர் பூமி எல்லோரும்

0: உள்ளம் கேட்கிற திரைப்பட பாடலை கரூர் கண்ணன், புதுக்கோட்டை செல்வகுமார் இருவரும் கேட்டு வந்தார்கள். பாடல் தெளிவாக
1: கேட்டதான்
0: உங்கள் வானொலி, உங்கள் நேரம், உங்களுக்கு பாடலை தரும்படி என்ன இந்த கடமையிலே இருக்கின்றீர்கள். நானும் கடமையை செய்து கொண்டிருக்கின்றேன். எல்லாருக்கும் தெளிவாக கேட்டதா விடைபெற போகிறீர்களா? உங்களுக்கு நாளை பணி இருக்கின்றது, விடைபெறுவீர்கள். எப்படி விடைபெறுவீர்கள்?
2: அப்ப நன்றி. அப்ப நானும் வழிபட்டேன், பள்ளியிடம் போனோம்.
0: அப்ப கலைவாணி நன்றி
2: இருக்காருப்பா.
0: சரி, அவருக்கும் பாடல் கொடுக்கத்தானே வேண்டும். வேண்டாமா?
1: ரெண்டு பேருக்கும்
0: ஒரு பாடல் போதுமா? பார்ப்போம் எப்படி விடைபெறுவது. மீராம்மா சொல்லிக் கொடுத்துருப்பா, கேட்டுக்கொண்டு அப்படி சொல்லிக் கொடுத்த பாருங்க. கண்ணன் சொல்ல போயிருந்தார், கண்ணன் சொல்லிடுறா கேளுங்க. கண்ணன் சொல்லிடுறா கேளுங்க. இது பாடுதாலேன்னு சொல்லுவாங்க.
1: கவிதை பாடி வந்த கபந்தம் நேரில் நிகழ்வில் இதுவரை கேட்டு பகிர்ந்த அனைத்து நல் உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உடன் இன்னுடன் உறவாடிய கலைவாணன், மெர்சிராணி, நாகப்பன், நண்பர் செல்வகுமார் ஆகியோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சிந்தனை செல்வன் அப்பா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை தூங்கிக் கொண்டே கேட்டுக் கொண்டிருக்கும் அம்மா மீராம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் பெரிதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் அன்புடன் உங்கள் எம்.ஆர். கண்ணன். நன்றி, வணக்கம்.
0: ஒரு நிமிடம் கண்ணன் சென்று வரலாம். ஆனால் எல்லோரையும் பெயர் சொல்லிவிட்டு செல்வகுமாரன் மட்டும் நண்பன், அன்பரன், அன்பு செல்வகுமாரன் நண்பன். நாகப்பன்
3: நாணயத்தின் இரண்டு பக்கங்கள்,
0: அது இரண்டு பக்கங்கள், ரெண்டு பேர் இவர் பாடல் கேட்டோடனே அவர் சொன்ன ரெண்டு பேருக்கும் ஒரு பாடலை போடுங்களப்பா. அதுவும் உங்களுக்குல 1000 இருக்குமாப்பா. சரி, நண்பர்களுக்கு நலனோடு கூட பெற நான் பார்த்து
1: நன்றி.
0: அம்மா நீங்களும் சென்று வர வந்து எப்படி கூறுவது பாருங்கள். அப்படித்தான் கூற வேண்டும். உங்களுக்கு அம்மா கூறி கொடுத்தார்கள், நான் வந்து பழதாக்கி விட்டேன் என்று சொல்லக்கூடாது. அது நீங்கள் அறுபத்தில இருப்பதை இருக்கிறீர்கள். காட்டலையில வந்து கலந்துர பாடி விட்டு சாதாரணமான போல பாடல் கட்டு போட்டு சொல்லவில்லை. நீங்கள் ஒரு அறிவிப்பாளராக இருக்கிறீர்கள். எப்படி நீங்கள் விடைபெற போயிருக்கிறோம் இங்கே விடைபெறுங்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் காற்றலையில் கதம்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட என்னுடைய அன்பு உள்ளங்கள் கரூர் கண்ணன், புதுக்கோட்டை செல்வகுமார், கோயமுத்தூர் நாகப்பன், எங்களோடு கலந்து கொண்ட எங்களுடைய அப்பா, அதாவது எனக்கு அப்பா இல்ல, எங்க அப்பாவோட அப்பாவாக கலந்து கொண்ட ஐயா அவர்களுக்கும் இயக்குனர் அம்மா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கோட்டத்திலிருந்து கலைவாணன், மெர்சிராணி. நன்றி, வணக்கம்.
0: இருவரும் கலைவாணன், மெர்சிராணி அரிசியோடு சேர்ந்து திருவாதிரியாம். அரிசிபுரியோடு திருவாரி என்று இரண்டு பேரும் ஒன்றாக இலவாக சிக்கன் மாதிரி நாகப்பன் இப்பொழுது நன்றி. நீங்கள் சென்று பாருங்கள், நல்ல இரவாக அமைந்து நாளைக்கு நல்ல பகலாக அமையட்டும். பாருங்கள் மீண்டும் நாளை காலையில் சென்று பாருங்கள் மக்களே.
2: நாகப்பன்
0: வளமை போல எனக்கு நாகப்பன் இருந்தால் நான் கடை பூட்டி பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சு பூட்டு போட்டு இழுத்து பார்த்து போட்டு இதை இவர் சொல்லுவார். கண்ணன் அருணாச்சன் அவர் இல்லை, நான் செய்கிறேன் அப்பா. நாகப்பன் என்ன பாடல ஐயா கேட்க இருக்கின்றீர்கள்?
4: இன்றைய தினம் எனக்கு தாய்மர கப்பல் அப்படின்ற படத்துல இருந்து, படத்தின் பெயர் தாய்மர கப்பல், பாடலின் பெயர் வந்து ஈரத்தாமரை பூவே. இதழில் எத்தனை சாரங்கள்.
0: ஈரத்தாமரை பூவையா, ஈரத்தாமரை பூவையா?
4: ஈரத்தாமரை, ஈரம், ஈரம்,
0: ஈரமா? ஈரம், ஈரம், ஈரத்தாமரை பூ
4: நனைஞ்சிருக்கிறது.
1: ஜெயச்சந்திரன்
4: பாடிய படம்
0: நல்லா இருக்கும். ஜெயச்சந்திரன்
4: இதழில்
0: ஈரத்தாமரை பூவு என்றது என்ன திரைப்படம்?
4: பாய்மரக்கப்பல்.
0: ஓ, பாய்மரக்கப்பல் இருந்து வருகின்றது உங்கள் நீங்கள் கேட்ட பாடல் ஈரத்தாமரை பூவு. அது ஜெயச்சந்திரன் என்று சொல்கிறீர்கள், ஆனால் எஸ்பிபி என்று எழுதியிருக்கார் எழுதியது. ஈரத்தாமரை பூவை உன் முதலில் எத்தனை சுவாரங்கள், ஈரத்தாமரை பூ என்ற பாடலை பாடியவர். மூவி வந்து பாய்மர கப்பல், மியூசிக் கே வி மகாதேவன், சிங்கர் எஸ்பிபி என்று போட்டிருக்கோம். கேட்டு பார்ப்போம் யார் என்று.
4: கேட்டு பார்க்க
0: எனக்கு இவருடைய பதவியிலே நம்பிக்கை இல்லை, சும்மா போடுவார்கள் கண்ட பாட்டில்.

0: நல்லதோர் பாடல் மகப்பன் நீங்கள் கேட்ட பாடல் நாயகன் நாயகி வந்து
1: ஜனகராஜ்
0: ஜனகராஜும் கலைச்செல்வியும் நடிச்சிருக்கின்றார்கள்.
1: ஆமா ஜனகராஜ் நடிச்சது, அது எஸ் பி பாலசுப்ரமணியம்
0: தான் பிழை ஒன்றும் இல்லை. என்ன இவர்களும் பிழை விடுவார்கள், அதனால்தான் உடனே நான்
1: இந்த படத்துல இன்னொரு பாட்டு தான் ஜெயச்சந்திரன் பாடினது. இந்த பாட்டு வந்து எஸ் பி பாலசுப்ரமணியம்
0: எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கு. நல்ல பாடல், நல்ல கருத்தோடு வந்த போல ஜனகராஜன் அமைதியாக ஜனகராஜனும் டூயட் செய்திருக்கின்றார் என்று திரைப்படத்தில்.
1: அதுல புத்தனே புத்தனாகிறாரியா?
0: அப்படியா?
1: ஆசையை திறந்தவரு அவரே புத்தனாகிறாரு.
0: சேர்ந்து புத்தனாகிறார். அப்படியா?
1: அந்த மாதிரி அந்த மாதிரியான வரி வருது.
0: நல்ல பாடல் காட்டு கேட்டு மகிழ்ந்தோம். நாலு வந்து அன்போடு எங்களுடைய கடம்பத்தை அலங்கரித்து இறுதி நேரத்தில் கலகலப்பாக

0: செல்வகுமார், நீங்கள் கூடுதல் அணியிடம் பல விடயங்களை எங்களோட உரையாடினீர்கள். சுருக்கமாக கண்ணன், நாகப்பன், மேசுராணி, கலைவாணன், நீங்களும் இணைந்து நல்ல விடயங்களை கலந்து உரையாடி ஒரு மனதுக்கு நிம்மதி தெம்பை ஏற்படுத்திக் கொண்டு பாசம் என்பது இருக்க வேண்டும், ஆனால் அறமும் அன்பும் தான் முக்கியம் என்பதை முடிவாக எடுத்துக்கொண்டோம். எல்லோரும் இதை கடைபிடித்தால் நல்லது என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு இதுவரை நேரம் இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுங்கள். நானும் மங்களவரை நேரமும் அலங்கரித்து இறுதி வரை என்னோடு இருந்த மேர்சிராணி, கலைவாணன், நாகப்பன், கண்ணன், செல்வகுமார், அன்பு செல்வங்களை நீங்கள் என்னோடு இணைந்து இறுதி வரை இருந்து என்னை வழியனுப்பி வைப்பது போல் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்திருக்கிறது. பாடல்களும் வந்து கேட்டு எங்களோடு பலபடி எங்களை முன்பும் பேசி இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் லெனின் கும்பகோணத்திலிருந்து தேவநாச்சியார் கோவில், பருவக்கோட்டை அருளானந்தன், பாரதி, கார்த்தி, மகாலிங்கம் போன்றோரும் வந்து இணைந்து சிறப்பித்தார்கள். உங்கள் அனைவருக்கும் என் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய நாள், இன்றைய இரவு, இன்றைய பகல் பொழுதாக இருக்கின்றது. இந்த பகல் பொழுது நன்றாக அமைந்து எங்களுக்கு நல்ல இரவாக வேண்டும். நாளை காலை புத்துணர்வோடு வளர்ந்து உங்களோடு உறவாட வேண்டும் என்று கேட்கும் இந்த வேளையில் நீங்களும் இந்த நள்ளிரவு நேரத்தில் அமைதியான உறக்கத்துக்கு சென்று நள்ளிரவாக கழித்து நாளைய தினம் புத்துணர்ச்சியோட நீங்கள் மலர்ந்து மலர்ந்த முகத்தோடு வந்து நேர் நேரத்தில் கலந்து சிறப்பிப்போம் என்று கூறி எல்லோருக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி எல்லாம் நல்ல இறைவன் வேண்டி உங்களிடம் நான் விட வச்சுக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி,
0: போட்டு போடும் வரை எல்லோரும் போட்டு இழுத்து பார்த்து போட்டு போறீர்கள். விசேஷ நன்றிகளும் தொடர்ந்து நாங்கள் பாடலை கேட்டுக்கொள்வோம். ஒலித்த நிகழ்வு இறுதியிலே பாதியிலே நின்றது. அதை தருகின்ற உங்களுக்கு கேட்டு மகிழ்ந்து கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு காட்டிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் நன்றியும் வணக்கம் என்று மீண்டும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை தருகின்றேன். தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்துடுவோம்.
2: மாமிக்கு பயந்து குடிக்கணும்னா பாத்ரூம்ல போய் குடிக்கணும், நாட்டு முக்கால் வச்சு போய் அப்படிதான் குடிக்கிறேன்.

நேரம் சரியாக 9:34. இது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:04. முதல் கண் என்னை பெற்று தாய் தந்திருக்க அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணனவனை கண்மூடி நினைந்து கொண்டு கட்டிடையில் மீரா அன்பவர்கள் இணைந்து கொள்ளலாம். கதமா நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறுவதற்கு ஒரு பாடல் கண்ணன் பாடல் காற்றலைக்கு வருகிறது.

நேரம் சரியாக 9:39. அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:08. நீங்கள் கதம்பத்தில் இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 5145192379. இன்று கிருஷ்ண ஜெயந்தி. குட்டிக்கண்ணன் உங்கள் இல்லமங்கும் உலாவி வரும் நாள். நீங்களும் இணைந்து கொள்ளலாம். வந்து இணைந்த பின்புதான் பேசலாம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பாடல் காட்டலையில் எடுத்து வரலாம். அன்பு உறவுகளை இணைய அழைக்க வேண்டிய தொலைபேசி 5145192379. இணைப்புக்கு வர இன்னும் ஒரு இலக்கம் 1647874645 தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வரலாம். ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் காட்டலைக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பாடலை எடுத்து வரலாம்.

0: காற்றிலே இணைந்து கொள்ளும் எங்களுடைய ஜெகபர் சாதிக் அண்ணாவை சந்தித்துக் கொள்ளலாம். அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணா எப்படி அண்ணா இருக்கிறீங்களா?
1: அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கலாமா?
0: உங்களுக்கு அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். அண்ணா இன்னைக்கு என்ன பாட்டு நீங்க கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்து இந்த பூவும் பொட்டும் அப்படிங்கிற படத்துல இருந்து எண்ணம் போல கண்ணன் வந்தான் அம்மம்மா அப்படிங்கிற பாட்டுமா?
0: அந்த பாடல் இனிமையான பாடல், ஒரு பாடி காட்டுங்க அண்ணா பாக்கலாம். லேடிஸ் வாய்ஸ் இப்ப எல்லாம் இப்ப ஆணும் பெண்ணும் ஒரு மாதிரியே வந்து விட்டார்கள். ஆண்கள் நினைக்கிறார்கள் பெண்களால் எல்லாம் முடியும், பெண்கள் நினைக்கிறார்கள். நீங்க சொன்ன ஒரு வார்த்தையில இருந்து நான் சற்று பேசலாம் இருக்கேன். இப்ப சொல்லுகிறார்கள் ஆண்கள் பெண்கள், சிலர் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு நாங்கள் ஆண்களை விட நாங்கள் கட்டிக்காரர், நாங்கள் ஆண்கள் இல்லாமலே நாங்கள் தைரியமாக வாழ்வோம், எல்லாம் எங்களால் முடியும்.
1: அது உண்மைதான், உண்மைதான். பெண்களால் நிச்சயமா வந்து தைரியமா வாழ முடியும், நிச்சயமா வாழ முடியும். அது மாத்துக்கிறதுக்கு இடம் இல்லம்மா. என்னத்தான் வந்து நம்ம சம்பாதிச்சு கொடுத்தாலும் அந்த குடும்பத்தை கட்டி காக்குறது, அளவுல செலவு பண்றது, வரவுக்கு உட்பட்டு செலவு பண்றது எல்லாம் பெண்கள் தானம்மா?
0: செலவு பண்றது சரி அண்ணா, ஆனா எல்லா விடயங்களும் பெண்களால் முடியாது இல்ல?
1: பெண்களால் முடியக்கூடிய விடயங்கள் அவனால முடியும். எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி வந்து எல்லாம் முடியாது,
0: எல்லாம் முடியாது. அதுதான் உண்மை.
1: அது எல்லாம் முடியாது.
0: அது அது அதை நீங்க பெண்கள் சிலர் அதை ஒட்டுக்கொள்ளுகிறார்கள் இல்லையே, அவர் சொல்லுகிறார்கள் ஆண்களே ஆணே தேவையில்லை என்று நிக்கிறார்கள். ஒரு
1: வகை
0: சில நேரத்தில் சில பெண்கள் சொன்னா ஆண் இருந்தால் ரொம்ப கஷ்டம், ஐயோ இதை அது எங்களுக்கு வேண்டாம், அதன் பார்க்க தனியா வாழ்ந்துட்டு போகலாம் என்று சொல்லுகிற பெண்கள் இருக்கிறார்கள். அதே போல பெண்கள் இல்லாமல் வாழ்ந்தால் சந்தோஷமாக வாழ்வோம் என்று சொல்கிற ஆண்கள் இருக்கிறார்கள். சில
1: ஆண்கள் இருக்கிறதா
0: அப்ப எல்லாத்துக்கும் நீங்க ரேவதி அம்மா மாதிரி
1: இல்லம்மா? அதாவது ஒரு விஷயத்தை சொல்லுமா, அதாவது நான் சிறு வயசா இருக்கும் போது எங்க அப்பா இறந்தாப்ல, சாரி எங்க அம்மா இறந்துட்டாங்களா, ஆனா எங்க அப்பா வந்து இன்னும் இருக்கிற கடைசி காலம் வரையும் எனக்கு திரும்பவே வேண்டாம், பெண் இல்லாம நம்ம வாழ வாழ்ந்து காட்ட வருமா எங்க அப்பா?
0: அது நிச்சயம், அது அது சரியா நீங்க உண்மை. ஆனா இருந்தாலும் வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு பின் இந்த பெண் வேண்டாம் என்று சொல்லி வாழ்ந்துக்கேன்னா மேல அவ்வளவு அன்பு வைத்திருக்கான்றதான் அர்த்தம். அந்த வாழ்ந்த வாழ்க்கையோடையே நினைத்து வாழ்ந்து விடலாம் என்று அவருடைய மனம் இருந்திருக்கிறது. ஆனா இந்த காலத்துல இந்த காலம் அதெல்லாம் ஏதோ ஒரு
1: வகை. அதே போல வந்து அதே போல பெண்களே அது மாதிரி இருக்காங்கம்மா, ஒரு கணவரோட வாழ்ந்து விட்டு கணவர் இறந்து விட்டால் அந்த அந்த அந்த அந்த வாழ்க்கை நினைவோடவே வாழ்ந்துட்டு இருக்கேன், வேற எதுவுமே வேண்டாம் சொல்லி எத்தனையோ பேர் கண்ணுக்கு நான் பாக்குறேன் இருக்காங்கம்மா. அது மாதிரி
0: ஆனா அதெல்லாம் அந்த காலத்துல அது சரியாக இருந்தது, இந்த காலத்துல ஏன் அப்படி வாழ முடியவில்லை என்றா இந்த வாட்ஸ்அப் இருக்கு பாருங்க,
1: விமர்சனம்
0: மட்டுமில்ல வாட்ஸ்அப் பேஸ்புக் ஸ்டேட்டஸ் போடுறார்கள், இப்படி பல இந்த தொடர் அதாவது தொடர் மீடியாக்கள், அதாவது இது என்ன செய்கிறது என்றால் மற்ற எல்லோருடைய இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கு மனதை மாற்றி
1: விடுகிறது,
0: மாற்றி விடுகிறது. அப்ப தடம் புரண்டு போகிறார்கள், அந்த நிலையான வாழ்க்கையை வாழ முடியும். அப்ப வந்து இப்ப குதிரைக்கு லாடன் கட்டணமாய்தான் அப்ப அந்த வாழ்க்கை, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இதுதான் வாழ்க்கை, கணவன் மனைவி உற்றார் உறவினர் என்னுடைய சொந்த பந்தங்கள், எனக்கு இப்ப ஒரு வாழ்க்கை வந்து விட்டது முடிந்து விட்டது, அந்த வாழ்க்கையிலேயே வாழ்ந்து முடிந்திட வேண்டும் என்று இருக்கிற அந்த வாழ்க்கை இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லையா, இப்ப வந்து பலதையும் பலதரப்பட்ட மற்றது பேசுபவர்களுடைய தன்மை எல்லாம் மாறிவிட்டது. அங்க அப்ப வந்து அந்த பெண்ணுக்கு உண்மையா விதவை என்று சொன்னால் அவளை அந்த தரத்திலே வைத்து அந்த பேச்சை மட்டும்தான் அவர்கள் அவளிடம் பேசுவார். ஆனா இப்ப அப்படி அல்ல, இப்ப அப்படி இல்ல, இப்ப பலதையும் சொல்லுகிறார்கள், உடனே அந்த பெண் மனம் மாறி விடுகிறது. சரி என்றுட்டு ஏதோ ஒரு முடியாது. சரி, அதனால நிலையா வாழ முடியாத காலம் இந்த காலம். யாரும்
1: உண்மைதாமா உண்மைதாமா. அது மெயின் முக்கிய காரணமே டிவி சேனல் தான்மா.
0: சேனல் மட்டும் இல்லையா இந்த இந்த
1: ஆமா நீங்க சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் எல்லாம் இருக்கு பல இருக்குமா.
0: எனக்கு தனியா இருக்கலாம்னு போனை எடுத்து வச்சுட்டு அதுல இருக்கிறத பேருந்து ஓண்டும் போக ஒவ்வொரு விதமான காட்சிகள் அமைப்புகள் பேருந்து ஒரு பரிதாப நிலைக்கு ஒன்று வரும். ஒரு தனி சச்சி நான் அழுது போட்டோம்னா என்னன்னு கேட்டோம்னா அது அதுல இருந்த ஒரு தொடர்பு இப்படியான நிலைகள் வருகிறது. அதனால எல்லோரும் தடன் மாறி போகிறார்கள். வாழ்க்கை சிதைந்து ஆண் பெண் இருவருக்கும் வாழ்க்கை சிதைந்தே
1: அன்றாட செய்திகள் ஏதாவது ஒண்ணு இந்த செய்தி வந்துட்டுதான் இருக்கு. பேப்பர்ல பார்த்தா நியூஸ் பேப்பர்ல பார்த்தாக்க இதேமா வந்துட்டுதான் இருக்குமா. ஸ்கூல் கல்லூரி பிள்ளைகள்ல இருந்து பல பேர் வந்து இந்த வழி தேவைப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த இதெல்லாம் இருக்கு. நிச்சயமா வாட்ஸ்அப் பேஸ்புக் இருக்குமா
0: நிச்சயமா. யூடியூப் அல்லாட்டி சின்ன இந்த போன்லயே ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டு கூகுள்ல போக முடியாதுன்னா கெட்ட விடயங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும். குழந்தைகள் எப்படி ஒரு விடயத்தை அதை பார்க்க முடியும்? குழந்தைகள் மட்டுமில்ல பெரியவர்களும் மனதை கெடுக்கும் வகையில பலவற்றை எல்லாவற்றையும் அள்ளி போட்டு வைத்திருக்கிறார்கள். கேட்டா சொல்லுகிறார்கள் இது கலிகாலம் எல்லாத்தையும் கண்டுபிடித்து விட்டார்கள் எல்லாம் சரியாக வருகிறது. ஆனா எல்லாம் தெரிந்து வளர்ந்து விட்டது விஞ்ஞானம். ஆனா மக்களுடைய மனநிலையை சீரழித்து விட்டது என்றுதான் சாகடித்து விட்டது என்றுதான் சொல்லலாம் இல்லையா? உங்களுடைய எண்ணம் போல கண்ணன் வந்தால் அம்மம்மா அந்த பாடல் பார்க்கலாம் முதல்ல கொடுக்கலாமான்னு பாக்குறேன். நன்றி
1: அண்ணா.
0: இன்றைக்கே கொடுக்கலாம் நல்லது அண்ணா. நன்றி
1: நன்றி
0: நன்றி அண்ணா. நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 9:47 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:16. இந்த பாடலை கேட்ட வண்ணம் அண்ணா உங்களுடைய பாடல் எடுத்து வரலாம்.

0: காற்றில் இணைந்து கொள்ளும் உங்களுடைய மகாலிங்கத்தை சந்திக்கலாம். வாங்க மகாலிங்கம், எப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களா?
1: வணக்கம்மா. வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் மகாலிங்கம். ஒரு தடவை உண்டைக்கு எனக்கு பூ போட காணையில, அதனால சுகமா இருக்கிறேன்.
1: பூ போட்டு வரவேற்கிறது நல்லதுதானம்மா.
0: அதான் உண்மைதான். இந்த பூ போட்டு பூ போட்டு
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: பூ போட்டு பூ போட்டே பூ போல இருக்கிற மனத சீரழிச்சு போட்டார்கள். அதனாலதான் இந்த பூவை பார்த்தாலே பயமா இருக்கு. அதனால உங்களுக்கு இனி நானும் கொஞ்சம் பூக்கள் எடுத்து வச்சிருக்கேன். நாளையில இருந்து உங்களுக்கு போடலாம் இருக்கேன். எப்படி
1: போடுங்க?
0: இந்த நாட்கள் இப்ப அன்ப பூவாலதான் வெளிக்காட்டுறது. அப்படித்தானே?
1: அப்படித்தானே?
0: ஏன் சும்மா வெளிக்கட்டையில்தான் அன்ப? அது என்ன பூ போட்டு
1: வளர்ச்சியா இருக்கட்டும்.
0: என்ன நான் கேக்குறதுங்க, நீங்க என்ன சிரிச்சு கொண்டு அல்லாட்டி நீ கடை கணக்கடை பேசிக்கொண்டு போய் இன்னைக்கு அமைதியா பேசுறீங்க?
1: இல்லீங்களா, நீங்க என்னமோ பேசுறீங்க, நானும் உணர்ந்து பேசுறேன்.
0: அனுபவிச்சு பேசுறீங்க, நான் சும்மா பேசுறேன்.
1: உங்களோட பேச்ச ரசிக்கிறம்மா. அதுதான்
0: நீங்க ரசிக்கிறீங்க. சரி சரி, உங்கள்ட்ட கேட்கலாம் இப்ப. அதான் இப்ப ஆணின்றி பெண்ணும் பெண்ணின்றி ஆணும் தனிச்சு துணிவாக வாழ முடியுமா வாழ முடியாதா, இதுதான் என் கேள்வி.
1: வாழலாம், வாழலாங்கிற ஒரு இழுப்பு தான், இழுப்போட தான் இருக்கு. ஆனா அது எப்படியா இருந்தாலும் அது ஆண் பெண் இல்லாம வாழ முடியாது.
0: வாழ முடியாது. ஆனா அந்த காலத்துல வாழ்ந்தார்கள், அந்த பழங்காலத்துல, ஆரம்ப காலத்துல.
1: அது வந்து எல்லாமே எல்லாமே அதாவது கட்டுப்பாடோட இருந்த நிலை. அப்ப உதாரணத்துக்கு சொல்றோமா, அப்ப வந்து இந்த ஒரு முழங்கை வரைக்கும் அந்த ஜாக்கெட் போட்டிருந்தாங்க, உடை போட்டிருந்தாங்க பெண்களுக்கு. அதே மாதிரி ஆண்கள் வந்து அந்த முழங்கை சட்டை தான் போட்டிருப்பாங்க, அந்த ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் ஒரு இது. அதே மாதிரி நாகரிகம் வளர வளர இப்ப வந்து வெறும் லிப்பு மட்டும் வர்ற மாதிரி ஆயிடுச்சு, அந்த தோள்பட்டைக்கு.
0: தோள்பட்டைக்கு
1: அந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி. ஆமா, அதே மாதிரி அப்ப வந்து தலை விரிச்சு போட்டாலே தவறுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்ப தலை விரிச்சாதான் ஸ்டைலுங்கிறாங்க.
0: இப்ப கோயில்
1: மாறும் போது
0: கோயில்ல சாமி கும்பிடுறதுக்கு பின்னுகிட்டு கும்பிட்டா முன்னுக்கு தலை விரிச்சு போட்டு நிக்கிறவோட தலை தான் தெரியும் எங்களுக்கு.
1: தெரியும். ஆமா, அது ஏதோ பேய் பிடிச்சது போல நினைக்கிற மாதிரி இருக்கு.
0: மற்றது நான் பாத்துருக்கேன், நல்ல நீள முடியா நல்ல அடர்த்தியாக இருக்கிறது, பின்னாமல் விரிச்சு விட்டு கொண்டுதான் போவாரு எந்த ஒரு
1: பங்கன். அதுல வேற அங்கங்க கலர் கலரா தெரியுது.
0: அதுவும் பாத்துருக்கேன், அங்க வந்துருச்சு அது டை அடிக்கிறது. அந்த அதாவது
1: ஏன் நிறைய நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அதுவும் வந்து 60 வயசுக்கு மேல உள்ளவங்க ஒரு இதா தவறா சொல்லல. என்ன இல்லைங்க இதுல, அத பெண்களை சொல்றேன், பெண்களை
0: சொல்றேன்.
1: செவந்த கலர்ல, செவந்த கலர்ல டை அடிச்சுக்கிறாங்க.
0: அது வந்து
1: கருப்பு கலர் அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, செவந்த கலர்.
0: அது நீங்க தவறா நினைக்கிறீங்க. அதாவது மருதாணி, மருதாணி,
1: மருதாணி இல்லம்மா, மருதாணி இல்லம்மா.
0: குளிர்மை
1: கலரிங், அது
0: குளிர்மை இல்ல, தலைக்கு குளிர்மைக்கு ஏதோ முடிக்கு போடுகிறார்கள் அந்த வயிற்று.
1: வேற அது அது வேறம்மா. கலரிங் வந்து ப்ரௌன் கலர்ல கலரிங் பண்ணிக்கிறாங்க முடி.
0: அது கலர்
1: நரைச்ச முடி தெரியாம ஒரு வித்தியாசமா ஒரு ஃபாரின் ஸ்டைல்ல இருக்கணும்ங்கிறதுக்காண்டி கலரிங், ப்ரௌன் கலர் கலரிங், அத பொன் வண்ணம் அது இது பண்ணிக்கிறாங்க.
0: ஓ, இப்ப உங்களுக்கு என்ன மாதிரி நரைச்ச முடி வந்துடுதா உங்களுக்கு? 61
1: இருக்கு. நான் கலரிங் தான் பண்ணிக்கிறேன். நான்
0: நீங்க கலர் பண்றீங்களா? நீங்க அது பண்ணத்தான்
1: வேணும். கலர்
0: பண்றேன்.
1: எனக்கு 35 வயசுல நரைக்க ஆரம்பிச்சிருக்கேன். எங்க அப்பா வந்து நான் விவரம் தெரிஞ்சு, ஆமா பிளாக், நான் விவரம் தெரிஞ்சு பாக்கும் போதுல இருந்து அவரு பெரியார் மாதிரி இருப்பாருங்க எங்க அப்பா தோற்றம்.
0: சரி, ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு நிமிஷம் தாங்க. நீங்க நீண்ட நேரம் இப்ப ஆரம்பத்துல முதல்ல வந்து நீங்க நிக்க போறீங்க. அது மட்டும் ஊஞ்சிதம் ஆயிட்டுதான். எப்படி உங்களுக்கு பாட்டு இருக்கு இல்லாம இல்ல? பக்கத்துல லெனின் வந்துருக்க. வாங்க லெனின், வாங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா ஐயா? எப்படி இருக்கிறீங்க? குட்டி பொண்ணு என்ன செய்யறா? குட்டி பொண்ணு என்ன செய்யறா?
2: வீட்டு பொண்ணு டிவி பாத்துட்டு இருக்காங்க,
0: டிவி பாத்து கொண்டிருக்கிறான். நீங்க இன்னைக்கு வேலை இருந்ததா, நீங்க வேலைக்கு போறதுண்டா? இப்படி காலம் எப்படி வந்துடுதுன்னு பாருங்க. எல்லாரும் வாகனங்கள் இல்ல, போறதுக்கு வாகனம் இல்லை என்று அலைந்த காலம் முடிந்து வாகனம் இருந்தும் போக முடியாத நிலை இப்ப. லெனினுக்கு விளங்குறதா நான்
2: சொல்றேன்? புரியுது,
0: நீங்க என்ன இன்றைக்கு கண்ணன், கொரோனாவால ஒண்ணும் செய்ய முடியல. அதாவது எனக்கு ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும் என்று நினைத்தவர்கள், கார் ஏதாவது ஒரு வாகனம் இருந்தால் நல்லா இருக்கும் என்று நினைத்தவர்கள், இப்ப வாகனம் இருந்தாலும் போற நிலை, போறதுக்கு இடம் இல்ல. அப்ப இப்ப கடவுள் என்ன செய்திருக்கிறாருண்டா, இப்ப நிலைமை எப்படி வந்திருக்கிற, எல்லாரையும் சமநிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? இப்ப வெளியில செல்ல முடியாதவர்கள், ஐயோ எனக்கு செல்ல முடியாத, அவர் போய் வருகிறாரே வருகிறார் என்று துக்கப்படும் நேரம் இல்லை. எல்லாரும் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம் இப்ப நாங்க. அப்ப சரியா, அப்ப சரியான ஒரு சமநிலைக்கு மக்களை கொண்டு வந்திருக்காரா இல்லையா
2: இறைவன்?
0: இப்ப உணவு இருந்தாலும் கூட பார்த்து யோசிச்சு சாப்பிட வேண்டி இருக்கிறது. கடைகள்ல போய் சாப்பிடல, காசு இருந்தாலும் போய் வீட்டுல சமைச்சு, எல்லாரும் வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க. என்ன கண்ணன் பாட்டுக்கு என்ன உடல்நல குறைவு போல இருக்கிறது
2: உங்களுக்கு?
0: கவனமா இருக்க வேணும் நீங்கள். உடனே அதுக்குரிய கை மருந்துகள் இருக்கிறது, இப்ப ஆங்கில வைத்தியத்தை விட கை மருந்துகள் யாருமே. இப்ப நாங்களே அதாவது வைத்தியசாலை, எனக்கு சின்ன தலையடி வந்தாலும் சரி, ஒரு சின்ன உடல், இப்ப ஆங்கில வைத்தியத்தை விட கை மருந்துகள் யாருமே. இப்ப நாங்களே அதாவது வைத்தியசாலை, எனக்கு சின்ன தலையடி வந்தாலும் சரி, ஒரு சின்ன உடல் சுடுகிறது காய்ச்சல் உடனே வைத்தியசாலை எமர்ஜென்சி, அதுல போய் நாங்க ஒரு 16-20 மணித்தியாலும் இருப்போம். அப்படியே காலையில இருந்து இரவு போனா விடிய மதியம், விடிஞ்சு மதியம் வரும் வரையும் இருப்போம். இப்ப அந்த பக்கமே போகே இல்லை யாருமே, வருத்தம் உண்டு. அப்ப எங்க இந்த வருத்தம் எல்லாம் மக்களுக்கு போனதுன்றதுதான் இப்ப கேள்விக்குரிய. எங்களுக்கு எங்க போன, அதாவது இறப்புகளும் குறைவு, எல்லாரும் இருக்கிறார்கள் நல்லா.
2: ஆமா, செலவினங்கள் ரொம்ப குறைவுமா. இப்ப ஒருவருக்கு தேவையான வாழ்க்கை வர எவ்வளவு பணம் தேவைங்கிறது இந்த கொரோனா காலத்துல அதை எல்லாருமே
0: தெரிஞ்சிருப்பாங்க. கேக்கலாம், ஒரு ஆண் இல்லாமல் பெண்ணும், பெண் இல்லாமல் ஆணும் துணிவாக துணிச்சலாக தனிய வாழ முடியுமா முடியாதா? என்ன அதுக்கு மட்டும் விக்கிறீங்க? நெட் வந்து உங்களுக்கு வாழ முடியாதா, ஆனால் வாழ முடியாதா? இது அடுத்த கேள்வி.
2: இருவராலுமே முடியாது,
0: இருவராலும் வாழ முடியாது.
2: ஆமா, இறைவன் படைத்ததே காரணமே இருவரும் இணைந்து வாழ வேண்டும்,
0: இணைந்து வாழ வேண்டும் என்றுதான் நீங்கள் சொல்லுகிறீர்கள்.
2: ஆமா, தனித்தனியா வாழணும்னா அது இயற்கைக்கு முரணானது.
0: முரணானது அப்படி துணிவாக. இப்ப சில சில பெண்கள் அடம்பிடித்து இருக்கிறார்கள் தானே, எங்களுக்கு எதுவும் பண்ண, நாங்கள் எங்களால எல்லாம் முடியும், நாங்கள் எல்லாம் செய்வோம்
2: என்று. இன்மெச்சூரிட்டி,
0: இன்மெச்சூரிட்டி அப்பா சூப்பர்.
2: அந்த வழியில் போனவங்கள்ட்ட அவங்க பழகுனாங்கன்னா அவங்க என்னென்ன கஷ்டங்கள் சந்திச்சாங்கிறத கண்டிப்பா சொல்லுவாங்க.
0: சொல்லுவாங்க மற்றது கஷ்டங்கள்
2: அனுபவம் சரி, அவங்க பெண்களும் சரி,
0: பாதுகாப்பு இல்லாமல் வாழ்ந்திருப்பார்கள் அப்படி இருப்பவர்கள்.
2: ஆமா, கண்டிப்பா
0: வழியில் பல பிரச்சனைகள் ஏற்படும், சொல்ல வழியில் சொல்ல முடியாத
2: நிலைமை காலங்களிலும் சரிமா, இல்ல வயதானதுக்கு அப்புறமும் சரி. இப்ப நான் ஆட்டோ ஓட்டுறேன், ஆட்டோ ஓட்டுநரா இருக்கனால வயசானவங்க நிறைய பேர் வெளியில போக முடியாது, நான் தான் உதவி எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன்,
0: உதவி செய்வது கொண்டிருப்பேன்.
2: ஆமா, ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க, சில பேர் வைஃப் இருக்க மாட்டாங்க.
0: ஆமா,
2: அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் தான் வாங்கி தர மாதிரி இருக்கும்.
0: நீங்க நல்ல பிள்ளையா இருக்கீங்க.
2: கடைசி வரைக்கும் இருவரோடு இருந்தாதான் கொஞ்சம் சிறப்பான,
0: இருவரோடு துணையோடு இருந்தால்தான் சிறப்பு இருக்கும்,
2: சிறப்பாக இருக்கும்.
0: நிச்சயமா
2: இறைவன் படைத்தது காரணமே தான் அம்மா,
0: உண்மைதானே. அதுதான். சரி, என்ன கண்ணன் பாட்டு இன்றைக்கு நீங்க கேட்க போறீங்க?

0: கண்ணன் மாடல் மதியமே நேர்ந்த விருப்பத்தை
1: கேட்டுட்டீங்க. இருந்தாலும் கிருஷ்ண ஜெயந்தி இன்றைக்கு யாருக்கும் மாட்டுக்கு பாட்டு கொடுக்கற இல்லையன்னு சொல்லியாச்சு.
0: இன்றைக்கு
1: ஐயோ தெரியாம வந்துட்டு தெரியாம வந்துட்டேனே. சரி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து போடுங்க. சரி இப்படி கேக்கலாம் நீங்க, அதாவது கண்ணன் என்று சொல்லுவார
0: பாட்டு
1: இல்ல இல்ல இல்ல, கண்ணன் என்று சொல்லுவார பாட்டு எதுவும் கேக்கலாம். இப்ப இவ சொன்னா இப்ப இப்ப இவர் யாரு இப்ப மகாலிங்கத்தை கேட்டு பாருங்க, கண்ணன் என்று வார சொல்லுவார பாட்டு எது சொல்லுவாரு பாருங்க. எங்க சொல்லுங்க பாக்கலாம், சொல்லுவார பாட்டு உண்டு மகாலிங்கம் கண்ணன் என்று சொல்லுவார ஒரு பாட்டு மகாலிங்கம் ஒரு பாட்டு
2: சொல்லுங்க. சொல்றேன்
1: கண்ணன் பாட்டு
2: என்னடி மீனாச்சி,
1: அதுல கண்ணன்
2: நீ சொன்னது என்னாச்சு,
1: அதுல கண்ணன் வருதா
2: ராதை மனதன்னு வருவாங்க அதுல
1: கண்ணன் கண்ணன் ராதையும் அதுல வருது பாருங்க. எப்படி அவங்க தள்ளி போய் பிடிச்சிருக்காங்க கண்ணனையும் ராதையும் அந்த பாட்டுக்குள்ள. அப்படி அப்படி கேட்கலாம் சொல்றோம். இப்ப லெனினுக்கு பாருங்க நாங்க எவ்வளவு ஸ்லோமா விட்டு கொடுக்கோம் கண்ணன் பாட்டுண்டா. இப்படி இப்ப இந்த பாட்டு கேட்கலாம், கண்ணா உன் சேலைக்குள்ள அப்படிதானே
2: சரி. நான் இப்படிதான் கேட்க போறேன்னு எப்படிமா தெரியும் உங்களுக்கு?
1: அது தெரிஞ்சிட்டு இல்ல, அதனாலதான் நான் தளர்த்தி விட்டுட்டேனே. இப்ப நான் இருக்கமா இல்ல இல்ல, நீங்க தனியா கண்ணன் பக்தி பாடல்கள் கண்ணன் பாடல் அப்படி சொல்ல முடியாது. என்னடா
2: நான் உண்மையிலே குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணாங்கிற பாட்டு தான் கேட்கலான்னு வந்தேன். நீங்க எப்படியாவது ஒரு வார்த்தை கண்ணன் ராதன்னு வந்தா போதும்னு சொன்னதுனால இந்த பாட்டு கேட்கறேன்.
1: லெனினோட நான் ஒரு அன்பு உறவை இணைக்க போறேன். அவர் அவர் நன்றாக பாடி இருந்தார், நீங்க கேட்டிருந்தீங்களா அப்போத வந்து?
0: எந்த பாடலுமா?
1: அவர் ஒரு பாடகர், எத்தனை அதாவது 9500 பாடல்கள் ஸ்பூல்ல பாடியிருக்கார் அவர், காமராஜன். அவர் நன்றாக டிஎம்எஸ் மாதிரி பாடுறார் அவரு. இப்ப நான் நினைக்கிறேன் நீங்க பாருங்க, அவர் தான் இப்ப அழைப்புக்கு வந்திருக்கிறார். பாப்போம் அவரை ஒரு பாட வச்சு பாக்கலாம். நன்றாக பாடுகிறார் உண்மையிலேயே. பாருங்க இத்தனை ஆயிரத்தை பாடி இருக்கிறாரு, அதுவும் இது எந்த வருஷத்துல இருந்து பாடுனு அப்போது என் நிகழ்ச்சி முடிகிற கட்டமன்ற வடிவா அவரோட பேச முடியாம போய்விட்டது. இன்னைக்கு இப்ப கேட்டுடலாம்.
2: எப்படியா இருந்தாலும் ஹைஸ்கூல்ல 6வதுல இருந்து படிச்சிருக்கலாம்.
1: என்ன கூட வழங்க 9500 பாட்டு பாடவா? எந்த வருஷத்துல இருந்து
2: ஹைஸ்கூல்ல இருந்துதான் அந்த ஆரம்பிக்கும் மேடை தருவாங்க. இதா
1: ஸ்மூல்ல பாடி இருக்கிறார் அவர் சொன்னது, ஸ்மூல்ல பாடி இருக்கிறார்
2: ஸ்கூல்ல.
1: இல்ல இல்ல ஸ்மூல்
2: அது ஹைஸ்கூல் தானே?
1: இல்லங்க ஸ்மூல்ல அந்த இதுல அந்த நீங்க போன்ல எல்லாம் பாடி போடுறாங்க அதுல பாடி இருக்கு. அது எப்ப வந்தது? அது வந்த நாள்ல இருந்து பார்த்தாலும் கூட 9500
2: பாடல்கள், 10,000 பாடல் தான் பாடி இருக்காரு.
1: இல்ல இவர் எல்லா பாடல்களையும் கலந்து பாடுறாரு, எல்லாரும் மாதிரியும் பாடுறாரு. நல்ல குரல் வளம், நன்றாக பாடுறாரு. அது நானே ஒரு 3 பாட்டு பாடுனதுலயே நானே சொக்கி போனேன். இப்ப நீங்களும் அதை கேட்கலாம். சரி இப்ப கண்ணன் பாட்டு லெனின் நீங்க அவர் வரும் வரையும் சொல்லுங்க. எங்க கண்ணன் பாட்டு நான் இப்ப உங்களுக்கு தளர்த்தி விட்டுருக்கு. கண்ணன் என்று ஒரு சொல்லு வந்தாலே போதும்.
0: சரிங்க பேசிட்டே இருங்க, நான் அப்படியே சொல்லிடுறேன்.
1: இங்கேயோ என்ன பாட்டு இப்படியே ஒரு காலமா போச்சு கண்ணனே ஒரு பாட்டுக்கு தேர்றதுக்கு. சரி மகாலிங்கத்துக்கு என்ன பாட்டு சொன்னீங்க மகாலிங்க? நீங்க அதை எழுதியல்ல.
2: என்னடி மீனாட்சி, இளமை ஒஞ்சல் ஆடுகிறது படத்துல இருந்து. என்னடி மீனாட்சி நீ சொன்னது என்னாச்சு, நேற்றோடு அந்த வார்த்தை
1: என்னோடு
2: போகையாச்சி. வார்த்தை முத எடுத்தோட வார்த்தை தவறி விட்ட கண்ணம்மா.
1: யாருக்கும் இது மெசேஜ் குடுக்கறமா? யாரு யாரடி நீ மோகினி? யாரு
2: கையா,
1: யாரு கையா மெசேஜ் குடுக்கறீங்க? பாருங்க உங்க நீங்களா, பாருங்க நீங்களா, நீங்களா இப்ப எங்களுக்கு சொல்லி குடுக்கறீங்க. பாருங்க இப்ப மஜி, என் மஜித, என் மஜித கூப்பிடலாம், மெசேஜ் குடுக்கற எல்லாரையும் கூப்பிடலாம். லெனின் பாருங்க கண்ணன் வர்ற பாட்டு தேடுறார். தேடுங்க தேடுங்க தேடுங்க தேடுங்க. மஜித் வச்சிடலாம்.
2: திரையிசை வந்து வடிகால் தாமா?
1: என்ன
2: இசை வடிகால் தானே?
1: வடிகால் எதுக்கு உங்களுடைய என்ன உங்களுடைய எண்ணங்களுக்கும்
2: என்ன இல்ல மன அழுத்தத்தை மன அழுத்தத்தை போக்குறது திரை இசை.
3: அம்மா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். என் மஜித் வாங்க,
2: பாதர்
1: வாங்க, வாங்க என் மஜித் வாங்க வாங்க, உங்கள்கிட்ட கேட்கலாம். என் மஜித் உங்கள்ட்ட முதல் கேள்வி ஒன்று கேட்க.
3: என்ன கேட்க போறீங்க அம்மா?
1: அதான் இவெல்லாம்
3: தெரிஞ்சா சொல்றேன்.
1: நீங்க சொல்லி போட்டு போயிட்டீங்க. இவர் வேற வந்து கேட்டா சைவ முத்தத்துக்கு அசைவம் அந்த காதல்ல சைவமா அசைவமா அது என்னன்னு எனக்கு விளக்கம் வச்சது சொல்லி கேட்டார். நீங்க சொன்னது விளங்க
3: சொல்லுங்க.
2: என்னமா சொல்லிட்டீங்களே
0: இன்னைக்கு கோதல அஷ்டமி வாழ்த்துக்கள் சகோதரிக்கு,
1: அண்ணாக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
0: எல்லாருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: வணக்கம் வணக்கம் சகோதரி. வணக்கம் ஐயா, மகாலிங்க.
0: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
0: மகாலிங்கம் வணக்கம்.
1: மஜித் மஜித்
2: நிக்கிறாருக்கும் வணக்கம்.
1: பக்கத்தில்
0: வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம்
2: வணக்கம் மீராமாவுக்கு வணக்கம்
0: வணக்கம்.
1: யாருங்க இப்பதான் நம்ம ஆறுதலா மீராமா
3: பாடலை பதிவு செய்யுங்க.
1: முதல் பாடலை பதிவு செய்யலாம். சரி மஜித், என் மஜித் நீங்க
3: படம் மனதில் உறுதி வேண்டும்.
1: அண்ணா
3: அண்ணா வருவாயா மீரா கேட்கிறாள்.
1: வருவாயா மீரா கேட்கிறா.
2: ஏன்னா வேற யாராவது சொல்லிட போறாங்க.
1: ஓடி வந்து இந்த மாட்டைகளுங்க நல்ல மூட. நீங்க அப்போதான் கேட்ட பாட்டு நல்ல பாட்டு மஜித், அருமையான பாடல், நல்ல பாடல்.
3: என்ன பாடல் அது?
1: அது நீங்க கேட்டது வந்து நெஞ்சிருக்கும் பாரு படத்துல கண்ணன் வரும் நேரம் நேரம் இது நேரம் இது.
3: ஆமா நல்ல ஒரு பாடலம்மா. அந்த பாடல் கேட்கறதுக்கு காரணமே நீங்க மறந்து போயிருப்பீங்கன்னு
1: சொல்லிதான். நான் அந்த பாட்டை மறந்து இருப்பேன்னு நீங்க திருப்பி கேட்டு பாத்தீங்கல்ல.
3: பொதுவாக அந்த பாடல் சரியா இருந்துச்சு. நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கு.
1: ஞாபகம் இல்ல, நாங்களும் மறந்து போனோம். நானே கொண்டு வரேன் அந்த பாட்டை உண்மையிலேயே. நாங்க
3: சொல்றேன்,
1: நாங்க இன்னொரு பெரிய பாடகனை இணைக்க போறோம். அண்ணா சங்கரன் அண்ணா 9500 பாடல்களை இந்த ஸ்மூல் அண்ட் இதுல பாடி இருக்காரு இவர். ஆனா அந்த நெட் தான் இங்க வந்து பாட விடுதில்ல. ஆனா அப்போது 3 பாட்டு பாடினார். உண்மையிலே நன்றா இருந்தது. டிஎம்எஸ் பாடல்கள் அந்த குரல் வளமும் அப்படியே இருந்தது. நான் உங்களே நீங்களும் நல்லா பாடுவீங்க. அம்மா கண்ணே சும்மா
2: பண்றீங்க ஆன் பண்றீங்க
1: இல்ல அது எனக்கு நித்திரையே வந்து பாட்டு ஞாபகத்துல வருது.
0: பாசப்பிழத்தும் பாட்டுதான்
1: அதனால மறக்கல. சரி அங்க சங்கரன் அண்ணா நீங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க. ஒரு கண்ணன் பாட்டு, அதாவது கண்ணன் என்று சொல்லி அம்மா கண்ணு மாதிரி நீங்க கண்ணாண்டு வரக்கூடியதா ஒன்று பாருங்க.
0: பாட்டு ஒன்று
1: சொல்லுங்க நீங்க ஒரு பாட்டு, அதாட்டி நாங்க எடுத்து வர்றோம் ஒரு கண்ணன் பாட்டு. சொல்லு அவருடைய பெயர் வந்தா போதும் அதுல
0: என்றதுதான்.
1: கண்ணன் வருவான், கதை சொல்லுவான், அது அடிக்கடி போன பாடல். கண்டால் நிறைய உங்களுக்கு நான் இந்த பாட்டு, இந்த பாட்டு எடுத்து வருங்க. ஏன் படத்துல கண்ணன் எனக்கு ஒரு பிள்ளை, நான் கண்ணிதான் இன்னும் தாயாக. நல்ல ஒரு பாடல் அது, அது அவ்வளவு பிடிக்கல அவருக்கு. சரி, பிடிச்ச பாட்டு ஒண்ணு சொல்லுங்க.
0: பாட்டு
1: சொல்லுங்க மகாலிங்க, தேடி பிடிங்க பாக்கலாம். எங்க இவர்கிட்ட கேக்கலாம், என்மஜித் நல்ல என்மஜித் ஓடி போயிட்டேன். சொல்லு வரக்கூடிய ஒரு குழு குழு பாட்டு எடுங்க. எங்க அதாவது சங்கரன் அண்ணா குடுக்கலாம்.
2: கண்ணன் வருவான், கதை சொல்லுவான். அந்த பாட்டு
1: எல்லாரும் பழசுல நினைக்கிறீங்க, புதுசுல எத்தனையோ கண்ணன்
2: புதுசுல
1: புதுசுல வந்துருச்சு.
0: ஆட்டி வைத்தார் பாட்டு பழம் ஞாபகம் இல்ல சொல்லு. நல்ல பாட்டு, நல்ல பாட்டுதான்.
1: நல்ல பாடல் இருக்கு. நீங்க ஆட்டி வைத்தால் ஆடாதாரே கண்ணா, நல்ல பாடல்.
0: படம் பேரு தெரியல சகோதரி, அது பாடு செக்கு.
1: அது வந்து
2: படம்,
1: அது தெரியும்
2: முழுநீளம்
1: தொட்டிலே
0: பாருங்க,
1: பாருங்க எல்லாரும் கண்ணன் பாட்டு எப்படி தேடுறாங்க பாருங்க.
4: அம்மா வணக்கம்.
1: வணக்கம்.
4: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
4: சுந்தரவள்ளிமா.
1: சுந்தரவள்ளி பூம்புகார். சுந்தரவள்ளி எப்படி இருக்கிறீங்க நீங்க? நலமா இருக்கிறீங்களா?
4: நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்பா நல்லா இருக்கீங்களா?
1: அப்பா நல்ல சோமா இருக்கிறார். அப்பா வீட்டுக்கு வழியில ஏதோ வேலை செய்து கொண்டு நிக்கிறார்.
4: சந்தோஷம்மா. அம்மா பத்திரகாளி படத்துல கண்ணன் ஒரு கை குழந்தை கண்ணன் சொல்லும் பூங்கதிரை அந்த பாட்டுமா. ஹலோ.
2: கண்ணன் ஒரு கை குழந்தை
4: அம்மாடி சொல்லுங்க.
1: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. கண்ணன் ஒரு கை குழந்தை நல்ல பாடு. அது பாருங்க அந்த குழந்தை மீச வச்ச குழந்தை அந்த பாட்டுல.
4: நவீன சிரிப்பு தான்மா, நவீன சிரிப்பு ஒரு சிரிப்பு ஒன்னா இருக்குமா. நல்ல சவுண்டே.
1: ஒரு நிமிஷம் இந்த பாடலை கேட்கலாம், ஒரு நிமிஷம் இந்த பாட்டை கேளுங்க, ஒரு நிமிஷம் ஒரு ஒரு சின்ன
4: சந்தோஷம்.
1: ஒரு நிமிஷம் அப்படியே இணைப்புல இருந்து
5: விளையாட்டு.

0: இப்ப நாங்க மீச வச்ச குழந்தைக்கு வரலாம். உங்களுக்கு யாரு யாரு சொல்றீங்க? இது
1: நவீன்.
0: உங்களுக்கும் அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்ளலாம். இப்ப நீங்களும் ஏதாவது ஒரு மீச வச்ச குழந்தைய கொண்டு போறீங்களோ? நீங்களும்
1: இல்ல இல்லம்மா, நான் வந்து ராமு ஒரு படம் இருக்கு இல்லையா,
0: ராமு அதுல கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா.
1: அது கிடையாதுமா, அது கிடையவே கிடையாது. அதாவது அதுல வந்து ஆக்சுவலா ஜெமினி கணேசனும் அவங்களும் நடிச்சிருப்பாங்க. கண்ணன் வந்தான் எங்கள் கண்ணன் வந்தான் சொல்லி ஒரு பாட்டு வரும்.
0: வேளை கண்ணீரை கண்டதும்
1: அதே பாட்டு, அதே கண்ணன் வந்தான். ரொம்ப அருமையான பாட்டுமா அது. அது ஒண்ணு பிளஸ் இப்ப வர ரீசெண்டா அந்த படத்துலயும் ஒரு பாட்டு ஒண்ணுமா இருக்கு.
0: என்ன பாட்டு அது?
1: அது வந்து
0: கண்ணுக்குள் பொத்தி வைத்தேன்
1: பாட்டு.
0: இப்ப ரெண்டு பாட்டு நீங்க கேக்குறீங்க. இது ரேஷன் கார்டுல அரிசி எடுத்தமா கிடக்குது. சரி, இப்ப இப்ப அவரோட பேர் என்ன சொன்னீங்க?
1: சத்யா.
0: சத்யாக்கு அது சுந்தரவள்ளி அவ அத்தை. நீங்க சும்மா பேரெல்லாம் மாத்தி குழப்பத்தை கொண்டுறாங்க நீங்க.
1: மாமா ரொமான்டிக்கா அத்தைய பத்தி பாட்டு கேட்பாங்க, அத்தை மீச வச்ச குழந்தைய மாமாவை பத்தி பாட்டு கேட்பாங்க.
0: அப்ப பாருங்க அவர் கிட்ட பார்த்து ஆட்டு தப்பிட்டாரு அவர் கொஞ்சம் ஆட்டி வீத்தா. நீங்க சொல்லி கொடுத்தீங்களா அல்லாடியா நல்ல ஒரு பாட்டு கேட்டுப்பா? எதுக்கு நீங்க குழப்பினீங்க? கேட்டிருக்கலாம் என்ன? அதுல சரி இப்ப சொல்லுங்க லெனின், நீங்க என்ன இவ்வளவு நேரமா ஒரு கண்ணன் பாட்டு தருறீங்க?
1: என்ன
0: கண்ணு பிடிக்க இல்லையா?
1: ஹலோ, கண்ணா கருமை நிற கண்ணா.
0: கண்ணா கரு பாருங்க அமைதியா கேக்குறாரு. என்னடா ஏதாவது அம்மா சொல்ல போறா இதுல எடுத்து வச்சு அவங்க தேடி பிடிச்சு கொண்டு வர. கருமை நிற கண்ணா கண்ணா அந்த பாட. கண்ணுக்குள் பொத்தி வைத்தேன் இது இவருக்கு. எங்க ஒருத பாருங்க வருத்தப்படாத வாலிப சங்கத்துல இருந்து தலைவர் வந்திருக்கிறார். அவர் நல்ல கண்ணன் பாட்டு அவர் கேட்டாலும் கேப்பார்.
2: வணக்கம்மா.
0: உங்களுக்கும்
2: நன்றி நன்றிமா.
0: ராஜ்குமார் என்ன அந்த கண்ணா உன் சேலைக்குள்ள அதைத்தான் கேட்க போறீங்க போல இருக்கு.
2: ரஞ்சிதா ரசிகம் தலைவரா?
0: கண்ணன்
2: பாட்டு என்ன? கண்ணன் பாட்டு சலங்கை ஒலி. வான் போலி வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே. யாரா கேட்டாங்களாமா இந்த பாட்டு?
0: கண்ணன் பாட்டு பக்தி பாட்டு தானே தேடிக்கொண்டிருக்காங்க எல்லாரும். எல்லாரும் பக்தி பாட்டு
2: பாருங்க பாத்தீங்களா? அதுதான் ராஜ்குமார், அதுவும் காதல் பாட்டு தான்
0: கேப்பேன். அதாவது இந்த காட்டிலேயே என்ன நடக்குதுன்னு இன்னும் சரியா விட்டு நோக்கல. கண்ணன் பாட்டு நாங்க கொண்டு வர பாட்டை கேட்டா எப்படி கேட்க பயப்பட மாட்டாங்க. லெனின் வந்து வந்த நேரத்துல திங்க் பண்றாரு, கண்ணன் பாட்டு எதை கேட்கலாம், அம்மா கேட்டுட்டா இது பக்தி பாட்டா எடுக்கணுமா என்னன்னு யோசிச்சு கண்ணா கருமை நிற கண்ணாவை கொண்டு
2: வந்திருக்கிறேன். அவர் பாருங்க பேச சொல்லுங்க, அவர் வழி கொண்டு
0: வந்துடுறேன். உங்களோட குரூப்ல போட்டுலாமா லெனின்?
2: ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி நன்றி நன்றி ஒரே
1: அவனுக்குதான்
2: புகழ் சேரும். ஒரே நாள தொடுவானத்துல கொண்டு போய் விட்டுட்டேன் நீ என்னோட ரகசியத்தை வெளிக்கொண்டு விட்டாங்க ஐயா. இதுக்கெல்லாம் மூல காரணம் அம்மாதான்.
0: நீ என்ன அங்க வந்த எங்கேயாவது தண்ணி இருக்கிற இடத்துல நான் உங்களோட போனா நான் டக்குன்னு விழுந்துருவேன். நீங்க தான் தூக்கி எடுக்கணும்.
3: தண்ணி கிடைக்காத ஊருமா?
2: தண்ணி கிடைக்காத ஊருமே. ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா. பழைய நினைவுகள் எல்லாம் அசப்போட விட்டாங்க பாத்தீங்களா?
0: அது அந்த அந்த அந்த ஒரு இது என்ன உருக்கிடுச்சு உடனே உங்களுடைய அந்த சீன். ஆனா அதுல உங்கள நாங்க ஒரு வீரனா நினைச்சிட்டா, ஆனா அந்த நாள்ல நீங்க காப்பாத்தீங்க, இந்த நாள்ல நாங்க விழுந்தா தூக்குவீங்களான்றதான் இப்ப எந்த
2: சிந்தனை.
0: இல்ல மகாலயம்
2: வரீங்கன்னு சொல்லுங்க, சாப்பிட்டு உடம்பேத்துறோம்.
0: பாத்தீங்கன்னா
2: கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த அனுபவம் இருக்கும். எனக்கு மட்டும் இல்ல, நம்ம நேயர் சொந்தங்கள் எல்லாத்துக்கும் கிராமத்துல இருக்கவங்களுக்கும் அந்த ஏதாச்சும் ஒரு நிகழ்வு ஞாபகத்துல வரும். இந்த கிணற்று பத்தி எல்லாம் அவங்க சொல்லாம இருக்கலாம், நான் சொன்னேங்க அவ்வளவுதான், வித்தியாசம் வேற
0: ஒண்ணு. அது மட்டும் இல்ல, அந்த அதாவது நீச்சல் தெரியாதவர்கள் கூட தன்னுடைய உறவண்டுக்கு டக்குன்னு பாய்ஞ்சிடுறார்கள். அப்படி பாய்ந்தவர் உய மற்ற முதல் விழுந்தவர் தப்பிடுவார், அந்த பாஞ்சு காப்பாற்ற போனவர் இறந்து விட்டார்.
3: அவனோட மட்டும் போயிடுச்சு, எல்லாரும்
0: அப்பா போன்ல பேசுற சசி, நீங்க அங்க நிப்பாட்டுங்க, அல்லாடி தண்ணி வளைஞ்சிருங்க. அவருடைய நெட்டோ என்னவோ இணைகிறாரு, ஒருவேளை ரெண்டு மூணு பேருக்கு இணைக்கிறதுக்கு பயப்படுறாரு தெரியல. இப்ப அவர் ராமராஜர், ராமராஜா ரெண்டு பேர், ராஜ் ராமராஜ் ரெண்டு பேர் நல்ல வந்துட்டானுங்க, எல்லாரும் அமைதியாரு. வணக்கம் ராமராஜ்.
4: ராமராஜ் வணக்கம். வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க?
4: எங்க
0: ஒரு பாட்டு எடுத்து விடுங்க, எங்க பாடுங்க.
3: கண்ணன்
4: வந்தார் இன்று புல்சேர்த்தனை புகழ் பாடுங்களே, புல்லாங்குழை கொடுத்த மூங்கிலே, இன்று புருஷோத்தமை புகழ் பாடுங்களே, வண்டாடும் கங்கை மலர் புல்தங்களே, எங்கள் மத சோதரம் புகழ் பாடுங்களே, வந்தாடும் கங்கை தோட்டங்களே, எங்கள் மத சோதரம் புகழ் பாடுங்களே, புல்லாங்குழை கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமம் புகழ் பாடுங்களே, பன்னியமா சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன்மை அழகை பாருங்களே, பன்னீர் மலச்சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன்மை அழகை பாருங்களே, தென்பேடி தென்பல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே, எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே, கொடுத்த முங்கிலைகளை எந்த புருஷோத்தமம் புகழ் பாருங்களே, குருவாயோதன் தவங்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆகின்றவன், குருவாயோதன் நிலவன் தவங்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆகின்றவன், திருவேங்கடத்தில் அவன் அறிவிந்தவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், புல்லாங்குதல் கொடுத்த முந்திகளே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலை புகழ் காக்க தந்தை கொடுத்தான், அந்த பாண்டவர்க்கு போ முடிக்க சந்தை எடுத்தான், பாஞ்சாலை புகழ் காக்க பங்கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க சந்தை எடுத்தான், பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தாய், புல்லாங்குதல் கொடுத்த நூங்கிலேன் இந்த புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே.
0: அருமை. ஆனா நீங்க இப்ப
1: காமராஜ் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள்.
0: இல்ல அவர் நல்லா இன்னும் நல்லா பாடுவார். இப்ப வந்து நான் நினைக்கிறேன் இந்த அழைப்பை எடுத்து எடுத்து ஒரு பதட்டம் வந்துடுது அவருக்கு. அப்ப அதனால அவர் சரியா அந்த பாடலை உள்வாங்கி எடுத்து பாட முடியாமல் அவருக்கு திண்டாடியது தெரிந்தது. அதனால முதல் பாடிய பாடல் எல்லாம் நல்லா இருந்தது, இந்த பாடல்ல ஒரு கலக்கம் ஒரு ஒரு திண்டாட்டம் இருந்தது.
1: நீங்க பயமுத்துறீங்க, ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னா பயந்துட்டாங்க.
0: யாரும் எங்க சேர்த்து
3: வச்சிருக்கேன்,
0: நீங்க இப்படி ஒரு முடிவு வந்து காட்டுனீங்க. இது நல்ல கூட்டம், நல்ல கூட்டம், இதெல்லாம்
3: நல்ல கூட்டம், நல்ல கூட்டம்,
1: நல்ல கூட்டம், இல்ல
0: இது இதெல்லாம் நல்ல கூட்டம். இப்ப நாங்க சொன்ன உடனே கடகண்டு பாடக்கூடியவங்க
3: கூட்டம். ஒரு பாட்டு நம்ம சொந்தமா இப்ப எடுத்துட்டாங்க சகோதரி.
0: என்ன பாட்டு அது?
3: ஜெனரல் ஜெனரல் சக்கரவர்த்திங்க படம்.
0: அதுல
3: நீ என்ன கண்ணனா நான் என்ன கம்சனா, நீ நடிக்கும் நாடகத்தில் நானும் ஒரு அம்சமா.
0: இது யாரு
3: அம்சமா?
0: இது யாரு எங்க சங்கரன் பேசுறது? இப்ப ரெண்டு பேரும் பேசுற ஒரு மாதிரி இருக்கு எனக்கு.
3: ஆமா ஆமா, சங்கரன் சங்கரன் தான்.
0: அப்ப இப்ப ஆட்டி வித்தான் அந்த கண்ணன் வேண்டாமா? இப்ப நீ என்ன கண்ணனா வேணும்? நல்ல பாடல் அந்த பாடல்.
3: அந்த பெயர் கண்ணனுக்கு வாசுதேவனா? ஹலோ ஹலோ
0: நீங்க ரெண்டு பேரும் அறிமுக பாட்டு சொல்லுங்க, உங்களோட ஊரை சொல்லி பேரை சொல்லி எங்க பேசுங்க. ராமராஜ்
3: வணக்கம். ராமராஜன்
2: காமராஜன் காமராஜன்
0: காமராஜன் காமராஜன்
3: காமராஜன் காமராஜன் பூம்புகார் சங்கரன்
2: தமிழ்நாடு தமிழ்நாடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொள்ளிராலயபுரம் கவிச்சாரல் மா காமராஜன் மாரியப்பன்.
3: கொள்ளிடக்கரை கவிச்சாரலா?
2: ஆமா கவிச்சாரல் மா காமராஜன் மாரியப்பன். குற்றாலத்துல சாரல் கொஞ்சாலும் ஓய, இங்க என்ன ஆயிட்ட கவிச்சாரல் ஓயாது.
3: அதாவது தென்கட்சியார் ஊர் ஓரம்.
2: ஆமா ஆமா, தென்கட்சி வந்து அது கொள்கிடம் வந்து அவரு
3: திருச்சி வானொலி அதன் பிறகு காரைக்குடலை இப்ப வந்து எம்ஜிஆர் வானொலியில் சாய்த்து கொண்டிருக்கின்றோம்.
2: அப்ப புலவர் கோவில் சந்திரசேகர் தெரியுமா? புலவர் புலவர் கோவில் சந்திரசேகர்
3: என்ன ஊருக்காரங்க? அங்க எதுல ஒரு சொல்றாரு
2: அவரு திருச்சி வானொலியில
4: அறிவிப்பாளராக இருந்து சிறப்பா பணி நிறைவு பெற்றுட்டார்.
3: பழைய நபர் கமால்

0: எனக்கு
1: குரல் ஒழுங்கா வரல. பாட்டம் பாருங்க, இந்த பாட்டு கேளுங்க.
2: இந்த பாட்டு
1: பாருங்க, எல்லாரும் கவனிங்க. இந்த பாட்டை பாருங்க,
2: அமைதியா இருங்க அம்மா. அம்மா கேட்டுட்டு பேசலாம். ரேவதி அம்மா அவருக்கு ஆமா,
1: இந்த பாட்டை கவனிங்க.
2: உற்சாகம் வரும். ஆமா ஆமா ஆமா. பாடுங்க
1: இப்ப இந்த பாட்டை கேக்குறீங்களா?
2: எல்லாரும் கேக்குறோம். எல்லா மினிட் போடுறோங்க, அவர் மட்டும் பாடுவார்.
1: ரெடியா?
2: பாடுங்க.
1: ரெடி
2: ரெடி.

செல்ல கிளிகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டியிலே, என் பொன்முடிகளே. செல்ல கிளிகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டியிலே, என் பொன்முடிகளே. கண்டின் குரலும் கண்ணித்தமையும் சொல்லும் வார்த்தை அம்மா, கருணை தேடி ஏங்கும் உயிர்கள் உருவும் வார்த்தை அம்மா. கண்டின் குரலும் கண்ணித்தமையும் சொல்லும் வார்த்தை அம்மா, கருணை தேடி உருவும் உருவம் வார்த்தை அம்மா. எந்த ஆசனுண்டு அந்த நடமே அம்மா, இந்த கடவை அள்ளித்தரவே இறைவன் என்னை தந்தானம்மா. என் தொண்டிகள் செல்ல கிளிகளா பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டியிலே, ஏன் தூங்குகிறேன். தந்தை மகவன் அந்த இறைவன் அவன் மண்ணை இல்லாதவன், தந்தை ஒருவன் அந்த இறைவன் அவன் மண்ணை இல்லாதவன், தன்னை தேடி ஏங்கும் பிள்ளை கண்ணில் உறக்கம் கொள்ளாடவும், போகும் பொன் மழை கேட்டேன் தன்னாடவன். நாளை உலகில் நீயும் நாடும் வாழும் வகைகள் செய்வாடவன், என் பொன்னடிகளே.

0: செவ்வந்தி பூக்களான் குட்டி அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ற வாழ்த்துக்கள். நன்றி,
1: சூப்பர்,
0: மீண்டும் வருகை.
2: அருமை அருமை அருமை.
1: என்ன உங்களுக்கு என்ன கண்ணன் பாட்டு?
3: அருமை சகோதரனே, அருமை,
1: நல்லா
3: ரொம்ப ரொம்ப மூச்சு தங்கட்டி பாடுறீங்க, ஃப்ரீயா பாடுறீங்க, நல்ல கிளியரா இருக்கும், ரொம்ப அருமை.
1: என்ன என்ன உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? ராமராஜன்,
0: அந்த பாட்டு
2: பாட சொல்லுங்க. ரெண்டு வரி, இன்னும் ரெண்டு வரி, நல்லா இருக்கு.
1: ரெண்டு வரி பாருங்க, பாக்கல
2: வரி.
0: எல்லாம் கவனிக்கிறீங்களா?
1: எல்லாம்
3: கவனிக்கிறோம்.
1: அவர் கவனிக்கிறீங்களா? அதுல அது கேள்வி இருக்குது.

0: கண்ணா நீயும் நாடுமா, நீயும் நாடுமா, கண்ணா நீயும் நாடுமா. காமராஜ்,
1: காமராஜ் நல்ல குரல் வளர்ந்தாமா அண்ணா. உங்களுக்கும் இருக்க நாடையில இருந்து கழுத்தளவு தண்ணியில சரியா காலம் சரியா 3 மணிக்கு கழுத்தளவு தண்ணியில இப்படி தண்ணீர்ல நின்று நீங்க சாதகம் செய்யணும். நவீன் நீங்க அங்க பேசினா இங்க கேட்டுக்கொண்டிருக்க, அதாவது ஒரு காட்டிலேயே இருக்கும் போது அங்க பேசக்கூடாது. நிக்கிறவங்க பேசினா இங்க எங்களுக்கு தடையா இருக்கும், கேக்குறவங்களுக்கு இப்ப காட்டிலேயே அங்க உலகங்க கேக்குறவங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால குறைச்சிக்கணும் அதெல்லாம் பேசுறது கவனமா.
2: வணக்கம்
1: வணக்கம் ரேவதியம்மா,
3: எல்லாருக்கும் வணக்கம்.
1: நல்லது
3: எல்லாருக்கும் வணக்கம்.
1: காமராஜன் நன்றி, நீங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாம்.
0: நன்றி
1: நன்றி நன்றி
2: நன்றி. நானும் விடைபெறேன்,
1: வழிவிடுறேன்.
2: ராஜ்குமார் பேசுறேன்.
1: ராஜ்குமார் நீங்க பாட்டை சொல்லாம என்னண்டு விடைபெறுவீங்க அதுதான் கேக்குறேன்.
3: சொல்லிட்டு
1: நீங்க இப்பதான் அம்மா வந்தாலும் கேட்டுக்கணும். அது எப்படி
2: தொடங்குமா ரேவதியம்மா? வணக்கம்.
1: எப்படி தொடங்கும்? எப்படி தொடங்கும் அது?
2: வான் போலே வண்ணம் வந்தாய்
1: கோபாலனே, வண்ணம் போலே வந்தான் கோபாலனே.
0: கோபாலனே பாடிருங்க குரல்ல
1: அம்மா பாடுவா, எனக்கு அது தெரியும் இல்ல. அது உண்மையா வண்ணம் போல வந்தான் கோபாலன்.
0: அப்படிதான் வேணுமா? இருக்குமா
1: ஐயா, இப்படி சொல்லித்தான ஐயா 3 மாதம் படிக்கல. வந்துட்டாங்க உங்களுக்கு, உங்களுக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி எடுத்து வர வேணாமா? நான் இத சொன்னீங்கன்னா நான் 3 மாதம் படிக்கல இருப்பேன் சொல்லிட்டேன்.
4: சொல்லுங்க கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கேசவனே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கேசவனே. ஆசை குரு ஆனந்தத்தின் கூட்டான குலங்களை கண்டான
1: சரி, இருந்தாலும் நீங்க அந்த கோபுரத்து கண்ணனை மாறி அழுதுண்டாலும் கூப்பிட்டு நீங்க வர இல்ல
2: அதானே?
1: அங்கால சத்தம் கேக்குறது, மற்றவர்கள் மினிட் போட வேணும். நீங்க நான் ஒரு 4 பேர் எடுத்துக்கிட்டா, நீங்க ஒரு தர அந்த லைன்ல பாட போறாங்கன்னா மினிட் போட்டுட்டு நீங்க அங்கால என்ன பேசினாலும் வெளியில எங்களுக்கு தெரியாது. சத்தம் வராது, அந்த குடுக்குடாண்டு யாருட பக்கம் சத்தம் வருதுன்னு தெரியல. அது ஒரு ஃபேன் சத்தமோ என்னவோ. சாரநாதன் எப்படி இருக்கீங்க?
5: நல்லா
1: இருக்கிறேன். உங்களோட பாட்டை சொல்லுங்க சாரநாதன் பாட்டு, ஒரு கண்ணன் பாட்டு.
5: சரி, நம்ம கௌரவம் படத்துல பாட்டு நினைச்சோமா? அவங்க சொல்லிட்டாங்க கண்ணா நீ நானும் மனு. ஆமா,
1: இதுதான் சொல்றது. முந்து படைக்கு பிந்தன்
5: இருக்கணுமா?
2: நீயும்
1: நானும் அப்படி துணிவா கேக்குற நீங்க என்ன கண்ணன் வருவான்னு சொல்லுவான். யார்ட பக்கம் வந்து சத்தம் குடு குடு குடு குடு யார்ட பக்கம் ஃபேன் போட்டிருக்கீங்க யார்ட பக்கம் காமராஜன் நீங்க விடைபெற வேண்டும். நீங்க காமராஜன் நீங்க விடைபெற வேண்டும். அந்த சின்ன உங்களோட போன்ல இருக்கிற அந்த சிவத்த பட்டனோட டச் பண்ணுங்க மெதுவா மெல்ல டச் பண்ணுங்க. அப்ப நீங்க வெளியில போகலாம். என்ன சரி அவர் போகையில என்ன சத்தம் குறைஞ்சிருச்சு. சரி இப்ப என்ன பாட்டு சொல்லுங்க. என்னோட நிறைய கண்ணன் பாட்டு கண்ணன் எடுத்து சொல்லுவார பாட்டுகள் எடுத்து வாங்க. நிறைய கண்ணன் பாட்டு இருக்கிறது
5: கண்ணன் பாட்டு ஞாபகம் இல்லம்மா பெருமாண்டி படத்துல இருந்தம்மா என் கண்ணனுக்கு காதல்
2: பாட்டு போட்டீங்கன்னா கண்ணன் பாட்டு எல்லாம் வரும்.
1: இல்ல இல்ல இது சூப்பரான பாட்டு. என்ன பாட்டு ஐயா சொல்லுங்க. எங்க
5: என் கண்ணனுக்கு காதல் அர்ப்பணம்.
1: என் கண்ணனுக்கு காதல் அர்ப்பணம்
5: குஷ்பு அர்ஜுன் பாட்டம் படத்தே தெரியலம்மா.
1: அது தேவையில்ல. இது சரணம் தான் கேட்டது.
5: இல்ல நான் கேட்கலமா அவங்க
1: யாரு கேட்டது யாரு கேட்டது இது யாரு
5: கேட்டது
1: லெனின் மாத்திட்ட பாட்டு மாத்திருக்கருமை நிற கண்ணா அத உங்கள்ட்ட போட்டுட்டு அத உங்கள்ட்ட போடுறேன் கண்ணா கருமை
5: நிறத்தை போடுங்கம்மா கண்ணு உதயம் பாட்டு பண்ணும் எனக்கு நான் கேட்க வேண்டிய பாட்டு அவர் கேட்டாவில பரவாயில்லம்மா.
1: அப்ப கண்ணா கருமை நிற கண்ணா உங்கள்ட்ட போட்டு லெனினுக்கு என் கண்ணனுக்கு காதல் வந்தனம் அந்த பாட்டை கொடுத்துக்கலாம்.
2: காதல்
5: சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா
1: காதல் என்றாலே எல்லாரும் பயப்படும்.
5: சரிங்க
1: நீங்க பயம்மா காதலுக்கு பயம் காதலுக்கு சத்தம் வந்துருச்சு அதுதான் அத என்னன்னு தெரியல. நான் இந்த காமராஜன் உங்களுடைய பக்கம் தான் இந்த குடு குடு குடு சத்தம் வருகிறது. அது நீங்க நீங்க விடுபட்டாதான் அது போகும். நீங்க அந்த சிவத்த பட்டனை மெல்ல டச் பண்ணுங்க. நீங்க உங்களையும் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல போடுறதா என்னன்னு இந்த பாட்டுல பாக்கலாம். போடுங்க கேளுங்க
3: போட முடியாது
1: நீங்க
3: பாட்டு
1: கேக்குறேன்
3: சீர்காழி கோவிந்தராஜன் பண்ண கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன் கண்ணனின் சன்னதியே என் நேரமும் இருப்பேன் திரு கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன் கருட மண்டபத்தை கண்குளிர காண்டேன் இணையடியேன் கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன் எட்டெழுத்தை சொல்லி கிட்ட நெருங்கிடுவேன் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்னும் எட்டெழுத்தை சொல்லி கிட்ட நெருங்கிடுவேன் என்னை தெரிகிறதா என்னே கேட்கிடுவேன் கண் திறந்தே என்னை கண்ணன் கட்டி அணைத்து என்னை அப்படி வரும் மீராம்மா
1: அருமை அந்த பாடல் அருமை நல்ல சூப்பர் நல்லா இருக்குது நல்லா நல்ல
2: அருமையா
5: சூப்பர் பாட்டுக்கா அந்த பாட்டு என்ன படம் கா சொன்னீங்க
3: படம் இல்ல பக்தி பாடல் நல்ல வரிகளை மனப்பட சொல்லி பாடி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்
2: இன்னும் நல்லா இருக்கும் இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லாவே இது வந்திருக்கும் நல்லா இருந்தது இதுவே நல்லா இருந்தது
1: நிச்சயமா நானே சொக்கி
2: போனேன்
1: அருமையான ப்ரோக்ராம் அண்ணா நீங்க நல்ல ஒரு ஆதரவு
5: முதல்வரிய மட்டும்
1: அந்த முதல் வரிய இன்னொருக்கா பாடுங்க
5: இன்னொரு வாட்டி பாடுங்களம்மா மொபைல செக் பண்ணி பாட்டு இப்ப நீங்க
3: பாட்டீங்க கவலை எல்லாம் மறப்பேன் கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன் கண்ணனின் சன்னதியில் என் நேரமும் இருப்பேன் திரு கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன்
1: இந்த பாட்டு
2: சூப்பர்
1: எடுத்துட்டீங்களா இந்த பாட்டு இதோ
2: நான் எடுத்துட்டேன்
1: ஒரு தடவை கேட்கலாம் அங்க

0: அம்மாவுடைய பாடல் இன்னைக்கே கொடுத்தாச்சு நாளைக்கு கொடுத்தவே
1: ரொம்ப நல்லா இருந்து மீராம்மா எனக்கு ரொம்ப
0: நல்ல பாடல் நல்ல உண்மையா அவருடைய அந்த குரல் வளம் வெங்கல குரல் நிச்சயமா இந்த பாடலை எடுத்துக்கணும் அவருடைய பாடலை ரசிச்சு கேட்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறது. சரி இப்ப இதுல நிக்கிறவங்க பாட்டு யாரோட பாட்டு வேணும் ஒருக்கா கையோ எடுத்துங்க பாப்போம் முதல்ல அவங்கள்ட்டையும் கொடுக்கலாம் அங்க
2: என் பாட்டு என்னோட பாட்டுமா என் பாட்டு ராமு
0: யாரு பாருங்க இது ரேஷன் கடையில சண்டை பிடிச்சமா எங்க அங்க
3: நீங்க பாட்டு புரிவியாக போடுங்க விடைபெற்று
0: நன்றி
2: அண்ணா
0: அங்க ஒரு சோக சம்பவம் அப்படி இருந்தும் வானொலியில் இணைந்து போகிறார்கள் அதுதான்
1: சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி
0: பார்த்து தரேன்
1: யாருக்கு
0: நீங்க
1: உனக்கு
0: அம்மா ஊதுன இப்ப பாட்ட போட்டு
2: எல்லாரும் பாட்டு வந்து கண்ணன் ரெண்டு வரி வந்தாலே போதும் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இந்த ஏன் பாட்ட போட்டீங்கன்னா எல்லாரும் அந்த கண்ணன் வர்ற வார்த்தை வர்ற ரெண்டு வரி மட்டும்னாச்சு வர்ற பாட்டா எடுத்துட்டு வருவாங்க அதனால ஏன் பாட்டா இந்த பாட்டை போட்டிருக்கேன்
1: மஞ்சள் விடைபெறுவோம் உடம்பு முடியல
0: சொல்லுங்க
4: அம்மா அங்காடி எங்க ஊர்லதான் இங்கே நடக்குது உங்களுக்கு
2: தெரியுதுதான்
4: அங்காடியில கூட்டம் போடுற மாதிரி ஆமா கூட்டம் போடுற மாதிரி அது உங்களுக்கு எப்படிமா தெரியும் எங்க ஏரியாலதான் அப்படி நடக்குது
2: குடும்ப சண்டை குடும்ப சண்டை
0: நாங்க எல்லாம் சேர்ந்துக்கோம் இது நெடுக நடக்குது இல்ல இது நீங்க
4: இப்பதான்
0: இப்ப நான் பூவா தலையா போட்டு பாக்குறேன் யாருக்கு முதல்
4: வருதுன்னு
0: கண்ணனை நேர்ந்து கொண்டுங்க லெனின் சத்தம் போடாம நிக்கிறேன் இதெண்டான ஒரு பாட்டு தந்தா
4: இருக்கமா இருக்கமா
2: கண்ணா
0: என்ன கண்ணா
2: கண்ணா
0: பாப்பா யாரோட பாடல் அது

0: பாக்கலாம். ஏன் சத்தம் கூடாம இருக்கிறீங்க மகாலிங்க? நீங்க பேசலாம் தானே சிறுநேரம் கண்ணனுக்கு கேட்க. கண்ணா கண்ணாண்டு மூன்று தடவை
1: சொன்னா
0: எப்படி வேண்டீங்க? வேண்ட விதத்தி வரைக்கும் ஒரு தடவை சொல்லுங்க, யார்கிட்ட படுதுன்னு பாப்போம்.
2: அவரு அவரு
0: எப்படி அம்மா கண்ணன கும்பிடுறேன் அப்படி கண்ணம்மா?
2: அது அடுத்த 11 மணிக்கு வருவாங்க
0: கண்ணம்மா கூப்பிடுவாங்க. நீங்க ஒரு பக்கத்தான்
2: பிங்க்லாம் பிங்க்லாம் வருவாங்க. ஆமா, எங்க பிரகாஷ் காணும்? பிரகாஷ காணும்
0: வந்தாரே, நின்றாரே, நின்று கொஞ்ச நேரம்
2: வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்களா?
0: டிஷர்ட் மாத்த போயிட்டார் அவர். உங்களோட எல்லோ டிஷர்ட்ல இருந்து அவர் பிங்க் டிஷர்ட்
2: அடுத்ததுக்கா?
0: அவர் பிங்க் போறார், மூன்றாவதுக்கு பிங்க், எல்லோ ஒரே பிங்க் அதுக்கு போறார்.
2: சரி சரி,
0: இப்ப
2: எல்லோ பிங்க் ரெட், எல்லோ பிங்க் ரெட்.
0: அப்படியா சொன்னாரு? எல்லோ பிங்க் ரெட்
2: அப்படிதான்
0: சொன்னாரு. சரி, அவர் ரெட்டுக்கு போயிட்டாரு, அவர் தான் ஆயிடும் சின்ன பிள்ளையா. சரி, இப்ப உண்மையிலே நான் குலுக்கி எடுத்ததுல ஒரு ஆள் வெட்டி,
2: உண்மையிலேயே
0: அவர் எப்படி அவரை நான் நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாப்போம். சரியா,
2: நான்
0: ஒரு தரம் ஒன்று கொடுக்கறேன். சரியா, அவரோட வீட்டுல இருக்கிற ஒரு ஒரு ஒரு உறவு என்ற பாடலே பாடியிருப்பார் அடிக்கடி வானிலையில. வா வா
1: லெனின்,
0: யார் சொன்னது? இது
1: என்னன்னு
0: யார் பாடினது? சரி, லெனின் என்ற அவரோட வீட்டுல யார் இந்த பாட்டை பாடினது? அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், நீங்க சும்மா சொல்லலாம் தானே.
1: மகள் பாடுவாள்மா?
0: லெனினே சொல்றீங்க. அம்மா இதோ பாத்தீங்களா அம்மா, அம்மா அந்த சத்தம்
3: போனாலும்
0: இல்ல, நான் நவீன் சொல்றாரு நினைச்சேன். லெனின் என்ற தானே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இல்ல, ஒரு சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க நீங்க. லெனின் என்ன லெனின்? உங்களுடைய உங்களோட மகள் பாடுனது தெரியும். சரி, யாரும் கண்டுபிடிக்கிறாங்களா பாவம் விட்டுட்டு இருக்காம லெனின் என்று தானே சொல்லி போட்டு நான் நினைச்சேன் நவீன் சொல்றாரு இதே. சரி, என்னமா நீங்க அழக்கூடாது, அடுத்த முறை குளிக்க உங்களோட வேலை. சரியா, குலுக்கல் போட்டியில
2: என்னமா அவர் இதோட பாட்ட போட்டுதான் அவர் அனுப்புறீங்க?
0: நிச்சயமா, மௌனமா இருக்கிற பாருங்க, மௌனமா மௌனத்தால கொள்றாரு இது பாத்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டாரு இவர். இப்ப மாலிங்கம், மகாலிங்கம் ஏன் மௌனமா இருக்கிறீங்க? இந்த பாட்டை கேப்போம், அடுத்த தரம் குலுக்கேங்க. பாட்டை கேப்போம், லெனின் பாட்டு. சரியா,
4: அடுத்து குலுக்கவே வேண்டாம் நீங்க.
0: அப்ப எப்படி எடுக்கிறது? அப்ப எப்படி எடுக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிற?
4: உளுக்கிட்டாலும் உளுந்துரும்.
0: சரி, என் பாட்டை கேட்கலாம்.

0: முதல் லெனினுடைய பாடல் காட்டிடைக்கு வந்தது எல்லாம் அமைதியா இந்த பாட்டும் பிடிக்கும் போல எல்லாரும் சத்தம் போடாம இருக்கிறீங்க. அம்மா மற்ற பாட்டு போகுதுன்னு சொல்லாம இருக்கிறீங்க, அதுதான் இப்ப பிரச்சனை. இந்த என்னடி மீனாட்சியா காணே இல்ல, என்ன செய்யறது மகாலிங்க?
1: வேற மாத்தீங்களா?
0: என்ன மகாலிய, நீங்க ஒரு பெரியவருக்கு சொல்லலாமா? காணையில தேடி பாக்க
1: வேண்டாம்.
0: உங்களோட பாட்டுக்கு முன்னால இப்ப நவீனுடைய பாடல், அவர் உடை பெற்று தூங்க போறேன்னு சொன்னீங்கல்ல நவீன்,
2: அப்படிதானே? போலமா
0: அப்ப பாடலை கேட்கலாம். கண்ணன் தானங்கள் கண்ணன் வந்தான். சொல்லுங்க சாரண்ணா, சொல்லுங்க.
3: விளையாட்டுமா அந்த பாட்டு? சேவகன் பாட்டு தான் படத்துல பாட்டு போட்டீங்க.
0: எந்த பாட்டுல?
3: சேவகன்
0: கண்ணா கருமினர கண்ணா பாட்டு எடுத்துவா. சரியா?
3: சரிங்கம்மா, நன்றி.
0: நன்றி. இப்ப நவீனுடைய பாடல் காட்டலைக்கு வருகிறேன்.

0: நவீன் உங்களுடைய பாடல் காட்டலைக்கு வந்தது. அது சரி, அந்த டங் டங் டங் வெடி வெடிக்கிற சத்தம் என்ன? என் காது அவ்வளவு அப்படியே போச்சு. என்ன சத்தம்?
1: அங்க வெடிக்கும் போல இருக்கு. அங்க வெடிக்கும் போல இருக்கு.
0: என்ன வெடிக்குது? அதான் கேக்குறேன்.
1: அங்க ஏதாவது பட்டாசு கிட்டாசு அந்த இது வெடிக்கிறாங்களோ?
0: இல்ல இல்ல
2: இல்ல இல்லம்மா, ஜாமா. யார் வீட்லயும் ஜாமா உருட்டினாங்க. ஆக்சுவலா
0: என்ன ஜாமா?
2: பாத்திர சத்தம்.
0: வீட்டுல சண்டை அப்படித்தானே? கொசு அடிக்கிற அந்த இது சத்தம், அந்த ஒரு லைட் மாதிரி இருக்குல்ல, அது வந்து அது இல்ல இல்ல அந்த லைட்ல போய் பட்டோம்னா அது வெடிக்கும். அந்த அது பட்ட
1: உடனே
0: அதுதான் நடந்தது. இப்ப
2: சரி,
0: நீங்க உங்களோட பாட்டு கொடுத்தாச்சு தானே? இப்ப மாலிங்க
1: அவங்கள போய் போற போறங்கிற போய் கொடுத்தாச்சு பாட்டு.
0: அவனுக்கு பயமா இருக்கு, எங்கடா இன்னொரு பாட்டு கொடுத்துருவாவோ, கொடுத்தா எந்த பாட்டு தள்ளி போயிருமோ. அண்டு யோசிக்கிறீங்க. ஆயுசு 100 செல்வக்குமா இருக்கு. நான் அவரை இணைக்க எத்தனைக்கிறேன்.
1: அவர் வந்த வரைக்கும் நான் விட பெறதுக்கு நல்லா இருக்கும்.
0: சரி, உங்களுடைய பாடல்.
1: ஒரு ஆளு சாங்கான ஆளு வந்துட்டாருல.
0: வாங்க செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார்.
1: இந்த
0: பகல் முழுக்க
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறேன். நீங்க பகல்
2: முழுக்க
0: இந்த நெட் இல்லாட்டி இந்த போன சத்தம் போடாம ஒரு இடத்துல வச்சீங்கடா இரவு நல்லா பேசலாம்.
2: இல்ல, நான் வந்து பாடல் ரேடியோ மட்டும் தான் கேட்டுட்டே இருப்பேன், வேற எதுவும் பார்க்க மாட்டேமா.
0: அப்ப என்னதுக்கு இப்படி?
1: வேற என்ன பாருங்களா?
0: இல்ல,
2: பகல் ஃபுல்லாவே ரேடியோ கேட்டுட்டு
0: தான்
2: இருப்பேன். பாருங்க,
0: உங்களோட வேற திசைக்கு கொண்டு போற ஏதாவது பாருங்க என்னன்னு சொல்றாரு அவர்.
1: இல்ல பாக்குறது இல்லங்கிறாரு, ஏதாவது பாருங்களா.
0: அவர் நல்ல உள்ள இருக்கிறார், இவர் சொல்றாரு ஏதாவது பாருங்க.
1: ரொம்ப கவலையா சொல்றாரு, ரொம்ப கவலையா சொல்றாரு. நான் எதையுமே பாக்குறதில்ல.
0: என்ன செல்வகுமார், ஏன் கவலையா சொல்றீங்க நீங்க? அப்படி கவலையா இருக்க கூடாது. சரி, இப்ப நல்ல கிளீனா
1: கேக்குது, கரகரங்குது, கலகலங்குது.
2: சும்மா
0: அம்மாக்கு உங்களுக்கு உள்ள வித்தியாசம் பாருங்க. நான் என்ன சொல்றேன்டா, இல்ல இல்ல கொஞ்சம் முன்னேறலாம்னு சொன்னா அவர் கிளீனா வந்துருவார். பாவம், இல்ல இல்லன்னா அவர் தடுமாறி போயிருவார். இல்ல அதனாலதான் கிளீனா இருக்கு, கிளீனா இருக்குன்னு சொல்றோம். கண்ணனை இணைங்க, கிளீனா வரும். கண்ணனையும் நாகப்பனையும் இணைச்சிருங்க, அப்ப கிளீனா வரும்.
2: என்னண்டு
0: என்னண்டு
2: கண்ணனுக்கு சுத்தமாவே நெட்டு இல்ல?
0: ஓ, அவருக்கு 12 மணிக்கு பிறகுதான் வரும். ஆனா 12 மணிக்கு
2: பன்னெண்டு மணிக்கு மேலதான் நெட் வருமா?
1: அவரு கடலை போட்டு நெட்ட காலி பண்ணிடுறாரு. செல்வகுமார் வந்து பாட்டு கேட்டு நெட்ட காலி
0: பண்ணி கடலை போடுறேன்டா.
2: இல்ல இல்ல, நான் 1.5 GB ஒரு நாளைக்கு, 1.5 GB
1: 2 GB
2: பாட்டு பாட்டு கேக்குறதுல எல்லாம் குறையிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லங்க. என்னமோ
0: சொல்லுங்க. லெனின் சொல்லுங்க.
3: அம்மா வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிமா, விடைபெறுகிறேன்மா.
0: நன்றியா. என்றாலும் ஒரு பாட்டு ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்க.
3: அப்பா கேட்டதா சொல்லுங்கம்மா.
0: அப்பா அப்பா நல்ல தூக்கம் கொண்டு போடுறாரு. இப்ப என்னன்னு தெரியும், அடிக்கடி எழும்புறது, ஏதோ ஒன்று செய்யறது, இப்ப என்ன தூங்குறாரு. இந்த வீட்டுக்குள்ள ஏதோ தூக்கம் வந்து போட்டு யாரும் அடிச்சுட்டு போயிட்டு. உண்மையா?
1: யாரும் தூக்கம் வந்து கொடுத்துட்டாங்க.
0: ஒரு ஒரு 2 செகண்ட்ல மாலிங்க பேச வந்தீங்க நீங்க. உண்மையா?
1: ஆமா
0: உண்மையா. நான் பேச என்று சொல்லி போட்டு பார்த்தா நீங்க வரும்போது நான் தூங்கிட்டேன். உண்மையா, எனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த வானொலியும் நின்று இருக்குது. உண்மையா அது என்னன்னு தெரியாது, செய்ய முடியாது. அது தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவை முக்கியமா, அது இல்லாமல் நாங்கள் அதை வில்லங்கமாக நாங்கள் விழிக்கிறோம். அது எங்களை சில நேரத்துல நடக்கும் போது கூட விழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். அது
1: பஸ்ல போகும்போது நல்லா நல்லா தூக்கமே இருக்கு,
2: வண்டியில
1: பஸ் வண்டியில கூட தூக்கம் வந்துருது.
0: அதுதான்
2: டூ வீலர்ல போகும்போதே கண்ண கட்டுதுமா, ரொம்ப நேரம்
1: டூ
2: வீலர்ல போகும்போதே கண்ண கட்டும்.
0: எதுக்குங்க இப்படி?
2: அப்புறம் அதனாலதான்
0: இது ஒரு சிம்பிளா சொல்றீங்க.
2: 12 மணியோட முடிக்கிறது ரொம்ப சௌரியம்.
0: ஒரு மணி மட்டும் போகலாம் முடிக்க சொல்றீங்க. பாவம், ஒரு மணி மட்டும்,
2: ஒரு மணி இல்ல, 3 மணிக்கு நாங்க தாங்குவோம். பிரச்சனை ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல, 3 மணி ஆனாலும் பிரச்சனை இல்ல. வாங்க
0: இல்ல நீங்க டூ வீலர்ல போயிக்கலாம். உங்களுக்கு தூக்கம் வந்தா டக்குன்னு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஒரு சங்கிலி மாதிரி வச்சிருந்து மற்ற ஒரு வீலர்ல நீங்க கொலை விடுங்க. கொலை
1: இல்லம்மா, அதே மாதிரி எனக்கு
2: தூங்க
1: வேண்டியதான். பிரகாஷ் ஊருக்கு எல்லாம் இருக்குல்ல, அந்த பக்கம் கங்கை கண்ட சோழபுரம்னு இருக்கு, அந்த ஊருக்கு அடிக்கடி போற மாதிரி இருப்பேன் நானு. பாதி வெளியில போயிட்டு இருக்கும் போது அணக்கரைன்னு ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊரை தாண்டும் போது எனக்கு வெடுக்கு வெடுக்குன்னு தூக்கம் இழுக்கும். என்னடா அதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே நிப்பாட்டி ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் போவோம் நான்.
0: ஏன் அது அப்படி, அந்த ஊர்ல ஏதாவது இருக்க?
1: இல்ல இல்ல இல்ல இல்ல, ஒரு இது தூக்கம் தூக்கம்
2: இந்த இடமா, அந்த இடம் வந்து அப்படி இருக்கும் அந்த இடத்துல.
0: அப்ப அதுல வண்டி ஓடுறவன்
2: ரெண்டு பக்கமும்.
0: இப்ப ஒரு பஸ் பஸ் கொண்டு போற ஒரு வாகனத்தை ஒரு மக்களை ஏத்தி கொண்டு போறவர் பாவம், ஏன் தெரியுமா அவருக்கு தூக்கம் வந்தா?
1: ஆமா,
0: நீங்க
1: நிறைய பேரு
0: நிறைய பேரு ஏதோ ஒரு கவனமா இருக்கணும் இல்ல, அதுல போறது இரவு நேரத்துல எல்லாம் போக கூடாது, இன்னும் தூக்கம் வரும்.
2: பஸ் ஓட்டுறவங்களுக்கு
1: சரி ஏமா, நீங்களா எவ்வளவு 200-300 கிலோமீட்டர் கார் ஓட்டுவீங்களா தொடர்ந்து?
0: இல்ல, அதாவது இந்த ஹைவேல வந்து லிமிட் வந்து 119 வரையும் நாங்க போகலாம் கிலோமீட்டர். 119 மேல போனா டிக்கெட் உங்களுக்கு, அது சரியான காசு கட்ட வேண்டிய வேலை.
1: ஆனா 120 மேலதான்
2: போகணும்ங்கறாங்களே. 100 கிலோமீட்டர் போனாவே டிக்கெட் கிடைச்சிடும்.
0: இந்த ஹைவே வந்து
2: இங்க 100 கிலோமீட்டருக்கு மேல போனாவே டிக்கெட்.
0: அது உங்களோட
2: கவர்மெண்ட் கொடுக்காது
1: அந்த டிக்கெட் சொல்லலாம்.
2: டிக்கெட் எடுத்துருவோம்
1: சொல்றாங்க. இல்ல இல்ல, சார்ஜ்
2: இல்ல, அதைத்தான் நானும் சொல்றேன். இந்த ஊர்லமா 100 கிலோமீட்டருக்கு மேல வேகமா போனீங்கனாவே டிக்கெட் தானால யமதர்ம ராஜா கொடுத்துருவாரு.
0: இல்ல, அதாவது எப்படி என்ன, உங்களோட இதுல டிராபிக், அதாவது ஒரு பாதையிலேயே வர்றதும் போறதும் இருக்கு உங்களோட பக்கத்துல. அது கஷ்டம். இங்க அப்படி இல்ல, ஒன் வே என்ன, ஒரு பக்கமாவே போகும். 3 லேன் இருக்கும், சின்ன 2 லேன் இருக்கும், பாதுகாப்பா போகலாம். வரையில அடுத்த
2: உங்க நாட்டுல வந்து போறது ஒரு வழி, வர்றது ஒரு, அது வந்து அது
1: சொல்றாங்க.
2: இங்க நம்ம ஊர்ல போறதும் வர்றதும் ஒரே வழிதான்.
0: ஒரே
2: அதே மாதிரி நம்ம இங்க வந்து வண்டி வந்து வலது கை பக்கம் தான் போகணும்.
0: அது மட்டும்
2: லெப்ட் சைடு திரும்ப, அதுல வந்து லெப்ட் சைடு தான் டிரைவிங்.
0: மற்ற இன்னொரு விடயத்தை அப்படிங்க பாக்கலாம், இன்னொரு விடயத்தை பாக்கலாம். அங்க ஒரு லைன்லயே அப்படி அட்டி அட்டி பாத்துட்டு ஓவர்டேக் பண்ணுவார்கள். பொண்ணுக்கு போறவர் அப்படியே வட்டி, அதாவது அடுத்த லேன்ல அடுத்த சைட்ல வர்றவர் வரையல என்ன டக்குன்னு வட்டி எடுப்பாரு ஒரு கொஞ்சத்துக்குள்ள. அதெல்லாம் தவறு. அப்படி என்ற அடிபடுற சாத்தியக்கூறு இருக்கும். சில நேரம் மேடு பள்ளத்துல மறைஞ்சு வரும் வாகனம், அதெல்லாம் அதனாலதான் அந்த விபத்துகள் நடக்கிறது காரணம் சரி இதெல்லாம். ஆனா அங்க வந்து வாகனத்தை ஓட சொன்னா சத்தியமா நானண்டா உருட்டவும் மாட்டேன், அதுல ஒரு இடத்துலயே நிப்பேன், அவ்வளவு டிராபிக் அங்க. ஆனா பெண்கள் எல்லாம் பெண்கள் ஓடுறார்கள், அந்த டூ வீலர் ஓடுறார்கள் பாருங்க பெண்கள், சாரியை முடித்துக் கொண்டு காலை நான் அங்க பார்த்தேன், சரியான மாதிரி நல்ல
2: பெண்கள் ஓட்டுறதுனாலதான் பிரச்சனையே வருது. ஒரு அம்மா போய்கிட்டே இருந்தாங்க, நடு ரோட்ல பிரேக் போட்டு நிக்கிறாங்க, அது அத பின்னாடி போன வண்டி பூரா நிக்குது,
1: மோதிக்கிட்டு அடிபட்டதாக தெரியலீங்க, அவங்க அதிகமா அடிபட்டதாக தெரியல, வீடு வந்து எடுத்தோடனே 60-70
0: போறாங்க.
2: டூ வீலர்லமா பெண்கள் பின்னாடி நம்ம வண்டி ஓட்டிடவே கூடாது, பெண்கள் முன்னாடி போறாங்கன்னா நம்ம ஒதுங்கிடணும், அவங்க பின்னாடியே போனா அதான் சொல்றாங்க, பொணத்து பின்னாடி கூட போயிடலாம், பொண்ணு பின்னாடி போக கூடாதான், பின்னாடி போனா எந்த நேரமும் பிரேக் போட்டு நின்னு முற்ற மாதிரி
1: வச்சிருக்காங்க, திரும்பிடுறாங்க.
2: ஆமா, அவங்க யாரையும் பாக்குறது இல்ல,
1: டக்குன்னு.
2: ஆமா,
0: அதாவது நல்ல கற்றுக்கொண்டு அந்த லைசன்ஸ் எடுக்கல என்று நான் நினைக்கிறேன், சும்மா தாங்களே ஓடி.
2: உண்மைதான், உண்மைதான், லைசன்ஸ் எல்லாம் சும்மா எட்டு போட்டு லேசா காட்டிட்டு விட்டுறது, பயந்து பயந்து பயந்து ஓட்டுதுங்க.
0: மற்றது பெண்கள்ட
2: எந்திரி எடுத்தவொடனே வேகம் தான் சல்லுன்னு கிளம்புதுங்க.
0: இல்ல பெண்கள்
2: யாரு எக்கடி கேட்டாலும் சரி,
0: இல்ல பெண்கள்ட முகத்தை கண்டோன்னா எக்ஸாமினர் உடனே டக்குன்னு பாச போட்டுறேன் அப்படிதான் நினைக்கிறேன்.
2: ஆமா,
0: அதுவும் உண்டா இருக்கலாம், இல்ல
2: அதுவும் உண்டா. இப்ப ஒரு ஆர்டிஓ வந்திருக்காருமா எங்க ஊர்ல, ஒரு லேடி ஆர்டிஓ தான், எல்லா பெண்களையும் விடுறது இல்ல, நல்ல பிராக்டிஸ் கொடுத்தா தான் அவங்க வந்து லைசன்ஸ் கொடுக்கறாங்க, பெண் ஆர்டிஓ வந்திருக்காங்க. ஆமா, ஆண்கள் ஆர்டிஓ வந்துச்சுன்னா போட்டாலும் போடுவாரு, பெண் ஆர்டிஓ வந்து விடுறதே இல்ல. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு லேடி வந்திருக்காங்க, திடீர்னு லாரி ஓட்டுறாங்க, ஜேசிபி ஓட்டுறாங்க, அந்த அம்மா அவ்வளவு எல்லா வண்டியும் தரவா ஓட்டுறாங்க.
0: ஒரு கண்ணன் பாட்டு சொல்லுங்க, இப்ப இவரோட பாட்டை கொடுக்க போறேன்னு அனுப்ப, உடனே கொடுக்கறேன் சில
2: பேர். அவர் பாடல், அவர் பாடல கொடுங்க.
0: சரி, நீங்க கண்ணனை நினைச்சிருங்க, கண்ணனை 12 மணிக்கு போறவ இல்ல, கண்ணனை நாகப்பனை நினைச்சிருங்க,
2: நாகப்பனை
0: உங்களுடைய பாட்டு வருது, யாரு மகாலிங்கம்
4: வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு, இப்பொழுது காற்றலைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி, மோன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காற்றலையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறிய நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.

0: என்ன போஸ்ட் மாஸ்டர் கடை திறந்து மணி நேரமாச்சா?
1: எது இது கடையா? இது என்ன காபி கடையா, மளிகை கடையா, மரக்கடையா? சார் இது போஸ்ட் ஆபீஸா இல்ல போஸ்ட் மாஸ்டர் சார்?
0: போஸ்ட் கார்டு தபால் எல்லாம் வைக்கிறீங்கல்ல?
1: ஆமா,
0: வியாபாரம் பண்ற கடை தானே.
1: அகராதிக்கு பிறந்தவங்க நாட்டுல ரொம்ப பேர் ஆகிட்டாங்க சார். சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்?
0: ஏர்மிகள் இருக்கா
1: சார்? இருக்கு சார். உங்களுக்கு எத்தனை சார் வேணும்?
0: அது வேண்டா. இங்கிலாந்து லெட்டர் இருக்கா
1: சார்? அது இங்கிலாந்து இல்ல சார், இன்லாண்ட் சார். எத்தனை சார் வேணும்?
0: முதல்ல பாப்பா கொடுத்துருப்பீங்க, கால் வலிக்க போகுது.
1: சரிங்க சார். பாப்பா சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்?
2: 100 ரூபாய் சில்லற வேணும் சார்.
1: இருக்கு சார், 1 ஆம் தேதி வரங்களா தரேன்.
2: ப்ளீஸ் சார்.
1: என்னங்கங்க நீங்க, நாங்க என்ன வியாபார கடை வச்சிருக்க போயிட்டு வாங்க. போடி சார். நைனா சார், நைனா சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்?
0: ஒரு போஸ்ட் கார்டு கொடுங்க.
1: இருக்குங்க சார், இந்தாங்க சார், 15 பைசா கொடுங்க சார்.
0: 15 பைசா?
1: எஸ் சார். என்னது
0: 5 பைசா?
1: ஏன் சார் இது 5 பைசான்னு கூட தெரியாமலா சார் எங்க அரசாங்கத்துல வேலைக்கு வச்சிருக்காங்க? பாக்கி 10 பைசா எங்கங்க சார்?
0: ரெண்டே தவணையில
1: கொடுத்துறேன். 10 பைசாக்கு பக்கு இல்லாத நாயி. 7 மைல் இருக்கா, 2 மைல் இருக்கா, இங்கிலாந்து இருக்கா, இத்தாலி இருக்கா? இத்தாலி, இத்தாலி எங்க லெட்டர் எழுதுற?
3: அந்த நாங்களுக்கு என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு பேர் இருக்கும். கடமை, அது கடமை.
1: ஆமா, வர்றது 1 hour லேட்டு. இதுல கடமை கத்திரிக்காயின் ஓபனிங் சாங் வேற. போடா, போய் வேலை பாடுறா.
3: ஓகே சார்.
1: டேய் நில்லு, அந்த கை காட்டு. என்னடாது, உன்னை விட 500 ரூபாய் சம்பளம் கூட வாங்குற, என்னால ஒரு வாட்ச் கூட வாங்க முடியல. நீ 10 விரலுக்கு மோதிரம் போட்டிருக்கிய, எப்படிடா?
3: நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, எங்க மாமா கோலார் தங்க சுரங்கத்துல வேலை பாக்காருனு.
1: ஆமா, கோலார் தங்க சுரங்கத்துல தங்கம் மட்டும் தான் வரும், மோதிரம் எல்லாம் செஞ்சு வெளியே வருதா?
3: ஆமா சார்.
1: டேய், கட்ட விரலு கூட வருதா?
3: ஆமா சார்.
1: உலகத்திலேயே கட்ட விரலுக்கு மோதிரம் போடுற ஒரே ஆள் நீ தாண்டா. போ. என்னது, எப்ப பார்த்தாலும் கோலாறு கோலாறுங்கிறான். இதுல ஏதோ கோலாறு இருக்குது.
3: இரு ஊத்துற.
1: என்ன பாதி பிராண்டிய மண்ண தோண்டி போதைக்கிறீங்க?
3: அது வேற ஒண்ணும் இல்ல சார், பூமி ஸ்லோவா சுத்துதா, அது வேகமா சுத்தட்டும் தான் ஊத்திக்கிட்டு
1: இருக்கேன். எவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க எல்லாம், பர்மனா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க, தவறி போய் பூமியில் இருக்கீங்க. இதெல்லாம் நீ பேசல, உங்க மாமா கோலாறுல இருந்து தங்க அனுப்புறாரு பாரு, அந்த திமுரு உன்ன பேச வைக்குது.
3: விஞ்ஞானங்கிறான், கம்ப்யூட்டருங்கிறான், இவ்வளவு பெரிய வேட்டியை கண்டுபிடிச்சானே, இதுக்கு ஒரு ஜிப்பு வைக்கணும், இதுல ஒரு பட்டன் வைக்கணும்னு எவனாவது கண்டுபிடிச்சானா? கேட்டா குடிச்சிட்டு உளறான் குடியார பையன் சொல்லுவாங்க.
1: உன்ன கூட தான் சொல்றாங்க, இவ்வளவு பெரிய உருவத்தை படிச்சுட்டு ரெண்டு கொம்பு வைக்காம விட்டான. நாட்டுல எல்லாம் தப்பு தப்பா தான நடக்குது. நீ பேட்டி கட்டுறா? டேய், எனக்கு இல்லடா, உனக்கு கட்டிக்கடா. டேய், பால்கார பாப்பம் பாடா.
3: பாப்பம்மா,
1: பாப்பம்மா, என்ன வேட்டியில வர்ற?
3: வேட்டி எங்க?
1: அங்கே சுத்து.
3: வேட்டி
1: பாப்பம்மா, ஹாய் பாப்பா.
4: என்ன வேணும்?
1: பால் வேணும்.
4: பாத்திரம் எங்கயா?
1: கையில ஊத்துனா கடகடான்னு குடிச்சுக்கிறேன்.
4: மான ஆளுதா?
1: புரிஞ்சுக்கிட்டா சார் தான் வக்கேலுக்கு பதிலா சக்கரையும் டீ தூளி கலந்து வச்சிரு, கறக்கும் போதே டீயா வந்துருட்டு ஜனங்களுக்கு மிச்சமாகும் பாரு.
3: என்னடா
1: பூ, பூ பூ கேக்குற, அவுத்து கூட.
3: பாப்பா, நீ பால் கணக்கிட்டு ஊரெல்லாம் சைக்கிள் சுத்துற,
1: அவனுக்காதா? எவனோ ஒருத்தவன் லாங்குவேஜ் தெரிஞ்சவன் டச் பண்ணிட்டே இருக்காடா, யாரா அவன்?

0: பெரிய கருப்பன் பெரிய கருப்பன் புண்ணியத்துல இன்னைக்கு 500 ரூபாய் லாபம். உனக்கு 100 ரூபா உண்டியல்ல போட்டுட்டேன். இந்த பணத்தை வேற எவனாவது எடுத்துக்கூடாது பாரு, அதுக்கு தான் நான் வச்சுக்கிட்டேன்.
1: ஒரு
0: முக்கியமான விஷயம், இந்த பணம் போஸ்ட் மாஸ்டர் பணம், அவர் வட்டி கொடுக்கறாருன்னு ஊருக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமா, கடை வாங்குற அளவுக்கு அப்படின்னா கஷ்டம்.
1: சின்ன வீடு ஒண்ணு வச்சிருக்கேன், சுடிதார் வாங்கி கொடுக்கணும், அதுக்காக தான்.
0: இதுக்கெல்லாம் உருப்படாதா சார்?
2: என்னடா சாரு தாரு டோரு, ஊருக்காரங்களுக்கு வர்ற மணியாடை எல்லாம் நீ வாங்கி வட்டி கூட்டு கையில 10 மோதிரம் காலில 10 மோதிரம் மாட்டிக்கிற. கேட்டா எங்க மாமா கோலார் தங்க சுரங்கத்துல புடுங்குறாருன்னு ரிச்சா ஒரு போய் சொல்ற. நட்ரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு
0: போலாம்.
2: இங்க பாருங்க
0: இதெல்லாம் நீங்க கண்டுக்கிறாம இருந்தா மாசம் மாசம் உங்களுக்கு மாமூல் கொடுத்துறேன்.
2: மாமூல் எவ்வளவு கொடுப்பேன்?
0: கதை கொடுங்க.
2: அடேங்க அப்பா, இவ்வளவா மாசம் மாசமா? கரெக்டா கொடுத்துருவியா? டேய், இது எப்படி இருக்கு தெரியுமா? நீ போஸ்ட்மேன் மாதிரி, நான் போஸ்ட் மாஸ்டர் மாதிரி இல்ல. நீ சாராயங்காச்சூர் மாதிரி, நான் சப் இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்க. ராஜா, காட்டி கொடுத்துற மாட்டியே?
0: காட்டியே கொடுக்க மாட்டேன் சார்.
3: சரியான ஏதோ கட்டி பிடிச்சி விளையாண்டு
0: இருக்கீங்க.
3: என்ன
2: ஹெட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட்டிங் மாஸ்டர், சரக்கு மாஸ்டர், ட்ரில் மாஸ்டர், எல்லா மாஸ்டரும் பார்க்கலாம்.
3: கேவலமா இல்ல?
2: இல்ல, இதே சாக்கில் நீங்க ரெண்டு பேரும் பார்த்து வரீங்க, உங்களுக்கு கேவலமா இல்ல? நானாவது தர டிக்கெட், எனக்கு மேல பால் கேரியில ஒருத்தர் உட்கார்ந்து பாக்குறேன் பாரு. என்ன பூவு பொட்டு புடவையோட வந்து அசத்திரியே?
3: இன்னைக்கு பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போகணும்ல? அதான்.
4: ஐயோ, பிள்ளையார் பேச்சலர், நீ அவரை போய் அட்டாக் பண்ணாதே. நீ என்ன அட்டாக் பண்ணும்?
2: வந்துட்டான் லூலு, இனி ஒண்ணும் பண்ண முடியாது.
5: பால் பேபி, என்ன பால் வியாபாரமா?
2: இன்னும் என்ன பஞ்சாமிரத வியாபாரமா?
6: எதுக்கு நீ சிரிக்கிற?
7: ஐயோ போன வாரம் நான் டெல்லிக்கு போயிருந்தல்ல, ஐயோ
6: சிரிக்க வேண்டியதானே, அங்க இடம் இல்லாம இங்க வந்து சிரிக்கிறியா?
7: இல்ல அங்க நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரோட ஒரே தமாஷ் ஒண்ணா சினிமாக்கு போறதுன்னா ஊர் சுத்தி பாக்குறதுன்னா ஐயோ
6: ரொம்ப சோண்டாதரா.
7: எனக்கு
6: போ பயப்படாத, ரோடு போடுற இன்ஜின் வாய்க்குள்ள விட்டா அதான் கட கட கட கடங்கறா. என்னடா
8: இவங்களை அந்த சேலையில பாக்கும் போது மகாலட்சுமி மாதிரி இருக்கு.
6: அப்ப சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி இவங்க எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் சுடிதார் விளையாடுறாங்கடா. நான் ஏன் சாமிக்குள்ள என்ன சண்டை பண்ற?
8: ஒரு பிரியன்னு சொன்ன
6: சார். அவ மேல பிரியப்படுறதுக்கு எனக்கு ஒருத்தருக்கு தான்டா ராயல்டி இருக்கு. மில்க் எடுத்து போய் உள்ளவே. நோ சொம்பு மில்க்.
8: சொல்லுங்க.
6: இது என்ன ஷார்ட்கட்டா? ஸ்ட்ரைட் ரூட்ல போடா போடா. என்ன
9: என்ன வேணும் இந்த ரூட்ல குன்னக்குடி கப்பலாடா வரும் பஸ் தான் வரும் வெயிட் பண்ணு.
6: அத பார், என்ன வருது
9: பஸ்?
6: அது போய் நிறுத்த. அதான் குன்னுகுடி. ஏய், நீ கேட்ட குன்னுகுடி பஸ் போகுது, ஏன்டா நிறுத்தல?
10: வண்டியில பொம்பளை கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்களா?
6: எது
9: பொம்பளை கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்களா?
6: டேய், இந்தியா ஏன்டா உருப்படலன்னா இப்பதான்டா புரியுது. தள்ளி நில்றா.
11: செண்பகலு பால் கொடல்லோ மனபந்தலு நீனவுதே சந்தனமு.
6: நித்ரா
9: என்ன?
6: என் பாப்பம்மா அவளோட ராவுகள் படத்துக்கு என்னோட வரேன்னு சொல்லிட்டு இந்த தேன் கூடு தலையும் கூட ஒட்டி ஒராசிட்டு போறியே, இது உனக்கே தர்மமா?
12: இவரு கோமாதா என் குலமாதா படத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னாரு, அதான் அவர் கூட போற.
6: ஐயோ, தொழில் ரீதியா இவள டச் பண்ணிட்டாளே. டேய் கண்ணாடி கழுறா.
9: முடியாதுனே.
6: டேய் கண்ணா, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கடா. இவள முன்னாடி உட்கார வைக்கற, பின்னாடி உட்கார வச்சு கூட்டி போடா.
9: பின்னாடி காத்துல
6: காத்துலாம் வேற என்னடா இருக்கு? சொல்ல கேறா. டேய் ஐயோ, இவள கூட்டிட்டு போய் என்ன செய்ய போறானோ ஏது செய்ய போறானோ, இந்த நேரத்துல பஸ் வேற காணுமே.
8: குன்னக்குடி
9: கடைசி பஸ் எத்தனை மணிக்கு வரும்?
6: இப்ப வரும்டா.
9: அதையும் விட்டா
13: அதை விட்டா நான்
14: அன்புள்ள
13: மாமா அவர்களுக்கு பிரியமுள்ள மைத்தினி எழுதுவது. நீங்கள் எங்களை விட்டு சென்றதிலிருந்து வீட்டில் நிம்மதியே இல்லை. நீங்கள் இல்லாமல் உங்கள் சொத்துக்களை எங்களால் நிர்வாகம் பண்ண முடியவில்லை. இந்த வருடம் நெல் விற்றதில் மொத்த லாபம் 2 லட்சத்தையும் தாண்டும் என்று நினைக்கிறேன். ஐயா, தேங்காய் குத்தகையில் ₹50,000 வந்துள்ளது. ஐயா உட்காருங்க. வாழைக்காய் பணம் 1 லட்சம் வந்துள்ளது. ஐயா கால் தூக்கி மேல போடுங்க. நீங்கள் வந்துதான் பணத்தை பேங்கில் போட வேண்டும். நடந்ததை மறந்து உடனே வர வேண்டும். இப்படிக்கு வி மாணிக்கம் தாராபுரம். ஐயா, நான் ஏதாவது உங்களை தவறா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஐயா
15: என்ன சார் இது, நீங்க கைகளை இட்டு பிச்சைக்காரன் உட்கார வச்சு பேசுறீங்க. என்னடா
13: நீ பிச்சைக்காரன், நான் பிச்சைக்காரன், இந்த ஊரே பிச்சைக்காரன். இவர் பெரிய கோடீஸ்வரர், பிசினஸ் மேக் நட்டு. ஓடி போய் கூலிங்ஸ் வாங்கிட்டு வா மேன்.
16: ஹலோ, வித்அவுட் ஐஸ்
13: நாட் தி பாயிண்ட்.
15: சரி
13: ஐயா, இவ்வளவு சொத்து சொகத்தை வச்சுட்டு எப்படி நீங்க பிச்சைக்காரன் ஆனீங்க?
16: சொத்து, பத்து, பணம், பாசம் எல்லாவற்றிலும் பற்று அறுந்து விட்டது மகனே.
13: ஏங்க அதை ஒட்ட வைக்க முடியாதா?
16: முடியாது மகனே.
13: ரெண்டு தடவை பச போட்டா ஏதாவது முயற்சி பண்ணா?
16: முடியாது மகனே.
13: ரொம்ப அறுந்துருச்சு போல் இருக்கு. சாப்பிடுங்க ஐயா.
16: நான் வருகிறேன் மகன்.
13: ஐயா இந்த லெட்டர் வாங்கிட்டு போங்க.
16: நீயே வச்சுக்க மகனே.
13: உங்களுக்கு வந்த லெட்டர் என்கிட்ட இருக்க கூடாதியா?
16: நீ நினைக்கிற மாதிரி அது எனக்கு வந்தது இல்ல மகனே. ஹோட்டல கடந்தது. டைம் பாசிக்காக உன்ன படிக்க சொன்னேன்.
13: எது உங்க டைம் பாசிங்க்கு? நானா கிடைச்சேன். என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதிருக்கா?
16: இல்ல.
13: அப்ப நான் என்ன இழிச்ச வாயனா? இழிச்ச வாயனா? தாக்குடா, தாக்குடா சார். டேய் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் நாய் நாக்க தட்டுன்னு குடிச்சல, அதுக்கு காசை வச்சுட்டு வெளியே போடா.
16: பிச்சை எடுத்தாரேன்
13: கடை நான் ஒத்துக்க மாட்டேன்.
16: அப்ப தட்ட வச்சுக்க.
13: கட்டா. டேய் கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லுடா. இது எட்டனா போருமாடா? அதை கழிச்சு போயிடா. டேய் இவன் அடிச்சு சொல்றா ராஸ்கல். என்ன இழிச்சு வாய் நினைச்சிட்டீங்க? ஊருக்குள்ள பிச்சு போடுவோம் பிச்சு. இது மாட்டா. இந்த இது புடி. இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தியல, அத போய் நாலு தெருவுல கலெக்ஷன் பண்ணிட்டு
15: வா. இது
13: ஸ்டாம்புக்கு பசை தடவன மாதிரி என்ன நைஸா குடுக்குறாயா? அடடடடா, என்ன மாதிரி நடிக்கிறாங்க? இந்த மாதிரி சந்தர்ப்பம் எல்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே.
17: யோ என்னையா தனியா நின்னு
13: புலம்பிக்கிட்டு? அடடா, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாது. யான் பெற்ற இன்பத்தை நீயும் பெற்றிருப்பாய். இங்கிலீஷ் படத்துல கூட இந்த மாதிரி கிஸ்ஸிங் சீனை நான் பார்த்தது இல்ல.
17: என்ன சொல்ற
13: தீனா? உனக்கு ரத்தின வேலை அறவே பிடிக்காது. ஆனா உன் தங்கச்சி ரத்தின வேலை மறக்கவே இல்ல. ரத்தின வேலை உன் தங்கச்சியை மறக்கவே இல்ல.
17: என்னைய உளர்ற?
13: நான் உளர்ல ராஜா, தெளிவா தான் சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்ன இங்கிலீஷ் கிஸ் அத குடுத்தது ரத்தின வேலு, வாங்கிட்டது உன் தங்கச்சி. என் சட்டி ஐயா பிடிக்கிற கிஸ் குடுத்தாரு, அவன் சட்டி போய் பிடி.
18: பால ஊத்துறா, பாதிய குடிச்சிட்டு தண்ணி ஊத்தியா வைக்கிற? இன்னைக்கு நான் பினாயில் ஊத்துற, பாதிய குடிக்கும் போதே மகனே நீ செத்தடா.
19: பால்.
13: ஹாய் பால் பேபி, வா வா வா வா. என்ன இன்னைக்கு நீ சீக்கிரமாவே வந்துட்ட?
19: இங்க வரணும்னுதா எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துட்டேன். தொம்ப கொண்டு வாங்க.
13: நீ பால் வேண்டாம்.
19: ஏ
13: நான் வெளியில வாங்கிட்டேன்.
19: நான் வரதுக்குள்ள அப்படி என்ன அவசரம்?
13: அவசரத்துக்கு இல்ல, இது ஒரு ரகசியத்துக்காக. டண்டனக்கும் டண்டனக்கும் டண்டனக்கும் டண்டனக்கும் பெரிய தியாகராஜ பாகவதரே தொட்டதுக்கெல்லாம் பாட்டு. பொறுக்கி நான் போய் வேலை பாடுறான்.
19: என்ன
13: அவ்வளவு சீக்கிரமா ஒஸ்தானுங்கிற? என்ன உனக்கு பிடிக்கலையா?
19: அது யோசிக்கிறதுக்குள்ளதான் இவரைய மூட அவுட் பண்ணிட்டாரு.
13: ஐயோ ராஜா, இந்த பாலை கொண்டு போய் உள்ள வச்சுட்டோமா? பவன இன்னைக்கு செத்த நீ ஊட்டி பண்ணி ரெண்டா வெடிச்ச மாதிரி வெடிக்க போறடா.
15: என்ன மருந்து வாசம் அடிக்குது? இப்ப உள்ள மாட்டுக்கெல்லாம் மருந்து ஊசி தானே போடுறாங்க.
13: ஏமாத்தி குடிச்சே பாலு, அந்த மாதிரி பால் இல்ல இப்ப நீ குடிச்சது. கக்கூஸ் கழுவுற பினாயில்
18: இன்னும் அஞ்சு நிமிஷம் உன் வாயிலையும் வயிற்றுலையும் புடுங்கி மகனை உனக்கு சங்குதான், நாளைக்கு உனக்கு நிஜமான பால் தான். ஏ மவுன சிரிக்கிற கடைசி சிரிப்பா
15: இது? என்ன சார் பெருசு, ஒரு நாள் போனி விட்டான்னு நினைச்சு மூட்டை பூச்சி மந்த குடிச்சிட்டேன், ஒன்னும் ஆகல. பெப்சின் நினைச்சு பெட்ரோல் குடிச்சேன், அதுக்கு ஒன்னாகல. இது என்ன சார் சாதாரண பினாயிலு? நமக்கு டானிக்கு மாதிரி இதால இல்ல சாகடிக்க முடியாது.
18: இதால ஒன்ன சாகடிக்க முடியாது, இதால சாகடிக்க முடியுமாடா?
15: ஏன் சார்
18: முடியுமாடா?
15: முடியா சார்,
18: முடியுமாடா?
15: முடியா சார்,
18: முடிச்சு காட்டுடா.
15: எனக்கு
18: எதிர்பார்த்தது நடக்காது மகனே, ஜனங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது. ஹலோ, இன்னைக்கு போஸ்ட் ஆபீஸ் லீவுங்க. ஏய் உள்ள போ.
15: அப்ப தந்தி
18: அது உன் சொந்தக்காரங்க எல்லாம் நான் குடுத்துறேன், உள்ள போ.
15: என்ன
14: பாச்சு மோதிரம் டிவிஎஸ் 50 ஒரே அடி அசத்துறீங்க?
18: எல்லாம் அவன் செயல். இந்த மாசம் டிவிஎஸ் 50, அடுத்த மாசம் ஹீரோ ஹோண்டா, அதுக்கு அடுத்த மாசம் மாருதி, மாருதி 1000, டாடா சீரா, ஏரோபிளைன், ஹெலிகாப்டர், ட்ரெயின், இதெல்லாம் சொந்தமா வாங்கி வைக்கலாம்னு நினைக்கிறேன்டா. என் ரேஞ்சே எங்கேயோ போயிட்டு இருக்குது.
20: காரைக்குடி.
18: உனக்கு என்ன வேணும்?
20: போஸ்ட் மாஸ்டர் வேணும்.
18: அது நான் தான்.
20: நீ தானா அது? ஏண்டா அவன் கஷ்டப்பட்டு மணி ஆர்டர் அனுப்புனா அந்த காசை வட்டி கூட்டு சம்பாதிக்கிறேன். நீ உன்ன எல்லாம் லாடம் கட்டி அடிக்கடா நடரா
21: ஸ்டேஷனுக்கு.
18: எஸ்கியூஸ் மீ, ரிமூவ் தி ஹேண்ட் ஃப்ரம் தி காலர். டேய், லைஃப்ல ஒரு லெவலுக்கு மேல போயிட்டாலே போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், அடிக்கடி போவோம் வருவோம், இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் வீடு மாதிரிடா. என் லெவலே வேறடா.
21: டேய் போடா
20: 201, மின் உள்ளத்துல பூட்டியா?
18: இல்ல கொஞ்சம் இருங்கய்யா. சார் சார், நான் பாட்டுக்கு மாசா மாசம் சம்பளம் வாங்கிட்டு என் வேலை உண்டு நான் உண்டு தான் சார் இருந்தேன். எனக்கு ஆசை காட்டி இந்த மாதிரி பிசினஸ் பண்ண சொன்னதே என் கூட இருந்த போஸ்ட்மேன் தான் சார். முதல்ல அந்த நாயை புடிச்சு உள்ள வைங்க சார்.
20: அவன் ஏன் உள்ள பிடிச்சா? அவன் அப்ரூவ் ஆயிட்டான்ல.
18: என்னதான் அப்ரூவ் ஆயிட்டானா? எங்க சார் அவன்?
15: British Air Service seeking hours 120.
18: டேய், என்ன அத்தனை பேருக்கு முன்னால அவமானப்படுத்தி ஜீப்ல ஏத்துறாங்க, அதுக்கு கூட நான் வருத்தம் பண்ணடா. நீ எல்லாம் இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறியே, அதை என்னால ஜீரணிக்கவே முடியலடா.
20: 201, இவனையும் பிடிச்சு உள்ளதா இல்லையா?
15: நான் ஏன் சார் உள்ள போனோம்? நான் அப்புறம் ஆயிட்டேன்.
18: அதுக்கு உன்னை ஏசி ரூம்ல வச்சு வெங்காயம் வச்சு ஊட்டி விடுவாங்களாக்கு? ரெண்டு பேருக்கு ஒரே கொட்டதான் வானாயே.
19: என்னங்க இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்க?
18: பாப்ஸ், என் நிலைமைய பாத்தியா? பாப்ஸ்,
15: பாப்ஸ், என் நிலைமைய பாத்தியா?
18: ரெண்டு பேருக்கு ஒரே நிலைமை தான், தனித்தனியா பாக்க முடியுமா?
19: கொஞ்சம்
18: டேய், பாப்ஸ் எனக்காக தாண்டா வந்திருக்கான்.
15: இல்ல பாப்ஸ் எனக்காக தான் வந்திருக்கேன்.
18: நான் போஸ்ட் மாஸ்டர்.
15: இது போஸ்ட் ஆஃபீஸ் இல்ல.
18: சரிடா
19: சார், அவங்க ரெண்டு பேரும் ஜாமீன்ல எடுக்கணும் சார்.
20: அவங்களே நீ ஏன் ஜாமீன்ல எடுக்கற?
19: நான் ஒருத்தர லவ் பண்றேன் சார், எனக்கும் அவருக்கும் ரெஜிஸ்டர் கல்யாணம் நடக்க போகுது சார். காட்டு கைத்து போட ரெண்டு பேர் வேணும்ல, அதுக்குதான் சார் அவங்க ரெண்டு பேரும் ஜாமீன்ல எடுக்கணும்.
20: ஓகே 201, பாப்ஸ் உனக்கு கல்யாணமா?
15: மாப்பிள்ள யாரு?
19: அதோ

0: நல்லா மாட்டிக்கிட்டான்டா மவனே. நாங்களாவது இந்த ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிடுவோம். நீ ரிலீஸே ஆக முடியாத ஆயுள் தண்டனை கைதிடா.
1: நீங்க நம்ம ஊரோட்டு வந்து 20 வருஷம் ஆச்சு. நம்ம செட்டுகள்லாம் லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. நீங்க மட்டும் பண்ணையில பண்ணகரனவ இருங்க.
2: சம்பளம் குடுக்கறாங்கல்ல?
1: என்ன சம்பளம்?
2: சாப்பாடு போட்டு 175 ரூபா.
1: புள்ள சம்பளம் உட்காருங்கண்ணே. இங்க பாருங்க, வாழ்க்கை பூரா 175 ரூபா சம்பளம் வாங்கினா உங்களுக்கு வயசாயிரும். இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல. அப்படி கல்யாணம் ஆகி 2-3 குழந்தை குட்டி பத்துக்கிட்டீங்கன்னா 175 ரூபா எப்படி பத்தும்? குடும்பத்தோட பிச்சை எடுக்க வேண்டியதான்.
2: அதுக்கு என்ன என்னடா செய்ய சொல்ற?
1: 40 லட்சமோ 50 லட்சமோ 1 கோடியோ சம்பாதிங்க.
2: அது எப்படா முடியும்?
1: அதுக்குதானே நான் வந்திருக்கேன். ஒரு ஐடியா சொல்லட்டுமா?
2: சொல்லு.
1: நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சா என்ன?
2: இதான் ஐடியாவா? நீ பெரிய கப்பல் ஓனரு, நான் பெரிய ஃபேக்டரி ஓனரு. கத்த கத்தியா பணம் வச்சிருக்கான், கட்சி ஆரம்பிக்க. நான் ஒரு அத்த கூலி, நீ ஒரு அன்னக்காவடி. இதுல எங்கடா கட்சி ஆரம்பிக்கிறது?
1: இதுக்கெல்லாம் கத்த கத்தியா பணம் தேவை இல்ல. கட்சி ஆரம்பிச்சவங்களா கத்த கத்தியா பணம் வச்சுட்டா கட்சி ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் காதை கொடுங்க.
2: அவரா?
1: திருட்டு கையில் வந்தவரு. அந்த பேங்க்ல 500 கோடி தரும்.
2: அடேங்க அப்பா,
1: காதை கொடுங்க.
2: ஆமா அவரா?
1: ஆமா, லாரியில வந்தவரு. கொண்டாட்டி எத்தனை இருக்கு அவருக்கே கணக்கு தெரியல. அப்ப சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும் கணக்கு போடுங்க. எல்லா பேரும் நம்மள மாதிரி வந்தவங்க தானே.
2: வாஸ்தவம்தான்,
1: கட்சியில 20,000 தொண்டர்களை சேர்த்தா கூட தலைக்கு 5 ரூபா சந்தா வச்சா 1 லட்சம் ஆகுது. 175 ரூபா எங்க? 1 லட்சம் ரூபா எங்க? எந்த தொழில இவ்வளவு லாபம் கிடைக்கு?
3: ஐயா வணக்கம். பாப்பா காத்தவர் ஐயா. என்ன 2-3 நாளா ஆளே காணோம்?
2: நான் எங்க ஊருக்கு போயிருந்துருங்க, அங்க எனக்கு கொஞ்சம் நேரம் இருந்துருங்க, அதை வித்துட்டு வந்துட்டுங்க.
3: அடப்பாவி, பொன் விளையிற பூமி யாராவது விற்பாங்களா?
2: பொண்ணு தங்க எல்லாம் விளையறதுக்கு அது கோலாறு தங்கச்சோரகத்துக்கு பக்கத்துல இல்ல, நெய்வேலியில் நிலக்கரி எடுக்கிறாங்களே அதுக்கு பக்கத்துல இருக்கு. உலகம் தோன்ற நாள்ல இருந்து 2 தடவைதான் மழையே பெஞ்சிருக்கு. அப்புறம் எங்க அதெல்லாம் விளையறது?
3: மழை இல்லைன்னா என்னப்பா, ஒரு கிணத்தை தோண்டி பார்க்க வேண்டியதானே.
2: அதெல்லாம் தோண்ட வேண்டிய அளவுக்கு தோண்டியாச்சு. இன்னும் 2 அடி தோண்டா நியூயார்க் வந்துடும்.
3: நியூயார்க்கா?
2: ஆமா, இந்தியாவுக்கு நேர் கீழே தானே அமெரிக்கா இருக்கு.
3: ஆமா,
2: அது வந்துடும்.
3: அது சரி, பூமி வித்த படத்தை என்ன பண்ண?
2: ஐயா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
3: எதுக்குப்பா?
2: நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன்.
3: கட்சியா? நினைச்சேன். நான் அப்பவே சொன்னேன், மூஞ்சிய பார்த்தா சரியில்லைன்னு. கேட்டியா?
2: ஐயா என்ன நீங்க எது வேணாலும் திட்டுங்க, ஆனா என் தம்பியை மட்டும் திட்டாதீங்க. அவன் தான் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி, தேவ தூதன் அனுப்பிய தேவ தூதன். நான் வர்றேங்க, போடா தம்பி, நம்ம கட்சி வேலையை ஆரம்பிப்போம். பொறாம பிடிச்சு வளகண்டா. ஏண்டா தம்பி, நம்ம கட்சி ஆரம்பிக்க போறோமே, தொண்டர்களா யார சேர்க்கறது?
1: அண்ணே, சில சில கட்சிகள் இருக்கு, அவங்க கூட்ட நம்ம கட்சிக்கு வர மாட்டாங்க. அதனால கட்சியில சேராதவங்களை பார்த்து நம்ம கட்சிக்கு இழுக்கணும்.
2: கட்சியில சேராதவன் நாட்டுல எவன்டா இருக்கான்? அத்தனை கட்சி இருக்குடா.
1: இல்லனே, ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பான்.
2: இப்ப நம்ம கட்சியில சேராதவங்கள நம்ம கட்சியில சேர வைக்க போறோம். எனக்கு ஒரு ஐடியா.
1: எப்படி?
2: அதையே பேரா வச்ச என்ன
1: சொல்லுங்க?
2: கா சே கா.
1: புரியலையே.
2: கட்சியில் சேராத ஒரு கட்சி. கா சே கா.
1: ஆஹா, அபாரம். கா சே கா வாழ்க.
2: அது வாழ்றது இருக்கட்டும், இத எப்படி நம்ம ஜனங்க கிட்ட பரப்புறது?
1: மீட்டிங் போட வேண்டியதா?
2: போடா, போ.
3: வேடைக்கு போக போறோம். எல்லாம் கரெக்டா இருக்கா?
1: எல்லாம் ரெடியா இருக்கு. டேய் அண்ணன் மேல செருப்பு வேகமா வீசு.
2: டேய் ஏண்டா என் மேல செருப்பு வேகமா வீசி சொல்ற?
1: அப்பதானே ஜனங்களுக்கு உங்க மேல சிம்பதி வரும், ஓட்டு வரும், காசு வரும்ல.
2: ஓட்டு வரும் காசு வரும்னா செருப்புல என்ன? வேற எதுல வேணாலும் அடி சொல்லு. வா மேடைக்கு
1: போடா.
2: மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது செயலாளர் அன்புத்தம்பி கண்ணன் அவர்கள் என்னை பார்த்து பண்ணையிலே இருந்து வந்திருக்கிறார் என்று சொன்னார். உண்மைதான். பண்ணையை பார்க்கிறோம், வெண்ணையை பார்க்கிறோம், எண்ணெயை பார்க்கிறோம், தொண்டையை பார்க்கிறோம், திண்ணையையும் பார்க்கிறோம்.
1: இந்த காசே ஜனங்களுக்கு என்ன செய்யும்?
2: ஒண்ணும் செய்யாது. சந்தா மட்டும் வாங்கும். உங்களை உண்ணாவிரதற்கு சொல்லாது, மறியல் செய்ய சொல்லாது, மரத்தை வெட்டி குறுக்க போட சொல்லாது, லாரி பஸ்ல ஏத்தி இந்தியா எல்லையை தாண்டி கொண்டு போய் விட்டுட்டு அங்கிருந்து நடந்து வர சொல்லாது. சந்தாவை மட்டும் கட்டிட்டு நீங்க நிம்மதியா வீட்டுல தூங்கலாம், அதை வாங்கிட்டு நாங்க நிம்மதியா கட்சி ஆபீஸ்ல தூங்கலாம். இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை.
1: என் தலைவனை பார்த்து செருப்பால் அடிக்கலாமா?
2: அமைதி, அமைதி. இந்த செருப்பு வீச்சு ஒன்றும் நம் நாட்டு அரசியலுக்கும் மக்களுக்கும் புதிதல்ல. இது தொன்று தொட்டு நடைபெற்று வருவதுதான். ஆனால் இந்த செருப்பு வீசிய நண்பரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உனக்கு திக்கு இருந்தால், திராணி இருந்தால், வக்கு இருந்தால், வகை இருந்தால், ஒரு செருப்பை வீசினாயே, இன்னொரு செருப்பை வீசி பார்ப்போம். ஆகவே தோழர்களே, இதுவரை எங்களது காசேக்காவின் கொள்கையை கேட்டவர்கள், கட்சியிலே சேர விரும்புகிறவர்கள், நாளை காலை கட்சி ஆபீஸ் முன் வந்து சந்திக்கவும். இந்தப்பா இந்த சந்தாவை மட்டும் மறந்துடாதீங்க. எடுத்துட்டு போடா. இனிமே துண்டு போடுறது இந்த பொண்ணோட பார்த்து ஏமாத்துற வேலையெல்லாம் வேண்டாம். நம்ம கட்சியில சேரணும்னு ஆசை இருக்கிறவங்க அண்டா குண்டா சில்வர் பாத்திரம் வாட்சு மோதிரம் முடிஞ்சா 2 ஏக்கர் நிலம் எழுதி வைங்க. யூஸ் ஆகிற பொருளா கொடுங்க. சொல்றா
1: யோ நல்லா கேட்டுங்கய்யா, அப்படியே கொடுங்க.
2: ஏ விளக்கமா சொல்றா,
1: அண்டா குண்டா வாட்சில கொடுங்கய்யா.
2: நம்மள பத்தி பாப்பா கிட்ட எடுத்து சொல்லு.
4: ஐயா தான் தலைவர்.
5: நமஸ்கார்.
4: அண்ணன் செயலாளர்.
2: நீ வந்து அம்பாசிட்டர் தானே, நமஸ்கார் எதுக்கு சொல்ற?
1: அண்ணே இந்தியில கும்பிடுறேன்னு அர்த்தம்.
2: ச்சே, இது கூட தெரியாம நான் தலைவர் ஆயிட்டேனே.
5: நான் வரேன் டெல்லியில இருந்து, ஆனா பூர்வீகம் தமிழ்நாடு தான்.
2: அப்புறம் உங்களுக்கு நான் என்ன செய்யணும்?
5: உங்க கட்சியில நான் சேர்ந்து லைஃப் பூரா உங்க கூட இருக்க முடிவு பண்ணிட்டேன்.
2: இவங்களுக்கு அந்த பொருளாளர் பதவி கொடுத்துறா.
1: நான் நினைச்சே நீங்க சொல்லிட்டீங்க.
2: பரமசிவம், பொண்ணோட பொருளாளர் பதவி கணக்கு வழக்கு எல்லாத்தையும் அந்த அம்மா கிட்ட கூட.
4: என்ன அப்படி திடீர்னு மாத்திட்டீங்க?
2: கட்சிட்டு இருந்தா திடீர் திடீர் அதெல்லாம் மாறும்.
4: இப்ப நான் என்ன
2: பண்றேன்? போய் நில்லு, நான் பண்றேன்.
5: இவ்வளவு பெரிய பதவி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல.
2: நீங்க எதிர்பார்க்காதது என்ன என்னமோ நடக்க போகுது. இப்பதானே கட்சியில சேர்ந்திருக்கீங்க, வாங்க.
1: என்ன சொல்றது?
2: அவனை கேட்டா நீ ஏதாவது சொல்லண்டா.
1: தொண்டர்களே, நம்ம கட்சி ஆபீஸ் பக்கம் ஒரு 30 நாளைக்கு வராதிங்க.
4: ஏங்க
1: தலைவர், கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் கார்ல போறாரு.
4: கார்ல எதுங்க போறாரு?
1: நடக்க முடியாம தான் போறாரு.
2: தலைவர் அட சும்மா இருப்பா. வேலுச்சாமி, நம்ம கட்சி ஆபீஸ்க்கு முத முதல் வந்திருக்க, இனிமே நீ முன்னேறிடுவ. நம்ம கட்சியில சேர்ந்துரு, நம்ம தான் ஆட்சிய புடிக்கிறோம். புடிச்ச உடனே நான் தான் சீஃப் மினிஸ்டர், நீ அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டர். என்னடா?
4: ஆமா தலைவர்,
2: உங்களுக்கு